0: கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய மகிமையினால உங்களை அளவில்லாமல் அளவில்லாமல் சரி, நான் பேசிக்கொண்டிருக்கிறவரை நானும் ஃபில் ஆகிறேன் நான் ஃபில் ஆகி கொண்டே இருக்கிறேன். எனவே கர்த்தர் உங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை தருகிறார், பெரிய மாற்றத்தை தருகிறார். இன்றைய நாளில் இருந்து கூட இந்த இந்த சதம வானொலியில கூட கர்த்தர் ஒரு பெரிய டேர்ன், ஒரு டேர்னை உண்டா, ஒரு மாற்றத்தை கொடுக்க போறா. கர்த்தருடைய அந்த இதுல இணங்கி செபிக்கிறவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்க போது அநேகர் ஆவியில திரும்பி நீ வரப்போகிற நாட்கள்ல செபிக்க போறாங்க, துதிக்க போறாங்க. ஓ ஹாலேலூயா! இதற்கு மேலொரு எனாயிட்டி இந்த ஆண்டவர் இந்த வானொலி மேல, இந்த சங்கம வானொலி மேல, அன்பு மேல ஒரு விசேஷித்த நோய்ட்டி, ஒரு விசேஷ இதுவரை ஆண்டவர் இது நடத்தப்பட்ட விதமாக அல்ல. இன்றைய நாளில இருந்து ஆண்டவரே ஒரு டேர்ன் இயேசுவின் நாமத்தினால் அது உண்டாகிறது ரைட் நவ் ஃபாதர். ஓ ஹாலேலூயா! இப்பொழுது ராகா சாந்தா ராமா லாந்து ரேகே லேசி ரீம்பா லாந்தா ரபா ஓ ரேகே லேசி சிரியா. சிலருக்குள்ள ஹீலிங்கை கர்த்தர் நடத்துகிறார், சிலருக்குள்ள அற்புதங்கள் இப்பொழுது நடக்கிறது. நான் பேசிக்கொண்டு இருக்கிற போதே சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மறைகிற தேவ மகிமங்கள நிரப்பி இருக்கிறபடியால சரீரத்துல இருக்கிற வியாதிகள் மறைகிறது. தொண்டையில அந்த உமிழ்நீர் விழுங்க முடியாத முடிக்கு ஒருவர் இந்த இடத்துல இங்க வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம், இங்க அது பயங்கர வேதனையா இருக்கு. ஆண்டவர் அந்த தொண்டை பகுதியை பொழுது தொடுகிறார், அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம். ஏசு நீங்க இப்ப விழுங்கி பாருங்க, நான் பேசிக்கொண்டிருக்கிற போதே உங்களுக்கு அந்த மாற்றம் இப்பொழுது நடக்கிறது. ஹல்லேலூயா! நடக்க முடியாதவங்க நீங்க நடந்து பாருங்க, ஆண்டவர் கூட கால்களை தொடுகிறார், கட்டிகளை மறைய பண்ணுகிறார். ஓ கண் பார்வை குறைவாக இருக்கிற உங்களோட கண்களை கர்த்தர் தொட்டு இப்பொழுது பரிபூர்ணமான அந்த சுகத்தை கூட கண்களுக்குள்ள வைக்கிறார். ஓ காதுகள்ல உண்டான அந்த கேள்திறன் குறைவான நிலையில இந்த கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களோட காதுகளுக்குள்ள ஆண்டவருடைய வல்லமை இறங்குது. ஆண்டவர் இப்பொழுது உங்களை சொல்லுகிறார், கர்த்தருடைய வல்லமை சொல்லுகிறார். சிலர் அந்த முழங்கால் பகுதியில ஆண்டவருடைய வல்லமை இறங்கி அதுல இருக்கிற நோவுகள், அதுல இருக்கிற வீக்கங்களை கர்த்தர் மாற்றுகிறார். ஆண்டவருடைய கர்த்தருடைய கரம் இதை கேட்டு கொண்டிருக்கிற உங்களை இப்பொழுது சந்திக்கிறது. கர்த்தர் உங்களை சொல்லுகிறார், கத்தருங்களை சொல்கிறார், நாங்கள் அல்ல, கத்தருங்களை சொல்கிறார். எங்களால சாதாரணமான ஒரு தடுமலை கூட சுகப்படுத்த முடியாது, நாங்கள் சாதாரணமான மனிதர்கள். ஆனால் கத்தர் வெளிப்படுகிற போது, கத்தருடைய கரம் வெளிப்படுகிற போது அந்த இடத்திலே அற்புதம் நட சூழ்நிலைகள் மாறும். செய்ய முடியாதவர், நடக்க முடியாதவர் கத்தர் நடக்கிறார். அதை இப்பொழுது செய்கிறபடியால நன்றிய உடைய சமூகத்துக்காக, உங்களுடைய பிரசனத்துக்காக, உங்களுடைய மகிமைக்காக இதை கேட்டு கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை அளவில்லாத உங்களுடைய தெய்வீகமாய், அளவில்லாத உங்களுடைய தெய்வீக பிரசனம் நீங்க நிரப்பிக் கொண்டிருக்கிறீங்க. இன்னும் இந்த பாத்திரங்கள் நிரம்ப, இன்னும் இந்த பாத்திரங்களை நிரம்பி வழிகிற போது இந்த பாத்திரங்களை அண்டி இருக்கிற அநேக பாத்திரங்கள் நிரப்பப்படும். இந்த பாத்திரங்களை அண்டி இருக்கிற அநேக பாத்திரங்கள் நிரப்பப்படும். ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவர் இந்த நாள் இருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகிறபடியால, நீங்க உண்டாக்கி விட்டபடியால், உங்களுடைய மகிமை அதை செய்கிறபடியால் நன்றி. தொடர்ந்தும் கர்த்தாவே வார்த்தை வேலை எண்ணி பொருள் வார்த்தை கூட எங்களோடு பேசும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே ஜீவனுள்ள நல்ல பிதா, ஆமே ஆமே ஆமே. இந்த நாளிலே கூட இலங்கை மட்டக்களப்புல இருந்து ஆறுதல் ஊழியர்கள் சார்பாக எங்களுடைய அன்பின் வாழ்த்துகளை அங்கு அதே நேரத்திலே சங்கம வானொலி நேயர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் தெரிவிப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். நான் இரண்டாவது தடவையாக ஆண்டவருடைய செய்தியை இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். முதல் செய்தி அந்த நாட்களிலே என்னுடைய சாட்சியை நான் சுருக்கமாக சொல்லியிருந்தேன். எனவே நான் ஒரு கிறிஸ்தவ பின்னணியிலே அந்த ஒரு மனுஷன் அல்ல. நாங்கள் சிறு வயதிலிருந்து நான் வளர்க்கப்பட்ட ஒரு இந்து மார்க்கத்தை சேர்ந்தவன். ஆனால் கர்த்தர் சரியான ஏற்றம் ஏதத்திலே அவருக்கு என்று சொல்லி அவர் தெரிவித்தார். நான் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக 2004 விஷயத்திலே நான் ஒப்பு கொடுத்தேன். பெரிய ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேன். அதுக்கு பிறகு 2008 வருஷத்திலே நான் என்னுடைய இந்த அரசாங்க தொழிலை நான் ராஜினாமா செய்து முழு நேரமாக கத்தருடைய பணியை செய்ய அத்தனை அழைத்தார். அந்த வகையிலே நான் இப்பொழுது தேவனுடைய பணியை கிட்டத்தட்ட 18 செய்ய கத்தரனை கிருபை பாராட்டினார். எனவே கத்தருடைய நாமம் அடிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட நாங்கள் கத்தருடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கலாம். 2 புஸ்தகத்திலே 33:3 இருந்து நான் வாசிக்கிறேன். 2:33 அவன் தன் தகப்பனாகிய எசீத்தியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபிடங்களை எழுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சிரித்து எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற போது அங்கே எசேக்கியா ராஜாவினுடைய மகனாகிய மனாசே இவன் கிட்டத்தட்ட 12 இருந்து 55 வரைக்கும் இவன் அங்கே ராஜாவாக இருக்கிறான். கிட்டத்தட்ட 43 அந்த தேசத்திலே இவன் ஒரு ராஜாவாக ஆளுகை செய்கிறான். அவனை குறிச்சுதான் இந்த இடத்திலே மனாசையை குறிச்சுதான் இந்த இடத்திலே நாங்கள் பார்த்தோம். அப்படியானால் இவன் அங்கே பார்க்கிற போது 3 நாங்கள் வாசித்தபடி அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுத்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் அணிந்து கொண்டு அவைகளை சேமித்து எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி பார்த்தால் அவனுடைய தகப்பன் தகர்த்து போட்ட மேடைகளை பலிபீடங்களை இவன் மறுபடியும் அவன் அங்கே எழுப்பிக்கிறான். அதை மறுபடியும் கட்டுகிறான், திரும்பவும் கட்டி. இதுதான் இந்த நாடுல ஆவியான பிள்ளை போட்டு திரும்பவும் கட்டி. சில இன்றைக்கு அதிகமான தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய ரட்சிப்புக்குள்ளே அவர்கள் வருகிறார்கள். வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர்கள் திரும்பவும் அவர்கள் விட்டவைகளை அவர்கள் மறுபடியும் அவர்கள் கட்ட ஆரம்பிக்கிறார்கள். இது தேவனுடைய பார்வையிலே இது ஒரு விசனத்தை கொண்டு வருகிற காரியமாக இருக்கிறது. அது நாங்கள் தேவ பிள்ளைகளாகிய நாம் கட்ட வேண்டிய காரியங்களும் இருக்கிறது, நாங்கள் அழிக்க வேண்டிய காரியம். கர்த்தரை அறிய முன்பு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உப்பைகளை எல்லாம் நாங்கள் கட்டி வைத்தோமோ இந்த இடத்துல அந்த விக்கிரக தோப்புகள், அதே நேரத்துல பாகாலுடைய பலிபீடங்கள், அவைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவறுப்பான காரியங்கள். அதே போல கர்த்தரை அறிந்த நாட்களிலே அவரை அறியாததுக்கு முன்பு நம்முடைய வாழ்க்கையிலே பல விதமான கிரியைகளை நாங்கள் செய்தவர்களாக இருக்கிறோம். பல மாம்ச எண்ணங்களுக்கும் மாம்ச கிரியைகளுக்கும் மாம்சத்தின் செயல்களுக்கும் நாங்கள் எங்களை அடிமைப்படுத்தியிருந்தோம். மாம்சத்தின் கிரியைகள் என்பது அது தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. நாங்கள் பல காரியங்களை நாங்கள் மாம்சத்திலே தீர்மானிக்கிறவர்களாக, மாம்சத்திலே செயல்படுத்துகிறவர்களாக, மாம்சத்துக்கு மாம்ச கிரியைகளுக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த காலங்கள் இயேசுவை அறிய முன்பதான காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில அநேகருடைய வாழ்க்கையில இருந்தது. அநேகர் கர்த்தருக்கு அங்கே கர்த்தரை அறிய முன்பதாக அநேகர் வைராக்கியங்களோடு கோபங்களோடு மற்றவரை மன்னிக்க முடியாதபடிக்கு, மற்றவரை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு பகை உணர்வுகளோடு பழி வாங்குகிற எண்ணங்களோடு பல விதத்திலே மாம்சத்துக்கு நீங்கள் நானும் அடிமைப்பட்டிருந்தோம். மாம்சம் எங்களை அதிகமாக அடிமைக்குள்ள வைத்திருந்தது. அது தேவன் விரும்பாத ஒரு காரியமாக இருந்தபடினால் கர்த்தரை அறிந்த நாட்களிலே கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அந்த நாட்களிலே, கர்த்தருடைய ஆவியானவர்களை அவர் ஆளுகை செய்த அந்த நாட்களிலே, நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் நம்பிக்கை செய்து நாங்கள் விட்டிருந்தோம். ஒவ்வொன்றாக எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் அகற்றியிருந்தோம். ஆனால் காலம் போகிற போது, நாட்கள் போகிற போது, மறுபடியும் அங்கே அந்த மாம்சத்தின் கிரியைகளுக்கு இன்றைக்கு அதிகமான தேவ ஜனங்கள் இடம் கொடுக்கிறார்கள். மறுபடியும் திரும்பவும் அவைகளை இடிக்கப்பட்டவைகளை, அகற்றப்பட்டவைகளை, அது முழுமையாக அகற்றப்படாமல் அதனுடைய எச்சங்கள் அங்கே மறைந்திருக்கிற முடியாலே, அந்த எச்சங்களை அவர்கள் மறைத்து வைத்திருக்கிற முடியாலே, அதை முழுமையாக அழிக்காதபடியாலே மறுபடியும் அவைகள் அவர்களுக்குள்ளே வேரூன்ற ஆரம்பிக்கிறது. மறுபடியும் அவர்களுக்குள்ளே அதை உண்டாக ஆரம்பிக்கிறது. அதிகமான தேவ ஜனங்கள் அங்கே நான் என்னுடைய ஊழியத்திலே நான் பார்க்கிறேன். மறுபடியும் பாவக்கிரியர்களுக்குள்ளே, துணிகரமான காரியங்களுக்குள்ளே அவர்கள் அங்கே ஒரு ஒரு அவிசுவாசியை விட ஒரு மோசமான பாவ கிரியைகளுக்குள்ளே அவர்கள் விழுந்து போகிறது இந்த நாட்களிலே நான் பார்க்கிறேன். அதிகமானவர்களுக்குள்ள தேவ பயம் இல்லாமல் போய்விட்டது, பரிசுத்தம் இல்லாமல் போய்விட்டது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போய்விட்டது, கீழ்ப்படிதல் இல்லாமல் கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் அந்த வசனத்துக்கு தங்களுடைய ஒப்பு கொடுத்தலை அவர்கள் செய்கிறது இன்றைக்கு வலுவாக குறைந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு இடத்திலே சத்துருவானவர் இன்றைக்கு தேவ ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய ஆரம்ப ரட்சிப்பின் சந்தோஷமும், ஆரம்பத்திலே அவர்கள் ரட்சிக்கப்பட்ட போது அவர்களுக்குள்ள இருந்த அந்த மன மகிழ்ச்சியும் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு இடத்திலே அது திருடப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு வகையில் அது அந்த ஓட்டைகளுக்குள்ளாக அது லீக் ஆகிக்கொண்டு, அதனால அவர்கள் ஞாயிறு ஆராதனைக்கு வருகிறார்கள். அவர்கள் வீடுகளுக்கு போகிற போது நாங்கள் பார்க்கிறோம், மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் திங்கள் செவ்வாய் புதனென்று வருகிற போது மறுபடியும் அவர்களுக்குள்ளே ஒரு வறுமை, மறுபடியும் அவர்களுக்குள்ளே சமாதான குறைச்சல், மறுபடியும் அவர்களுடைய குடும்பங்களிலே பிரச்சனை. ஏன்னு சொன்னால் அவர்கள் அங்கே இடித்து போட்டவைகளை மறுபடியும் அவர்கள் கட்டுகிறார்கள். கட்ட வேண்டிய பகுதி, கர்த்தருடைய பலிபீடங்களை கட்ட வேண்டிய இடத்திலே பாகாளுடைய பலிபீடங்களை கட்டுகிறார். அது ஏற்கனவே இடிக்கப்பட்டது, ஒரு காலத்திலே அவர்கள் இடித்து போட்டார்கள். ஆனால் அது மறுபடியும் அது கட்டப்படுகிறபடினாலே கர்த்தர் அதிலே பிரியப்படவில்லை. அதனாலதான் நாலாவது வசனம் சொல்கிறது, எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்கள், இந்த பலிபீடம், இந்த பலிபீடம் கர்த்தருக்குரிய பலிபீடம் அல்ல, பாகாலுக்குரிய அவருடைய நாமம் விளங்கும் என்று சொன்ன அந்த ஆலயத்திலே, அவருடைய ஆலயத்துக்குள்ளேயே துணிகரமாக இந்த இடத்துல இந்த மனாசி பாகாலுடைய பலிபீடத்தை கட்டுகிறான். வேதம் சொல்லுகிறது, ஒன்று பேதுரிலே பார்க்கிறோம், நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயம், கர்த்தர் வாசம் பண்ணும்படியாக அவர் தெரிந்து கொண்ட அவருடைய ஆலயங்களாக கர்த்தர் எங்களை அவர் தெரிந்தெடுத்து எவ்வளவு பெரிய சலாக்கி. இதை தேவ ஜனங்கள் இன்றைக்கு அறிகிறார்கள். தேவாதிதேவன் வாசம் பண்ணும்படியாக அவர் தெரிந்தெடுத்த அவருடைய ஆலயத்துக்குள்ளேயே அவர்கள் அவருக்குரிய பலிபீடங்களை கட்டாமல், அவரை ஆராதிப்பதற்கு, நமஸ்கரிப்பதற்கு, பலிகளை செலுத்துவதற்குரிய கர்த்தருக்குரிய பலிபீடங்களை கட்டாமல், உலகத்துக்குரிய பலிபீடங்கள், மாம்சத்துக்குரிய பலிபீடங்கள், இடிக்கப்பட வேண்டிய பலிபீடங்களை மறுபடியும் செப்பரேட்டர்களை கட்டுகிற போது கர்த்தர் எவ்வளவு துக்கப்படும், கர்த்தர் எவ்வளவு வேதனைப்படும். அவர் பட்ட பிரயாசங்கள் சிலுவையில், அவர் பட்ட பிரயாசங்கள், அவர் சிந்தின ரத்தம், அவர் சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு அவர் பட்ட ஒவ்வொரு பிரயாசங்களும் இன்றைக்கு சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சத்துருவானவன், பிசாசானவன் அதை ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கு சிதைத்துக் கொண்டிருக்கிறான், சிதைத்துக் கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு எச்சங்களை வச்சு கொண்டிருக்கிறார்கள், அதை முழுமையாக டிலீட் பண்ண முடியல, அழிக்க முடியல, டிஸ்ட்ரோய் பண்ண முடியல, அதை முழுமையாக அழிக்க முடியல. அதனுடைய எச்சங்கள் எங்கேயோ மறைந்திருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, அந்த எச்சங்கள், அந்த பலிபீடத்தினுடைய எச்சங்கள் எங்கேயோ மறைந்திருக்கு. பாகாலுடைய பலிபீடத்துடைய எச்சங்கள் எங்கேயோ நீ மறைத்து வைத்திருக்கிறான். மாம்சத்துக்குரிய அந்த எச்சங்களை நீர் மறைத்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு முன்னால சிலரை மன்னிக்க முடியாமல் இருக்கிறது, சில சம்பவங்களை உன்னால மறக்க முடியாமல் இருக்கிறது, சிலரோட உன்னால இன்னும் ஒப்புரவாக முடியாமல் இருக்கிறது, சிலரை உன்னால ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது, சிலரை குறித்து அதிகமாக நீ கோபப்பட்டு கொண்டிருக்கிறார். சில எரிச்சலான சம்பவங்கள் அவர்கள் உயர்ந்தபடியால் அவனுடைய அடிமனதில் எங்கோ ஒரு ஆழத்துல இருக்கு, எரிச்சல் இருக்கு, பகை இருக்கு, குரோதம் இருக்கு. இதெல்லாம் வந்து உடைந்து அழிந்து சுக்குநூறாக்கப்பட வேண்டிய பலிபீடங்கள். இது கத்தருக்குரிய பலிபீடங்கள் அல்ல, இது பாகாலுக்குரிய பலிபீடங்கள், இது விக்கிரகத்தின் பலிபீடங்கள், இது மாம்சத்தின் பலிபீடங்கள். இந்த பலிபீடங்கள் உடைக்கப்பட வேண்டும், இந்த பலிபீடங்கள் அழிக்கப்பட வேண்டும், இந்த பலிபீடங்கள் மறுபடியும் கட்டப்படக்கூடாது. இந்த இடத்திலே இந்த மனாசேனுடைய தகப்பன் அதை தகர்த்தார், எசேக்கி அதை உடைத்தார், அதை இல்லாமல் பண்ணினார். ஆனாலும் அங்கே மனாசே அதை மறுபடியும் கட்ட ஆரம்பி நேரத்துலதான் இங்கே பார்க்கிற போது 6வது வசனத்துல நீங்க பார்க்கலாம், அவன் இன்னும் குமாரனின் இல்லத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தார். கர்த்தருடைய பார்வைக்கு மிகுதி, அதாவது பொல்லாப்பிலும் பொல்லா, பாவத்திலும் பாவம், அக்கிரமத்திலும் அக்கிரம். இந்த இடத்துல ஆண்டவர் விரும்பாதவைகள் தீ விதிக்க பண்ணுகிறார், நாள் நிமித்தம் பார்க்கிறார், பில்லி சூனியங்களை அவன் அனுசரிக்கிறான், அஞ்சனம் பார்க்கிறவர்களை குறி சொல்லுகிறவர்களை அவன் அழைத்து அந்த காரியங்களை செய்தபடியால அந்த இடத்துல தேவ கோபம் அந்த இடத்துல கர்த்தருடைய கோபம் மிகுதியாக அந்த இடத்துல உண்டா இருந்தார். தேவன் விரும்பாதவைகள், தேவன் ஏற்றுக்கொள்ளாதவைகள், தேவன் அங்கே அனுசரிக்காத பல காரியம் இந்த மனாசே அந்த இடத்துல செய்ய ஆரம்பித்தார். மனாசே செய்ய ஆரம்பித்த நேரத்துலதான் கர்த்தருடைய கோபத்துக்கு அவன் ஆளாக்கப்படுகிறான். இந்த 7வது வசனம், இந்த ஆலயத்திலும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நாமத்தை என்றென்றைக்கு புழங்கப்படும் என்றும் நான் மோசேயை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாய பிரமாணத்துக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடியே அவர்களுக்கு நான் கற்பித்தவைகளை எல்லாம் அவர்கள் செய்ய சாவதானமாயிருந்தார்களாகில் நான் இனி அவர்கள் காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த தேசத்திலிருந்து விளங்க பண்ணுவது என்றும் தேவன் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லியிருந்த தேவனுடைய ஆலயத்தில் தான் அவன் தான் பண்ணிவிட்ட விக்கிரகமாகிய சிலையை ஆலயத்துக்குள்ளேயே பெரிய விக்கிரகம், ஆலயத்துக்குள்ளே ஒரு பெரிய விக்கிரகத்தையே உண்டாக்கிட்டான். அந்த அளவுக்கு அவனுக்குள்ளே ஒரு துணிச்சலும் துணிகரமும், தேவனை ஆராதிக்க வேண்டிய நமஸ்கரிக்க வேண்டிய இடம் இன்றைக்கு இந்த இடத்துல அசூசிப்பட்டு ஆளாக்கப்பட்டு கொண்டு சில வேளைகளில் நம்முடைய ஆலயமாகிய சங்கத்தை இன்னைக்கு அதிகமான ஜனங்கள் இன்னைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள், ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். கத்தரதை பார்க்கிற போது அவர் வேதனை பண்ணுகிறார். ஆனா இந்த இடத்துல இந்த மனுஷனை ஏடா இந்த மனுஷன் அவருக்கு தேவையாக இந்த மனசே அவருக்கு தேவையா இருந்தால் இந்த மனுஷனை இவர் ட்ரேட் பண்ண விரும்புகிறார், இவர் திருப்ப விரும்புகிறார், அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பல வகையில் அவனோடு கூட பேசுகிறார், அவனோடு கூட இடைப்படுகிறார். ஆனால் அவன் கேட்ட பாடில்லை, அவன் அவனுடைய காரியங்களை அந்த மாம்சத்துக்குரிய காரியங்களை அவன் நடத்தி கொண்டு ஆனாலும் அவன் விடவில்லை, அவனோடு கூட இடைப்படுகிறான். ஆனா என்ன நடந்ததான் இங்கே பார்க்கிற போது 11வது வசனம் இங்கே சொல்லப்படுகிறது, 10வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள், ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசையை முட்செடிகளில் பிடித்து இரண்டு வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார். அவர் பேசினார், கேட்க மனதில்லை. அசீரியா ராஜாவுடைய கரத்திலே மனாசே ஒரு புறஜாதி ராஜா, ஒரு புறஜாதியார் வந்து அந்த இடத்தை முற்றுகை போட்டு இவனை பிடித்து, இந்த மனாசே ஒரு ராஜா, ஆனால் அவனுடைய கைகளை வெங்கல சங்கிலிகளினாலே கட்டி அவனை சிறைப்பிடித்து கொண்டு போனார். சுதந்திரமாக இருக்க வேண்டியவன், சுதந்திரமாக அந்த தேசத்தை நடத்த வேண்டியவன், ஆள வேண்டியவன், சந்தோஷமாக சமாதானமாக அந்த தேசத்துல செயல்பட வேண்டிய இந்த ராஜா ஒரு கைதியாக, ஒரு அடிமையாக, ஒரு சிறைப்பிடிக்கப்பட்டவனாக செயல்பட முடியாத அளவுக்கு அவனுடைய கைகள் கட்டப்பட்ட நிலை, அவனுக்கு சுதந்திரமாக செயல்பட முடியாத நிலை, இன்னும் ஒரு தேசத்தினுடைய அடிமைத்தனத்துக்குள்ளே இவன் கடந்து சத்துரு வெடித்தானுக்கு அதிகமான ஜனங்களை அவன் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். அதிகமானவர்கள் இப்படிப்பட்ட வஞ்சனைக்குள்ளே உட்படுத்தப்படுகிறார்கள். அவர்களால செயல்பட முடியல, அதிக தேவ பிள்ளைகளால செபிக்க முடியல, அதிகமான தேவனுடைய ஜனங்களினால உண்மையாக தேவ பிரசன்னத்தை உணர முடியல, அவருடைய மகிமையை அவர்களால பார்க்க முடியல. ஏன், எத்தனையோ தேவ ஊழியக்காரர்களால கூட தேவனுடைய மகிமையை காண முடியல, மகிமைக்குள்ள இருந்து கர்த்தருடைய பணியை செய்ய முடியல. ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிடிபட்ட நிலை, ஏதோ ஒரு இடத்துல கட்டப்பட்ட நிலை, அவர்கள் அறியாமலே, அவர்களுக்கு தெரியாமலேயே ஏதோ ஒரு இடத்துல விலங்கிடப்பட்ட வண்ணமாக அங்கே விடுதலை இல்லாத. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? இப்படி 12வது வசனம், இப்படி அவன் நெருக்கப்படுகை. அப்ப எங்கட மனம் போன போக்குல எங்கட மாம்சத்துல நாம வாழுகிற தேவன் அப்படியே நம்மளை நெடுங்கைத்துல விட மாட்டேன். பேசுவார், பேசியும் ஒரு சூழ்நிலை இல்லைண்டா, அவர் சில சூழ்நிலைக்குள்ளாக அவர் கூட்டி போவார். அது நம்முடைய பிரயோஜனத்துக்காக, நம்முடைய நன்மைக்காக. அதற்காகவே கத்தன் சில சூழ்நிலைகள் அந்த இடத்துல உண்டார். இந்த இடத்துல அவனுக்கு ஒரு பெரிய நெருக்கம், ஒரு ராஜாக்கு. எத்தனையோ சேவகர்கள் சொன்னா நடக்க வேண்டிய சம்பவங்கள், படைகள், விரும்பின சாப்பாடு, விரும்பின உடுப்பு, விரும்பின வாழ்க்கை, ஆனா இந்த இடத்துல ஒன்றுமே இல்லாத ஒரு மனாந்தரமான ஒரு சூழ்நிலை, ஒரு மனாந்தரமான ஒரு காரியம். இந்த இடத்துலதான் அவனுக்கு ஒரு நெருக்கம், அப்பதான் அவன் உணர்வடைகிறான். சில வேளைகள்ல கத்தர் எங்களோடு பேசி நாங்க சில காரியங்களுக்குள்ள கத்தருடைய சமூகத்துக்கு சரண்டர் பண்ணாட்டி சில நெருக்கங்களை கத்தர் அனுமதிக்கிற போது அதுக்கு பிறகுதான் நாங்க சில வேளைகள் நாங்க உணர்வடையோம். அது அப்படிப்பட்ட பாதைக்குள்ள இதை கேட்டுக்கொண்டு நீங்க போயிருக்கலாம். இந்த வாழ்க்கையில கூட நான் அப்படிப்பட்ட பாதைக்குள்ள நான் போயிருக்கேன். சில நெருக்கங்கள், சில பாதைகள் கர்த்தர் எங்களுடைய பெரிய பிரயோஜனத்துக்காகவே அதை அனுபவம். அவர் நம்முடைய தகப்பன், தகப்பன் சிச்சிக்காத பிள்ளை இல்லை. எனவே அவர் சில சிச்சைகளை அனுப்புகிற போது நாம உடனடியாக அதுல செய்ய வேண்டிய ஒரு காரியம், எங்களை நாங்கள் ஆராய்ந்து ஏனாண்டவரே இப்படி அப்படி உங்களுக்கு கண்ணிலேயா மூக்கிலேயா வாயிலே அப்படி கர்த்தரை நாமக்கே இருக்காத, எதற்காக இதை கத்தர் எனக்கு அனுமதிக்கிறார், எந்த வாழ்க்கையில நான் என்ன மாற்றத்தை நான் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கிற காலகட்டம் தான் இந்த நெருக்கப்படுகிற காலகட்டம். கத்தர் அப்படிப்பட்ட காலகட்டத்தை அவர் அந்த இடத்தை மனாசைக்கு கொடுத்தார். தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு உண்டாகும் மிகவும் தன்னை தாழ்த்தினான். இடத்துல ஒரு பெரிய ஒரு மனம் திரும்புதல், ஒரு டேர்ன் மனாசைக்குள்ளே வந்தது, ஒரு ஒரு மனம் திரும்புதல். அது வரைக்கும் நான் தான் சரி, நான் செய்யறதுதான் சரி, நான் இப்படித்தான் செய்வேன், நான் இப்படித்தான் வாழ்வேன், இந்த வாழ்க்கை வன்பே, நான் யாரையும் கேட்க மாட்டேன், கத்தர் பேசினாலும் சரி யார் பேசினாலும் நான் செவி கொடுக்க மாட்டேன், நான் விக்கிரகங்களை நான் நமஸ்கரிப்பேன், நான் பலிபீடங்களை மறுபடியும் கட்டுவேன், மேடைகளை மறுபடியும் தான் குறி சொல்லுகிறோட நான் எடுப்பேன், நான் நாள் பார்க்கிற காரியங்களை நான் தொடரும். இன்னைக்கு அதிகமான கிறிஸ்தவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் காட்டணும். தேவன் விரும்பாத காரியம் இந்த நேரத்துலதான் அந்த அவனுக்குள்ளே வந்து ஒரு மாற்றம் மேலும் சொல்லுகிறது. தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை அவன் அந்த இடத்திலே அவனுக்குள்ளே உண்டானதை அந்த இடத்திலே பார்க்க முடியும். எனவே 13வது வசனம், அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்த போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார். கத்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அட்டான். பாருங்க, அவன் பாகால்களை பார்த்து விக்கிரகங்களை பார்த்து நமஸ்கரித்த நாட்கள் போய் ஜீவனுள்ள தேவனை பார்த்து ஜெபிக்கத்தக்கதாக இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துக்குள்ளான சூழ்நிலையில் அவன் கற்றுக்கொண்டான். அவன் கற்றுக்கொண்டான், ஒரு படிப்பின் அவனுக்கு அவன் கற்றுக்கொண்டு அவன் என்ன செய்தான் என்றால் மெய்யான தெய்வத்தை பார்த்து அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். விடுவிக்கிற தெய்வத்தை பார்த்து அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். அந்த நேரத்துலதான் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை அவர் கேட்டு திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசையா இருக்கிற நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கர்த்தருக்காக பலிபீடங்கள் கட்டினார். தேவையில்லாத பலிபீடங்களை அவன் உடைத்தான். தேவையில்லாத பலிபீடங்களை அவன் அழித்து தேவனை ஆராதிக்கத்தக்கதான பலிபீடங்களை மறுபடியும் தேசம் முழுவதும் கட்டி கர்த்தருக்கு என்று சொல்லி ஆராதனை செய்ய ஆரம்பித்தான். கர்த்தரை நமஸ்கரிக்கத்தக்கதான ஒரு பெரிய காரியத்தை அந்த தேசத்திலே அவன் செய்ய ஆரம்பித்தான். அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில நாங்க இடித்து போட்டவைகளாகவே அழித்து போட்டவைகளாக கர்த்தர் விரும்பாத எதுவும் நமக்குள்ள வேண்டாம். தேவன் பிரியப்படாத எதுவும் நமக்குள்ள வேண்டாம். அவைகள் இடியடிக்கப்படட்டும், நொறுக்கப்படட்டும், அதனுடைய துகள்கள் கூட, அதனுடைய சாம்பல் கூட, அதனுடைய எச்சங்கள் கூட இல்லாதபடிக்கு முழுமையாக அது அகற்றப்படட்டும். அவருக்கென்று புதிய எலியான்னு சொல்லப்படுகிற ஒரு தேவ மனுஷன், பாகால் தீக்கதரிசிகளுக்கு முன்பதாக நின்றவன், அவர்கள் பலி செலுத்தின போது அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அந்த அவர்கள் தோற்று போய்விட்டார்கள். ஆனா எலியா மறுபடியும் அந்த பலிபிடத்தை, பாகால் தீக்கதரிசிகள் பலியிட்ட பலிபிடத்துல அவன் பலியிடல, 12 கற்களை எடுத்து 12 கோத்திரங்களுக்கு அடையாளமாக அவன் ஒரு புதிய பலிபீடத்தை செப்பனிட்டு கட்டினான். அவன் கட்டித்தான் அதுல பலி செலுத்தினான். பலி செலுத்தின ஒரு கர்த்தருடைய மகிமை அந்த இடத்தில் நிரப்பினது. நெருப்பு, பரலோக நெருப்பு, பரலோக அக்கினி அந்த இடத்துல இறங்கி வந்தது. அந்த இடத்துல பலிபீடத்துல இருந்த பலி பொருட்களை எல்லாம் அது பட்சித்தது மட்டுமில்ல, பக்கத்துல ஓடின தண்ணியை கூட வேதம் சொல்லுகிறது அந்த நெருப்பு நாக்கால நக்கிறது மாதிரி நக்கி போட்டுலன்னு சொல்லி தேவன் மகிமையான கிரியைகள் அந்த இடத்துல நடத்தினார். அத்தனை பாகால் தீக்கதரிசிகளும் வைக்கப்படத்தக்கலாமே கர்த்தர்தான் மெய்யான தேவன் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த ஜனங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக ஒரு பெரிய மாற்றத்தை அந்த இடத்துல உண்டாக்க இருந்தார். எலியா அந்த இடத்துல பலிபிடத்தை செப்பனிட்டு கட்டினார். கட்ட வேண்டிய பலிபிடங்கள் கர்த்தருக்குரிய பலிபிடங்களை கட்டுங்க, அழிக்க வேண்டிய மாம்சத்துக்குரிய பாகாலுக்குரிய பலிபிடங்கள் அழித்து கொடுங்க, அதுல கர்த்தர் சந்தோஷப்படுவார். தேவன் உங்களை குறிச்சு எதிரியோடு சந்தோஷப்பட்டாரண்டா உங்களை அவர் ஆசீர்வதித்து கொண்டே போவார், உயர்த்தி கொண்டே போவார், மேன்மைப்படுத்தி கொண்டே போவார். இதுதான் ரகசியம். கர்த்தரை துக்கப்படுத்திட்டு அவர்கிட்ட இருந்து நன்மையை பெற முடியாது, கர்த்தரை வேதனைப்படுத்திட்டு அவர்கிட்ட இருந்து நன்மையை பெற முடியாது. நம்ம எந்த அளவுக்கு அவரை பிரியப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ, மனுஷன் ஒருவேளை அவன் பல குற்றச்சாட்டுகள் உங்கள் மேல சொல்லலாம், அதை பார்க்காது, பல பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லலாம், பல பாவ குற்றச்சாட்டுகளை, ஆனா கர்த்தருக்கு முன்பதாக நாம கர்த்தருக்கு முன்பதாக நம்மளோட வாழ்க்கை எந்த அளவுக்கு பரிசுத்தமாயிருக்கு, அப்படி தேவனை நாம பிரியப்படுத்துகிற போது தேவன் எங்களை உயர்த்துவார், தேவன் எங்களை மேன்மைப்படுத்துவார். இடத்துல மனாசேனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாற்றப்பட்டது. எப்பன்னு தெரியுமா? அவன் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை எப்ப செய்ய தொடங்கினானோ அதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை மாற்று. எனவே இந்த சந்தர்ப்பத்துல சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய ஜீவியத்துல நிச்சயமாய் தேவன் ஒரு மாற்றத்தை இந்த நாள்ல கொண்டு வருவார் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். திரும்பவும் பலிபீடங்கள் மாம்சத்துக்குரிய பலிபீடங்கள் கட்டப்படாது, மறுபடியும் கர்த்தருக்குரிய பலிபீடங்கள். வேதத்திலே அவர் சொன்ன அவருடைய வசனத்தின் படியான ஒரு ஜீவன், அப்படிப்பட்ட ஒரு பலி எங்களுக்குள்ள கட்டப்பட, செவிக்கிற பலிபீடம் கட்டப்பட, துதிக்கிற பலிபீடம் கட்ட, அதை கட்டி நாம உருவாக்க கத்தர் உழவு உயிர்ச்சியாகும். எனவே இந்த வேளையில கண்களை மூடி நாங்கள் சுபிக்க போகிறோம். கத்தரை ஒரு விஷயம் நாங்கள் நோக்கி பாருங்க, இந்த வேளையில ஆண்டவர் ஒருவேளை உங்களோடு கூட இந்த செய்தி கூடாக ஏதோ ஒரு இடத்துல பேசி இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல உணர்த்தி இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல ஆழமாக நீங்க குத்தப்பட்டதை உணர்த்தப்பட்டதை நீங்க பார்க்கலாம். எனவே அது கத்தர் பேசுகிற சத்தம், அது கத்தர் பேசுகிறார் என்பதற்குரிய அடையாளம். எனவே அந்த இடத்துல டேர்ன் பண்ணுங்க, அந்த அந்த இடத்துல நீங்க உடனடியாக மனது உங்களோட வாழ்க்கையை கத்தருக்கென்று அர்ப்பணிங்க. கத்தர் அவருடைய பரிபூரணமான சுத்தங்களை வாழ்க்கை செய்வா. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த வேளையில ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம், உம்முடைய சமூகத்துக்கு வருகிற இந்த செய்தியை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் வருகிறேன் அப்பா. யார் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு கொண்டிருந்தாங்களோ ஆண்டவரே அவர்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை இப்பொழுது கொடுக்கும்படியாக நான் சிந்திக்கிறேன். அது எங்களால முடியாதப்பா, உங்களால முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களால முடியும். அவர்கள் இருக்கிற இடங்களில, கேட்டுக் கொண்டிருக்கிற இடங்களில உங்களுடைய வல்லமை மறுபடி உறங்கட்டும் என்று சிந்திக்கிறேன். ஒரு பெரிய மனம் திரும்புதல், பெரிய ஒப்பு கொடுத்த ஆண்டவரே இப்பொழுது அவர்கள் எடுக்க ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கிற ஒரு டிசிஷன் ஆண்டவரே, ஒரு சரியானது தீர்மானம், சரியானது தீர்மானம் உங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது எடுப்பார்களாக ஆண்டவரே, ஒப்பு கொடுப்பார்களாக, ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாவதாக கர்த்தருடைய கரம் உங்களுடைய பிள்ளைகளை இப்பொழுது தொடட்டும். மறுபடியும் நான் செபிக்கிறேன், மறுபடியும் செபிக்கிறேன், உங்களுடைய பிள்ளைகள் மேல உங்களுடைய ஆசீர்வாதம் தங்கட்டும் என்று நான் செபிக்கிறேன், நன்மை உண்டாவதாக என்று செபிக்கிறேன். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கப்படத்தக்கலாம். எங்கள் முற்பதாக்கள் ஓ தேவனாகிய கற்று இவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள், மகிமைப்படுத்துகிறார்கள். விசேஷமாக அவங்களுக்காக நான் செபிக்கிறேன், இந்த சங்கமம் வானொலிக்காக செபிக்கிறேன். கத்தாவே இதை இன்னும் வர்த்திக்கப்படும், இன்னும் ஆசீர்வதி, இதில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஆண்டவரை இது தொடங்கப்பட்டது, ஆண்டவரை என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதோ அதனுடைய பரிபூரணத்தை இது காணும், அதனுடைய முழுமையை இது காணும், அதனுடைய முழுமையை இது காணும். இயேசுவின் நாமத்தினால இதை நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் இணைந்து இந்த புல்லுமலை மாந்தோட்டத்துல நடக்க இருக்கிற 12, 13, 14 தேதி இந்த கூட்டங்களுக்காக செபித்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவர் இதற்குரிய பலாபலனை அந்த இடத்துல நாங்கள் பார்க்க போகிறபடியால நன்றி. உம்முடைய பரிசுத்தவான்களுடைய ஜெபத்துக்கு நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் நீர் பதிலை தந்து விட்டி, நீர் கட்டளையிட்டு விட்டி, அதை அந்த இடத்துல நாங்கள் பார்க்க போகிறோம், அந்த இடத்துல நாங்கள் அனுபவிக்க போகிறோம். இந்த இடத்துல பலத்த கிரியைகளை கத்த நடப்பிச்சு உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். தொடர்ந்தும் ஆண்டவரே உம்முடைய கிருப, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் எங்களோடு கூட எங்களை தொடர்ந்து தாங்கி நடத்துவதாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து சொல்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ.
1: நன்றி பாஸ்டர். அப்படி நின்ற நன்றி பாஸ்டர். இவருடைய செய்தி பாஸ்டர் குமரன் செய்தி தொட்டால் தாய் சாட்சி சொல்லலாம். இவங்க சீக்கிரம் அடுத்த நிகழ்ச்சி கடன் சொல்ல போறோம். யாருக்காவது இந்த பாஸ்டர் குமரன் தொட்ட செய்தி என்ன தொட்டது என்று சாட்சி சொல்றேன்னா உங்களுக்கு நேர்ந்தருகின்றேன். வாருங்கள், வந்து கூறுங்கள். பாஸ்டர் குமரன் செய்தியை கேட்டீங்க தானே. இந்த செய்தி உங்களை தொட்டால், அவர் சொன்ன ஸ்பீக்கர்ஸ்ன வார்த்தை உங்களை தொட்டிருந்தால் தயவு செய்து பயம் இல்லாம சொல்லுங்க. புரிய நேரம் தருகின்றேன்.
2: பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சிஸ்டர் இருந்ததை கதைக்கிறேன். இந்த ஊழியக்காரன் கொடுத்த இந்த தேவ செய்தி உண்மையாவே ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்க்கக்கூடியதாக, இந்த பலிபீடங்களை மறுபடியும் கட்டாதபடி, அதில் ஒரு துகள் கூட, அதில் ஒரு அடிச்சுவடு கூட இருக்காதபடி நாங்கள் அதை துடைத்தறிய வேண்டும், கட்ட வேண்டும். அவை மீண்டும் கட்டாதபடி எப்படி அந்த மனாசே கட்டினா அது மாதிரி இல்லாதபடி, நாங்கள் ஓசியா உடைத்தது போல, ராஜாக்கள் உடைத்தது போல, எசேக்கியா உடைத்தது போல, நாங்களும் இந்த பலிபீடங்களுடைய உள்ளத்திலே காணப்படும் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை அகற்றி உண்மையாகவே வாழ வேண்டும் என்று எங்களை வரபரிசீலனை செய்து கொள்ளத்தக்கதாக இந்த நாளிலே இந்த செய்தி மிகவும் ஆசீர்வாதமாயிருந்தது. என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் கர்த்தருடைய செய்திக்காய் நான் நன்றியோடு துதிக்கிறேன். ஊழியக்காரனுடைய ஊழியங்கள் பழகி பெருகும்படியாக தேவன் தாமே இந்த நாளிலே ஆசீர்வதிப்பேன்.
3: ஆமே, நன்றி, நன்றி. சிஸ்டர் டாலி பேசுறேன் கல்கரியில இருந்து, கல்கரி அல்பர்டா. ஆமேன் பாஸ்டர், பிரதர் கொடுத்த வார்த்தை எல்லாம் மெய்யாவே என்னை அது தொட்டது. ஏன்னா ஐம் வெரி சென்சிட்டிவ் ஃபார் த ஹோலி ஸ்பீரியட். அவரை கத்தோட ஆவியர் சொல்லும் பொழுது எனக்கு கண்ணீர் வந்துடும். அப்படிப்பட்ட ஆவி மூலமா கத்தர் என்னை தொட்டார். என்னை தொண்டையில சரியான ஒரு டீப் டவுன் இன்சைட் மை ஹார்ட், ஐ மீன் இந்த த்ரோட்டுக்குள்ள ஒரு வழி இருக்கும். இருந்தாலும் நான் கத்தரை மயப்படுத்தி அவருக்குன்னு நான் பாட வேணும், அவரை நான் துதி செலுத்த வேணும்னு சொல்லி இந்த ரெண்டு நாளாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாலும், ஆனா பாடுறதுல கத்தரைக்கு எப்படி இருந்தாலும் அந்த குரலை கொடுக்குறாரு. அதே மாதிரி பாஸ்டர் சொன்ன, அவர் சொன்னார் எங்களுக்கு யார் இந்த தொண்டில் எதுவும் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படி இருந்தா ஜெபிக்கிறேன், நான் இப்ப ஜெபிக்கிறேன் சொன்ன மாதிரி கத்தர் அந்த வார்த்தையின் மூலமா என்னை தொட்டார். அது நேரத்துல கத்திரனை உயர்த்தி வத்திப்ப ஒவ்வொரு நிமிடமும் அவரை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு கத்திர நாமத்தை நாங்கள் அவரோட பலிப்பிடத்துல புதிதாக எங்களை கொடுத்து பெரிதான ஆசீர்வாதங்களை கொடுத்து எங்களை வழி நடத்துவதற்கு உங்களை அழைத்து வந்த கத்திரக்கு நான் நன்றி செலுத்துறேன். கத்திர வார்த்தை இன்னும் இப்பொழுதே எங்கள் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்குது. அதுக்கு அதை நன்றி செலுத்துறோம். உங்களோட வார்த்தையில் ஒவ்வொன்றும் அவருடைய அபிஷேகம் இன்னும் அதிகமாக அவர் எங்களை கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற பொழுதெல்லாம் இப்பொழுது அந்த அபிஷேகம் எங்களை தொட்டது. அதுக்காக நன்றி செலுத்துறேன். நீங்க பாஸ்டர் பிரதரா இருந்தாலும் கர்த்தர் உங்களோட வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார். அதுக்காக நன்றி செலுத்துறேன். என்னை தாழ்த்தி நன்றி செலுத்துறேன். ஏ கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி உங்களை வாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலம். நன்றி பாஸ்டர், நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
4: நான் மிகலாவா ஸ்ரீலங்காவிலிருந்து முதலாவது நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை கொடுத்தபடினால் எங்கள் பலிபீடங்கள் ஆரம்பத்துல கத்தருக்கு பிரியமாயிருந்தாலும், நாட்கள் போக அது உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு போயிருந்தாலும், தேவ வார்த்தையின்படி இன்னைக்கு பாஸ்டர் சொன்ன அந்த ராஜாவின் வாழ்க்கையை நாங்க எடுத்துக்கொண்டோம், எங்களுக்கு அது ஒரு படிப்பினையா காணப்படுது. இந்த வேளையில அந்த வார்த்தையை கொடுத்து கொடுத்த பாஸ்டருக்கு நன்றி செலுத்துகிறேன். கத்தர் எங்களுடைய பலிபடத்தையும் புதிதாய் புதுப்பித்து கட்டினபடிய படியினால் அவருக்கு நன்றி. அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து போனாலும் தேவன் சொன்னபடி விழுந்தவனை விழுந்தவனாய் விடாதபடிக்கு எழுந்திருக்கும்படி செய்கிற தேவனுடைய பாதத்தில் நாங்கள் எங்கள் பலிபடத்தை புதிதாய் கட்டி புதிதாய் நாங்கள் முன்னேறி செல்லத்தக்கதாக இந்த வார்த்தை எங்களுக்கு உதவியா இருந்தபடினால் அவருக்கே கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர்.
1: வேறு யாராவது அடுத்த நிகழ்ச்சி போக போறோம்?
5: Pastor, thank you for that.
1: Go ahead.
5: Pastor, my name is Sister Ranjini Alangarmani from Vancouver, British Columbia, Canada. Thank you for that wonderful word. If anybody has been in a state of vaccine kind of position, or even being in a place where they have not been really walking with the Lord in a place, where all their hindrances have been taking place in their lives, your word has been a wonderful word to come and deliver them from such a place of, the spiritual standing with the Lord. So the Lord has been really redeeming such people with your word at this moment. And I really sense that in my spirit that the Lord has been bringing deliverance to many backsliders and also touching many to rededicate their lives as well. So thank you for that wonderful word for building up, even as you mentioned that God has made our bodies his temple, we have to keep that temple holy and dedicated to him in a way only pleasing to him. So that is a way in which you brought forth that word that has brought us back to the Lord in that place where he is well pleased to those who, bring their mind, body, soul, and spirit in alignment with his word and in obedience to him and living to glorify him alone in their lives. So thank you for that word, Pastor Kumaran. God bless you, and we are praying for your meetings on Friday, Saturday, and Sunday. May the Lord mightily use you and bless the city where you are having it, and many will be coming into the knowledge of the Lord and Savior Jesus Christ, and the healings will also take place. We are continuing to pray for you and the meetings. In Jesus' name, amen.
1: நன்றி பாஸ்டர். இன்றைய நாளில் உங்களோட செய்தி அநேகரை தொட்டதுக்காக கிருபைக்கு நன்றி. தொடர்ந்து உங்கள் ஊழியங்களையும் சனி ஞாயிறு வெள்ளி சனி ஞாயிறு நடக்கிற ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதித்து அற்புதங்கள் அடையாளம் செய்ய கிருபை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
0: Thank you. Thank you.
6: Recording stopped.
1: இதுவரை நேரம்
6: Recording in progress.
1: தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ராமசாமி அழைக்க போறோம். பிரஸ் ரோஸ் பாஸ்டர் ராமசாமி, மைக் ஆன் பண்ணுங்க.
7: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்,
1: பிரைஸ் லார்ட. உங்களுடைய பாடல கேட்க அவளோட தாகத்தோடு இருக்கிறார்கள். பாடலை பாடி தோட நாமத்தை மயப்படுத்துங்க. கத்தவங்க ஆசைப்பாரு. ஆமேன். ஆமேன்.
7: ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதில் இணைந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஜீவாதிபதி கிறிஸ்தவ தேவாலயத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் சில பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்திவிட்டு சுருக்கமாக தேவ வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கர்த்தரே ஆசீர்வதிப்பாராக.

0: நம்முடைய வாழ்க்கையில நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர் நம்முடைய தேவன். நமக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிக்கிறவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில அவர் என்னத்தை நம்மீது என்ன நம்மை திட்டம் என்ன வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இன்னும் ஒரு பாடலை பாடிவிட்டு செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
0: கேக்குதா?
1: கேக்குது.
0: ஓகே.

அப்படி தொடர்ந்து நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நேரம் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் கூட ஒரு வேத பகுதியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த நாளிலும் எபேசியர் 2:5 இவ்விதமாய் சொல்லுகிறது. 2001 நான் பைபிள் காலேஜில் படித்து கொண்டிருக்கும் போது

ஒரு நாள் அதிகாலை வேளையில் ஒரு 4 மணி இருக்கும் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு சத்தம் கேட்டது. அப்போது நல்ல தூக்கமான அந்த நேரத்தில் சத்தம் கேட்டது. அதில் நான் பார்த்து அந்த சத்தத்தை கேட்கும்போது தான் அந்த வசனம் எனக்கு கேட்டது. அந்த எபேசியர் 2:5 என்று சொல்லி அந்த வசனம் எனக்கு கேட்டது. அப்போ உடனே நான், எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிறாங்க, நான் எழுந்து அந்த வசனத்தை எடுத்து படித்த போது அந்த வசனம் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்ற வார்த்தையை கேட்ட பொழுது, நான் படித்த போது எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. அது என்னவென்று சொன்னால், நாங்கள் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு நாங்கள் ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம் என்ற வார்த்தையை கேட்டபோது நாங்கள் இன்னும் ஆண்டவருக்குள்ள உற்சாகமாய் இருக்க வேண்டும், இன்னும் ஆண்டவருக்காக பணிகளை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை அந்த இடத்துல அந்த நேரத்தில் எனக்கு கொடுத்தது. எனவே அந்த வசனத்தை தான் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நான் மறுபடியும் வாசிக்கிறேன். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன், மாளிகை என்ற தலைப்பின் கீழே இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். எனவே மாளிகை என்று சொல்லும்போது நாம் எல்லாருக்கும் ஞாபகம் வருகிறது என்ன? ராஜா இருக்கக்கூடிய ஒரு அரண்மனை. ராஜா எங்கு இருக்கிறாரோ அதுதான் மாளிகை என்று சொல்லுவோம். இப்ப நாங்கள் சொல்லுவோம் வெள்ள மாளிகை என்று சொல்லுவோம். அதே மாதிரி ராஜா எங்கு இருக்கிறாரோ அது ஒரு மாளிகையாக காணப்படுகிறது. எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் எங்களுக்கு ராஜாவாக காணப்படுகிறார். அப்போ அவர் ராஜாவாக இருக்கிறபடினால அவருக்கும் ஒரு மாளிகை இருக்கிறது. அந்த மாளிகை என்ன தெரியுமா? அதை நாங்கள் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:9 இவ்விதமாய் சொல்கிறது. நாங்கள் தேவனுக்கு உடன்வேலையாட்களாக இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறீர்கள். அப்ப தேவன் எதை குறித்து மாளிகை என்று சொல்லுகிறார் அப்படி நாம் பார்க்கும்போது நம்மை குறித்து தான் சொல்லுகிறார். நாம் தான் அந்த மாளிகை. நம்முடைய இருதயம், நம்முடைய சரீரம், அதுதான் மாளிகையாக காணப்படுகிறது. யாருக்கு என்று சொன்னால், ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஒரு மாளிகையாக இருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, உதாரணமாக ஒரு மாளிகை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது மிகவும் அலங்கரிக்கப்பட்டதாக, மிகவும் அழகாக, அது மிகவும் சித்தரிக்கப்பட்டதாக, மிகவும் அருமையாக இருக்கும். அந்த மாளிகையில் உள்ளே போகும்போதே ஒரு சந்தோஷம் வரும். என்ன அப்படின்னு சொன்னால், அந்த மாளிகையை சோடிக்கப்பட்ட சோதனைகள், அலங்கரிப்புகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். அதே போல பாருங்க, அந்த மாளிகை மிகவும் அழகாக இருக்கிறது. அந்த மாளிகையில் என்ன நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் ஒரு சுருக்கமாக நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக, மாளிகை இருக்கின்றது. அந்த மாளிகையில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், நாங்கள் படித்த அந்த வேத வார்த்தையின்படி ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த வேண்டுமா? ஜீவனுள்ள கற்களை போட்டு ஆவிக்கேற்ற மாளிகையாகவும், முதலாவது மாளிகையாக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு ராஜாவுக்கு நாங்கள் ஒரு மாளிகையாக இருக்கிறோம். அடுத்து இரண்டாவது காரியம் நான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்கிறேன் டைம் காணாதனால. இரண்டாவது காரியம் பாருங்க, இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு. இந்த மாளிகை என்று சொல்லும்போது எனக்கு ஒரு அந்த உலகத்தில் ஒரு பாடல் ஒன்று பாடுவார்கள். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாய் குயவனை வேண்டி, அந்த பாடலை பாடுவோம். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்த ஆளறி தோன்றி அதை கூத்தாடி கூத்தாடி நாச மறுத்தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி. இந்த பாடலை கேட்கும்போது
அழகாக உலகத்தில் பாடுகிறார்கள். ஆனால் அதனுடைய கருத்து, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றது தெரியாது. அதை நான் ஆராய்ச்சி பார்க்கும்போது நந்தவனம் என்பது இந்த உலகம், நந்தவனம் என்பது இந்த உலகம். ஒரு ஆண்டி, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி என்று சொல்லும்போது ஒரு ஆத்துமா, ஒரு மனிதன், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. நாலாறு மாதமாய், நாலும் ஆறும் பத்து மாதமாய், நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி ஒரு தாய் ஒரு குழந்தையை உற்பவிப்பதற்கு நாலு ஆறு மாதம், பத்து மாதம் கடவுளை குயவனை வேண்டி அதை கொண்டு வந்தாரடி உலகத்துக்கு, தோண்டி உலகத்துக்கு. அது அதை என்ன செய்கிறாங்க, அந்த கொண்டு வந்த அந்த அந்த அந்த பிள்ளையை அதை என்ன செய்கிறாங்க, ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தாமல் அவர் வளர்ந்து கூத்தாடி கூத்தாடி நாசமறுத்தாண்டி நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கும் என்று நினைக்கிறேன். எனவே பாருங்க, அந்த அந்த அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஆத்துமா எதுக்காக, தேவனுக்காக, தேவனுடைய கிருபையினால பிறக்கப்பட்டது. அதை தேவனுக்கு மகிமைப்படுத்தாமல், அந்த சரீரத்தை தேவனுக்கு உபயோகப்படுத்தாமல், தேவனுக்கு உரிய இடத்தை கொடுக்காமல், அதில் வேறு வேறு இடங்களுக்கும் வேறு வேறு காரியங்களுக்கும் இன்னைக்கு உடம்பு என்ன செய்யறாங்க, கிழித்து கொள்கிறார்கள். எங்கெங்கெல்லாம் குத்த வேணும் எல்லாம் குத்தி என்ன செய்யறாங்க, சோடிக்கிறார்கள். இன்னைக்கு எங்களோட ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன, தூக்கு காவடி எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் இப்ப பயங்கரமா, இப்ப முதல்ல எல்லாம் இப்படி தொங்கி கொண்டு தான் போவாங்க, இப்ப நின்று கொண்டு போறாங்க. அது அந்த அளவுக்கு குத்தி எடுத்துட்டு போறாங்க. அப்போ அந்த மாதிரி பாருங்க, சரீரத்தை எந்த அளவுக்கு கெடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு காயப்படுத்த முடியுமோ அப்படி அவர் செய்கிறார்கள். அவர்கள் செய்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இது நிமித்தம் நாங்கள் கடவுளுக்கு ஒரு ஒரு ஒரு அர்ச்சனையை அல்லது கடவுளுக்கு ஒரு காரியத்தை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க செய்கிறார்கள். ஆனால் பாருங்க, நந்தவனம் அந்த அந்த நந்தவனத்து ஒரு ஆண்டி அதை நாலாறு மாதம் குயவனை வேண்டி அது தேவனுக்கு பிரியமாய் செலுத்தாமல் உலகத்துக்கு கூத்தாடி கூத்தாடி அதை நாசமறுத்து போடுகிறார்கள் என்றுதான் அந்த பாடலின் அர்த்தம். அதே போல தேவன் சொல்லுகிறார், இந்த சரீரமானது இந்த தேவனுக்குரியது, அது தேவனுக்கு தான் நாம் என்ன செய்யணும், செலுத்த வேண்டும். அது தேவனுக்கு உரிய மாளிகையாக இருக்கிறது. அந்த மாளிகையை ஒருவன் கெடுத்தால் தேவன் கெடுப்பார் என்று சொன்னார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் அப்படின்னு சொன்னார். அப்போ ஆலயத்தில் அவர் மிகவும் கவனமாக இருக்கிறார். அந்த பாருங்க, இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது நடந்து போய்கொண்டிருக்கும் போது ஆலயத்தில் புறா விற்கிறவர்களையும் வியாபாரம் செய்கிறவர்களையும் கண்டபோது அவர் கோபமடைந்து உடனே என்ன செஞ்சார், அதை கவிழ்த்து போட்டு அவர்களை விரட்டி அடித்தார். அப்படியானால் அந்த மாளிகை என்று சொல்லும்போது அது மிகவும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் அவர் சொல்லுகிறார். எனவே நாங்கள் வந்து ஆவிக்கேற்ற மாளிகை. நான் உலகத்தில் தான் ஒரு ராஜா வாழக்கூடிய ஒரு மாளிகை வந்து அலங்கரிக்கப்பட்டு மிகவும் சோடிக்கப்பட்டு மிகவும் அழகாக இருக்கும். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார், நாங்கள் ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம். இப்போ மாளிகையை கட்டியாச்சு, இப்போ தேவனுக்குரிய ஆலயமாக நாங்கள் மாறிட்டோம். நாம் என்ன செஞ்சிட்டோம், எல்லாம் சோடிக்கப்பட்டு எல்லாம் அழகாக இருக்கிறது. ஆனால் அதுக்குள்ள தேவன் அல்லது ராஜா இல்லைன்னு சொன்னால் அந்த மாளிகைக்கு மாளிகைக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்குமா, அந்த மாளிகைன்னு சொல்ல முடியுமா? இல்லை. அது மிகவும் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ராஜா இல்லைன்னு சொன்னால் அது அலங்கரிக்கப்பட்டதாக தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ள ஒன்றுமே நடக்காது. கொஞ்ச நாள் அது என்ன செய்யும், துரு பிடிச்சி எல்லாம் அலங்கோலமாக மாறி அது மிகவும் கேவலமாகி போய்விடும். அப்போ பாருங்க, நாங்கள் பார்க்கிறோம் இந்த மாளிகை என்பது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அலங்கரிக்கப்பட்ட அந்த மாளிகையிலே என்ன நடக்க வேண்டும் என்று சொன்னால், இரண்டாவது பகுதி சொல்லுகிறது, ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு. இப்போ பலிகளை செலுத்த வேண்டும். அது என்ன பலி, ஆட்டையும் மாட்டையும் கொண்டே வெட்டி ரத்தம் சிந்த கொடுக்கிறதா? இல்லை. ஆண்டவர் சொன்னார் ஆவிக்கேற்ற பலிகளை கொடுக்கும்படி. ஆண்டவர் சொன்னார், நாங்கள் பார்க்கிறோம், நீங்கள் ஸ்தோத்திர பலி இடுகிறதுனால் என்னை மகிமைப்படுத்துங்கள் என்று சொன்னார். அப்போ ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னார். நாங்கள் பார்க்கிறோம் ரோமர் 12 அதிகாரத்தில் முதல் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. டைம் காணதுனால நான் நான் போகிறேன். அப்படி இருக்க சகோதரரே,
நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லுங்க பார்க்கிறோம். அப்ப ஜீவபலியாக நம்முடைய சரீரத்தை என்ன செய்யணுமா, ஜீவ பலியாக செலுத்த வேண்டும். இப்ப ஜீவபலி என்று சொல்லும்போது இப்போ ஆடு மாடை நம்ம ஜீவபலியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டை வெட்டிட்டோம் அப்படின்னா செத்து போயிடும், அப்படித்தானே? ஆட்டை வெட்டிட்டோம் அப்படின்னா செத்து போயிடும், அப்போ ஜீவபலியாக கொடுக்குறோம்னு கொடுப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு ஜீவபலி என்பது நம்ம ஜீவனோடு இருக்கும்போது செலுத்துறது தான் ஜீவபலி, செத்த பிறகு நாம் செலுத்துறது ஜீவபலி இல்லை. ஒரு ஆட்டை அறுத்தோம்னா அது செத்து போயிடும், அது அந்த ஜீவபலி, அந்த பலி ஆண்டவர் சொல்லலை. நாங்கள் ஜீவனோடு இருக்கும்போது நீ உயிருள்ள வரைக்கும் கர்த்தரை பாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்போ ஜீவனோடு இருக்கும் வரைக்கும் தான் என்ன செய்யணும், ஜீவனோடு இருக்கும்போது தான் கர்த்தரை நாம் என்ன செய்யணும், பலி செலுத்த வேண்டும், கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும். அதைத்தான் அன்று சொன்னார், நீங்கள் ஆவிக்கேற்ற பலிகளை நீங்கள் செலுத்த வேண்டும். மாளிகை அழகாக இருக்கிறது, ஆனால் அதுக்குள்ள பலி செலுத்தவில்லை என்று சொன்னால், ராஜா இல்லை என்று சொன்னால் அதில் என்ன நடக்கும், பலி செலுத்தினால்தான் ராஜா வருவார். அந்த ஆலயத்துக்குள்ள பலி செலுத்தினால்தான் ராஜா என்ன செய்வார், வருவார். எங்க ஸ்தோத்திர பலி இடுகிறோமோ அங்கு தேவன் மகிமைப்படுகிறார் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ கர்த்தரை துதிக்கிற துதி எங்க இருக்கிறதோ அங்கு தேவன் என்ன செய்கிறார், வந்து கிரியை செய்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் சங்கீதம் 50:14 வாசிக்கிறோம், ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அடுத்த இரண்டாவது காரியம் நாங்கள் பார்க்கும்போது, முதலாவது நாம் ஆலயமாக இருக்கிறோம், மாளிகையாக இருக்கிறோம். இரண்டாவது நாங்கள் பார்க்கிறோம், அதில் ஜீவ பலிகளை செலுத்துகிறோம், துதி ஆராதனை பலிகளை நாம் செலுத்துகிறோம். மூன்றாவதாக நாங்கள் பார்க்கும்போது நிறைய வசனங்கள் இருக்கிறது, நான் டைம் காணாதனால சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். மூன்றாவதாக நாங்கள் பார்க்கும்போது பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக, நீங்கள் அதே வசனத்தை நாங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம்

ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ தேவனுக்கிட்ட பலிகளை செலுத்துகிறோம், அடுத்த காரியம் தேவனை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம், அடுத்த காரியம் என்ன என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஒரு ஆசாரியர்களாக மாற வேண்டும், ஒரு ஆசாரிய கூட்டமாக மாற வேண்டும். ஆசாரியர் வேண்டால் யார்? தேவனுக்கென்று பணி செய்கிறவர்கள், தேவனுக்கென்று கிரியை செய்கிறவர்கள், தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களாக தான் நாங்கள் என்ன செய்யணும், மாற வேண்டும். இந்த நாங்கள் இப்போ கேட்குறோம், நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷத்தை குறிப்பிடுவார்கள். 5 வருடம், 10 வருடம், 20 வருடம், 30 வருடம் என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆனால் எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு எப்படி இருந்தோமோ அதே ஸ்தானத்தில் தான், அதே இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். எல்லாரையும் சொல்லல, சிலர் என்ன செய்கிறோம், அப்படி தான் இருக்கிறோம். அதே விசுவாசியாய், அதே நம்பிக்கையுடையவர்களாய், அதே இதில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ பவுல் சொல்கிறார், இன்னும் நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறீர்களா, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் வளர வேண்டும் என்று சொன்னார். அப்போது இதுதான் அந்த வளர்ச்சி. முதல்ல நாங்கள் ஆலயமாக நாம் மாறுகிறோம், அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்குறோம், நம் சோத்திர பலிகளை அந்த ஆலயத்தில் நாம் இடுகிறோம். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக நம் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நாம் மாறப்படுகிறோம். அப்படி வளர்வது தான் ஒரு வளர்ச்சி. நம்ம ஆண்டவரிடத்துல சீசர்கள் இருந்தார்கள், அவர்கள் விசுவாசியா இருக்கல, அவர்கள் சீசர்களாய் மாறினார்கள். சீசர்களாய் ஏன் மாறினார்கள் அப்படின்னா, தேவனுக்கு அந்த ஊழியம் செய்வதற்கு பல இடங்களில் சிதறப்பட்டு பல தேசங்களில் பல கிராமங்களில் சென்று அவர்கள் ஊழியத்தை செய்தார்கள். அப்படியானால் தேவன் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, மூன்றாவதாக ஆசாரிய கூட்டமாக நாம் கட்டப்பட்டு வர வேண்டும், ஆசாரிய கூட்டமாக வர வேண்டும். அதை நாங்கள் வாசிக்கிறோம், 2 பேதுரு 2 அதிகாரத்தில் 9வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்போ பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அப்படின்னு சொன்னால் அந்த பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நாம் என்ன செய்ய வேணுமா, மாற வேண்டும். முதலாவது நாங்கள் மாளிகையாக இருக்க வேண்டும், இரண்டாவது அந்த மாளிகை வெறுமையாக இருக்கக்கூடாது, அதுக்குள்ள ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்த வேண்டும், பலிகளை செலுத்த வேண்டும். அப்படிதான் ராஜா அதில் வருவார், இயேசு கிறிஸ்து வந்து வாசம் பண்ணுவார். அது மாத்திரமல்ல, அடுத்த கட்டமாக நாம் தேவனுக்கு என்று கிரியை செய்ய வேண்டும், நாங்கள் புறப்பட்டு போக வேண்டும், தேவனுக்காக ஊழியத்தை செய்ய வேண்டும், தேவனுக்காக நாம் அறுவடையை செய்ய வேண்டும். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவனை தேவன் என்ன செய்கிறார், கனப்படுத்துகிறார் என்று சொன்ன வாழ்கிறோம். ஆரோன் தேவனுக்கென்று அழைக்கப்பட்ட ஆசாரிய கூட்டமாக அவர்கள் அழைக்கப்பட்டார்கள், ஆசாரியராக அழைக்கப்பட்டார்கள். அப்போ தேவனுக்கென்று அழைக்கப்பட்ட அந்த அழைப்பில் நாம் உறுதியாக நிற்க வேண்டும், அந்த அழைப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய வேணும்னா, தேவனுக்கென்று நாம் என்ன செய்யணும், பிதாவின் சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து வந்தார், இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய பணியை செய்து முடித்து போய்விட்டார். அதை பின்பதாக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார், தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன் சொல்லி அவரை அனுப்பினார். அந்த தேற்றரவாளன் வந்து அவர் எங்களை தேற்றி என்ன செய்தார், நடத்துகிறார். ஆனால் தேவன் விட்டு சென்றதை நாம் செய்யும்படிக்கு பரிசுத்த ஆவியனுடைய உதவியோடு நாம் அந்த பணியை தொடர வேண்டும் என்பதுதான் தேவன் நம்ம இடத்துல சொல்லிவிட்டு போன அந்த காரியம். அதுதான் நாங்கள் மத்தையில் வாசிக்கிறோம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி ஞானசானம் கொடுங்கள் என்று சொல்லி சொன்னார். அப்போ அந்த பணியை தான் நாங்கள் செய்ய வேண்டும். எப்பவுமே நாங்கள் விசுவாசியாக இருப்பதல்ல, படிப்படியாக நாம் படிப்படியாக என்ன செய்யணும், வளர்ந்து வர வேண்டும். எனவே அந்த ஊழியம் செய்ய வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே ஒரு பாடலை நான் பாடி நான் நிறைவை கொண்டு வருகிறேன். உங்க ஊழியம் நானின் கலங்கனும், அழைத்தது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நானின் கலங்கனும், அழைத்தது நீங்க

0: ஊழியம் நானே கலங்கனும் அழைத்தது நீங்க நடத்தி செங்க அப்படி ஆண்டவர் சமூகத்துல ஒரு விஷயம் ஒப்பு கொடுத்து நான் சிவம் பண்ணுவோம். உங்க ஊழியம் நானே கலங்கனும். இன்னைக்கு அநேகர் தேவனுடைய ஊழியத்தை குறித்து அழைப்பை பெற்றுவிட்டு நானே என்ன செய்ய வேண்டும், அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா எலியாவை தேவன் காகம் கொண்டு போஷித்தது போல, திட்டங்களை கொடுத்தது போல, நம்மையும் அவர் எலியாவை காகம் கொண்டு போஷித்தது போல நம்மை போஷித்து, எந்த சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம், எந்த சூழ்நிலையில் அகப்பட்டிருக்கிறோம், எந்த சூழ்நிலை கவலையோடு இருக்கிறோம், எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில அவர் திட்டங்களை தந்தவர், நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம், இந்த நல்ல நாளை தந்ததுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கமம் ரேடியோ கேட்டுக்கொண்டிருக்க இணைந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். அது ஒருங்கிணைத்து செய்கிறதான அந்தவரை சகோதரனையும் ஆசிர்வதிங்க, அவர் குடும்பத்தாரையும் ஆசிர்வதிங்க. அதுக்கு ஆண்டவர் உறுதுணையா இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த சங்கமம் இந்த ரேடியோவுக்கு ஆண்டவர் அப்பா ஒருங்கிணைக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். குடும்பங்களை இன்னும் செழிப்பாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதம் அவளோடு தங்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்லமையும் ஆண்டவரையும் உங்களுடைய ஆசீர்வாதமும் அவளோடு தங்கி இருக்கட்டும். இன்னும் ஆண்டவரை இந்த சங்கமம் ரேடியோவானது ஆண்டவரை இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை இன்னும் பலப்பட உதவி செய்யுங்க. இன்னும் அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷமாக இது கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. இது நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரை சாட்சியை நாங்கள் கேள்விப்படுத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதையும் நடத்துங்க. அந்த நேரத்தில் தந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய வல்லமுள்ள கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் ராமசாமி லிங்கநாதன். நான் ஒரு சீடு தயாரிக்கலாம் கூட எனக்கு ஒரு யோசனை, அந்த பாடலை கொண்டு ஒரு சீடு தயாரிப்போம். அருமையான பாடலை படித்துகள் நல்ல ஆசீர்வாதமா இருந்து, அது மட்டுமல்ல மாளிகை என்றால் என்ன என்பதை நீங்கள் கொண்டு கொருந்தியர் மூலம் அநேக வேத வார்த்தையில கொண்டு தொகுத்து அந்த மாளிகை என்றால் என்ன என்பதை இப்ப தெளிவாக கொடுத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் ஊழியங்கள் நீங்கள் கைது செய்யும் காரியங்கள் அனைத்தையும் தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ பாஸ்டர்.
1: இதுவரை நேரம் செய்து கொடுத்த பாஸ்டர் ராமசாமி லிங்கநாதன். ஆமேன். இன்றைய நாளிலே நான் சொன்னேன், அதிகாலை 3 மணிக்கு ஆவியானவர் பிள்ளைகள் அழைப்பி பேரை தந்தது ஆவியானவர். ஒவ்வொரு பேரே நான் அழைத்து வாருங்கள், எல்லோரும் வந்தார்கள். காரணம், ஆவியானவர் நிகழ்ச்சியை நடத்தினார். ஒவ்வொரு செய்திகளும் ஆவியானவராக கொடுக்கப்பட்ட செய்தி. காரணம், நாங்கள் உண்மையாக உத்தமமாக ஜெபிக்கும் பொழுது கடந்த சங்கம வாழ்வில் பழகி பெறும் என்று வாக்குறுதி கொடுத்துருக்கிறார்கள். வாக்குறுதி அதான் சங்கம வாழ்வில் பழகி பெருகிக்கொண்டு எத்தனையோ ஊழியர்கள் ஐயா நேரத்தை தாங்கன்னு சொல்ல எனக்கு கொடுக்க நேரம் இல்லை. அப்படியாக தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய நாளே கூட 79 ரேடியோக்கள் தொடர்பு கொண்டிருக்கு, 2000 பேருக்கு உள்ளே கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக தேவன் இந்த வானொலி ஆசிரியத்தார் இன்றைய நாளில் இந்த அழைப்பை ஏற்று அதிகால வேலையில் வந்தவர்கள் இதை நேரத்தில் வந்தவர்கள் நன்றி சொல்கிறேன். காரணம், இந்த அழைப்பை நீங்கள் தவறவிடாமல் இந்த ஐயா கேட்டார் என்று ஓடோடி வந்தீர்களே, துதித்தீர்கள், பாடல்களை பாடல்களை நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். கர்த்தர் கந்த ஒவ்வொரையும் ஆசிரிப்பா ஜோ பண்ணுவோமா. அன்பான பரலோகத்தா சுவாமி, இந்த வார்த்தைகளின் வழித்து நிகழ்ச்சியிலே நீர் வழிநடத்து கொண்டு வந்தீர் சுவாமி, அந்த கிருபைக்கா நன்றி. உமது தரிசனத்தை நிறைவேற்றி விட்டேன் சுவாமி, அந்த கிருபைக்கா நன்றி. ஆண்டவர் நீ சொன்னபடி உமது பிள்ளைகளை வரவழைத்து இந்த நிகழ்ச்சியை ஆசிரியத்து தந்தீரே சுவாமி, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் இதிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளை, என் அழைப்பை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். நீ தரிசனத்திலே கொடுத்த பெயர்கள் ஆண்டவரை இந்த ஒப்பை உள்ள இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் குழந்தை கொண்டு வந்து, பாடலை கொண்டு வந்து, தூயில கொண்டு வந்த பிள்ளைகளை, அந்த குடும்பங்களை, உற்றார் உறவினர்களை நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக சொல்கிறேன். இந்த ஆராதனை எடுத்த பிள்ளைகள், துதித்த பிள்ளைகள், கவிதைகளை வாசித்த பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதித்து, இன்றைய நாளில் தேவ செய்து கொடுத்த தாசர்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி சுவாமி அந்த கிருபைக்கா நன்றி ஐயா. இந்த நிகழ்ச்சி மறு ஒளிபரப்பிலே போகும்போது, யூடியூப் பேஸ்புக்கில் போகும்பொழுது அநேக கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருப செய்ய வேண்டுமாக ஜெபிக்க ஐயா. இதே நாளில் சங்கம ஆலயம் நினைவு கூறுவோம். இந்த சங்கம வானொலியின் மூலம் அநேக தெய்வ பிள்ளைகளை நீ தொகுத்து வார்த்தையை கொடுக்க துதிக்க செய்தீரே. இந்த சங்கம நிலையத்தை நீர் ஆசீர்வதி சிஸ்டர் ரீட்டா பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும் நீர் வலியுறுத்த வேண்டுமாக ஜெபிக்க சுவாமி ஐயா. தொடர்ந்து நாலு நேரத்தில் ஒரு நித்திய நேரத்தையும் ஆசீர்வதியும் வலியுறுத்த வேண்டுமாக ஜெபிக்கேன் சுவாமி ஐயா. உமது நாமம் மாயப்பட வேண்டும், உமது வார்த்தை உலகம் விதைக்கப்பட வேண்டும். இந்த பற்றிக்குள்ள தேசத்திலே அந்த விதைக்கப்பட வேண்டுமான்ற பற்றிக்குள்ள தேசம் இலங்கை சங்கம வாழும் சத்தத்தை கேட்க வேண்டுமான்றவர் நீ அப்படி செய்த கிருபைக்கு அவக்கு நன்றி ஆண்டவர். இந்த பற்றிக்குள்ள புல்மலை மான் தோட்டம் இந்த பகுதியிலே இந்த பிரசங்கம் செய்யும் பொழுது அங்குள்ள மக்கள் அறியவும் சங்கம வானொலி சத்தம் அந்த புல்லுமலை மான் தோட்டத்தில் துணிக்கவும் கிருபை செய்ய வேண்டுமாக செல் ஐயா. அந்த ஊழியக்காரன் குமர் அங்கே அந்த கூட்டத்திலே பிரசங்கம் பண்ணும் பொழுது சுவாமி ஒரு பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளை மூடட்டும். அன்றைக்கு இஸ்ரேல் நாட்டிலே பவுல் பிரசன்னம் பண்ணி கொண்டிருக்கையில் வார்த்தை கேட்ட சப்பானிலிருந்து நடந்தான் எழுதினே. அதே போல அதே போல தேவனே வாச குமரன் அங்க தேவ செய்தவர்கள் சப்பானியல் எழும்பட்டும், வியாதிகள் வெளியேற்றும், அசுத்தங்கள் வெளியேறட்டும், குருடர்கள் பார்வையிடட்டும் சுவாமி. அப்படி செய்ய போற கிருபைக்கான அந்த அற்புதங்களை நீ காண செய்கிறீர். அந்த பாஸ்டர் வந்து இந்த சங்கம வானொலியை சாய்ச்சி கொடுக்க வாய்க்கிறீர் சுவாமி. அந்த கிருபைக்காது இந்த கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தி நான்கு தினத்தில் சந்திக்கும் வரை உங்களை வந்து எல்லோரையும் விழுந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இயேசு அதிகாரம் நாமத்தில் ஆனாமே. இப்போ நான் எல்லோருமே ஆத்மாவே சொல்லுவோமா? எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்க. எல்லோரும் இந்த இந்த நிகழ்ச்சி ஆவியானவர் வழிநடத்தவர் நான் இல்லை. மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், எல்லாம் எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்க. என் ஆத்மாவே சொல்லுவோமா? என் ஆத்மாவே
2: அருமையான செய்திகள் கூட கடந்து சென்றோம். கத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தருடைய கரத்தில் உங்களை எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். இந்த நீங்கள் கொம்பேவனை பார்த்தீங்கன்னால் இலங்கையிலே வற்றிக்குளம் பகுதியிலே ரட்சிக்கப்பட்ட ஆலயங்கள், அதாவது ஆவிக்குறி ஆலயங்கள் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் யாழ்ப்பாண பகுதியிலோ அல்லது ட்ரிங்கோவோ மற்ற இடங்களில் பார்ப்பீர்களானால் குறைவாக இருக்கிறது. ஆனால் வற்றிக்குளம் பகுதியிலே ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குறி ஆலயங்கள் பல பெருகி கொண்டு வருகிறது. அந்த வகையில் கத்தர் இந்த ஊழியரையும் எழுப்பியிருக்கிறார். அந்த ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், அவர் கொடுத்த செய்திக்காக. அதே வேளையில் எங்களுடன் சகோதரன் லிங்கநாதன் அவர்கள் கொடுத்த செய்திக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மாளிகை என்றால் யார்? நாங்கள் தான் மாளிகை என்றதை என்று நான் அறிந்து கொண்டேன். அதுக்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் ஒரு சாசிலப்பா பாடிய பாடல் ஒன்றையும் பார்த்தா எனக்கு அந்த நேரத்தில் சிரிப்பு வந்தது. அதாவது என்ன பாடல் அதன், நந்தவனத்தில் ஒரு ஆண்டியா, அது அந்த பாடலை எடுத்து வந்தார். கத்தருக்கு சோத்திரம். கத்தர் தாமே அவருடன் கூட இந்த வழிநடத்துவாராக கொடுக்கப்பட்ட தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். இவற்றையெல்லாம் ஒழுங்கு செய்த சௌர மயந்தன்னையா இணைந்து ஊழியங்களை செய்த சௌரி ரஞ்சினி, சௌரி டாலி, சௌரி மகளா, சௌரி அருந்ததி, சௌரி சுஜாதா அவர்களோடு எங்களுடன் இணைந்திருக்கிற சௌரன் பந்துஜனவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தருடைய கரத்தில் உங்களை எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இன்னொரு நேரடி ஒளிபரப்பு அடுத்த செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். அதே வேளையிலே நாளை காலை வேளையிலே 7:30 எங்களுடைய நேரடி ஒளிபரப்பு ஆரம்பமாகிறது. 10:00 வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். இந்த வேளையிலும் இன்றைய நாளிலே 9:21 இருக்கிறது. டியூஸ்டேயில் மட்டும் நாங்கள் சற்று வெளியாக முடிக்கிறோம். என்றால் நாங்கள் பந்து ஜனக்கு 9:30 வரையும் கொடுத்திருந்தோம். அந்த வகையில் கத்தர் வழி நடத்துகிறார், கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஊழியங்களை செய்கிற வாஞ்சியோடு ஊழியங்களை செய்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்து கொண்டு நாங்கள் நாளை காலையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம். இணைந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் சுகமான நித்திரையை கத்தர் தருவாராக. நித்திரையிலே மகேந்திரன் ஐயாவோட பேசியது போல ஒவ்வொருவரோடும் கத்தர் தாமியை பேசி வழி நடத்துவாராக, எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொடுப்பாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you all. Amen.
3: Amen.
4: Amen.
2: Amen. சௌர பந்துஜன் அவர்களை சபைக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். பாஸ்டர் குமாரன் அவர்கள், பிரதர் பந்துஜன், நாங்கள் அவர் லிங்கநாதனை பாஸ்டர் ரெண்டு போடவா, பிரதர் ரெண்டு போடவா?
3: நீங்கள் பாஸ்டர் கெஸ்ட் ஆன் ரெண்டு போட்டு விடுங்க.
2: ஓ, நீங்கள் பேர் சொன்னீங்க, அவருக்கு எழுதி விடுங்க. அந்த
3: அவங்களுக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணி வரேன்.
2: ஆல்வேஸ் கன்ஃபியூஷன். ஓகே ஓகே. ஆமென். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தரை கரத்தில் உங்கள் எல்லோரும் திரும்பவும் உபயோகித்துக் கொண்டு திரும்பவும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன்.
4: ஆமேன்.
2: அருமையானவர்களை, நாங்கள் இந்த வண்ணாளிலும் வார்த்தைகளின் வெளிச்ச நேரத்திலே ஊழியர்கள் இணைந்து ஊழியங்களை செய்தார்கள். உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். வானொலிக்கோடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மரவுலப்பிலே செல்லுகின்றவர்களும் கேட்க போகின்ற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. காலை வேளையிலே 7:30 நேரடி ஒளிபரப்பு ஆரம்பமாகும். அந்த வேளையில் வழி நடத்தப்படுவோம். நாங்கள் இந்த வேளையிலும் மறுஒலியேற்பு பாடல்கள் கூட கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். ஆமேன். ஆமேன். அருமையானவர்களே, நாங்கள் இந்த வேளையிலும் மறுஒலியேற்பு கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் திரும்பமாக கேட்க விரும்பினால் நீங்கள் யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க முடியும், கேட்க முடியும். வேலை கத்தர் வழி நடத்துவாராக. ஒரு ஒரு பாடல் கடந்து செல்கின்ற பொழுது நாங்கள் மறு ஒரு எப்படி கடந்து செல்வோமா? ஆமீன்.

என்று அந்த இஸ்ரவே பெலிஸ்தியருக்கு நடந்த யுத்தத்தில தாவீது ராஜா வெற்றி சிறந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், தேவனுக்கு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நன்றியோடு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோடு நன்றியோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். வருங்களுக்கு ஜெபித்து முடித்த பின்பு உங்களுடைய இதயத்துல ஒரு தேவனுடைய சமாதானம் வரும். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது இன்னொரு உணர்வு ஒன்றை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். வருங்கள், நாங்கள் நன்றாக பரிசுத்தமாக நாங்கள் ஆயத்தப்படுத்தி ஜெப நிலையில இருந்து ஜெபிக்கும் பொழுது அங்கு எங்களுக்கு தேவ சமாதானம் எங்களுக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது. ஒன்று தசலோனிக்கேயர் 5:16 எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில ஜெபிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். பாருங்கள், எங்களுடைய பரலோகத்தில இருந்து பரிசுத்த ஆவியானவர் வந்தங்களை நிரப்பும் பொழுது நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். எப்பொழுதும் நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணிக் கொள்ள வேண்டும், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அடுத்த வசனத்திலேயும் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். நாங்கள் தேவன் எங்களை கைவிட்டு விட்டார் என்று நீங்கள் நினைக்க கூடாது. பாருங்கள், சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், இன்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறார். பாருங்கள், யோசேப்பினுடைய வாழ்வை பார்க்கும் பொழுது அவனுடைய குடும்பத்தில அவருடைய சகோதரர்களால் துன்புறுத்தப்பட்டார். அப்பொழுது கூட இயேசு கூட இருந்தார். யோசேப்போடு அவனை பிடித்து ஜெயிலில போடும் பொழுது கூட இயேசு அவனோடு கூட இருந்தார். அவனை உயர்த்தேவன் அவனோடு கூட இருந்து அவனை உயர்த்தி அதிகாரியாக மாற்றி பாருங்கள் அந்த தேசத்தில் உள்ள பஞ்சத்தை அவன் மூலமாக அந்த தேசம் அந்த பஞ்ச காலத்தில தேவனுடைய ஆலோசனையின்படி அவன் அந்த விளைச்சலை சேமித்து வைத்து அந்த வறுமையான காலத்தில் அத்தனை மக்களுக்கும் தன்னுடைய சகோதரர்கள் குடும்பத்திற்கும் அவன் உணவு கொடுத்து அந்த தேசத்தை ஆசீர்வதித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக எங்களோடு தேவன் இருக்கும் பொழுது வருங்கள் தேவன் நாங்கள் அவருடைய பந்தியில உட்கொள்ளும் பொழுது சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்களை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். இவனுள்ள நாளெல்லாம் எங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடர்கிறது. நாங்கள் ஆராதிக்கிற இயேசு மெய்யான இயேசு இரட்சகராக இருக்கிறார். எங்களுடைய தேவன் எங்களை நாங்கள் மெய்யான தேவனை ஆராதிக்கிறோம், மெய்யான தேவனை துதிக்கிறோம். பாருங்களோ யோவான் 17:3 ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அற்பிறவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மெய்யான தேவன். பாருங்களோ மதங்களில பலவிதமான கைவேலையினால தெய்வங்களை அவர்கள் வணங்குகிறார்கள். அதுல தேவன் பிரியமில்லாதவராக இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு கைவேலையினால பலவிதமான தெய்வங்கள் பாருங்களாம் ஆபிரகாமையும் பாருங்கள் இப்படியான ஒரு மத வழிபாடுள்ள ஒரு சிலை வணக்கம் உள்ள ஒரு குடும்பத்தில இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்து பாருங்கள் அவருடைய தகப்பன் குடும்பம் ஒரு சிலைகளை செய்கிறது, விற்பனை செய்வது, அந்த கோயில்களை பராமரிப்பது, இப்படியாக அந்த சிலை வழிபாடுள்ள தெய்வங்கள் ஆபிரகாமின் காலத்தில் இருந்தது. ஆனால் தேவன் அந்த அந்த மத வழிபாடுள்ள குடும்பத்தில இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்து பாருங்கள் இப்படியாக கானான் தேசத்துக்கு
அவனுடைய சந்ததியை கானான் தேசத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். பாருங்கள், ஆபிரகாம், ஆபிரகாமின் குமாரன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, ஜீசு. இப்படியாக நாங்கள் கலாத்தியர் 3:18 படி நாங்கள் இயேசுவுக்குள்ளாக ஆபிரகாமின் சகல ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கூடாக எங்களுக்கு வந்து சேருகிறது. மரத்தில் தூக்கப்பட்ட ஒவ்வொரும் சபிக்கப்பட்டவன் என்று எண்ணுகிறபடி இயேசு நமக்காக சாபமாகி சகல ஆசீர்வாதங்களை, ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு மனிதர்களும் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். பாருங்க, இஸ்ரவேலர் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படியாக 12 கோத்திரத்தார். ஆனால் அவர்கள் இயேசுவை இன்னும் அறியவில்லை. ஆனால் தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்கள், அவர்களுடைய இஸ்ரவேலர்தான் மனம் திருப்பங்கள், பரலோர் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று முதல் இயேசு பிரசங்கம் செய்தார். யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் செய்தார். இன்றைக்கு எங்களுடைய தேவன் அன்புள்ளவர்களாக புற ஜாதியார்கள் எல்லாரையும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு, பாருங்கள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக நாங்களும் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை விட்டு விட்டார்கள். ஆனாலும் ஆபிரகாமின் சந்ததியில அவர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் அவர்கள் தாங்கள் இயேசுவை இந்த காலத்தில் அறியாமை நிமித்தம் அவர்களையும் மன்னித்து இயேசு கிறிஸ்துவை அறிய தேவன் அவர்களை மனம் திரும்ப செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், முஸ்லிம் சந்ததியை நாங்கள் பார்க்கும் பொழுது, பாருங்கள், எங்களுடைய நாங்கள் கிறிஸ்தவர்களும் போனகை கிறிஸ்டியனும் இஸ்ரவேலரும் ஆபிராம் என்ற பெயரிலிருந்து ஆபிரகாம் என்ற பெயர் மாற்றப்பட்ட பின்புதான் இந்த ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றுக் கொள்கிறான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற சந்ததியில இஸ்ரவேல் சந்ததியும் வருகிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இப்படியாக தாவீது, இயேசு கூடாக கிறிஸ்டியன்ஸ், ஒவ்வொரு போனகையும் கிறிஸ்டியனும் அந்த சந்தைக்கூடாக நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக வருகிறோம். ஆனால் இந்த முகமதியர் மதத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்களையும் ஆபிரகாமின் நிமித்தம் அந்த சந்ததியையும் தேவன் 12 பிரபுக்களை உருவாக்கி அந்த சந்ததியையும் எங்களுடைய தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அவர்கள் இன்றைக்கு அந்த தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படி அவர்கள் இன்னும் ஈசாக்கு அந்த சந்ததி கூட அவர்கள் வரவில்லை. ஆனாலும் தேவன் ஆபிரகாமின் நிமித்தம் அந்த சந்ததியையும் தேவன் 12 கோத்திரங்களாக 12 அரசர்களாக 12 பிரின்சஸாக அவர்களையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த காலத்தில முகமதியர் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு தேவையாக இருக்கிறது. பாருங்கள், அவர்களுடைய புஸ்தகத்தில இயேசு மீண்டும் வருவார் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், இயேசு தான் ஜட்ஜாக வரப்போகிறார். பைபிள் தான் ஜட்ஜ்மெண்ட் புக்காக இருக்கிறது. அவர்கள் பைபிளை எல்லாரும் படிக்க வேண்டும். நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் பாருங்கள், ஆபிரகாமை பிரித்தெடுத்த தேவன் ஒரு மத வழிபாடுகள் எடுத்து கானான் தேசத்துக்கு அந்த நிஜ நிழலான கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். அதே போலதான் இன்றைக்கு நீங்கள் மத வழிபாடு உள்ள உங்கள் குடும்பங்களில ஒருவர் ரெண்டு பேரை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். அவர்கள் மூலமாக மற்ற குடும்பத்தில் உள்ள இந்த மத வழிபாடுகள் உள்ளவர்களையும் தேவன் அந்த பரம கானான் தேசத்துக்கு அழைத்து செல்ல விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நாங்களுடைய கானான் தேசம் நிஜமான கானான் தேசம். இந்த உலகத்திலே நாங்கள் 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். அதன் பின்பு நித்திய நித்தியமாக
அந்த மெய்யான தேவனோடு இயேசு ராஜாவோடு வாழ்கிற வாழ்வு. இந்த உலகத்துல ஒரு 100 வயது 100 120 வயது தான் ஒரு மனிதனுடைய வாழ்வாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிசாசு கட்டப்படும் பொழுது 1000 வருட ஆட்சியில வரங்கள் 1000 வருடம் வாழ முடியும். இந்த உலகத்துல நீங்கள் இந்த பாவ உலகத்துல 100 வருடம் வாழுகிறது நல்லதா, அல்லது இந்த பிசாசு கட்டப்பட்டு அந்த 1000 வருட ஆட்சியில பிசாசு கட்டப்பட்டு பிசாசு இல்லாத ஒரு சமாதானமான ஒரு வாழ்வு 1000 வருட வாழ்வு, அந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. இயேசுவை அறிந்து பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகி அந்த 1000 வருட ஆட்சியில வாழ்ந்து அதன் பின்பு நித்திய நித்தியமாக இயேசுவோடு வாழுகிற வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. அவர் பட்சபாதம் இல்லாத தேவன், எல்லாரையும் அழைக்கிறார். தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி இயேசு வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மறந்திருப்ப வேண்டும் என்று நேடிய பொறுப்பை உள்ளவராக இருக்கிறார். உங்களை அழைக்கிறார். பாருங்கள், இயேசு உயிர்த்தெழுந்து அந்த இம்மா சீடர்களோடு போகிறார். இம்மா சீடர்களுக்கு அந்த வேத வாக்கியங்களை விளங்கப்படுத்தி கொண்டு போகிறார். பாருங்கள், அவருடைய வாக்கியங்களை நீங்கள் அறிய அறிய உங்களுடைய இருதயம் மகிழும். அதுதான் சந்தோஷம். பாருங்க, அவர் இப்படியான ஒரு இரக்கம் உள்ள தேவன், ஒரு கம்பேஷன் உள்ள தேவன், எங்களை நேசிக்கிற தேவன் தான் இயேசு. எங்களை எப்பொழுது நேசிக்கிறார், ஏனென்றால் அவர் எங்களுடைய தேவனுடைய, நாங்கள் படைக்கப்பட்டது தேவனுடைய சாயலாகவும் இயேசுடைய சாயலாகவும் தான் நாங்கள் படைக்கப்பட்ட நாங்கள். பாருங்கள், இயேசு படைக்கும் பொழுது, இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியும் அந்த நீர் இந்த தண்ணீரின் மேல் அசவாடி கொண்டிருந்தது. பாருங்கள், அவர் சொல்லும் பொழுது தேவன், நாங்கள் ஆதியாகமம் 1:26 லெட் அஸ் மேக் அவர் இமேஜ், இயேசுடைய உருவத்தில தேவனுடைய உருவத்தில தான் மனிதன் படைக்கப்பட்டான். மனிதன் பாவத்துக்கு பின்பாக, பாருங்கள், மனிதனை ஆதாமவாளை படைக்கும் பொழுது தேவன் ஒரு மரணம் இல்லாத சரீரத்தோடு, ஒரு குளோரியஸ் லைட்டோடு தான் படைத்தார். அவர்கள் பாவத்தின் பின்பாக இந்த சரீரம் வந்தது. என்றாலும் எங்களுடைய தேவன் இரக்கமுள்ளவராக இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அந்த பாவ பலியாக, பழைய பாட்டு காலத்துல பாவம் செய்யும் பொழுது ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும், இப்படி தோட்டத்தி கொண்டிருக்க வேண்டும், ஒரு முடியாத பலிகளாக இருந்தால் இயேசு எங்கள் எல்லாருக்காகவும் சக்ரிஃபைஸ், இந்த லேம்பாக, ஆட்டுக்குட்டியாக, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக, புதிய ஏற்பாடுகளை வாழ்கிற எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும், இயேசு வருகை வரைக்கும் பிறக்க போகிற ஒவ்வொருவருக்கும், பாருங்கள், அந்த ஆட்டுக்குட்டியாக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். 1 Thessalonians 5:18 எல்லாவற்றிலையும் தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்கு உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இருக்கிறவரும் இருந்து அவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்ய பாரம் பண்ணுகிறீர். பாருங்கள், பழைய பாட்டு காலத்துல இருந்தவர் இன்றைக்கு இருக்கிறவர் இயேசுதான் வருகிறவர். பாருங்கள், 3 நிலைகளில இருந்தாலும் ஒருவராக இருக்கிறார். பாருங்கள், எங்களுடைய பெய்யான தேவனும் இயேசுவும் படைக்கும் பொழுது லெட் அஸ் மேக் அவர் இமேஜ், இயேசுவும் தேவன் ஒன்றாக இருந்தார்கள். நீங்கள் புரோவெர்ப்ஸிலேயும் 8:23 இருந்து வாசித்த பார்த்தீர்களாக இருந்தால், தேவன் வானத்தை பட்டணிக்கையிலும் தேவனோடு செல்ல பிள்ளையாக நான் இருந்தேன், நான் எணிப்பிக்கப்பட்டேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். பாருங்கள், இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போஸ்தலர் 10:38
படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இந்த கடலை சமுத்திரத்தை படைக்கும் பொழுது எல்லைகளை இருக்கும் பொழுது நான் அவரருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன் என்று தேவனும் இயேசுவும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள் பாருங்கள். அதை பலர் பலர் அந்த அதை அதை தேவன அதை அறிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த உலகத்துல இயேசு மனிதனாக இருக்கும் பொழுது கூட அவர் தேவனோடு தொடர்புள்ள ஒவ்வொரு நாளும் ரா முழுவதும் ஜபிக்கிறவராக இருந்தார். ரா முழுவதும் ஜபித்தார் பாருங்கள். இன்றைக்கு மறித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து இன்றைக்கு எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். தேவன் எங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிற்கப்பட்ட உடலுக்கூடாக பார்க்கிறார். எங்களை பரிசுத்த பிள்ளைகளாக எங்களை பார்க்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அவருக்கு காலையிலும் மாலையிலும் மதியத்திலே எப்பொழுதும் ஆராதனை செய்ய வேண்டும். ஆரா

ங்கம் ஆராதனையப்பவுக்கே துயாவியே உமக்கு ஆராதனை துணையாளுவே.

அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்டுக்குட்டியை அடித்து பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் அடிக்கப்பட்ட அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து எங்களுடைய ஜீவனை தேவனுடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியிருக்கிறார். ஜீவ தண்ணீரான பரிசுத்த ஆவியை தந்து அந்த அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்பி இருக்கிறார். மிக ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்து கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றவர் மீண்டுமாக இயேசுதான் வருவார். மேசியாவாக எங்களின் ஒரு ஸ்தலத்தை ஆழ்த்தம் பண்ண பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்கள் இருக்கும்படி உங்களை மீண்டுமாக வந்து அழைத்து செல்கிறார்.

மகள் நிரப்போம், நாம் தூயவரில் மகள் நிரப்போம். எங்களுடைய தேவனை துதிக்க துதிக்க எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறவனாக இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் எங்களுக்கு துதிக்க துதிக்க

0: புலம்பதில்லை இனி அழுகையில்லை என்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். புலம்பதில்லை இனி அழுகையில்லை என்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நாம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியில் எண்ணிவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, உள்ளாதவர்கள் ஆகிய உலகத்து அப்பாக்கள் நாங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுத்து அறிந்திருக்கும் பொழுது ஆண்டவரே, இந்த துதியின் நிகழ்ச்சியை ஆராதனையை உமக்கு பிரியமாக ஒவ்வொருவர் மேலும் நீர் ஆராதனையில் பிரியமுள்ளவர், துதியில பிறன் பிரியமுள்ளவன் ஆண்டவரே. உம்முடைய மக்கள் அபிஷேகத்தில பிரியமுள்ளவர்கள் ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும்படியாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ் கேளுங்கள், கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டெடுவீர்கள் என்று சொன்னவரே, உம்முடைய அபிஷேகத்தின் நேரத்தில் ஒருவர் மேலும் ஊற்றும்படியாக ஒவ்வொருவர் மேலும் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், நன்றியோடு தோத்திரத்தோடு உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். நன்றியுள்ள உள்ளத்தோடு உம்முடைய அபிஷேகத்தை எங்களில் நிரம்புறதற்காக நன்றி. ஒருவர் விடுபட்டு விடக்கூடாது, எல்லாரும் நிரம்பி பரவசப்பட வேண்டும். நோய்கள் அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போவதாக, அபிஷேகம் நுகங்களை முறைப்பதாக, துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவதாக, எதிர்மறையான கருத்துக்களை வாலாக்காமல் தலையாக்குற தேவன், கீழாக்காமல் மேலாக்குற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று இந்த உலகத்துக்கு அறிக்கையிடுகிறோம். ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு கண்டங்களிலே உமக்காக ஊழியம் செய்து இயேசுதான் ரட்சிப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் என்பதை இந்த ஐந்து கண்ட மக்களும் உணர்ந்து கொண்டு உம்மை பின்தொடர்ந்து வர இந்த மதங்கள் பிசாசு கிரிகைகள் இயேசுவின் நாமத்தில கட்டப்பட்டு போவதாக, ஆயிரம் ஆட்சியில நிரந்தரமாக பிசாசை கட்டுகிற தேவனாக இருக்கிறீர். நீர் ஆரம்பத்தை முடிவையும் இந்த வேதாகமத்தில எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உம்முடைய ஆரம்பம் நீர்தான், ஆரம்பம் நீர்தான், முடிவாகவும் இருக்கிறீர். நித்திய நித்திய வாழ்வை தருகிற தேவனாக இருக்கிறீர். ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. உம்முடைய ராஜ்யத்தில் ஒவ்வொருவரையும் எழுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மித்துவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களுக்கு அப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், அருமையான கொடுத்தீர்கள். கர்த்தர் உங்களை உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
0: ஆமென். God bless you Mother Nadia, God bless you Don Sister, God bless you everybody. ஆமென்,
1: ஆமென். ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட்

0: ஹெச் டேவிட் செய்தி கொடுக்கிறார். அந்த செய்தி இலங்கை இந்தியாவிலே சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு, அதாவது தொடர்ந்த இப்படி காலை 8 சனிக்கிழமை காலம் 8 மணி என்று சொன்னால், ஸ்ரீலங்கா இந்தியா மாலை 5 மணிக்கு சிஸ்டர் ஹெச் டேவிட் செய்தி தொடர்கிறார். சிஸ்டர் டோலி, கோ அஹெட்.
1: ஆமென், ஆமென். நன்றி ஐயா. ஆமே, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இப்பொழுதும் கத்துறேன், நாங்கள் ஆராதிக்க ஒன்று சொல்லி கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் அப்பா, நீங்கள் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் பரிசுத்தரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு விதமான செய்திகளையும் கொடுத்து எங்களை நீங்கள் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்க வேணுமென்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தந்த புதிதான வெளிப்படுத்துதலுக்கு நன்றி செலுத்துகிறேன். அபிஷேகத்தினால ஒவ்வொருத்தரையும் நிரப்பி வந்து ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அந்த வல்லமை நிறைந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மறுபடியுமாக ஆண்டவரே சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன் அவர்கள் செய்த துதி ஆராதனை துதி பாடல்கள் தேவ வசனத்தை யாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்தீர்கள். அதுபடியானவே அவர்களையும் அவங்க குடும்பத்தையும் போக்கிலும் வரத்திலும் அவங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலையும் இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. மறுபடியுமாக ஆண்டவரே ரஞ்சினி ரஞ்சினி அவர்கள் சிஸ்டர் ரஞ்சினி கொடுத்த ஜெப வேண்டுகளை நீங்கள் அப்பா ஜெப வேண்டுதல்களுக்கு பதில் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நாங்கள் உங்களோட இயேசுவின் நாமத்தின் மூலம் எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொன்னபடி அந்த ஜெபங்களுக்கு அப்பா நீங்கள் பதில் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஊழியர்களுக்காண்டு ஜெபித்து ஊழியக்காரர் இன்னும் அதிகமாக உங்களை ரத்த கோட்டைகளை மறைத்து பற்றி எது தீங்கும் அவர்களை அணுகாத வண்ணமாக அவர்களுக்கு ஜெபித்த ஜபத்துல ஆண்டவரே அவர்களையும் ஆண்டவரே நீங்க இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஊழியர்காரர்கள் ஆண்டவரே தேவ பயத்தோட தாழ்மையோட உங்களோட சமூகத்துல வந்து நிற்பதற்கு ஒரு மன தாழ்மையை அவர்களும் கொடுக்கும்படியாக ஜபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவரையும் ஆசீர்வதிக்கிறேன், என்னையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் கிருபை எப்பொழுதும் எங்களுக்கு உள்ளது. பலவீனத்துல பலன் கொடுத்து எங்களுக்கு பலன் கொடுத்து ஆசீர்வதி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. சிஸ்டர் அருந்ததிக்கான வருகிற செய்தியால் உற்சாகமாக வந்து நின்று எங்களுக்கு பயந்து கொடுத்த உங்களோட வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. அவங்க இவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நாங்க அதை வானொலி மூலமாக எங்களுக்கு அழைப்பு கொடுத்து தந்த இந்த சங்கமன் நித்திய வெளிச்சத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். இப்படி இதன் மூலமாக எத்தனை ஊழியக்காரர்களை நாங்கள் சந்தித்து அவர்கள் கொடுக்கிற செய்திகளை அப்பா உங்களோட பகிர்ந்து கொடுப்பதற்கு வந்த சிஸ்டர் அருந்ததி அவர்களே ஆசீர்வதிக்கிற அவரோட தேவையை சந்தித்து ஆண்டவரே அவரோட ஊழியத்திலையும் கூட இருந்து அவங்களை நான் மென்மேலுமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நன்றி, நன்றி அப்பா, நன்றி. ஆமே, பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி அவர்களே அப்பா நான் நன்றி செலுத்துறேன். அவங்க இந்த முதல் தடவை வந்திருந்தாலும் அது எங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதமாக எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த உங்களோட வார்த்தைகளுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்கள் உங்களுக்கு முன்பாக உங்களோட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஒருபோதும் உங்களை விட்டு போகாத வண்ணமாக எப்படி அப்பா இந்த எங்களுக்கு ஒரு புதிதான எழுப்புதலை கொடுத்து எங்களை உங்களுடைய வார்த்தையை பயந்து கொடுத்த பாஸ்டரே அவங்களோட ஊழியத்தையும் அவங்க கூட இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்தித்து யாவரையும் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. நீங்க வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். இன்றும் எங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற அந்த பெரிதான வல்லமைக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த பெந்தெகோஸ்து நாளை போல பெரிதான முழக்கத்தோடு எங்களுக்குள்ள அந்த முழக்கத்தை கொடுத்து எங்களை இன்னும் அதிகமாக ஒவ்வொரு நிமிடம் உயிர்ப்பித்து நடத்தி கொண்டு உங்களோட அபிஷேகத்துக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி, நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. ஞானபிரகாசத்துக்காண்டி ஜபிக்கிறாண்டவரே அவர்கள் செய்கிற உங்களோட வாக்குத்தத்தின்படியாண்டவரே பரிசுத்தமா நீங்க பரிசுத்தமா இருப்பது போல எங்களையும் பரிசுத்தமாக்க படியாக கொடுத்த வார்த்தைகளையும் அப்பா நீங்க எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நன்றி செலுத்துறேன். அவங்க கூட இருங்க, அவங்களோட போக்கிலும் வரத்திலும் இருந்து அவங்களை அண்டையத்த கோட்டைகளை மறைத்து வத்தின் அதிகமான அவங்களோட ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. மறுபடியாம் ஆண்டவரே சிஸ்டர் ரீட்டா காணி ஜபி இருக்கிற அவங்க மறைவில் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் இந்த சங்கமம் வானொலியை எங்களுக்கு திறந்து கொடுத்த இந்த மக்கா பிரதான அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன். முதலாவதாக அப்பா மகேந்திரன் ஐயா கவனம் ஜபிக்கிறேன். அவர்களும் அவரும் ஆண்டவர் இரவு பகல் பார்க்காம எந்த நிமிடம் யார் தான் வராம இருந்தாலும் உங்களோட சமூகத்துல நின்று உங்களோட வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்து உற்சாகமாக எங்களை ஆசீர்வதிக்கிற அந்த மக்கா பிரதான அன்புக்கும் கிருபைக்கும் நன்றி செலுத்துறேன். அப்பா நம் யாவரும் ரத்த கோட்டைக்கெல்லாம் மறைத்து வைங்க. அவர்களையும் போக்கிலையும் மறுத்துலேருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி நன்றி சாமி. வந்தவர்களும் புதுசாக வந்த சிஸ்டரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே மறுபடியாக எங்கள் மத்தியில் வந்து பகிர்ந்து கொடுக்க போற வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி அவர்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே. அப்பா நீங்க நன்றியுள்ள தகப்பனாக இருப்பது போல நாங்களும் ஆண்டவரே உங்களுக்கு உண்மையுள்ள உத்தமம் உள்ள ஊழியக்காரராக யாவரையும் ஆசீர்வதித்து உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட கிருபையும் வெள்ளனையும் அன்பையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் நாங்கள் தங்கும் பொழுது நீங்க எங்களுக்கு நிழலாக இருந்து எப்பொழுதும் எங்களுக்கு துணையாக இருந்த ஆண்டவரே எல்லா விதமான தீமையிலிருந்து எங்களை காத்துக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுகிறேன். அப்பா பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதையுடன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி யாவரையும் உடைய ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து யாரையும் ஆசீர்வதித்து இவ்வளவு நேரம் எங்களுக்கு ஒரு புதிதான வல்லமை இருந்த அபிஷேகத்தினால எங்களை அபிஷேகித்து உங்களோட வார்த்தை மூலமாக எங்களை உயிர்ப்பித்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஐயா.
0: நன்றி சிஸ்டர். நன்றி சிஸ்டர் டாலி. தினத்திலே சனிக்கிழமை சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்து நேரப்படி காலை 8 மணிக்கும் பிசி நேரப்படி 5 மணிக்கும் இலங்கை இந்தியாவுக்கு மாலை 5 மணிக்கும் நாளை காலை நாளையிலே தேவ ஹெச்சி டேவிட் இந்தியா செய்து கொடுக்கிறார். அவர் செய்து கொடுக்கும் போது இலங்கை இந்தியாவிலே சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கேட்கலாம். அங்கு தருகிற தயவு செய்து இந்த உபாசன ஜெபம் நாளிலே வந்து கடந்து கொண்டு தேவ ஆசிரியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். முடிஞ்ச சரி ஆத்மாவை சொல்லுவோம் இல்ல ஆத்மாவை சொல்லுவோமா?
1: என் ஆத்மாவே கத்தரை சோஸ்திரி என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி என் ஆத்மாவே கத்தரை சோஸ்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.
2: நாங்கள் இந்த வேளையிலும் ருத் ஜேசிரியை வரவேற்கிறோம்.
0: அவன் வந்து ஹெச்சி டேவிட் இன்றைக்கு செய்து கொடுக்கிறான் நேரம் மாறி
2: வந்திருக்கிறான்.
0: அதாவது சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தான் அந்த செய்தி அவர்கள் மாறி வந்திருக்கிறோம். கத்திர
2: ஆசிரியப்பேன். அவர்களுக்கு சனிக்கிழமையாக இருக்கிறது அந்த வகையிலே சனிக்கிழமை காலையில வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு ஆரம்பமாகிறது. அந்த வேளையிலே நாளைய நாளில் இணையுங்கள். கத்திர உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வாதத்து வழி நடத்துவாராக. இன்றைய நாளில் புதிதாக இணைந்த பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து இந்த நாட்களில் இலங்கையிலே ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்தும் தேவ செய்தி எடுத்து வரக்கூடிய கத்தர் உதவி செய்தார். அதே வேளையிலே பாஸ்டர் ஆண்டன் ராசனயம் அவர்கள் எடுத்து வந்த செய்தி கூடவும் கத்தர் வழி நடத்தினார். அதே வேளையிலே சகோதரி அருந்ததி அவர்கள் அருமையான செய்தி கூடாக வழி நடத்தினார். கத்தருடைய கரத்திலே அந்த வார்த்தைகளையும் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொகுத்து வழங்கிய சகோதரி டோலி சகோதரர் மகேந்திரன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இணைந்து ஜபித்த சௌரி கிரேஸ் சௌரி ரஞ்சினி அலங்காரமணி அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தடி கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நாளை நாளிலே திரும்பவுமாக காலை வேளையிலே சந்திப்போம். அதே வேளையிலே இந்த சமர் நாட்களிலே எல்லோரும் வெக்கேஷன் என்று போயிருக்கிறார்கள். அப்படியாக இணைய முடியாதவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபிப்போம். கத்தர் பாதுகாப்பாக திரும்பவுமாக கூட்டி சேர்க்க கத்தர் உதவி செய்வாராக. நாளைய நாளிலே சனிக்கிழமை நடக்கிற உபவாச ஜபத்திலே நெய்யுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். கத்தருடைய கருத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புரித்து கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். எங்களுக்கு இரவாக இருப்பதனாலே சுகமான நித்திரையை கத்தர் தருவாராக. அதே வேளையிலே காலை வேளையில் இணைந்திருக்கிறவங்களுக்கும் இந்த நாள் நல்ல நாளாக கத்தர் ஆசீர்வதித்து தருவாராக என்று வாழ்த்திக்கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். God bless you all. Amen.
1: Amen. God bless you.
2: Amen.
0: God bless you, Jesus brother. God bless you, Sister Dolly. God bless you, Sister Radhe Arangaramani. God bless you, Sister Redimitten. God bless you, Sister.
3: இருள் சூழ்ந்த ஒரு வெட்டாந்தரை, தண்ணீர் இல்லாத இடம், ஆகாரம் எடுக்க முடியாது, கொண்டு போன ஆகாரங்களும் செலவழிந்து போயிற்று, மிகுந்த பாரம், உண்ண உணவில்லை, உடுக்கிறதுக்கு மாச்சுடை இல்லை, தண்ணீர் இல்லை, பயங்கரம், தூங்கி எழுந்து விட்டான், தேவ தரிசனத்தை பெற்றுக் கொண்டான். நான் விசாரிக்கிறேன், யாக்கோப்பை அந்த தேவ தரிசனம் தான் நடத்தியது. யாக்கோப்புடைய வழியிலே தெய்வம் கூட இருந்து நடத்தினார். அதுதான் அவர் அங்கே இருந்து விட்டு மறுபடி வருகிற பொழுது இப்பொழுது தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு சொல்கிறார், நாங்கள் மறுபடி எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். ஏன் தெரியுமா? எனக்கு ஆபத்து ஏறிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழிகளில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு நான் ஒரு பலிவிடத்தை கட்ட வேண்டும். ஆபத்தான பாதை, நான் கடந்து வந்த வழி அது கடுமையான வழி. எனக்கு உணவில்லை, மாற்று வஸ்திரம் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை என்று நான் கூப்பிட்ட பொழுது, நான் விண்ணப்பித்த பொழுது என்னோடு ஒருவர் என் வழிகளில் கூட வந்தார், என்னோடு கூட இருந்து என்னை நடத்தி வந்தார். அந்த வழிகளுக்கு கூட நான் கடந்து வருவதற்கு என்னோடு கூட ஒருவர் இருந்தார், அவரை நான் தரிசிக்க அவர் எனக்கு உதவி செய்தார் என்பதாக அழகாக யாக்கோபு சொல்கிறார். யோர்தான் என்றால் மரணம் என்று பொருள் கொடுக்கிறது. யோர்தான் என்றால் எபிரேய மொழி, அங்கே மொழியிலே எபிரேய பதத்திலே மரணம் என்று அர்த்தமாம். அங்கே பாருங்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த மேய்ப்பர்கள் அது மட்டுமல்ல, தூர பயணம் செய்வன் நான் சொன்னேன், ஒரு கோலோடு போவார்கள். இந்த யோர்தான் நதி பயங்கரமான ஒரு நதி. இந்த யோர்தானை கடக்க வேண்டும் என்றால் அந்த நாட்களில் மக்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக் கொண்டு ஒரு சங்கிலி கோர்வையாக நின்று அந்த அடித்துக் கொண்டு போகிற தண்ணியை அக்கறைக்கு போவதற்கு, அதை கடப்பதற்கு, அதை எதிர்ப்பதற்காக ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக் கொண்டு அந்த சங்கிலி கோர்வையாகத்தான் அவர்கள் கடப்பார்களாம். அது அந்த மக்களுடைய அந்த நாள் வழக்கமாயிருந்தது. ஆனால் இவரும் ஒரு தனி மனிதனாயிருக்கிறாரே, எப்படி அந்த தன்னுடைய ஒரு அந்த கால்களினாலும் தனி மனிதனுடைய அந்த பெலத்தினால் எப்படி கடப்பதென்று தெரியாமல் அவர் தவித்துக் கொண்டு தான் கொண்டு போன கோலை அந்த தண்ணீரிலே போட்டு அந்த தண்ணீர் இழுத்து கொண்டு போற விசைக்கு அதை எதிர்த்திசையாய் அந்த கோலின் உதவியோடு அவர் கடந்து போனார் என்று சரித்திரவியலாளர்கள் கூறுகிறார்கள். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த கோலின் உதவியோடு தண்ணீரில் அந்த கோலை போட்டு அந்த கோலின் உதவியோடு அவர் அக்கறைப்பட்டாராம். அடுத்த பக்கத்திற்கு அவர் போய் சேர்ந்தார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, சிலுவை மரணத்தின் மூலமாய் தேவன் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அன்றைக்கு குருசிலே மறித்த தெய்வம் கல்வரி சிலுவையில் தன் உயிரை நீர்த்ததினால், தன் உயிரை நமக்காக கொடுத்ததினால், நமக்கு ஏற்பட வேண்டிய அத்தனை ஆபத்துக்களையும் அந்த பொல்லாத வழிகளிலும் தெய்வம் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்தார், நம்மை தப்புவித்தார் என்று சொல்லி வேதத்தில் அழகாய் நாங்கள் பார்க்கிறோம். எனவே தேவ ஜனங்களே, அன்றைக்கு பயங்கரம் நிறைந்த அந்த இடத்திலே, பொல்லாங்கு நிறைந்த சூழ்நிலையிலே, ஆபத்து நேரிடும் அந்த காலத்தில் ஒரு தனி மனிதனுடைய செபத்தை கேட்ட தெய்வம் அவனுடைய அந்த கடினமான பாதைகளிலும் தெய்வம் கூட கடந்து சென்றார். இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலே தெய்வம் உங்களோடு பேசுகிற விடயம் என்ன? நீங்கள் தனி மனுஷனாய் உங்களுடைய அறையில் அழுது கொண்டிருக்கலாம். நீங்கள் கடந்து போகிற பாதை மிகவும் கடினமான ஒரு வனாந்தரம் போல அனுபவமாய் இருக்கலாம். யாரும் இல்லை, பயங்கரம்தான், மரணம்தான், ஆபத்து தான் எனக்கு நேரிட்டு விடும் என்று சொல்லி நீங்கள் கலங்கிக் கொண்டு இந்த நேரத்தில் தவித்துக் கொண்டு இந்த செய்தியை கேட்டிருக்கலாம். உங்களுக்காக ஒரு நல்ல செய்தி உண்டு. அன்றைக்கு அந்த கோலினால் அந்த மரணம் என்கிற ஜோர்தானை கடந்து யாக்கோப்பு சென்றது போல, அந்த ஜேக்கப் சென்றது போல, எனக்கும் உங்களுக்கும் குருசிலே கல்வரி சிலுவையிலே அந்த மரத்திலே நம்முடைய சாபங்களை ரோகங்களை ஏற்றுக்கொண்டு கல்வரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தவன், நம்முடைய மரண கட்டத்திலும் மரண ஆபத்திலும் தனிமையின் பாதையிலும் வேதனை சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்தில் நானும் நீங்களும் அந்த சிலுவை நாதரை நோக்கி பார்க்கிற பொழுது, கல்வரி சிலுவையில் தன் உயிரை கொடுத்தவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது, அவருக்காய் நம் இருதயங்களை திறந்து கொடுக்கிற பொழுது நம் உள்ளத்தில் அவர் வருவார். நம்மோடு கூட நம் வாழ்க்கையில் பயணிப்பதற்கு ஒருவர் ஆயத்தமாயிருக்கிறார். உங்களிடத்தில் எந்த பாகுபாடும் வேறுபாடும் வித்தியாசம் மதம் இனம் குலம் ஜாதி எதுவும் பார்க்காத ஒருவர், எந்த சுயநலமும் இல்லாதவர், எதையும் எதிர்பார்க்காமல் கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அந்த தெய்வம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது கவனியுங்கள், அவர் பெத்தேலுக்கு போய் அங்கே அந்த தரிசனத்தை பார்த்து கொண்டு அந்த தரிசனத்தினால் பலனடைந்து, தெய்வம் என்னுடைய ஆபத்தில் எல்லாம் என்னோடு கூட வருவார், என்னுடைய குறைவில் என் வாழ்வில் இருந்து வெளிப்படுவார், என் பாதைகள் எத்தனை ஆபத்து நிறைந்ததாய் மரண கண்ணிகள் சூழ்ந்ததாய் இருந்தாலும் என் தெய்வம் என்னோடு வருவார் என்ற அந்த நம்பிக்கையோடு, அந்த கல்லின் மேலே அபிஷேக தைலம் போன்று எண்ணெயை ஊற்றிவிட்டு தேவனை தரிசித்து சென்றவருடைய வாழ்க்கையை கவனியுங்கள். ஜோர்தானை கடந்து அந்த மரண ஆபத்துக்களை தாண்டி பதான் அராம் என்கிற அந்த நுகத்தடி என்கிற இடத்தில் அவர் போய் சேர்ந்தார், சொந்த மாமனிடத்தில் சேர்ந்தார். அங்கே இருந்த தன்னுடைய அங்கே தன்னுடைய இனத்தாலும் தன் மாமனுடைய மகளுமாகிய ராகேலின் மேல் அதிகமான ஆசை வைத்தார், தன்னை அவளை மணந்து கொள்வதற்கு விருப்பம் கொண்டார், திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன் மாமனிடத்தில் கேட்டபொழுது அவர் சொன்னார், 7 வருடங்கள் நீ வேலை செய், நான் அவளை உனக்கு கொடுத்து விடுவேன். அவர் எதிர்பார்ப்போடு வேலை செய்தார். நாட்கள் கிழமைகள் ஆகியது, கிழமைகள் மாதங்கள் ஆகினது, மாதங்கள் வருடங்கள் ஆகினது, 7 வருடமும் முடிந்தாயிற்று, திருமணம் ஆயத்தம் செய்யப்பட்டாயிற்று. நம்முடைய கால சூழ்நிலைகள் கலாச்சாரங்கள் போல அல்ல பெண்களை பார்ப்பது திருமணத்துக்கு. அவர்கள் திருமணம் செய்து முடித்த பிற்பாடுதான் முக்காடு நீக்கப்படும், அதற்கு பின்புதான் தெரியும் யார் பெண்ணென்றே கண்டுகொள்ள முடியும். அப்படித்தான் அந்த கலாச்சாரம், அந்த பழக்க வழக்கமாய் இருந்தது அந்த நாட்களில். காலையில் எழுந்து பார்க்கிறான், ஆசையோடு வாழ்ந்து சந்தோஷமாய் தன் மனைவியோடு நாட்களை செலவிடலாம் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காலையில் முகத்தை காணும்படி ஆவலாய் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இங்கே தென்பட்டது வெறும் ஏமாற்றம். ராகேலுக்கு பதிலாய் லேகா, லேயால் கொடுக்கப்பட்டாள், அவளுடைய மூத்த சகோதரி கொடுக்கப்பட்டாள். அவள் கூச்ச பார்வையான பெண், அவன் விரும்பினது அங்கே கிடைக்கவில்லை, அவனுக்கு தோல்வி பயங்கரமாய் சூழ்ந்து கொண்டது. அந்த நேரத்தில் மனம் உடைந்து தன் மாமனிடத்தில் கேட்ட பொழுது அவன் சொன்னான், இவளை நான் உனக்கு செய்து கொடுக்க வேண்டுமா இருந்தார், நீ இன்னும் 7 வருடம் வேலை செய்தாக வேண்டும், மறுபடியும் 7 வருஷம் வேலை செய்கிறார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் யாக்கோபு மிகுந்த வேதனையோடு சொல்கிறார், எனக்கு 10 முறை சம்பளத்தை மாற்றினார், 10 முறை மாற்றினார், என் வாழ்க்கையிலே பயங்கரமான கடினமான காலங்கள், மிகுந்த காரியங்களை செய்வாரா. அங்கே ஒரு ஆய்வாளர் இப்படி எழுதுகிறார், லாபான் மிகுந்த ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு செல்வந்தமான மனிதன், அந்த சமூகத்தில் மதிக்கப்பட்ட தக்கவரும் உயர்ந்த நிலையில் உள்ளவரும், ஒரு அதிகாரம் உடைய உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு மனிதனாம் லாபான். அந்த லாபான் என்றால் மென்மை என்று பொருள் கொள்ளப்படுகிறது. இப்படி மென்மையான மனிதனாய் மற்றவர்களுக்கு முன்பதாக நன்மை செய்கிறவராய் மிகவும் அன்பு நிறைந்தவராய் எல்லாரோடும் பழகத்தக்க ஒரு நல்ல அதிகாரியாய் இருந்தார் இந்த லாபான். ஜனங்கள் எல்லாரும் யோசித்தார்கள், இவரை போல ஒரு நல்லவன் இல்லை, இந்த லாபான் எவ்வளவு ஒரு அருமையான நல்ல மனுஷன் என்று அவரை கனம் பண்ணுவார்கள். யாக்கோப்பு அங்க போய் தண்ணிய மாட்டிட்டார், அங்கே 10 முறை சம்பளம் மாற்றப்பட்டது, 10 முறை மாற்றப்பட்டது. ஒருக்க சொல்வார் வரியாடு உனக்கு மற்றதெல்லாம் எனக்கண்டுவார். இப்படி பல தடவை பல தடவை அந்த வரியாடுகள் கூட அங்கே குட்டிகள் போட்ட உடனே சொல்வார், இல்லை இல்லை இப்பொழுது இது என்னுடையது மற்றது உன்னுடையது என்றுவார். இப்படி 10 தடவைகள் மாற்றினார். யாரிடத்திலாவது நீதி கேட்கலாம், யாரிடத்திலாவது சொல்லி பேசலாம் என்று சொல்லி ஒருவரிடத்தில் ஒரு குடிமகனிடத்தில் இல்லாவிட்டால் அடுத்த நிலையில் இருக்க பேச ஆரம்பிக்கிற பொழுது அவர்கள் சொல்லுவார்களாம், ஓ நீங்கள் லாவானுடைய மருமகன் அல்லவா, நீங்கள் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறீங்க அல்லவா, அவர் ஒரு சிறப்பான மனிதனே, நல்ல உதவி செய்யும் மனம் கொண்டவரே, அவர் மென்மையான ஒருவரே, அவர் நல்லவர் அல்லவா, நீங்கள் எப்படி சுகமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவருக்கு அவர் தன் விஷயத்தை சொல்ல வருவதற்கு முன்பதாகவே இப்படி பேசி விடுவார்களாம். யாரிடத்தில் சொல்வது, யாரிடத்தில் நீதி கேட்பது, யார் எனக்காய் வேலை செய்வது, யார் எனக்காக பரிந்து பேசுவது, என் நிலையை நான் யாரிடத்தில் சொல்வது என்று சொல்லி யாக்கோப்போ அநேக நாட்கள் அழுததுண்டு. ஒரு நாள் தேவன் பேசுகிறார். தேவன் யாக்கோப்பை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். இப்பொழுது இந்த நுகத்தடியோடு, ஏமாற்றத்தோடு, தோல்வியோடு, கடின உழைப்புக்கு பின்பதாக தான் விரும்பினதை அடைந்த மனிதனோடு தேவன் பேசுகிறார். யாக்கோப்பு, எந்த அண்ணாவுக்கு பயந்து நீ ஓடி வந்தாயோ இந்த இடத்திற்கு, அந்த இடத்தை விட்டு உன்னுடைய தேசமாகிய உனக்கு தரிசனமாகிய அந்த இடத்திற்கு நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. அந்த தரிசனமான தேவன் நான் சொல்லுகிறேன், உன்னை வழிநடத்தி கொண்டு வந்த தெய்வம் நான் சொல்லுகிறேன், நீ மறுபடியும் பெத்தேலுக்கு எழுந்து போ. நீ நுகத்தடியோடு பாரம் சுமக்கும் இடத்தில் இருக்க கூடாது. ஏமாற்றி ஏமாற்றி உன்னை அடிமைப்படுத்தின இடத்துக்கு இனி நான் விட்டு வைக்க போறதில்லை. உன்னுடைய நஷ்டத்தை, உன்னுடைய கடின உழைப்பை, நீ பட்ட பிரயாசத்தை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். உனக்குண்டான எல்லா பரிவாரங்களுடனும் நீ எழுந்து புறப்படு, இந்த பெத்தேலை விட்டு போ. உன் நாட்கள் முடிந்தது. உன் சகோதரனுக்கு நீ பயப்பட வேண்டாம். அவன் முகத்துக்கு விலகி ஓடி வருகிற நாட்களில் உனக்கு தெய்வம் ஒரு நாள் தரிசனம் கொடுத்தாரே, அந்த தேவன் நான் சொல்லுகிறேன், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. அப்பொழுதுதான் 35:3 வசனத்தை யாக்கோப்பு சொல்கிறார், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். தன் பிள்ளைகளிடத்தில், மனைவிகளிடத்தில் சொல்லுகிறார், எழுந்து போவோம் வாங்க, எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் தேவன் என் விண்ணப்பத்தை கேட்டார், என் தேவன் என் விண்ணப்பத்துக்கு மறு உத்தரவு அருளி, நான் நடந்த வழிகளில் என்னோடு கூட இருந்து என் தேவனினை ஆட்கொண்டபடியினால் அவருக்கு நான் ஒரு பலிபீடத்தை கட்டப் போகிறேன். ஏன் தெரியுமா? அவைகளை எல்லாம் உடைத்து அந்த இடத்தை விட்டு வெளியேறும்படி என்னுடைய நான் வந்து நான் தரிசித்த அந்த இடத்தில் பலிபீடத்தை கட்டும்படி என்னை அழைக்கிறார். நீங்கள் போவோம் என்று சொல்லி அவன் தன் பிள்ளைகளோடும் மனைவிகளோடும் பரிவாரங்களோடு அவர் புறப்பட்டு போய்க் கொண்டிருக்கிறார். நடந்தது எங்களுக்கு தெரியும். போகிற பொழுது ஏசா கோபத்தோடு வருகிறான், எதிர்த்து வருகிறான், கொலை செய்யும் ஆவேசத்தோடு வருகிறார். யாக்கோப்பு பிந்தி தனித்து போராடி தேவனோடு செபித்தார். சூழ்நிலை முற்றிலும் மாறினது. எந்த அண்ணா கொல்லும்படி கோபத்தோடு வந்தாரோ அதே அண்ணா அனைத்து முத்தமிட்டார். ஒரு செபிக்கிற மனிதன், ஒரு ஆண்டவருடைய வழிநடத்தலை பெற்றவன், ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்று ஆண்டவரோடு உறவாடி ஆண்டவரோடு இணைந்திருக்கும் மனிதனுக்கு எந்த பயமும் இல்லை. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவருடைய அவனுடைய சத்துருக்களும் சமாதானம் ஆவார்கள் என்று வேறு எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை உங்களுக்கு தேவ ஆவியானவர் இந்த நாளில் போதிக்கிறார். ஒரு மனுஷன் மேல் உண்டான அபிஷேகம், ஒரு மனுஷன் மேல் உண்டான தரிசனம், ஒரு மேல் உண்டான ஆசீர்வாதம், ஒரு மனிதனோடு கர்த்தர் கூப்பிட்டால் அந்த முறையாலும் எந்த வல்லமையினாலும் எந்த அதிகாரத்தினாலும் எந்த கோபக்காரனாலும் எந்த கூட பிறந்தவனாலும் அழிக்கவோ தொடவோ நெருங்கவோ முடியாது என்பதற்கு யாக்கோபுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. பல ஆதார வசனங்களை என்னால் பேச முடியும். சுருங்க கிடைத்த நேரத்தில் நான் பேச வேண்டி இருப்பதினால் சுருக்கமாய் இந்த வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கன்பானவர்களே, இப்படி கடினமான மனிதன் வந்து தன்னுடைய மரண நாளில் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற பொழுது, ஜோசேப்பை ஆசீர்வதிக்கிற பொழுது ஒரு அழகான வார்த்தை அவர் சொல்லுகிறார். கவனிக்கலாம், நாங்கள் வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 49:26. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு
4: வணக்கம் நேர்களே
3: மேற்பட்டதாய் இருந்தது. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகிறது. அவைகள் யோசேப்புடைய சிகரங்களின் மேல் தன் சகோதரனாகிய சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேல் வருவதாக அவர் சொல்லுகிறார். யோசேப்புக்கு உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டது. தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பாருங்க. அவர் யோசேப்பை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய தகப்பன் என்றால் நான், உன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபாகிய நான், என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்னுடைய பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டது. அது நித்திய பர்வதமாகிய முடிவு மட்டும் அது எட்டுகிறது. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேல் உன் சகோதரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேல் வருவதாக என்று சொல்கிறார். என்னுடைய தேவன் என்னை, என் பிதாக்கள் என்னுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், யாக்கோபு சொல்லுகிறார், என் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் சிகரத்தை எட்டும் அளவிற்கு, உச்சத்தை தொடும் அளவிற்கு என் தெய்வம் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதித்தார். ஒரு மனிதன் மேல் உண்டான அபிஷேகம், ஒரு மனிதன் மேல் உண்டான தரிசனம், ஒரு மனிதன் மேல் உண்டான அழைப்பு, ஒரு மனிதன் மேல் உண்டான ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்? தேவனோடு இருக்கிறவருடைய, தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே இருக்கிறவர்களுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குமாம்? அது நம்முடைய பிதாக்களை பார்க்கிலும் மேற்பட்ட ஆசீர்வாதம், நம்முடைய பிதாக்களை பார்க்கிலும் சிகரத்தை எட்டும் அளவிற்கு மேலான ஆசீர்வாதம். எங்கள் பிதாக்கள் செய்ததை பார்க்கிலும் மேலான காரியங்களை செய்யும் அளவிற்கு எங்கள் தேவனங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். எங்கள் பிதாக்கள் செய்ததை சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். எங்களோட பிதாக்கள் செய்யாததை, ஆபிரகாமுடைய நாட்களில் தூர்க்கப்பட்ட துறவுகளை ஈசாக்கு மறுபடி தோண்டி நீரூற்றை கண்டார். வாக்குவாதங்களை கண்டு விலகி விலகி போனாரே ஒழிய வேலியை விட்டு போகவில்லை. இன்றைக்கு வாக்குவாதங்களை கண்டு மனமுடைந்து போய், மனம் சோர்ந்து போய், வேண்டாம் இந்த வாழ்க்கை, வேண்டாம் இந்த ஊழியம், வேண்டாம் இந்த ஜீவியம் என்று வெறுப்போடு இருக்கிறீங்களா? இந்த நாளில் அபிஷேகம் உங்களை தட்டி எழுப்புகிறது, அழைப்பு உங்களை தட்டி எழுப்புகிறது, தரிசனம் உங்களை உற்சாகப்படுத்துகிறது. பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் செயல்படுத்துங்கள். அவர்களுடைய, அவர்கள் பிதாக்கள் செய்ததை செய்யுங்கள், அவர்கள் செய்யாததையும் செய்யுங்கள். அடுத்த காரியம் சொல்லுகிறேன், அவர்கள் செய்ததை விட மேலானதை செய்யுங்கள். ப்ரைஸ் காட். பிதாக்கள் செய்ததை செய்யுங்கள், பிதாக்கள் செய்யாததையும் செய்யுங்கள். பிதாக்கள் செய்ய முடியாததை செய்ததை பார்க்கிலும் மேலானவைகளை செய்யுங்கள். அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு எங்களுக்கு காட்டி கொடுக்கிறார். நாங்களும் இன்றைக்கு எங்களுடைய முற்பிதாக்கள், எங்களுக்கு முன்பதாய் நடந்தவர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு முன்பதாக வித்தாகியவர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு முன்பதாக வித்திட்டவர்கள் இருக்கிறார்கள். இங்கே சபையிலே பக்தி விருத்தியும் மறுமலர்ச்சியும் ஏற்பட்டது. மார்ட்டின் லூதர் த மறுமலர்ச்சியை, மறுமலர்ச்சிக்காய் மிகுந்த போராட்டங்களை கொண்டாந்தவர். ஆனால் மறுமலர்ச்சிக்கு முன்பதாக முன்னோடிகளாய் திகழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பயங்கரமான வேதனைப்பட்டவர்கள். இந்த மறுமலர்ச்சியை கொண்டு வருவதற்கு முன்னோடிகளாயிருக்கிறவர்கள் பயங்கரமானவர்கள், பயங்கரமான பாடுகளை பட்டவர்கள், எரிக்க தங்கள் உடல்களை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். பெரிய மைதானத்திலே அவர்களை நடுக்கம்பங்களிலே கட்டிவிட்டு அவர்களை சூழ காரியங்களை போட்டு எரித்து அந்த வெளிச்சத்தில் மகிழ்ந்து கொண்டு உண்டு மகிழ்ந்தார்கள் அமைதிரிகள். இவர்கள் மூலமாய் இந்த மறுமலர்ச்சி ஏற்படக்கூடாது, இவர்களோடு இந்த கதை முடிந்து விட வேண்டும் என்று சொல்லி அப்படியெல்லாம் மரணத்தை சந்தித்த அநேக முன்னோடிகள் இருக்கிறார்கள். மார்ட்டின் லூதர் காலத்தில் பெரிய மறுமலர்ச்சி உண்டானது. அந்த மறுமலர்ச்சிக்கு முன்னோடிகளாய் இருந்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே எனக்கு முன்பதாக உங்களுக்கு முன்பதாக நடந்த முற்பிதாக்களை பாருங்கள். அந்த முற்பிதாக்களை பார்க்கிலும் அந்த முற்பிதாக்கள் செய்ததை செய்கிறோம், அவர்கள் செய்ய முடியாததை நாங்கள் செய்வோம். அவர்களை பார்க்கிலும் இன்னும் மேலானவைகளை நாம் செய்வோம். ஏனென்றால் தேவ திட்டம் அப்படித்தான் அது தொடர்ந்து செயல்படுகிறது. யாக்கோபு சொல்கிறார், உன் பிதா நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், உன் தகப்பன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? என் பிதாக்களை பார்க்கிலும் சிகரத்தை எட்டும் அளவுக்கு, கொடுமுடியை தொடும் அளவிற்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். வெறும் கோலும் தடியுமாய் நடந்து போனவர், மரண பாதைக்குள் நடந்து சென்றவர், மரண உபாதையில் அகப்பட்டவர், நுகத்தடியில் சிக்கப்பட்டவர், பல வேதனைகளை சந்தித்தவர் இப்ப சொல்றார், ஆண்டவரே என்னை ஆசேன் மகனே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? என் ஆசீர்வாதம் என் பிதாக்களை பார்க்கிலும் மேலான ஆசீர்வாதம், என் வாழ்வு அவர்களை பார்க்கிலும் மேன்மையாய் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, அங்கே யாக்கோப்பின் பிள்ளைகள் பன்னிரண்டு பேரும் பன்னிரண்டு கோத்திரங்கள் ஆனார்கள். அவர்கள் முழு இஷ்டவேலையும் ஆண்டு அவர்கள் மூலமாய் சந்ததி சந்தானங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கடத்தப்பட்டது சரித்திரம் வாய்ந்த உண்மை. இந்த யாக்கோப்பு மூலமாய் இதுதான் கிருபையாய் அவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். அவருடைய பிள்ளைகள் இருந்தான் 12 கோத்திரங்கள் உருவாகின. அந்த கோத்திரத்தில் இருந்துதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உதயமானார். அவர் மூலமாய் முழு உலகத்திற்கும் ரட்சிப்பு வந்தது. அந்த ஆண்டவர் இப்பொழுது யாக்கோப்புடைய வாழ்க்கையில் நடந்த செயலை நமக்கு காட்டி கொடுக்கிறார். எனக்கு எப்பவுமே பிடித்த ஒரு காரியம், வேத வார்த்தைகள் எல்லாம் ஜோடி ஜோடாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே சொல்லி காட்டுகிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1:51. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதன் மனுஷகுமாரனிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அங்கே வானத்தை அளாவத்தக்க ஒரு ஏணி வைக்கப்பட்டதையும் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான தரிசனத்தை யாக்கோப்பு காண்டார். இப்பொழுது ஆண்டவர் இங்கே பேசுகிற பொழுது நாத்தான் வேலுக்கு சொல்லுகிறார், நாத்தான் வேலே நீ உத்தமன், நீ கபடற்றவன் என்று பேசுகிற பொழுது அவன் கேட்டான், ஆண்டவரே நீங்கள் எங்களை என்னை எப்படி கண்டீர்? நீ அத்தி மரத்துக்கு இருக்கிற பொழுது நான் உன்னை கண்டேன். மறைவிடங்களை காண்கிற கடவுள், நம்முடைய உத்தமத்தை கண்டு நாம் சிக்கிக் கொள்ளும் பிரச்சனைகளை நன்றாய் அவதானிக்கிற கடவுள் இப்பொழுது சொல்கிறார், நீங்கள் கடைசி நாட்களில் எப்படி இருப்பீர்கள்? இயேசு போதிக்கிற காரியம் நீங்களும். இன்னும் அவர் நோக்கி சொல்லுகிறார், வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் நீங்கள் காணும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். மெய்யாகவே நெய்யாகவே நான் இதை சொல்லுகிறேன், உங்களுக்கு இது நடக்கும். நீங்கள் தேவ தரிசனங்களை காண்பீர்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவ தரிசனம் இருந்தால் அவனை வழி கொண்டு போகும், அவன் செல்ல வேண்டிய இடத்திற்கு நேராக அவனை வழிநடத்தி கொண்டு போகும். அது மரணம் பெறலாம், மரண அபாயங்கள் சூழலாம், ஆபத்து நேரிடலாம், மனிதர்கள் கைவிடலாம், தனிமையின் பாதையே நம் வாழ்வின் சொந்தமாகி இருக்கலாம், சோகங்களும் கண்ணீர்களும் நம் வாழ்வை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நடுவிலும் தேவ தரிசனம், தேவனை தரிசித்த அந்த மனிதனால் ஒரு நாளும் பின்வாங்க முடியாது. அந்த மனிதன் மூலாய் தேவன் திட்டம் நிறைவேறும். ஒரே ஒரு மனிதன் அன்றைக்கு யூதர்களை துன்பப்படுத்தினவன், தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் கடந்து சென்று அநேகரை கொலை செய்யும்படி, அநேக நம்பிக்கையை கெடுக்கும்படி, பின்வாங்கும்படி போராடின சவுல் என்கிற பவுல் ஒரு நாள் தேவனால் தரிசனம் பெற்றார். பவுலே, நீ முள்ளில் உதைக்கிறது கடினமாமே, நீ முள்ளில் உதைக்கிறாய், இது கடினமானது, நீ செய்கிற வேலை மிகுந்த ஆபத்தானது, நீ யாரை துன்பப்படுத்துகிறாய்? என் பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறாய், என் சபையை துன்பப்படுத்துகிறாய், என் சபையை உடைத்து விடுகிறாய், நீ முள்ளிலே உதைக்கிறாய், அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? பவுல் அன்றைக்கு சவுலா இருக்கிற பொழுது கேட்டவள், நீர் யார்? நீர் யார் கடவுள்? நான் ஒன்றை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், நான் சோவித்துக் கொண்டிருக்க ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, இப்பொழுது என்னோடு பேசுகிற இந்த தெய்வம் யார்? தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று நாம் பொருள் கொள்ளலாம். நம்மளுக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், நான் தான் தெய்வம், நான் தான் உங்களுக்காய், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நீங்கள் பிதாவினிடத்தில் மோட்சத்திடத்தில் பிரவேசிக்க முடியாது, நித்தியத்துக்குள் பிரவேசிக்க முடியாது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். அந்த வழி கூடாக பிரவேசிப்போம், அந்த ஜீவனை பெறுவோம், நம் வாழ்வை அர்ப்பணம் செய்வோம். இந்த வார்த்தையை பொறுமையாய் இம்மட்டு நேரமும் கேட்ட என் அன்பு நெஞ்சங்களுக்கு கடவுள் தாமே நிறைவான ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தருவாராக. உங்கள் பாதை எவ்வளவு நுகம் நிறைந்ததாய், பாரம் நிறைந்ததாய் இருக்கலாம், மரணம் சூழ்ந்ததாய் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் ஒருவர் வர ஆயத்தமாய், உங்களோடு பயணிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே உண்டு, நீங்கள் கடந்து நீர் செல்கிற அந்த வழியில், நீங்கள் சந்திக்கிற அந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு, என்னை படைத்தவரே, என்னை நினைத்தவரே, என்னை நேசிக்கிற தெய்வமே, நீர் ஜீவனை கொடுத்தது உண்மையானால் என் வாழ்வில் வாழும் என்று சொல்லி யாரா இருந்தாலும் கேட்கலாம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. இதோ வருத்தப்பட்டு பாரம் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தருவாராக. தெய்வம் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஒரு கணம் கண்களை மூடி ஜெபத்திற்கு காத்திருப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, சங்கமம் வானொலிக்கு ஊடாக தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீச உள்ளங்களை கரத்தில் நான் தருகிறேன். ஒருவேளை எதேர்ச்சியாய் இந்த சத்தத்தை யாரேனும் கேட்டுவரே, இந்த சத்தியம் மக்களுடைய வாழ்க்கையின் மனதிலே ஆழப்பதிவதாக, ஒரு அற்புதம் செய்வதாக, ஒரு அடையாளத்தை உண்டாக்குங்க. இந்த வார்த்தையை தொடர்ந்தேர்ச்சியாய் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு நேயர்களுக்கும் உங்களுடைய நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இதை நடத்துகிற ஐயாவுக்கு, ஆண்டவரே, அவருடைய குழுவினருக்கும் நன்றி சொல்லுகிறேன். அவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்து இன்னும் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் பாவியும். இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
0: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் சுப்ரதலனன். இன்றைய நாளை யாக்கோப்பு அருமையான விளக்கம். ஆபிரகாம் வாக்குத்தத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஈசாக்கு அதிகாரத்தால் ஆச்சரிக்கப்பட்டவன், யாக்கோப்பு கிருபையினாலே ஆச்சரிக்கப்பட்டவன் என்பதை வேதாமரியில மிக தெளிவாக ஒரு செய்தியை கொடுத்தீர்கள். அதை கேட்கும்பொழுது எங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் தந்து அதுக்கு அதற்கு நான் சொல்வேன். அருமையான செய்தி, இந்த செய்தி மறுபடியே போகும்பொழுது அனைவர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். இன்றைய நாளே இந்த துதி ஆறா நிகழ்ச்சியிலே நீங்கள் வந்து கலந்து கொண்டு தேவசை கொடுத்து அதற்கு நான் சொல்வேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைது செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமே, ஆமே, ஆமே. இதுவரை இந்நேரமும் செய்து கொடுத்த சுகிருதாளிதன் இவர் வந்து பைபிள் கோச் ப்ரொஃபசர் அராலியில் இருக்க அநேக ஊழியங்கள் செய்து
5: இந்த மாசத்தினுடைய முதல்
6: ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ டியர் லார்ட்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

நியாயாதிபதிகளின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்புக்கொடுத்தேன் என்றார். அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோட யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோட கூட எழுந்து வா, உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோடு கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனோட கூட போனான். யூதா எழுந்து போனபோது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் பேசேக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். பேசேக்கிலே அதோனி பேசேக்கை கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி கானானியரையும் பெரிசியரையும் வெட்டினார்கள். அதோனி பேசேக் ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள். அப்பொழுது அதோனி பேசேக், 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேலின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான். அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவன் செத்து போனான். யூதாவின் புத்திரர் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினிக்கு இரையாக்கிவிட்டார்கள். பின்பு யூதாவின் புத்திரர் மலை தேசத்திலேயும் தெற்கேயும் பள்ளத்தாக்குகளிலேயும் குடியிருக்கிற கானானியரோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு போனார்கள். அப்படியே யூதா கோத்திரத்தார் எபிரோனிலே குடியிருக்கிற கானானியருக்கு விரோதமாய் போய் சேசாய், அகிமான், தல்மாய் என்பவர்களை வெட்டி போட்டார்கள். முற்காலத்தில் அந்த எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பெயர். அங்கேயிருந்து தெபீரின் குடிகளுக்கு விரோதமாக போனார்கள். முற்காலத்தில் தெபீருக்கு கீரியாத் செப்பேர் என்று பெயர். அப்பொழுது காலேப் கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி, பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில், என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். மோசேயின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோட கூட பேரிச்ச மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆராத்திற்கு தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்திரத்துக்கு வந்து ஜனங்களோட குடியேறினார்கள். யூதா தன் சகோதரனாகிய சிமியோனோடும் கூட போனான். அவர்கள் சேப்பாத்தில் குடியிருக்கிற கானானியரை முறிய அடித்து அதை சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்திற்கு ஒர்மா என்று பெயரிட்டார்கள். யூதா காசாவையும் அதன் எல்லையையும், அஸ்கலோனையும் அதன் எல்லையையும், எக்ரோனையும் அதன் எல்லையையும் பிடித்தான். கர்த்தர் யூதாவோட கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்திவிட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்தக்கூடாமற் போயிற்று. மோசே சொன்னபடியே எபிரோனை காலேபுக்கு கொடுத்தார்கள். அவன் அதிலிருந்து ஏனாக்கின் 3 குமாரரையும் துரத்திவிட்டான். பென்யமின் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசியரையும் துரத்திவிடவில்லை. ஆகையால் எபூசியர் இந்நாள் மட்டும் பென்யமின் புத்திரரோட கூட எருசலேமில் குடியிருக்கிறார்கள். யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாய் போனார்கள். கர்த்தர் அவர்களோட கூட இருந்தார். யோசேப்பின் புத்திரர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள். முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பெயர். அந்த வேவுக்காரர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை கண்டு, பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை எங்களுக்கு காண்பி, உனக்கு தயை செய்வோம் என்றார்கள். அப்படியே பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை அவர்களுக்கு காண்பித்தான். அப்பொழுது அவர்கள் வந்து பட்டணத்தில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி அந்த மனுஷனையும் அவன் குடும்பத்தையும் விட்டுவிட்டார்கள்.
அப்பொழுது அந்த மனுஷன் ஏத்தியரின் தேசத்திற்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பெயரிட்டான். அதுதான் இந்நாள் மட்டும் அதன் பெயர். மனாசே கோத்திரத்தார் பெத்சேயான் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தானாக் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தோரின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், இப்லேயாம் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், மெகிதோவின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்திவிடவில்லை. கானானியர் அந்த தேசத்திலே தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். இஸ்ரவேலர் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள். எப்ராயிம் கோத்திரத்தார் கேசேரிலே குடியிருந்த கானானியரையும் துரத்திவிடவில்லை. ஆகையால் கானானியர் கேசேரில் அவர்கள் நடுவே குடியிருந்தார்கள். செபுலோன் கோத்திரத்தார் கித்ரோனின் குடிகளையும் நாகலோலின் குடிகளையும் துரத்திவிடவில்லை. ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களானார்கள். ஆசேர் கோத்திரத்தார் அக்கோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும் அக்லாப், அக்சீப், எல்பா, ஆபிக், ரேகோப் பட்டணங்களின் குடிகளையும் துரத்திவிடவில்லை. ஆசேரியர் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள். அவர்களை அவர்கள் துரத்திவிடவில்லை. நப்தலி கோத்திரத்தார் பெத்ஷிமேசின் குடிகளையும் பெத்தானத்தின் குடிகளையும் துரத்திவிடாமல் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள். பெத்ஷிமேஸ், பெத்தானாத் பட்டணங்களின் குடிகள் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள். எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க ஒட்டாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள். எமோரியர் ஏரேஸ் மலைகளிலும் ஆயலோனிலும் சால்பீமிலும் குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனாலும் யோசேப்பின் குடும்பத்தாரின் கை பலத்தபடியினால் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள். எமோரியரின் எல்லை அக்கராபீமுக்கு போகிற மேடு தொடர். 30 அதிகாரம். பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு லச்சையாகவும் இருக்கும். அவர்கள் பிரபுக்கள் சோவானிலே போய் அவர்கள் தானாபதிகள் ஆனோஸ் மட்டும் சேருகிறார்கள். ஆனாலும் தங்கள் சகாயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் உதவாமல் வெட்கத்துக்கும் நிந்தைக்குமே உதவும் ஜனத்தினாலே யாவரும் வெட்கப்படுவார்கள். தெற்கே போகிற மிருக ஜீவன்களின் பாரம், துஷ்ட சிங்கமும் கிளச்சிங்கமும் விரியனும் பறக்கிற கொள்ளிவாய் சர்ப்பமும் வருகிறதும் நெருக்கமும் இடுக்கமும் அடைவிக்கிறதுமான தேசத்துக்கு அவர்கள் கழுதை மறிகளுடைய முதுகின் மேல் தங்கள் ஆஸ்திகளையும் ஒட்டகங்களுடைய முதுகின் மேல் தங்கள் பொக்கிஷங்களையும் தங்களுக்கு உதவாத ஜனத்தண்டைக்கு ஏற்றிக்கொண்டு போகிறார்கள். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம். ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். இப்பொழுது நீ போய் இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்தில் வரை. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாயிருக்கிறார்கள். இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும் ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமா எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றும் நீங்கள் வழியை விட்டு பாதை நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்ளுகிறபடியால் இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் விழ பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடுதியாய் இடிய போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். அவர்களை அவர் தப்பவிடாமல் உடையும்படி குயக்கலத்தை நொறுக்குவது போல அவர்களை நொறுக்குவார். அடுப்பிலே நெருப்பு எடுக்கிறதற்கும் குளத்திலே தண்ணீர் மொழுகிறதற்கும் நொறுங்கின துண்டுகளில் ஒரு ஓடாகிலும் அகப்படாதே போம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் அப்படியல்ல
குதிரைகளின் மேல் ஏறி ஓடிப்போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடிப்போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறிப்போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த அனைவரும் ஓடிப்போவீர்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுதுகொண்டாய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உன் சுரூபங்களை மூடிய வெள்ளித்தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீ போ என்பாய். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். நிலத்தை ஒழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்று கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும். கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறு

0: சினத்தால் நிறைந்து அவருடைய நாவு பட்சிக்கிற அக்கினி போல இருக்கும். நாசம் என்னும் சல்லடையிலே ஜாதிகளை அரிக்கும்படிக்கு அவர் ஊதும் சுவாசம் கழுத்து மட்டும் எட்டுகிற ஆற்று வெள்ளத்தை போலவும், ஜனங்களுடைய வாயிலே போட்டு அலைக்கழிக்கிற கடிவாளத்தை போலவும் இருக்கும். பண்டிகை ஆசரிக்கப்படும் ராத்திரியிலே பாடுகிறது போல பாடுவீர்கள். கர்த்தருடைய பர்வதமாகிய இஸ்ரவேலின் கண்மலை அண்டைக்கு போக நாகசுரத்தோட நடந்து வருகிற போது மகிழுகிறது போல மகிழுவீர்கள். கர்த்தர் மகத்துவமானவர். தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல் மழையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். அப்பொழுது தண்டாயுதத்தினால் அடித்த அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். கர்த்தர் அவன் மேல் சுமத்தும் ஆக்கினை தண்டம் செல்லுமிடமெங்கும் மேளங்களும் வீணைகளும் அதனுடன் போகும். கொடிய யுத்தங்களினால் அவனை எதிர்த்து யுத்தம் செய்வார். தோப்பேத் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டது. ராஜாவுக்கு அது ஆயத்தப்படுத்தப்பட்டது. அதை ஆழமும் விசாலமும் ஆக்கினார். வேகும்படி அக்கினியும் மிகுந்த விறகும் உண்டு. கர்த்தரின் சுவாசம்.
1: எபிரேயர் 13 அதிகாரம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக. வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் சிறப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர வலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அந்தியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நான் அதி சீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்கிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான

நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு எந்தெந்தைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள்.

0: ஐந்தாம் தேதி ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி ஆனி மாதம் 2026 ஆண்டு வெள்ளிக்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கத்திரதாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. கத்திரை கரத்திலே இந்த நாளை ஒப்புவிப்போம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்திரதாமே வழி நடத்தி தருவாராக. இந்த நாளுக்கான வசனம், சகோதர சிநேகிதத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று ரோமர் 12:10 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்ளுவோம். கத்திரதாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 23:24, ஏசாயா 29, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து எபிரேயர் 12 அதிகாரம். இதை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். வாக்கு தத்துவம், நற்சிந்தனை, ஜீவமன்னா அவர்களை இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கத்திரதாமை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூட 24 மணி தேதியும் நேரடி ஒளிபரப்பாகவும் மறு ஒழிப்பாகவும் நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த வேலையை கேளுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் அத்திகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே எங்களுடன் சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி பினோ அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நோர்வே தேசத்திலிருந்து மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். அந்த வேலை அவர்களுக்கும் தங்கு தடை என்று இணையக்கத்தர் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். நாங்கள் இந்த வழியிலும் எங்களுடன் பாசன ஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்திருக்கிறார். அபிஷேக ஆராதனையை வழி நடத்துவார். 8 வரையும் அந்த வகையிலே துதிகளோடு, பாடல்களோடு, ஜபங்களோடு, சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு வழி நடத்துவார். அவரையும் குடும்பத்தாரையும், அவருடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சுகள், தேவைகள், சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்களோ ஒன்றிலும் கத்திரதாமை கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தடை கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் நாங்கள் தேவ ஊழியர் பசன ஹோமி லோகன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரேசலோடமா உங்களுக்கு காலை வணக்கங்கள்.
1: இந்த நாளிலே கூட எபிரேயர் 3 அதிகாரத்திலே இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் கவனித்து பார்த்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் துதிகளை கூட கடந்து செல்ல போறோம். ஹலிலூயா. எபிரேயர் 3 அதிகாரத்திலே வனாந்திரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வலிவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளில் அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இழைப்பார்தலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்காகிலும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஹாலேலூயா. அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது பாருங்கள், இந்த அவிசுவாசம் என்பது ஒரு பொல்லாத இருதயம். அது மட்டுமல்ல, இருதய கடினம் என்று சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. வனாந்திரத்திலே கோபம் ஊட்டினது, அதாவது தேவனுக்கு கோபம் ஊட்டுகின்ற காரியம். ஹாலேலூயா. ஆனபடினால் அவிசுவாசம் உள்ள இருதயம் எப்பொழுதும் நமக்கு இராதபடிக்கு ஹலிலூயா தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிப்போம். தேவனங்கள் சூழ்நிலைகளிலே கிரிய செய்கிறவர் என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை பண்ணுவோம். ஹலிலூயா. இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். எதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அதை உங்கள் வாயினாலே அறிக்கை பண்ணுங்கள். ஒரு வார்த்தை கிடைத்த உடனே ஸ்தோத்திரம், ஆமேன், தேங்க்யூ அப்பா, நீங்க அப்படியே செய்கிறீங்கள், அதுக்காக நன்றி, ஹலிலூயா, அப்படி நீங்க சொல்லுகின்ற வேளையிலே உங்களுடைய விசுவாசத்தை நீங்க வெளிப்படுத்துகிறீர்கள். ஹலிலூயா. ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நீங்க செய்கிறீர்கள். ஹலிலூயா. இந்த வேளையிலே கூட காலை வேளையிலே ஆண்டவருடைய பாடல் என்னுடைய ஆவியில வந்தது. ஹலிலூயா. அந்த பாடலை பாடி துதித்து தேவனுக்கு ஆராதனை செய்வோம். ஹலிலூயா. கர்த்தாவே உம்மை

உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினேர். இந்த பாடலை பெருமான் ஐயா சங்கீதம் 30 அடிப்படையில இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். ஹாலேலூயா. இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்னு சொல்லி நாங்கள் இந்த சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே, ஆண்டவரே நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர் என்று சொல்லுகிறார். ஹாலேலூயா. என் தேவனாய் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்ன நேர் குணமாக்கினீர். ஹாலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை சரீரத்தின் வியாதிகளா இருக்கலாம், அல்லது மன துக்கங்களாக இருக்கலாம். ஹாலேலூயா. மன துக்கங்களை கொண்டு வருவதற்கு எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சத்ருவாரம் கொண்டு வரலாம். நிந்தரகள், அவமானங்கள், விட்கங்கள். ஹாலேலூயா. அது மட்டுமல்ல, கடன் தொல்லைகள், பிள்ளைகளுடைய காரியங்கள், குடும்ப உறவிலே உறவுக்கு காரியங்களிலே இருக்கின்ற பிரச்சனைகள், இப்படிப்பட்ட எத்தனை காரியங்களாயிருந்தாலும் அது உள்காயங்கள். ஹாலேலூயா. அதே போல வெளியான சரீரத்தில இருக்கிற பலவீனங்கள் எல்லாமே அங்கே சத்ருவானம் கொண்டு வருகின்ற காரியம். ஹாலேலூயா. ஆனால் இந்த சங்கீதத்தை எழுதின தாவீது அங்கே அவர் சொல்லுகிறார் எப்படி என்றால், என் தேவனாய் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்ன நேர் குணமாக்கினீர். அப்படின்னால் ஆபத்து காலத்திலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கூப்பிட வேண்டிய ஒரே ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் தான். ஹாலேலூயா. இயேசு ஒருவர் மட்டும்தான் நம்மை விடுதலையாக்க முடியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். ஹாலேலூயா. சரியான ஆலோசனை இல்லை, சரியான வழிகாட்டுதல் இல்லை. ஹாலேலூயா. எடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றிலுமே தோல்வி. ஹாலேலூயா. நீங்கள் ஒன்றை நினைப்பீர்கள், பாதை வேறொரு பாதையாக இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய தேவனை அறிந்ததற்கு பிற்பாடு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் வாழ்வு முழுவதும் அவருடையது. ஹாலேலூயா. அவர் நம்மை ரட்சித்த தேவன், முடிவு பரியந்த நம்மை ரட்சிக்க வல்லமுள்ள தேவன். ஹாலேலூயா. ஆனப்படின்னா அந்த தாவீது அங்கே சொல்லுகிறார், என் தேவனாய் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்ன நீர் குணமாக்கினீர். ஹாலேலூயா. அது மட்டுமல்ல, இந்த பிராக்கெட்ல போட்டிருக்கிற வரிகள் கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். கிரக பிரவேசம். ஹாலேலூயா. கிரக பிரவேசம் என்பது அன்புக்குரியவர்களே குடிபோதல். நம்முடைய ஊர்லே வீட்டை கட்டினதுக்கு பிற்பாடு கிரக பிரவேசம் வைப்பார்கள். ஹாலேலூயா. ஒரு ஆலயத்தை கட்டுவதா இருக்கலாம், வீட்டை கட்டுவதா இருக்கலாம், அதிலே பாடப்பட்ட சங்கீதம். அதனுடைய அவன் எத்தனை பாதைகளை கூட கடந்து சென்றானோ அது நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்த அந்த வீட்டை கட்டுகின்ற வேளையிலே எத்தனையோ பகைவர்கள் அவனை எதிர்த்து நின்றிருப்பார்கள். ஹாலேலூயா. நிகேமியா தேவனுடைய ஆலயத்தை கட்டுகின்ற வேளையிலே அங்கே எதிரிகள் சொன்னார்கள், இவன் கட்டுகிறான், ஒரு நரி அதுக்கு மேல போனால் கூட அது இடிந்து விழுந்து விடும் என்று அவ்வளவு அற்பமா எண்ணினார்கள். ஹாலேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, காரியங்கள் அற்பமா இருக்கலாம். ஹாலேலூயா. ஆனா முடிவு சம்பூர்ணம்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனை அண்டிக் கொள்ளுகிற ஜனங்கள் எல்லோருக்கும் இதுதான் அன்புக்குரியவர்களே. ஹாலேலூயா. நான் இளைஞனாயிருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஹாலேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், நீதிமானுடைய சந்ததிகள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறத நான் காணவில்லையேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஹாலேலூயா. என்னுடைய இளம் வயதிலே நீ தேவனை நான் அறிந்து கொண்டேன். ஹாலேலூயா. நிச்சயிக்கப்பட்ட வேளையிலே நான் தேவனை அறிந்து கொண்டேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இத்தனை வயசாகி விட்டது. இத்தனை வயது காலத்திலே கண்களில் வழிந்த கண்ணீர்கள். ஹாலேலூயா. எத்தனையோ இரவுகளிலே நான் பட்ட வேதனைகள், கண்ணீர்கள், திருச்சபையை குறித்து எத்தனையோ காரியங்களை குறித்து அன்புக்குரியவர்களே. ஆனா தேவன் ஒவ்வொரு காரியங்களிலும் எனக்கு ஆறுதல் தந்தவர். அவரே நமக்கு ஆறுதல் செய்கிறவர். எல்லா உபத்திரவங்களிலேயும் நமக்கு அவர் ஆறுதல் செய்கிறவர். ஹாலேலூயா. ஆனபடினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற ஒவ்வொரு வேளையிலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். ஹாலேலூயா. ஆனபடியாத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், அங்கே தோமாவுக்கு, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவன். அவர் எங்களுடைய மாமிச கண்களினால் காணவில்லை, காணவில்லை என்பதற்காக அவர் இல்லாமல் இல்லை. ஹாலேலூயா. அவர் இருக்கிறவராயிருக்கிறார். ஹாலேலூயா. மோசேக்கு அவர் சொன்னார், நான் இருக்கிறவரா இருக்கிறேன் என்பவர் என்கிறவர் சொல்லுகிறதுன்னு சொல்லி சொல்லுகிறார். ஹாலேலூயா. சொல்லுகிறார்னு சொல்லுகிறார். ஹாலேலூயா. அவர் இருக்கிறவராயிருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்கள், இருக்கிறவராயிருக்கிறார். எனக்கு இருக்கிறவராயிருக்கிறார். எனக்கு இருக்கிறவராயிருக்கிறார். எனக்கு இருக்கிறவராயிருக்கிறார். ஹாலேலூயா. நான் திருப்பி திருப்பி ஒரு வார்த்தையை சொல்லுவதற்கு ஒரு காரணம் என்னன்னு சொல்லினா, இந்த இருதயம், இந்த பொல்லாத இருதயம் தேவனை விசுவாசிக்க வேண்டும்.
அவனுடைய இருதயத்திலே திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப நாங்க சொல்லுகிற வழியில்தான் அந்த இருதயத்தில் ஒரு வார்த்தை பதியும். நாங்க படிக்கிற காலங்களில என்ன செய்யறோம், படிப்பு ஒருக்கா படிச்சு விட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு போகிறோமா, அந்த டேர்ம் எக்ஸாமுக்கு போகின்ற வழியில அதை திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் படிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் படித்து படித்து அதை இருதயத்திலே ஏத்துகிறோம். ஹலேலூயா. அதே போலதான் தேவனுடைய வார்த்தை அன்புக்குரிய தேவனுடைய உலக ஹலேலூயா.

என்னை குணமாக்கினீர், உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர்.

கருதையாம், என் கவலைகள் பெருகும் போது உன் கரங்கள் அணைக்குதையாம், என் கவலை

கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாதபடி, என்னை மகள விட்டாமல் ஆண்டவரே நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுகிறேன். ஹாலேலூயா. என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல், ஹாலேலூயா, சந்தோஷப்படாதபடி நீர் என்னை தூக்கி எடுத்தீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹாலேலூயா. ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை கர்த்தாவே நீர் என்னை தூக்கி விட்டீர்க்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ராஜா தகப்பனே, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், எங்களை செழிப்புள்ள இடத்திலே கொண்டு வந்து விட்டீர் ஐயா. ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆபத்து காலத்தில் உண்மை நாங்க நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவரே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு திடம் தந்து, எங்களுக்கு தைரியம் தந்து, உங்களுடைய மகிமையை எங்கள் மத்தியில வெளிப்படுத்தினீரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இல்லாதவர்களை இருக்கிற போல என் தேவனே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ அப்பா. நானும் என்னுடைய மாமிச கண்களினால் காணாவிட்டாலும் கூட என் ஆண்டவரே, என் அன்பு நேசரே, உம்முடைய அன்பே நிருதயத்துல ஊற்றினீரே, அதற்காக சூத்திரம். ஆண்டவரே தேவனுடைய ஆவியானவர்னாலே தான் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது ஐயா. எசப்பா நீங்க நல்லவரப்பா ராஜா. ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே தேவனே, நாங்கள் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறோம்? நீரே எங்களுடைய நம்பிக்கை அப்பா, நீங்களே எங்களுடைய நம்பிக்கை, நீங்களே எங்களுடைய நம்பிக்கை. ஹாலேலூயா. உமது தயவால் மலை போல் நிற்க செய்தீர், உம்மை விட்டு பிரிந்து மிகவும் கலங்கி போனேன், சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினீர், சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினீர், சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினீர். கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கைதூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர், உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர். ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வந்த நிந்தனைகள், அவமானங்கள், வெட்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே என்னுடைய ஆவியிலே, என் ஆத்துமாவிலே, என் சரீரத்திலே துடைத்து போட்டு உம்முடைய பிள்ளையா ஏற்றுக் கொண்டிருக்கிறீரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவராகிய கர்த்தாவே, சகோதரர்கள் நடுவிலே நானுமே துதிக்கிறேன், என் சபை நடுவிலே உமை போற்றுகிறேன் ஐயா ராஜா. என் ஆண்டவரே உமை ஸ்தோத்தரிக்கிறது, துதிப்பது எல்லாம் என்னுடைய ஆண்டவரே நாவுக்கு எவ்வளவு இன்பமாயிருக்கிறதப்பா ராஜா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய அன்பு ஆண்டவரே தேவனே, அப்பா பிதாவே ராஜா, திரளான தண்ணீர்களையும் ஆண்டவரே இந்த அன்பு தணிக்க மாட்டாதப்பா ராஜா. ஆண்டவரே திரளான தண்ணீரும் இந்த அன்பை தணிக்க மாட்டாதப்பா ராஜா. என் தகப்பனாய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவேமை துதிக்கிறோம், இயேசுவேமை துதிக்கிறோம், இயேசுவேமை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா.

என்னை சந்தோஷத்தால் மூடினீர், பிளத்தால் இடை கட்டினீர், மான்கால்கள் போலாக்கினீர். கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கைதூக்கி எடுத்தீரேன், உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். ஐயா ஆண்டவரே, தகப்பனே, அப்பா, நீர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனசரால் புறக்கணிக்கப்பட்டவரும், பாடு அனுபவித்தவரும், துக்கம் நிறைந்தவருமாயிருந்தீரப்பா ராஜா. அவரை விட்டு நம்முடைய முகங்களை நாங்கள் மறைத்துக் கொண்டோம். ஆண்டவரே, நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டிருந்தீங்க, நாங்கள் அதை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மறுதல்களின் நிமித்தம் ஏசப்பா நீங்க காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நீங்க நொறுக்கப்பட்டீங்கள். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே உண்மையில வந்தது. அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் ஐயா. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, யார் யார் ஆண்டவரே வியாதிகளினால், ஆண்டவரே வருத்தங்களினால், ஆண்டவரே துன்பப்படுகிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையின் பிரகாரம் ஐயா அவர்களை, அவர்களை ஒவ்வொருவரையும் தழும்புகளால் குணமாக்குறீர் ஐயா. ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் தழும்புகளால் குணமாக்கப்படுகிறது ஐயா. ஆண்டவரே தேவனே, சுகர் வருத்தங்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் ஐயா. ஆண்டவரே, சுகர் லெவல் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா அடங்கி போகிறது. ஆண்டவரே தேவனே, மக்கள் சோத்திரம் ஐயா ராஜா. கடல் அலைகளை பார்த்து இம்மட்டும் வராதே, மிஞ்சாதே என்று சொல்லி வாக்களித்த கர்த்தாவே, அதே போல ஐயா ராஜா சுகர் லெவல்கள் இயேசுவின் நாமத்தின அடங்குவதாக ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு இருக்கிற வருத்தங்கள் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் அடங்குவதாக, வேலை இல்லாத பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் அடங்குவதாக. ஆண்டவரே தேவனே, பொருளாதார சிக்கல்கள் இயேசுவின் நாமத்தில் அடங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால் களஞ்சியங்கள் பேங்க் அக்கவுண்டுகள் நிரம்புவதாக ராஜா. ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கையிட்டு செய்யும் வேலைகளில் ஆசீர்வாதம் இறங்குவதாக ராஜா. ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் மழை பெய்வதாக. வானத்தின் ஆண்டவரே மதங்கள் திறக்கப்படுவதாக ராஜா. பொக்கிசு சாலைகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, கடன் வாங்காத இருதயம் ஐயா, கடன் கொடுக்கின்ற இருதயம் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஹாலேலூயா, ஹாலேலூயாமே துதிக்கிறோம். உம்மாலே ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் மதில்களை தாண்டுகிறார்கள் ஐயா. ஆண்டவரே, மலைகள் விலகி போறது ஐயா ராஜா. மலைகள் சமுத்திரத்திலே ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, அகன்று போறது ஐயா ராஜா. தேவனே மக்கு சோத்திரம், நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரைக்கும் நீர் குணமளிக்கிற தேவனையா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே மக்கு சோத்திரம் ஐயா. உந்தன் பாதத்தில் மகிழ்ந்து கொண்டாடுவேன், உம் திருநாமத்தில் வெற்றி கொடியேற்றுவேன், உம் திருநாமத்தில் வெற்றி கொடியேற்றுவேன், உம் திருநாமத்தில் வெற்றி கொடியேற்றுவேன். கன்மலையே மீட்பரே, என்னை கைவிடாத தெய்வமே. கண்மலையே மீட்பரே, என்னை கைவிடாத தெய்வமே. வாயை திறந்து பாடுங்கள். கண்மலையே மீட்பரே, என்னை கைவிடாத தெய்வமே. கண்மலையே மீட்பரே, என்னை கைவிடாத தெய்வமே. கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கைதூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினேர். ஹாலேலூயா. எங்கள் பிள்ளைகளை அப்படியே சமூகத்தில் ஒப்படைக்கிறோம் ஐயா. அன்னாள் ஆண்டவரே அப்பா, பிறக்காத பிள்ளைகளை அப்படியே கரத்திலே அர்ப்பணித்தாளையா, உடைய சமூகத்திலே அர்ப்பணித்தாளையா. ஆண்டவரே இவனே, எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற பிள்ளைகள் இந்த தேசத்திலே அற்புதங்களாயும் அடையாளங்களாயும் இருக்கிறார்கள் சொல்லி அறிக்கையிடுகிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகள் ஐயா பாழாய்ப்போன இடங்களை மறுபடி கட்டுகிறவர்கள் என்று அறிக்கையிடுகிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரியதாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே அறிக்கையிடுகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் மேல் நீங்க கண்ணை வைத்து எங்களுக்கு அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்குறீங்கள் என்று அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, திருச்சபை பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்கள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. பொல்லாப்பு நேரிடாத ஐயா,
வாதி ஆண்டவர் அவருடைய கூடாரங்களை அணுகாதப்பா ராஜா. ஆண்டவரே அவர்கள் வழிகளில் எல்லாம் காக்கும்படி தேவ தூதர்களுக்கு கட்டளிடுவீர் ஐயா. அவர்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய கரங்களினால் ஏந்தி கொள்வார்கள் அப்பா. என் பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்துகின்ற ஆவியானவரே அப்பா பிதாவே, சிறு வயது முதல் நீரே எங்களுடைய நோக்கமும் ஆண்டவரே, நீரே எங்கள் தேவனுமன் சொல்லி அறிக்கையிடுகிறோம் தகப்பெரே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம். இம்மட்டும் எங்களை அழைத்து வந்த தேவனே, அந்நிய தேசமா இருந்தாலும் ஆண்டவரே இந்த தேசத்தில் எங்களை வைத்திருக்கிறீர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே ஆபிரகாம் மட்டுமல்ல ராஜா, நீங்கள் எங்களையும் எங்கள் இலங்கை தமிழர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நம்முடைய தேசத்தை விட்டு பிரித்தெடுத்த ஐயா, உங்களுடைய பிள்ளைகளாக நீர் மாற்றி வைத்திருக்கிறீர்கள் அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவ்வளவு பெரிய சாக்கியம் அப்பா. ஆண்டவரே அவர்களுடைய மற்றவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை அப்பா, ஆனா எங்கள் கண்களை திறந்து விட்டீரே ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா ராஜா. ஹாலேலூயா ஹாலேலூயா, உமக்கு சோத்திரம் ஐயா சோத்திரம் ஐயா சோத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா உறவஹார் குருவா, ஹாலேலூயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா. ஹாலேலூயா, என்னை காண்பவரே தினம் காப்பவரே, என்னை காண்பவரே தினம் காப்பவரே. ஹாலேலூயா, எங்களுக்கு வருகின்ற ஒவ்வொரு இக்கட்டுகளிலும் அவர்தான் நமக்கு விடுதலை அன்புக்குரியவர்களே. ஹாலேலூயா, வேதத்திலே நாங்கள் பார்க்கின்ற வீழையிலே எப்படி எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நோக்கி பார்த்து விடுதலை அடைந்தார்கள், எப்படியெல்லாம் அண்டிக் கொண்டு அவரிடத்திலிருந்து அந்த விடுதலையை சுதந்திரித்துக் கொண்டார்கள், அதை நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். ஹாலேலூயா, ஆகார பார்க்கின்ற வேளையில் அவள் புறஜாதி அன்புக்குரியவர்களே, ஆனாலும் கூட தன்னுடைய இக்கட்டான நிலைமையிலே தேவனை நோக்கி பார்த்தாள் அன்புக்குரியவர்களே. ஹாலேலூயா, இந்த சூழ்நிலையா இருக்கலாம், ஹாலேலூயா கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹாலேலூயா, நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. உமை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. என் தேவனே நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் அப்பா. என் அப்பா நல்லவர், என் தகப்பன் நல்லவர், எங்களை விடுவிக்கிறவர் நல்லவர், எங்களை தலையை உயர்த்துகிறவர் நல்லவர், ஆறு இக்கட்டுகளுக்கு எங்களை விடுதலையாக்கினவர் நல்லவர். ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம், துதி துதி துதி அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு அப்பாவை சோத்தரிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா, ஆண்டவரே எங்களுக்கு புரியதெல்லாம் உமக்குரியதப்பா, நீர் எங்களுடையவர் நாங்கள் உம்முடையவர்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா சோத்திரம் ஐயா சோத்திரம் ஐயா சோத்திரம் ஐயா சோத்திரம் ஐயா. எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், நீர் தந்த ஊழியத்தை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், திருச்சபையை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், எங்கள் சொந்தங்களை நம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், எங்கள் தேசத்தை நம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, ஓ ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா, உம்மை உயர்த்துகிறோம் ஹாலேலூயா. என்னை காண்பவரே தினம் காப்பவரே, என்னை காண்பவரே தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், நான் அமர்வதும் நான் எழுவதும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். ஐயா நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே தினம் காப்பவரே, ஹாலேலூயா. உண்மை அல்லாமல் வேறு ஆண்டவ மார்க்கங்களை ஆண்டார்களப்பா. ஆண்டவரே தேவனே இப்பொழுது நீங்க தான் எங்களை ஆண்டவரப்பா. அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுத்திருந்தோமானால் தேவரின் நீர் அறியாமல் இருப்பீரோ தகப்பனே. தான் எங்களை இருதயத்துக்குள்ளே இருக்கிறீங்களே ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா, ஹாலேலூயா. எல்லாமே அறிந்திருக்கின்றீர், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர்,
எசப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், எங்கள் ஐயா நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை கா

0: பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர், பற்றி பிடித்திருக்கிறீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஹாலேலூயா. நீங்கள் தான் எங்களுடைய ஆண்டவரே அப்பா ராஜா. ஆண்டவரே, இக்கட்டு காலங்களில் நீரே எங்களுக்கு மறைவிடம் அப்பா. ஆண்டவரே, துக்க நேரத்தில் நீங்க தான் எங்களுக்கு சந்தோஷம் ஐயா. எல்லா உபத்திரவங்களிலும் நீங்க தான் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அப்பா ராஜா. ஆண்டவரே, தேவனே, அன்னால் ஜெபித்தது போல எங்கள் இருதயத்தை உடைய சமூகத்திலே ஊற்றுகிறோம் ஐயா. என் தகப்பனே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. மகாதேவனே, அற்புதமானவரே, அதிசயமானவரே. கானாவூர் கல்யாணத்தில் ஐயா தண்ணீர் வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி கொடுத்தவரே. ஆண்டவரே தேவனே, குஷ்டரோகிகளை ஆண்டு சுகமாக்கின தேவனே. ஆண்டவரே, பாடைய தொட்டீரையா ராஜா, வாலிபன் எழுந்தானப்பா ராஜா. ஆண்டவரே, 4 நாள் ஆகிவிட்டதே என்று சொல்லி ஆண்டவரே சொந்த சகோதரி மார்த்தாள் சொன்னாள் ஐயா. ஹாலேலூயா, நாருமே என்று சொன்னாள் ஐயா ராஜா. நீர் ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா, அந்த வார்த்தைகள் ஒன்றையும் நீர் ஆண்டவரே செவி கொடுக்கவில்லை அப்பா. லாசருவை உயிரோடு எழுப்பி அவர்களுக்கு கொடுத்திருப்பா. என் தகப்பனே, நீர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவரப்பா, உயிரோடு இருக்கிற ஆண்டவரப்பா. ஆண்டவரே, மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நின்று நன்மை செய்கிறவராய் ஆண்டவரே. பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படி சுற்றித்திருந்த ஆண்டவரப்பா, உண்மை அல்லாமல் வேறு யாரை நாங்கள் நம்புவோம் அப்பா? உண்மை அல்லாமல் ஆண்டவரே நாங்கள் யாரை ஆண்டவரே சிந்திப்போம், நினைப்போம் ஐயா ராஜா? ஆண்டவரே, உண்மை அல்லாமல் வேறு யாரை நாங்கள் நோக்கி பார்ப்போம் அப்பா? அப்பா பிதாவே, அப்பா தகப்பனி, அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா. ஆண்டவரே, கூப்பிடுகிற காக்க குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரே அப்பா. ஆண்டவரே, அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடுகளை வைத்திருக்கிறீரே, அதுக்காக சூத்திரம் ஐயா. ஆண்டவரே தேவனே, பயப்படாதிருங்கள். ஹாலேலூயா என்று சொன்னவரே உமக்கு சூத்திரம். அடைக்கலான் குருவிகளை விட நீங்கள் விசேஷித்தவர்கள் சொன்னீர் ஐயா ராஜா. என் ஆண்டவரே, உம்மை போல் வேறு யாரப்பா ஆறுதல் செய்ய முடியும் ஆண்டவரே? அப்பா, சகல உபத்திரவங்களில் நீங்க தான் ஆறுதல் செய்கிறவர் ஐயா, ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் அப்பா ராஜா. என் தகப்பினியே உமக்கு சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா. என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க அற்புதமாய் உருவாக்கினீர், அற்புதமாய் உருவாக்கினீர், அற்புதமாய் உருவாக்கினீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. ஹாலேலூயா. ஆண்டவரே, இந்த தேசத்திலே ஐயா உம்முடைய ஜனங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை தூக்கி விடும் ஆண்டவரே அப்பா. ஒரு கைய கொடும் ஆண்டவரே அப்பா. அவர்கள் எழுந்திருக்க பெலன் கொடும் ஆண்டவரே. எடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகளை விடுதலையாக்கும் ஐயா ராஜா. தேசத்தில் இருக்கிற வறுமைகள் கஷ்டங்கள் தரித்திரங்கள் மாறுவதாக ராஜா. விசேஷமாக நம்முடைய இலங்கை தேசத்திலே ஐயா என்ன நடக்கிறது ஆண்டவரே அப்பா? கொலை வெறியின் ஆவிகள் ஐயா ஆண்டவரே. மனுஷர்களுடைய உயிரி ஆண்டவரே, மதிக்காத ஆண்டவரே ஜனங்கள் அப்பா ஐயா. ஆண்டவரே, நீர் கைகண்டி கொண்டு இருப்பீரோ ஒரு தகப்பனே. ஆண்டவரே, உடைய கரத்தை நீட்டும் ஆண்டவரே, கரத்தை நீட்டும் ஐயா. பொல்லாதவர்கள் மேலுடைய கரத்தை வையும் ஐயா. சவுலின் மேலுடைய கரத்தை வைத்து பவுலாக மாற்றினீரே ஐயா ராஜா. ஆண்டவராக தேவனே, அவர்கள் மேலுடைய கரத்தை வையும் ஐயா ராஜா. மறவானவர்கள் எல்லாம் உமக்கு தெரியும் தகப்பனே. தேசத்து ஜனங்கள் சிறுமப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே அப்பா தேவனே, தகப்பனே ராஜா, சிறுமப்பட்டு நிற்கிறார்களே அப்பா ராஜா. அவர்களை நீர் விடுதலை ஆக்கும் ஐயா. நான் தான் தேவன் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் அப்பா. என் தகப்பனே உமக்கு சூத்திரம். இலங்கை தேசத்தை உம்முடைய சமூகத்துல கொடுக்கிறோம் ஐயா. இந்த சிறிய தேசத்தை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் ஐயா. இந்த இலங்கை தேசத்தை நீர் கண்ணோக்கி பாரும் ஐயா ராஜா. தகப்பனே உமக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே, இலங்கை தேசத்தை சுத்தம் பண்ணும் ஐயா. இலங்கை தேசத்தை பரிசுத்தமாக்கும் ஐயா ராஜா. தீயவர்களுடைய ஆண்டவரே தேவனே செய்கைகளின் சிந்தனைகளை மாற்றும் ஆண்டவரே. ஆட்டுக்குண்டியான அவருடைய ரத்தத்தை எடுத்த ஐயா. ஆண்டவரே, இலங்கை தேசம் முழுவதும் தெளிக்கிறோம் ஐயா.
1: இலங்கை தேசம் முழுவதும் தெளிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவராக தேவனே, அப்பா ஆண்டவரே, பின்னணியா இயங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சத்ருடைய சேனைகளையும் சத்ருடைய காரியங்களையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்துல நாங்கள் கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். பூமியில எதை கட்டுகிறோம் அது பரலோகத்துல கட்டப்படும் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா. தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய சுகம் ஆண்டவரே, தேவனுடைய செழிப்பு ஐயா ஆண்டவராகி தேவனே ராஜா. ஜனங்களுக்கு இருக்கின்ற ஆண்டவரே தேவனே, பகைகள் மறைந்து போற காரியங்கள், சண்டைகள், சச்சரவுகள், சஞ்சலங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போவதாக ராஜா. ஆண்டவரே தேசத்தை ஆண்டவரே சீர்படுத்தும் ஆண்டவரே ஸ்திரப்படுத்தும் ஐயா. ஆண்டவராகி தேவனே சபைகளை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சபைகளை ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா ஆசீர்வாதமாக மாறுபடி செவிக்கிறோம் ஐயா. அந்நிய தேவர்களை ஆண்டு கும்பிடுகிறவர்களுடைய ஆண்டவர் இந்த கோயில்கள் எல்லாம் ஆண்டு எவ்வளவு சிறப்பாய் வைத்திருக்கிறார்கள் ஐயா. அதை விட ஆண்டவரே ஜீவனுள்ள தேவன் அன்றைக்கு ஆண்டவரே தாவீது ஆண்டவரே சவதரித்து வைத்தான் ஐயா ராஜா. சாலமோன் கட்டினான் ஐயா. ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஐயா திருச்சபைகள் கட்டப்பட வேணுமா செவிக்கிறோம். ஆண்டவரே விசுவாச குடும்பங்களுடைய சரித்திரங்கள் மாற வேணுமா செவிக்கிறோம். ஆண்டவரே தீமையான எண்ணங்கள், தீமையான ஓட்டங்கள், அவிசுவாசமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா நம்முடைய இலங்கை கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா வெளியேறும்படி செவிக்கிறோம். நாங்கள் உயர்ந்தவர்கள் என்கின்ற ஆண்டவரே நம்பிக்கை மனப்பான்மை இருக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே இலங்கை தேசத்திலே ஆண்டவரே இருக்கிற ஜனங்கள் நம்முடைய கிறிஸ்தவ ஜனங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படவனமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றி ஐயா, உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே விசுவாசித்த ஐயா ஆண்டவரே தேவனே எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம். மறைவானவைகள் நமக்கு தெரியுமப்பா ராஜா, மறைவான காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து விடும் ஐயா. ஆண்டவரே முக்கு சோத்திரம். இந்த ஆண்டவர் உண்மை உள்ள ஆண்டவர், இந்த ஆண்டவர் ஜனங்களை விடுவிக்கிற ஆண்டவர் என்பதை புறஜாதிகள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே இலங்கையில் இருக்கிற சபைகளை நீர் முற்று முழுக்க பொறுப்பிடும் ஐயா ராஜா. ஆண்டவரே முக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. ஆண்டவரே எல்லா தரித்திரமான நிலைமைகள் மாற்றப்படுவதாக ராஜா. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே தேசத்திலே நன்மைகள் வாசம் பண்ணும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு தந்திருக்கிறோம். ஆண்டவரே நிறைய ஆசீர்வதியும் வழிநடத்தும் ஐயா. நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தையும் பொறுப்படும் ஆண்டவரே, இந்த தேசத்தை ஆண்டவரே நம்முடைய கரத்தில கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே யுத்தத்துக்கு ஆண்டவரே தேவனே பணங்களை செலவழிக்காதபடி இந்த தேசத்தின் அதிகாரிகளோடு நீ இடைப்பட வேணுமா செபிக்கிறோம் ஆண்டவர். பொருளாதார மாற்றங்கள் வரவேணுமா செபிக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் இயேசுவின் நாமத்தில் ட்ரோப் பண்ணப்பட வேணுமா செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினார். ஆமேன் ஆமேன் ஆமேன்
2: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் கத்திரண்டை ஜபங்களை ஒப்புவித்து பாடல்களோடு துதிகளோடு ஜபங்களோடு சாட்சிகளோடு வழிநடத்தி வார்த்தையோடும் வழிநடத்தி உங்களையும் கத்திரதாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்திரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் முதன் நாளிலே பிரசங்க பீடத்தில் காணப்படுகின்ற பொழுதும் செய்திகளை பகிர்ந்து கொள்கிற பொழுதும் கத்திரதாமே அந்த வார்த்தைகள் கூட ஒருவரையும் ஒருவருடனும் பேசி ரட்சிப்புக்களே வழி நடத்துவாராக, பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். God bless you அம்மா. Amen.
1: Amen. Bless you everybody. Bless you. Bless you. Amen.
2: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் காலை நேர அபிஷேக ஆராதனை நேரத்திலே துதிகள் ஜபங்கள் பாடல்கள் சாட்சிகளோடு வேத வார்த்தைகளோடு வழிநடத்திய தேவ ஊழியர் பாசனகோம் லோகனவர்களையும் சபையும் வாழ்த்துவோம். அப்படியே ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்திரதாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கத்தரங்களுக்கு தந்த அந்த நாவின் மூலம் ஆசீர்வதிப்போம். இந்த ஆசீர்வாதங்கள் அவர்களிலே தங்குவதாக. ஆமேன் ஆமேன்.
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்.
2: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம்
3: வானொலியின்.
2: இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் காலை வேளையில் ஜெப வேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இன்று 5ஆம் தேதி, 6ஆம் மாதம், 5ஆம் தேதி ஜூன் மாதம், 5ஆம் தேதி ஆனி மாதம், 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் முடிந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:04. இந்த வேளையில் நாங்கள் ஜெபங்கள் கூட கடந்து செல்ல ஆயத்தமாகிறோம். கத்திரதாமே வழி நடத்துவாராக. நாளுக்காக கத்திர தருகிற வசனம், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று ரோமர் 12:10 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 23:24, ஏசாயா 29, பழைய ஏற்பாடுந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து இப்ரேயர் 12 அதிகாரம் வெற்றி நாங்கள் நேற்று நாளை பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கு கூட வழி நடத்துவார். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ சங்கமம் ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் வாரத்தின் இறுதி நாளிலும் கர்த்தர் தாமே உங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்கள் ஜபங்களுக்காக அதிகாலை வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். குடும்பங்களையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். பாஸ்டன் அண்டன் ராசனை அவர்கள் கால வேளையிலே டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி பீனோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலும் மாலை வேளையிலும் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்களில் ஒருவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியான ஜபங்களை எல்லாவற்றையும் தொகுத்து வழங்குவார். அவரிடம் ஒப்படைப்போம். மீதியாக இணைகின்ற ஒருவரையும் கத்தர் தாமே தங்கிடுது தங்கு தடை என்று இணைய கத்தர் உதவி செய்வாரா. இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோடமா
0: யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கமானொலியை நடத்தி கொண்டிருக்கிற தேசிய அண்ணா குடும்பத்தையும் சந்ததியே தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்துல இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகலத்திலும் வழி நடத்துவாராக. நாளிலே வாலி வழிவதைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கத்ததாமே கூட இருந்து வழி நடத்த வேண்டும். ஏனென்றால் யூபு 12:8 வசனத்திலே பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அது உனக்கு விவரிக்கும். கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? சகல பிராணிகளும் ஜீவனும் மாமிசமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய கரத்திலேதான் எங்கள் காலங்கள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் அவரிடத்திலே ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே தன்னுடைய காரியத்தை இந்த பூமியிலே எல்லாருக்குள்ளே ரட்சிப்பை அனுப்பி அவர்களை ரட்சிக்க அவர்தான் வல்லவர், நல்லவர், போதுமானவர், புதுமையானவர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கத்ததாமே கூட இருந்து வழி நடத்த வேண்டும். தீத்து 2:7 நீ எல்லாவற்றிலும் உன் நற்கிரியர்களுக்கு மாதிரியாய் காண்பித்து என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஆகவே எல்லா கிரியைகளிலும் அங்கு தங்கள் முன்மாதிரியை காண்பிக்க கூடியதாய் உபதேசிக்க கூடியதாய் கத்ததாமையும் நடத்த வேண்டும் என்று சொல்லி சபைகள்ல மக்களுக்குள்ள ஜனங்களுக்குள்ள திருச்சபைகளுக்குள்ள ஆராதனைக்குள்ள தேவனுடைய மகிமை முதலாவது இறங்க வேண்டும். ஏனென்றா தேவனுடைய வீட்டிலே தான் முதலாவது நியாய தீர்ப்பு. ஆகவே முதலாவது தேவ சபையிலே தான் தேவனுடைய வல்லமை மகத்துவத்தை நாங்கள் காண வேண்டும். பாஸ்டர் அவர்கள் நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஆவியானவரே, ஒவ்வொரு சபைகளுக்காக ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமான ஆராதனையாக, உம்மை மகிமைப்படுத்துகிற ஆராதனையாக, இயேசு உயரவும் நாங்கள் சிறுகவும் சிறுகவும் போகின்ற ஆராதனைகளாக, எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசு என்கின்ற நாமம் என்று உம்மை உயர்த்துகிற ஆராதனையாக இந்த ஒவ்வொரு சபைகளிலேயும் ஆராதனைகள் நடக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களும் இந்த கடைசி காலத்தில உம்மை நோக்கி பார்க்க தங்களுடைய மதங்கள், தங்களுடைய தவறான வழிகள், பாவ சாப வழிகளை விட்டு இனி ஒரு காலம் இல்லை என்ற ஒரு உணர்வோடு, கடைசி கால சந்ததி என்ற ஒரு உணர்வோடு ஒவ்வொரு மக்களும் சபைகளும் உம்மை நோக்கி பார்க்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவர்களுடைய பாவங்கள் சாபங்களை அந்த கடைசி காலத்துல மன்னித்து அவர்களுடைய இருதயத்தை மாற்றும்படியாக, அவர்களுடைய கடினமான இருதயங்களை சபைகளில மக்களிடையிலே காணப்படுகிற கடினமான இருதயங்களை எடுத்து போட்டு சதியான இருதயமாக உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிற இருதயமாக ஒவ்வொரு இருதயங்களோடு நேரிடப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாக வாழுகிற வாழ்வு, இயேசுவோட வாழுகிற வாழ்வு, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழுகிற வாழ்வு ஒரு சமாதானமான வாழ்வு, ஆசீர்வாதமான வாழ்வு, ஒரு நம்பிக்கையோடு வாழுகிற வாழ்வு, இயேசுவில விசுவாசம் வைத்து வாழுகிற வாழ்வு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்வை ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒவ்வொரு பார்லிமெண்ட்லேயும் ஒவ்வொரு பிரசிடென்டோட நீ இடைப்படும்படியாக உடைய கரம் இந்த எல்லா மனிதர்களுடைய ஆவியும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நீ கரங்களில் எங்களை பொறித்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே நமக்கு பிரியமில்லாத காரியங்களை இந்த மக்கள் ஒவ்வொருவரும் விட்டு தேவனுக்கு பிரியமாக, தேவனுக்கு உண்மையான தேவனுக்கு ஆராதனை செய்கிற மக்களாக ஒவ்வொரு தேச மக்களையும் மாற்றும்படியாக சபைகள் மாதிரியாக காணப்பட ஆண்டவரே நீ ஆயத்தீர்ப்பு சபையில தொடங்குகிறது. ஆண்டவரே சபையில ஆராதனை செய்கிறவர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் உம்மை மட்டும் மகிமைப்படுத்த நீர் அவர்களோடு இடைப்படும்படியாக இந்த உலகம் ஒரு பரலோக ராஜ்யமாக ஒவ்வொரு சபைகளும் பரலோக அட்மாஸ்பியராக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த கொஸ்தேன் நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடியிருந்த பொழுது பலத்த காற்று அந்த பரலோக காற்று அந்த ஒவ்வொரு சபைகளிலே வீசும்படியாக ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை அன்பு சந்தோஷம் இச்சியடக்கம் விசுவாசம் தயவு நற்குணம் சாந்தம் நீடிய பொறுமை ஆகிய ஒன்பது விதமான கனிகளோடும் வரங்களோடும் மக்கள் சமாதானமாக எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்து ஒரு எழுப்புதலை காண ஒவ்வொரு சபைகளையும் எழுப்புதலை நோக்கி ஒரு பயணத்துல நீர் ஞானத்தை புத்தியை அறிவை கொடுத்து இந்த காலங்களில் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு ஸ்ரீரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அன்பரே அவர்களோடு கூட இருந்து கேட்கின்ற ஒவ்வொரு மக்களும் ரட்சிப்பு பெற ஒவ்வொரு சபைகளும் மனம் திரும்பி தவறுகள் ஏதாவது சிறிய தவறுகளை கூட மனம் திரும்பி உமக்கு பிரியமாக உம்மை மகிமைப்படுத்துற ஆராதனைகளாக இந்த ரேடியோ நிகழ்ச்சி கூட கேட்கிற ஒவ்வொரு மக்களும் மக்களிடத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஜனன் சிசருக்காக ஜெபிக்கிறேன். கணவருக்காக மகனுக்காக மகளுக்காக அவர்களுடைய அந்த குடும்பத்தோடு இருந்து தொடர்ந்து உம்முடைய ஞானம் புத்தி அறிவை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நீர் உம்முடையக்காரர்களை உம்மை போல மாற்றும்படியாக, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் என்னை போன்ற காரியங்களும் செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்ற வசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை போல மாறி எங்களுக்கென்று வாழாமல் உமக்கென்று வாழ நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமீன்
1: ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது எனக்கு ஸ்தோத்திர நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பம் உங்கள் சபையோடும் கர்த்தர் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பார்கள். ஆமீன்
4: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமீன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு Praise the Lord, sister. Dolly sister, praise the Lord.
5: Praise the Lord, sister. Praise the Lord. Stuck.
1: Okay, நீங்கள்
5: Praise the Lord.
1: Praise the Lord. வாலி வகிவதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் அவர்கள் மாறுதியா இருக்க கற்றதாமே அவர்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆளுக செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: ஆமென் ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே உங்களோட வாக்கு தத்ததின்படி அப்பா உங்களோட திருப்பாதம் நம்பி வந்து உள்ள ஆண்டவரே, நீங்க இந்த வாலிபருக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. வாக்கு தத்தம் தண்ணினவரே, நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்கிறோம். உங்களோட வல்லமை நிறைந்த கரத்துக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே அற்புதங்களை அதிசயங்களை நோய்களையும் குணமாக்குறதாக அப்பனே இன்று நேரம் அப்பா, இந்த காலை நேரம் அவங்களுக்கு மாலை நேரமாக இருந்தாலும் ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு தரிசனங்களையும் உங்களோட விஷன்ஸையும் கொடுத்து ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக ஒரு தேவ பயத்தை கொடுத்து அவர்களை உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. ஒரு புதிதான வாழ்வு வாழ்வதற்கு ஆண்டவரே இந்த வாலிபர்கள் ஒரு பிரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்க பரிசுத்தரா, நீங்க பரிசுத்தரா இருக்கிறப்ப நாங்களும் பரிசுத்தமாயிருப்பதற்கு இவர்களையும் ஆண்டவரே பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை மற்றும் இல்ல அவர்களோட பெற்றோர்களை காண்டி வருகிற அப்பா, அவர்கள் இவ்வளவு மனவேதனைப்பட்டு வழி தப்பி போன பிள்ளைகள் ஆண்டவரே படிக்கிறேன்னு சொல்லி போய் எங்கெங்கெல்லாம் போய் ஆண்டவரே அலைந்து திரிகிற இந்த மக்களுக்காண்டி வருகிற ஆண்டவரே அப்பா, உலகம் அங்கும் ஆண்டவரே இந்த வாலிபர்களே உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவங்களுக்கு ஒரு புதிதான வாழ்வை வாழ்வதற்கு உங்களோட ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அகா, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவரே அப்பா, வறண்ட நிழலில் நிலில் ஆறுகளை ஊற்றுவரே, நிலத்தில் நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவரே. இப்பொழுதும் ஆண்டவரே இவங்களை வறண்டு போய் அப்பா தள்ளி தப்பி போய் உங்களோட விஷனை இல்லாமைக்கு உங்களோட தரிசனம் இல்லாமல் அழிந்து போயிருக்கிற மக்களுக்கு இந்த வாலிபருக்குள்ள ஆண்டவரே ஒரு புதிதான அன்பையும் விசுவாசத்தையும் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் இந்த காலை நேரம் ஆண்டவரே. நாங்க ஒருமனப்பட்டு ஜபிக்கும் பொழுது நீங்க நிறைந்த கருத்தினால் அவர்களை வழி நடத்த வல்லமை உங்களோட பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன். மாம்சமான யாவர் மேலும் உங்களுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னபடி ஆண்டவரே இந்த காலை நேரம் அப்பா உங்க வாக்கு தத்தத்தின்படி உங்களோட ஆவிகளை இவங்களுக்கு ஊற்றி ஒரு புதிதான ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அவங்க மனக்கண்களையும் அவங்களோட செவிகளையும் திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் உங்களுக்கென்று உங்களுக்குரியவர்கள் என்று நடப்பதற்கு ஆண்டவர்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக நடப்பதற்காண்டவரே உங்களுடைய திரு இரத்தத்தினால் அவர்கள் எங்களை கழுவி உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க ஒரு போதும் வழி தப்பி போக விட மாட்டீங்க. ஆத்துமா பாரம் உள்ளவர்களாக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு ஜெயம் கொடுக்கிற தப்ப நீங்க மட்டும்தான் அப்பா. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன் சொன்ன வாக்கு தத்தின்படி இவர்கள் உங்களை மகிமைப்படுத்துறவர்களாக உங்களோட பிள்ளைகளாக உங்களோட ரத்த கோட்டைகளை மறைத்து வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபமே ஜெயம் என்று கூறிய ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிற பொழுது இந்த பெற்றாருடைய கண்ணீர்களை துடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா உங்கள் நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை யாவரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி அப்பா உங்களோட அன்பினாலேயும் உங்களோட சமாதானத்தினாலேயும் இவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை நேரமானே பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா அவர்கள் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீர்கள். மறைவாக செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற. உங்களால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்ல அப்பா. விசுவாசத்தின் நீதிமான் பிழைப்பான் என்று கூறியபடி இப்பொழுதும் தித்திய வெளிச்சம் சங்கமம் வானொலி அப்பா வார்த்தையின் வெளிச்சம் எல்லாத்துலயும் ஆண்டவரே உங்களோட கரம் கூட இருப்பதாக உங்களோட சமூகத்தை உங்களோட பிரச்சனை யாவரும் அவர்களுக்கு கண்டறியத்தக்கதாக மோசியோடு எப்படி பேசினீர்கள்.

0: கிருபினால முட்டி சுட்டும்படியா ஜபிக்கிறேன். அவங்களோட ஊழியத்துல கூட இருந்து அதிகமாக அவங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட்டும் கணவன் பிள்ளைகளை காணி மனுகிறேன். மகன் தூரத்துல இருந்தார், அவருடைய தேவையை சந்தித்து உங்கள் நீங்க அவங்களுக்கு நிழலா இருக்கும்படியா ஜபிக்கிறேன். மகள் ஆண்டவரே, இந்த உங்களுக்கு என்று எழுந்து பிரார்த்திக்கிற அந்த வாலிபர்களுக்கு ஒரு சாட்சியாக மீன் அதிகமாக அவங்களை யூஸ் பண்ணும்படியாக ஜபிக்கிறேன்ப்பா. வரப்போற யாவரும் உங்கள் ரத்த கோட்டைகளை மறைத்து வைக்கிறேன் பாஸ்டர். நன்றன் ராசனத்துக்கான் வருன்னு ஆண்டவர் இரவும் பகலும் உங்களோட வார்த்தை எங்களை பயந்து கொடுக்குற அந்த தீவனுள்ள வார்த்தைக்கு நன்றி செலுத்துறேன். வேற போற சிஸ்டர்ஸ் யாவரையும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க, அவங்களோட தேவையையும் சந்திக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று அறிந்து கொள்ளத்தக்காக அன்னைகருக்கு நாங்களும் சாட்சியாயிருப்பதற்கு எங்களையும் உங்களோட சித்தத்தின்படி வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன். எல்லா கனமகிமையும் உங்களுக்கே கொடுத்து உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு யாவருக்கும் புதிதான கிருபியை கொடுத்து இந்த காலை நேரம் உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவேன்.
1: ஆமென்.
0: ஆமென். ஆமென். ஆமென்.
1: எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கேத்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
0: ஆமென்.
1: குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். குணா
2: பிரதர்,
1: எங்களுடைய வாலிப பிள்ளைகள் யுவதிகள் அவர்களுடைய பாவங்களையும் மீறுதலையும் தேவனிடத்திலே அவர்கள் அறிக்கை செய்து இந்த பாவ மன்னிப்பை பெறக்கூடியதாய் அவருடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் தேவன் ஆளுக செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவி அனுபவராய் இருக்கிறவுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கோம். ஆண்டவரே, நசரேனாகிய இயேசுவை தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராய் சுத்தி திருந்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் இருக்கிறவரே, இதோ இந்த வேளையிலும் இந்த விண்ணப்பத்துக்காக உங்களை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, எப்பொழுதும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஐயா. நல்லோராயிருந்தாலும் தீயோராயிருந்தாலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவரும், நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறவருமா இருக்கிற பட்சபாதம் இல்லாத தேவனே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே முதலாவது விசேஷமாக ஆண்டவரே தேவனை அறிந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் சந்ததியின் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் என் சந்தானத்தின் மேலும் ஆண்டவரே உங்களுடைய வருகை வரும் வரைக்கும் தொடர்ந்து காணப்படுத்தும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த வாலிப பிள்ளைகளுடைய சந்ததிகள் சந்ததிகள் சந்ததிகளாக கர்த்தாவே உம்முடைய வருகை வரும் வரைக்கும் உண்மையை சேவிக்கிற குடும்பங்களாக உண்மையை ஆராதிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே தகப்பனே தாய் தகப்பனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து தாங்களும் கர்த்தாவே தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு நடத்தக்கதான நல்ல ஞானமும் உணர்வுகளையும் கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. தங்களுடைய வாலிப வயசுல கர்த்தாவே தகப்பனே தங்களை காத்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே அவர்கள் தாங்களாகவே எழும்பி வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாகவும் வேத வசனத்தை தியானிக்கிறவர்களாகவும் ஜெபம் பண்ணுகிறவர்களாகவும் கர்த்தரிடத்தில் ஆண்டவரே தங்களை கிட்டி கேட்கிறவர்களாகவும் உலகத்தின் கேடுகளுக்கு தங்களை தப்புவிக்கிறவர்களாகவும் ஆண்டவரே நல்ல ஞானமும் பரிசுத்தமும் அவர்களை ஆளுக செய்யட்டும் என்று செவிக்கிறோம் ஐயா. பாவத்தின் மீது ஒரு வெறுப்புகள் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு உண்டாகி தாங்களும் தப்புவிக்கப்பட்டவர்களாகவும் சுத்தி இருக்கிறவர்களையும் தப்புவிக்கத்தக்க உணர்வுள்ளவர்களாக ஆண்டவரே இந்த பிள்ளைகள் காணப்பட ஆண்டவரே பாவத்தின் மீது வெறுப்புகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகள் கர்த்தாவே தாய் தகப்பனை மதிக்கிறவர்களாகவும் ஆண்டவரே உம்மிடத்துல ஆண்டவரே அன்பு கூர்ந்து ஆண்டவரே தகப்பனே உம்முடைய வசனங்களை கை கொண்டு தாங்களும் ஒரு சாட்சி உள்ளவர்களாக மற்ற சந்ததிகளுக்கு ஆண்டவரே உம்முடைய வசனத்தை எடுத்து செல்லுகிறவர்களாக மற்ற சந்ததிகளுக்கு முன்மாதிரியாக ஆண்டவரே காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளில் உள்ள வாலிப பிள்ளைகள் ஒழுக்கம் உள்ளவர்களாக தகப்பனே தேவனை ஆராதிக்கிறவர்களாக பார்க்கிற பொழுது எங்களுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் சந்தோஷம் ஒவ்வொரு தாய் தகப்பனும் காணப்படத்தக்கதாக தேவ

0: சந்தோஷப்படத்தக்கதாக இருக்க கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அது மாத்திரமில்ல, இந்த பிள்ளைகள் கத்தாவே ஆண்டவரே மற்ற பிள்ளைகளுக்கு பின்னாக போகாதபடிக்கு, மற்ற பிள்ளைகள் கத்தாவே இந்த பிள்ளைகளுக்கு பின்னாக வந்து தேவனை தேடத்தக்க வழிகளில் நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, பாவத்தின் அடிமையில் இருக்கிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படட்டும் என்று செபிக்கிறோம். அந்நிய நுகங்களிலே பிணைப்பதற்காக இணைகிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை மீறி சத்ருவானவன் கொண்டு போகிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உலகத்தின் ஆசைக்கு பின்பாக, உலகத்தின் ஆடம்பரங்களுக்கு பின்பாக, ஆசா பாசங்களுக்கு பின்பாக தேவனுடைய பிள்ளைகள் பிரிந்து போகாதபடிக்கு கர்த்தர் வேலியடைத்து பாதுகாக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. பிரிந்து போய் நிற்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுதலையாக்கப்பட்டு இதோ மறுபடியும் உம்முடைய சபைக்குள்ளே கூட்டி சேர்க்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனுடைய நாமத்தை தூசிக்க விடாதபடி ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் பாதுகாக்கப்படட்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் தேவனை அறியாமல் கத்தாவே ஆண்டவரே அடிமைத்தனத்துல சிக்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. மதுபானங்கள், புகைத்தல்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், என்ன எத்தனையோ பிடிகளுக்குனாலே தகப்பனே தங்களை அழித்துக் கொண்டிருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளும் கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுவிக்கப்பட்டவர்களாக காணப்பட கத்தர் உதவி செய்வீராங்கன்னு செபிக்கிறனையா. அவர்களுக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்களை புரிந்து கொள்ளுகிற ஆண்டவரே அந்த மனக்கண்களை கொடுப்பீராக. அவர்களை நீ விடுதலையாக்குற ஆண்டவரே, விடுதலையாக்க விருப்பமாயிருக்கிறீர் என்பதை உணர்ந்து கத்தாவே அந்த பிள்ளைகளும் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. யாரு கூப்பிட்டாலும் நீர் கேட்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. மாம்சமான யாவருக்கும் தேவனா இருக்கிறவரே, இதோ அவர்கள் கூப்பிடுகிற நேரங்களை ஆண்டவரே, அவர்கள் வேண்டுதல் செய்கிற நேரங்கள்ல தேவனுடைய ஆவியானவர் இதோ அவர்களையும் தொட்டு உம்மண்டையில கொண்டு வர உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் பாதுகாக்கப்படட்டும் ஐயா. வியாதிகளோடு இருக்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால விடுதலையாக்கப்படட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. பெற்றோரை இழந்து நிற்கிற வாலிப பிள்ளைகள் மீது தேவனுடைய அன்பு ஆறுதல் கூட இருந்து ஆண்டவரே அவர்களை தாங்கட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. பெற்றோர்களை விட்டு பிரிந்து போய் நிற்கிற வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே மறுபடியும் இந்த குடும்பத்தோடு சேர்க்கப்பட்டு ஆண்டவரே தாய் தகப்பனுடைய அர்ப்பணிப்புகளை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. அவர்களுடைய துணிகரங்களை விட்டு கத்தாவே மனத்தாழ்மையோடு கூட தங்களை காத்துக் கொள்ள தேவன் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. அவர்களை தவறான வழிகளில் பயன்படுத்துகிறவர்களிடத்தில் இருந்து கத்தாவே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தங்களை காத்துக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே பாதுகாப்பீராக. ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த சங்கமம் ஊடகத்தின் ஊடாக ஆண்டவரே செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ செயல்களுக்காக உம்மை சோதரிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனைகளுக்காக, ஜெபங்களுக்காக, கர்த்தாவே பல்சுவை நிகழ்ச்சிகளுக்காக உம்மை துதிக்கிறோம். எண்ணம் அநேகருடைய வீடுகளுக்குள்ளே கடந்து சென்று எண்ணம் அநேகரை தேவரண்டையில் இழுக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அதற்கு நடத்துகிற லெஸ்லி அண்ணன் உம்மை சோதரிக்கிறோம். அவர்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் தொடர்ந்து பாதுகாத்து அவர்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் யாவரும் தேவனோடு கூட எண்ணம் ஆண்டவரே வைராக்கியத்தோடு நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஏனட் சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் உம்மை சோதரிக்கிறோம். அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அர்ப்பணிப்புகளுக்காக, தியாகங்களுக்காக ஆண்டவரே தேவ வைராக்கியங்களுக்காக உம்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்தும் அவங்க ஆண்டவரே எண்ணம் முன்னேறி வர கர்த்தர் உதவி செய்வீராக. அவங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் யாவும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உடைந்து விழுவதாக செபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தம்மை பாதைகளை செவ்வைப்படுத்தி ஆண்டவரே அவங்க நடக்க வேண்டிய வழிகளை காண்பித்து நடத்துவீராக செபிக்கிறோம். வலப்புறம் இடப்புறம் சாய்ந்தாலும் இதுவே வழி, இதிலே நடவுங்கிற சத்தம் எண்ணம் உண்டாகட்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல, உங்களுடைய சமூகத்துல செபிப்பதற்காக வந்திருக்கிற தேவ தாசர்களுக்காக உண்மை சோதரிக்கிறோம். தேவ ஊழியர்களுக்காக, தேவ குடும்பங்களுக்காக உண்மை சோதரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே பட்சபாதம் இன்றி இணைத்து ஆண்டவரே நீர் நடத்துகிற வழிகளுக்காக உண்மை சோதரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தாமே தாங்கி வீராக தாங்கி வருகிறீங்க. எண்ணம் தப்பு வைப்பீங்க, எண்ணம் நடத்துங்க ஆண்டவரே. எண்ணம் வைராக்கியமா உம்முடைய வசனத்துல நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யும்படியாக. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்தி
0: ஆசீர்வதிப்பாங்க. அப்படி உங்க ஒவ்வொருவரோடும் கூட இருந்து கத்தர் வழி நடத்துவாராங்க.
1: ஆமென் ஆமென். நாங்க வினோ வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட். வினோ
2: பிரைஸ் லார்ட் அக்கா.
1: நீங்க யுத்த நாடுகளிலே இருக்கிறவர்கள், வாலிப ஜோதிகள், யுத்தத்திலே நிற்கிறவர்கள், இவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு எவ்வளவு வேதனையோடு அந்த பெற்றாருடைய வேதனையும் இருக்குமாகவே இதற்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும்.
2: ஆமாண்டவரே, மக அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைய நாளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் வழி நடத்துற தயவுக்காக, கிருபைக்காக, அன்பிற்காக ஐயா உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த சங்கம வானொலியின் ஊடாக ஆண்டவரே எங்களையும் தேர்ந்தெடுத்து ஆண்டவரே மற்ற ஜனங்களுக்காக, உம்முடைய பிள்ளைகளுக்காக எங்களை ஜெபிக்க கூட்டி வந்த அன்பிற்காக, கிருபைக்காக ஐயா உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, அப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்று வீணாய் விதாய் போகாதபடியின் தேவனே உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவர். அப்பா தகப்பினே கர்த்தாவே, உங்களுடைய பாவங்கள் அப்பா, எங்களுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் உறுவிசை மன்னிங்க தகப்பன். கர்த்தாவே, நாங்கள் அறியாமல் செய்த எல்லா தவறுகளையும் நீங்கள் மன்னித்து ஆண்டவர். அப்பா, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுத்து ஆண்டவர். தகப்பனே, ஒவ்வொன்றுக்குமாக நீங்கள் பதில் தந்து எங்களை நீங்கள் நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த ஜெபங்கள் எந்தெந்த மூலைகளில் எந்தெந்த மனிதர்களின் காதுகளில் கேட்கிறதோ தகப்பனே, அவர்களும் ஆண்டவரே ஒவ்வொருவராக குடும்பம் குடும்பமாக சந்ததி சந்ததியாக ரட்சிக்கப்பட ஆண்டவரே நாங்கள் வாஞ்சியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, அந்த குடும்பத்தை நீங்கள் பொறுப்பெடுத்து ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய சமாதானம், உம்முடைய அன்பு, உம்முடைய அரவணைப்பு எப்போதும் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே ஆவியானவரே, உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. சத்துருவானவன் அப்பா தோற்று போகட்டும் ஆண்டவரே. அப்பா சத்துருவானவன் அப்பா சந்தோஷப்பட்டு போகாதபடி என் ஆவியானவரே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. அறியாமல், உம்மை அறியாமல் அப்பா எத்தனையோ வாலிப பிள்ளைகள், எத்தனையோ எத்தனையோ பெற்றோர் பெரியார்கள் ஆண்டவரே மாண்டு போய்கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட முடியாமல் ஆண்டவரே இந்த உலக ஆசையினாலும் உலக இச்சைகளினாலும் என் தகப்பனே தங்களுடைய வாழ்க்கைகள், தங்களுடைய நேரங்களை செலவழித்து தகப்பனே கட்டாவே இறுதியங்களை அப்பா தகப்பனே தேவையற்ற எண்ணங்கள், சிந்தனைகள் அப்பா எத்தனையோ கொடூரமான எண்ணங்கள், பொறாமைகள் ஒருவருக்கொருவர் அப்பா தகப்பனே எப்படி கோவிக்க போடுமோ அப்படியான எண்ணங்களோடு தகப்பனே கத்தாவே அவர்களின் நேரங்களை செலவழித்தன் தகப்பனே. அப்பா மாண்டு போய்கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்களில் இப்படியான சிந்தனைகள், இப்படியாக மற்றவர்களை குறித்து ஆண்டவரே வேதனைப்படாதபடி தகப்பனே அவர்களை அப்பா நொறுக்கப்படாதபடிக்கு எந்தவனே அவர்கள் இதயத்தை சுத்திகரித்து என்னாண்டவரே சதையான இருதயத்தை கொடுங்காண்டவரே. கத்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் இந்த உலகில உயிர்ப்பிக்கிற வேளை சதையான இருதயத்தை குழந்தைகளை அப்பா நீங்கள் தந்த கொடுத்திருக்கிறீங்களாண்டவரே. நாங்கள் குழந்தைகளாக வருகிற வேளை எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆண்டவரே. கள்ளம் தெரியாது, கபடம் தெரியாது, மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று எதுவும் தெரியாத ஒரு புன் சிரிப்போடு வாழ்ந்து வந்த ஆண்டவரே கர்த்தாவே ஆவியானவரே பெரியவர்கள் ஆகிய ஆண்டவரே எத்தனை வேதனைகள், எத்தனை அலக்களிப்புகள் அப்பா சத்துராதி அப்பா இப்படியாக தீண்டி கொண்டு இருக்கிறதை நீங்கள் காண்கிறீங்களே தேவனே. கர்த்தாவே இப்படியான எண்ணங்கள், சிந்தனைகள் ஒரு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வராதபடி தேவனே நோக்கி கூப்பிட தேவ நீரே ஒருவர் அடைக்கலமா இருக்கிறீர் என்று நம்பிக்கையோடு இருக்க தகப்பனே கர்த்தாவே நாங்கள் அப்பா மடிந்தால், நாங்கள் அப்பா கண்ணை மூடினால் அப்பா உம்மிடம் வருவோம் என்கிற நம்பிக்கையோடும் உறுதியோடும் உம்மை பின்பற்றி வர ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்காண்டவர. கத்தாவே கொஞ்ச காலம் ஆண்டவரே, கொஞ்ச காலம்தான் நாங்கள் வாழப்போகிறோம் ஆண்டவரே. இந்த கொஞ்ச காலங்களில் என்னவோ எத்தனையோ எத்தனையோ ஆட்டம், எத்தனையோ பேச்சு, எத்தனையோ எத்தனையோ வெறுப்புகள் தருவனே கத்தாவை, இப்படியான செய்கைகளை நாங்களும் கூட ஒவ்வொருவரும் செய்யாதபடி என் தகப்பனே. இவற்றை எல்லாவற்றிலிருந்தும் சத்ருவானவன் சூழ்ச்சியிலிருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் சத்ருவானவன் பிடியில் அகப்பட்டு போகாதபடி, தவித்து போகாதபடி அப்பா நீங்கள் உருவாக்கின ஒவ்வொரு குழந்தைகளும் குழந்தைகளை போல இருக்க தேவனே கத்தாவே ஒவ்வொருவரோடும் கூட இருங்காண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே கத்தாவே ஆவியானவரே, ஆம் தேவனே, மல்கியா நாள் ரெண்டு சொன்னது போல உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் நிழலில் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்ன தகப்பனே கத்தாவே, ஆம் தேவனே கத்தாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் நீதியோடு இருக்கவும், நீதி தவறி நடக்காதபடி ஆண்டவரே நீதியாக நடக்கவும் ஏன் தேவனே கத்தாவே, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே, ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே, யுத்தத்திற்காக சென்றிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா கத்தாவே, இவர்கள் மத்தியில ஒரு நீதி உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே கத்தாவே ஆவியானவரே, கத்தாவே இவர்கள் மத்தியில ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே கத்தாவே. அப்பா இவர்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களோடும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் அன்போடும் பரிவோடும் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாக ஏந்தவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. யுத்தம் வேண்டாம் ஆண்டவரே, யுத்தம் வேண்டாம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் சென்று ஆண்டவரே கத்தாவே உண்மை அறியாமல் மடிந்து போகிறதை நாங்கள் வேதனைப்படுகிறோம் ஆண்டவரே. உண்மை அறியாமல் ஆண்டவரே இப்படியான காரியங்களை செய்து வேதனை அப்பா மடிந்து போகிறார்கள் ஆண்டவரே. தேவனே ஒரு விசை இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஞானமாய் நடக்க அப்பா இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே, சத்ருவானவன் இந்த போடுகிற சதி திட்டத்தை நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. உம்மாலேதான் கூடும் ஆண்டவரே, உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லையா ஆண்டவரே. அப்பா இந்த யுத்தத்தினால் போய் இந்த பிள்ளைகள் படுகிற வேதனைகள், இந்த பிள்ளைகள் மாண்டு போகிறதை அப்பா தங்கள் பெற்றோர்கள் பார்த்து வேதனைப்படுகிறார்களே ஆண்டவரே, கண்ணீர் விடுகிறார்களே ஆண்டவரே. கத்தாவே கத்தாவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் புறம்பே தள்ளாத தகப்பன் ஆண்டவரே கத்தாவே, அவர்களை நீங்கள் பார்த்து அப்பா அவர்களின் பிள்ளைகளை நீங்கள் பராமரிக்கிறவராய் இருக்கிறீங்கள் ஆண்டவரே, சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறீங்கள் ஆண்டவரே. இப்படியான காரியங்களில் இப்படியாக நடக்காதபடி என் தகப்பனே கத்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கத்தாவே, அந்த காலத்தில் ஆண்டவரே நீங்கள் யுத்தம் பண்ண வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே, நீதிக்காக ஆண்டவரே. அப்பா நீதியின் தேவன் நீங்கள் இருந்தீங்கள் ஆண்டவரே. அப்பா இந்த காலங்களில் நீதி இல்லை ஆண்டவரே, நீதி தவறி ஒவ்வொருவரும் பேசுகிறார்கள் ஆண்டவரே. ஆம் தேவனே, மல்கியா நாலு ரெண்டு சொன்னது போல நீ உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அந்த செட்டுகளின் நிழலில் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்னவரே கத்தாவே. அப்பா நீதி தவறி ஒவ்வொருவரும் நடக்காதபடி அப்பா தகப்பனே, உம்முடைய செட்டைகளின் நிழல் ஒவ்வொரு பிள்ளைகளை காக்கவும் அவர்கள் ஆரோக்கியமாய் இருக்கவும் என் தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் கூட இருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தாலே அப்பா கத்தாவே, இந்த யுத்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அப்பா உமக்குரிய பிள்ளைகள், இனி வாருங்க, இனி வருங்காலங்களில் ஆண்டவரே அப்பா யுத்தங்களுக்கு செல்லாதபடிக்கு உமக்காக யுத்தம் பண்ண, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் தெரு தெருவாக யுத்தம் பண்ண ஏன் தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் இருந்துடைப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல ஒவ்வொரு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் சிறு குழந்தைகளையும் அருகிலே ஆண்டவரே, ஒவ்வொருவரை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர. அப்பா கத்தாவே நன்றி ஆண்டவரே, நீங்கள் செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவர. இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரன் குடும்பத்தோடும் இந்த சகோதரன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவர, அப்பா இந்த பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவர. என்னென்ன தேவைகள் என்னென்ன பாடுகள் அப்பா நாங்கள் அறியோம் ஆண்டவர, நீங்கள் ஒருவர் மாத்திரமே அறிவீங்கள் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்கள் தொட்டு நீங்கள் பலப்படுத்தி நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் சமாதானம் கொடுத்து அப்பா உம்முடைய கரத்தினாலே அணைத்து அப்பா எப்போதும் எங்கு சென்றாலும் அப்பா வழி தவறி போகாதபடி என் தகப்பனி ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் அப்பா இந்த பிள்ளைகளை மூடட்டும் ஆண்டவரே. அதே போல கத்தாவே ஆவியானவரை சகோதரி உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என் தேவனே. கத்தாவே அந்த சகோதரியின் பிள்ளைகளை உம்முடைய கரம் தாங்கட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் கூட இருந்து அந்த பிள்ளைகளை மீட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்காக ஊழியம் செய்கிற இந்த குடும்பங்கள் ஆண்டவரே, இந்த குடும்பங்களின் பிள்ளைகளை சத்துருவானவன் கை போடாதபடி தகப்பனே, சத்துருவானவன் வீழ்த்தி போடாதபடி தகப்பனே. கத்தாவே இந்த பிள்ளைகளை நீங்கள் அக்கினி மதலால வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல கத்தாவே இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளையும் உம்முடைய திருக்கரத்தால மூடுகிறேன் ஆண்டவரே. மூடுங்க ஆண்டவரே. தேவனே கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய சிறு குழந்தைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளையும் ஆண்டவரே சத்துருவானவன் வீழ்த்தி போகாடாதபடி, சத்துருவானவன் ஆட்கொள்ளாதபடி, வஞ்சிக்காதபடி தகப்பனே. போகிற இடங்களில் வருகிற இடங்களில் வேலை செய்கிற இடங்களில் படிக்கிற இடங்களில் எல்லாவற்றிலும் என் தகப்பனே இந்த பிள்ளைகளை உம்முடைய அக்கினி மதுளால வேலி அடைத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே பெற்றோர்கள் ஜபத்தில் இருக்கிற வேளையில் அப்பா சத்துருவானவன் யாரில் கை வைக்க வேணும் என்று நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. தேவனே இந்த பிள்ளைகளில் சத்துருவானவன் கை போடாதபடி தகப்பனே, உம்முடைய தள்ளும்பு கொண்ட கரங்களினால் என் தேவனே இந்த பிள்ளைகளை எங்கள் பிள்ளைகளை நீங்கள் மூடி மறைத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நம்பி அப்பா அப்பா என்று கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி, நிலை குலைந்து போகாதபடி, தத்தளித்து போகாதபடி என் தேவனே எங்கள் பிள்ளைகளை நீங்கள் அக்கினி மதிலால வேலி எடுத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்கள் பிள்ளைகளை தாங்கட்டும் ராஜா. நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே. நீரொருவரே தேவன் ஆண்டவரே, உம்மை எல்லாமலங்களை மேற்கொள்ள யாரும் முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் கேட்டு நிக்கிறேன் ஐயா, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ, கத்தர் உங்களோடும் புள்ளியோடும் கூட இருந்து சகலத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்,
2: ஆமேன்.
1: நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு Praise the Lord, brother. நீங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிற எங்கள் வாலிப ஜோதிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த பூத வஸ்திலும் இந்த கொலைகள் கொள்ளைகளிலும் ஈடுபடுகிற இந்த மக்கள், இந்த பிள்ளைகளுடைய இருதயங்கள் சிந்தைகள் அங்கு சீரழிகிற இருதயங்கள் சிந்தைகள் எல்லாம் தேவனுக்குள்ளாய் மாற்றப்பட நல்ல ஆலோசனை கொடுக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்த.
3: அன்பும் கிருபையும் இந்த பிதாவே, என் தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். தேவனே, எங்க தேசத்தை பொறுப்படுங்களப்பா பிதாவே. தேவனே, அங்குள்ள வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்க இயேசு ராஜா. கடைசி நாட்களிலே வாலிப பிள்ளைகள் மீது என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்களித்தன் தேவனே. இந்த வாலிப பிள்ளைகள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. என் தேவனே, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக. தேவனே, இவளை விடுதலை செய்யுங்க ஆவியானவர். சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவளை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி தேவனே இவளை விடுதலை செய்யுங்க அப்பா பிதா. தேவனே, இந்த தேசத்தின் வான மண்டலங்கள்ல இருந்து கிரிகை சேர பொல்லாத ஆவியல் தேவனே இலங்கை தேசத்தை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் இந்த தேசத்தை விட்டு, மக்களை விட்டு, இந்த வாழ்வ பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே, எல்லா அடிமத்தின ஆவியலும் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக. போதை வசலுக்கு அடிமைப்பட்டிருக்கிற தேவனே, அடிமத்தின ஆவியல் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே, விடுதலை செய்யுங்க அப்பா பிதாவே, இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க ஆவியானவர். கிரிய செய்யற மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள்,
4: உலகக்கிரிகள் எல்லாம் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய பரிசுத்தரத்தை தெளிக்கிறேன்ப்பா பிதாவி. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவியை கொடுங்களப்பா பிதாவி. ஓ கட்டுண்ட பிள்ளைகள் கட்ட அவிழ்க்கப்படுவார்களாக, சிறைப்பட்டுக்கிற பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக, நொறுங்கின்ற இருதயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு காயங்கட்டுங்களப்பா பிதாவி. எல்லா சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக, தேவனே பிரகாசமுள்ள மனக்கிரங்களை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கள் ஆவியானவரே. உம்முடைய சுவிசேஷத்தின் மூலம் தேவனே இந்த பிள்ளைகள் விடுதலை அடைய தேவனே கிருபை செய்யுங்க. தேவனே புறப்பட்டு போய் சகல மக்களுக்கும் தேவனே சுவிசேஷத்தை அறிவியும் கொண்டு சொன்ன தேவனே அப்பா, இந்த வாழ்வ பிள்ளைகளுக்கு, இலங்கை தேசத்தில் உள்ள வாழ்வ பிள்ளைகளுக்கு உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. தேவனே கொலை உண்ண போற மக்களை விடுதலை செய்யுங்க அப்பா. தேவனே தற்கொலையின் ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக, தேவனே கிருபை செய்யுங்க ஆவியானவரே. தேவனே தேவனே இந்த போதை வசங்களை கடத்துகிற மக்களை நீங்கள் முற்றச் செய்யுங்க அப்பா. அக்கினி மதலாய் இலங்கை தேசத்தை சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. இந்த போதை வசங்கள் உள்ளுக்கு வராதபடி இலங்கை தேசத்துக்களே நீங்கள் அக்கினி மதலாய் சூழ்ந்து கொள்ளும் அப்பா இந்த தேசத்தை. தேவ தூதர்களை அனுப்பி தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரச்சி இங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா அபிதா. ஓ நன்றி என் தேவனே சோசம் அப்பா அபிதா. பரிசுத்த ஆவியானவரே குடும்பங்கள் அப்பா உம்முடைய வார்த்தையிலே கட்டுப்பட கிருபை செய்யுங்க அப்பா. கர்த்தர் குடும்பத்தை கட்டாவிட்டால் கட்டிட முயற்சி எல்லாம் வீணன்னு சொன்ன தேவனே அப்பா, உம்முடைய சத்திய வார்த்தையை கீழ்ப்படிந்து தேவனே நடக்க கிருபை செய்யுங்க. அங்குள்ள சபைகளை புறப்படும் அப்பா அபிதாவே. இந்த வாழ்வ பிள்ளைகளுக்கு தேவனே உம்முடைய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க ஆவியானவர். 99 ஆட்டை விட்டு ஒரு ஆட்டை தேடி போன தேவனே, தேவனே அங்குள்ள வாழ்வ பிள்ளைகளை தேடி சென்று இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தை அறிவித்து தேவனே இவளை இந்த கட்டுகள்ல இருந்து விடுதலை செய்ய தேவனே கிருபை செய்யுங்க. அங்குள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவர் மேல் விழுந்த கடமையின் தேவனே அப்பா கிருபை செய்யுங்க அப்பா. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி என் தேவனே சோசம் ஐயா, நன்றி அப்பா அபிதாவி. இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா அபிதாவி. ஓ நன்றி என் தேவனே, நன்றி அப்பா. நீங்கள் அப்படியா தேவனே செய்ய போற்காய், நன்றி என் தேவனே. இலங்கை தேசத்துடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், செத்த பலிகளை என் தேவனே ஒரு விசை மன்னியுங்க அப்பா. என் தேவனே மன்னியுங்க அப்பா அபிதாவி. எல்லா விக்கிரக கிரிகள் தேவனே பிதாவி எல்லாம் எல்லாம் சிதறண்டு போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தேவனே புறப்படுங்கள் அப்பா. மத கட்டுகள், பாரம்பரிய கட்டுகள் எல்லாம் தேவனே இந்த மக்களை விட்டு, இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தேவனே கிருபை செய்யுங்க அப்பா. உம்முடைய ஆவிய ஊற்றுங்க அப்பா இந்த வாலிப பிள்ளைகள் மீது. எங்களுடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல அப்பா, உம்முடைய ஆவியினாலே ஆகமிசுங்க தேவனே. ஆவியானவரே விடுதலை செய்யுங்க அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் விடுதலை செய்யுங்க அப்பா அபிதாவி. உம்முடைய வேத அறிவில்லாமல் சங்காரமாற இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சியுங்கள் அப்பா. உம்முடைய வேத வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கு அனுப்பி இவளை மீட்டு ரட்சியுங்க என் தேவனே. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சோசனம். தேவனே முதக்கரத்திலே இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் அப்பா, பொறுப்படுங்கள் அப்பா என் தேவனே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. விடுதலை கொடுக்கிற ஆவியானவரே நன்றி அப்பா. நீங்க சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கு எந்த ஒன்னா இருக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தை அனுப்பி தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சிப்பதுக்காய் நன்றி இயேசு ராஜா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. இந்த வேண்டுகோள் விண்ணப்பங்கள் ஜபங்களை உமது பாதத்திலே வைக்கிறேன் தேவனே. இந்த ஊழியத்தை நடத்துற இயேசு பிரதரை ஆசீர்வதியுங்க அப்பா. குடும்பத்தை ஆசீர்வதியுங்க, ஊழியத்தை ஆசீர்வதியுங்க அப்பா. தேவனே ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க அப்பா. அவருடைய தேவைகளை சந்தியுங்க பரிசுத்த ஆவியானவரே. அதே போல் ஜெனசிஸ் புறப்படுங்க அப்பா, கணவனை புறப்படும், பிள்ளைகளை புறப்படும். தேவனே பரிசுத்தால் மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க, செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்க அப்பா, வழிபாடுகளை கொடுங்க, வரப்போற காரியங்களை அறிவியுங்க ஆவியானவரே. இதிலே இணைந்திருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பரிசுத்திரத்துக்களே மூடிக்கொள்ளுங்கள் அப்பா. எல்லா தீங்குக்கும், எல்லா சோதனைகளுக்கும், எல்லா நோய் வியாதிகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா இந்த குடும்பங்களை. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினால் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க ஆவியானவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. தேவனே, இந்த வேண்டுகோள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் சோஸ்திரங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டிருக்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: நாங்கள் ஜபாலை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
3: ஆமீன், ஆமீன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
1: நாங்கள் கதாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிள்ளைகளுக்குள்ளே தேவனை அறிகிற அறிவும், தேவனை அறிந்த பிள்ளைகளுக்குள்ளே நல்ல பத்தி விருத்தியும் நல்ல தீர்மானங்களும் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல தனிப்பட்ட வளர்ச்சிக்கு ஏதுவாக அவர்கள் வளரக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி, அவருடைய ஆத்மா மீட்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தணும்.
2: ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம். நாளாக பெற்றோராகிய நாங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வதிக்க போற இயேசப்பாவின் பாதத்திலே வைத்து இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. தேவனே, நீர் தந்த கற்பத்தின் கனிகள், நீர் தந்த சந்ததிகள் அப்பா. உன் சந்ததியை, உன் சந்தானத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனே அப்பா, இந்த வாக்கு தத்தங்கள் எவ்வளவு அருமையானதும் ஆம் என்றும் ஆமையே என்றும் இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் அப்பா. உம்முடைய வாக்கு தத்தங்களும் வார்த்தைகளும் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக நின்று அதை நாங்கள் சுடர்களை போல பிடித்து கொண்டு ஆண்டவரே அந்த வார்த்தைகளுக்கு ஊடாக பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து பிசாசின் பிடியிலிருந்து மாமிசத்தின் பிடியிலிருந்து ஆண்டவரே விடுவித்துக் கொள்ள பரிசுத்தாவியானவரே எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாட்களிலே கர்த்தாவே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா ரட்சிப்பின் ஆண்டவரே குடும்பத்தில் இருந்து ஆண்டவரே நீர் கொடுத்த கற்பத்தின் கனியும் சந்ததியுமாய் வளர்ந்து வருகிற ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கர்த்தாவே இயேசப்பா புற ஜாதியாராகிய ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களையும் பிள்ளைகளையும் என் இயேசுதாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிறதான சகல இடரல்களையும் ஆண்டவரே கர்த்தாவே உலகத்தை இழுத்து கொள்ளுகிற ஆண்டவரே சகல காரியங்களையும் அப்பா உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஆலயங்களுக்கு சென்று இடரலா இருக்கிற பிள்ளைகளையும் காண்கிறீங்கள் அப்பா, ஆனாலும் பொறுமையோடு செல்லுகிற பிள்ளைகள் எவ்வளவோ பேர் எல்லா கண்டங்களிலும் நாடுகளிலும் ஆண்டவரே கிராமங்களிலும் பட்டணங்களிலும் உண்டு ராஜா. ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளாக கூட இருக்கிறார்கள், வறுமையின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா, நோயின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அப்பா. ஆனாலும் உம்முடைய ஆலயத்தை தேடி நாடி ஓடுகிற பிள்ளைகள் மேலே உம்முடைய வல்லமையும் மகிமையும் கிருபையும் அளவில்லாமல் ஆண்டவரே அப்பா ஊற்றப்பட்டு நிரப்பப்பட்டு வல்லமை உள்ள பிள்ளைகளாக நீங்க நிறுத்த வல்லவர், பாவிக்க வல்லவர், பரிசுத்தப்படுத்த வல்லவர், வழி நடத்த வல்லவர். ஏனென்றால் கர்த்தாவே நீர் சத்திய தேவனாகிய தேற்றரவாளனாக உலாவுகிற எங்கள் மகா பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் அப்பா. கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் உலாவுகிற எங்கள் ராஜாதி ராஜா ஆண்டவரே அப்பா, இந்த பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே வயத்தில் இருக்கும் பொழுதே சிருஷ்டிக்கும் தேவன், சிருஷ்டிப்பேர் தேவன் அப்பா நீங்க ராஜா. இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே உறுப்புகள் ஒவ்வொன்றையும் எண்ணங்கள் சிந்தனைகள் ஆண்டவரே உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த எண்ணங்கள் கர்த்தாவே யாவும் உமக்குரியதாக உமக்குள்ளாக வழி நடத்தப்பட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்கள் அந்த அனந்த ஞானத்தை கொடுக்கும்படியாகவும் ஊகித்து நடக்கிற ஆண்டவரே தேவ ஆவியினாலே நிரப்பப்படவும் என் இயேசுவே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்கு எத்தனையோ கவலைகள் இருக்கும் ஆண்டவரே, எத்தனையோ நாடுகளிலே, ஏழை நாடுகளிலே, கிராமங்களிலே, பட்டணங்களிலே, நாங்கள் அறியாத சபைகளிலே வாழுகிற இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற கவலைகள் தேவைகளை நோய்களை குணப்படுத்தி வல்லமையாக எழுந்து நிற்க என் தேவன் ஆண்டவரே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு நேர உணவு இல்லாமல் இந்த பிள்ளைகள் வாடுகிறார்கள், அடுத்த நேரம் உடுப்பு போட முடியாதபடி ஆலயத்திற்கு கூட ஆண்டவரே நேர்த்தியாக போட்டு கொண்டு போக முடியாதபடி எத்தனையோ பிள்ளைகள் வாடுகிறார்கள் அப்பா. என் இயேசுவே, யாபேசின் எல்லையை பெரிதாக்கின தெய்வமே, இந்த பிள்ளைகளுடைய எல்லைகளையும் கவலைகளை துக்கங்களை வேதனைகளை நோய்களை குணப்படுத்தி சீர்படுத்தி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் காலு ஊன்றி நின்று மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியின் பிள்ளைகளாக மகனாக மகளாக நீங்க நிறுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீ தேவ தூதர்களாக பணிவிட நாவிகளாக ஆண்டவரே சுற்றிலும் முன்னின்று வழி நடத்த வேண்டுமாக பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிறதான நுகத்தடிகள் இடுக்கண்கள் விக்கினகங்கள் யாவும் அழிந்து ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் முன்னேறி செல்ல கத்தாவே இருக்கிறதான எரிகோ தடைகள் யாவும் ஆண்டவரே சிதறுண்டு நாசமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் இந்த நாட்களிலே கடைசி நாட்களிலே உமக்கன்று வாழுகிற பிள்ளைகள் எவ்வளவோ ராஜா அப்பா. தகப்பனே, அந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நிக்கிறதான எல்லா யோர்தான்களையும் எல்லா எரிகோ கோட்டைகளையும் உடைத்தெறிந்து தேவனுடைய ஆவியானவர் முன் சென்று ஆண்டவரே அப்பா தகப்பனே அற்புதங்கள் அடையாளங்கள் வல்லமைகளாக சுவிசேஷத்தின் பிள்ளைகளாக ஆண்டவரே கர்த்தாவே மற்றவர்களை உம்மண்டையிலே இழுத்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை நீர் அன்போடும் அரவணைப்போடும் ஞானத்தோடும் புத்தியோடும் அன்பும் வெல்லனும் கர்த்தாவே தெளிந்த புத்தியோடும் பிள்ளைகளை அளவில்லாமல் நிரப்பி வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, அன்றைக்கு நீர் ஆண்டவரே நோவா குடும்பத்துக்கும் நோவாவின் பிள்ளைகளுக்கும் கருணை காட்டின தெய்வம் அப்பா. அந்த பெரிய ஆபத்தில் இருந்து ராஜா நீர் நோவாவின் பிள்ளைகளை காப்பாற்றினீங்கள் அப்பா, மிருகங்களை காப்பாற்றினீங்கள் அப்பா. இன்றைக்கும் அப்படிப்பட்ட உலகம் ஆண்டவரே பெருகி ஆண்டவரே அப்பா சின்ன பின்னமாக போகிறது ராஜா. இந்த நாட்களிலே நோவாவின் பிள்ளைகளை எப்படி உம்முடைய பேழைகளுக்குள்ளே வைத்தீங்களோ அப்படியாக இந்த பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்குள்ளே வைத்து பாதுகாத்து ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே பலகி பெருகி 30, 60, 100 பலன் கொடுக்க என் தேவனே வருங்கால சமுதாய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து என்னென்ன ஆண்டவரே பகிர்ந்து கொடுக்கப்பட்டதோ அந்த பகிர்ந்து கொடுக்கப்பட்ட ஊழியங்களை வேலைகளை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து நடத்தி பாதுகாத்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னும் ரட்சிக்கப்படாத ஏலியின் பிள்ளைகளை போல எத்தனையோ பிள்ளைகள் உண்டு ராஜா. ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே ஏலி தன்னுடைய பிள்ளைகளை கவனமாக பார்க்காதபடி கவலையமாய் விட்டபடியினாலே இன்றைக்கும் அந்த ஏலியின் குடும்பத்தின் பிள்ளைகளைப் போல ஆண்டவரே உலகம் எங்கும் ஆண்டவரே அப்பா தகப்பனே இந்த பிள்ளைகள் வாழுகிறார்கள் ராஜா. இயேசுவே, உம்முடைய கரத்திலே இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே, இவர்களுடைய பரம்பரை கத்தாவே கட்டுகள் பெருமைகள் பண ஆசைகள் ஆண்டவரே கொள்ளை கத்தாவே கொள்ளையிடுகிறது ஆண்டவரே அப்பா. இப்படிப்பட்ட எத்தனையோ காரியங்களுக்குள்ளே வலை வீசி ஆண்டவரே யாரும் அறியாத நேரங்களிலே அறியாத காரியங்களை திருட்டுத்தனமாக நடத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க காண்கிற தெய்வமே இயேசப்பா. ஏலியின் பிள்ளைகளை போல இருக்காத வண்ணம் நோவாவின் பிள்ளைகளாக ஆண்டவரே உம்முடைய கிருபையோடு இரக்கத்தோடு தயவோடு இந்த பிள்ளைகள் நடந்து கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. பாதைகளை செவ்வையாக்கி கொடுங்கப்பா ஆண்டவரே. தேவனே, நீர் நடத்த வல்லவரப்பா ஆண்டவரே. புற ஜாதியாரையும் ஆண்டவரே எப்படி தெரிந்து கொண்டீரோ அப்படியாக இந்த பிள்ளைகளை நீங்க பிரித்தெடுத்து ஆண்டவரே கர்த்தாவே உம்மண்டையிலே கிட்டி சேரவும் உம்மண்டையிலே இழுத்துக் கொள்ளவும் உம்முடைய அந்த பரிசுத்த அன்பு இந்த பிள்ளைகளை நிரப்பவும் என் தெய்வமே எங்களுக்காக பரிந்து பேசுகிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவும் எங்களுக்காக சிந்தப்பட்ட ஆண்டவரே அந்த சிலுவையும் அந்த இரத்தமும் இந்த பிள்ளைகள் மேலே ஊற்றப்பட்டு அந்த சிலுவையின் நிழலிலே இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தகப்பனே, எத்தனையோ நாடுகளிலே ராஜா ஆண்டவரே கொள்ளைக்கும் கொள்ளைக்கும் திருட்டுக்கும் ஆண்டவரே கத்தாவே எத்தனையோ அசுத்த கிரியைகளுக்கும் அடிமையாக இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகள் மேலே அப்பா உம்முடைய அன்பின் ஆவிய ஊற்றுங்கப்பா. நீங்க தேடி சென்று அன்று எத்தனையோ கத்தாவே காரியங்களை நடப்பித்த தெய்வம் ஆண்டவரே அப்பா, இன்றைக்கும் அதை நடப்பிக்க வல்லவராக இருக்கிறீர். ஆனால் உலகமோ நாடுகளோ குடும்பங்களோ ஆத்துமாக்களோ உம்மை ஆண்டவரே தேடாத வண்ணம் ராஜா ஆண்டவரே அப்பா வேறு காரியங்களிலே ஈடுபட்டு அநியாயமாக மரித்து போகிறார்கள் அப்பா, அழிந்து போகிறார்கள் அப்பா. தகப்பனே இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய நல்ல ஆவியை ஊற்றும் ஆண்டவரே அப்பா. சொல்லப்படுகிற இந்த சுவிசேஷத்திலே ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய கண்களையும் சிந்தனைகளையும் இருதயங்களையும் ஆண்டவரே திறந்தரல. என் தேவனே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அன்றைக்கு ஆண்டவரே கண் தெரியாமல் கத்தாவே இயேசப்பா எத்தனையோ குருடர்கள் இருந்த பொழுது ஆண்டவரே நீர் திறந்து உலகத்தை பார்க்க வைத்த தெய்வம், தாய் தகப்பனை பார்க்க வைத்த தெய்வம் அப்பா. அதே போல ஆண்டவரே இன்றைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிறதான இருதயத்தின் குருட்டாட்டம் கத்தாவே கண்களின் ஆண்டவரே குருட்டாட்டங்கள் யாவும் திறக்கப்பட உம்முடைய ரத்தமும் உம்முடைய காயப்பட்ட ஆண்டவரே அந்த கரமும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதிகாரமுடையவராக இருக்கிறீர், ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர் அப்பா. இந்த பிள்ளைகள் 16-17 வயசுகளிலே திருட்டுத்தனமாக நடத்துகிறார்கள் அப்பா, நடக்கிறார்கள் அப்பா. யார் செய்த பாவமோ நாம் அறியோம் ஆண்டவரே. இந்த பொல்லாத இச்சைகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தகப்பனே ஒரு நாள் கத்தாவை ஆசைக்காக பல வருடம் ஆண்டவரே சிறையிலே வாடுகிறார்களே ராஜா, இந்த வாலிப பிள்ளைகளை கணோக்கி பாருங்க. எத்தனையோ பிள்ளைகள் சிறைச்சலையிலே ஆண்டவரே அறியமையினாலே வறுமையின் நிமித்தம் ஆண்டவரே பிசின் பிடியில் இருந்து ஆண்டவரே நீர் அருவருக்கத்தக்க காரியங்களை செய்து இன்றைக்கு ஆண்டவரே சிறைச்சாலையிலே வாடி வதங்கி ஆண்டவரே மரித்து போகிறார்கள் அப்பா. தகப்பனே இயேசப்பா இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபியை ஊற்றுங்க ஆண்டவரே. இவர்களுக்காக யார் ஜபிப்ப இருப்பார்கள், யார் பரிந்து பேசுவார்கள் அப்பா? இவர்களுடைய ஆத்மா ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே அநியாயமாக நரகாத வண்ணம் ராஜா சிறைச்சாலையிலே வாடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய கிருபியை காண, உம்முடைய இரக்கத்தை தழுவிக்கொள்ள, உம்முடைய தயவை பெற்றுக்கொள்ள நிறைவாய் ஆண்டவரே நீர் கொடுக்க வல்லவராக இருக்கிறீர். உம்மை விட்டு உம்மிடத்திலே வந்தவர் ஒருபோதும் பின்னிட்டதும் இல்லை, பின்வாங்கினதும் இல்லை ராஜா, பின்னடைய வைத்ததும் இல்லை அப்பா. கீழாக்காமல் மேலாக்குகிற தேவன் ஆண்டவரே அப்பா, அந்த மேலாக்குகிற தேவனிடத்திலே ராஜா இந்த பிள்ளைகள் ஓடி வர உதவி செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக ஆண்டவரே எரிகோ நிக்கிறது, யோர்தான் நிக்கிறது அப்பா. தேவனே இவர்கள் எல்லாம் ஆண்டவரே பின்னிட்டு ஓடத்தக்கதாக இந்த பிள்ளைகளுக்கு செவ்வியான பாதையை காண்பிக்கும்படியா இச்சபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க ஒருவரே இதை நடத்த வல்லவராக இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே நீ தேவ ஆண்டவரே சேனையை உடையவர் அப்பா, அந்த சேனையை உடைய தகப்பனே ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த உலகத்திலே நீர் ஆண்டவரே இந்த கண்டங்கள் மேலே உம்முடைய ஆண்டவரே ஆவியை ஊற்றி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கர்த்தாவே தூக்கி விடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுடைய ஆத்துமாக்கள் உமக்கு முன்பாக வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நிறுத்துகிறோம் ஆண்டவரே. வருங்கால சமுதாயம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு கூடாக வருங்கால சந்ததியை கர்த்தாவே நாங்கள் காண வேண்டும் இயேசுப்பா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய வாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய கண்களிலே பதிய வைக்கிறோம் அப்பா. பரிகாரியாகிய இயேசுவே வாலிப பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறதான நோய்கள் யாவும் அழிந்து நாசமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. படிக்க முடியாதபடி, வேலைக்கு போக முடியாதபடி, பலவீனத்தோடும் சோர்வுகளோடும் ஆண்டவரே இருக்கிறதான இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் தெய்வமே நீர் இயேசு கிறிஸ்துவப்பா, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவப்பா, தாவீதின் குமாரனாக வந்தவர் இயேசு கிறிஸ்துவப்பா. ஆண்டவரே ஏசாவை வெறுத்து யாக்கோவை சிநேகித்தேன் என்று சொன்னீரே அப்பா. யாக்கோவுக்கும் ஏசாவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் உண்டென்று நீங்கள் ஆண்டவரே சொல்லி இருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே இஸ்ரவேலாக ஆண்டவரே தெரிந்தெடுத்த யாக்கோவை போல ஆண்டவரே இந்த பிள்ளை
5: ராஜா, ஒரு யாக்கோவின் சந்ததியாக இஸ்ரவேலின் சந்ததியாக வர உதவி செய்யுங்கப்பா. ஏசாவையும் ஏசாவை போலவும் வாழ்ந்து விடாதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. ஒன்றுக்கும் உதவாது ஏசப்பா, நீ செய்து முடிக்க வல்லவராக படியினால் எங்கள் தேவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டே. தேவனே, நீர் செய்ய போறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய இலங்கை தேசத்திலும் ஆண்டவரே அப்பா திரும்பமாய் ஒரு யுத்தம் வந்துடக்கூடாது ஏசப்பா. பிசாசானவன் யாருக்குள்ளே பொய்யலை கத்தாவே கருத்து வேறுபாடுகளை கொடுத்து ஆண்டவரே சிதறடிக்க வைக்கிறான். ஆண்டவரே, திரும்ப ஆண்டவரே ஒரு யுத்த களம் வராதபடி சமாதானத்தின் நாடாக அன்பின் நாடாக ஆண்டவரே ஒரு உண்மையுள்ள தேசமாக நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எல்லாரும் பெற்றோரும் ஆண்டவரே சபையாரும் ஆண்டவரே அரசாங்கங்களும் ஞானத்தோடு விழித்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பொய்யான வார்த்தைகள் யாவும் அழிந்து நாசமா.
6: நீங்கள் இணைந்திருப்பதை
5: போவதாக ஒருவர் மேல் ஒருவர் குற்றம் சாட்டி பிள்ளைகளை அழிக்க நினைக்கிற கெட்ட ஆவிகள் யாவும் அழிந்து நாசமாய் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. போதும் ஆண்டவரே, இலங்கையிலே யுத்தம் ஆண்டவரே, இந்த ஈரான் தேசத்திலே, இஸ்ரவேல் தேசத்திலே, உக்ரைனிலே ஆண்டவரே போதும் ஆண்டவரே யுத்தம். சமாதான பிறவாகிய சமாதானத்தின் அன்பு நேசரே, இந்த வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த தேசங்களையும் குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து உம்முடைய நிழலின் கீழே வைக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் கத்தாவே எப்பொழுதும் சுற்றி திரிகிறங்கள் ராஜாதி ராஜாவாக கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் உலாவுற சிங்காசனத்தின் ராஜா நீர் ஆண்டவரே. அந்த ராஜாவின் பாதத்திலே இந்த வாலிப பிள்ளைகளையும் வருங்கால சமுதாயத்தையும் ஆலயத்தில் நிற்கிற பிள்ளைகளையும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளையும் சிறைச்சாலையிலே வாடுகிற பிள்ளைகளையும் நோயாளிகளையும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, எத்தனையோ விதமான நோயுற்ற பிள்ளைகள் கண்டறியாமல் காது கேட்காமலுக்கு ஆண்டவரே கர்த்தாவே வலது குறைந்த பிள்ளைகள் என்று பெயர் சூட்டப்பட்ட இந்த பிள்ளைகள் மேலே அற்புதங்கள் அடையாளங்கள் வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண் பார்வை கிடைக்கட்டும் ஆண்டவரே. எழுந்து நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. தங்களுடைய சொந்த வேலைகளை செய்யத்தக்கதாக கைகளை ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகளுடைய சிந்தனைகளையும் இருதயங்களையும் பிசாசா வஞ்சிக்காதபடி ஆத்துமா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆத்துமா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. கர்த்தாவே, இந்த விண்ணப்பங்களை கேட்கிற ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. பெற்றோராகிய நாங்கள் பிசாசின் பிடியிலிருந்து பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் மனதார ஆசீர்வதித்து பிள்ளைகளை ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி கலாசிலன். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து சகலதிலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்
2: ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நாங்க ஜபத்தோடு கூட நம் முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம் கத்தாவே. இன்றைய நாள் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவன் நடத்தி தந்தீரப்பா. ஆண்டவரே, இந்த வாலிப யுவதிகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய மனமாற்றத்துக்காக ஜெபிக்கிறோம், மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதையிலே நடக்க செய்வீராக. உம்முடைய ஆண்டவரே கத்தாவே, நீர் நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவரே தமிழின வாலிப பிள்ளைகள் கத்தாவே, ஈரோப்பா வாலிப பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே, ஐக்கிய அமெரிக்கா கனடா தேச வாலிப பிள்ளைகள் அப்பா, இலங்கை இந்தியா வாலிப பிள்ளைகள் அப்பா, இந்த ஐந்து கண்டத்தில் வாழும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நீர் ரத்தம் சிந்தினீர் என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து கத்தாவே உம்மண்டையிலே ரட்சிப்புக்காய் வர கத்தாவே கிருப செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வலவீனப்பட்டிருக்கிற வாலிபர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே கத்தாவே, ஆண்டவரே எழும்ப முடியாம தவிக்கிற வாலிபர்கள் கத்தாவே, சிறைப்பட்டிருக்கிற வாலிபர்கள் கத்தாவே, எத்தனையோ விதத்துல கத்தாவே மனத்தாக்கலோடு இருக்கிற வாலிப பிள்ளைகள் எத்தனையோ அழிந்து போகிறார்கள் கத்தாவே, இவர்களை ஆண்டவரே நீர் தொட்டு குணமாக்கி கத்தாவே அவர்களை உம்முடைய கத்தாவை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் வழி நடத்தும் சங்கமா வானொலியில் பேசியண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இனி வருகிற புரோக்ராமுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆண்டவரே குடும்பத்தில இருக்கிற ஒவ்வொரு வாலிப ஜுவதிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் அவர்களோடு கூட இருந்து கத்தாவிலேசியண்ணா குடும்பத்தில இருக்கிற வாலிப பிள்ளைகள் எங்கள் வீடுகளில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஒப்பிவிக்கிறோம் ஐயா. உமக்கேற்றபடி உம்முடைய கீழ்ப்படிவி பயபத்தி ஓடு அவர்கள் வாழக்க தாவை நீர் கிருப செய்ய நீர் இருக்கிறீர் நீர் பார்க்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து அறிந்து கொள்ளக்க தாவை நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். சகலதே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவை நீர் வழி நடத்தும் அந்த சங்கம் ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் வீடுகளையும் ஆசீர்வதியும். ஏமியம் பொறுப்பெருங்க தாவை இன்றைக்கு வராமல் ஜெபிக்க முடியாம இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்தந்த இடங்களில் வைத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்
7: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் தொகுத்து வழங்கிய உலகின் கத்தர்தாமே காண்கிறார் ஆசீர்வதிக்கிறார். கத்தடை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அத்தோடு அதிகாலை வேளையிலே காலை வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜபித்து உங்கள் எல்லோரையும் கதர் காண்கிறார் ஆசீர்வதிக்கிறார். கத்தடை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள். ஜபங்களை ஒப்புவித்திருக்கிறோம். கத்தர்தாமே உங்களை ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வத்தை வழிநடத்துவார்கள் வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையிலே திரும்பமாக சந்திப்போம். கத்தடி கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு சனி ஞாயிறு நடைபெறுகின்ற அந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தடி பிரதான காரியங்களை வழிநடத்துவாராக. ஆமேன். காட் பிளெஸ் யூ ஆல். ஆமேன் ஆமேன். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். நாளைய நாளிலே இதே வேளையிலே அபிஷேக ஆராதனை நாளைய நாளிலும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்றது. அந்த வகையில் இணையுங்கள். கத்தர்தாமே வழி நடத்துவாராக. கத்தடி கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிப்போம். அருமையானவர்களே, இந்த கிட்டத்தட்ட ஒன்றரை மணித்தியாலங்களாக இணைந்து எங்களுடன் ஜபங்களோடு வழி நடத்தினார்கள். கத்தர்தாமே அவர்களுடனும் கூட இந்த ஆசீர்வத்தை வழி நடத்துவாராக. ஜபித்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார் ஆசீர்வதிக்கிறார். கத்தரண்டை ஒப்புவித்திருக்கிறோம். கத்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமே ஆமே. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் ஒரு சில பாடலோடு நினைவோமா? ஆமேன்.

இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆதாம் ஏவாள் பிசாசை அந்த லூசிபரை சாத்தானை நம்பி இழந்து போன சகல அதிகாரங்களை இயேசு மீட்டிக் கொண்டு கொடுத்த அதிகாரம் எங்களிடத்துல தரப்பட்டிருக்கிறது. அவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் அவருடைய அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தோடு பாருங்கள், புறப்பட்டு போய் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வழியந்தம், சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அவர்கள் இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். அவர் கற்றுக் கொண்டிருந்த அந்த மூன்றரை வருடங்கள் சீடர்களுக்கு கற்றுக்

பாவம் செய்து எக்ஸப்ட் ஜீசஸ் மட்டும் விதிவிலக்கானவர், பரிசுத்தமாக வாழ்ந்து என்னில பாவம் உண்டென்று உங்களில் யார் குற்றப்பட்டு கூடும் என்று சொன்னவர் அவர் ஒருவரே அந்த மெய்யான பொய்யுரியாத தெய்வமாக இருக்கிறார். இப்படியான தேவன் தான் நாங்கள் பாவத்தில பிறந்தோம், எங்களுடைய அபிஷேகம் பெற்ற பின்பு எங்களுடைய நாங்கள் பாவத்தை எதிர்த்து நிற்கிறார். வல்லமையை அவருடைய இரத்தத்தினால் எங்கள்

எங்களையும் நன்மை செய்கிறவராக இப்படியான பிசாசின் வல்லமை, அவர்கள் மதங்களுக்கு எல்லாம் பிசாசின் வல்லமைகள் காணப்படும், அவர்களுக்கு நோய்கள் காணப்படும், எல்லா விதமான பிரச்சனைகளும் காணப்படும். இவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவரை புறப்படுகிற நாங்களும் அப்படியான அற்புதங்களை செய்யும்படியாகத்தான் எங்களுக்கு இந்த அபிஷேகத்தை தந்திருக்கிறார். பாருங்கள், நாங்கள் முதலாவதாக எங்களுடைய தேவன் இசாயா 6 அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, கேலி மீன்களுக்கு சிறா மீன்களுக்கு மத்தியில வாசம் செய்கிற எங்கள் தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சிறா மீன்கள் கேலி மீன்கள் 24 மணி நேரமும் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. 1 பேதுரு 3 அதிகாரம் 15 வசனத்திலே கர்த்தராகிய தேவனை சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். பாருங்கள், சாந்தத்தோடும் வணங்கும் அவர்களை வரவேற்றி உயிருள்ளவர். பாருங்கள், நாங்களும் அறியாமல் இருந்தோம், பாத்திர வாழ்ந்தோம், நாங்கள் அபிஷேகத்தினால நிறைக்கப்பட்டோமோ அன்றைக்கு எங்களுக்கு விடுதலை தந்தார். கர்த்தரே ஆவியானவராக எங்களுக்கு

அந்த பலத்தோடு நாங்கள் இன்றைக்கு சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறோம். ரோமர் 5 என்று சொல்லுகிறோம், அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அந்த தைரியத்தை தந்திருக்கிறார், இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கப்படியாக எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நாங்கள் சாந்தத்தோடு மணக்கத்தோடு அறிவிக்கப்படியாக எங்களுக்கு கற்று தருகிறார். பாருங்கள், இந்த சீடர்கள், அப்போஸ்தலர்கள், இந்த பவுல் எல்லாரும் எல்லாரும் பாருங்கள், எல்லாரும் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 1 வசனத்துல பார்க்கும் பொழுது, சகோதரரே

மக்களாக, மீன் பிடிக்கிறவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக, இப்படியாக அவர்களை தெரிந்து கொண்டார். பாருங்கள், இந்த அறிவும் இல்லாமல் அவர்கள் வேத இயேசு இடத்திலிருந்து கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு அவரை போல மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக அவர்களை தெரிந்து கொண்டார். நாங்கள் அடுத்த வசனத்திலேயும் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தோம். பாருங்கள்.

மன்னிக்கவன். அந்த மிஷனை அவர் சரியாக செய்து முடித்தார். இந்த தவறும் விடாமல் 100% பரிசுத்த சரீரத்தோடு அவர் வாழ்ந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவராக நிறைவேற்றினார். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்கள் இருந்தேன். ஆரம்பத்தில் ஊழியம் செய்கிறவர்கள் இப்படித்தான் படித்து செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு, ஒரு பயத்தோடு, நடுக்கத்தோடு தான் அந்த ஊழியங்களை செய்வார்கள். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, என்ன என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்தை

வெளியில் ஒன்று பேசுவார்கள், வாயில இறுதியத்தில் இருந்தவர்கள் பேச மாட்டார்கள். பொய் பொய் நோமலாக எல்லா உலக மனிதர்களிடத்திலே நாங்களும் பாவம் செய்ய ரட்சிக்கப்பட வேண்டும் என்பார்கள். இப்படித்தான் வாழ்ந்தோம், இப்படியாக தவறான வழி

தேவனுக்கு பிரியமாக தேவனுக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்யக்கூடாது, அவருக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது என்ற ஒரு உணர்வோடு வாழ்கிறோம். பாருங்கள், அவர் எங்களுக்கு லபாசம் செய்து பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். பேச்சு பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதா இல்லாமல் ஆவியினாலும் பெலத்தினாலும் உறுதிப்பட்டிருக்கிற அவருடைய பெலத்தை நாங்கள் காண்பிக்க வேண்டும். பரிசுத்தாவியானுடைய பெலத்தை மனிதர்கள் பெற்றுக் கொண்டு விட்டால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவார். ரோமர் 10:13 வசனத்தில் அந்த மெய்யான உயிருள்ளத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவார். இயேசுவை போல இயேசு எப்படி வாழ்ந்தார், பரிசுத்தமாக வாழ்ந்தார், தீமை நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவரை நாங்கள் போக்கஸ் பண்ணி அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதன்படி வாழும் பொழுது அவரை போல எங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இதற்காகத்தான் ஊழியக்காரர்களை தேவன் தேடுகிறார். அவரை போல இயேசுவை போல ஒரு ஊழியக்காரனும் மாறிவிட வேண்டும் என்று பாருங்கள். அவரை நாங்கள் அருளிக்காவிட்டால் எப்படி விசுவாசியானவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை விசுவாசிப்பதற்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? பாருங்கள், இயேசுவை போல அவருடைய அபிஷேகம் அவருடைய வார்த்தைகளை எங்களுக்கு தருகிறது. அந்த வார்த்தைகளை இயேசுவை போல அந்த வார்த்தைகளை பிரசங்கிக்க பரிசுத்தாவியானவர்களுக்கு உதவி செய்கிறார். அடுத்த வசனத்திலே ரோமர் 10:15 வசனத்திலேயும் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு பல இந்த சரித்திய சங்கம் ரேடியோவில் பல ஊழியக்காரர்களை சுவிசேஷங்களை பாஸ்டர்ஸ் இப்படியாக எழுப்பி இருக்கிறார். தேவன் இவர்களுடைய இவரை பற்றி தேவன் சொல்லும் பொழுது நாங்கள் சுவிசேஷம் சொல்லும் பொழுது முதலாவது அவர்களுக்கு சமாதானத்தை கூற வேண்டும். அவர்களுடைய வீட்டில் பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்கு சமாதானம், இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம், இயேசு தருகிற சமாதானம். அவர்கள் கேட்காவிட்டால் எங்களுக்கு இயேசு வேண்டாம் என்று ஒரு ஊரார் அல்ல ஒரு மக்கள் சொல்லுவார்களாக இருந்தால் நாங்கள் தூசை தட்டிவிட்டு அடுத்த ஊருக்கு போக வேண்டும். ஏனென்றால் இயேசுவை அறியாத மக்கள் இந்த உலகத்தில பல தேசங்களில் இருக்கிறார்கள். பல இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய இடங்கள் பல இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் நோர்த் கொரியாவை பார்த்தால் நோர்த் கொரியாவிடம் பைபிளை வைத்திருக்க கூடாது, இப்படியான ஒரு தேசத்தில் அறிவிக்க முடியாது. பாருங்கள், அந்த அரசாங்கமே ஒரு நாளும் அந்த தேசத்தை ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த சோமாலியா தேசத்தை பார்த்தீர்களாக இருந்தால் அங்கும் இயேசுவுக்கு தடை. பாருங்கள், கிறிஸ்துவை தடை செய்கிறார்கள். 1.8 பில்லியன் குழந்தைகள் மல்நீர் பிரஷன் உணவில்லாமல் இருக்கிறார்கள். நீங்க கூகுள்ல போய் பார்த்தா தெரியும். ஒன்றைக்கு பாருங்கள், அவர்களுக்கு கம்யூனிஸ்ட் நாடுகள் இயேசுவை எதிர்க்கிற நாடுகள் தான் உதவி செய்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், அங்கு மழை இல்லை. எங்களுடைய தேவன் தான் மழையை வசிக்கப்படுகிற தேவன், ஆனால் இறக்கமுள்ள தேவன். அந்த முழு நாடுமே இயேசுவை அரசன் தொடக்கம் ஒவ்வொருவரும் பாருங்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்வார்கள். சாத்தானின் ஆட்சியாக தீமை நிறைந்த ஆட்சியாக அப்படியான நாடுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்காக தான் இயேசு வேண்டும். அந்த தேசத்தில் மழைக்கு ஆசீர்வாதத்துக்கு இயேசு வேண்டும். கிறிஸ்தவர்கள் அதிகமாக இந்த தேசங்கள் ஆசீர்வதிப்பதற்கு பட்டிருக்கிறதுக்கு காரணம் இயேசுவை உண்மையோடும் ஆவியோடும் பாடசாலைகளில் பைபிளை படித்து வளர்ந்து அதன்படி இயேசுவுக்கு பிரியமாக வாழ்ந்த அந்த மூதாதையர்கள் நிமித்தம் இந்த கிறிஸ்தவ நாடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் வறுமை உள்ளவர்கள், மதங்களில வாழ்ந்தவர்கள் அந்த வறுமையில தான் வாழ்ந்தார்கள். ஏன் தேவனுடைய ஞானம் இல்லை அந்த தேசங்களில?
பாருங்கள், இப்படியாக இன்றைக்கு இன்றைக்கு பலந்தமான மதங்கள் இன்னைக்கு கப்பல் மூலமாக அவர்கள் கைகளினால செய்யப்பட்ட சிலைகள் எல்லாம் கப்பலில வந்து அதை கடவுளாக அன்றைக்கும் பாருங்கள். ஆபிரகாமனுடைய தகப்பன் இப்படியான ஐடல்ஸ்

தேசத்தை தேசத்தில கொண்டு போய் சேர்த்தார். இன்றைக்கும் உங்களை மத வழிபாடு உள்ள குடும்பத்திடம் ஆளுகிறீர்களா? உங்களை தான் உங்களை பிரித்தெடுத்து அந்த பரம காணான் தேசத்துக்கு, நிஜமான காணான் தேசத்துக்கு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக் கொண்டு உங்களுக்கு ஆசீர்வதிக்க அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பயிர்க்க பண்ணி நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன். ஆனால் ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்குள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, அவர் சிலுவையில மரிக்கும் பொழுது, யூத ராஜா என்ற வசனம் எழுதப்பட்டிருந்தது. பாருங்கள், அவர் மறுபடியும் எங்களை சேர்த்துக் கொள்வதற்காக அவருடைய ராஜ்யத்தில், யோவான் 14:3 வசனத்துல பார்க்கும் பொழுது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலேயே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில்

எழுதப்பட்ட புஸ்தகத்தில் பிறப்பை பற்றி குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக இறப்பை பற்றி சங்கீதம் 22 அதிகாரத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. பிறப்பு உயிர்ப்பு இன்றைக்கு மீண்டுமாக அவர் நிச்சயமாக வருவார். பிறந்தவர் மடிப்பேன் என்று சொல்லி மடித்தவர், சொன்னபடி 3 உயிர்த்தெழுந்தவர், மறுபடியும் வருவேன் என்று சொல்லிவிட்டு போனவர், நிச்சயமாக அவர் மீண்டும் வருவார். வரும் பொழுது நாங்கள் ஆயத்தமாக அவருடைய ராஜ்யத்தில போய் சேர நாங்கள் 5 புத்தியுள்ள 5 கன்னிகளைப் போல விழித்திருந்து ஜபித்திருந்து அவருடைய வருகைக்காக காத்திருந்து அவரோடு நித்திய நித்திய வாழ்கிற வாழ்வை நாங்கள் ஒருவரும் இழந்து விடக் கூடாது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து உயிருள்ள தெய்வம். பாருங்கள், மற்ற தெய்வங்களை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அவை டேட்டாக ஒரு பிசாசுக்காக வஞ்சிக்கப்பட்ட மனமாக, கண்கள் குருடாக்கப்பட்ட மக்களாக, சில மக்களை பார்த்தீர்களாக இருந்தால் நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் பேசுவார்கள். பாருங்கள், இப்படி அக்குடி பழக்கத்தில் பாவ பழக்கத்தில் இருக்கிறவர்கள் அதுதான் நன்மையாக அவர்களுக்கு தென்படும். அவர்கள் அடிமைத்தனத்தில் பிசார்கள் என்பதை அவர்கள் உணராதவர்களாக பேசிக்கொண்டிருப்பார்கள். பாருங்கள், தேவன் ஆணையும் பெண்ணையும் தான் படைத்தார். ஹோமோசெக்சுவல் இப்படியான பாவங்களை பல அரசாங்கங்கள் செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உடந்தையாக இருக்கிறது. இப்படியாக உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். அவர் மீண்டுமாக வரப்போகிறார். பாருங்கள், நாங்கள் யோவான் 14 அதிகாரம் 6

போய் நீங்க நீர் மூழ்கினால் உங்களுடைய பாவம் போகாது, உங்களுடைய அழுக்குத்தான் போகவே ஒழிய பாவத்துக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வேண்டும். இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உண்டு யோவான் உண்டு கேடில இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து கழுறது. இதற்கு இயேசுவை நீங்கள் இயேசுவிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். பாருங்கள், நாங்கள் யோவான் 14:7 வசனத்தில் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். இயேசுதான் பிதா, பிதா தான் இயேசு. முழுக அவர் இந்த உலகத்தில் இயேசுவாக இருந்த பொழுது பிதாவோடு எந்த நேரமும் தொடர்புடையவராக அவர் அவரிடத்தில் இருந்து அந்த நாளுக்குரிய வார்த்தையை பெற்று அந்த அற்புதங்களை அதிசயங்களை செய்து பரவசப்படுத்துகிறது ரட்சகர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பாருங்கள், அவர் சொல்லுகிறார், யோவா

வந்து பிதாவின் மனது பாசத்தில் இன்றைக்கும் உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்று பாருங்கள். அவர் பிலிப்பியர் 2:8 வசனத்தில் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தாழ்மை மரணத்துக்கு பாருங்கள், தாழ்மையாக மரணத்தை ஏற்றிக் கொண்டார். இப்படியாக தாழ்மையாக நடந்தது நிமித்தம் அவர் தேவன் அவருடைய நாமத்தை எல்லா நாமங்களும் வாக்க மேலான நாமமாக உயர்த்தினார். பாருங்கள், இந்த வேதாகமத்தில் சுருக்கப்பட்டிருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. 2 Corinthians 2:20 வசனத்தில் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஏ

அவர் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். ரெண்டு கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் 22 வசனத்திலேயும் நம்மை முத்தரித்து நம்முடைய இதயங்களில் ஆவியனும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இதற்காகத்தான் இயேசு பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். அவர்கள் நன்மை செய்கிறவராக மத்திய 4 இருபத்தி 23 வசனத்திலே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். இப்படியான தேவனை நீங்கள் ரட்சிக்கிற தேவனை, தன்னுயிரை கொடுத்து எங்கள் உயிரை காப்பாற்றுகிற தேவனை நீங்கள் ஒரு பொழுதும் விட்டுவிடக்கூடாது. ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

உம்முடைய மனந்திரும்புகள் பரலோகராட்சியம் சமீபித்திருக்கிறது என்பதை இந்த கடைசி காலத்தில் மதங்கள் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது. ஒன்றான மெய்த்து வடிந்த வானத்தையும் பூமியையும் அந்த சராசரங்களையும் மனிதனையும் மிருகங்களையும் பறையும் படைத்த அந்த ஒன்றான மெய்த்தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி சிலுவையில் மறிக்க வைத்து மனந்திரும்புகள் பரலோக

0: கண்டு தந்தினே அல்லது இந்த கடைசி காலத்திலே இந்த மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள், சோசியலிசம் முடியான ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்ப நிற்கிறப்ப செய்வீராக. இந்த நேரத்தில் நம்முடைய அபிஷேகத்தை உச்சப்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. ஒவ்வொருவரை நிரம்புவீராக, ஒவ்வொருவரும் சுவிசேஷ ஊழியர்களாக, உம்முடைய விதையை விதைக்கிறவர்களாக, அந்த வார்த்தையை விதைத்து அறுவடையை நீர் ஆக்களை அறுவடையை தூதர்களை அனுப்பும் பொழுது இந்த விதைகள் விதைகள் மூலமாக சங்கமம் நித்திய ரேடியோ ஊடாக விதைக்கப்படுகிற ஒவ்வொரு விதைகளும் அறுவடைகளாக மாற, நாங்கள் பரலோகத்தில் அந்த ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் சந்திக்க கிருபை செய்வீராக. நிரப்படி செய்கிறதற்காக நன்றி, அபிஷேகத்தை ஊற்றுகிறதற்காக நன்றி, ஒவ்வொருவரோடு முடப்படுகிறதற்காக நன்றி. துத்தி கண மகிமை ஒன்றான மெத்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் உங்களை
1: அருமையான வார்த்தையின் மூலம் எங்களை ஆசீர்வதித்தீர்கள். இது விதைக்கிற காலம் அல்லவோ என்ற அருமையான பாட்டையும் பாடினீர்கள் பாஸ்டர். ஒவ்வொரு வார்த்தையிலும் கவிதைகளும் நீங்க பாடுற நாங்க பாடுற பாட்டுகளிலும் எவ்வளவோ கருத்துள்ளது என்று அவரோட வார்த்தையில ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக வார்த்தைகளை கொடுத்தார்கள். கொடுத்தாலும் அந்த வார்த்தை அவரோட பரிசுத்தமான ஆவி, அவருடைய அபிஷேகம், அவருடைய அன்பு, அவைகள் எங்களுக்குள்ள இருந்தா தான் நாங்கள் மனுஷர்கள் பிடிக்கிறவளா இல்லாம கர்த்தரோட நாமத்தை தரித்து கர்த்தரோட எப்படி அவர் சிஷ்யசம் ஆகினாரோ அது மாதிரி நாங்கள் மனுஷர்கள் பிடிக்கிறவர்களாக மாற்றுவதற்கே இந்த பரிசுத்தமான ஆவியை அனுப்பி கர்த்தர் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். நன்றி பாஸ்டர், அருமையான வார்த்தையின் மூலமா எங்களை ஆசீர்வதித்தீர்கள். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்து உங்களையும் உங்களோட குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி சார்பு குடும்பத்தார் மூலமாகவும் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆமேன் பாஸ்டர், நன்றி.
0: ஆமேன்,
1: ஆமேன், God bless you பாஸ்டர். ஆமேன், அருமையான வார்த்தை. அவருடைய வார்த்தை இல்ல எவ்வளவோ ஜீவன் உள்ளது என்பதை நாங்கள் அதை ஒவ்வொரு நிமிடமும் கேட்கும் பொழுது அதுல உயிர் உள்ளது. அதுபடியா இந்த ரெண்டு கவரத்தை மட்டும் பாடிட்டு நான் முடிக்கிறேன்.

0: அப்பா, நீங்க பரலோக ராஜாவாக எங்களுக்கு இந்த பரிசுத்தமான ஆவியை அனுப்பி எங்களை வழிநடத்தி கொண்டு வர்ற உங்களுடைய சமூகத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். எனக்கு இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முதல்ல நான் ஜெபித்த ரெண்டு வார்த்தை, அப்பா Let thy presence shall go before me. உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக போய் இந்த நிகழ்ச்சியை நீங்க உங்களுடைய சமூகத்தை ஒவ்வொருத்தரும் உணரக்கூடியதாக உங்களுடைய பிரசனத்தை மக்கள் அறிந்து கொள்வதற்கு மட்டுமே அந்த இடத்தில் வந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அதன்படி கத்தரங்களே ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார் என்று ஆசீர்வதித்தார். அதுக்கு நன்றி செலுத்தி அவரையும் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் நன்றி ஐயா.
1: Recording stopped.
2: நன்றி சிஸ்டர் டாலி. இன்றைய நாளிலே நிச்சயவற்ற நிகழ்ச்சிகள் மிக மிக ஆசீர்வாதமாக தேவன் வழிநடத்தினார். ஆரம்ப ஜெபங்கள் துதி ஆராதனை எடுத்து

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: அதிகாரம். இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாவையும் அவனுடைய துணையாக கூட்டினதுமன்றி, ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பட்டியையும் அதன் மேலுள்ள கிருபாசனத்தையும் கூடாரத்தில் உள்ள சகல பனிமுட்டுகளையும் மேஜையையும் அதன் பனிமுட்டுகளையும் சுத்தமான குத்துவிளக்கையும் அதன் சகல கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் ஆராதனை வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான ஆசாரியனாகிய ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த தைலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார். மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலை உங்க கடவன். அதில வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். ஆறு நாளும் வேலை செய்யலாம், ஏழாம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். ஆறு நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். சீனாய் மலையில் அவர் மோசேயோட பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் இரண்டு பலகைகளை யாத்திராகமும் 32 அதிகாரம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து, அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கிப்போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்தே புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளில் பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இறைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு மோசே, அது ஜெயத்தொனியாகிய சத்தமும் அல்ல, அபஜயத்தொனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையில இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியால் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் இவர்களோ, அவர்கள் அதை கலற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கியிருந்தான். அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாயிருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான். மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்ததின் நிமித்தம்.
1: 89 சங்கீதம். இஸ்ராகியனாகிய ஏத்தானின் மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர்.
2: சேலா.
1: கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்த வான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். நீர் ராகாபை வெட்டுண்ட ஒருவனைப் போல நொறுக்கினீர். உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கெம்பீரிக்கும். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலதுகரம் உன்னதமானது. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுக்கு ராஜாவும் உண்டு. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோட உறுதியாயிருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்ரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலதுகரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். என் கிருபையை என்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவன் சன்னதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்களுக்குள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அவன் சன்னதி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். சந்திரனைப் போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர்.
2: சேலா.
1: ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர். நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவன் மேல் உக்கிரமானீர். உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினீர். வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள். தன் அயலாருக்கு நிந்தையானான். அவன் சத்துருக்களின் வலது கையை நீர் உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிக்கும்படி செய்தீர். அவன் பட்டயத்தின் கருக்கை மழுக்கி போட்டு அவனை யுத்தத்தில் நிற்காதபடி செய்தீர். அவன் மகிமையை அற்றுப்போக பண்ணி அவன் சிங்காசனத்தை தரையிலே தள்ளினீர். அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தால் மூடினீர்.
2: சேலா.
1: எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் மறைந்திருப்பீரோ? உமது கோபம் அக்கினியைப் போல எரியுமோ? என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்மாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்?
2: சேலா.
1: ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவனின் காலடிகளையும் நிந்திக்கிறபடியினால் கர்த்தாவே,
2: உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும்
1: வலிமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.
3: Recording in progress.
4: முதலாம் நிருபம், முதலாம் அதிகாரம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தெனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோபேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் பாயுவுக்குமே அன்றி உங்களில் வேறு ஒருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே, இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. எப்படியெனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கு
3: 16 அதிகாரம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோவின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம், நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவின் இடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார். அவள் இடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனம் ஆனார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனதின் நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்ஞானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட

Recording in progress. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்குறித்த காரியங்களில் கோணலானவைகளை செவ்வையாக்கி வெற்றியை தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் தாங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளின் நிமித்தமாய் சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாமல், எனது காரியமாய் யார் போவார்கள், யார் என் சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டு எடுப்பார்கள் என்று விடாய்த்து போய் ஆத்மாவிலே சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால், இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் காற்றையும் கடலையும் கண்டு பயந்து போய், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை மீட்கும்படி யாரும் இல்லையே என்று எண்ணியவர்களாய் உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டதை போல இன்றைக்கு அநேகர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். என் ஜபத்தை இயேசு கேட்கிறாரா? என்னை பற்றி கவலை இல்லையா என்று இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உன்னை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருப்பேன், கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் என்கிறார். ஆகவே கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 27 நாம் வாசிக்கையில் அங்கே பவுலை குறித்து பார்ப்போமானால், கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமாக செய்து வருகின்ற வேளையில் பல தடைகள், எதிர்ப்புகள், இயற்கை சீற்றங்களினால் வந்த பாடுகள் இவைகளை கடந்து போக வேண்டிய கட்டாயத்திலும் சூழ்நிலையிலும் ஆளாகின்றார். ஆனாலும் கர்த்தர் பவுல் கடந்து போகின்ற வழிகளில் காணப்படுகின்ற தடைகளில் எல்லாம் முன்பாக சென்று கோணலானவைகளை நேராக மாற்றி முன்னேறி செல்லும்படி உதவுகின்றார். கப்பல் பிரயாணத்தில் பெருங்காற்று மழையினால் அடிபட்டபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்றவர்களாக காணப்படுகின்ற வேளையில் கர்த்தர் பவுலோடு பேசுகின்றார். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் நான் தயவு பண்ணினேன் என்று உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று சொல்லுகின்றார். பவுல் தேவனுக்காய் போகின்ற காரியங்களில் கோணலாய் எவையெல்லாம் காணப்பட்டதோ அவற்றை சரி செய்து பாதுகாத்து பயன்படுத்தி ஆசிர்வதிக்கிறதை நாம் வாசித்தறிகின்றோம். அப்படியாகவே இன்றைய நாளிலும் நீண்ட நாட்களாய் நீங்கள் நினைத்திருக்கின்ற, ஆலோசனை செய்து வைத்திருக்கின்ற எந்த காரியமானாலும் அவற்றில் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக மாற்றி தயவையும் இரக்கத்தையும் கிடைக்க செய்கின்றார். மேலும் எந்தெந்த காரியங்கள், சூழ்நிலைகள் மறித்து போய் காணப்படுகிறதோ அவைகளை இன்றைக்கு கர்த்தர் உயிரோடு எழும்ப பண்ணுகின்றார். எந்த சூழ்நிலைகள் உங்களை இதுவரையில் ஆளுகை செய்து அடிமைப்படுத்தியதோ, சிறுமைப்படுத்தியதோ, சிறைப்படுத்தியதோ அவற்றை இன்றைக்கு இயேசுவானவர் தம்முடைய வார்த்தையின் அதிகாரத்தினால், தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் சூழ்நிலைகளுக்கு முன்பாக தரிசனமாகி அவற்றை கடிந்து விலக்கி போடுகின்றார். மேலும் கர்த்தர் உங்களை உலகிற்கு சாட்சியாகவும் ஒளியாகவும் வைத்து சமாதானத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும்

0: வணக்கம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாய் இருப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். பரலோக சுதந்திரமே மெய்யான மகிழ்ச்சி. அந்த பாதையை தெரிந்தவர்களும் அதன்படி நடப்பவர்களும் உண்மையான மகிழ்ச்சியை தினமும் ருசிப்பார்கள். தேவன் இவைகளை முன்குறித்தாரோ, அவைகளை முன்னறிந்தாரோ, அவைகளை அழைத்தும் இருக்கிறார். சிலர் அழைப்பை உணராதவர்களாய் உலகத்தோடு ஜீவிக்கலாம். அந்த வாழ்க்கை தற்காலிக மகிழ்ச்சியை தான் கொடுக்கும். ஆனால் தேவனோடு நெருக்கமாக வாழும் போது நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வீர்கள். ஆதி மனுஷன் சத்துருவிற்கு செவி சாய்த்ததால் ஆதி அன்பை இழந்தான். கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார் அல்லவா? உண்மையான மகிழ்ச்சியை விட்டுவிடாதீர்கள். நீங்கள் பெற்ற ரட்சிப்பை காத்து கொள்ளும்படியாக தேவனுக்கும் மனுஷருக்கும் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களாய் இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் ரட்சிப்பையும் பெற்றுக் கொள்வீர்கள். ஆமேன். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.
1: பரிசுத்தராமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 51:10 வசனம் வாசிக்கலாமா? தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலையரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை சங்கீதக்காரன் சொல்லும் போது சுத்த இருதயம், நிலையரமான ஆவி ரெண்டையும் கேட்கிறார் இல்லைங்களா? இன்னைக்கு உலகம் வந்து சுத்த இருதயத்தோடு இருக்க விரும்ப மாட்டேங்குது. ஏன்னா அந்த சுத்தமான இருதயத்துக்குள்ள தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இன்னைக்கு பரிசுத்தத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனாலும் கூட அந்த இருதயத்துல சுத்தம் இல்லாம இருப்பதுல நமக்கு ஒரு விருப்பம் இருக்கு பாருங்க. அதாவது சொல்றான், நான் ஏதோ தவறி போய் பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு பாவம் தெரிந்து கூட நான் செஞ்சிட்டேன்னா என்ன மன்னிச்சு எனக்கு சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க. இதுதாங்க ஆண்டவர். இன்னைக்கு மன்னிப்புக்காக மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு காரியத்துல அவர் வந்து நிற்கிறார். என் பிள்ளை தெரியாம பண்ணிடுச்சு, ஆனா திரும்ப வந்தா நான் சேர்த்துக் கொள்வேன் அப்படிங்கிற இருதய ஆண்டவருக்குள்ள இருக்கு. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், நம்ம பாவம் பண்ணிட்டோம் பாவம் பண்ணிட்டோம் பாவம் இல்ல, அந்த பாவத்தை மன்னிக்க அவர் தயை பெருத்தவர். ஆமேன். இன்னைக்கு தாவீது கேட்கிறாரு சுத்த இருதயம். ஆமேன். எனக்குள்ள வேற சிந்தனையே வரக்கூடாதுப்பா. எந்த சிந்தனையும் எனக்குள்ள வேணாம், அசுத்தமானது எனக்குள்ள வேணாம், ஆவியானவருக்கு விரோதமான காரியம் எனக்கு வேண்டாம். எனக்குள்ள ஒரு நல்ல இருதயத்தை தாங்கப்பா. சிஸ்டம் அப்படின்னா என்னங்க? உருவாக்குங்க அப்படின்னு அர்த்தம். உருவாக்குங்கப்பா. எனக்குள்ள என் இருதயம் கெட்டு போய் கிடக்கிறது, என் இருதயம் அழுக்கானது, அதெல்லாம் எடுத்துருங்க. ஒரு நல்ல இருதயத்தை எனக்குள்ள உருவாக்குங்க. ஆமென். அது மட்டும் இல்ல, நிலைவரமான ஆவி. அல்லேலூயா. ஒரு ஆவி நமக்குள்ள, ஒரு ஆவி இருக்குதானுங்க. அந்த ஆவிதான் தேவனை தொழுது கொள்ளுகிறது. அந்த ஆவி மட்டும் நமக்கு இல்லைனா இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது இல்லைங்களா? இந்த ஆவிதான் அந்த ஆவியானவரை நோக்கி கூப்பிடுகிறது, ஆழத்தை ஆழ்வை நோக்கி கூப்பிடுகிறது இல்லைங்களா? இந்த ஆவி எப்படி இருக்குன்னா நிலை இல்லாம இருக்கிறது. சில சமயம் நல்லது பண்ணுது, சில சமயம் கெட்டது பண்ணுது, சில சமயம் பரிசுத்தத்தை விரும்புது, சில சமயம் அசுத்தத்தை விரும்புது. இந்த ஆவி வந்து மாறி மாறி இருக்குங்க, அது ஒரு நிலையா இல்லை அப்படின்னு ஆவி சொல்லுகிறார். அதனாலதான் கேட்கிறாரு, நிலைவரமான ஆவிய என் உள்ளத்திலே புதுப்பித்து தாங்க. அது எனக்கு புதுசா தாங்க, புதுப்பித்து தாங்க. என் ஆவி அது ஒரு விதமான அழுக்கான தோற்றத்தோடு இருக்குமானால் அது புதுப்பித்து தாங்க. ஆமே. அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்துல இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி? இன்னைக்கு நம்ம ஆவியை நிதானிக்க கற்றுக்கொள்ளணும். என் ஆவி ஆண்டவரோடு கூட உறவாடுகிறதா இல்ல உலகத்தோடு கூட உறவாடுகிறதா நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். ஆமே. நம்ம நினைக்கலாம் நம்ம நல்லா தான் இருக்கோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோம், நம்ம வந்து இப்படிதான் இருக்கிறோம். இல்ல, நமக்குள்ள இருக்கிற ஆவியை டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற எனக்குள்ள ஒரு ஆவியை டெஸ்ட் பண்ணணும். இந்த ஆவி ஆண்டவர்கிட்ட இணைஞ்சிருக்குதான்னு பாருங்க. அதுதான் ஒரு புதுப்பித்தல் அப்படின்னு சொல்றார். நமக்கு வந்து ஒரு ரெனிவல் வேணும் இல்லைங்களா? ரெனிவல் கட்டாயம் வேணும். அது இருந்தா மட்டும்தான் தேவ சமூகத்துல நம்ம புதுப்பிக்கப்பட்ட ஆவியோடு கூட வாழ முடியும். அல்லைங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, எனக்கும் சுத்த இருதயமும் நிலைவரமான ஆவியும் வேணும். கேட்கலாமா? இது இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்க? ஒருவேளை இந்த சுத்த இருதயம் நிலைவரமான ஆவியும் எனக்கு வேண்டும், அதுக்கு நான் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா தெய்வ பாதம் மட்டும்தான். சிலுவையின் அடிவாரம் மட்டும்தான் அதுக்கு துணை. அங்க வந்துருங்க, நிச்சயம் அது ரெண்டும் உங்களுக்கு நடக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம் இந்த நாள்ல எங்க கூட பேசி இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள்ல இந்த சுத்த இருதயம் நிலைவரமான ஆவியும் எங்களுக்குள்ள

0: ஆமீன் ஆமீன். இன்று 19ஆம் தேதி 2ஆம் மாதம் 19ஆம் தேதி மாசி மாதம் 19ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுது டொரண்டோ நேரம் 8:02. இப்பொழுது முதல் 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம். ஸ்கைப் மினிஸ்ட்ரி செய்கின்ற ஊழியங்கள் அதனைத் தொடர்ந்து 7 மணி முதல் 10 மணி வரை நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி நடைபெறும். அந்த வகையிலே சேவ செய்திகள், துதிகள், ஜபங்கள், பாடல்கள், சாட்சிகளுக்கு ஊடாக, வேத வாசிப்புகள் ஊடாக வழி நடத்தப்பட கத்தர் உதவி செய்வாராக. தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் தெலுங்கிலும் ஸ்கைப் மினிஸ்ட்ரி ஊழியர்கள் வழி நடத்துவார்கள். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்நாளிலே விசேடமாக பட்டிமன்றம் இருக்கிறது, 10:30 மணிக்கு அந்த வகையில் இணையுங்கள். கதர் வழி நடத்துவாராக. கத்தடி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஜபங்களுக்காக எல்லோரும் நன்றிகளை கூறுகிறார்கள். கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். விசேடமாக சுயினமாக இருக்கிறவர்கள் அவர்களுக்காக ஜபித்தீர்கள். கத்தர் அந்த ஜபங்களை கேட்டார், அதற்கான பதிலை தந்தார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சௌரி சுபாக்காக, சுபா இளங்குக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய மாமியார் இலங்கையிலே நித்திரை அடைந்திருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதனாலே அவர் நேற்றைய நாளிலும் இன்றைய நாளிலும் இணைய முடியாத நிலைமை. கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். கத்தடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் இணைந்து வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று பிலிப்பியர் 4:4 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக் கொள்வோம். நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க, சமாதானமாக இருக்க கத்தரங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் எங்களை சந்தோஷம் சமாதானத்துடன் வழி நடத்துவார். கத்திரத்திலே போய்ப்போம். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யாத்திராமம் 30, சங்கீதம் 87-88, பழைய ஏற்பாடுலிருந்தும் புதிய ஏற்பாடுலிருந்து மார்க்கு 15-16 வெற்றி நேற்றைய நாளில் நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அதே வழியில் இன்றைய நாளிலும் பதிவு செய்திருக்கிறோம். நாளைய நாளுக்கான அதிகாரங்களை அதே வேளையிலே உங்களுக்கு ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை இவற்றையும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். மற்றவர்களுக்கும் அந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கும். அதே வேளையிலே அவர்களும் கத்தரை ஏற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன் ஆமேன். ஜபங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். அந்த ஜபங்களை பலர் கேட்கிறார்கள், பலர் ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த மக்கள் தங்களுக்காக ஜபிக்கிறார்கள், நாட்டுக்காக ஜபிக்கிறார்கள். மற்ற மதத்தில் இருப்பவர்களுக்கு அது விளங்காது, தெரியாது. ஆனால் அவர்கள் இவற்றை கேட்கின்ற பொழுது அவர்களும் கத்திரண்டை திரும்புவார்கள். அந்த ஜபங்கள் அவர்களுக்கூடாக கிரியை செய்யும். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. அதனாலே ஜபங்களிலே உறுதியாயிருப்போம், கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். மற்ற மதங்கள் உள்ளவர்களுக்கு ஜபிப்பது எப்படி என்று தெரியாது, ஜபம் என்றால் என்னென்று தெரியாது. அவர்கள் கைகூப்பி கும்பிட தெரியும், அவ்வளவுதான். கத்தர் வழி நடத்துகிறார். ஜபங்களுக்கூடாக நாங்கள் பேச எங்களை ஆயத்தப்படுத்துகிறார் கத்தர். நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜபங்களுக்கூடாக கடந்து செல்வோம். கத்தடி கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவர் பெற்ற அந்த விண்டர் ஸ்ட்ரோமை நாங்கள் நேற்றைய நாளிலே முழு நாளும் பெற்றோம். கத்தர் வழி நடத்துகிறார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய நாளிலே பனி அல்ல, ஸ்னோ அல்ல, ஐஸாக நேற்று முழுக்க எங்களை கொட்டுண்டது. அவற்றை அது ஸ்னோ சுகமாக நாங்கள் தள்ளி கொண்டு போய் விட முடியும், சாஃப்டாக இருக்கும். இது ஐஸ். ஆமேன் ஆமேன். என்னுடைய கார்லே மட்டும் ஒரு 50-100 ராத்தல் ஐஸ் இருந்தது. ஆமேன். அப்படியாக கடந்து செல்கின்ற பொழுதும் கத்தர் வழி நடத்துவார். ஆமேன் ஆமேன். நாங்கள் அதிகால வேளையிலே பாஸ்டர் அன்றன் ராசனம் அவர்கள் இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. மாலை வேளையிலே எங்களுடன் சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வேயிலிருந்தும், சௌரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், இரவு வேளையில எங்களுடன் சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ஸ் அவர்கள் பெங்களூரிலிருந்தும், அதே வேளையிலே சகோதரன் சகோதரி தயா அவர்கள் ஒவனியா போதிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இந்த வேலை கத்தர் வழி நடத்துவாராக. ஒரு காரியம், நீங்கள் ஜெபம் முடிந்த பிறகு பேக்ரவுண்டை பார்த்துக் கொள்ளுங்கள், பேக்ரவுண்ட்லே பேசாமல் இருக்க உதவி செய்யுங்கள். பேக்ரவுண்டிலே ஒவ்வொரு சத்தங்கள் வருகிறது, அதனால் ஜெபம் முடிந்த பிறகு பின் பகுதியை பார்த்துக் கொள்ளுங்கள், மியூட்டிலே போடுங்கள். ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். மன்னிக்க வேண்டும், ஜெபங்களுக்கு தடை இல்லாமல் மற்றவர்கள் இவற்றை பதிவு செய்கிறோம், அதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். பதிவு செய்து பலர் கேட்கிறார்கள். நீங்கள் பின்னுக்கு போடுகின்ற சத்தம், ஒரு குண்டூசி விழுந்தாலும் இங்கு சத்தம் கேட்கும். நீங்கள் பைபிளை புரட்டும் போதும் அந்த சத்தம் இங்கு கேட்கும். அது பதிவு செய்யப்படுகிறது. அதனாலே மற்றவர்களுக்கு நாங்கள் டிஸ்டர்ப் இல்லாமல் அவர்கள் கேட்கத்தக்கதாக எபிக்கத்தக்கதாக உதவி செய்யுங்கள். நாங்கள் இந்த வழியிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். உங்கள் எல்லோரையும் குடும்பங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே ஜபங்களை கேட்டார், பதில் தந்தார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வழியிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்புவிப்போம். ப்ளீஸ் லோட்டம்மா. ஆமீன். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
1: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசியனா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்திய நாளில் நாங்கள் பிரதான ஆசாரியரின் உடையின் அடையாளத்தை குறித்து, அந்த வேத ஆழத்தை குறித்து பார்த்துவிட்டு நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் ஆரோனின் அணிந்த ஆடை தேவன்தான் அங்கு வடிவமைத்தார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அருங்கள் அங்கு ஒரு மனுஷனை தாண்டி அந்த உடையும் ஒரு மகிமையை கொடுக்கிறதை வேதத்திலிருந்து நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அவர்களின் தோள்களில் இரண்டு கற்கள், இது இரண்டு கற்கள், அதில் 12 கூத்திரங்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதை வேதத்தில் இருந்து காணக்கூடியதா இருக்கிறது. அதன் அர்த்தம், அவர் முழு இஷ்டவேலையும் அங்கு தோளில் சுமந்து தேவனுக்கு முன்பாக நிற்கிறார் என்று சொல்லி, அந்த ஆசாரியர் நிற்கிறார் என்று சொல்லி அந்த அர்த்தமாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, மார்பிலே 12 வில உயர்ந்த கற்கள் அங்கு பதியப்பட்டிருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இந்த இரண்டு கற்கள், 12 கோத்திரத்தின் பெயர்கள், முழு இஷ்டவேலரையும் சுமக்கும் பணி, 12 கற்கள் அங்கு சுமந்து கொண்டு விலையுயர்ந்த கற்களை சுமக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீல அங்கியிலே அங்கு பொன்மணி அங்கு கோக்கப்பட்டிருக்கிறது. அது நடக்கும் போது அதன் ஓசை கூட தேவனை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், அங்கு விளிம்பில் பொன் மணிகள், ஒவ்வொரு அடியிலும் ஓசை, அவர் உயிரோடு தேவ சன்னதியில் இருக்கிறார் என்பதற்கு அது அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நெத்தியிலே பொன்னால செய்யப்பட்ட காரியம் இருக்கிறது, நெத்தியிலே போடப்பட்டிருக்கிறது, அது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், இது வெறும் உடை அல்ல, கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு ரட்சிப்பின் உடையும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் உழைக்க வேண்டியவர்களாய், கிரியங் கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே இது தேவனின் முன்னிலையில் இருக்கும் அடையாளம், அது வேத ஆழங்களாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த வேத ஆழங்களில் இருந்து தான் நாங்கள் எங்கள் கத்தருக்கென்று பரிசுத்தத்தை நாங்கள் கடைப்பிடிக்க முடியும். ஏனென்றால் 2 கற்கள், 12 கோத்திரங்கள், முழு இஷ்டவேலரை சுமக்கும் பணி, 12 விலையுயர்ந்த கற்கள், நீல அங்கி, அதிலே அங்கு பொன்மணி, நடக்கும் போது அது ஓசை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அது அடையாளப்படுத்தி கொண்டிருக்கும். நெற்றியிலே பொன், அது கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும். இந்த அடையாளங்கள் வேத ஆழங்களை அங்கு குறிக்கிறது. ஏனென்றால் ஆரோன் அணிந்த அடை ஆடை தேவன் தான் வடிவமைத்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், எப்படியாய் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார் என்பதையும் அந்த நேசத்தின் ஒரு அடையாளமாய் அந்த உடுப்பின் காரியங்கள் எங்களுக்கு அங்கு முன்னணியாய் நிக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. எவ்வளவோ மகிமை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தும் நாங்கள் அந்த மகிமையை இழக்காதபடி காத்து கொள்ளப்பட வேண்டும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு நாங்கள் உபவாச நாட்களை காத்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன் அந்த கோரை சிலுவையிலே சிந்தப்பட்டோம் ரத்தம் இத்தனையும் அடங்கி இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அன்றைக்கு ஆசாரியன் ஆடையிலே சுமந்தான், ஆனால் இன்றைக்கு எங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ரத்தத்தை தன்னுடைய ஜீவனை எல்லாம் முழுசா கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார். அந்த மகிமையை நாங்கள் எந்த நாளும் நினைத்து நினைத்து வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றா வாழ்வு தருகிற தேவன் ஒரே ஒரு தேவன், அவர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்லும் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு தேவன் கொடுத்த மகிமையை இன்றைய நாட்கள்லே பயபக்தியோடு அங்கு திருச்சபைகள்லே ஆராதனைகள்லே அந்த மகிமையை காண்பிக்க கூடியதா பாருங்கள். தேவ மகிமை ஒரு சபையில இறங்கினால் அந்த இடத்திலே அடையாளங்களும் அற்புதங்களும் நட அடையாளங்களும் அற்புதமும் தேவனுக்கு சமன் அல்ல, தேவன் ஜீவிக்கிறார் என்பதை அந்த இடத்திலே காண்பிக்கும். அதற்காக பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்களை உருவாக்கினவரே, எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை தந்தவரே, எங்களை வாழ வைக்கிறவரே, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரே, நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதர், நீர் ஒன்றான மெய்த்தேவன். இந்த உலகத்தில் உள்ள 5 கண்ட மக்கங்களையும் மக்களை நீர் படைத்த தேவன், உம்மை துதிப்பதற்காக உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்காக எங்களை படைத்து பின் நோக்கமே உம்மை உயர்த்துவதற்காக, உம்மை உயர்த்த உயர்த்த எங்களுடைய அனைத்து தேவைகளையும் சந்திக்கிற தேவன் நீர் ஒருவரே. பரலோக ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், எங்களுடைய தேவைகளை எல்லாம் தருகிறவரே. நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம்.

உம்முடைய மகிமையை இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறவர்கள் கேட்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கடைசி காலத்துல உம்முடைய மகிமையை காண்பிப்பீராக. உம்முடைய மகிமையை நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி

உம்முடைய பிரசன்னத்தில மூழ்கே. அதுதான் மெய்யான இன்பம். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு அந்த மகிமையை வெளிப்படுத்தி இருக்கிறீர் அன்னவரே.

மக்களும் உணர்ந்து கொள்ள உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராக. அவருடைய இருதயத்தில் உம்முடைய வார்த்தைகளை வைப்பீராக. அவர்களுடைய கடினமான இருதயம் தசியான இருதயமாக மாறி உண்மை கொண்டான் அமைத்தவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அவர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் நேசிக்க பிறரை நேசிக்க கிருபை செய்வீராக. எங்களோடு இருக்கிற கிருபைக்காக அங்கு நாம் செலுத்துகிறோம். இந்த இடம்பில இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும்

வெளிப்படுத்துகிற வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற தேவன் அல்லவா நீ இருக்கிற குடும்பத்தோடும் உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும், உங்களுடைய மகிமை இருக்கட்டும், தொடர்ந்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே இந்த ஜெபி புஷ்பராஜாவுக்காக ஜெபிக்கிறோம், அந்த மகளுக்காக, அந்த மகள் உம்முடைய ஊழியக்காரருக்கு சுகத்தை விரும்புகிற தேவன் அல்லவா. அந்த மகளுக்கு நீர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி. பெலத்தோடு சுகத்தோடு நீ உம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க அந்த மகளுக்கு கிருபை செய்வீராக. சிஸ்டர் சுபா இளங்கோவுக்காக ஜெபிக்கிறேன், அவருடைய கணவருக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அந்த சுபா இளங்கோவின் அந்த அந்த இழப்பில சமாதானத்தை கொடுப்பீராக. அந்த குடும்ப உறுப்பினருக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கு, புறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம்.

0: Amin. Amin.
1: அமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரன். நன்றி பாஷா கத்தர். எல்லாருக்குள்ளும் தன்னுடைய மகிமையை அனுப்ப உங்கள் ஜெபங்கள் கத்தர் கேட்டு வழி நடத்தி அங்கீகரிக்கிறது அவனுக்கு ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமையும் அவருக்கு செலுத்திக் கொண்டு நாங்கள் அடுத்த காரியங்களுக்கு கடந்து செல்வோம்.
0: ஆமீன். God bless you sister. God bless you everybody.
1: எங்கள் தேவன் அநீதிக்கு தேவன் இல்லை, நீதிக்கு தேவன். ஆகவே எங்கள் தேசத்திலே இருக்கிற எல்லா ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், பிக்குமார்கள், இவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த அநீதிகள், அநியாயங்களை கத்தர் கண்டு அவர்களை மனம் திருப்பி நீதிக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. அந்த கால நேரம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பரிசுமான ஆண்டவரே எங்களை வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி. அப்ப இந்த

அனுப்பி அவங்களை இருந்து எங்களை சுத்திகரிக்கும்படியாக ஜபிக்கிறனப்பா. அப்பா அவர்கள் ஆண்டவர் அங்குள்ள எல்லா விதமான அசுத்தமான ஆவில இருந்து ஆவியில இருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை அப்பா காத்துக்கொண்ட ஆண்டவர் அவர்கள் நீதியா நடப்பதற்கு உன்னதத்தின் அன்பை கொடுக்கும்படியாக ஜபி.

மக்களை ஒரு தேவ பயத்தை கொடுத்து அவர்கள் நீதியான வேலை செய்வதற்கு அநீதியான உள்ள மக்களுக்கு பேசும்படியாக ஜெபிக்கிற அநீதி உள்ளவர்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய அன்பையும் தேவ பயத்தையும் உங்களுடைய அபிஷேகத்தையும் அனுப்பி அவர்களுக்கு ஒரு பிரதான இரட்சிப்பை கொடுத்து

நிறைச்சித்து வழி நடத்தின கிருபைக்கு நன்றி அப்பா. அவர்கள் மன தாழ்மையாக நடத்துவதற்கும் அவர்களுக்கு ஆண்டவரே அநீதியான எல்லா விடுதலை ஆக்கினபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. அப்பா நீங்க நோய்களை குணமாக்கி அப்பா அப்பா நெருக்கத்தில் உள்ளவர்களை

0: அவர்களுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவராயிருக்கீங்க. அந்த ராஜாக்கள் அதிபதிகளுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. நீங்க உண்மையில தேவன் என்று அவர்கள் அறியத்தக்கதாக உங்களோட உன்னதத்தின் அன்பையும் பரிசுத்தையும் அவர்களுக்கு அனுப்பி அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, அந்த நாடு செழிப்பா வாழ்வதற்கு, அவங்க உள்ள மக்கள்கள் செழிப்பா வாழ்வதற்கு ஆண்டவரே நீங்க பெரிய காரியங்களை அவங்க மத்தியில் செய்வதற்கு வல்லவர் நிறைந்த தகப்பனா இருக்கிறீங்கள். அதுக்கு அவனை நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. கண்ணீர் யாவற்றையும் துடைக்கிற தகப்பன் அப்பா, அவர்களை உங்களுக்குள்ள மகிழ்ச்சியாக அந்த தேசத்தில் உள்ள மக்கள் வாழ்வதற்கு உங்களுடைய அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். யாவரின் இரத்த கொட்டைக்குள்ள மறைத்துவிங்க. உங்களுடைய ரத்தத்தினால் மட்டுமே ஒவ்வொரு விடுதலையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கிறது. அதுபடி அவர்கள் நீங்க விடுதலையாக்கி உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. இன்னைக்கு ஒரு புதிதான நாளாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். ஸ்ரீ சிஸ்டர் ரீட்டா நடத்துற மறைவுகளை நடத்துற ஊழியங்கள், ஒன்னாயில இருக்கிற ஊழியங்கள், எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் கத்தரே அவர் எங்களுக்குள்ள கிரியை செய்கிறார். நன்றி செலுத்துறேன். சாரி, நன்றி செலுத்துறேன். அப்பா, நீங்க உண்மையில தேவன் என்பதை நாங்க அறிந்து கொள்வதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட கரத்தை அவங்களுக்குள்ள நீக்கி அவங்களை பாதுகா ஸ்னோ ஸ்டார்ம்ல இருந்து அப்பா ஒரு ஆக்சிடென்ட் இல்லாத வண்ணமாக்க உங்களோட பிள்ளைகளை நீங்க காக்க வல்லவரா இருக்கிறீங்க. அப்பா, திரு ரத்தத்துக்குள்ள மறைத்து வைங்க. புட் ஆல் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் ஹிம் அப்பா. அவங்களுக்கு எதிராக வருகிற எந்த விதமான ஆயுதமும் வாய்க்காத வண்ணமாக உங்களை சுரங்களை மறைத்து வைத்து அவர்களை இன்னும் அதிகமாக அநேகருக்கு சாட்சி அளிப்பதற்கு அவர்களை ஆசீர்வதிக்க போற கிருவேலுக்கு நன்றி சார். சிஸ்டர் தினத்துக்கான வருகிறனாதவரே அவர்கள் தாய்மை ஒதுக்கி உங்களுக்கன்று ஊழியம் செய்யற ஒவ்வொரு நிமிடத்தை நீங்க பாக்குறீங்க. அவங்க செய்யற ஊழியம், அவங்க இப்ப நடத்துற செப வேலை நேரங்களை எல்லாத்திலையும் நீங்க உங்களுடைய அன்பை மகனில் தூரத்துல இருந்தாலும் உங்களுடைய அன்பின் மூலமாக மகனை நீங்க ஆசீர்வதி கொண்டு வர்ற கிருபேலுக்கான நன்றி. போக்கிலும் மரத்திலும் கூட இருங்க, மகள் கூடயும் இருங்க, ஹஸ்பண்ட் கூட இன்னும் அவர்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா, நான் என்னை தாழ்த்தி இன்றைக்கு ஒரு புதிதான நாளாக எங்கள் யாவருக்கும் வரப்புற சிஸ்டர் பிரதர் கொடுக்கிற வார்த்தையிலையும் அப்பா எல்லாத்திலையும் ஆண்டவரே புதிதான அபிஷேகத்தினால நீங்க நிரப்பி புதிதான அபிஷேகத்தினால அவர்கள் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். வரப்புற சிஸ்டர் பிரதர் யாவருக்கும் ஒரு புதிதான கிருபையை கொடுத்து அவர்களுடைய தேவையை சந்தித்து உங்களுக்குள்ள மறைந்திருப்பதற்கு, மறைந்திருந்து உங்களோட ஊழியத்தை செய்வதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட பலனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே உங்களுக்குள்ள நாங்க பல அதிகமாக உங்களுடைய கிருபையின் மூலமாக முழுசீட்டி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களை கேட்டு ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி. உங்களுடைய நாம மட்டுமே பயப்படுவதா
1: குடும்பத்தையும் கத்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
0: ஆமென்.
1: நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். தேசங்களிலே அங்க குழப்பங்களும் கலக்கங்களும் சண்டைகளையும் ஏற்படுத்த நினைக்கிறவர்களை கர்த்தர் நாமே சந்திக்க வேண்டும், அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இதுவரைக்கும் எங்களை நடத்தி வருகிறவர் உம்முடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, மன்னிப்புகளுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த விண்ணப்பத்துக்காக உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே ஒவ்வொரு தேவ குடும்பங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த தேவ குடும்பங்கள் கர்த்தாவே ஆண்டவரே இந்த வேத வசனத்தை எங்களுக்கு விளங்கத்தக்க வழிகளில நீங்க எழுதி தந்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த காலகட்டம், இந்த உலகத்துல நடக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு தெளிவுள்ள காலங்களா இருக்கிறபடினால

எத்தனையோ குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே பிரிவினைகளும் ஆண்டவரே வாக்குவாதங்களும் தத்தங்களும் ஆண்டவரே தகப்பனே எத்தனையோ பிரிவினைகள் ஆண்டவரே டிவோர்ஸுகள் என்று சொல்லி உலகத்துல கணக்கெடுத்து பார்க்கிற பொழுது கிறித்தவ மக்களுக்குள்ள அநேகங்கள் அநேகங்கள் அநேகங்கள் ஆயிருக்கிறது. இப்பொழுதும் எங்களுடைய தேவ மக்களுக்காக உமை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே உங்களுடைய ஜீவ வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக் கொண்டு நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய மனக்கண்களை திறந்து கர்த்தாவே தகப்பனே நீர் எங்களுடைய தேவன், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர், எங்கள் மத்தியில உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறீர் என்கிற ஆண்டவரே அந்த பயபக்தியோடு கூட நாங்களும் கர்த்தாவே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒழுக்கங்களோடு ஆண்டவரே கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு நல்ல சமுதாயமாக நல்ல தேவ குடும்பங்களாக கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி நாங்கள் வாழுகிற வாழ்க்கை கர்த்தாவே உமக்கு முன்பாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கர்த்தாவே ஒரு பயபக்தியோடு கூட நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல ஞானம் தெளிவுகளை தந்து எங்களை

கூட்டத்தை சேர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற கஷப்புகள், பொறுப்புகள், கோபங்கள், தர்க்கங்கள், பெருமைகள் எல்லாவற்றையும் அகற்றி ஆண்டவரே ஆவியின் கனியாகிய அன்பின் சுவைகளினால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அந்த ஆவியின் கனியாகிய அன்பின் சுவையாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு.

அடக்கி வேண்டாத வார்த்தைகளை எங்களை விட்டு அகற்றி பிரிவினைகள் வராத படிக்கு ஆண்டவரே தகப்பன் இந்த குடும்பங்களை பிரிக்க போடாத படிக்கு எங்களுடைய வார்த்தைகளில கவனமாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அது மாத்திரமில்ல கர்த்தாவே தகப்பனே இந்த உலக

திரும்பி குடும்பங்களை பிரித்து விடாதபடிக்கு ஞானமாய் செயல்பட கத்தர் அவர்களுக்கும் ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களும் தங்களுடைய குடும்பங்களை காத்து கொள்ளத்தக்கதான அந்த உணர்வுகளோடு பொறுப்புகளோடு வளர என் ஆண்டவர்தாமே அந்த தேசத்துக்கு கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த குடும்பங்கள் பிரிகிற காரணங்களாய் இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே தவறான

வாழ்வியல் முறை இருக்கிறது என்பதை உணர்ந்து, ஆண்டவரே இதுதான் ஒரு குடும்பத்துக்குரிய வாழ்க்கை முறை என்பதை உணர்ந்து, அந்த குடும்பங்களோட கட்டுப்பாடுகளோடு கூட அந்த

எப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக செபிக்கிறோம். இந்த ஊடகத்தின் மூலம் எடுத்து செல்லப்படுகிற தெய்வ வார்த்தைகள், ஆண்டவரே தெய்வ செய்திகள், பாடல்கள், ஆண்டவரே ஜபங்கள் ஒவ்வொன்றுக்குமாய் உமை சோதரிக்கிறோம். ஆண்டவரே எந்தெந்த வீடுகளில் இந்த வார்த்தைகளும் தெய்வனுடைய சத்தங்களும் கேட்கப்படுகிறோம், அந்த குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு கர்த்தாவே தகப்பனே என்னும் பெண்ணனுடைய உதவி செய்வீராக செபிக்கிறோம். ஐயா ஒவ்வொரு குடும்பங்களிலும் மாற்றங்கள் காணப்படுத்தும்.

வீடுகளுக்குள்ளே பறந்து செல்ல உதவி செய்வீராக. இதோ அதை நடத்துகிற லெஸ்லி அண்ணனுக்காகவும் அவர்களுடைய குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த குடும்பங்களையும் பாதுகாத்து தொடர்ந்து ஆண்டவரே அவர்கள் பெலப்பட்டு வழிநடத்த உதவி செய்வீராக ஜெபிக்கிறோம் ஐயா.

செலப்படுத்து வீராக எண்ணம் அவர்களுக்குள்ளே தேவ கிருபையினால் நிறைந்த ஆண்டவரே வாஞ்சைகளையும் வைராக்கியங்களையும் ஆண்டவரே பக்தி விருத்திகளையும் கொடுத்து இதோ அவர்களை எண்ணம் வைராக்கியத்தோடு ஓட உதவி செய்யும்படியாக செபிக்கிறோமையா. அந்த குடும்பத்துக்குள்ள தேவ சமாதானம் நிறைவாயிருக்கட்டும் என்று செபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படுவதாக செபிக்கிறோமையா. பொல்லாப்பு உனக்கு நேரிடாத வாதையும் கூடாரத்தை அணுகாத

பெரிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாகிய கர்த்தர், இதோ அந்த மனதுருக்கத்தின் தேவன் உங்கள் ஒவ்வொருவரிடம் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனை கிருபைகள், எத்தனை இரக்கங்கள், எத்தனை மன்னிப்புகள் அனுதினமும் தந்து எங்களை வழிநடத்துகிறவரே. இதோ தொடர்ந்து எங்களை வழிநடத்தி கர்த்தாவே, உம்மோடு கூட நாங்கள் தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய உள்ளத்தின் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து கர்த்தாவே தகப்பனே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. இதோ ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் எண்ணம் பெற நடைந்து கர்த்தாவே, எண்ணம் உம்மோடு கூட நடக்கவும் சாட்சிகளாய் இருக்கவும் ஆண்டவரே, அநேகரை கர்த்தாவே உம்மண்டையில கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவரே ஸ்திரப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து

0: வாழ்த்துவீராக, ஆசிர்வதிப்பீராக. ஆண்டவரே மறுபடியுமாய் நாங்கள் குடும்பமாய் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இந்த நாளையும் கடந்து வர உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவாகிய தேவருடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவருடைய ஒத்தாசியோடும் செபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன் அக்கா. அப்படி உங்களையும் உங்களோட குடும்பங்களையும் குடும்பங்களையும் வழி நடத்துவாராக.
1: நாங்க நிர்மலா மேடியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். ஓகே,
2: சொல்லுங்க.
1: எங்கள் தேசத்தின் அநீதிகள், அநியாயங்கள், துன்மாக்கங்கள், கொலைகள், கொள்ளைகள், இப்படிப்பட்ட தீய வழிகளை செய்யற மக்கள் மனம் திரும்பி ரட்சிப்பை காண கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: கர்த்தர் நல்லவர், வல்லவர், மாறாத தெய்வமா இருந்து எங்கள் வாழ்வின் பலனா இருந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிற தெய்வமே. இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பாவுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க தந்த தயவுக்கு உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோங்க தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே இலங்கை தேசத்தை ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு

மனம் மாறவும் ரட்சித்து அடைவோம் கர்த்தர். அவர்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பாவுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் நீர் ஆண்டவர் அவர்களை வழித்திருப்பும்படியாய் சொல்லியிருக்கிறோம். அப்படியாய் கூட கர்த்தாவே நீர் அவர்களோடு கூட இடைப்படுங்க அப்பா. அவர்கள் வார்த்தை கேட்டால் மட்டும் அநேக ஜனங்கள் வார்த்தையை கேட்டு ஆண்டவரே ஒரு காதில் கேட்டு மறு காதில் விட்டு ஆண்டவரே மறுபடியுமாய் தீமையான காரியங்களை அவர்களை ஆண்டவரே வாழ்க்கையிலே நடத்தி கொண்டிருக்கிறபடியா அப்படியா இவர்கள் இல்லாதபடிக்கு கர்த்தர் தாமே நீ பரிசுத்த தெய்வமாயிருந்து ஆண்டவரே தொழுது கொள்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்தமாயிருக்க நீர் ஆண்டவரை

0: ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே உசுபீட்டிக் கொண்டிருக்கிற அவனை ஆண்டவரே வழி நடத்துகிற இந்த சாத்தானுடைய சதி ஆலோசனைகள் எல்லாம் நிர்மூலமாக்கும்படியாய் சபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே ஆண்டவரே அதெல்லாம் நிர்மூலமாக்கி தேவ பிள்ளைகளாய் மாற கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். பா கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த நாளில் அங்கே வாழ்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஆண்டவரே
1: சங்கமம் வானொலியில்
0: பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் குடியிருப்பீர்கள் என்ற

நீரோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் இந்த நாளிலே அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களுக்கு ஒரு ஆண்டவரே ஒரு ஆறுதலை தந்து ஆண்டவரே இந்த வேளையில் அந்த பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆண்டவரே வழிநடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். தேச எல்லை எங்கும் என் தேவனுடைய கரம் அங்கு இருக்கட்டும் கர்த்தாவே. அந்த தேசம் முழுமையா என் இயேசுக்காய் மாற்றப்படட்டும். அநேக ஜனங்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சபையிலே சேர்ந்து ஆண்டவர அந்த இலங்கை தேசத்திலே ஆண்டவர அப்பா ஒரு ஆண்டவர எழுப்புதலை கொண்டு வரும்படியாய் சுபிக்கிறோம். அப்படியா என் தேவனாகி கர்த்தர் அந்த தேச எல்லை எங்கும் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர தன் துஷ்டதனங்களை எல்லாம் விட்டு ஆண்டவர மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தர் அப்பா உடைய வசனங்கள்

ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க ஆண்டவரே அப்பா அவர்களை ஆண்டவரை நீர் ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் சொல்லிக்கிறோம். அப்படியே தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே வழிநடத்தி அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கென்று சீமிக்கவும் உமக்காக வாழவும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கவும் உம்முடைய ஆண்டவரே வேத வசனத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் படித்த தியானிக்கவும் கர்த்தர் அவர்களை உருவாக்கும்படியாய் சொல்லிக்கிறோம். அப்பா அவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே நன்மைகள் மூலமாய் அவர்களை திருப்தியாக்கி அந்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய பிள்ளையா இருந்து ஆண்டவரே மனம் திரும்பி வாழவும் அவர்கள் ஆண்டவர் மறுபடிய ஆண்டவரே அதை ஆண்டவரை விட்டு ஆண்டவரே போகாதபடிக்கு நீர் ஆண்டவரே தேவன் என்பதை அவர்களுக்கு காண்பித்து அவர்கள் எல்லாம் ஆண்டவரை வழிநடத்த முடியாது சொல்லிக்கிறோம். அப்படியே தேவன் ஆண்டவரே இலங்கை தேசத்தை நீ ஆசீர்வதித்து வழிநடத்த தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிற தாவு கர்த்தர் தாமே அப்படியா இனி வழிநடத்த தயவுக்கு உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இந்த வேலை

0: அவர்கள் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனில் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க துணையாயிருங்க. ஜெபிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம். அந்த பிள்ளைகளுடைய ஊழியத்தையும் ஆண்டவரே தேவனாகிய கர்த்தரை கனப்படுத்தி இவர்கள் எல்லாம் ஆண்டவரை ஓங்கி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தேவன் அப்படியா நீ செய்ய போவதற்கா உக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே இந்த ஜெப வேலையை நடத்தி வருகிறதான சங்கமம் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான சகோதரரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகனுக்கு ஆண்டவரே நீங்க துணையா இருங்கப்பா. நீர் நல்ல ஆரோக்கியத்தை பலனையும் தாங்கப்பா. அவர் கையிட்டு செய்யற வேலையெல்லாம் விருத்தியான கர்த்தர் உதவி செய்யுங்க. அவருக்கு எதிர்ப்பாய் செய்யப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும்படியாய் அந்த பிள்ளைகளை அந்த இடத்துல நீர் ஆண்டவரை பிரகாசித்து அநேக ஜாதி ஜனங்களுக்கு சாட்சியா நிறுத்துங்கப்பா. அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் எதிர்ஜன பந்துகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நாமே நீர் ஆண்டவரை உம்முடைய கூடார மரவிலை வைத்து பாதுகாத்து கொண்டு வழிநடத்த முடியாது வைக்கிறோம். இந்த ஆண்டவரே இந்த ஜப வேலை ஆண்டவரை அப்பா தொகுத்து வழங்குறதான அருமையான ஜானட் மகளையும் ஆண்டவரை சர்வ சமூகத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்பா. இந்த மகளுக்கு நீங்க துணையா இருங்கப்பா. அப்பா தன்னுடைய காரியங்களை எல்லாம் விட்டு ஆண்டவரை இதற்காக ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் இடைவெளிகிறபடியால் இந்த மகளுக்கு நீங்க துணையா இருங்க. இவர்கள் எண்ணங்கள் ஏற்கனவே இருக்கிற காரியங்கள் எல்லாம் அறிந்த ஆண்டவரை உதவி செய்யுங்க. அநேக ஆத்மாக்களை ஆண்டவரே கொள்ளை பொருளா கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இவரோடு கூட இருக்கிறவர்களுடைய கணவரை ஆண்ட ஆசீர்வதிங்க. மகனை ஆண்டவரை நீங்க ஆண்டவரை நேசிக்கிறபடியால் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட மகளையும் மகனையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை கொடுக்க தாவு அப்பா சாத்தான் மலையை விரித்தாலும் இந்த பிள்ளைகள் தப்பித்துக் கொள்ள கர்த்தர் நீங்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை ஓங்கி வளர கர்த்தர் நீரே இவர்களை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து வழிநடத்த தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா இந்த ஜெபத்தை ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் கொண்டு வருகிறோம். கர்த்தர் நீங்க ஆண்டவரே அப்பா கிரியை செய்கிறவர் நீர் ஆண்டவரே பதிலை தருகிறவர் நீர் ஆண்டவரே எங்களால் கேட்க மட்டும் முடிய ஆண்டவரே செயல்படுகிற தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவர் இதுக்கு நல்ல விடைகளை தந்து ஆண்டவரே நல்ல காரியங்களை செய்த ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீ செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் அப்பா. துதியும் கனம மகிமை யாவற்றையும் அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்
1: ஆமென். நாங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். நாங்கள் நிர்மலா மேரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் வியாதி படுக்கையிலே வேதனையிலே தவிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அவர்கள் இந்த நாட்களிலே சுகமடைய குணமடைய கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க எய்மிக்காக ஜெபமண்ணுங்கள். அவர் சுவீனமா இருக்கிறார்கள். அந்த சுகத்தின் சுகத்தை விரும்புற தேவன் அந்த சுந்தமாத்திய அனுப்பி சுகம் கொடுக்க வேணும் என்று நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே அப்பா. இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை முது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இம்மட்டுமாய் எங்களை பாதுகாத்து கண்ணின் மணியை போல நீர் வழி நடத்தின உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு சூத்திரம் தாயை போல தேற்றி தகப்பனை போல சுமந்த உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத நல்ல தகப்பனாயிருக்கிறீர். ஜெபங்களை கேட்கிற தேவன் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் அநேக விதமான வியாதிகள் ஆண்டவரே கொள்ளை நோய்கள் அப்பா மருந்துகள் கூட கண்டுபிடிக்காத நிலையா இருக்கிறபடினாலே வேதனையோடு இருக்கிற மக்களுக்காய் வியாதியோடு இருக்கிற மக்களுக்காய் உமது பாதப்படியை பற்றி நிற்கிறோம் ராஜா. இப்பா எல்லா வியாதியில எந்தெந்த விதமான வியாதியினாலே அவர்கள் அக சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு நல்ல விமோசனத்தை கொடுத்து அவர்களை எல்லா பொல்லாப்பிலிருந்து விடுவித்து தேவன் வார்த்தைகளை அனுப்பி உன் வியாதியை நான் குணமாக்குவேன் என்றீரே. அப்படியே உடைய வார்த்தையப்பா அனுப்பி அந்த வியாதிகளை எல்லாம் குணமாக்கும்படியா உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்படியே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளின் காரியங்களை கூட நீங்க பொறுப்பிடுங்க ராஜா. வேதனையும் நீங்கி சுகமாயிருப்பாயாக என்ற வார்த்தையின்படி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளின் வேதனைகளை எல்லாம் நீக்கி சுகமடைய கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஒரு பிள்ளைகளையும் குணமடைய மது கிருபை நாளே நீர் அவர்களே ஆசிர்வதிங்கே. முதானிப்பா இந்த கரமாண்டவரே, தழும்புள்ள கரத்தை நீர் அந்த வியாபியஸ்தர்கள் மேலே நீர் வைத்து நீ ஜெப் ஒப்பு கொடுத்து அவர்களை நீ ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் அவர்களை சுகமடையும் குணமடையும் செய்யறதுக்காய் உமக்கு சோத்திரம். நீ வாழ்ந்த பூமியிலே வாழ்ந்திருந்த நாளிலே எல்லா வியாதிஸ்தர்களையும் அப்பா சுகமாக்கி நீரே ஆண்டவரே. அப்படியாக இந்த நாளிலும் தகப்பனே உம்முடைய கைகள் குறுகி போகவில்லைப்பா. ரட்சிக்கப்படாத படிக்கு உம்முடைய கைகள் குறுகி போகவில்லை. கேட்க கூடாத படிக்கு உம்முடைய செவிகள் மந்தமாகவில்லை ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிற அந்த நேரத்திலே வார்த்தையை அனுப்பி எல்லா பிள்ளைகளின் வியாதிகளை நீர் விலக்கி போடுங்கப்பா. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து கர்த்தர் நீர் அவர்களுக்கு நல்ல சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை கட்டளிடும்படியா இந்த வேலையிலே உமது பாதத்திலே நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் நல்லவரும் வல்லவரும் மகா பெரியவருமாயிருந்து பரிகாரியாயிருந்து அப்பா சூத்திர ராஜா பரம வைத்தியனாயிருந்த கர்த்தாவே நீர் அவர்களை சுகமாக்கும்படியா உங்களுக்கு கரத்திலே பலம் கொண்ட கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியே தேவன் வியாதிஸ்தர்களின் வேதனைகள் எல்லாம் நீக்கி சுகமடைய குணமுழுவைக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. வியாதிஸ்தர்கள் எல்லாம் எழுந்து உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே அவர்கள் சாட்சியின் பிள்ளைகளாய் நிற்க செய்வீராக அப்பா. அவர்களுடைய காரியங்களிலும் வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் உதவி செய்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக வியாதியிலும் வேதனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா ஒரு ஆத்துமாக்களை நீங்க எழுப்புங்க ஆண்டவரே. அவர்களுக்கு உதவி செய்யக்கூட ஆண்டவரே அவர்களுக்கு தேவையானவைகளை மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுக்கவும் அவர்களுடைய காரியங்களிலே பொறுப்பெடுக்கவும் ஆத்துமாக்களை நீர் எழுப்பி தரும்படியாய் வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் அப்படியே ஜபங்களை கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்று பதில் கொடுக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு விசை கூட ஏமி புஷ்பராஜுக்கா ஜெபிக்கிறப்பா. அந்த மகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உமது சமூகத்திலே வந்து எல்லோருக்கா ஜெபிக்கிற அந்த மகளின் அப்பா இந்த வேலையிலே பலவீனத்தை நீர் விலக்கி போடும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒருவன் என்னை கனப்படுத்தி ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்ற வார்த்தையின்படி அந்த மகளை தேவன் நீர் இந்த வேலையில தொட்டு சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த மகள் உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை நாடி நரம்புகள் தசைகள் எலும்புகள் உறுப்புகளிலே உமது ஜீவன் இறங்குபடியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மகளுடைய வாஞ்சைகளை எல்லாம் நிறைவேற்றுங்கப்பா. ஊழிய பாதையில் உமக்காய் ஓடுகிற மகள் ஆண்டவரே கால்களை எல்லாம் மான் கால்கள் போலாக்கி காண்டா மிருகத்து கொத்த பெலன் கொடுத்த ஆண்டவரே கழுகு போல சட்டைகளை அடித்து உயர எழுமி பறக்க கர்த்த நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக கர்த்தாவே மகள் உமக்கு ஊழியம் செய்கிறபடி நாளே ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிறேன். தேவன் அந்த மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளை இடுவீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஜபிக்கிறோம்ப்பா. அப்படியே தேவன் செய்யறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். அதே வேலையிலே இயேசப்பா இந்த நாளிலே கூட ராஜா இப்படியாக நாங்கள் கூடி ஜெபிக்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த சங்கமம் ஊழியத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் யாவரையுமாய் சொந்த ஜனங்கள் எல்லோரையுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அந்த குடும்பங்களிலே ஒருவேளை யாருனா வியாதிப்பட்டிருந்தா இந்த வேலையில ஆண்டவரே சுகமளிக்கும் வல்லமை கடந்து சென்று சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சோத்திரம். தேவதாசனை இன்னும் எடுத்து அதிக அதிகமாய் நீ பயன்படுத்துங்கப்பா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துங்க. எந்த சத்ருவும் பிள்ளைகளை தொடாத படிக்கப்பா. நீ கொடுத்த சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தின்படி நீர் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்படியாக இணைந்து பணிபுரிகிற ஒருவர் ஊழியக்காரரையும் அவர்கள் உமக்கு செய்கிற ஊழியத்தின் தேவன் நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்து வழிநடத்துவீராக தகப்பனே. குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இவர்களுடைய குடும்பங்களிலும் யாரான நோய்வாய்ப்பட்டிருந்தால் ஆண்டவராகிய தேவன் அந்த நோய்களை எல்லாவற்றையும் தேவன் நீர் சுகமாக்கும்படியா இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பிள்ளைகளை கூட ஆசீர்வதிங்க. அப்பா என்ன வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அந்த குடும்பத்தை வேலி போட்டு அக்கினி கோட்டையிலும் பரிசுத்த ரத்தத்தின் கோட்டையினாலே மூடுபடியா ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. மற்றபடியா கூட ஆண்டவரே ஜெபித்த யாவருக்காய் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பங்களிலும் ஒருவேளை ஆண்டவரே ஏதாவது அப்பா நோய்வாய் பட்டிருந்தால் கர்த்தர் அந்த நோய்களில் இருந்தெல்லாம் விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறோம். இருக்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் உமது கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் கர்த்தர் நீ ஆசீர்வதித்து பிறகு செய்வீராக அப்பா. இந்த குடும்பங்களிலும் எவரானாலும் வியாதி பட்டிருந்தாலும் நம்முடைய ஆணிப்பா இந்த கரத்தினாலே தொட்டு அவர்கள் எல்லோரையுமாய் சுகமாக்க முடியாது அந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு விசை கூட ஏமியும் அது கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மகளே நீங்க பொறுப்பெடுங்க எல்லா காரியத்தையும் அப்பா. தேவரீர் உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் உங்க சித்தத்துக்கு நேர ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நீர் எடுத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பிள்ளைகளோடும் பேர பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
2: ஆமேன். உங்களே அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் நீங்கள் யுத்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ரத்தம் சிந்திர நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தாமே இந்த நிலைமை அவர்கள் மாற்றம் அடைய மாறுதல் அடைய அவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும்.
3: அன்பான பரலோக பிதாவே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா. பிதாவே அப்பா அதிகாலையிலிருந்து மற்ற நேரம் அப்பாவின் ஊழிய பாதையிலே நடந்தன், ஆனால் விழுந்தன் அப்பா.

0: என்னை தூக்கி விட்டீங்களப்பா, ஊழியத்துக்கு சென்று வரும்போது அப்பா தகப்பனே நான் விழுந்து விட்டேன், ஆனால் என் தந்தை நீங்க பாதுகாத்திருக்காய், நன்றி அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பாவின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. யுத்தங்கள் நடக்கிற ஒவ்வொரு தேசத்தையும் நீங்கள் பொறுப்பெடுங்க, காத்துக்கொடுங்க, வழி நடத்துங்க அப்பா. தந்தையப்பா, யுத்தத்தில் ஆயுதங்கள் ஏந்துகின்ற கரங்களிலே என் தந்தையின் வார்த்தையை பைபிளை அவர்கள் ஏந்த கிருபை செய்யுங்கப்பா. தந்தையை ஆயுதங்களை போட்டுவிட்டு அவர்களின் கரங்களிலே பைபிள் வார்த்தைகளை அவர்கள் எடுத்து செல்ல கிருபை செய்யுங்கப்பா. தந்தையே வார்த்தையை வாசிக்க கிருபை செய்யுங்கப்பா. நீங்க சமாதான பிறகு அப்பா, நீங்க சமாதானத்தை கட்டளிடுங்கப்பா. தந்தையேப்பா, அந்த யுத்தங்களை ஆரம்பிக்க ஒவ்வொரு இருதயத்துக்கும் அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பியப்பா. நீங்கள் சமாதானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையே, யுத்தங்கள் நிறுத்தப்படட்டும் அப்பா. அந்த தேசத்திலே வாழுகின்ற எல்லா இனங்களை நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க அப்பா, வழி நடத்துங்கப்பா. நீரிய சமாதானத்தையே கொடுங்கப்பா. ஒருவரை ஒருவர் கொன்று குவிக்காத படிக்கு நீரிய சமாதானத்தோடு அன்போடு வாழப்பா. ஒவ்வொரு தேசத்தையும் அப்பா நல்ல ஞானத்தோடு அவர்கள் நடக்கவும் தந்தையே, நாட்டிலே அப்பா எல்லா சமாதானத்தையும் கொடுத்து எங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. நீடிய சமாதானத்தை கொடுக்க போற கிருபைக்காய் நன்றி அப்பா. ஆயுதங்கள் ஏந்துகின்ற கரங்களுக்கு அப்பா பைபிளை அவர்கள் ஏந்த செய்ய போற கிருபைக்காக நன்றி தந்தையப்பா. எல்லாவற்றையும் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையே, நீங்கள் வானொலியை பொறுப்படுங்க அப்பா. தந்தையே, வானொலியை பொறுப்படுத்து தகப்பனே, இன்னும் இன்னும் அப்பா உலகம் முழுவதிலும் மூங்கியோ ஒளிர கிருப செய்யுங்கப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்பாவின் பாதத்தை பற்றி பிடிக்கிறவர்களாக மாற கிருப செய்யுங்கப்பா. மதம் மாற்றம் அல்ல, இது மனம் மாற்றம் அப்பா. தந்தையப்பா, ஏழு கண்டங்களிலும் வாழுகிற அனைவரும் அப்பா இதை கேட்டு அப்பாவின் பாதத்துக்கு வர கிருப செய்யுங்கப்பா. தந்தையின் பாதத்துக்கு வர்ற ஒவ்வொரு மரியாதை போல இருக்க ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் உங்கள் வார்த்தை அனுப்பியப்பா. அவர்களை இப்ப அமர்ந்திருக்க தகப்பனின் ஆசீர்வதிங்கப்பா. எபித்திட்டு போறவர்களையும் எபிக்க வந்திருக்கிற இனி எபிக்கிற எபிக்க போறவர்களையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறனப்பா. அவர்களையும் அப்பா எந்த சத்திரமும் மேற்கொள்ளாத படிக்கு தந்தை பாதுகாத்து வழி நடத்தும்படியாக உங்கள் செட்டிகளை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தந்தையப்பா, அனைவரையும் அப்பா அப்பாவின் திருக்கரத்தினை ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி அப்பாவை உயர்த்தி நாங்கள் சொர்க்கவும் என் தந்தை பெருகணும் அப்பா. எல்லாவற்றையும் பாதத்தினை ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். வினோ, நீங்கள் ஏழைகள், விதவைகள், திக்கெட்ட பிள்ளைகள், உணவுடைக்கு வழியின்றி கஷ்டப்படுற ஆத்துமாக்கள் ஓதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கத்ததாமே அவர்களை ரட்சித்து நடத்த வேணும், ஆசீர்வதிக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆண்டவரே, மகாண்பிறக்கும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு நாளை தந்து ஆண்டவரே ஜீவனோடு எழுப்பி ஆண்டவரே எங்களை வழி நடத்துற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி. ஆண்டவரே ஜீவனை தந்தி எங்களை ஆண்டவரே, சுகம் தந்தி எங்களை ஆண்டவரே, பாதுகாத்து எங்களை ஆண்டவரே, இம்மட்டுமாக நடத்துகிறேன் இப்பினேசரே. இனிமேல நீங்கள் எங்களை நடத்தி காக்க போறதுக்காக தகப்பனே மக்க கோடான கோடி நன்றி என்று செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நாங்கள் விழுந்து போகாதபடி எங்களை தூக்கி எடுத்து காத்து வருகிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி. ஆண்டவர் கத்தாவே, ஆவியானவரை இம்மட்டமாக நடத்தி நீங்களே அப்பா. இப்போதும் ஆண்டவரே தகப்பனே இந்த சகோதரியோடு கூட இருந்து இந்த சகோதரி வருகிற வேளையில, ஜெபத்துக்கு வருகிற வேளையில் ஆண்டவர் தகப்பனே இந்த சகோதரி விழுந்து போன நேரங்களிலும் தூக்கி எடுத்தீங்களே, கிருபை கொடுத்தீங்களே, சுகம் தந்தீங்களே, சாட்சியாக இருக்க பண்ணினீங்களையா, உமக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவர் தகப்பனே கத்தாவே, இந்த ஜெப வேலைக்காக வருகிற ஒவ்வொருவரை நீங்கள் வழி நடத்துற கிருபைக்காக தயவுக்காக ஐயா உமக்கு நன்றி. ஆண்டவர் இந்த சங்கம வானொலி நூடாக தகப்பனே இந்தெந்த மூலைகள் எந்தெந்த காதுகளில் எந்தெந்த மக்களுக்கு கேட்கப்படுகுதோ தகப்பனே, இந்த ஜெபங்கள் கேட்கப்படுதோ என் ஆவியானவர், அந்த மக்கள் ஒவ்வொருவரை நீங்கள் தொட போறதுக்காக என் தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவரே ஆவியானவரே கத்தாவே, இந்த சங்கம வானொலி உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை அறிக்கையிட அப்பா இந்த சங்கம வானொலி நடைபெறுகிறதை அப்பா நாங்கள் யாவரும் காண்கிறோம். நீங்களும் ஆசீர்வாதம்.

வருகிறீங்களே ஆண்டவர், நடத்தி வருகிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவர். கர்த்தாவே, இந்த ஜெபங்களை யார் யார் கேட்டு அப்பா இதை அப்பா அலட்சியம் பண்ணாதபடி தகப்பனே அவர்கள் தங்களுடைய சிரசுகளில் பதிந்து என் தேவனே உம்முடைய வார்த்தைகளை அறிய அப்பா தகப்பனே ஒவ்வொருவருக்கு நீங்கள் கிருபையை கொடுக்க போறதுக்காகவா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாட்களிலும் என் ஆவியானவரே அப்பா உலகத்தில் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ எத்தனையோ பெருமையான மனிதர்கள் ஆண்டவரே கர்த்தாவே, இவர்கள் எல்லாவற்றிலும் தகப்பனே நீங்கள் அப்பா எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்தி ஒவ்வொரு பெருமைகளையும் ஒவ்வொரு மனிதர்களின் பெருமையான எண்ணங்களையும் நீங்கள் நீக்கி போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, அப்பா தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஏழை எளிய மக்கள், திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகள், புறக்கணிக்கப்பட்டோர் எல்லோரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. கர்த்தாவே ஆவியானவரே, எல்லாரும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர். ஆம் தேவனே கர்த்தாவே, நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே, எல்லோரையும் உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன் என்று. ஆம் தேவனே, நீங்கள் வரைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பார்த்து நடக்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, திக்கத்தவர்களாக விதவிகளாக அப்பா ஒன்றுக்கு உதவாதவர்களாக இருக்கிற நீங்க ஒவ்வொருவரையும் நீங்கள் பயன்படுத்தி நடத்த போறதுக்காக அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஏழை எளிய மக்களை உம்முடைய

0: நீங்கள் போசித்து நடத்துங்காண்டவர். ஆம் தேவனே கத்தாவே, அப்பா பறவைகளுக்கு கூட நீங்கள் போசிக்க ஆகாரம் கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவர். ஆம் தேவனே, உம்முடைய சாயலாக படைத்த உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்க மாட்டீங்களோ அப்பா? உம்மை இறந்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் அவர்களை உற்று நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறீங்களே ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, அப்பா இந்த ஏழை எளிய மக்களுக்கு உம்முடைய கிருபையை ஊற்றுங்காண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த மக்களும் ஆண்டவரே நன்றி உள்ளவர்களாக, நன்றியோடு நடக்கிற பிள்ளைகளாக தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிட்டு வர ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து அனுக்கிரகம் பண்ணுங்காண்டவரே. தேவனே கர்த்தாவே, எந்த பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை விட்டு விலகாதபடி, உம்முடைய வருகையின் போது நீங்கள் யாரையும் அறியேன் என்று சொல்லாதபடிக்கேன் தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்பு நிறை இந்த பிள்ளைகளாக, ஒருவருக்கொருவர் அன்பை ஊற்றுகிற பிள்ளைகளாக அப்பா தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா சமாதானத்தின் பிள்ளைகளாக இருக்கும்படி என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் இருந்து காத்து கொள்ளுங்காண்டவரே. உம்முடைய கிருபையினாலே மூடுங்காண்டவரே, உம்முடைய இரக்கங்களினாலே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் முடிசூட்டுங்காண்டவரே. தேவனே கர்த்தாவே, அப்பா அடைக்கலம் கொடுக்கிற தகப்பனும் நீங்கள் தானே ஐயா. தகப்பனே, அடைக்கலம் இல்லாத பிள்ளைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு அப்பா எல்லோருக்கும் ஆண்டவரே நீங்கள் அடைக்கலம் கொடுங்காண்டவரே. ஆவியானவரே, திக்கற்று போய் இருக்கிற பிள்ளைகள் என்ன என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பார்த்தேன்வனே, ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஒவ்வொருவருக்கும் கிருபையை ஊற்றுங்காண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் எதுவும் ஆகாது ஆண்டவரே. உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம், உம்முடைய அன்பு இல்லாவிட்டால் எதையும் நாங்கள் சாதிக்க முடியாது தகப்பனே. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்முடைய வசனங்களை கை கொண்டு நடக்க அப்பா தகப்பனே, தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் கூட இருங்காண்டவரே. எந்த ஒரு பிள்ளைகளும் சத்ருவானவன் பிடியில் அகப்பட்டு போகாதபடி, அவன் வெற்றி கொடி பிடிக்காதபடி என்றவனே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டெடுத்துக் கொள்ளுங்காண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆவியானவரே விழுந்து போகிறார்கள் ஆண்டவரே, சத்ருவானவன் பிடியில் அகப்பட்டு தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே, யார் விடுவிப்பார் என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு அப்பா உம்முடைய வசனங்களோடு நடந்து வர ஆண்டவரே, அப்பா தகப்பனே அவர்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய வசனங்களை கை கொண்டால் விடுவிப்போம், விடுவிக்கப்படுவோம் என்ற உணர்வை அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அறியாமல் மாண்டு போகிறார்கள் ஆண்டவரே, அறியாமல் சத்ருவானன் பிடியில் அகப்பட்டு போகிறார்கள் ஆண்டவரே, உலக ஆசைகளுக்கு ஈடுபட்டு இணங்கி போகிறார்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த உலகில் வாழ்வது எத்தனை காலம் என்று ஒவ்வொருவரும் உணரும்படியான உணர்வை கொடுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யத்திலே வாழுகிற, உம்முடைய ராஜ்யத்திலே வாழுகிற பிள்ளைகளாக வாழப்போகிறோம் என்கிற உணர்வோடு அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சத்ருவானவனின் அப்பா சத்ருவானவன் பிடியிலிருந்து நாங்கள் விடுவித்து, அவனின் பாவங்கள் சாபங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு நாங்கள் வாழ ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா ஞானத்தை தந்து காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஞானம் இல்லாமல் நடக்கிற காரியங்களில் தேவனே நீங்கள் அடித்து அப்பா, நீங்கள் எங்களை அடித்து புடமிட்டு ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாமல் எதுவும் இல்லை ஆண்டவரே, எதுவும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய கிருபையோடு நாங்கள் யாவரும் நடக்கும்படி என் தேவனே எங்களோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரனோடு கூட இருங்காண்டவரே. தகப்பனே, தடைகளை எடுத்து போடுங்காண்டவரே. இந்த சங்கம வானொலி ஜெபிக்கிற வேளையில் வருகிற தடங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே, சமாதானமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து ஜெபிக்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியினூடாக இன்னும் இன்னும் அதிகமான மக்கள் அப்பா விடுவிக்கப்பட வேணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்க வேணும் ஆண்டவரே. உம்முடைய வசனங்களை கை கொண்டு அப்பா தகப்பனே உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஊடாக நடக்க வேணும் ஆண்டவரே. தேவனே ரட்சிக்கப்பட கிருபைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொட்டுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே இந்த வேளையிலும் ஆவியானவரே அப்பா இந்த சகோதரியோடு கூட இருந்த ஆண்டவரே, ஜன சகோதரியோடு கூட இருந்து அந்த குடும்பங்களோடு கூட இருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உங்களுக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட குடும்பங்கள் ஆண்டவரே, உங்களுக்காக ஜெபிக்க அனுமதித்திருக்கிறீங்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே ஆவியானவரே இந்த குடும்பத்தை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து ஆவியானவரே இன்னும் இன்னும் அதிகமான ஆத்துமாக்களை இவர்கள் மத்தியில சேர்க்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே நீங்கள் ஆண்டவரே இந்த குடும்பத்தோடு செய்வாடி இந்த குடும்பத்துல நன்மையான காரியங்களை நீங்கள் நடத்துகிற கிருபைக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே இதே போல இங்கு வந்து செபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே இந்த குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீங்கள் வழி நடத்தி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. மலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரம் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஆண்டவரே ஆவியானவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை விட்டு விலகாதபடி வழி விலகி போகாதபடி அப்பா நேரான பாதைகளை நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. அப்பா இனி வருங்காலங்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக தகப்பனே இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை அப்பா தகப்பனே நீங்கள் அனைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. கர்த்தாவே வர முடியாத ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடும் கூட இருங்காண்டவரே. கூட இருந்து அவர்களையும் வழி நடத்துங்காண்டவரே. ஏமே சகோதரி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே அந்த சகோதரியோடு கூட இருங்காண்டவரே. அந்த சகோதரிக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்காண்டவரே. அப்பா ஒவ்வொருவருக்காகவும் உம்முடன் பரிந்து பேசி ஜெபிக்கிற சகோதரி ஆண்டவரே. கர்த்தாவே இந்த சகோதரிக்கு வந்திருக்கிற எல்லா தடங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போட்டு ஆண்டவரே மீண்டுமாக இந்த இடங்களில் வந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படியான கிருபையை அந்த சகோதரிக்கு கொடுங்க ஆண்டவரே. தேவனே நல்ல சுகத்தையும் நல்ல சமாதானத்தையும் கொடுத்து ஆண்டவரே பாதுகாத்து அந்த குடும்பத்தை வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய அடைக்கலத்துல அப்பா வைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நேற்று இன்றும் என்றும் மாறாதவரையா உமக்கு கூட்டி நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் ஐயா. எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவை ஆமீன் ஆமீன் ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி. வினோ கத்தர் உங்களோடும் புள்ளியோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். அங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் ஊடக தலைவர்களுக்காகவும் ஐக்கிய நாட்டு தலைவர்களுக்காகவும் யுத்த நாடுகளில் இருக்கிற தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாருக்குள்ளும் தேவனுடைய ரட்சிப்பு இறங்க வேண்டும், தேவனுடைய சமாதானம் இறங்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆயுதங்களை உற்பத்தி ஆக்குறவர்கள் ஆயுதத்தை விற்பனை ஆக்குறவர்கள் இவர்கள் மத்தியிலும் கத்த பேச வேணும் என்று சொல்லி நீங்க எல்லா ஐந்து கண்டத்திலும் தேவனுடைய ரட்சிப்பு பரிபூர்ணப்பட கத்தர் உதவி செய்ய ஜபத்திலே வழி நடத்துங்கள். சிசிலியா அம்மாவுக்காக ஜபம் பண்ணுங்க.
2: நன்றி அப்பா. பிதாவின் தேவனையே பொறுப்படுங்க. பரிசுத்த ஆவியானவரே பொறுப்படுங்க அப்பா. பிதாவே தேவனே பொறுப்படுங்க அப்பா. தேவனே பொறுப்படுங்க. ஆவியானவரே நீங்கள் ஜபம் பண்ற ஆவியானவர் அப்பா. நீங்கள் பாக்க கிடங்கால பெருமூச்சுகளோடு தேவனே அப்பா இந்த வேண்டுகளுக்காக நீங்கள் ஜபம் பண்ற தேவனப்பா. பிதாவே தேவனே இந்த தேசங்களிலே தேவனே ஒவ்வொரு தேசங்களிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவனே அப்பா நீங்கள் காண்கிறீர்கள் அப்பா. பிதாவே கடைசி காலத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் காண்கிறீர்கள் தேவனே. பிதாவே ஒவ்வொரு தேச தலைவர் ஒவ்வொரு அதிகாரிகளையும் பொறுப்படும் அப்பா. பிதாவே இயேசு ராஜாவே இந்தவனே இந்த தேச தலைவர் அதிகாரிகள் இருந்து கிரியை செய்யற உங்களுக்கு எதிராக கிரியை செய்யற பொல்லாத ஆவியல் அப்பா. பிதாவே வான மண்டலங்கள் இருந்து கிரியை செய்யற பொல்லாத ஆவியுடைய சேவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. அந்தகார லோக அதிபதியுடைய சகல கிரியைகளும் சேர்ந்து போவதாக. பிசாசாருடைய திடத்தலங்கள் அதிகாரங்கள் எல்லாம் வெளியேறுவதாக விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திருடையும் கொள்ளையும் அழிக்க மற்ற ஆவியல் தேச தலைவர்கள் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே, இவள் இந்த கிரியாசி பொல்லாத ஆவியல் பாகால் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக. இந்தவனே பிதா, இயேசுவின் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக, அந்த கிறிஸ்துடைய ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக. இந்தவனே, ஓ வலிச பதுடைய ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. நன்றி பிதாவே, நன்றி இயேசு ராஜாவே. இந்தவனே, நன்றி அப்பா பிதா. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமே மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுத்தேன் தேவன் அப்பா பிதாவே. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தான் தேவனே. நன்றி ராஜாவே. அப்பா, உலகத்திலே இருப்பாலும் உங்களுக்குள்ள இருப்பார் பெரியவன் சொல்ல தேவனே. நன்றி அப்பா பிதாவே. இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை சொன்ன தேவனே. நன்றி அப்பா பிதா. சேவானோடு இருந்த தேவனே நன்றி ராஜாவே. தேவனே பிதாவே, அப்படியா இந்த கடைசி நாளிலே ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிய தேவனே பிதாவே முகமூடிகளை நீங்கள் கிழிப்பதற்காக நன்றி இயேசு ராஜாவே. தேவனே, அரசு குடும்பங்களினுடைய முகமூடிகளை நீங்கள் கிழிப்பதற்காக நன்றி இயேசு ராஜாவே. தேவனே, எதை விதைத்தார்களோ அதை அறுக்கிற காலம் அப்பா இயேசு ராஜாவே. உம்முடைய நீதியை சரிக்கிற வேலை வந்தான் சொன்ன தேவனே நன்றி அப்பா பிதாவே. உன்னுடைய தேவனே பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை உண்மை தள்ளி உம்முடைய வார்த்தைகளை தள்ளி இயேசு ராஜாவே. தாங்கள் கட்டுகிற பாபேல் கோபுரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இடிந்து விடுவதாக. சங்கீதம் ரெண்டிலே சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற போவதற்காக நன்றி இயேசு ராஜாவே. தேவனே, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகளும் ஒழிந்து போனாலும் இயேசு ராஜாவே. ரெண்டு நாளாக 20:22 சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நீங்கள் நிறைவேற்ற போவதற்காக நன்றி. நீங்கள் யுத்தம் செய்வதற்காக நன்றி அப்பா பிதாவே. நன்றி, உம்முடைய ஆளுகை வருவதாக, உம்முடைய ராஜ்யம் இந்த தேசபங்கம் வருவதாக, உம்முடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறுவதாக. இயேசு ராஜாவே, ராஜாதி ராஜனே, ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜாதி ராஜனே, கத்தாதி கத்தாவே, உம்முடைய உம்முடைய நீதிய சரிக்கட்டும் வேலை வந்ததற்காக நன்றி அப்பா. யுத்தம் செய்யுங்கப்பா ஒவ்வொரு தேசங்களுக்காக, வழக்காளர்களையா ஒவ்வொரு தேசங்களுக்காக, நீதி செய்யுங்கப்பா ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகளுக்காக. எவரே கொண்டு குவிக்கிற ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகளை பொறுப்படும் அப்பா பிதாவே. எவரே பொல்லாத பிசோலே கிரிகளை விட்டு வெளியேறுவதாக, இருதயங்கள் சிந்திகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. உம்முடைய கல்லான இருதயத்தை அறிந்தவனே, சதையான இருதயத்தை கொடுங்களப்பா பிதாவே. எவனே இந்த மக்களை மட்டும் ரட்சியுங்களப்பா பிதாவே. பாதாளம் செல்லாதவர் இந்த தேச தலைவர் அதிகாரிகள் எவனே இவளை மட்டும் ரட்சியுங்களையா இயேசு ராஜாவே. தேவன், ஓ உம்முடைய அக்கிரியை போல வந்து தேவனே அப்பா, உம்முடைய அக்கிரியை போடுங்கள் ஐயா. ஓ தேவன், எல்லா அசுத்தங்களையும் சுட்டறிப்பினாலே சுட்டறியுங்க அப்பா பிதாவே. தேசத்து மக்களை பாதுகாக்க தேவனே நீங்கள் ஏற்படுத்தின தேசத்தலா அதிகாரிகள் அப்பா, தேசத்து மக்களுக்கு எதிராக பாதுகாப்பு இல்லாம இருக்கிற நீங்கள் பாக்குறீங்களே இயேசு ராஜாவே. நீங்கள் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை நீங்கள் ஏற்படுத்த போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. நன்றி அந்த தேவனே சோஸ்தம் ஐயா, தேவனே சோஸ்தம் ஐயா. இதை அனே தேவனே பூமியில் கண்கள் எல்லாம் இதை காணப்போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. தேவனே வெளிப்படாத மரபொழும் அல்ல அப்பா பிதாவே. தேவனே அறியப்படாத ரகசியங்களும் இல்லையே ராஜாவே. எல்லாவற்றையும் நீங்கள் வழியிலே கொண்டு வந்ததுக்காக நன்றி ராஜாவே. தேவனே 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவனே நடந்த ஒவ்வொரு காரியம் இஸ்ரவேல் தேசத்திலே அப்பா, பாகால் வழக்கங்கள், பிள்ளைகளை பலி கொடுப்பது, பகலைக்குவது, சகல கிரியம், காலானிய தேசத்திலே கிரிய கொள்ளாத ஆவியல் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியாகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். பரிசுத்த இரத்தத்தை இஸ்ரவேல் தேசத்தின் மீது தெளிக்கிறேன். பாகால் ஆவியால் சுட்டரிக்கப்படுவதாக, இயேசுவேலின் ஆவியால் சுட்டரிக்கப்படுவதாக, இஸ்ரவேல் தேசத்தின் வான மண்டலங்கள் அந்த கிரியா செய்வ பொல்லாத ஆவிய சேவைகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக, இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்படுவாராக. தேவனே உம்முடைய பரிசுத்த இரத்தம் அப்பா பிதாவே சிந்தின பூமியில தேவனே நடக்கிற ஒவ்வொரு கிரியாவும் சுட்டரிக்கப்படுவதாக, சோதாம் குமரா பாவங்கள் சுட்டரிக்கப்படுவதாக, எல்லா தேவனே எல்லா கோட்டுகள் பிசாசின் கோட்டுகள் இஸ்ரேல் இருந்தால் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற சகல கிரிகளும் சுட்டரிக்கப்படுவதாக. பாலோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் கத்ராய் கிரேசுடைய நாமத்துக்கு முன்பாக முடங்குவதாக. எந்த ஒரு பிதாவே இஸ்ரேல் மக்களுடைய முழங்கால் யாவும் கத்ராய் கிரேசுடைய நாமத்துக்கு முன்பாக முடங்குவதாக. இஸ்ரேல் தேசம் பரிசுத்தப்படுவதாக இயேசு ராஜாவே. உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தை சலிக்கிறோம்பா வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கெங்கும். பலத்தினாலும் அல்ல, ஆயுதத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகின்றதை இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அறியத்தக்கதாக, உணரத்தக்கதாக, தேச வசிக்கப்படுவதாக, முழங்கால் முழங்குவதாக தேவனே பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. இஸ்ரேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனே பவுல் சொல்லுவார் ரோமர் 10:1. இஸ்ரேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்னுடைய விண்ணப்பம், என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய விருப்பம் என்று. தேவனே அதை நீங்கள் இந்த கடைசி நாட்களில் செய்ய போவதற்காக நன்றி. கடைசி நாட்களில் செய்ய போவதற்காக நன்றி அப்பா பிதா. ஓ நன்றி அந்தவனே. அக்கிரியை போனுங்கள் ஐயா, உம்முடைய சுட்டறிப்பினாவின் சுட்டறியும் அசுத்தங்களை, தேசங்களில் நடக்கிற சகல காரியம், தேச தலைவர் மத்தியில் நடக்கிற சகல காரியங்களும் சுட்டறிப்பினாவினாலே சுட்டரிக்கப்படுவதாக ஒரு பக்கப்பற சந்தரணியும். நன்றியாவியானவர் போடுவையா, உம்முடைய அக்கிரியை புதிய ஏற்ற கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்க. தேசம் அனைத்தும் முழங்காக முழங்குவதாக. சமாதானத்தின் தேவன் தானே சாத்தானுடைய சாத்தானுடைய சகல கிரியர்கள் உங்களுடைய காலங்களே நசுக்கி போடுவான் சொன்ன தேவன் நன்றி அப்பா பிதாவி. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவி. உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவனே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் கொடுத்தீங்க அப்பா பிதாவி. Esaiah 45:11 நீங்கள் கட்டளையிட ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறப்போவதற்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் மூட விருந்து நீங்க சேர காரியம் பயங்கரமா இருக்கும் சொன்னதுக்காக நன்றி அப்பா. ஆராய்ந்து பார்க்க முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை இந்த ஜப குழுவின் மூலமா நீங்க செய்ய போவதற்காக நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நன்றி பரிசுத்தாவியானவர். Yohan 14:12 சொன்னீங்களப்பா, நான் செய்த கிரிகளின் செய்வீங்க அதற்கு மேலான கிரிகளை செய்வீங்கப்பா பிதாவே. இந்த கடைசி நாட்கள் எபேசியர் ஆவில சொன்னது போல் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் இல்லை, வான மண்டலங்கள் இருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவியுடைய சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. தேவனே உங்களுடைய பிள்ளைகளை அக்கிரி ஜுவலாய் மாற்றும் ஐயா தேவனே பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. அதிலிருந்து வாழ்ந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையிலும் அப்பா பிதாவே அக்கினியாய் கலந்து செல்வதாக, உங்களுடைய லாபம் தேவைப்படுவதாக. நீங்கள் பெருகோம் ஐயா, அடியன் சிறுகோம், ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறுகோம் ஐயா தேவனே. கிருப செய்யுங்கப்பா. ஓ நன்றி அந்தவனே. போதுமையா உடைய அக்கினியை வைராக்கிய வாஞ்சை விடுங்கப்பா. ஒரு உடைய பிள்ளைகளுக்கும் அவியானவரே ஓ வைராக்கிய வாஞ்சனாலே நிரப்புங்கப்பா பிதாவே. அன்று அத்தியனை பட்டணத்திலே தேவனே பிதாவே தவள் சென்ற போதப்பா எவனை விக்கிறாங்களை கண்டு அவர் ஆவியிலே வைராக்கியம் அடைந்தால், அந்த வைராக்கியத்தை இந்த கடைசி நாளில் இந்த பிசாசுகளுக்கு எதிராக கிரியா செய்ய, யுத்தம் செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனே பிதாவே நீங்கள் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்களப்பா. அதை பயன்படுத்த பலப்படுத்த ஆவியானவரே கிருபை செய்யுங்கப்பா பிதா. உச்சமையா உடைய ஆவி. ஓ நன்றி ராஜாவே. நீங்கள் அக்கினியா இறங்குவதற்காக நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு மீதும் உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக, உம்முடைய அக்கினி இறங்குவதாக, உம்முடைய வைராக்கியம் இறங்குவதாக. அக்கினி ஜுவாலை மாற்றும் ஐயா என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே. நன்றியை எடுத்து பயன்படுத்துங்க ஐயா, உம்முடைய ஊழியத்துக்கு பலப்படுத்துங்க. வரங்களினால், வல்லமையினால், அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. கத்ரா ஏசு கிரேசு அப்போஸ்தலர் 10:30 சொன்ன போல் தேவன் கத்ரா ஏசு கிரேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசுகளை துரத்துகிறவராயும் நோயை சோப்பிடுதான் சுற்றி திரிந்தாண்டு. அப்படியாக கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. எவனே நோயை சுவப்படுத்த பிசாசுகளை திரத்த நன்மை செய்யதவனே கிருப செய்யுங்கப்பா பிதா. நன்றி அந்தவனே சோசனம் அப்பா. நன்றி பரிசுத்தாபியானவரி. பொறுப்படுங்களப்பா தேவனே. இந்த சிசிலியா தாயாரை பொறுப்படுங்க தேவனே பிதாவி. இருதயத்தை பார்க்கிறதுவனப்பா, நொறுங்கின்ற இருதயத்துக்கு நீங்கள் காயம் கட்டுகிறவரப்பா. Esaiah 57:15 சொன்னது போல் நொறுங்கின்ற இருதயத்தினுடைய ஜபங்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்கலாம். அந்த தாயார் இருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் பதில் கொடுங்கள் ஐயா. உம்முடைய சித்தத்தின்படி தேவனை ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கும் நீங்கள் பதில் கொடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறீங்கள் ஐயா இயேசு ராஜா. தேவனே புறப்படும் அப்பா பிதா. தேவனே புறப்படுங்க. ஜபத்துக்கு தடையா இருக்கிற சகல கிரிகளும் ஓ அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. இன்று நீங்கள் பரிசுத்தப்படுங்கள், நாளைக்கு அற்புதத்தை காண்பீங்க. யோசுவா 3:5 சொன்னீங்கப்பா தேவனே பரிசுத்தப்படுத்துங்க ஐயா இயேசு ராஜா. பரிசுத்தப்படுதுங்க ஆவியானவரே தேவனே. ஜபத்தை கேளுங்களப்பா பிதாவி. ஓ நீ அக்கிரம சிந்தை கொண்டிருந்தாயானால் உன் ஜபத்துக்கு பதில் இல்லைன்னு சொன்னீங்கப்பா பிதாவி. தேவனே இதயத்தை பார்க்கிற தேவனே இந்த தாயாருடைய ஜபத்தை கேட்டு பார்க்கணுங்கள் ஐயா. தேவனே அந்த அல்பம் சூழலுக்கு பரிபூர்ண சொத்தை கொடுங்களப்பா. கணவன் மனைவிக்கு அவர்கள் இருவர் அல்ல ஒருவர் சொன்னீங்க, ஒரே இதயத்தை கொடுங்க, ஒரே சிந்தையை கொடுங்கப்பா. எங்கே இருவரோ மூவரோ உம்முடைய நாமத்திலே ஒருமனப்பட்டு கூடி ஜபிக்கும் பொழுதுப்பா, கணவனும் மனைவியும் அல்போன் சுதரனும் சிசிலியா சிஸ்டரும் ஒருமனப்பட்டு கூடும் பொழுதப்பா, ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10000 பேரையும் சொல்லுவான்னு சொன்னீங்களப்பா. அதே போல உங்களுடைய வல்லமை இறங்குவதாக அந்த வீட்டுக்குள்ளே,
3: சரீரத்திலே வல்லமை இறங்குவதாக, சகல நோயும் வெளியேறுவதாக, விசுவாசம் கொடுக்கிற நோய்கள் வெளியேறுவதாக, பாரம்பரிய நோய்கள் வெளியேறுவதாக, பரிசுத்தாலே கழுவுங்க. ஒவ்வொரு உறுப்புகள் நரம்புகள் எலும்புகள் தசைநார்கள் கத்தக்குழாயர் உள்ளுறுப்பழங்கும் உம்முடைய அபிஷேகம் உம்முடைய அக்னி உம்முடைய சுவனுக்கும் வல்லமை இறங்குவதாக என் தேவனே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே, நன்றி பரிசுத்தாவியானவரே. பொறுப்படங்கள் ஐயா என் தேவனே பிதாவே, ஓ பரிசுத்தாவியானவரே என் தேவனே அப்பா, ஏமி சிஸ்டர் பொறுப்படங்கள் அப்பா பிதாவே, தேவனே இந்த மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுங்கள் அப்பா. உம்முடைய ஊழியக்காருடைய தேவனே ஜபங்களை கேட்டு தேவனே நீங்கள் பல்கொடுக்கிறவரப்பா பிதாவே, உம்முடைய ஊழியக்காருடைய நோயை சுகப்படுத்துற தேவனப்பா பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கொடுக்கப்பட்டு போவதில்லையா அப்பா பிதாவே. தேவனே நீங்க சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனா இருக்கிறீங்க. உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி இந்த மகளை சுகப்படுத்துங்க. உம்முடைய தழும்புகளாலே குணமானவர்கள வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்கள் அப்பா பிதாவே. தேவனே மன்னியுங்கள் ஐயா இயேசு ராஜாவே, நோய்க்கு காலமாக்குற சகல கிரிகளே மன்னியுங்க. தேவனே புதிய இதயத்தை புதிய ஆவியை கொடுங்க, புதிய சரீரத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு உறுப்புகள் நரம்புகள் எலும்பு தசைநார் ஓ தேவனே ஓ உள்ள உறுப்பழங்கும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. என்னென்ன உறுப்பு செயல்படாம இருக்குதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை செயல்படுவதாக என் தேவனே, உம்முடைய நாமம் மகிழப்படுவதாக. நீங்களே அற்புதம் செய்யறதவனப்பா, உங்களுடைய வார்த்தை வறுமையா திரும்பாது. தேவனே சோசனம் குடும்பத்தை ரட்சி ஓ அக்கினி மேலா சூழ்ந்து கொள்ளும் ஐயா இந்த ஓ அது சீக்கிரத்தில் மகள் திரும்பமாய் வந்து நிறையோ நினை தேவனே கிருபா செய்யுங்கப்பா பிதா. நன்றி என் தேவனே சோசனம். நான் வேறு யாருக்கு சொன்னீங்க ப்ரே பண்ணணும்னு சொல்லிட்டு வேறு யாருக்கும் ப்ரே பண்ணணும்னு சொன்னீங்க சிஸ்டர். ஹலோ
1: ஓகே சிஸ்லி அம்மாக்கு தான் சொன்னேன்.
3: ஓகே ஓகே நன்றி பிதாவே, நன்றி ராஜாவே. இந்த தேவனே பொறுப்படுங்கள் அப்பா, இந்த ஊழியத்தை பொறுப்படுங்கள் ஐயா, ஊழியத்தை சேர்ந்த லெஸ்லி பிரதர் பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. இந்த வருஷத்திலே நீங்கள் பெரிய காரியங்களை இந்த ஊழியத்தின் மூலமாக செய்ய போற்காய். நன்றி அப்பா, சரியான நேரத்திலே சரியான ஊழியத்தை நீங்கள் அப்பா ஏற்படுத்தீங்கள் அப்பா. அதே போல் சரியான நேரத்திலே சரியான வேளையிலே அப்பா இந்த ஊழியத்தின் மூலமாக தேவனே தேசங்களை ஐயா எவரே 11:33 சொல்றப்பா, உங்க விசுவாசத்தினாலே தேசங்களை ஜெயித்தாண்டேசு ராஜா, தேசங்களை ஜெயிக்கத்தக்கதாக பிதாவே. உம்முடைய விசுவாசத்தினாலே ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா பிதாவே, ஒவ்வொரு தேசங்களுக்காக ஜபிக்க திறப்பின் வாசல் என்று ஜபிக்க தேவனே ஜப ஆவியினாலே நிரப்புங்கப்பா, வல்லமையினாலே நிரப்புங்கப்பா இயேசு ராஜாவே. தேசங்களை அசைக்கவளாய் மாற்றுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. ஓ நன்றி அப்பா பிதாவே. தேவனே லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியும் அப்பா, குடும்பத்தை ஆசீர்வதி, மலைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா, அந்த ஊழியத்தை ஆசீர்வதியும் தேவனே பிதாவே. அதே போல் ஜெனசிஸ் பொறுப்படுங்கள் அப்பா, கணவனை பொறுப்படும் பிள்ளைகளை பொறுப்படும் அப்பா, ஆசீர்வதிங்கள ஐயா, அக்கினி ஜுவாலையா மாற்றி எதற்காக அழைப்பீங்களோ அந்த அழைப்பிலேயே பார்த்தாவே தேவனே ஓடத்தக்கதாக ஒரு புதிய பலத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவியினாலே நிரப்புங்க. தானியலுக்குள்ளே ஒரு விசுவாசித்த ஆவிய கொடுத்தீங்கள் ஐயா தேவனே. தானியல் தீர்மானம் எடுத்தால் ஐயா இயேசு ராஜாவே, தானியல் உண்மையாயிருந்தாலே பாப்பிதாவே, அவருடைய காரியங்கள் அனைத்தும் முடிவிலே ஜெயமாயிருந்தான்னு சொன்னீங்களப்பா. அதுபோல் தேவனேந்த சிஸ்டர்ஸுடைய குடும்பத்தை ஜெயமாக மாற்றுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஓ தேவனை ஜெயமாய் மாற்றுங்களப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தினால் வரும் சொன்ன தேவனே, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஐயா உம்முடைய ஜெயம் வருவதாக இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி. உம்முடைய பிள்ளைகளப்பா ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவர், நன்றி அப்பா. ஓ உம்முடைய அக்கினிக்காய் நன்றி, உம்முடைய ஆவிக்காய் நன்றி, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி அப்பா. ஓ நன்றி ராஜா, நன்றி பரிசுத்த ஆவியானவர். எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் யாவையும் கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். உங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் கலாச்சாரம் ஆமீன் ராசிலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் திரைச்சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அடுத்தோடு எங்கள் தேசத்தின் சாபத்தை தேவன் மாற்ற வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். யுத்தங்கள் முடிந்தாலும் அங்கு கொலைகள் நிமித்தம் ரத்தங்கள் சிந்தப்படுகிறது, அங்கு விபத்துக்கள் ஊடாக ரத்தம் சிந்தப்படுகிறது. இது தேவனுக்கு அங்கு சாபமாய் எங்கள் தேசத்துக்கும் மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் இருக்கிறது. இந்த சாபங்களை நீக்கும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்புமிரக்க நிறைந்த எங்கள் அருமை ரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஜபங்களை கேட்கிறவரே உமக்கு நன்றி ராஜா.
0: கத்தாவே உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறபடி ராஜா நாங்கள் திடன் கொண்டு கத்தாவே உமக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் இந்த ஜெபங்களை ஒவ்வொன்றையும் ஏறெடுக்கிறோம். தேவனே ஏசப்பா கத்தர்தாமே ஆண்டவரே இந்த நாட்களிலே எழுந்தருள வேண்டும் ஏசப்பா. இந்த நாட்களிலே ராஜா இந்த 40 நாள் உபவாச தவசு நாட்கள் என்று ஆண்டவரே கத்தாவே இயேசுவே சொல்லப்படுகிறது. கத்தாவே அதை ஆராதனைகளாக வைக்கிறார்கள் அப்பா. முஸ்லிம்கள் ஆண்டவரே நோன்பு என்று கொண்டாடுகிறார்கள் ஆண்டவரே அப்பா. சைவாக்கள் ஆண்டவரே வேற வேற காரியங்கள் விக்கிரகங்களுக்கு முன்னாலே நிற்கிறார்கள் அப்பா. நாங்களோ

0: வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த இலங்கை தேசம் ஆண்டவரே எல்லா விதத்தினாலும் தள்ளப்பட்டு சபிக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா சகலத்தினாலும் ஒரு ஏழை நாடாகவும் ஒரு விக்கிரகத்தின் நாடாகவும் திகழ்ந்து வருகிறது ராஜா. இந்த நாட்களிலே கர்த்தாவே அங்கு நடக்கிறதான அலங்கோலமான மரணங்களை நீங்கள் பார்க்கிறீங்க இயேசப்பா. ஆண்டவரே கடந்த காலங்களிலே கர்த்தாவே எத்தனையோ விதத்திலே ராஜா இந்த மரணங்கள் ஓலங்கள் வந்ததப்பா ஆண்டவரே. ஆனாலும் இப்பொழுது அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதப்பா. ஏழை என்று கர்த்தாவே, பிச்சைக்காரன் என்று ஆண்டவரே, அப்பா பணக்காரன் என்று எத்தனையோ விதமான பாகுபாடு பார்த்து ஆண்டவரே இந்த இலங்கை தேசம் ஆண்டவரே இன்னும் இன்னுமாய் ஆண்டவரே பின்தங்கி சாபத்துக்குள்ளாக போகிறதே ராஜா. ஆனால் ஆண்டவரே இந்த 40 நாள் உபவாசம் இருக்கிற இந்த திருச்சபைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. திருச்சபையிலே ஆண்டவரே இந்த 40 நாளும் ஆண்டவரே போதிக்கிற வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே இந்த நாட்களிலே ராஜா ஆண்டவரே இது ஒரு பரம்பரையாக இல்லையப்பா, ஆனால் நீர் உயிர்த்தெழுந்த தெய்வம் என்பதை ஆண்டவரே இந்த திருச்சபைகள் அறிந்து கொள்ளட்டும் அப்பா. இந்த திருச்சபைகளிலே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே அப்பா. விக்கிரகங்களை விட்டு உயிர்த்தெழுந்த தெய்வத்தையும் வார்த்தையையும் பிடித்து பரிசுத்தாவியினாலே சபைகள் நிரப்பப்பட்டு தேசத்தையும் குடும்பத்தையும் மக்களையும் விடுதலையாக்குகிற ஆராதனைகளாக மாறப்படுவதாக ராஜா. தேவனே நீர் செய்ய வல்லவர் அப்பா. உயிர்த்தெழுந்த தெய்வம் அல்லவோ சிலுவையை சுமந்து ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே உயிர்த்தெழுந்த ராஜாதி ராஜன் லோகத்தில் இருந்து நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் என்ற அந்த பயமும் அந்த விசுவாசமும் ஆண்டவே ஒவ்வொரு சபைகளிலும் மூர்த்தப்படுவதாக. சபைகள் எழுந்து பிரகாசிக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் சபைகளுக்கு தூண்களாக மாறட்டும் ஆண்டவரே. ஏனோ தானோ இல்லையப்பா, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே இயேசப்பா. நீர் நடத்தி முடிக்க போறதற்காய் நன்றி. சபைகளிலே உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய ஆண்டவரே அப்பா அளவில்லாத மேக ஸ்தம்பமும் மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த இலங்கை தேசத்துல இருக்கிறதான சிங்கள சபைகள் தமிழ் சபைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. சபைகளிலே எழுப்புதல் தீ பரவட்டும் ஆண்டவரே. சிங்கள மக்களுக்குள்ளே எழுப்புதல் தீ பரவட்டும். தென் இலங்கை ஆண்டவரே உம்மை சந்திக்கட்டும். உம்முடைய நாமம் தென் இலங்கையிலே ஆண்டவரே பிரஸ்தாபப்படட்டும் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே ரோட்டிலே முழங்கால் படியிட்டு ராஜா உம்முடைய நாமத்தை துதித்து பாடி சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள் அப்பா. அதை கேட்கிற இருதயங்களாக சிந்தனைகளாக ஆண்டவரே அப்பா தேவனே இந்த ஜனங்களை நீங்க மாற்றுங்கப்பா. கடினங்கள் வேண்டாம் கர்த்தாவே. வீணான முரண்பாட்டங்கள் இல்லையப்பா. தகப்பனே நீர்தான் ஆண்டவரே இந்த காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சபைகள் எழுந்து பிரகாசித்து குடும்பத்திற்கும் தேசத்துக்கும் விடுதலை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீர் செய்து முடிக்க வல்லவர், காண காக்க வல்லவர், பாதுகாக்க வல்லவர் அப்பா. இந்த கர்த்தாவே இந்த இரத்தங்கள் சிந்தி ஆண்டவரே மரணிக்கிறதான இந்த வாலிப பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறீங்களப்பா. அதிகாரிகளும் சுடுகிறார்கள் அப்பா, ஒருவரை ஒருவர் சுடுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே பயிரே வேலியை மெய்கிற மாதிரி ஆண்டவரே நீ சொல்லப்பட்டது போல ராஜா அதிகாரிகளும் ஜனங்களை சுடுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா நீதி நியாயம் விசாரிக்கிற எங்கள் சிங்காசனத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே இந்த இலங்கை தேசத்தை உடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. நீ நடத்தி முடிக்க போற கிருபைக்காக நன்றி. வழி நடத்துகிற மகா இரக்கத்திற்காய் நன்றி. சபைகளை நிரப்ப போறதற்காய் நன்றி. இந்த கட்டுகள் இந்த சாபங்கள் இந்த விக்கிரக கோயில்கள் விக்கிரக தோப்புகள் என்னுடைய ஆராதனைகள் யாவும் அழிந்து போவதாக இயேசப்பா. தகப்பனே இந்த பிக்குமாரை பொறுப்படுத்தருளுங்கப்பா. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. நீரே செய்து முடிக்க போறதற்காக நன்றி அப்பா. கருத்தோடு உண்மையோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஜெபமே ஜெயமாக மாறட்டும் ஆண்டவரே. ஆமென்று நீர் தரப்போறதற்காக நன்றி அப்பா. தேசத்தை பாழாக்க நினைக்கிற சிதறப்பட வைக்கிறான் எல்லா கட்ட ஆவிகளும் சின்னங்களும் அரும் பேச்சுக்களும் கர்த்தாவே இந்த ஜனங்களை விட்டுங்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. உண்மை உள்ளவர்கள் இவைகளோ இவைகளோ வாயிலாக ஆறு ஏழு காரியங்களை சொல்லுகிறீரப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் அனைத்து இந்த தேசத்துக்கு வரும்படியாக, சபைக்கு வரும்படியாக ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிற துதியின் மத்தியிலே வாசம் பண்ணி துதியிலே ஆண்டவரே கட்டைக்கும் ஜெபித்து ஆண்டவரா பூமி இலங்கை தேசம் எங்கும் உம்முடைய நற்செய்தி பரவும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கொலையின் ஆவிகளை நீர் கத்தாவே எடுத்து போட வல்ல அலங்கோலமான வாழ்க்கைகள் வாழாதபடி ஆண்டவரே நேர்த்தியான உண்மையான ஆண்டவரே வாழ்க்கை வாழ பிள்ளைகளை நீங்க சீப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் அப்பா உமக்கென்று எழும்பட்டும் ஆண்டவரே. வருங்கால சமுதாயம் ஆண்டவரே அப்பா கத்தாவே ட்ரக்ஸினாலும் மதுபானத்தினாலும் ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே இந்த பொல்லாத இந்த பாதாள குழுக்களினாலும் ஆயுதங்களினாலும் ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகள் பாவி பட்டு வீணாய் போகிறார்களே ராஜா. ஏசப்பா நீர் நீதியின் சூரியனா இருந்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கூணலானவைகளை சுவையாக்கவும் கரடு முரடானவைகளை நேர்த்தியாக்கவும் நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா. பிள்ளைகளுடைய சிந்தனைகள் நினைவுகள் வீணாய் போய்விடாதபடி நீர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறீரப்பா. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நித்திய தியாவே நித்திய கண்மலையே எங்களுக்காக சிலுவை சுமந்து எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களுக்காக ஆண்டவரே அப்பா உயிர்த்தெழுந்த தெய்வம் நீர் ஒருவரே தானப்பா. எல்லா நாமத்திலும் விட மேலான நாமம் நீர் ஒருவரே அப்பா. அல்பாவும் ஒமேகாவுமாக ஆண்டவரே கத்தாவே உம்முடைய நாமம் கத்தாவே மகிழப்படுகிறது ஆண்டவரே. அல்பாவும் ஒமேகாவுமாக உம்முடைய நாமம் உயர்த்தப்படுகிறது அப்பா. சௌப்பனே உன்னத மாணவரின் வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று பார்க்கிறோம். சர்வ வல்லவருடைய நிழலிலே இந்த தேசமும் மக்களும் தங்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீர் செய்து முடிக்க வல்லவர், விடுதலையாக்க வல்லவர், சமாதானப்படுத்த வல்லவர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே இந்த பிக்குகளும் ஆண்டவரே மற்ற ஜனங்களும் எடுக்கிறதான எல்லா காரியங்களும் நிர்மூலமாக போகும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. சபைகள் எழுந்து பிரகாசிக்கட்டும். வாலிப பிள்ளைகள் மூப்பர்கள் தீர்க்க தரிசனம் சொற்பனங்களை கண்டு தேசத்தும் தேசம் நடுங்கும்படியாக சபைகளை நீர் கத்தாவை உயர்த்தும்படியாக ஆண்டவரே. சபைகளிலே உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயமாகி அந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா எழுந்து பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தாமே இந்த ஜபங்களை கேட்டு விடுதலையாக்கி சுகம் சுகபலம் ஆரோக்கியம் ஆண்டவரே சமாதானம் வெற்றி ரட்சிப்பு கிடைக்க உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. இல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய ஜபங்களையும் எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல தகப்பனே.
1: நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே நாமத்தினா உடைய சமூகத்திலே எங்களை தாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்று வந்து தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தந்தீர். எங்கள் ஜெபங்களை அங்கீகரித்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. நீர் கூட இருந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. வந்து உயர்வித்த ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து ஆவிக்குரிய ஜீவியத்திலும் வளர்ச்சியிலும் பெருக்கத்திலும் அவர்கள் உயர்ந்து நிமிந்து நிக்க செய்வீராக. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். சங்கம வானொலிக்காயிலே மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் உண்மை துதிக்கிறோம். அவர்களுடைய நல்வாழ்வுக்காய் உண்மை துதிக்கிறோம் ராஜா. உண்மை ஸ்தோத்திரித்து துதித்து நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த சங்கம வானொல்ல ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சந்ததிகளையும் ஆசீர்வதியும் அப்பா. அந்த கனடா தேசத்திலும் உம்முடைய ரட்சிப்பு வருவதாக கத்தாவே. உம்முடைய அன்பு பெருகுவதாக கத்தாவே. ஆண்டவரே நீர் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏமிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைக்கு இருக்கிற எல்லா வியாதிகளும் ஆண்டவரே சரி பலவீனங்களும் பிள்ளைய விட்டு வெளியேறும்படிக்கு நாங்கள் அள்ளெடுக்கிறோம் தகுப்பனே அப்பா. பிள்ளைய உச்சிந்து உள்ளங்கால் வரை மூடி கணுக்கள் நரம்புகள் இலும்புகள் தசையாவிலும் உடைய பரலோக வல்லமை சுகமாக்கும் வல்லமை பிள்ளைக்குள்ளே இறங்கி சுக பலம் ஆரோக்கியம் கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சுப அலங்குக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். உற்றார் உறவினர் சகோதரங்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இழப்பின் மத்தியிலும் கத்தாவே உம்முடைய கிருபையும் கரம் பிள்ளைகளை தாங்கி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் ஆண்டவரே அவர்களை தொடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சுசிலியாமாக்கு இருக்கிற அந்த வியாதியில் இருந்து, அந்த பலவீனங்களில் இருந்து கர்த்தாவே அவர்களை விடுதலையாக்கி அந்த ஆண்டவரே கர்த்தாவே அந்த கடவுளோடும் கூட இருந்து ஒரு நல்ல நிதானத்தை கொடுத்து அவர்களை

0: ஆஷாவுக்கு ஐயோவிக்கிறோம் என்ற தேவனே, அவர்களுக்கு இருக்கிற கவலை கண்ணீர் கஷ்டம் துன்பம் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. தொட்டு குணமாக்க நீர் வல்லவராயும் நல்லவராயும் போதுமானவராயும் இருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிதாவே, அந்த லட்சுமி லதா லலாக்கா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த பிள்ளை ஆண்டவரே கர்த்தாவே மனம் திரும்ப கர்த்தாவே, அன்பு வாசங்கள் பெருக கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே. தனிமேலே தவறான பாதையிலே தவறான நட்பிலே இணைக்காதபடி கர்த்தாவே இந்த பிள்ளையை நீர் பிரித்தெடுத்து உம்முடைய சமூகத்திலே கொண்டு வரும் ஆண்டவரே, உமக்குள்ளே கொண்டு வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்பேறும் கர்த்தாவே ஆண்டவரே, நீர் வழி நடத்தும் கர்த்தாவே. ஒவ்வொரு காய் நீர் மனதுருகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னாலுமே நீ நடக்க போற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதியும் தொடக்கத்தில் முடிவரை எங்கட ஆவியானவரங்களை நடத்தி சென்றீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமீன், ஆமீன். இன்றைய நாளிலும் இணைந்து ஜபித்த எல்லா ஜபங்களையும் கத்தர் கேட்டார், அதுக்கு பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தர் சகலத்தை நடத்தி தருகிறார். இந்த ஜபங்கள் கேட்கப்பட்டது வாஞ்சியோடு இணைந்து ஜபித்து அதிகால வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து

ஜெபித்தீர்கள். அதே வேளையிலே சகோதரி சுயினமாக இருக்கிற சகோதரி என்ன பெயர் மறந்துச்சு, அவருக்காக ஜெபித்தீர்கள். கத்தர்தாமே அவருடன் கூட இந்த வழி நடத்துவாராக, திரும்பமாக இந்த ஊழியங்களை செய்ய இன்றைய நாளிலே தடைப்பட்டிருக்கிறவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் அடுத்து சிசிலியா அம்மாக்காக ஜெபித்தீர்கள், அவர் கணவருக்காக ஜெபித்தீர்கள். ஒரு சில தடைகளாக சகோதரி ஐரீன் அவர்கள் சில வாரங்களுக்கு வரமாட்டார் என்று சொல்லியிருக்கிறார்கள். சகோதரி ஏமி புஷ்பராஜா சுவீனமாக இருக்கிறார், அடுத்த வாரத்தில் இணைவார் என்று விசுவாசிக்கிறோம். கத்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். உங்கள் எல்லோரைக்கும் நினைவு கூறுகிறோம். உங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். உங்களையும் ஜெபத்திலே தாங்குகிறோம். இணைந்து ஜெபித்தீர்கள் மற்றவர்களுக்காக. அதே வேளையிலே மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது உங்களையும் கத்தர்தாமே காண்கிறார், வாஞ்சிகளை காண்கிறார், இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறார். பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள் இருந்து கிரியையை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வேளை கத்தர் உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்தி சந்தோஷம் சமாதானத்தோடு வாழ கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். 10:30 மணிக்கு நாங்கள் ஒரு பட்டிமன்றம் செய்ய இருக்கிறோம். ஜூமுக்கூடாக இணைய முடியுமானவர்கள் இணையுங்கள். இன்றைய நாளிலே பலர் இணைகிறார்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஒரு இந்த வருடத்திலே முதல் பட்டிமன்றம், அதுக்காக வழி நடத்தப்படுங்கள், இணையுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சத்தியவேத திருச்சபை ஊழியங்களை கூட கடந்து சென்று சௌரி ஜான்சி ஆண்டனியுடைய வேர்ஷிப் கூட கடந்து சென்று அந்த பட்டிமன்றத்தை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். சௌரி ஜானட்டும் அவர்கள் இணைவார்கள். அவருடைய கருத்தையும் எடுத்து வாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தலைப்பு ஒளி வரும்போது இருள் போய்விடுகிறது, அது எங்கே போகிறது, அதுதான் பிரச்சனை. அதற்காக பலர் இணைகிறார்கள், பல ஊழியர்கள் இணைகிறார்கள். இந்தியாவிலிருந்தும் கனடாவிலிருந்தும் இணைகிறார்கள். அவர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள், இணையுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.

0: இப்போ நாங்கள் இந்த வேளையிலும் சத்தியவேத திருச்சபையின் ஊழியங்களை கூட கடந்து செல்வோம். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம்.
1: பாருங்கள், நேற்றைய நாள் பாஸ்டர் வீட்டில் இருந்தவர் நானும் மெர்சியும் தான் வேலைக்கு போனாங்க. அப்போ வருகின்ற வேளையில என்னென்ன சாமான்கள் பொருள்கள் இருக்கிறதோ அதெல்லாத்தையும் வாங்கினு வந்து வைக்கப்பட்டது. அப்ப அவருக்கு தெரியும், நான் அவரைத்தான் நம்பி இருக்கிறேன். ஹலேலூயா. அவரைத்தான் என்னுடைய குடும்பத்தேவைகளுக்கு அவரைத்தான் நம்பி இருக்கிறேன் என்பது அவருக்கு தெரியும். அவருடைய அவர் என்ன செய்கிறார், என்னுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவனே, நீர்தான் என்னுடைய ஆதாரம். ஹலேலூயா. நீர்தான் என்னுடைய மேய்ப்பர், நீர்தான் எனக்கு ஆண்டவர், நீர்தான் எனக்கு அப்பா என்று நீங்க சொல்லுகின்ற வேளையிலே, நீங்க வாயை திறந்து சொல்லுகின்ற வேளையிலே, ஹலேலூயா, அறிக்கை பண்ணுகிற இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி எபிரேயர்ல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, அறிக்கை பண்ணப்படுகிற இயேசு கிறிஸ்து, ஹலேலூயா. அப்ப நீங்க வார்த்தை அறிக்கை, இயேசுவும் வார்த்தையும் ஒன்று. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இந்த சத்தியத்தை விட்டு அங்காதீங்களை விலகாதீங்க அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹலேலூயா. வசனம் நான் பாருங்கள், இந்த புத்தகங்கள் எல்லாம் வந்தது எனக்கு வர தொடங்கினது அன்புக்குரியவர்களே. எப்போ எனக்கு புத்தகம் வர தொடங்கினு சொல்லிட்டுனா, கிட்டத்தட்ட ஒரு 2005 பிற்பாடுதான் இந்த புத்தகங்கள் என்றது கையில எனக்கு வர தொடங்கினது. அதுக்கு பிற்பாடுதான் புத்தகங்கள் எனக்கு கிடைக்க தொடங்கினது. அதுக்கு முன்பாக புத்தகங்களே இல்லையே அன்புக்குரியவர்களை. இந்த வேத புத்தகம் மட்டும்தான், இந்த பைபிள் மட்டும்தான். அப்ப இந்த பைபிள்ல இருக்கிற வசனங்களை எடுத்து எடுத்து தான் நான் என்ன செய்வேன், ஹலேலூயா, அதை நான் என்னுடைய சூழ்நிலைகளில நான் சொல்லுவேன், ஹலேலூயா. ஆனபடி நான் பலவித சத்தியங்கள் அல்ல, ஒரே சத்தியம்தான் எனக்கு கிடைத்திருக்கிற ஒரே சத்தியம். உம்மாலே நான் ஒரு மதில தாண்டு வேறு, உம்மாலே நான் சேனைக்குள்ள பாய்ந்து செல்லுவேன். அப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்ப நீங்கள் அறிக்கை பண்ணுகின்ற வேளையிலே, இயேசுவை அறிக்கை பண்ணுகின்ற வேளையிலே, வார்த்தையை அறிக்கை பண்ணுகின்ற வேளையிலே, நீங்க இயேசுவைத்தான் அறிக்கை பண்ணுகிறீர்கள். ஹலேலூயா. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். ஹலேலூயா. என்ன அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஹலேலூயா. அது மட்டுமல்ல, அங்கே அதுக்கு முன்பாக போடப்பட்டிருக்குது, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாகிய மகாசரியர் நமக்கு ஒருவர் இருக்கின்றபடியினால். ஹலேலூயா. மகாசரியர் ஒருவர் நமக்கு இருக்கின்றபடியினால், துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும், உண்மையுள்ள இருதயத்தோடும், விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. ஹலேலூயா. ஆனபடி நான் உள்ளவர்களே, இந்த சத்தியம் ஒன்று போது. என்ன சத்தியம்? நான் தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிடுகிறேன். ஹலேலூயா. அவர் வாக்கு தத்தம் பண்ணவர், அவர் எனக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹலேலூயா. பாருங்கள், ஒரு கணவன் மனைவி உறவில், ஒரு கணவனுக்கு மனைவி என்ன செய்யறாள், உண்மை உள்ளவளா இருக்கிறாள். அதுபோல மனைவிக்கு கணவன் என்ன செய்யறான், உண்மை உள்ளவனா இருக்கிறார். வேறு பெண்ணை பார்ப்பதில்லை, வேறு ஆணை பார்ப்பதில்லை. ஹலேலூயா. அதே போல தானே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்திருக்கின்றபடியா, வேறு அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுப்பதில்லை. ஹலேலூயா. தாவீது சொல்லுகிறார், நான் அந்நிய தேவர்களை கையெடுத்திருந்தேனானால் நீர் அதை கண்ணோக்கி பார்க்காமல் இருப்பீரோ. ஹலேலூயா. அப்ப எங்களுடைய இருதயத்தை நான் அடிக்கடி ஜெபிப்பேன், ஆண்டவரே நீ இருதயத்தை திறந்து பாரு ஆண்டவரே, நீர் ஒருவர்தான் எனக்கு இருக்கிறீர் ஆண்டவர், நீர் தான் எனக்கு ஆதாரம் ஆண்டவரே. ஹலேலூயா. ஆனபடி நான் அன்புள்ளவர்களே, இந்த அறிக்கை செய்கின்ற வேளையிலே, வேத வசனத்தை நாங்கள் அறிக்கை செய்கின்ற வேளையிலே, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே தேவனே எனக்கு ஆதாரம் சொல்லி நான் என்ன செய்கிறேன், ஹலேலூயா, அறிக்கை பண்ணுகிறேன் அன்புக்குரியவர்களே. ஹலேலூயா. என்னுடைய ஆதாரம், என்னுடைய தேவைகளை சந்திப்பது அவர் தான். ஹலேலூயா. அவரை தவிர எனக்கு எப்படி வீட்டிலே ஒரு குடும்பத்திலே ஒரு கணவனை, அவர் தான் எனக்கு. ஹலேலூயா. அவர் என்னுடைய செல்வத்துக்கு மணவாளர், இவர் என்னுடைய ஆத்துமாவுக்கு மணவாளர். ஹலேலூயா, ஆத்துமாவின் நாயகர். ஹலேலூயா, ஆத்துமாவை தேற்றுகிற அந்த சங்கீதத்துல 23 பாருங்கள், அவர் என் ஆத்துமாவை தேற்றி. ஹலேலூயா, என் ஆத்துமாவை தேற்றி என்ன நீதி, தம்முடைய நாமத்து நிமித்தம் என்ன நீதியின் பாதைகளை நடத்துகிறார். ஹலேலூயா, என் ஆத்துமாவை தேற்றி. வேதனைகள் எத்தனையோ பிரச்சனைகள், ஹலேலூயா. ஆத்துமாவுக்குள்ள போய் ஆத்துமா என்ன செய்யும், நித்திர உள்ள விடாது, ஆத்துமா வேதனைப்படுத்தும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடினால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவை அவர் தேற்றுகிறார். ஹலேலூயா, பில்லுகள் கட்ட முடியாமல் இருக்கிறா எல்லாத்தையும் ஆண்டு. மனுஷரால உங்களுக்கு விடுதலை வரவே முடியாது அன்புக்குரியவர்களே, எந்த மனுஷனும் உங்களை விடுவிக்கவே முடியாது. ஆண்டவர் ஒருவர் தான் உங்களை விடுவிக்க முடியும். அந்த சத்தியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே. என் ஆண்டவர் எனக்கு ஆதாரமாயிருக்கிற, என் ஆண்டவர் என்னை தேற்றுகிற, என் ஆண்டவர் என்னை வழி நடத்துகிற, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிற. ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டவர் என்னை நடத்துகிற, ஹலேலூயா. ஆண்டவர் என்னை அங்கே தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹலேலூயா, அப்படி அவரே நமக்கு ஆதாரமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஹலேலூயா. என் சங்கீதம் 121:2 பாருங்கள் அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 121:2. ஹலேலூயா அன்புக்குரியவர்களே, அங்க வாசிங்க பாலகுமாரி, சங்கீதம் 121:2. ஹலேலூயா. என்னவா சிறந்த சங்கீதம்?
2: 121:2.
1: வானத்தையும்
2: வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்.
1: ஆமேன், ஒத்தாசை வரும், உதவி வரும். இதை பாருங்கள், இது இந்த வேத புத்தகத்தை கண்ணால் காண்பது மட்டுமல்ல, ஹலேலூயா, வாயால வாசிச்சு அதை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேணும். ஹலேலூயா, எனக்கு ஒத்தாசை வருகிறது. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு உதவிகள் ஒத்தாசைகள் வருகிறது. வில்லுகளை கட்ட உதவிகள் ஒத்தாசைகள் வருகிறது. ஹலேலூயா, என் சரீரத்துக்கு உதவி ஒத்தாசை வருகிறது. ஹலேலூயா, நீங்கள் அப்படி சொல்லுகின்ற வேளையிலே ஆண்டவருக்கு தெரியும். ஹலேலூயா, நீங்கள் அவரைத்தான் நம்பி இருக்கிறீங்கள். ஹலேலூயா. அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் விசுவாசியாக இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். ஹலேலூயா, ஜீவனுள்ள தேசத்திலே நான் விசுவாசியாக இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் அன்புக்குரியவர்களை, இந்த ஒவ்வொரு நாளும் இந்த சூம் பிரேயர்ல நடத்துகிறோம் அன்புக்குரியவர்களை. 3 பேர் 4 பேர் தான் வருகிறார்கள். ஹலேலூயா, ஆனாலும் கூட பவுல் சொல்லுகிறான், ஹலில் எண்ணிக்க உள்ளவர்களுக்கு நான் என்ன செய்தேன், உபதேசித்தேன். ஹலேலூயா, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு என்ன செய்ய வேணும், மற்றவர்களுக்கு ஆறுதல் படுத்த வேணும். அந்த ஆறுதல் உங்களுக்கு தான் வரும். நான் உங்களை ஆறுதல் படுத்திக்க அந்த ஆறுதல் எனக்கு வருகிறது. அதே போல நீங்க மற்றவர்களை ஆறுதல் படுத்துகின்ற வழியிலே ஆறுதல் உங்களுக்கு வருகிறது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஆனபடினால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது, அவர் என்னுடைய ஆதாரம். ஹலேலூயா, அந்த சங்கீதம் முழுவதையும் நாங்க வாசிக்கலாம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிற. அப்ப ஒத்தாசை உதவியும் என் தேவனிடத்தில் தான் வருகிறது. ஹலேலூயா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின, அதாவது வானத்தை அவன் பார்க்கிறான், பூமியை அவன் பார்க்கிறான். இதை உண்டாக்கினவர் என்னுடைய பிரச்சனையை தீர்க்க மாட்டாரோ? ஹலேலூயா, அதான் சங்கீதக்காரனுடைய நினைவு. ஹலேலூயா, வானத்தை பார்க்க அந்த அண்ட சராசரம் எப்படிப்பட்ட வானம், விரிந்திருக்கிற வானம். ஹலேலூயா, எனக்கு சிலவள ஆச்சரியமா இருக்கும் பாருங்கள், இந்த இரவு நேரத்துல இந்த சந்திரன் நாங்கள் பார்க்கின்ற வேளையில நீங்க எங்க போனாலும் பாருங்கள், சந்திரன் அங்கேயே வருகிறது போல இருக்கும். ஹலேலூயா, நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை பார்த்திருக்கிறீங்களோ தெரியவில்லை. எந்த இடத்துக்கு போனாலும், பின்பக்கம் போனாலும் அந்த சந்திரன் வந்து எங்களோட வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். எங்க போனாலும், அது ஊர்ல போய் பார்த்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஹலேலூயா, அப்போ சங்கீதக்காரன் எல்லாத்தையும் பார்த்திருப்பார். ஹலேலூயா, இயற்கைய பார்த்திருப்பார். ஆனபடி நான் இந்த வானத்தை எப்படி ஆண்டவர் படைத்த, சூரியனை எப்படி படைத்த, சந்திரனை படைத்த, எப்படி அந்த முதல் நாளிலே சிருஷ்டிப்பு நடந்தது. ஹலேலூயா, எப்படி மிருகங்களை படைத்தார், எப்படி மரங்களை படைத்தார், எப்படி பூக்களை படைத்தார், ஹலே எப்படி சுடர்களை படைத்தார். ஹலேலூயா, அவர் சிருஷ்டித்த, அவர் சிருஷ்டிகர். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தராலே எனக்கும் சிருஷ்டிப்பு நடக்கும், என் பிள்ளைகளுக்கு சிருஷ்டிப்பு நடக்கும், என் பிள்ளைகளுக்கு வாழ்வு நடக்கும். ஹலேலூயா, என் குடும்பத்திலே அதிசயம் நடக்கும். முடியாத காரியங்களை முடிய பண்ணுவதுதான் கிருபை. ஹலேலூயா, என்னாலே ஒன்றும் முடியவில்லை ஆண்டவரே, ஆனாலும் கூட உம்மாலே முடியும். ஹலேலூயா, அதை நான் வெளிப்படுத்துவது. ஹலேலூயா. நாங்கள பாருங்கள், தமிழ் ஜனங்கள், இலங்கை, மலேசியா, இந்தியா, சிங்கப்பூர், அதை நான் சொல்லவில்லை. நாங்களோ எங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு வெளிப்படுத்துவதில்லை. என்னடா வெக்கம் சூழ்ந்து கொள்ளும். ஹலேலூயா. கணவன் மனைவி உறவு இல்லை, நாங்க போய் சொல்லுறோமா? ஐ லவ் யூன்னு சொல்றோமா? நாங்க சொல்றதில்லை. ஹலேலூயா. ஆனா அந்த அந்த அன்பு பல காரியங்கள் மூலம் வெளிப்படுத்தப்படும். ஆனா அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தில் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவார்கள். அது வந்து அன்பை வெளிப்படுத்துவது, அந்த வார்த்தை மூலம் அவர்கள் வெளிப்படுத்துவது, அன்பை வெளிப்படுத்துவர். ஹலேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு தெரியும். அவரை அவரை விசுவாசிக்கிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார். அவரை நம்பினவர்களே அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நாங்கள் அவரைத்தான் நம்புகிறோம் என்று அறிந்திருக்கிறது. அவருக்கு தெரியும். ஹலேலூயா. ஆனால் அதை நாங்கள் எங்கள் வாயால் அதுக்குத்தான் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நாவில வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனப்படினா ஒவ்வொரு சூழ்நிலைகள் வருகின்றவர்களிலே கலங்கி போகாதீங்கோ. ஹலேலூயா. வேதனைப்படாதீங்கோ. தேவனுடைய வார்த்தையை உச்சரியுங்கோ. இந்த சத்தியத்திலே நில்லுங்கோ. ஹலேலூயா. இந்த சத்தியத்திலே நில்லுங்கோ. என்னோட வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கட்டிடத்திலிருந்து எனக்கு உத்தாசை வரும். உன் காலை தள்ளாட கூட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஹலேலூயா. பாருங்கள், என்ன மருத்துவ அறிக்கை சொல்லுவதற்கு காரணம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா வியாதிகளுக்கும் பயன்தான் முக்கிய காரணம். ஹலேலூயா. 80% வருத்தங்கள் எல்லாம் இந்த பயத்தின் அடிப்படையில தானே வருகிறது. ஹலேலூயா. பயம் மனுஷர்களை கொல்லும். ஹலேலூயா. பிள்ளைகள் எப்படி இருப்பார்களோ, பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமோ, இந்த மோக்கேஜை எப்படி கட்ட முடியுமோ, இந்த பில்லுகளை எப்படி கட்டுவது, இப்படி எத்தனையோ பிரச்சனைகள். ஹலேலூயா. அதனுடைய பயத்தை உதறி தழுவணும். பயத்தை உதறுவதற்கு ஒரே ஒரு காரணம், வசனம் தான், வேத வசனம் தான். ஹலேலூயா. அவரை நான் நம்பி இருக்கிறேன். அவரை நான் நம்பி தாழ்ந்து சொல்லுகிறான், நான் கத்திர நம்பி இருக்கிறேன். நீங்கள் எப்படி என்னை மலைகளுக்கு மேலாக பறந்துவோம் சொல்லுகிறீர்கள். ஹலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பிரச்சனை சவாலை விட்டு போவது கோலத்தரம். ஹலேலூயா. ஒரு பிரச்சனை வருகின்ற வேளையிலே அதை விட்டு அல்லது ஷோர்ட்கட்ல போவது அது கோலத்தனம். அதுல நின்று முறியடிக்க வேண்டும். ஹலேலூயா. சத்துருவை நாங்கள் முறியடிக்க வேண்டும். ஹலேலூயா. பில்லுகளை முறியடிக்க வேண்டும். கடன்களை முறியடிக்க வேண்டும். குடும்ப உறவுகளிலே பிறக்கின்ற பிரச்சனைகளை முறியடிக்க வேண்டும். குடும்ப உறவுக்கு கூட நான் சொல்றேன், ஹலேலூயா. அங்கே அன்றைய எபேசியர் வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர் அந்த பகியை அங்கே கொன்று, சிலுவையிலே கொன்று அவர்களை உத்தரவாக்கினாரா? குடும்ப உறவுல பிரச்சனையா? வசனம் தான் அன்புக்குரியவர்களே. வசனம் உங்களை, வசனம் உங்களை பிரச்சனைகளை மேற்கொள்ளும். ஹலேலூயா. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிற உறங்க. அப்போ பயம் வேதனை வருகிறவர்கள் என்ன செய்யும்? காலில் தளர்ச்சி வரும். அலைவ நடக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, ஆனா வாசனம் சொல்லுவது, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிற உறங்கார். இதோ இஸ்ரவேல காக்கிற, உறங்குவதும் இல்ல தூங்குவதும் இல்ல. ஹலேலூயா. அவனுடைய எலியா அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு அங்கே அவர் கரிகாசம் பண்ணினார். அவர் தூங்க போயிருப்பார், அவர் பயணமா போயிருப்பார் என்று சொல்லி பாகாலுடைய தெய்வங்களை குறித்து அவன் பரிகாசம் பண்ணினார். என்ன அவனுக்கு தெரியும்? என்ன, கர்த்தரங்களை காக்கிறவர், கர்த்தரங்கள் வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறார், இதோ இஸ்ரவேலை காக்கிற

0: தீங்குக்கும், எல்லா தீங்குக்கும். ஹலேலூயா. அழுது அழுது வார்த்தையை சொல்லுங்கள், சிரிச்சு சிரிச்சு வார்த்தையை சொல்லுங்கள். ஹலேலூயா. வேதனையோடு கண்ணீரோடு தேவன் வார்த்தையை சொல்லுங்கள். ஹலேலூயா. அங்கே அவர் உன் ஆத்துமாவை காத்தார், கர்த்தரும் போக்கையும் உன் தரத்தை மிதுமுகர் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். மறுபடியும் இந்த நாளிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை சொல்லி செபியுங்கள், விசேஷமாக இந்த தேசத்துக்காக செபியுங்கள். ஹலேலூயா. இந்த தேசத்திலே நடக்கின்ற காரியங்கள், ஹலேலூயா, பொருளாதார காரியங்கள், அநேக ஜனங்கள் வீடுகளை வைத்திருக்கிறவர்கள் எத்தனையோ விதமான பிரச்சனைகளுக்கு கூட போகிறார்கள். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த மார்ச்சில் வருகின்றவர்களே இன்னும் ட்ரோப் பண்ணப்படும் சொல்லப்படுகிறது. ஹலேலூயா. அது ட்ரோப் பண்ணப்பட வேணும். பொருளாதார காரியத்திலே குரோசரிகளினுடைய விலை, கேஸினுடைய விலைகள் குறைக்கப்பட வேண்டும். ஹலேலூயா. தேசம் நல்லா இருந்தாத்தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேசத்து ஜனங்கள் நன்றாயிருப்பார்கள். ஹலேலூயா. அதற்காக செபியுங்கள், தொடர்ந்து செபியுங்கள். கத்த பெரிய காரியங்களை செய்வார். உங்களை நான் நிப்பாட்டுகிறேன். ஹலேலூயா. நீங்க செபிக்க தொடங்க உபரிதரம், சுருக்கம் சுருக்கமாக செபியுங்கள்.
1: அந்த வேலைக்காக துதிக்கிறோம் ராஜா. கிருபை இறக்கணும் தெய்வமே, திருக்கரத்தை நாங்க எங்க எல்லாரையும் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இது நித்திய வெளிச்சத்துல இருக்கிற பங்கு கொள்ற பிள்ளைகள், அதை லஸ்லி சகோதரர், அவங்களோட குடும்பங்கள், தகப்பண்ணே அப்பா, இன்னுமா கண்டவர சகோதரி நகுமியை அவர்கள் கொடுக்குற மெசேஜ்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். துதிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கத்தாவே, அவருடைய குறிப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஊழிய பாதையில நீங்க எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தப்பட நன்றி. இதை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் நலனும் நல்ல ஆலோசனையுமா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பண்ணே, சகோதரி சொன்னது போல நாங்கள் வர வர விருத்தியாக்கி நாங்கள் ஆசீர்வாதமா இருப்போம். நாங்கள் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன நாம் எடுத்துக்கொண்டு அது வாழ்க்கையில வருகிற எல்லா காரியங்களையும் ஜெயத்தை எடுக்க, அதை தாண்டி வர, அது கடந்து வர அப்பா நீர் எங்களுக்கு மாலுமையாகவும் சுக்காரப்படுத்தி ஓட்ட முடியாத காரியத்தை நீ செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. எங்க கண்கள் மேல் கண்களை வைத்து ஆலோசனை சொல்றதுக்காக நன்றி அப்பா. தகப்பனே, நாங்க என்ன செய்வது, எதை பேசுவது, எப்படி பழகுவது என்று நீ கற்றுக் கொடுக்கிறேன். தீமை எங்களை அணுகாதாண்டவரை பொல்லாப்ப எங்களுக்கு நேராது. எங்க ஆத்மா வாழ்க்கப்ப நாங்க எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருக்கும் சொன்ன ஒரு வாக்கு தத்தத்தை நாங்க எருக பிடிச்சு கொள்ளுகிறோம் தகப்பனே. ஆண்டவர் ஜீவனங்கள நல்லா நன்மை கிருபை மாத்திரம் இந்த தொடரும் என்று நாங்க அறிக்கை பண்ணுகிறோம். வாலிப பிள்ளைகளை சந்திக்க இருக்கிறாச்சா அதாவே எல்லா சபைகளும் வாலிப நிறம் பட்டும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற கருத்து வற்றி சமாதானம் உருவாகட்டும். ஒருவரை புரிந்து கொள்ள தேவன வசனங்களை கற்பிக்கிறதுல பெற்றோர்கள் கவனமா இருக்க, குழந்தைகளை சரியான பாதையில நடத்தி செல்ல, கத்தாவே ஆலயத்துக்கு போகுது தடை செய்யாதபடிக்கு கத்தோட சமூகத்தில இருந்து ஆராதிக்க, எல்லா காரியமும் ஆண்டவர் உங்களுக்கு பிரியமா நடந்து உங்களோட வார்த்தைகள் ஆண்டவரை இருக்க பிடித்துக் கொள்ள உதவி செய்தாலும் எல்லாவற்றையும் சிறுகாலத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க ஜீவனில நல்ல பிதாவே. ஆமீன்.
2: சோத்ரம் ஆண்டவரே, சோத்ரம் ஆண்டவரே. அன்பு விளக்கம் ரெண்டு அன்பான தகப்பனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறீங்க ஆண்டவரே. சொந்த குமாரனே உங்களோட அன்புனால பிடிச்சிருக்கிறீங்க ராஜா, அதுக்கா நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. அவர் செல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினார் ஆண்டவரே, அவருடைய உடம்பு பிக்கப்பட்டு அதனால நாங்க சமாதானம் சந்தோஷம் செழிப்பாக இருக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, பரிசுத்த ஆவியானவர் அன்னதினம் எங்களோடு விடப்பட்டு கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவி

0: அருமையான நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர
1: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
0: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் சோரி ஜான்சி என்றன் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. கத்துடைய நாமத்தை உயர்த்தி துதிகள் ஜபங்கள் பாடல்கள் சாட்சிகளுக்கு ஊடாக வேத வாசிப்பு கூடாக வழி நடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம், கத்துடைய கரத்தில் ஒப்புவிப்போம். இணைந்திருக்கிறோம், எல்லோரையும் வரவேற்கிறோம். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து மறுவலிப்பை கேட்கப் போகிற ஒருவரையும் கத்தர் வழி நடத்துவாராக. கத்துடைய கரத்திலே ஒப்புவிப்போம், கத்தர் தாமை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சௌகரி ஜான்சி அன்டன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். கத்தர் தாமே அவர் கூடாக வழி நடத்துவாராக. கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தட நாம மகிமைக்காகவும்

0: ஆகம் எடுத்து வந்து வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் பாடல்களுக்கூடாக, வேத வார்த்தை கொடுக்க, சாட்சிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக வழி நடத்தப்பட கத்தர் தாமே உதவி செய்வாராக. இந்த ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பு செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியர் சௌரி ஜான்சி அண்டன் அவர்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ்லோட்டம்மா. வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த முறை நேர மாற்றம் மார்ச் 3ஆம் தேதி வருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள், வெளியாக செய்கிறார்கள் நினைக்கிறேன். அந்த வகையில் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
1: தேவனை ஆராதிப்பதற்காக தேவனுடைய பாதத்தில் நாங்கள் ஒரு மனமாக கூடி வந்திருக்கிறோம். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். அவருடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தை ஆராதிக்க போகிறோம். அவர் தந்த இந்த நல்ல நாளுக்காக அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஒவ்வொரு கணமும் எங்களை விசாரித்து நடத்துகிற எங்கள் தேவாதி தேவனை ஸ்தோத்தரித்து ஆராதிப்பதற்கு முன்பாக 103வது சங்கீதத்தை வாசிக்க கேட்டு ஆராதனைக்குடாக கடந்து செல்ல போகிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் அவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஆமேன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நானும் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் எங்களை நினைத்து பரிசுத்த ஆவியானவராய் எங்களை ஆளுகை செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கால நேரத்திற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த கால நேரத்திலும் எங்களை உம்முடைய பாதத்தில் கொண்டு வந்து உம்மை ஆராதிக்க வைக்கிற இந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் வல்லமை உள்ளவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மகத்துவமான தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இரக்கம் உள்ளவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவேந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று கிருபைகளால் எங்களை அலங்கரித்து நடத்தி கொண்டு வார தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் எங்களுக்கு போதுமானவர், நீர் மகத்துவமானவர், நீர் மேலானவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் கண்மலையான தேவன், நீர் துதிக்கப்படுவீராக. எங்க ரட்சிப்பின் தேவன், நீர் உயர்த்தப்படுவீராக. நீர் எங்கள் கண்மலையும் கோட்டையுமாயிருக்கிற தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் நம்பும் துருகமும் எங்கள் கேடகமும் எங்கள் உயர்ந்த அடைக்கலமும் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் வேலனாகிய கர்த்தர் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை மட்டுமே நாங்கள் தேவன் என்று நோக்கி பார்க்க வைத்த அந்த தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் நம்பிக்கைக்குரிய தகப்பன் நீரென்று உம்மை நம்பி வாஞ்சியோடு உம்முடைய பாதத்துக்கு வர செய்த கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சத்ரு எங்களை நெருக்கும் போதெல்லாம், சத்ரு எங்களை எதிர்க்கும் போதெல்லாம் கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆதரவாயிருக்கும் தேவனாயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒடுக்கமான பாதையில் நடந்து வந்திருந்தாலும் எங்களை விசாலமான பாதைகளுக்கு கொண்டு வந்த தேவன் ஆண்டவரே, சத்துருவின் கரத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை தந்த தேவன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தமான கரத்தை நீட்டி எங்களை ஆசீர்வதிக்கும் எங்கள் நல்ல தேவனே, பள்ளத்தாக்கில் இருந்த எங்களை உம்முடைய பரிசுத்தமான கரத்தால் தூக்கி எடுத்த தேவன், நீரென்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் கால்களை மான்கால்களை போலாக்கி உயர்ந்த தலங்களில் எங்களை நிறுத்தின தேவன், நீரென்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இரக்கம் நிறைந்தவர், நீர் இம்மானுவேலன் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். எண்ணிலடங்காத நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்தவர் நீரென்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் மேலான உம்முடைய நாமம், முழங்கால்கள் யாவும் முடங்கும் அந்த நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தம் நிறைந்த உம்முடைய நாமம், இணையில்லாத அந்த நாமம், வல்லமை உள்ள அந்த நாமம் போற்றப்படுவதாக, இரக்கமுள்ள அந்த நாமம் போற்றப்படுவதாக, மகத்துவமான அந்த நாமம் போற்றப்படுவதாக, வல்லமை உள்ள அந்த நாமம் போற்றப்படுவதாக, எங்களுக்காக சத்ருவோடு போராடும் அந்த நாமம் போற்றப்படுவதாக, எங்களை ஆற்றி தேற்றும் அந்த நாமம் போற்றப்படுவதாக, உம்மை நம்பி நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய பாதத்துக்கு வந்தவர்களை புறம்பே தள்ளிவிடாத நல்ல தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன்.

நன்றி ஆண்டவரே. பரிசுத்தமா நம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காகவே ஜீவன் தந்த தேவனுடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் செய்த சகல விதமான நன்மைகளையும் நினைத்து உம்மை ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுகத்தோடும் பலத்தோடும் இருப்பதும் உம்முடைய கிருபை என்று நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் நிழலில் நிறங்களை வைத்திருக்கிறபடியால் பரிசுத்தமான உம்முடைய திருக்கரமங்கள் தலைகள் மேல் எந்த நேரமும் அமர்ந்திருக்கிறபடியால் நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வியாதிகள் பலவீனங்களில் இருந்து விடுதலை பெறுகிறோம் தகப்பனே. நாங்கள் ஆட்சி தேற்றி அரவணைக்கப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய நிழலில் வாழ செய்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நிழலில் எங்களை நீர் மறைக்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சட்டைகளின் நிழலில் எங்களை கலிகூற செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் கண்கள் எங்களை காணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை போல ஒரு நல்ல தேவன் இல்லை என்று உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் இருக்க செய்பவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தமான உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த அந்த வார்த்தைகளை தந்து வல்லமையுள்ள அந்த வார்த்தைகளால் எங்களை தேற்றி நடத்தி கொண்டு வருகிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் நேரத்தில் எல்லாம் உம்முடைய பரிசுத்தமான பிரசன்னம் உம்முடைய

வீரங்கள் இணையாளனாய் இருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் பலவீனமாய் சோர்ந்து போகும் நேரங்களில் எல்லாம் எங்களுக்கு பலம் தந்து நடத்தும் ஆவியான தேவன் நீர், உம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, உம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கம் உள்ளவர் என்று உம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் சோர்ந்து போய் நிற்கும் நேரங்களில் வார்த்தைகளால் எங்களோடு பேசுகிறவரே, உம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைத்தும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் நினைக்காத நன்மைகளை எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் தருகிற தேவன், உம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்தி உமை ஆராதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்ம நன்றியோடு துதிக்கிறேன். நீர் செய்த நன்மைகளை நினைத்தும் நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, எங்களை ஜெபிக்க வைப்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் சர்வ வல்லவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மகத்துவமானவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் வாயில் துதிகளை தந்துமை துதிக்க வைத்துக் கொண்டிருக்கும் தேவாதி தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய தேவாதி தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஜீவனுள்ள தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக ஜீவனை தந்தவர் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக கடைசி துளி ரத்தத்தையும் எங்களுக்காக சிந்தின தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு துளி ரத்தத்தாலும் நாங்கள் பலவீனம் இல்லாமல் வியாதிகள் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. இதுவரையும் எங்களை நடத்தின தேவன், இதுவரையும் எங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை மட்டும் செய்த தேவன், தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றி தந்த தேவன், நீர் ஆச்சரியமான தேவன் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. அதிசயமான தேவன் நீர் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன். அற்புதம் நிறைந்த உம்முடைய கரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே.

நன்றி ஆண்டவரே. ஆவியோடும் உண்மையோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். முழு இருதயத்தோடு உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் உண்மையுள்ள தேவன் என்று உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இரக்கம் உள்ளவர் என்று உண்மை ஆராதிக்கிறோம். நீர் இம்மானு வேலன் என்று உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் அடியாளத்தில் இருந்து நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மேலானவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் பரிசுத்தர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்களுக்காக சிலுவையில் அழிக்கப்பட்ட தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கம் நிறைந்தவரே, எங்களுக்காக கடைசி துளி ரத்தத்தையும் இந்த எங்கள் நல்ல தேவனே, இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவன் நீர் ஒருவரே பரிசுத்தர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பசும்புல் மேய்ச்சல் நிலத்தில் எங்களை நடத்தி செல்லும் எங்கள் மேய்ப்பராய் இருப்பவரே, நீர் எங்கள் மேய்ப்பராய் இருப்பதால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கும் போது நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் ஆயனாயிருக்கும் போது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. எங்கள் சத்ருவுக்கு முன்பாக எங்களை எண்ணியால் அபிஷேகம் செய்பவர் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தராகிய நீரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் என் ஜீவனுக்கு பலனாயும் நீர் இருப்பதற்கு

ஜாதி தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி பரிசுத்தர் நீரென்று உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தூயாதி தூயவர் நீரென்று உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உயிருள்ள வார்த்தைகளால் எங்களோடு பேசுபவர் நீரென்று உமை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் எந்த அடைக்கலமே நீரே எங்கள் பலமாயிருப்பதற்கு

அதிசயங்களை செய்யும் தேவன் ஆண்டவரே, வானாதி வானங்கள் போற்றும் தேவாதி தேவன் நீராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யவங்கள் தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யவங்கள் தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆயிரம் நாமங்களை கொண்ட எங்கள் தேவாதி தேவனே, ஆயிரம் நாமங்களாலும் நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், ஆயிரம் நாமங்களாலும் நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு ஆயிரம் நாமங்களை கொண்ட தேவனை ஆயிரம் நாமத்தினாலும் நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மகத்துவமும் உன்னதமுமான நாமத்தை

நம்மை துதித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் எல்லாம் உம்முடைய பாதபடியில் நின்று நாங்களும் உம்மை பரிசுத்தர் என்று போற்றுகிறோம், பரிசுத்தர் என்று துதிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எல்லாம் வல்லவர் என்று துதிக்கிறோம், நீரே மேலானவர் என்று துதிக்கிறோம், நீரே மகத்துவமானவர் என்று துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீரங்கள் மேய்ப்பராயிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீரங்கள் ஆச்சரியமான தேவனாயிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் மேலான தேவன் என்றும் துதிக்கிறேன். நீர் மேலானவர், நீர் மேலானவர், நீர் போதுமானவர், நீர் மகத்துவமானவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பாதத்தில் இந்த நேரத்தில் வந்து நிற்கும் நாங்கள், பாக்கியம் பெற்ற நாங்கள், எங்கள் மேலான தேவனுடைய பாதத்தில் இந்த நேரத்தில் வந்து நிற்கும் நாங்கள், பாக்கியம் பெற்ற நாங்கள், பரிசுத்தருடைய கரத்தின் நிழலில் நிற்கும் நாங்கள், பாக்கியம் பெற்ற நாங்கள், கிருபையின் கண்கள் எங்களை காண நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே.

துதிக்கு பாத்திரதான் எங்கள் தேவாதி தேவனே, நீர் மேலானவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாதி தேவன் நீர் எங்களுக்கு எந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். சத்துருவின் வல்லமைகளை எல்லாம் வெல்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் தந்த தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை தள்ளாமலும் உம்முடைய கிருபைகளை எங்களிடம் விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவாதி தேவன் நீரன்றுமை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த அந்த நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்த நீர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவாதி தேவரீர் வீரங்கள் துணையும் எங்களை விடுவிக்கிற தேவனுமாயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்கிற தேவனா தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கே ஸ்தோத்திரம். நீரே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவன் நீர். பூமி அனைத்திற்கும் ஒரே தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். பூமி அனைத்திற்கும் மேலும் உன்னதமானவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தம் நிறைந்த உம்முடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நீர் மகத்துவரும் அதிசயமான காரியங்களை செய்கிறவருமாயிருக்கிற ஒரே தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை தவிர எங்களுக்கு வேறு தேவன் வேறு யாரும் இல்லை என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் எங்களை தப்ப வைக்கிறவரே உமக்கு நன்றி ஐயா. பொல்லாப்பு எங்களை அணுகாமலும் பாதி எங்கள் கூடார் எங்களை அணுகாமலும் விபத்து பொல்லாப்புகள் எங்களை நோக்காமலும் நீர் காத்துக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் நீர் அவனவன் செய்கைக்கேற்ப பலனளிக்கும் தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. தேவரீர் நீர் எங்களுக்கு எந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்காகவே நீர் யாவையும் செய்து முடிக்கிறவர் என்று உம்மை நோக்கி கூப்பிடும் நேரங்கள் எல்லாம் எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிமடுக்கும் தேவன் நீர். எங்கள் விண்ணப்பங்களுக்காக உம்முடைய செவிகள் திறந்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எக்காலத்திலும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிப்போம். எப்போதும் உம்முடைய துதி எங்கள் நாவில் இருக்கும். ஆண்டவரே, அந்த கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்த தேவன் அல்லவோ? ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர் என்று. இதுவரையிலும் எங்கள் பலவீனங்களை நீக்கி வியாதிகளை நீக்கி எங்களுக்கு சுகம் தந்த தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். எந்த நேரத்திலும் வியாதிகள் பலவீனங்களோடு இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்தமான அந்த தழும்பான கரத்தில் தருகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் கிருபையின் கண்களால் காணும் தேவன், கிருபையின் கரத்துக்குள் அணைத்துக் கொள்ளும் தேவன் ஐயா. ஒவ்வொருவரின் பலவீனங்களை நீர் நீக்கி பலத்தை கொடுத்து நீர் நடத்த போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவன் நீர் துதிக்கப்படுவீராக. பரிசுத்தர் நீர் போற்றப்படுவீராக. கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என்னாவில் இருக்கும் என்ற வார்த்தைகளின்படி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீரே பரிசுத்தர், நீரே அற்புதமானவர், நீரே வல்லமையுள்ளவர். உம்முடைய கரத்தின் செய்கைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானது என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் வாஞ்சியாயிருக்கிற எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து விடுவிக்கும் தேவனே, நீரே எங்கள் தேவன் என்றும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்மை மட்டுமே நாங்கள் துதிப்போம். ஆண்டவரே, நாளுள்ளளவும் நாங்கள் உம்மை கீர்த்தனம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பெரியவரும் மகாபலமுள்ளவருமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்த

0: நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளில் உங்களுடைய பாதத்தில் இன்றுமே ஆராதிக்கவும் துதிக்கவும் நீ செய்த கிருபைகளுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள் ஜெபங்கள் பாடல்களோடு வேத வார்த்தைகளோடு வேத வாசிப்புகளோடு வழிநடத்தி உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்தை ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் கர்த்தர் சொந்த தாளந்துகளை அவருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்கும் எடுத்து வந்து இந்த இரவு நேரத்திலும் வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே சுகமான நித்திரை தந்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமோ அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரிகரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததியையும் ஒப்பித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். God bless you. Amen. ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுவோம். ஆமேன்,
2: ஆமேன்.
1: நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சியை கடந்து செல்ல இருக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி?
2: Recording in progress.
1: பட்டிமன்றம். பிரதர், பிரதர்,
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: ஒரு பட்டிமன்றம் நடத்த போறோம், நீங்கள் அதுல நிக்கிறேன்னா நில்லுங்கோ, அல்லது 5 மணிக்கு பிறகு வாங்க ஐயா.
3: உங்கள்ட்ட 5 மணிக்கு பிறகு? ஓகே பிரதர்.
1: ஓகே
3: ஓகே ஓகே. தேங்க்ஸ்.
1: தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி
2: ஒலிபரப்பு.
1: நாங்கள் இந்த வேளையிலும் பட்டிமன்றம் ஒன்று கூட கடந்து செல்கிறோம். வல்லமையாக நாங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சி இந்த நேரத்திலே நடைபெறுகிறது. ஆனாலும் இன்றைய நாளிலே விசேடமாக பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயா தொகுப்பாளராக பொறுப்படுப்பார், வழிநடத்துவார். நாங்கள் ஆயத்தமாகவும் கத்தடி கரத்தில் ஒப்புவிப்போம். இந்த பட்டிமன்றம் தலைப்பு ஒளி. ஒளி வருகின்ற பொழுது இருள் விலகி விடுகிறது. அந்த இருள் எங்கே போகிறது? ஆமேன். அதுதான் இன்றைய நாளிலே பட்டிமன்றம். எங்களுடைய ஊழியர்கள் நேர்கிறார்கள், வேத ஆகமத்திலிருந்தும் எடுத்து வருவார்கள், பொதுவான மறுமொழியும் எடுத்து வருவார்கள். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் ஒரு மைந்தன்யாவை வரவேற்போம். பிரைஸ் லார்ட் ஐயா.
4: பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட்.
1: ஆமே, இந்த வேளையிலும் இணைந்திருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். எங்களுடன் சகோதரி ஜானத் அவர்கள் ஜெயமன் தேசத்திலிருந்து, மாலை வேளையிலும் சகோதரர் மகேந்திரன்யா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து, அதிகால வேளையிலும் காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் தாசனாயம் அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து பாஸ்டர் ஞானவண்ணன் இணைந்திருக்கிறார் டொரண்டோவிலிருந்து. அந்த வகையிலே உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறுவலப்பை கேட்க போன்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இனி இப்போ ஒருவரையும் கத்தர் தாமே நேரத்துக்கு இணைத்து வழிநடத்துவாராக. பாஸ்டர் வானர் அவர்கள் முனைவார்னு விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலும் அவர் மகேந்திரன் ஐயாவிடம் ஒப்படைப்போம், வழி நடத்துங்கள். God bless you. Amen.
4: Amen. Amen. இன்றைய நாளிலே சங்கம வானொலியிலே பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு, நாங்கள் லைட் போடைக்க இருள் போகின்றது, அந்த இருள் எங்கே போகின்றது? அதாவது இரவு நேரங்களில் அரையிலவே லைட்டை போடும் பொழுது அந்த இருள் டக்குன்னு போய்விடும், அந்த இருள் எங்கே போகின்றது? ரெண்டாவது கேள்வி, உங்களோட ஹோலில் உங்களோட மேசையிலே சோஃபாவுக்கு கீழே இருள் இருக்கின்றது. அப்படியானால் இந்த வெளிச்சத்தில் இருந்து கொண்டு அந்த இருள் ஏன் அருக்கில் இருக்கின்றது? 8 நிமிடங்கள் ஒருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் முதல்ல ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கம வானொலி நிலையத்திலே இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சி சுவாமி உமது பாதபடியிலே வந்திருக்கிறேன் ஐயா. உமது ஊழியக்காரர் அநேகர் வந்திருக்கிறார் சுவாமி, வேதாம ரீதியிலே உலகக்காரின் ரீதியிலே விட சொல்ல கத்தாவே வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி ஐயா. நான் கற்றுக் கொடுற நேரம் ஆண்டவரே, இந்த பட்டிமன்றத்திலே அநேக காரியங்களை வேதாகமத்தின் மூலமும் உலக உலக சிந்தனைகள் மூலம் கற்றுக்கொள்ள ஒரு நேரத்தை தந்தீரே இந்த சுவாமி அந்த கிருபைக்கா நன்றி. பரிசுத்த ஆவியானவரே இந்த நேரத்தில் ஒரு பிரசன்னம் ஒரு வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளே மூடட்டும், சங்கம வானொலியை மூடட்டும், கலந்து கொண்ட ஊழியர்கள் கலந்து கொண்ட பிள்ளைகள் எல்லோரும் பிரசனத்தால் மூடி கத்தாவை நீர் வலியுறுத்த வேண்டுமாக ஐயா. இன்றைய நாளே சுவாமி நடத்துகின்ற இந்த பட்டிமன்றம் உமது நாம் ஒன்றை மகிமைப்பட்டு ஆண்டவரே இந்த வார்த்தையில் விதைக்கப்பட கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் இல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென் ஆமென். இன்றைய நாளிலே பட்டிமன்றத்தின் தலைப்பு அரையும் பொழுது சுவிட்ச் போடும் பொழுது வெளிச்சம் வேற இருள் அகன்றது, இருள் எங்கே போகின்றது? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நீங்க ஹோல் இல்ல போக மேசைக்கு கீழே இருள் சோபா குளிரல் ஆனா வெளிச்சம் இருக்கு, அதே நல்ல இருள் இருக்கு. இந்த கேள்வி எட்டு நிமிடங்கள் ஓடுதன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய முதலாவது பாச ஞானவந்தன் தான் முதலாவதா வந்திருந்தார். நாங்கள் அவருடைய என்ன அவருடைய என்ன கூறுகள் என்பதை கேட்போம். அதற்கு பிறகு பாச ஆஞ்சநாசன் வருவர். நாங்கள் முதலாவது பாச ஞானவந்தன் அவர்களை அழைப்போம் பட்டிமன்ற தலைப்பிலே. முதலாவதாக பிரைஸ் லோர்ட் பாச ஞானவந்தன்.
5: பிரைஸ் லோர்ட் அங்கிள், நான் பேசுகிறது கேட்கிறதா?
4: அருமையா கேட்கின்றது.
5: ஆமென் ஆமென், நன்றி. தேங்க்யூ, உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக. அருமையான ஒரு ஜெபம் செய்தீர்கள். நான் ஆரம்பிக்கலாம் தானே?
4: ஆமா, உங்களுக்கு எட்டு நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. எட்டு நிமிடங்களுக்குள் உங்களுடைய வீரத்தை சொல்லுங்கள். ஆமென்.
5: சரி, அந்த எட்டு நிமிடங்களுக்குள் ஆண்டவர் படைத்த இந்த பெரிதான வெளிச்சத்தையும் அவருடைய படைப்பையும் சுருக்கமாக சொல்லும்படியாக எனக்கு சொல்லிருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை விளங்கப்படுத்த வேண்டியவர் பரிசுத்த ஆவியானவர். நான் பேசுகிற வார்த்தைகள் ஒலிபயமாக உங்கள் மத்தியிலே வந்தாலும் உங்கள் இருதயத்துக்குள்ளே சுமந்து செல்ல வேண்டியவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இதை இந்த வார்த்தைகளை உங்கள் இதயங்களில் பதிய பண்ணுவாராக. உலக பிரகாரமாக நாங்கள் இதுக்கு பதில் அளிக்க வேண்டுமே ஆனால் சயின்டிபிக்கலி, அதாவது விஞ்ஞான ரீதியாக அல்லது பௌதிகவியல் ரீதியாக, ஒளி வந்து வரும் பொழுது எங்கேயும் வந்து என்ன செய்கிறது, நிழலானது உருவாகுகிறது என்பது மிகவும் ஒரு அடிப்படை உண்மையாக இருக்கிறது. என்றால் ஒளி நேர்கோட்டிலே பயணம் செய்கிறது. அதற்கு நேர்கோட்டிலே அதற்கு மத்தியிலே தடையாக இருக்க வருகிற காரியங்கள், அதற்கு பின்பாக இருக்கிற இடங்கள் எல்லாம் அதுடைய நிழலே அதற்கு இருளாக இருக்கிறது. நாங்கள் ஒருவேளை ஐயா சொன்னது போல வீட்டிலே நாங்கள் சுவிட்சை போடும் பொழுது ஓரளவுக்கு நாங்கள் இருளை பார்க்கக்கூடியதாக இருந்தாலும், ஆனால் பெரிய அளவுல பார்க்கும் பொழுது, பூமியை பார்க்கும் பொழுது, சூரியன் ஒரு திசையில் உதிக்கும் பொழுது அந்த பூமியின் மறுபக்கமே பூமி நிழலே இருளாக இருக்கிறது விஞ்ஞான ரீதிப்படி. ஆனால் நாங்கள் வேதாகம ரீதிப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் தாமே வெளிச்சத்தை படைத்தார் என்று சொல்லி வேதாகமத்திலே எங்களுக்கு இருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகத்திலே முதலாம் அதிகாரத்திலே இருக்கிறது, இரண்டாவது வசனம் இருக்கிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகவே ஒரு காரியத்தை இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும், வெளிச்சம் உருவாகுவதற்கு முன்பாகவே இருள் இருந்தது, அது அண்ட சராசரங்களையும் ஆண்டு கொண்டிருந்தது என்று வேதாகம ரீதியிலே நாங்கள் காண்கிறோம். ஆகவே அந்த பூமியிலே முதல் இருந்தது வெளிச்சம். ஆனால் அந்த ஆதியாகம புஸ்தகத்திலே இருளை ஆண்டவர் உருவாக்கினார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் நாங்கள் வேதாமத்திலே அது உண்டு, ஆனால் இந்த சிருஷ்டிப்பின் காலத்திலே உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படவில்லை. ஆனால் ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஆண்டவர் இதை ஏசியா தீர்க்கதரிசி அதை சொல்லுகிறார். ஏசியா 45:7 வசனம், ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்கினேன், வருகிறவர் நானே என்று அவர் சொல்லுகிறார். அப்ப ஒரு காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒளியை ஆண்டவர் படைத்து அது நல்லது என்று சொல்லி ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கினார். ஆனால் அதற்கு முன்பாகவே இருள் இருந்தது, அதையும் உருவாக்கியவர் ஆண்டவர் தான். அது நீங்கள் இந்த வேதாகமத்திலே இல்லாவிட்டாலும் ஜூதர்கள் மத்தியிலே, அறிஞர்கள் மத்தியிலே, அவர்கள் ஜூத எபிரேய அறிஞர்கள் மத்தியிலே இந்த சிருஷ்டிப்பை குறித்து அவர்கள் ஆண்டு கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் இந்த முதலாவது வசனத்துக்கும் ஆதியாகமும் இரண்டாவது வசனத்துக்கும் இடையிலே பெரிய எத்தனையோ ஆண்டுகள், பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் போயிருக்கலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இது அவர்களுடைய ஆராய்ச்சியில, வேதாகம ஆராய்ச்சியில இருக்கிறது. இதை சொல்லுவார்கள் கேப் தியரி, இடைவெளி, ஒரு இடக்கிளை உள்ள தியரி. அது ஒரு தியரியாக இருக்கிறது, ஆனால் நிறுவனம் ஆக்கப்படாததாக இருக்கிறது. என்றால் எப்பொழுதுமே அது தியரி, ஒரு தியரி, ஒரு கூற்று என்பது விஞ்ஞான ரீதியாக சரி, ஆராய்ச்சி ரீதியாக சரி, அது கூற்று கூற்றாகவே இருக்கும். அதனாலதான் கூற்பு எனப்படுகிற, அதாவது மனிதனை உருவாக்கி மனிதன் குரங்கிலே இருந்து உருவாக்கப்பட்டான் விஞ்ஞானம் சொல்லுகிறது கூட ஒரு ஒரு தியரி, ஒரு கூற்றாகவே இருக்கிறது, நிரூபிக்கப்படாதது. எத்தனையோ ஆதாரங்கள் இருந்தாலும் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. அதே போலதான் பாருங்கள், இதுவும் வந்து இருக்கிறது. ஆனா விஞ்ஞானத்திலே தீர்க்க தரிசிகள் மூலம், சாரி, வேதாகமத்திலே தீர்க்க தரிசிகள் மூலமாகவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவர்கள் தேவனை அறிந்து அவருடைய காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது இந்த வெளிச்சத்தை குறித்து அதிகம் சொல்லும் படிம்படியாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே பூமியிலே இப்பொழுது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமே ஆனால் இருளானது எப்பொழுதுமே இருக்கிறது. ஆனால் அந்த இருள், வெளிச்சம் வரும் பொழுது இருள் அங்கே இருந்து ஓடி போகிறது. இன்னும் அழகாக சொல்ல வேண்டுமே ஆனால் வெளிச்சம் வரும் பொழுது இருள் செயலற்று போகிறது, ஒரு இடமும் ஓடி போவதில்லை, அது செயலற்று போகிறது. அதனாலேதான் பாருங்கள், இருளிலே எவ்வளவு ஆபத்துக்கள் இருந்தாலும் ஒரு இருட்டு அறைக்குள்ள ஒருவனை விட்டு பூட்டி அதுக்குள்ள எத்தனை பாம்பு, எத்தனை தேள், எத்தனை பல்லி இருந்தாலும் சரி, அதுக்குள்ள ஆபத்து அவனுக்கு தெரியாது. எப்பொழுது வெளிச்சம் வருகிறதோ அப்பொழுது அவனுக்கு தெரிகிறது எந்த திசையிலே தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்கள், அதனாலதான் பாருங்கள், கர்த்தர் உருவாக்கி அவர் படைத்த இந்த அண்ட சராசரங்களை, பூமியை மாத்திரம் இல்ல, பூமியையும் அதை சேர்ந்த இந்த அந்த கொஸ்மிக் வேர்ல்டு, இதை சூழ இருக்கிற அனைத்து காரியங்களிலும் அவருடைய படைப்புக்குள்ளே வந்தது. அவர் இதை நாங்கள் காணும்படியாக என்ன செய்தார்? வெளிச்சம் நல்லது உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று, அது நல்லது என்று சொல்லி எங்களுக்கு கண்டார். அதன் பிற்பாடாக என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டால் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பாருங்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இருளானது இப்பொழுது என்றுமே இருக்கிறது என்றால் ஆண்டவர் தான் இதை உருவாக்கினார். அதுக்கு ஆதாரங்கள் ஆவியானவர் தான் உங்களுக்கு படித்து படுத்த வேண்டும். ஆனால் இந்த இருள் இல்லாத ஒரு காலம் இருக்கிற ஒரு இடம் உண்டு. அது வெளிப்படுத்தல் அதிகாரத்திலே 21:25 இங்கே சொல்லுகிறது, அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. இது பரலோகத்தை பற்றி, தேவனுடைய சமூகத்திலே இருக்கிற நேரத்தை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அங்கே ராக்காலம் இல்லை. ஆண்டவர் இருளை உண்டாக்கி இரவுக்கு, அந்த இருண்ட நேரத்துக்கு இரவு என்று பெயரிட்டார், ஒளி வருகிற நேரத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். ஆகவே அந்த இரவானது இராக்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே அந்த இருளான காரியம் ஒரு இடத்துல இருக்காது என்றால் அந்த பரலோகத்திலே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருக்கு, அதே பூமியிலே அவர் எங்களுக்கு, நாங்கள் ஒரு சில காரியங்களை கண்டுகொள்ளும்படியாகவும் அந்த இருளுக்கும் ஒரு குணாதிசயங்களை கொடுத்திருக்கிறார். இருளுக்கும் வெளிச்சம் உண்டு. ஆனால் அந்த வெளிச்சத்துக்கு போதுமானபடி காரியங்களை வெளிப்படுத்துகிற குணாதிசயம் கிடையாது. அதனாலதான் பாருங்கள், சரீரப்பிரகாரமான அந்த இருளை யாருக்கு வெளிச்சமாக இருக்கும் என்றால், ஒருவேளை கண் பார்வை தெரியாமல் பிறந்தவர்களுக்கு வெளிச்சத்துக்கு, வெளிச்சத்தை அவர்களுக்கு நாங்கள் இதுதான் வெளிச்சம் என்று சொல்ல முடியாது, அதை அவர்கள் உணர முடியாது. ஏனென்றால் அவருக்கு பார்வை இல்லை. ஒருவேளை அவருடைய நினைவுகளிலே ஏதாவது படம் ஓடுமோ அதை அவர்கள் தான் சொல்ல வேண்டும். அதனால் பாருங்கள், ஆண்டவருக்கு மத்தியிலே அந்த பார்வை இல்லாதவர்களுக்கு இருக்கிற பார்வை இல்லை உள்ள இருள், அவர்கள் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அவர்களுக்கு இருள கூட கருப்பு என்று சொல்ல முடியாது. அவர்களுடைய ஆரம்பமே அதுதான். அதன் மத்தியிலும் அவர்களுடைய பார்வை இருக்கிறது, ஆவிக்குரிய பார்வை. அதனாலதான் பாருங்கள், ஆண்டவர் அந்த இரவை கூட ஒரு நோக்கத்துக்காக படைத்தார். அதனாலேதான் பார்வை இல்லாதவர்கள் பார்வை அடையும் பொழுது அவர்கள் மத்தியிலே வருகிற அந்த வெளிச்சத்தின் மகிமை என்பது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை மிகவும் வல்லமை உள்ளதாக அவர்கள் மத்தியிலே வெளிப்படுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த இரவையும் இருளையும் ஒரு நோக்கத்துக்காகவே உருவாக்கினார். ஏனென்றால் சங்கீதம் சொல்லுகிறது 104:20, நீர் இருளை கட்டளையிடுகிறீர், இராக்காலமாகும், அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். ஒரு சில மிருகங்கள், காட்டு ஜீவங்கள் பார்த்தீங்கன்னா அவைகள் நடமாடுகிற நேரமே இராக்காலம் தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பகலிலே தூங்கி இரவிலே நடமாடுவதற்காக அவருடைய அந்த படைப்பின் கரங்கள் இதை ஒரு நோக்கத்துக்காகவே செய்தது. இது வாழ்க்கை சுழற்சி என்று சொல்லப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கைக்கும் மிருகங்களுடைய வாழ்க்கைக்கும் உள்ள உறவு இந்த சுழற்சிக்குள்ளே அடங்குகிறது. ஆனால் இதன் மத்தியிலும் இந்த இரவு, அந்த வெளிச்சம் வரம் போகிற இரவு வந்து வெளிச்சம் வரும் பொழுது நீங்கி போகிற இருள் என்பது உலகண்ணாலேயே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இருதயத்திலே ஒரு இருள் உண்டாகிறது ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல். அது அந்தகாரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். என்றால் அங்கே எல்லார் மத்திலையும் இப்பொழுது இருள் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவருமே கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது. பகற்காலம் இருக்க மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியையை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னார் ஆண்டவர் இயேசு, யோவான் 9:4. ஆனால் ஒரு நேரம் வருகிறது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காலம், நேரம். அது வந்து அந்தகாரப்படுத்தப்பட்ட இருளாக வெளிப்படுத்துகிறது வேதம். என்றால் அந்த அந்தகாரம் இருள் என்பது அதற்குள்ளே ஒரு மனிதனுடைய இருதய சிந்தனைகளும் மிகவும் ஆழமான செயலற்று போன ஒரு காரியமாக அது ஆகிறது. பாருங்கள், சங்கீதம் 105:28, அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார், அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை. அதை உருவாக்கினார் ஆண்டவர். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 9:4, அந்த பகற்காலம் இருக்க மட்டும் அந்த ஆவிக்குரிய காரியங்களை, அந்த வெளிச்சத்தை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பாருங்கள், வெளிச்சத்திலே நடப்பவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது. வெளிச்சம் இருக்கிறது. வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் பூரண பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆனால் ஆண்டவர் அந்த வெளிச்சம் ஒவ்வொரு மத்தியிலும் உதிக்க வேண்டும் என்று விதிக்கிறார். அதை விரும்புகிறார். அந்த வெளிச்சம் வராவிட்டால் எப்படி இருள் நீங்கி போகும்? இருள் நீங்குவது கிடையாது, வெளிச்சம் இல்லாத இடமே இருளாக தோற்றம் அளிக்கிறது. தேங்க்யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொடுத்த நேரத்துக்கு நன்றி. அவ்வளவுதான் நேரம் நினைக்கிறேன். ஆமே
6: அப்படியே லைன்ல இருந்து பாஸ்டர். இதுவரை நேரம் பாஸ்டர் ஞானவண்ணன் அவருடைய செய்தியிலே ஆழமான சத்தியங்கள் இருக்கின்றது. அப்படியே நின்று கொள்ளுங்கள். இரண்டாவதாக, இந்தியாவில இருந்த ஒரு சகோதரி இதுக்கு அனுப்பி இருந்தார், அதை கேட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் போயிடலாம். சீரியக்கள் இந்தியாவில இருந்து நான் கேட்ட கேள்விக்கு ஒரு சகோதரி பேர் கொடுத்திருக்கார். இது அதை கேட்போம்.
7: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலியில் இருந்து மகேந்திரன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வியை தொடுத்தார்கள். ஒரு அறையிலே சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம் வரும்போது அந்த அறையில் இருந்த இருள் எங்கே போயிடுச்சு? சுவிட்ச போட்டோடனே அந்த இருட்டு எங்க போயிடுச்சு? அதுதான் கேள்வி. ஐயா அவர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்டிருந்தார்கள். இந்த கேள்விக்கு வேத புஸ்தகத்தின் வழியாக பதில் அளிப்பது மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதற்கு பூமியை சிருஷ்டிக்கும் போது அவர் முதலாவது இந்த வானத்தை இந்த பூமியில இருந்த ஒரு காரியம் பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:2 இவ்வாறு போடப்பட்டிருக்கும். பூமியானது ஒழுங்கின்மயம் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 3 தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று கண்டார். இங்க எழுதப்பட்டிருக்குது இருள் அங்க இருந்துதான், ஆழத்தின் மேல இருள் இருட்டு அங்கதான் இருக்கு. ஆண்டவர் வாய திறந்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று, அப்ப அந்த ஆழத்தின் மேல் இருந்த இருள் எங்கே போயிற்று? அதுதான் கேள்வி. வெளிச்சம் உண்டாயிற்று, ஆனா அந்த இருட்டு எங்க போயிருச்சு? ஐயா ஒரு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், ஒரு அறையில கட்டிலோ அல்லது சோஃபாவோ சேரோ அதற்கு அடியிலே வெளிச்சம் போகாமல் இருட்டாகத்தானே இருக்கிறது, அப்ப அந்த அறையில முழுவதுமாக வெளிச்சம் இருக்காது அப்படித்தானே அர்த்தம்? அந்த பொருட்களுக்கு அடியில வந்து வெளிச்சம் வந்து போகாதே, இருளானதுதான் அங்கே பரவி கொண்டிருக்கிறது என்று கேட்டார்கள். மிகவும் சரியான கேள்வி ஐயா கேட்டிருந்தார்கள். இதுல போடப்பட்டிருக்கோம் பாருங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று, ஆனா அப்ப அந்த இருட்டு எங்க போயிடுச்சு? அருமையானவர்களே, அந்த இருள் தேவன் வந்து சொன்ன வார்த்தை பாருங்க, அந்த இருட்டை விழுங்கி விட்டது. அருமையானவர்களே, ஏன் அப்போ ஒரு அறையில இருக்கும்போது ஒரு பொருள் வந்து மேல இருக்கும்போது பொருளுக்கு மேலே வெளிச்சம் இருக்கும், பொருளுக்கு அடியில மறுபடியும் இருள் சூழ்ந்தே இருக்கும்? அப்படி என்றால் என்ன, இந்த பொருள் வந்து வெளிச்சத்தை உள்ளே வந்து என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை, மறைக்கிறது. ஆனா சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே அந்த அறை முழுவதும் வெளிச்சம் வந்து விட்டது. ஆனால் ஒரு பொருளுக்கு அடியில இருக்கும் இருள் ஏன் மறையவில்லை? அது மறைக்கப்பட்டதா இருக்கிறது, வெளிச்சத்தை அது மறைத்து கொண்டிருக்கிறது. அது போலதான் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், பூமி முழுவதும் அன்றைக்கு வெளிச்சமாகவே மாறிவிட்டது. அப்ப அந்த இருட்டு எங்க போச்சு? அதற்கு பாருங்க வேத வசனம் பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 25:8 இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 25:8, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இருட்டு, அந்தகாரம், காரிருள் பாருங்க, அந்த இருட்ட அந்த மரணத்தின் சக்திய ஜெயமாக விழுங்குவார். அப்ப வெளிச்சம்ன்றது பாருங்க நம்முடைய தேவனுக்கு ஆதாரமா இருக்கிறது, வெளிச்சம்னாலே இயேசு கிறிஸ்து மட்டும்தான், அப்ப இருட்டுனாலே பிசாசாவன் மட்டும்தான். அப்ப வெளிச்சம் வர்ற இடத்துல இருட்டுக்கு இடமே இல்லாம போயிருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிச்சம் வருகிற அந்த இடத்துல இருளானது பாருங்க அவருடைய

0: கிறிஸ்து எனும் ஒளி நம்முடைய வாழ்க்கையில ஏற்றப்படும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் வருகிறது. வாழ்க்கையில இருக்கிற இருட்டு, அந்தகாரம், எல்லா சுகவீனம், பலவீனம், மனதில் இருக்கிற எல்லா குழப்பங்கள், பாருங்க, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்துல ஒருத்தர்கிட்ட மாத்திரம்தான் இருக்கு. அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் இன்னும் அநேக வசனங்களை வேதத்திலிருந்து எடுத்து தியானியுங்கள். உதவிக்கு பாருங்க, ஆண்டவரே, சத்திய ஆவியானவரே, நீர் எனக்கு போதியும் என்று அவரிடத்துல கேளுங்கள். பாருங்க, எல்லாரை பார்க்கல மிகப்பெரிய டீச்சர், பெரிய போதகர், பரிசுத்த ஆவியானவர், அவர் உங்களுக்கு விளக்கி விளக்கு போட்டு காமிப்பார். பாருங்க, நன்றாக இந்த வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இந்த வினாவை கேட்டவர்கள் எல்லாருக்கும் பாருங்க, இந்த வேதத்திலிருந்து ஆதாரத்தோடு எடுத்து சொல்லியிருக்கிறோம் என நம்புகிறோம். இதை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னும் அதை அடுத்த வசனத்தோடு உங்கள் அனைவரோடும் கூட நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். நன்றி, நன்றி ஐயா, நன்றி.
1: இதுவரை நேரம் எஸ்தர் ரூபி இந்தியாவில் இருந்து அனுப்பியிருந்தால் அநேக இந்தியாவில் வந்து அனுப்பியிருக்கிறார்கள், நாங்கள் கேட்போம். அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் அஞ்சன் தாஸ் நாயம் ஸ்காபரோ உண்டாரியோட கேட்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அஞ்சன் தாஸ் நாயம். பாஸ்டர் பிரைஸ் லார்ட், சத்தம் வரையில பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அஞ்சன் தாஸ் நாயம்.
2: ஓ பிரைஸ், பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா.
1: பிரைஸ் லார்ட் பாஸ்டர். இந்திய நாளே கேள்வி, ஒரு அறையில சுவிட்ச போட்ட உடனே இருள் மறைகிறது, அந்த இருள் எங்கே போகின்றது? ரெண்டாவது கேள்வி, இந்த ஹோலிலே சோபா மேசை இருக்கின்றது, வெளிச்சம் இருக்கு, ஆனா சோபாவுக்கு இருள், இந்த மேசைக்கு இருள், எப்படி அந்த இருள் இருக்குது? 8 நிமிடங்கள் உங்களுடைய விளம்பரத்தை தாங்க பாஸ்டர்.
2: ஆரம்பிப்போம். இறக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் ஆவியானவரே, இந்த நேரத்திலே

நேரத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தை ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் ஏசாயா 45:6 சொல்லப்படுகிறது, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியும்படிக்கு நீ என்னை

பாருங்க அடுத்த வசனத்துல, ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், எல்லாவற்றையும் செய்கிறவர் எங்களுடைய தேவன். இந்த தேவன் எங்களுக்கு நன்மை தீமையை ஆதாமு

தெரிவை மக்களிடத்துல கொடுத்திருக்கிறார். இயேசுவை தெரிந்து கொள்ளும் பொழுது, அந்த ஒளியை தெரிந்து கொள்ளும் பொழுது, நன்மையை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். இராக்காலம் இல்லாத ராஜ்யத்தில் வாழுகிற வாழ்வை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். மரணத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது இருளை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். இப்படியாக இருளான நரகத்தில வாழுகிற வாழ்வை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். பாருங்கள், அவர்தான் ஆமோஸ் 5:8 இடிய இருளை விடியற்காலமாக மாற்றுகிறவர், பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர், காற்றை உருவாக்கினவர், சூரியன் சந்திரனை படைத்த

சிறுவனாக இருக்கிறார். ஒளியை சிருஷ்டித்தவர், இருளை உண்டாக்கினவர் என்னுடைய தேவன். பாருங்கள், சங்கீதம் 74:16 சொல்கிறது, பகலும் உம்முடையது இரவும் உம்முடையது, தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர். இப்படியாக படைப்பின் தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், இன்றைக்கு நரகத்தையும் அவர் தான் படைத்தவர். படைத்ததற்கு அவர் அந்த தூதர்களுக்காக நாங்கள்

இடமல்ல. யோவான் மூன்றாம் அதிகாரம் 19 வசனம் சொல்லுகிறது, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரிகைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறது. அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. இன்று மக்கள் மதங்கள் மூலமாக, பாவங்கள் மூலமாக, சாபங்கள் மூலமாக தீமையை விரும்புகிறார்கள், மரணத்தை விரும்புகிறார்கள். இப்படியாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நாங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், ஜீவனை விரும்புகிறோம், நித்திய ஜீவனை விரும்புகிறோம். சங்கீதம் 104:20 வசனத்தில், நீ இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமாகும். இப்படியாக கட்டளையிடுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். எல்லாவற்றையும் அதன் காலத்தில் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், 2 சாமுவேல் 22:12 வசனத்தில், ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்க கூடாரமாக்கினார். இருளை பாருங்கள், கார் மேகத்தை அப்படியே முகில்களுக்கு மேல சுற்றி அது மல்லியாக தண்ணீரை உள்ளுக்கு அடைத்து வைத்திருக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். எங்களுடைய வாழ்வில கர்த்தராய தேவரீர் என் விளக்காயிருக்கிறேன், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். நாங்கள் இயேசு உள்ளத்தில் வரும் பொழுது, அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது எங்களுடைய கண்களில இருள் இருக்கும். இந்த கண்களை ஒளியாகிறவர் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். இருள் வெளிச்சமாகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், அவர் யோபு 12:22 வசனத்தில், அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். இன்றைக்கு மரண இருளை

இயேசு அந்த இதழை ஒளியாக, ஒளியுள்ள ராஜ்யத்தில, ராக்காலமில்லாத ராஜ்யத்தில எங்களை வாழ அழைத்திருக்கிற தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, நாங்கள் யோபு 29:3 வசனத்தில் பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின் வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவேன். இந்த வாழ்வில் இருக்கிற மரண இருள், பாவ இருள், அவருடைய தீபம் எங்களுக்குள்ள வந்து எங்கள் அந்த இருளை கடந்து போக பண்ணுகிறது. பாருங்கள், யோபுவை

தேவன். இந்த உலகத்துல ஒவ்வொருவருக்கு கட்டளை இடுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்க, நாங்கள் பார்க்கும் பொழுது பிரசங்கி 2:13 வசனத்துல பார்க்கும் பொழுது, இருளை பார்க்கலாம் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியினத்தை பார்க்கலாம் ஞானம் உத்தமம் என்று கண்டேன். இருளில் ஒன்றுமே செய்ய முடியாது. திருடர்கள் பிசாசுகளின் காரியங்கள் தான் அதிகளவு இருளில நடக்கிறது. இப்படியாக ஒரு ஒளியான ராஜ்யத்துக்கு வரும்படியாக உங்களை அழைப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துல வந்திருந்தார். பாருங்கள், ஏசாயா 5:20 பார்க்கும் பொழுது, இந்த உலகம் தீமைக்கு அடிமைப்பட்டிருக்கிறது, நன்மைகளை வெறுக்கிற உலகமாக பல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், தீமையை நன்மை என்றும், ஏசாயா 5:20 தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாய் பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பென்றும் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இன்றைக்கு மதத்தில் இருக்கிறவர்கள், பாவத்தில் வாழுகிறவர்கள், சாபத்தில் வாழுகிறவர்கள் இதுதான் அவர்கள் செய்கிறார்கள். நன்மையான ஒளியை விட்டு விடுகிறார்கள். இயேசுதான் அந்த மெய்யான ஒளி. அந்த நன்மையை அவர்கள் தீமையாக அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். இன்றைக்கு எல்லா மதங்களிலும் எல்லா பாவ வாழுகிற மனிதர்களும் இதைத்தான் செய்து கொண்டு வருகிறார்கள். நன்மையை தீமை என்று சொல்லி இருளை கொண்டு போய் வெளிச்சமாக காட்டுகிறார்கள். பாவ இருள் இப்படியாக பாவம் செய்வதை இந்த மாம்ச பாவை கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை இவரத்தின் பெருமையை அவர்கள் நன்மை என்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேவனுடைய பார்வையில எங்களை உருவாக்கின அந்த ஒன்றான மெய்த்தவனுடைய பார்வையில் அது இருளாக இருக்கிறது. பாருங்கள், இவர்கள் குருடர்களை வழி நடத்துகிறார்கள். குருடர்களை அவர்கள் போகும் பாதை தெரியாது. அதற்காகத்தான் இயேசு அந்த மன கண்களை எங்களுக்கு திறந்திருக்கிறார். இப்படியான பாருங்க, நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:18 இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும் படிக்கு நீர் அவர்களை கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். பாருங்கள், இப்படியாக மத்தேயு 25:41 இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுகளுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய

0: அந்த ஃபேக்டரியில இருந்து வருகிற லைட் அந்த ஒளியை கொடுக்கிறது. ஆமென். தேங்க் யூ பிரதர் மகேந்திர ஐயா. காட் பிளஸ் யூ எவ்ரிபடி. காட் பிளஸ் ஆல்.
1: இதுவரை நேரமும் பாஸ்டர் ஆண்டன் டாஸ் டைம் ஸ்காபர் என்றோ தன் வழிபாட்டை கொடுத்திருந்தார். இதுவரை முதலாவது பாஸ்டர் ஞானவர்தன், இரண்டாவது சிஸ்டர் எஸ்தர் ரூபி இந்தியா, மூன்றாவது பாஸ்டர் ஆண்டன் ஸ்காபர் ஒன்டாரியோ, அடுத்து சிஸ்டர் ஜனத்தை அழைக்க போறோம். ஜனத்துக்கு பிறகு எஸ்தர் இதுக்கு விடை அடுத்த வியாழக்கிழமை. நான் எல்லாவற்றையும் ஆராய்ந்து எவர் சொன்னது சரி, எந்த முடிவு சரி என்று நாங்கள் கூறுவோம். சிஸ்டர் ஜெனட்
2: பிரைஸ்லோட்,
1: சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனி. இன்றைய நாளில் இந்த பட்டிமடத்தில் கேள்வி நன்றாக கேளுங்கள். உங்கள் அறையிலே சுவிட்ச போட்டோன்னு வெளிச்சம் வருகிறது, அந்த இருள் எங்கே போகிறது? முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, உங்களுடைய ஹோல் மேசை இருக்கின்றது, சோபா இருக்கின்றது, லைட்லாண்ட் இருக்கிறீர்கள், ஆனா சோபா கிளையிருள், கடலுக்குள்ள இருள், அந்த இருள் ஏன் போகவில்லை? இதான் கேள்வி. உங்களோட வெற்றி மடம் உங்களுக்கு தருகிறேன். தொடர்ந்து வெளிப்பாட்டை தாருங்கள் சிஸ்டர்.

0: இருளை போக்க வெளிச்சம் தேவை. உண்மைதான், வெளிச்சத்தில் இருந்து மறைவில் நிற்கும் இருளுக்கு காரணம் மறைந்திருக்கிற பொருளாய் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. வேதாகமத்தின் படி ஆழத்தின் மேல் அங்கு இருள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த ஆழம் அங்கு ஏலோகிம் என்று சொல்லப்படுகிற அந்த தேவன் அதன் மத்தியிலே வெளிச்சமானார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வெளிச்சம் வந்தபோது முதல் வேலை எங்கள் ஆண்டவர் தேவன் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரித்தார். ஏனென்றால் பிரிவு அங்கு தேவையாயிருக்கிறது. இருட்டு அங்கு எங்கள் தேவனுக்குரியது அல்ல, எங்கள் தேவனுக்குரியது வெளிச்சம். எல்லா புகழும் இறைவனுக்கே. தொல்லை தருகின்ற இந்த இருள் வந்த போதிலும் எங்கள் தேவனுடைய எல்லை மாறாது, அதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த இறைவனுக்கு முன்னால் வெளிச்சம் தோக்காது, வெளிச்சம் எப்பொழுதும் வெற்றிதான். வெளிச்சம் வந்தால் இருள் ஓடி செயலிழந்து போகிறது. அது மறைவிடங்களில் தான் நிற்க முடியுமே தவிர வெளிச்சத்தில் முன்னால் நிற்க முடியாது. இருள் இருள் தான், வெளிச்சம் வெளிச்சம்தான். இந்த இயேசு கிறிஸ்துவாகிய அந்த மெய்யான ஒளி அவருடைய வெளிச்சம்தான் உலகத்திலேயே பெரிதான ஒரு வெளிச்சம். அது மனிதனால் உண்டாக்க முடியாத வெளிச்சம். இந்த லைட் போட்டால் அது கொஞ்ச இடம் தான் லைட் பத்தும், அல்லது ஒரு ரூமுக்கே ஒரு அறைக்குள்ள பத்தும். அதுக்கு கீழே இருக்கிற அந்த சோபாவுக்குள்ளே அந்த கொஞ்ச இடத்துலதான் இருள் இருக்க முடியும். ஆனா கீழே இருக்கிற இருளை பார்க்கறது என்ன? எங்களுடைய பெரிய தேவனுடைய வெளிச்சம் பெரிதா இருக்கிறது. அதை பாருங்கள், வீட்டுக்கு வெளிச்சம் மின்சாரத்தில இருந்து அந்த அடித்தளத்தில இருந்து இருளை போக்க எத்தனை பெரிய இணைப்புகள் ஒன்றொன்றாய் இணைக்கப்பட்டிருக்கு. வீடுகளுக்கு எல்லாம் ஒன்றொன்றாய் அங்கு இணைக்கப்பட்டிருக்கிறது அந்த மின்சார வயர்கள். அதனால் தான் நாங்கள் அங்கு வெளிச்சத்தை பெறுகிறோம். அதே போல எங்கள் மெய்யான ஒளியாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் இணைக்கப்பட்டிருந்தால் தான் அந்த வெளிச்சத்தை பெற முடியும். ஏனென்றால் உலகம் இருளுக்குள் இருக்கிறது என்பது வேதம் கற்றுத்தருகிறது. பாருங்கள், ஞான கண்ணில் பார்த்தால் சுத்தமான வெளிச்சம், ஊனக்கண்ணில் உங்களுடைய ஊனக்கண்ணில் பார்த்தால் இருளின் குற்றம் தெரியும். ஏனென்றால் யோபு சொல்லுகிறார், யோபு 38:9 வசனத்திலே சொல்லுகிறார், மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதுக்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய் என்று சொல்லி தேவன் யோபை கேட்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், யோபு அறிவில் குறைவு பட்டிருப்பதையும் தேவனால் உருவாக்கின ஒரு சிறிய காரியத்தை கூட செய்வதற்கு அவனால் இயலாது. எந்த மனுஷனாலும் வெளிச்சத்தை உருவாக்க முடியாது, இருளையும் அங்கே உருவாக்க முடியாது. ஆனால் ரெண்டுக்கும் அதிகாரி என்ன? இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அவன் வெளிச்சத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளை அழைக்கிறார், இருளுக்கு நரகத்திலே அங்கு தேவனை மறுதலிக்கிறவரை அங்கு தள்ளுகிறார் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இந்த அவரால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். உலகிலே இருளை போக்க சர்வ ஞானமுள்ள சர்வ ஞானிக்கே முடியும் என்பதை நாங்கள் கண்டுகொண்ட உண்மைகள். அவரால் உருவாக்கப்பட்ட ஒன்றுக்கும் கேள்வி கேட்க முடியாது. அதனால் உங்கள் வினாக்களுக்கு இன்றைக்கு இயற்கை நமக்கு தாழ்மையான பாடங்களை கற்று தரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், ஏசாயா 9:2 இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. கொலோசியர் 1:13 இருளின் அந்தகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனாகிய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏனென்றால் இருளின் அதிகாரம் எங்களுக்கு, அதிலே இருந்து அந்த இருளிலே இருந்து எங்களுக்கு வெளிச்சம் தர எங்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை எல்லா மக்களும் அறிய வேண்டிய ஒரு தருணமாய் இருக்கிறது. ஏனென்றால் உலகத்திலே பகலும் இரவும் இருப்பது போல இரண்டு ராஜ்யமும் இருக்கிறது, தனி மனிதனும் இருக்கிறான். இவ் ரெண்டுக்கும் ஒன்றுக்கு நாம் வாழுகிறோம், ஒன்றில் இருளிலே வாழுகிறோம் அல்லது வெளிச்சத்திலே வாழுகிறோம். இந்த ரெண்டும் இந்த பூமியிலே இருக்கிறது. அதனால் தான் அந்த சோபாவுக்கு கீழே அந்த இருள் இருக்கிறதை நாங்கள் காண்பிக்க கூடியதாய், இந்த இருள் இருக்காதபடிக்கு நீங்க தேவனிடத்திலே வந்தால்தான் அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே பிரகாசிக்கும். அப்பொழுது நீங்க வெளிச்சமானவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இருள் எங்கே போகும் என்றால் அந்தகாரத்துக்கு போகும். அதை இருளின் ஆதிக்கம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இருளின் ஆதிக்கம் அகல வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவாகி அந்த வெளிச்சத்திலே எல்லாரும் பெற வேண்டும். ஏனென்றால் அங்கு இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் என்று எங்கள் ஆண்டவருடைய விருப்பம். அதனால் தான் அந்த வெளிச்சம் வரும்போது இருள் அகல வேண்டும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த பூமியில இருளும் வெளிச்சமும் இருக்குது. ஆனால் எங்களுடைய நிரந்தர இடமாகிய பரலோகத்திலே அங்கே வெளிச்சம் மட்டுமே இருக்கும். அதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கும் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ளே நாங்கள் போக வேண்டும், அவரோடு நாங்கள் அந்த வெளிச்சத்திலே களி கூற வேண்டும். அதுதான் உண்மையான சத்தியமாய் சுவிசேஷ ஆரம்பமாய் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், யோவான் 6:17 இதோடு முடிக்கிற, சீசர்கள் படகில் ஏறி கடலில் அக்கறையில் உள்ள கப்பர்நாமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருளாயிருந்தது, இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. கடல்ல பெருங்காற்று அடித்தபடினா கடல் கொந்தளித்தது. சீசர்கள் இயேசு கடல் மேல் நடந்து வருகிறதை கண்டு பயந்தார்கள். ஏன் பயந்தார்கள்? அங்கே இருள் இருந்தபடியால் சீசர்களுக்கு கூட வெளிச்சம் தெரியல, அந்த இருளிலே ஏதோ ஒன்று வருது என்று பயந்தார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே நடந்து வந்த இயேசு கிறிஸ்து பயப்படாதிருங்கள் என்று சொன்னதும் அவர்கள் பயம் நீங்கி அங்கு போக வேண்டிய துறைய பிடிச்சு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இருள் மனிதனை இழைப்பாரத்தான் ஆண்டவர் பறைச்சிருக்கிறார். இரவிலே அவன் தூங்க வேண்டும். ஆனா மிருகங்கள் வெடிக்கிட்டு தங்களுடைய உணவை சில எடுக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பம். ஆனால் அது நாளளவில் அது அங்கு இருளுக்குரிய மனிதர்களாய் மாறிவிட்டார்கள். ஏனென்றால் தேவன் வெளிச்சத்துக்குரியவர் என்பதையும் இருள் அங்கு மூடி இருக்கிறது என்பதையும் கூட்டுத்தன்மை அங்கே வெளிப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இருள் மனிதனை இழைப்பார நல்ல நோக்கம்தான் இருந்தது. ஆனால் அந்த இருள் அங்கு அந்தகாரப்பட்டபடியால் அங்கு மனுஷனுக்குள்ளே இந்த இருள் வந்து விட்டது என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் இயேசு என்ற வெளிச்சம் வரும்போது இருள் மறையத்தான் செய்யும். இன்னும் நாங்கள் பரலோகத்திலே நாங்கள் காலடி வைக்கும் போதுதான் அந்த வெளிச்சம், உண்மையான வெளிச்சம் வரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இந்த கண்கள் குருடாய் இருக்கிற கண்கள் இன்றைக்கு வெளிச்சத்துக்குள்ளே வர வேண்டும். ஏனென்றால் சங்கீதம் 119:105 சொல்லப்படுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களின் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இந்த பூமியிலே நாங்கள் இருளா இருந்தாலும் அவருடைய வசனம் எங்களுக்குள்ளே இருக்கிறபடியா எங்களுடைய கால்கள் அந்த வெளிச்சத்திலும் அந்த பாதையிலும் தீபமாய் எங்களுக்கு நிற்கிறபடியா நாங்கள் பிழைத்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி என்னுடைய காரியத்தை முடித்துக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இதுவரை நேரமும் ஜெர்மனிலிருந்து தன்னுடைய வெளிப்பாட்டை கொடுத்தால் அவர் காரியத்தை சொன்னால் இருளோடு செயலற்று போகுது. செயலற்று போற இடம் அங்கே ஒரு கேள்வி அங்கே உண்டு. ரெண்டாவது, வெளிச்சம் வரும்போது இருள் போகுது, இருள் போற இடம் அங்கே ஒரு கேள்வியும் வருகின்றது. அருமையான வெளிப்பாட்டை கொடுத்தார். தொடர்ந்து அடுத்த வியாழக்கிழமைதான் இந்த முடிவெல்லாம் தெரியும். அடுத்த பாச வானறியா வந்து வந்து அவர் இப்போ பிரசுவர் பாச வானறியா
2: பிரசுவோடய்யா சொல்லுங்க ஐயா.
1: இன்றைய பட்டிமன்றத்தின் கேள்வி, ஒரு அறையிலே சுவிட்ச் போகும் பொழுது வெளிச்சம் வருகிறது, இருள் மறையுது, அந்த இருள் எங்கே மறையுது? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, உங்கள் வீட்டு ஹோல மேசைக்கு சோபா நீங்க வெளிச்சத்துல இருந்து கொள்றீர்கள், ஆனா மேசைக்கு கீழே சோபாக்கள் இருள் இருக்கு, அந்த இருள் ஏன் இருக்கு? இதுதான் கேள்வி. உங்களுடைய வெளிப்பாட்டை தாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக. ஆமா.
2: என்ன மாதிரி வெளிப்பாடா? ஆவிக்குரிய வெளிப்பாடா அல்லது வெளிச்சம் இருள் என்று சொல்லப்படுகிற காரியத்தை நாங்க பார்ப்போமா இருந்தால், இங்க வேதத்திலே ஐயா பக்தராகிய யோபு சொல்லுகிறார். யோபு 38 அதிகாரத்துல நாங்கள் பாக்குற வழியில வேதம் சொல்லுகிறது ஐயா, 38:19, வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்திற்கு வழி எங்கே? கேள்விக்குறி. ரெண்டாவது, இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே என்று சொல்லி அவர் கேட்கிறார். அப்படி என்று சொல்லி சொன்னால், அதனுடைய காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த வெளிச்சம் எங்கே இருந்து வருகிறது, அதனுடைய வழி எங்கே என்று கேட்கப்படுது. ரெண்டாவது, இருளுடைய இருள் எங்க தங்கி இருக்கு என்பதை தான் இந்த இடத்துல கேட்கப்படுது. இப்ப நீங்க சொல்லுற பிரகாரம் ஐயா கேக்குதா? நான் சொல்றது நான் சொல்ற நீங்க சொல்லுகிற பிரகாரம், இந்த நாட்கள்ல ஒரு வீட்டுக்குள்ள நாங்கள் வந்து லைட்டா போடுகிற வேளையிலே அந்த வெளிச்சம் அதாவது எங்க இருந்து வருகிறது என்பது நீங்க ஒரு கேள்விக்குறியாக அவர் கேட்கிறார். இரண்டாவதாக, நீங்க சொல்லுகிற பிரகாரம் அந்த இருக்கிற சோபாவோ அல்லது இந்த நாட்கள்ல கபர்ட் அலுமாரியோ என்னவா இருந்தாலும் அதுக்கு கீழே இந்த நாட்கள்ல இருள் அங்க எப்படியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், அவர் சொல்லுற இருள் அங்கே குடிகொண்டு இருக்கிறதாம் சொல்லி சொல்லப்படுது. அப்படியானால் இருள் குடிகொண்டு இருக்கிற இடத்திலே வெளிச்சம் வருகிற வேளையிலே ஐயா என்ன நடக்கிறது சொல்லி சொன்னால், அந்த இருள் கூட இந்த நாட்கள் என்ன செய்யறதுனா பிரகாசிக்கிறது என்பதை பாக்குறோம். ஆனாலும் ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த வெளிச்சத்தை விரும்பாத இடம் தான் அந்த இடத்துல தான் நீங்க சொல்லுகிற பிரகாரம் அந்த சோபாவுக்கு கீழே இருள் இருக்கும். அந்த இடத்துக்கு அந்த வெளிச்சம் போக முடியாது. அதாவது அந்த இடத்தை அந்த வெளிச்சத்தை அந்த இடம் விரும்புவதில்லை. ஏனென்றால் சோபா தன்னுடைய அதாவது தன்மையினாலே தன்னுடைய பலத்தினாலே அந்த வெளிச்சத்தை தடுத்து வச்சிருக்குது. அலுமாரியும் அப்படித்தான் நீங்க சொல்லுகிற பிரகாரம். எப்படின்னு சொல்லி சொன்னால், அலுமாரியும் தன்னுடைய அந்த தன்னுடைய உருவத்தை காண்பிச்சு அதை தடுத்து வச்சுக்கிறபடினால் அங்க என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால், அங்கே அந்த இருள் இருக்குது. ஒரு மனுஷன் நடந்து வீதியில போகிற வேளையிலே நல்ல வெயிலுக்கு நடந்து போனான்னு சொன்னா அவனுக்கு பின்னாலே ஒரு நிழல் போகும், ஷடோ. அந்த ஷடோ அப்படியாக இருக்கும் சொல்லி சொன்னால் இல்லையா, இருளாத்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் முன்னுக்கு நடந்து போய்க்குள்ள உங்களுக்கு முன்பாக என்ன இருக்கிறது? வெளிச்சம் இருக்கும். இதான் நடக்கிற சம்பவம் என்று சொல்லி. அப்படியானால் அந்த வெளிச்சத்தை இந்த இருளை சொல்லுகிற காரியம் என்ன சொன்னால், அது வெளிச்சத்தினுடைய ஒரு நிழலாக இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் எப்படி என்று பார்க்கிற வேளையிலேயே வெளிச்சம் தங்குகிற இடத்திலே இந்த நாட்களிலே அதாவது இருள் அங்கே என்ன செய்யும் சொன்னால், அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க முடியாதபடி தடுத்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கிற காரியம் என்னவென்றால், இன்றைக்கு மனுஷர்களுடைய பூமியில வாழுகிற மனுஷர்களுடைய வாழ்க்கையிலே ஏன் அந்த இடத்திலே இருள் சூழ்ந்திருக்குன்னு சொல்லி சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய காரியத்தை பாருங்கள். அங்கே அவர் பிறந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், அந்த மக்கள் மத்தியிலே இருந்த அந்த இருளை நீக்கும்படியாக இவர் வெளிச்சமாக வந்தார். யோவான் 1 பாருங்கள், இந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக இந்த பூமிக்கு வந்தார். அப்படியானால் இந்த பூமியில இருக்கிற ஜனங்களுக்கு இந்த நாட்கள் இதாவிக்குரிய காரியத்திலே பார்க்கிற வகையிலே வெளிச்சம் வேண்டுமா இருந்தால், அவர்களுக்குள்ள இருக்கிற இருள் முற்றுமுழுதாக நீங்க வேண்டும். சோபாவுக்குள்ளே கீழே அமர்ந்திருக்கிற இருளை போல இந்த நாட்களை அவர்கள் அந்த இருளை இந்த நாட்களை தாங்களே அடக்கி வைத்திருப்பார்களா இருந்தால், அந்த இருள் நீங்க விடாதபடி தாங்களே இந்த நாட்களில் ஒரு தடையாக இந்த நாட்களில் இருப்பார்களா இருந்தால், அவர்களுக்குள்ளே இந்த மெய்யான ஒளியாகிய ஆண்டவர் இந்த நாட்களில் பிரகாசிக்கவும் முடியாது. அவர் இந்த நாட்களிலே இந்த நாட்களை அவர்களுக்குள்ளே இந்த நாட்களை உதிக்கவும் முடியாது. பாருங்கள், சங்கீதம் 112 பார்க்கிற வேளையிலே செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதித்தது. பாருங்கள் என்ன வசனம் என்றால், செம்மையானவர்களுக்கு இருளிலே தான் வெளிச்சம் உதித்ததொழிய வெளிச்சத்திலே அங்கே வெளிச்சம் அங்கே மறைக்கப்படவில்லை. பாருங்கள், அப்ப அந்த இருளாயிருந்து அவருடைய வாழ்க்கையிலே என்னத்துக்காக சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கிறபடினால் அங்கே அவர்களுக்குள்ள அவருடைய இருள் அங்கே வெளிச்சமாக இந்த நாட்களில் மாறுகிறது. ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளை. இரண்டாவதாக பாருங்க, சங்கீதம் 119:130 பார்க்கிற வழியிலே, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்தது. அப்படியானால் இது ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே ஆண்டவருடைய வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் தியானிக்கிற வேளையிலே நீங்கள் சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களே வெளிச்சம் எங்கும் இந்த நாட்களே செல்லும். அருமையான எங்கும் இந்த நாட்கள் செல்லக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறது. எப்படி என்று பார்க்கிற வேளையிலே அந்த வசனம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால் ஒரு புதுப்பிக்கிற நிலையில இந்த நாட்களே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். வேதத்தில் சொல்லப்படுகிறது அவருடைய வசனம் இந்த நாட்களே இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாம் அது ஆன்மாவையும் ஆத்மாவையும் கணுக்களே முடிவோம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்படியானால் அந்த வார்த்தை தேவடைய இந்த வசனம் இந்த நாட்களே இந்த சர்வத்தில் உள்ள இருளை இந்த நாட்களை நீக்கி இந்த சோபா தடுத்து வைத்துக்கிறது மாதிரி இந்த நாட்களை சரலத்தில் தடுத்து வைக்காதபடி வசனத்தை நாங்கள் அனுதினம் இந்த நாட்களை நாங்கள் என்ன அதாவது மெடிடேஷன் செய்கிற வேளையிலேயே அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரசித்தத்தை இந்த நாட்களே கொண்டு வருகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 6:23 சொல்லுகிறது வேதமே வெளிச்சம் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அப்படியானால் அந்த வேத வெளிச்சம் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் வருகிற வேளையிலே அவனுக்குள்ளே இருக்கிற வேளையிலே அவனை எந்த இருளும் இந்த நாட்களிலே சூழாது என்பதை அங்கே இந்த நாட்களை நாங்கள் வேதத்திலே இந்த நாட்களே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஐயா இந்த நாட்கள் பாருங்கள் மத்தேயு 6 நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்றது 23 வசனம், உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும், இப்படி உன்னிலே வெளிச்சம் அங்கே எப்படி இருக்கும், இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். இதைத்தான் நாங்க பார்க்க வேணும். அப்படின்னு சொன்னால் நம்முடைய கண்கள் கெட்டதா இருந்தால் அந்த கண்ணுக்கு அதாவது சரீரத்துக்கு எதை கொடுக்கிறது வெளிச்சம், கண் தான் வெளிச்சத்தை கொடுக்கிறது. இந்த கண் கட்டதா இருந்தால் இந்த சரீரம் என்ன செய்ய வேண்டாம், எங்க போறது எங்க வாரது என்று தெரியும். அதே மாதிரி தான் இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்தோடனே வீட்டுக்குள்ள எப்படின்னு சொன்னால் நாங்க உள்ளுக்க வந்தோம்னா ஹோலுக்குள்ள எல்லாம் இருளா இருக்கும். ஆனா இந்த நாட்கள் லைட்ட போடுகிற வழியில தான் நீங்க சொல்லுகிற பிரகாரம் அங்கே லைட் பிரகாசிக்கும். ஆனால் இந்த நாட்கள் அந்த மறைஞ்சிருக்கிற அந்த இருள் இந்த நாட்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த சோபா அந்த வெளிச்சத்தை அந்த தனக்கு கீழே இந்த நாட்களை பிடிக்காதபடி அது அங்கே தடை பண்ணி அதை இருளாக அந்த இடத்திலே வைத்துக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே வேதத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதைத்தான் இங்கே வேதம் சொல்றது. ஆகையால் இங்கே வேதம் சொல்றது 11:35 உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாரன் சொல்லி சொல்றது. இன்றைக்கு நம்முடைய வெளிச்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய வெளிச்சம் இருளாகாதபடி இந்த நாட்களே நாங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்படியானால் ஆண்டவருடைய வார்த்தையிலே அவருடைய ஆவியானோட அபிஷேகத்திலே நாட்களை நாங்கள் விருப்பமா இருந்தால் சோபாவுக்கு கீழே இருந்த இருள் மாதிரி நம்முடைய சரீரத்துக்கு உள்ளேயோ சர்றத்துக்கு வெளியாலேயோ சர்றத்துக்கு பின்னாலேயோ அந்த ஷடோவை இந்த நாட்களே காண முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நான் சொல்லக்கூடியதா இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஐயா. நன்றி ஐயா.
1: நன்றி பாஸ்டர் வாணரையா. அதாவது சோபாவுக்கு கீழே இருள் இருக்கின்றது. அதாவது சோபா வந்து பரம்பரை கட்டுக்கள், அதாவது நாங்கள் ஹோல்ல லைட் போட்டுதான் இருக்கிறோம். வெளிச்சம் இருக்கு, சோபாக்கள் இருள் இருக்கு. அந்த சோபா வந்து எடுத்து போட்டால் அங்கே வெளிச்சம் வேணும். அந்த சோபா என்னத்தை குறிக்கணும்னு சொன்னால் இந்த பாரம்பரிய கட்டுக்கள் நாங்கள் ஆண்டோட சொந்த இருக்கிற ஏற்றுக்கொண்டாலும் எங்களுக்குள் சில பாரம்பரிய கட்டுக்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அந்த கட்டுக்களை நாங்கள் வெளியேற்ற வேணும். அந்த கட்டுக்களை வெளியேற்றினா சோபாவை வெளியேற்றின மாதிரி.
2: அதுதான் அதனையா நான் ஏற்கனவே சொன்ன சொல்லியா என்னென்றால் சோபா அந்த வெளிச்சத்தை வரவிடாம தானே தான் தடை பண்ணுது ஐயா.
1: வெளிச்சத்தை தடை பண்ணது காரணம் எங்களுக்குள் அந்த சோபா வந்து எங்களுக்குள்ளே பாரம்பரிய சில சில பாவங்களுக்கு இருக்கு.
2: ரகசிய பாவங்கள்
1: அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். நாம் வெளிச்சத்துல இருக்கிறோம். சோபாவை எடுத்தறிஞ்சா வெளிச்சம் அங்கே வரும். அந்த சோபா வந்து நாங்கள் ஆண்டவரை சொந்த லட்சியாக ஏற்றுக்கொண்டாலும் எங்களுக்குள்ளே பல விதமான பாரம்பரிய கட்டுக்கள் இருக்கின்ற அந்த கட்டுக்களை நாங்கள் வெளியேற்றி விட்டால் இந்த சோபாவுக்குள்ள இருள் இருக்காது. ரெண்டாவது பாச நான் கேட்ட கேள்வி, சுவிட்ச போட்டோன்னு அந்த இருள் எங்கே போகுது? அதான் இருள் எங்கே போகுது? நீங்க
2: இருளையா போகாது ஐயா. ஏன்னு சொல்லி சொன்னாலே நீங்க வெளிச்சம் வந்தால் இருள் போகாது. இருள் இருந்த இடத்துல இருக்கும். ஆனால் அந்த வெளிச்சம் போகாதபடி அந்த சோபா என்ன செய்யுதுன்னு சொன்னா நீங்க சொன்ன பிரகாரம் அந்த கட்டுகள் என்ன செய்யறா தடுத்து வச்சிருக்கு அந்த வெளிச்சத்தை. வெளிச்சம் தனக்குள்ள பிரகாசிக்க முடியாதபடி
1: இருந்த இடத்துலதான் இருக்கும் என்றால் வெளிச்சத்துக்கு இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை.
2: சம்பந்தம்
1: வெளிச்சம் நேரம் இவர்கள் பறந்துடும்.
2: வெளிச்சத்தை லைட்டா போடுக்குள்ள ஐயா அந்த நாட்கள் என்ன செய்யணும் சொன்னா, அதாவது வெளிச்சம் வருகிற வழியில இருள் ஓடிடும். ஆனால் அந்த இருளை அந்த அறையை விட்டு போகாதபடி என்ன காரணம் தடுக்குதுன்னு சொன்னால், சோபாவும் அலுமாரியும் தான் தடுக்குது. சரியா ஐயா?
1: இப்ப நீங்க சொன்னீங்க இருள் ஓடுது, எங்க ஓடுது?
2: அது இருள் வந்து மறைஞ்சிரும் ஐயா. இருள் ஐயா ஒளிச்சத்துக்கு முன்னாடி சொல்லுது ஐயா, ஆண்டவர் சொல்லுகிற அந்த நாட்கள்ல எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி என்று சொல்லி, அந்த ஆண்டவருடைய அந்த ஒளி நமக்குள்ள வருகிற வேளையிலே நம்மை சூழ்ந்திருக்கிற இருள் இந்த நாட்கள் என்ன செய்யும் சொன்னா, நம்ம விட்டாக போயிடும் ஐயா. எந்த மனுஷனையும் யோகா முதலாம் சொல்லப்படுது ஐயா, எந்த
1: மனுஷனும்
2: மறைய இடம் என்றால் விட்டு அகன்று போறது ஐயா. இருள் நீங்கி போறதா அதனுடைய காரியம். அதாவது விட்டு விலகி போகும்.
1: எங்கே விலகி போகும்? விலகி போ, விலகி போற இடம் ஐயா
2: இல்லையா? விலகி போறதுன்னு சொல்லி சொன்னால ஐயா, அதை வெளியால அதாவது அந்த இருள் வந்து வெளியால தன்னுடைய செயல்பாட்டை கொன்ற வர முடியாதபடி இந்த வெளிச்சம் என்ன செய்யறா, அதை அப்படியே அணைச்சு விடுது ஐயா. அதான் நடக்கிற காரியம், மறைக்குது. அதான் அந்த காரியம். ஏன்னா வெளிச்சம் பிரகாசமா தானே ஐயா இருக்குது.
3: அங்கிள் நான் பேசலாமா? சொல்றது சரியான காரியம். இருள் எப்பொழுதுமே இருக்கு. உதாரணமாக இருள் இருக்குது, எப்பயுமே இருக்குது. ஆனால் வெளிச்சம் இல்லாத இடம்தான் இருள். உதாரணமா சூரியன் உதிக்கும் பொழுது ஒரு பக்கம் வந்து வெளிச்சம் பகல், ஆனா அதே சூரியன் உதிக்கிற அதே பூமியில மற்ற பக்கம் இருள்.
1: ஆமா.
3: அப்ப அதன் எப்படி விளங்கிக் கொள்ளணும் என்றால், இருள் இப்ப இல்லாத இடம் கிடையாது, ஆனா வெளிச்சம் தான் தேவை. வெளிச்சம் வரும் பொழுது இருள் வெளிச்சம் அந்த இருளை மேற்கொள்ளுது. ஆனா அதுதான் இப்ப அந்த அந்த வெளிச்சம் வர விடாமல் தடைக்கிற இடங்கள் மீசையா இருக்கலாம், நிழலை கொடுக்கிற காரியமா இருக்கலாம், அலுமாரியாக இருக்கலாம், வார்த்தைகள் வர விடாமல் தடுக்கிறது. ஆனால் இந்த இருளை இல்லாத ஆவிக்குரிய பிரகாரமா ஒரே ஒரு இடம் இருக்கு, அது பரலோகம் தான். அதுதான் வெளிப்பாட்டுள்ள இடம். நான் சொல்ற சரியா இருக்குமா பாஸ்டர் வானர்?
2: நீங்க சொல்ற சரியோ. அந்த பரலோகத்துல இல்லத்தானே ஐயா? பரலோகத்துல வந்து அங்க நித்திய வெளிச்சம் தானே, அங்க வந்து அங்க இருள் இல்லத்தானே? அங்கதான் இந்த ஷடோவோ இந்த காரியங்களோ இந்த நாட்கள் ஒன்றுமில்லை, எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கக்கூடியதா இருக்கும். ஆனா இந்த பூமியில இருக்கிற மாதிரி நீங்க சொல்ற பிரகாரம் தான். இப்ப மகேந்திரம் ஐயா, இப்ப ஒரு சைட்ல சூரியன் தூக்கியக்குள்ள வந்த ஐயா, ஒரு சைட்ல இருளா இருக்கு ஐயா, ஒரு சைட்ல பகல், ஒரு சைட்ல ஓகே இருளா இருக்கு. அந்த இருளா இருக்கிறது வந்து அந்த அது இருந்தவன் தான் இருக்கும். ஆனா அந்த சூரியன் மறுபடியும் ரொட்டேஷன்ல வரையக்குள்ள அந்த இருள் என்ன செய்யணும்னா, அப்படி அந்த வெளிச்சம் அந்த இருளை மறைக்குது ஐயா.
1: உலகத்துல ஒரு பக்கம் இருட்டு, ஒரு பக்கம் இருள் உண்டு. நிலவு
2: நிலவு வந்து ஐயா, நிலவு வெளிச்சத்தை கொடுக்குதானே ஐயா? ஆனா நிலவு வந்து இப்ப சூரியனை மாதிரி அவ்வளவு பவர்ல தானே ஐயா? இப்ப நீங்க நிலவுக்குள்ள போயிட்டு ஐயா, நீங்க இரவு நடந்து போங்க, இலங்கையில நம்முடைய திசை நல்ல மழை இல்லாத நேரத்தில் இலவு நடந்து போனீங்கன்னா ஒரு மரம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா, நிலவுக்கு அவ்வளவு பவர் இல்லை. அந்த மரத்தின் ஷடோ அப்படியே என்ன செய்யும்னு சொன்னால், அப்படியே அந்த இருளாக அப்படியே அந்த இடத்துல விழும் ஐயா. ஆனா சூரியன் உதிக்கிற போல அந்த மரத்தின் இதை பார்க்கல, ஒரு சின்ன ஒரு தடி மாதிரி தான் தெரியும். அதான் அந்த பவருக்குள்ள வித்தியாசம், வித்தியாசமான வோல்டேஜ் ஐயா.
3: ராஷ்டவாளர் நிலவு வந்து சூரியனிடம் இருந்துதான் ஒளிய பெற்றுக் கொடுக்குது, சொந்தமா கொடுக்கல.
2: சரி, நீங்க சொல்ற சரியோ, சூரியன்ல இருந்தா அப்ப ஒளிய பெற்றுக் கொடுக்கல வந்து அது வந்து ஒரு டிரான்ஸ்பார்மர் மாதிரின்னு சொன்னாலயா, அது தன்னால இயன்ற அளவுக்கு தான் அந்த சந்திரன் நிலவு இந்த நாட்கள் பூமி கொளிய கொடுக்கும். உண்மைதான். சொல்லுங்க ஐயா.
1: ஒரு செய்தி இல்ல, இந்தியாவில இருந்து வெஸ்டர் ரூபி இந்த இதை கேட்கவில்லை. போடுற கேட்டு பாருங்க, அதுக்கு பிறகு சொல்லுங்க. கேளுங்க.
4: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலியில் இருந்து மகேந்திரன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வியை தொடுத்தார்கள். ஒரு அறையிலே சுவிட்சை போட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம் வரும்போது அந்த அறையில் இருந்த இருள் எங்கே போயிடுச்சு? சுவிட்சை போட்டோடனே அந்த இருட்டு எங்க போயிடுச்சு? அதுதான் கேள்வி. ஐயா அவர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்டிருந்தார்கள். இந்த நேரத்தின் வழியாக பதில் அளிப்பது மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதற்கு ஆதாரமாக நம்முடைய தேவன் பாருங்க, இந்த வானத்தையும் பூமியை சிருஷ்டிக்கும் போது அவர் முதலாவது இந்த வானத்தை இந்த பூமியில இருந்த ஒரு காரியம் பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:2 இவ்வாறு போடப்பட்டிருக்கும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 3:3 தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று கண்டார். இங்க எழுதப்பட்டிருக்குது இருள் அங்க இருந்துதான், ஆழத்தின் மேல இருள் இருட்டு அங்கதான் இருக்கு. ஆண்டவர் வாய திறந்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று, அப்ப அந்த ஆழத்தின் மேல் இருந்த இருள் எங்கே போயிற்று? அதுதான் கேள்வி. வெளிச்சம் உண்டாயிற்று, ஆனா அந்த இருட்டு எங்க போயிருச்சு? ஐயா ஒரு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், ஒரு அறையில கட்டிலோ அல்லது சோஃபாவோ சேரோ அதற்கு அடியிலே வெளிச்சம் போகாமல் இருட்டாகத்தானே இருக்கிறது? அப்ப அந்த அறையில முழுவதுமாக வெளிச்சம் இருக்காது அப்படித்தானே அர்த்தம்? அந்த பொருட்களுக்கு அடியில வந்து வெளிச்சம் வந்து போகாதே, இருளானதுதான் அங்கே பரவி கொண்டிருக்கிறது என்று கேட்டார்கள். மிகவும் சரியான கேள்வியை ஐயா கேட்டிருந்தார்கள். இதுல போடப்பட்டிருக்கும் பாருங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று, ஆனா அப்ப அந்த இருட்டு எங்க போயிடுச்சு? அருமையானவர்களே, அந்த இருள் தேவன் வந்து சொன்ன வார்த்தை பாருங்க, அந்த இருட்டை விழுங்கி விட்டது. அருமையானவர்களே, ஏன் அப்போ ஒரு அறையில இருக்கும் போது ஒரு பொருள் வந்து மேல இருக்கும் போது பொருளுக்கு மேலே வெளிச்சம் இருக்கும், பொருளுக்கு அடியில மறுபடியும் இருள் சூழ்ந்தே இருக்கும்? அப்படி என்றால் என்ன, இந்த பொருள் வந்து வெளிச்சத்தை உள்ளே வந்து என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை, மறைக்கிறது. ஆனா சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே அந்த அறை முழுவதும் வெளிச்சம் வந்து விட்டது. ஆனால் ஒரு பொருளுக்கு அடியிலே இருக்கும் இருள் ஏன் மறையவில்லை? அது மறைக்கப்பட்டதா இருக்கிறது, வெளிச்சத்தை அது மறைத்துக் கொண்டிருக்கிறது. அது போலதான் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், பூமி முழுவதும் அன்றைக்கு வெளிச்சமாகவே மாறிவிட்டது. அப்ப அந்த இருட்டு எங்க போச்சு? அதற்கு பாருங்க வேத வசனம் பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 25:8 இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 25:8 அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இருட்டு, அந்தகாரம், காரிருள் பாருங்க, அந்த இருட்ட அந்த மரணத்தின் சக்திய ஜெயமாக விழுங்குவார். அப்ப வெளிச்சம்ன்றது பாருங்க நம்முடைய தேவனுக்கு ஆதாரமா இருக்கிறது. வெளிச்சம்னாலே இயேசு கிறிஸ்து மட்டும்தான், அப்ப இருட்டுனாலே பிசாசானவன் மட்டும்தான். அப்ப வெளிச்சம் வர்ற இடத்துல இருட்டுக்கு இடமே இல்லாம போயிருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிச்சம் வருகிற அந்த இடத்துல இருளானது பாருங்க அவருடைய பாதத்திற்கு கீழே வருகிறது, இருட்டு அவருடைய பாதத்திற்கு கீழே வந்து விடுகிறது, அவருடைய வார்த்தையின் ஆளுகைக்கு கீழே பாதபடியாக்கி போட்டு விடுகிறார். அதற்கு எப்படி நாம் அதை புரிந்து கொள்ள முடியும்? யோவானின் புஸ்தகம் 1:4-5 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. எப்படி வந்து ஒரு அறையில இருக்கிற கட்டிலோ சோஃபாவோ வெளிச்சத்தை மறைச்சுக்கிட்டு இருக்குதோ தவிர, இந்த இருட்டு வந்து சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வந்து அறை முழுவதும் வீசி கொண்டிருக்கிற வெளிச்சத்தை ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. பாருங்க, இருள் வந்து வெளிச்சத்தை கவிக்கொள்ள முடியாது, ஆனா வெளிச்சம் இருளை விழுங்கி விடுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த மாத்திரத்திலே பாருங்க, அவர் சிலுவையிலே அந்த 7 சொல்லி முடிந்த பின்பு தலையை சாய்த்து தன் ஆவியை பாருங்க பிதாவிடத்துல ஒப்படைக்கிறார். ஒப்படைத்து அங்கே போடப்பட்டிருக்கும், தன் தலையை சாய்த்து தன் ஜீவனை விட்டார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. அப்ப அந்த ஜீவனை விட்ட அந்த நொடிப்பொழுதில் இருந்து பாருங்க, இந்த பூமி முழுவதும் அந்தகாரம் உண்டாயிற்று, காரிருள் சூழ்ந்து கொண்டது. அருமையானவர்கள், அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஜீவன் பாருங்க, ஜீவன் போன மாத்திரத்திலே, ஒளி போன ஒளிக்கு சொந்தக்காரராக இருக்கிறார், வெளிச்சத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிறார். அவர் என்றைக்கு எல்லாவற்றையும் ஜெயித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்து வந்தாரோ அன்றைக்கு மரணம் அவருக்கு காலடிக்கு கீழே இருக்கிறது. மரணமே உன் கூறு எங்கே, இருளே உன் ஜெயம் எங்கே? அருமையானவர்களே, இன்றைக்கு ஏன் எப்படி இந்த சோபாவும் கட்டிலும் ஒரு அறையில் இருக்கிற வெளிச்சத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறதோ, அதே போல அநேகருடைய மனதில் இருக்கிற பாரம்பரியமான கட்டுக்கதைகளும் பாருங்க, அநேகருடைய குருட்டாட்டமான எண்ணங்களும் தவறான புரிந்து கொள்ளுதலும் கர்த்தரை குறித்து பாருங்க சரியான தெளிவான ஞான அறிவு இல்லாதமையினாலும் அநேக பாரம்பரிய கதைகள் கட்டுக்கதைகள் அது போன்ற காரியங்கள் இருட்டாங்க வந்து இருந்தா கூட அந்த வெளிச்சத்தை காண விடாதபடி அவருடைய கண்களை குருடாக்கி போட்டு வைத்து போட்டு விடுகிறான் என்று ஒன்னு குறைந்த புஸ்தகம் 4 அப்போஸ்தலன் பவுலடிகளால் எழுதியிருப்பார். பிசாசானவன் எதற்காக பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். பாருங்க, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொள்கிறோமா அன்றைக்கே நம்முடைய இருதயத்தில் இருந்த இருள் நீங்கி ஒளியை ஏற்றிவிட்டார். மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. பாருங்க, என்னைக்கு ரட்சிப்பு ஜீவன் அவருக்குள்ள இருந்த ஜீவன் நம்மளுடைய ஜீவனோட ஒளியேற்றப்படுகிறதோ, நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றப்பட்டு விட்டது. இன்னைக்கு ஏன் நம்ம பிரகாசிக்க முடியல, அந்த இருட்டு நம்மளை வந்து பற்றி கொள்கிறது. எப்படி இந்த கட்டில சோஃபாவும் இதுவும் மறைத்துக் கொண்டிருக்கிறதோ, அது போல இயேசு கிறிஸ்துவை குறித்த இங்க சரியான வெளிப்பாடும் சரியான ஞான அறிவும் இல்லாதமை அவரை குறித்து பாருங்க காண்கிற விதத்திலே நம்மை காணக்கூடாதபடிக்கு பிசாசானவன் மனக்கண்களை பாருங்க இந்த பாரம்பரியமான கதைகள் அநேக காரியங்களினாலே மறைத்து விடுகிறான். அதற்காக இந்த கட்டில சோஃபாவும் மறைச்சு இந்த இருட்ட இந்த வெளிச்சத்தை வந்து மறைச்சு வச்சிருக்கதே தவிர வெளிச்சமே இந்த அறையில இல்லை என்று அர்த்தம் இல்லை. அங்கதான் வெளிச்சம் இருக்கு. வெளிச்சத்தை போட்ட மாத்திரத்திலே, சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் இருளை கவி கொண்டது, இருளை விழுங்கி விட்டது. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். அருமையானவர்களே, இந்த கேள்விக்கு விலை கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். அது மாத்திரமல்ல, ஐயா அவர்கள் அருமையாக கேள்வியை ஒன்றை தொடுத்தார்கள். நம்முடைய மனக்கண்களிலே ஜீவாதிபதியாகிய ஒளியாகிய கிறிஸ்து எனும் ஒளி நம்முடைய வாழ்க்கையில ஏற்றப்படும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் வருகிறது. வாழ்க்கையில இருக்கிற இருட்டு அந்தகாரம் எல்லா சுகவீனம் பலவீனம் மனதில் இருக்கிற எல்லா குழப்பங்கள் பாருங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்துல ஒருத்தர்கிட்ட மாத்திரம்தான் இருக்கு. அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் இன்னும் அநேக வசனங்களை வேதத்திலிருந்து எடுத்து தியானியுங்கள். உதவிக்கு பாருங்க, ஆண்டவரே சத்திய ஆவியானவரே நீர் எனக்கு போதியும் என்று அவரிடத்துல கேளுங்கள். பாருங்க, எல்லாரை பார்க்கலாம் மிகப்பெரிய டீச்சர், பெரிய போதகர், பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்கு விளக்க போட்டு காமிப்பார். பாருங்க, நன்றாக இந்த வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இந்த வினாவை கேட்டவர்கள் எல்லாருக்கும் பாருங்க அந்த வேதத்திலிருந்து ஆதாரத்தோட எடுத்து சொல்லியிருக்கிறோம் என நம்புகிறோம். இதை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னும் அதை அடுத்த வசனத்தோடு உங்களை அனைவரோடும் கூட நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். நன்றி, நன்றி ஐயா, நன்றி.
1: இந்த சகோதரி ஒளி இருளை விழுங்குதாம், அதுக்குரிய வார்த்தையை தெய்வ வார்த்தை எடுத்து கூறினால் அதுக்கிடையில நாங்க பாஸ்டர் இல்ல லெஸ்ஸி பிரதர் அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் லெஸ்ஸி பிரதர், பிரைஸ் லார்ட் லெஸ்ஸி பிரதர்.
5: ஐயா, நான் ஆயத்தப்படுத்த இல்லையா,
1: என்ன சொல்லுங்க?
5: நான் ஆயத்தப்படுத்த இல்லையா.
1: இல்ல, இத்தனை ஊழியக்காரர்கள் சொன்னார், அதன்படி நீங்க ஒரு விளக்கத்தை கொடுங்களேன்.
5: ஐயா, ஆண்டவர் பரடைஸ்ல ஆண்டவர் இடத்துல வெளிச்சம் ஒளி அங்க இருட்டு இல்லை. நாங்கள் நீங்கள் இந்த பூமிக்கு மேல போனீங்கன்னா அங்க இருள் இல்லை, வெளிச்சம்தான். இந்த பூமியில தான் இந்த இருள், ஏனென்றால் அங்க மறைவிடங்கள் இருக்கிறது. இப்ப பூமி சுத்துதானே, பூமி சுத்துற போது ஒரு பக்கம் சன் இருக்கும், ஒரு பக்கம் மூன் இருக்கும். மூன் அந்த சன்னின் எடுத்து தங்களுக்கு தரும். அதே வேளையில சன் மற்ற பக்கம் போயிக்க பூமி உருண்டதானே. ஐயா, பூமிக்கு மேல நீங்க பிளை பண்ணீங்கன்னா, பிளைன்ல போனீங்கன்னா மேலே ஒரு வெளிச்சம் இருள் இல்ல, வெளிச்சம் தான். அப்ப இந்த பூமியில தான் இருள், ஏனென்றா மறைவிடத்துல சூரியனுடைய அந்த மறைவிடமா இருக்கக்கூடியதான் அந்த காரியம்.
2: சுழற்சி நிமித்தம், பூமியின் சுழற்சி
5: சுழற்சி நிமித்தம் தான் இங்க அந்த காரியம். அது ஏன் ஆண்டவர் எங்களுக்கு தந்தாரண்டா, எங்களுக்கு இழைப்பாறுதலுக்கு, நாங்கள் பகல்ல ஓடி திரிஞ்சு வேலை செய்யறோம், இதை விலை இழைப்பாறுதலுக்காக எங்களுக்கு அந்த இருளை தந்திருக்கிறார், அவ்வளவுதான். மற்றபடி இருள் பூமி இருளில் தான் இருக்கு, சூரியன் வருகின்ற பொழுதுதான் வெளிச்சம், அல்லது நாங்கள் ஆர்டிபிஷியலா லைட்டை செய்து போட்டுட்டு அந்த லைட்ல தெரியறோம். மற்றபடி பூமியே இருள் தான் மூடி இருக்குது, கம்ப்ளீட்டா மூடி இருக்கு. பூமிக்கு மேல எல்லா இடமும் வெளிச்சம், வெளிச்சம்தான். அது சூரியனுடைய ஒளியா அல்லது ஆண்டவற்றின் ஒளியா, பூமிக்கு மேல வெளிச்சம், பூமி தான் இருள்ல மூடி இருக்கு. சரிதான் ஐயா?
6: ஆமே, நன்றி. பாச ஞானவன்
3: ஒரு சில காரியங்கள் சரியாக இருக்கிறது, ஒரு சில காரியங்கள் பிழை என்று சொல்வதை விட சரியான கோணத்தில் பார்க்கவில்லை என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இருளையும் ஒளியையும் படைத்த ஆண்டவர் அவற்றிற்கொண்டு சில குணாதிசயங்களை வைத்திருக்கிறார். அப்ப ஆவிக்குரிய பலத்தையும் பலவீனங்களையும் இருளுக்குரிய ராஜ்யத்தையும் ஒப்பிடுவதற்கு எங்களுடைய அறிவுக்கு எட்டக்கூடிய ஒளியையும் இருளையும் பயன்படுத்தினார். என்றால் இந்த இருளுக்கென்று சொல்லி குணாதிசயத்தையும், அந்த இருளை சார்ந்த இரவுக்குள்ள இருக்கிற காரியங்களையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதனாலே பாஸ்டர் லெஸ்லி சொன்னது போல இரவையும் ஆண்டவர் தான் உருவாக்கினார். அதுல ஒரு நன்மைகள் இருக்கிறது, இருளையும் அவர் உருவாக்கினார் ஜீவியத்துக்கு. ஆனால் அந்தகார இருளை, ஆவிக்குரிய ராஜ்யங்களுக்குரிய இருள், அவற்றை எங்களுடைய அறிவுக்கு புலப்படும்படியாக அதை பயன்படுத்தினார். உதாரணமாக எல்லோரும் இவர்கள் எல்லோருடைய பேச்சிலிருந்து ஒரு காரியத்தை அறிந்து கொண்டேன். பகலுக்கு வெளிச்சத்துக்கு, வெளிச்சத்தை தருகிற சூரியனுக்கு எங்களுடைய அறிவு கட்டிய பிரகாரமாக நேரிலே பயணம் செல்வதுதான் அதனுடைய வழக்கு. நேர்கோட்டிலே பயணம் செய்யும், இடையில வருபவர்களை பிரதிபலிக்கும். அந்த வெளிச்சம் என்ன செய்கிறது, குணாதிசயம் இருளுள்ளே உள்ள காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அதனாலேதான் வெளிச்சம் வரும்பொழுது பூமியிலே ஒரு பக்கம் பகல், அதில் உள்ள காரியங்கள் தங்களுக்கு தெரிகிறது. அதனுடைய மறுபக்கமே என்ன செய்கிறது, நிழலாக இருக்கிறது, இருளாக ஆண்டவர் சொன்னார். இரவுக்கு இருளுக்கு இரவென்று பெயரிட்டார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். மற்றது பூமிக்கு மேலே நீங்கள் ஒரு ஒரு பூமிக்கு மேல ஒரு அளவுக்கு போனா அங்கேயும் இரவு பகல் உண்டு. சந்திரனுக்கு போனா கூட அங்கேயும் சந்திரனுடன் நிழலும் எல்லாவற்றால். இதே போல அநேக சூரிய கோள்களை கொண்டு நடத்தப்படுகிற கோள்கள் மத்தியிலும் இரவு பகல் உண்டு சொல்லி இப்பொழுது ஆண்டவரே அவர் கொடுத்த விஞ்ஞானத்தினாலே வெளிப்படுத்துகிறார். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இருளே இல்லாத இடம், அந்த ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரி இருளே இல்லாத இடம் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் வாசித்தது போல வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் தான் சொல்லப்படுகிறது. அங்கே ஒருவனும் அங்க இருளே இல்லை என்று சொல்லப்படும். 21-25 அது ஆண்டவர் தான் அதை செய்கிறார். அது எவ்வாறு செய்கிறார் என்றால் ஆண்டவரை தான் கேட்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சில காரியங்கள் என்னை பொறுத்த மட்டிலே நாங்கள் பிழையா ஏதோ ஒன்று ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சத்தியமாக இருந்தாலும் ஒவ்வாத காரியங்களை கொண்டு மகிமைப்படுத்த வெளிப்படுத்துவது வந்து நான் நினைக்கவில்லை அது ஒரு சரியான காரியம் என்று சொல்லி.
6: எங்க இடத்துல இருந்து ஒரு வண்ணா பிளைட்டுக்கு போனா டொங்கோன் என்ற இடம் இருக்கு, அங்க இருள் இல்லை, இருள் இல்லை
3: இருக்கு. அப்படியான இடங்கள் கோயில இப்பயும் இருக்குது, 6 மாதம் இருள், 6 மாதம் பகல், அப்படி எல்லாம் கூட.
2: பாருங்க யூரோப்புக்குள்ளயா நீங்க வந்து இந்த நோர்வேயில பாருங்க மேலே ஐயா, அதாவது ஸ்டாக்ஹோம் என்று சொல்ல இடத்துக்கு போனீங்கன்னா சமர்ல வந்து கிட்டத்தட்ட 1 கிழமைக்கு சூரியன் உதிச்சோண்டே இருக்கும். சரியா, 1 கிழமைக்கு இரவு இல்லை ஐயா, இருட்டு இல்லை, அப்படியே பகல் மாதிரியே இருக்கும். அப்படி அந்த காரியங்கள் இருக்கு சில சில இடங்கள் ஆண்டு இதண்டு வச்சுக்கிறேன். இந்த தென் துருவத்துல மேல
6: அலாஸ்கா போய் அலாஸ்கா
2: அலஸ்காலமே இருக்குது. இப்ப யாரு பாச ஞானவண்ணம் ஐயா சொன்ன காரியத்தின்படி பாக்கல வந்து சரியான காரியம் இருக்கு. ஏனென்றால் ஏசாயா 60:2 சொல்லுகிறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கத்தர் உண்மையில் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். அப்ப கத்தர் உதிக்கிற வேலையில அந்த இடத்துல அந்த அந்த பூமியிலேயா இருந்தாலும் அந்த ஜனங்களுக்கு மேலே இருந்தாலும் அந்த வெளிச்சம் வரும் ஐயா. சரியா ஐயா, இந்த ஒரே வசனத்திலே சகல காரியங்களும் அடங்குது. ஆனால் 21 வசனத்திலே வெளிப்படுத்த 21 சொல்லப்பட 25 வசனம் சொல்லுது, அங்க வந்து எங்க பரலோகத்தில் அவர் சொன்ன பிரகாரம் அங்க வந்து இராக்காலமும் இல்லாதபடி அதிலே வாசல்கள் பகலும் அடைக்கப்படுவதும் இல்லை. அப்படின்னு சொல்லி சொன்னா பரலோகத்துல வந்து இருள் வாரதுக்கு எந்த விதமான காரியமும் இந்த நாட்கள் இல்லை என்பதைத்தான் அங்க தெளிவாக அந்த வார்த்தை சொல்லுவதை பாக்குறோம். யாரு பாஸ்டர் ஞானவண்ணன் சொன்னார் இப்ப. சரியா ஐயா, கொம்பே பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதுக்குள்ள அந்த விளக்கம் சொல்லி சொன்னா நீங்க கேட்ட கேள்வின்படி இருள் வந்து அந்த இடத்துலானையா இருக்கும் ஐயா. ஆனால் என்ன காரணம் என்ன காரியம் சொல்லி சொன்னால் வெளிச்சம் வருகிற வேலையில இருளுக்கு அங்க நிக்க முடியாது, ஈக்குவல் கொடுக்க முடியாது ஐயா. அதனாலதான் இருள் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த தஞ்சை வல்லமையை காட்ட முடியாமல் இருக்கிறது. பாருங்க, ஒரு சாதாரணமா பாருங்க, ஒரு பெரிய ஒரு பலவானோட ஒரு பலம் இல்லாதவன் போய் சந்திச்சான்னு சொல்லி சொன்னா என்ன எடுக்க முடியும்? அவனால அந்த பலவானோட சண்டை பிடிக்க முடியாது ஐயா. அப்ப அதே மாதிரி இப்ப பாக்குற வழியில வந்து அப்படி என்ன செய்வான் ஒன்றா அப்படி அவன் பலவான் அவன் என்ன செய்வான் அந்த பலவீனனை பிடிச்சி நசிப்பான். அதே விதமா தான் இந்த வெளிச்சம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த இருளை வந்து அப்படியே நசிக்குது, அடக்குது. அடக்கி இருக்கிற வழியில அவரால அங்க இதன்ன முடியாம இருக்கு. அவர் தன்னை ஓவர்டேக் பண்ணவோ அல்லது அந்த வெளிச்சத்தை தான் மேற்கொண்டு காரியம் செய்யப்படவோ அவரால் முடியும். அதனாலதான் இந்த அப்படியே அந்த இருள் அப்படியே அடங்கி அப்படியே நீங்க சொன்ன பிரகாரம் அப்படியே கீழே போய் அப்படியே எங்க மூளை இருக்கோ அந்த மூளைக்கவே சோவாக்குள்ள போய் அல்லது அலுவலிகளவோ அடங்கி கொள்றேன். சரியா ஐயா?
6: இப்ப லெஸ்டி பிரதர் சொன்னார் ஆண்டோர் இருளை உண்டாக்கினார். சத்ருவாண்ட விளையாட்டு நடக்குது
2: இன்னும்தான் ஐயா. இப்ப பாருங்கள் ஐயா, அவருடைய பாதத்துக்கு கீழே இருள் இருக்குன்னு சொல்லி ஐயா சங்கீதம் 19 சொல்லப்படுது ஐயா. அது மட்டுமல்ல யோகூட சொல்றான் ஐயா, அவர் அவர் ஒளிக்கும் இடங்களிலே காருள்ளே அடக்கும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பாக்குறோம். பாருங்க ஐயா, அவருடைய பாதத்துக்கு கீழே இருக்குன்னு சொல்லி இப்படியாக அந்த நாட்கள் அநேக இடங்கள்ல அந்த இருள் ஆண்டவர் தான் அந்த இருளை முந்தி பாருங்க அந்த பூமியில ஆதியாம் 1-2 வசனத்துல பாக்குற வழியில பாருங்க ஐயா, அதுல சொல்லப்பட்ட காரியம் பூமியில இருள் சூழ்ந்திருந்தது, ஆண்டவர் இந்த நாட்களை பிரிக்கிறார் ஐயா ரெண்டா. என்னென்னு சொன்னால் அந்த ஜனங்களுக்கு வெளிச்சம் தேவை. அப்ப ஜனங்களை நான் உருவாக்க போறேன், ஜனங்களை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்க போறேன் சொல்லி சொன்னால் அந்த ஜனங்கள் சீவிக்கிறதுக்கு வெளிச்சம் தேவை. இன்னைக்கு வெளிச்சம் இல்லாம இருந்தா விட்டமின் டி உருவாத ஐயா, ஜனங்கள்லாம் செத்து போவாங்க, வருத்தம் வந்துடும் ஐயா, கண் தெரியாம போயிடும் காரியங்கள். ரெண்டே பாருங்க கூட யூரோப்ல இருக்கிறவர்களுக்கு எல்லாம் கூட பாருங்க, சின்ன பிள்ளை எல்லாம் கண்ணாடி போடுறதுக்கு முக்கியமான நோக்கம் என்ன ஐயா?
3: இருள் வந்து ஆதியாமத்தினர்களுக்கு அந்த முதலாவது வசனத்துக்கும் இரண்டாவது வசனத்துக்கும் இடையிலே வேத அறிஞர்கள் படி, அதாவது எப்ரேய ஹீப்ரு அறிஞர்களின் படி, ஏன்னா அவர்கள் மத்தியிலும் வாதம் கொடுக்கப்பட்டது, அது இடையில பெரிய ஒரு கேப், அதை சொல்றது கேப் தியரி என்று சொல்லி, அது வந்து இன்னும் அதுக்குள்ளதான் அந்த டைனோசர் வந்துச்சு, டைனோசர் போனது, அப்ப அந்த அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார், இட்ஸ் அ தியரி, நான் சொல்றதை கேட்டுக்கொள்ளுங்க தியரி. அப்ப ஆண்டவர் பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது, அதாவது ஒழுங்கின்மையாக இருந்தது, அதுல ஒரு இடமும் சொல்லப்படவில்லை, ஆழத்தை இருள் மூடி ஆழத்தில் மூடி இருந்தது சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் அதை உருவாக்கினாரா என்று சொல்லி ஏசியா தீர்க்கதரிசி பேந்து பிற்பாடம் வந்தவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப ஏசியா 45:7 அதை நீங்க பாத்தீங்கன்னா ஒளியை படுத்தி இருளையும் உண்டாக்கினேர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப ஒரு சில வசனங்கள் அதுக்கு

0: ஊகிக்கலாம், ஆனால் எங்களுக்கு ஆதாரம் கிடையாது, ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் அதுக்கு மெயினாக சிஸ்டர் சிஸ்டர் ஜெர்மனில இருந்து காய்ச்ச ஒரு சிஸ்டர் வெளிச்சத்தை பார்க்க நாங்கள் கற்றுக்கொள்ளணும் சொல்லி, அதுல ஒரு நன்மையான காரியம் இருக்குண்டா, இவ்வளவு வெளிச்சத்துக்குரிய காரியங்கள் இருக்க வேதம் எங்களுக்கு சொல்லுது. ஆண்டவர் இருளைப்படுத்தி இருளின் குணாதிசயங்கள் பக்கமாக தீமைகளையும் சிங்கிக்குரிய காரியங்களையும் ஒப்பிடும்படியாக அந்த பக்கத்துக்கு அதை இனம் பிரிச்சு காட்டுகிறார். தீங்கு தீயவர்கள் இருளுக்கொப்பாக, நரகம் இருளுக்கொப்பாக ஒப்பனையாக காட்டுகிறார். ஆனால் அதே வேளையில யதார்த்தமான அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவர் இருளும் மத்தியிலே நன்மைகளை செய்கிறார். மிருகங்கள் ஜீவிக்கிறது, மனிதனுக்கு நன்மைகள் தருகிற மிருகங்கள் ஜீவிக்கிறது. இருளையும் அதற்காகவே உண்டாக்கினார், காட்டு மிருகங்கள் அதுக்குள்ளே வசிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சில காரியங்கள் ஆண்டவர் அதை எங்களுடைய அறிவுக்கு புகட்டும்படியாக இனம் பிரித்து காட்டுகிறார். உலகத்திலே யதார்த்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுத்த பல காரியங்கள் உண்டு. வெளிச்சமும் வெளிச்சத்தினால அதன் சூரியனுடைய காந்தி, காந்தி என்றால் வெப்பம், அந்த காரியங்களும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை புரிய பண்ணுவதற்காக, ஆய்க்குரிய ராஜ்ய காரியங்களை புரிய பண்ணுவதற்காக இதை உபயோகப்படுத்துகிறார். ஆகவே சில காரியங்களை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணி நாங்கள் பிழையான காரியத்தை பிழையான கேள்விகளோடு பிழையான பதில்களை இணைப்போமையானால் அது சரியான ஆவிக்குரிய வெளிப்பாட்டை கொண்டு வராது.
1: சொன்னது சரியான காரியமா இருக்கு. என்னன்னு சொன்னா, நீங்க சொன்ன பாத்தி பாஸ்டர் ஐயா, நான் கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகளுக்கு முன்னாடி வாய்ச்சேன்னா நான் பதிலிருக்கோம் சொல்லப்பட்டது இந்த

0: அந்த பூமி வந்து ஜலத்தின் மேல் ஆவியானவர் ஆசாடி கொண்டிருந்தால் பூமி ஜலத்தில மூழ்கி இருந்த. அதே மாதிரி தான் பாருங்க, அதே மாதிரி தான் நோவாவின் காலத்திலேயும் இந்த பூமி ஜலத்துக்குள்ள மூடப்பட்டதானே ஐயா. ரெண்டு தரம் ஒரே சேம் இன்சிடென்ட் தான் நடந்தது. அதுதான் அந்த இடத்துல வந்து வடிவார் விளக்கத்துல போடுறாங்க. கிட்டத்தட்ட அநேக காலங்களுக்கு முன்பாக நான் வாசிச்சு பார்த்துறேன். உண்மையம்படி நீங்க சொன்ன பிரகாரம் இந்த டினோசவரியாண்ட விதிகள் எல்லாம் இந்த நாட்கள்ல அதுகளெல்லாம் அந்த நாட்கள்ல இருந்த காரியங்கள் இப்படியான இன்னும் வேறு வேறு பிராணிகள் செந்துக்கள் எல்லாம் இருந்தா அவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இப்ப இல்லாம போயிட்டது. இப்ப ஒரு சிலதுகளை இந்த கண்டுபிடிச்சி ஆய்வு செய்யறாங்க இந்த இடத்துல எப்படி ஆண்டு இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த இடத்துல இதுன்றாங்க. அதனால நீங்க சொல்றபடி இந்த நாட்கள் பாக்குற வழியில இந்த இருளும் வெளிச்சம் என்று சொல்லப்படுகிற காரியம் அது தேவனுக்குரிய காரியம்
1: போது அவருடைய பிரசன்னம் அவருடைய காரியங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தும் முகமாய் அவர் நல்ல நல்லதுக்குத்தான் வடைத்தார். ஆனால் அந்த இருளை மனுஷனாகிய நாங்கள் மாற்றிக்கொண்டோம். ஏனென்றால் நாங்க இரவிலே படுக்க வேண்டிய நேரத்திலே நாங்கள் இழைப்பாற வேண்டிய நேரத்திலே அதை செய்யாம விட்டோம். ஏனென்றால் மிருகங்கள் தான் அந்த நேரம் எழுந்து போய் உணவை தேடிக்கொள்ளுகிறது நேரம். அது அவ ஆண்டவர் அவையவைக்கு அவையவை காரியத்தை படைச்சார். ஏனென்றால் மனுஷனுக்கு வெளிச்சம் தேவை, மிருகங்களுக்கு அங்கு
0: பிரகாரம் இரவும் பகலும் ஒரேடியா பகலா இருந்தேன்னு சொல்லி சொன்னால் இரவா இருந்தேன்னு சொல்லி சொன்னால் காலங்களையும் வருஷங்களையும் நாட்களையும் குறிப்பிட முடியாது ஐயா. சரியா மகேந்திரவையா? ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்துல 14 வசனத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த காரியம் சொல்லப்படுது. அதாவது இந்த காலங்கள் இதுல இரவும் பகலும் இருக்கிற வேலையில தான் சுடரை ஆண்டவர் உருவாக்குறார். சூரியனோட சுடர் தானே ஐயா, இப்ப சூரியன் பாக்கல சூரியன் என்றால் நட்சத்திரம் கண்டாலும் அப்ப அவையால் இல்லையான்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு மனுஷன் காலங்களை கணிக்கெடுக்க முடியாது, நாட்களை கணிக்கெடுக்க முடியாது, வருஷங்களை குறிக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் இந்த நாட்கள் அந்த இதை உருவா அதை கிரியேட் பண்ணினார். ஆனா வந்து கிரியேஷன் அவருடைய காரியமா இருக்கிறது. ஆனால் ஒரு காரியம் ஒரு சம்பவம் என்னவென்று சொல்லி சொன்னால் அந்த கிரியேஷன் மத்தியிலும் அந்த இருள் வெளிச்சத்தை மேற்கொள்ளாம இருக்க வேண்டும் என்பதற்கான சூரியனை கூட இந்த நாட்கள் ஆண்டவர் நாட்கள் ஒரு பெரிய ஒரு அதாவது என்ன சுடராக இந்த நாட்கள் உருவாக்கினான்னு சொல்லி பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆமே
2: அவ்வளவுதானே. நேரம் கடந்து விட்டது. அருமையான வெளிப்பாட்டை அனைய ஊழியர்களும் கற்றுக்கொண்டோம். அடுத்த வியாழக்கிழமை தொடர்வோம். அநேகர் கலந்து கொள்ள முடியவில்லை இன்றைக்கு, எனவே அடுத்த வியாழக்கிழமை தொடர்கொள்வார்கள். தொடர்ந்து அடுத்த வியாழக்கிழமை இதை கொண்டு பண்ணுவோம். கத்தருங்க ஆலோசிப்பாராக. இப்ப முடிவு செய்தால் லெசி பிரதர் பிரதர் லெசி பிரதர்
3: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் நாங்கள் பட்டிமன்றத்தில் இணைந்திருந்தோம். ஊழியர்கள் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை கொண்டு எடுத்து வந்தார்கள். வேதாகம ரீதியாகவும் பொதுவான காரியங்கள் கூடவும் எடுத்து வந்து வழிநடத்தினார்கள். நாங்கள் ஒரு விஷயம் அவர்களுக்காக தலைகளை குனிந்து ஜபிப்போம், தங்களை மூடி ஜபிப்போம். ஆமீன். கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை மதியம் மாலை இரவு வேளைகளிலே ஊரில் இணைந்து ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வந்தார்கள். கத்தர் கொடுத்த ஞானத்தை கொண்டு இந்த காரியங்களை செய்யத்தக்களாக கத்தர் உதவி செய்தார். அதற்காக ஊழியர்களையும் ஊழிய குடும்பங்களையும் ஒவ்வொருவராக பேர் பேராக ஆசீர்வதிக்கிறோம். இணைந்த சகோதரி எஸ்தர் பிரிந்தா அவர்கள் சென்று விட்டார்கள். ஆனாலும் அடுத்த முறை அவர் இணைவார் என விசுவாசிக்கிறோம். பாஸ்டர் ஞானவண்ணன், சௌரி ரூபி, சகோதரி எட்வின் வானர் அவர்கள், சௌதரி ஜனத், சௌரன் மகேந்திரனை இவற்றை தொகுத்து வழங்கினார். எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். கத்திரதாமே, உங்கள் ஒருவரோடும் கூட இருந்து மென்மேலும் ஞானத்தை தந்து அடுத்த வாரத்திலே திரும்பமாக இணைகின்ற பொழுதும் கத்தர் வழி நடத்துவாராக. கத்தர் இதற்கான ஒரு காரியத்தை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. அதற்கான முடிவு

0: சொல்லுவாங்க. ஆமீன். இந்த கேள்வியை கேட்டு சகோதரன் மைந்தன்னையாவும் அவருடைய உள்ளத்தில் எழுந்த இந்த காரியங்கள் ஒவ்வொன்றுக்காக நன்றி கூறிக்கொண்டு பல்வேறு காரியங்களை அறியக்கூடியதா இருந்தது, அதற்காக கத்திற்கு நன்றி செலுத்துவோம். ஊழியர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுவோம். God bless you all. Amen. கத்திர எல்லாவற்றையும் கத்திர உயிர்த்திலிருந்து வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புவித்து நன்றிகளையும் வாழ்த்து
1: நேரடி ஒலிபரப்பு
0: கூறி விடைபெறுவோம். Amen. God bless you all. Amen.
2: வருவார்கள், அவர்களோடு கலந்து ஆலோசிப்போம். கத்தரிலோரை
0: மாசுவிப்பார்கள். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் பட்டிமன்றத்தில் இணைந்திருந்தோம். கேள்வி இருளுக்கும் இருளும் ஒளியும். ஆமேன். இருள் வருகின்ற பொழுது, ஒளி வருகின்ற பொழுது இருள் மறைந்து போகிறது, திரும்ப ஒளி போகின்ற பொழுது திரும்ப இருள் வந்துவிடுகிறது. அப்படியான காரியங்கள் பூமியிலே நடைபெறுகின்றது. அது ஆச்சரியமானதுதான். ஆனாலும் அதற்கான விடை கத்தரிடம்தான் உண்டது. அந்த வகையிலே இணைந்து வழி நடத்திய உங்களில் ஒரு கத்தர் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே அடுத்த வியாழக்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம். இணைந்து வழி நடத்திய ஊழியர்களையும் தொகுத்து வழங்கிய சௌரமாயந்தனையாவையும் வாழ்த்திக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். ஆமேன். God bless you all. Amen.
1: Recording stopped.
0: அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர மதிய நேர ஒலிபரப்பு. இந்த வேளையிலும் எங்களுடன் சகோதரன் பாலன் அவர்கள்
1: இணைந்திருக்கிறார்.
0: போய்விட்டார்.
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
0: ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஒரு பாடலோடு இணைந்த பொழுது ஊழியர் இணைவார் என்று சுவாசிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போமா? ஆமீன்.

0: ஆனரையா?
1: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
0: ஆனரையா?
2: Recording in progress. Recording stopped. Recording in progress.
0: அருமையான நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒளிபரப்பு. இப்பொழுது தொடர்ந்து நேரம் 12:05 வேளையிலும் நாங்கள் வேத பாடத்தின் நிகழ்ச்சியோடு ஊழியர் சிஸ்டர் எட்வின் வானர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் அப்படிக்க இருக்கிறோம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம். பரிசுத்தாவியானவதாமே, இந்த நாளிலும் எங்களுடனும் உங்களுடனும் யார் ஒருவருடனும் பேசுகின்ற வார்த்தைக்கு முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம். அவருடைய ஊழியங்களையும் வாழ்த்திக் கொண்டு நாங்கள் இந்த வழியிலிருந்து ஊழியர் சுசேகர் எட்வின் வானர் அவரிடம் ஒப்படைக்கிறோம். அவர் வழிநடத்துவார். வழிநடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ். ஆமேன்.
1: ஆமேன். நன்றி ஐயா. ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரும் பிரச்சோருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த வேளையிலும் சங்கமனையத்தின் ஊடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் இந்த வேளையிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இலக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அருமை பிதாவை, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்முடைய கரம் தானே கூட இந்த நடந்து செல்லும்படியாக செபிக்கிறேன் ஐயா. இன்றைய நாளிலும் அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலே, நேற்றைய நாட்களிலே நாங்கள் இந்த ஆபிரகாமுடைய பகுதியிலே இந்த நாட்கள் ஆதிகாமத்திலே பார்க்கிற வேளையிலே விருத்த சேதனம் என்ற தலைப்பிலே இந்த நாட்களில் சில காரியங்களை குறித்து இந்த நாட்களில் பேசியிருந்தேன். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், பாருங்கள் இங்கு வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த ஆபிரகாமுடைய மிகுதி காரியங்களை இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களை தொடர்ந்து இந்த நாட்களை பார்ப்போம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள் அந்த இடத்திலே கடந்த நேற்றைய நாட்களிலே பார்த்த காரியத்திலே சொல்லப்பட்டது என்னவென்றால், இந்த விருத்த சேதனம் என்று சொல்லப்படுகிற காரியம், அதாவது அந்த நாட்களிலே அங்கே நுனித்தோலை இந்த நாட்களை வெட்டுவதென்றும், இன்றைய நாட்களிலே புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே இருதயத்திலே விருத்த சேதனம் என்பதை குறித்து இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அதைத்தான் இந்த நாட்களை வேத பகுதி இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். பாருங்கள் இங்கே, பாருங்கள் இந்த வேத பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது. தேவன் அந்த விருத்த சேதனத்தின் நிமித்தம் இந்த நாட்களிலே பாருங்கள் இந்த வேதம் சொல்லுகிறது. அவர் இந்த நாட்களிலே அங்கே அவர்களுக்கு இந்த நாட்களில் நிபந்தனைகளையும் இந்த நாட்களில் நினைவூட்டும் அடையாளமாக ஒரு சின்னமாகவும் இந்த நாட்களை வைக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இதற்கு பின்பாக பாருங்கள் இந்த நாட்களிலே ஆதிகாவம் 17:15 15வது வசனத்திலே நான் வாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பின்பு தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவியாகிய சாராளை இனி சாராயை இனி சாராய் என்று அழைக்காதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கட்டும் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே இந்த இடத்திலே பாருங்கள் ஒரு பேர் மாற்றமான காரியம் இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் சில வேளைகளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட இந்த நாட்களை பேர் வைக்கிறோம். இந்த நாட்களில் ஏதாவது ஒரு பேர் இந்த நாட்களில் ஒரு ஆக்டருடைய பேரை வைக்கிறோம், அல்லது யாருடைய பேராவது இந்த நாட்களை வாய்த்து இந்த நாட்கள் என்ன செய்யறோம், உடனே காரியத்தை முடித்து விட்டு இந்த நாட்களை போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் அதற்குரிய பின்னாடி விளைவுகள் இந்த நாட்களே தெரியாது. ஆனால் பாருங்கள் இங்கே ஒரு தேவனுடைய, அதாவது தேவனுடைய பாதத்தில் இருந்து ஆண்டோட பிள்ளைகளா இருந்தால் என்ன பெயர்களை வைக்க வேண்டும் என்பதை சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும். ஆபிரகாம் என்று சொல்லி சொன்னாலும் அதற்குரிய ஒரு அர்த்தம் ஒன்று இருக்கிறது. அதே வேளையில பாருங்கள், சிம்சோன் என்றாலும் அதற்குரிய அர்த்தம் இருக்கிறது, யாக்கோ என்றாலும் அதற்குரிய அர்த்தம் இருக்கிறது. அதே விதமாக பாருங்கள் இங்கே ஆண்டவர் இந்த சாராய் என்று சொல்லி சொல்லப்படுகிற இவளுடைய பெயரை இந்த நாட்களே ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அவளை இந்த நாட்களே சாராய் என்று அழைக்காதபடி சாராள் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே அழைப்பாய் என்று சொல்லி அவளுக்கு பேர் என்று சொல்லி இந்த நாட்களே கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப சாராள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? வேதத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கவில்லை, இளவரசி என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆபிரகாம் முந்தி அபிராம் என்றிருந்த அபிராம் என்று இருக்கிற வேளையிலே அங்கே அவருக்கு இந்த நாட்களே அங்கே எந்த விதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள எப்படியான காரியங்களும் இந்த நாட்களில் இல்லது இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆபிரகாம் என்று சொல்லி இந்த நாட்களில் வருகிற வழியிலே ஜாதிகளின் தகப்பன் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே பேர் பெறுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே ஆபிரகாம் ஜாதிகளின் தகப்பனும் சாராள் ஒரு இளவரசியுமாக இந்த நாட்களில் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப தேசங்களும் ராஜாக்களும் இந்த நாட்கள் தேசங்களுக்கு ராஜாக்களுக்கு இந்த நாட்கள் தாயாளால் என்பதை குறித்து இந்த நாட்களே இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை இந்த 16 வசனத்திலே வாசிக்கிற வழியில் நான் வாசிக்கின்றேன். அங்கே சொல்லப்படுகிறது, நான் அவளை ஆசீர்வதித்து அவளுக்கும் உனக்கும், பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்கள் என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், அவளுக்கும் உனக்கும் இந்த நாட்களிலே நான் இந்த நாட்கள் என்ன செய்வேன், ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை அங்கே ஆசீர்வதிப்பேன் என்றார் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து நகைத்து 100 வயதான எனக்கு பிள்ளைகள் பிறக்குமோ, 99 வயதான சாராளுக்கு பிள்ளைகள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் நமக்கு முன்பாக பிழைத்திருப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினான் சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். வருமான அன்பு பிள்ளைகள், அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவர் அவரிடத்திலே காரியத்தை இந்த நாட்களே செல்லுகிறார். இந்த நாட்களே எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை இந்த நாட்களே கேட்ட போது ஆபிரகாம் இடத்துல இருந்த அந்த, அதாவது தற்காலிகமான ஒரு சந்தேகம் இந்த நாட்களே தோன்றியதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற மேல கத்துடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்குள்ளே ஒரு சிறிய ஒரு டெம்பரரியா ஒரு தற்காலிகமாக ஒரு ஒரு என்ன சந்தேகம் இந்த நாட்கள் இங்கே தோன்றி இருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், அந்த உறுதியான விசுவாசம் இந்த நாட்கள்ல உள்ளவர்கள் கூட சில சந்தர்ப்பங்கள்ல என்ன செய்வார்களாம், அந்த விசுவாசம் அவர்களை விட்டு வழுகி போறதை பார்க்கிறோம் இன்றைய கடைசி காலத்தில். அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த நாட்களே நான் வருகிற வழியில விசுவாசத்தை காண்பேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்ப்போம். ஏன் அப்படியான அந்த வார்த்தையை சொன்னார் என்று சொல்லி சொன்னால், கடைசி நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வேளையிலேயே இந்த பூமியிலே இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே விசுவாசம் அங்கே காணப்படாத மாதிரி இந்த நாட்களே இருக்கும். ஏனென்றால் அவ்வளவுக்காக விசுவாச துரோகம் இந்த நாட்களே நடந்து கொண்டிருக்கும். இன்றைக்கே விசுவாச துரோகங்கள் இந்த நாட்களே தொடங்கிவிட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கிற மாதிரி அன்பு பிள்ளைகள். அப்ப விசுவாச துரோகங்கள் இந்த நாட்களிலே முந்தி இந்த நாட்களிலே அங்கே நடந்தால்தான் கேட்டின் மகன் வெளிப்படுவான் என்று சொல்லி இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்படியானால் விசுவாசிகள் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், பொய்யான உபதேசங்கள், பொய்யான பிரசங்கங்கள், பொய்யான வார்த்தைகள் இந்த நாட்களில் இப்படியான காரியங்களை, அதாவது மருட்டான பேச்சுக்கள் மூலமாக இந்த நாட்களில் என்ன செய்வார்கள் சொன்னால், அவர்கள் தேவனை விட்டு வஞ்சித்து போகக்கூடிய சாத்திய கூறுகள் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் என் ஆண்டவருடைய வருகை இந்த பூமியிலே வர வேண்டுமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த விசுவாச துரோகம் நடக்கும், அதற்கு பின்பாக அந்த கேட்டின் மகன் வெளிப்படுவான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு சபைகளில் பாருங்கள், அநேக விசுவாசிகள் குறைஞ்சே போய்விட்டாங்க. ஏன், என்ன காரணம் சொன்னால், அவர்களுக்கு இந்த நாட்களை பார்க்கிற வழியில ஒரு வெறுப்பு இல்லாத விதமாக இன்றைக்கு பார்ப்போமா இருந்தால், அநேக இடங்களிலே பார்க்கிற வழியில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே கடவுளே இல்லை என்று சொல்லுகிற நாஸ்திகர்களாக அந்த நாட்களை ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார். ஏன்னா இன்றைக்கு நாங்கள் இந்த பூமியில பிறந்துட்டோம், அன்னண்டாடு உழைப்போம், சம்பாதிப்போம், சாப்பிடுவோம், சந்தோஷமா இருந்த நாட்களை இதுவோம். அதே போல இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் சந்தோஷமா இருக்க வேண்டுமென்றால் போதை வசுக்கு அடிமையாகிறார்கள், அல்லது குடிக்கு அடிமையாகிறார்கள், இப்படியாக ஏதாவது ஒரு காரியத்துக்கு அடிமையாகி அதிலே இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய சரீரத்தை இந்த நாட்கள் சந்தோஷப்படுத்திக் கொள்ளுகிறார்களே ஒழிய ஆத்மாவிலே அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய ஆத்மாவிலே அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை, அவருடைய இருதயத்திலே ஒரு சந்தோஷம் இல்லை. ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், இப்படி பழக்க வழக்கங்களுக்கு ஈடுபடுகிறவர்கள் ஒரு சொற்ப நேரத்திலே இந்த நாட்களே அவருடைய சரீரம் இந்த நாட்களே சந்தோஷப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே எல்லாம் இந்த நாட்களை போனதற்கு பின்பாக மறுபடியும் அந்த காரியத்தையே செய்து தொடர்ந்து சரீரத்தை அழித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் இன்றைய காலகட்டம் அந்த விசுவாச துரோகம் நடக்கிற காரியம் தொடங்கிவிட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஜாக்கிரதையாக இந்த நாட்களே இருப்போம். பாருங்கள், இந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், இதே ஆபிரகாம் கூட ஆண்டவர் பேசுகிறார். ஐயா, ஆபிரகாமோடு இந்த நாட்கள் ஒரு மனுஷன் பேசவில்லை, ஆண்டவரே இந்த நாட்கள் பேசுகிறார். இந்த நாட்களை பாருங்கள், ஆனா பேசுகிற வேளையிலே அவங்க கூட இந்த நாட்களை பாருங்கள் முகங்குப்புற விழுந்து ஆண்டவர் நகைத்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது இந்த 17 அதிகாரத்திலே 17 வசனத்திலே பாருங்கள், 99 வயதான சாராளுக்கு பிள்ளை பிறக்குமோ, என் இருதயத்திலே இந்த நாட்களை அவன் சொல்லிக் கொண்டான் சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து என்று சொல்லி இந்த நாட்களிலே வேது சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. 100 வயதான எனக்கு பிள்ளைகள் எப்படி பிறக்கும், 99 வயசாராளுக்கு பாருங்கள். ஏனென்றால் தேவனுடைய அந்த ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெற்று இருந்தாலும், ஆனால் ஒரு காரியம், இந்த நாட்களிலே அந்த விசுவாசத்துக்குள்ளே ஆபிரகாம் வருவதற்கு இந்த நாட்களிலே பார்க்கிற வழியிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இந்த நாட்களிலே அங்கே ஒரு நம்பாத ஒரு காரியத்தில் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. விசுவாசம் இந்த இடத்துல இவருக்கு மறைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அவருடைய சிந்தனையிலிருந்து அந்த விசுவாசம் இந்த நாட்களில் எடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் சர்வ வல்லமுள்ள தேவன், அருமையான அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், ஆபிரகாமை நண்பன் என்று சொல்லுகிற தேவன், அந்த தேவன் அருகிலே நிற்கிற வேளையிலே அவன் முகங்குப்புற விழுந்த நாட்களை நகைக்கிறான். இந்த எப்படி ஆகும் சொன்னா, வேதம் சொல்லுகிறது தேவனால் கூடாத காரியம், ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்வது மனுஷனால் கூடாத காரியம், கர்த்தராலே ஆகும் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்தில் இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமை. இந்த வார்த்தையின் அடிப்படையில் பார்க்கிற வேளையிலே ஒரு சொற்ப நேரத்திலே அங்கே அவனுக்குள்ள ஒரு தற்காலிகமான சந்தேகம் தோன்றுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள், உறுதியான விசுவாசம் உள்ளவர்கள் கூட சில சந்தர்ப்பங்களிலே சில, அதாவது சந்தேகங்கள் இந்த நாட்களே உட்பட்டு விடுவதுண்டு என்பதை இந்த நாட்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இது ஒரு பெரிய, அதாவது இது ஒரு, இது நடைபெறும் போது இந்த நாட்களே நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவதில்லை, உறுதியாகவோ அங்கே இருக்கவும் முடியாது. அதனாலே அருமையான கத்தோட பிள்ளைகளே, நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள் வருகிற வேளையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உறுதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதே வேளையிலே தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆதாம் ஏவாளுடைய காரியம் என்ன, ஒரு செய்த பாவங்கள் என்ன, ஒரு பெரிய பாவம் அல்ல அருமையான அன்பு பிள்ளைகளே. ஏவாள் சென்னது, ஏவாள் செய்த காரியம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததுதான் அவருடைய பிரசாரங்கள், அவருடைய பிரசன்னத்தை இழந்தார்கள், அவருடைய சமூகத்தை இழந்தார்கள். அது மட்டுமல்ல இந்த பூமியில வந்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே பாருங்கள், ரா போல அடிமையாக இந்த நாட்களை வாழுகிற வாழ்க்கைக்குள்ளே இந்த நாட்களை வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற அன்பு பிள்ளைகளை பாருங்கள். முதலாவது நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை நாங்கள் ஓம் செய்வோம் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களை உறுதி கொள்வோமா இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இந்த நாட்களை என்ன செய்வார், நம்மை கொண்டு அந்த காரியத்தை இந்த நாட்களை செய்வார். அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாட்கள் இங்க வாப்பா, இந்த இடத்துக்கு போன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துக்கு நாங்கள் இந்த நாட்கள் யோனா போல் நிக்க கூடாது. யோனா போல் சொன்ன மாதிரி இருந்தாங்க, ஆண்டவரே நான் நினைவேக்கு போக மாட்டேன், ஆண்டவரே நான் தர்சுக்கு தான் போவேன், ஏனென்றால் அந்த ஜனங்கள் இந்த நாட்களே சத்தியத்தை கேட்க மாட்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் அவனுக்குள்ளே ஒரு நோக்கம் இருக்குமா இருந்தால் அருமையான கத்தோட பிள்ளைகளே, அதே வேளையிலே தேவன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுவாரா இருந்தால் நாங்கள் போய் ஐயோ இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரை குறிச்சு சொல்லி இந்த நாட்கள் இவங்களாவது கேட்கிறதாவது என்று சொல்லி இந்த நாட்களை விடுவோமா இருந்தால் நாங்கள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இந்த நாட்களை இருக்கிறது என்பதை பார்க்க பாருங்கள். அந்த இடத்துக்கு நீங்கள் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு நீங்க போய் சும்மாவது நின்று வாங்க, அதற்குரிய பலனை ஆண்டவர் தருவார். இப்ப யோனா போய் அங்கு பெரிய காரியம் சொல்லவில்லை, பெரிய காரியம் செய்யவில்லை. யோனாவை என்ன செய்தார், ஆண்டவர் இந்த நாட்கள் சொன்ன காரியத்தை சொன்னார். ஆனால் சொன்ன காரியம் எப்படின்னு சொன்னால் யோனா வந்து ஒரு உறுதியான விசுவாசத்தோட அந்த காரியத்தை அங்க சொல்லவில்லை. நினைவேடு ஜனங்களுக்கு கத்தர் அழிக்க போறான்னு சொல்லி ஏனோ போகடி போக்காத்தான் இந்த நாட்கள் அதுல போய் இந்த நாட்கள் அந்த காரியத்தை சொன்னார். ஆனால் என்ன நடந்தது, அந்த ஜனங்கள் பாருங்கள் அந்த வார்த்தையை கேட்டு அந்த ஜனங்கள் ஜோனாவை பார்க்கவில்லை. அந்த ஜனங்கள் பார்த்தார்கள் யாரு என்றால் சர்வ வல்லம் உள்ள தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய மகிமையும் இந்த நாட்கள்ல பார்த்தார்கள். அது மட்டுமல்ல அவர்கள் கத்தருக்கு பயப்படுகிற விதமாக அவர்கள் சாம்பல்ல நெட்டுடுத்தி இந்த நாட்கள்ல அந்த மனுஷர்கள் எல்லாரும் அந்த மிருகங்கள்ல இருந்து சகலதும் இந்த நாட்கள் என்ன செய்தார்கள், அந்த இடத்துல தேவனுடைய சமூகத்தில் இருந்தார்கள். உடனே தேவன் அந்த ஜனங்களுக்கு பரிதாபித்து இந்த நாட்கள் என்ன செய்தார், அந்த அழிவை இந்த நாட்கள் நிறுத்தினார் சொல்லி அங்கே பார்க்கிற மாதிரி கத்தோட பிள்ளைகள். அதே மாதிரி தேவன் நம்மை எங்கே அனுப்ப சித்தமா இருக்கிறாரோ, எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறாரோ, அவருடைய சத்தத்துக்கு நீங்க முதலாவது கீழ்ப்படியுங்க. மனுஷனுடைய சத்தத்துக்கு அல்ல, கத்தருடைய சத்தத்துக்கு இந்த நாட்களை கீழ்ப்படியுங்க. இப்ப பாருங்கள், இங்கே கத்தர் சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு, ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்கிறார் சொல்லி சொன்னால் சிரிக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற மாதிரி கத்தோட பிள்ளைகள். அப்ப இந்த வார்த்தையை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியில், இப்போது நாங்கள் பார்க்கிற வழியிலே அங்கே ஆண்டவருக்கு கீழ்ப்படுதல உறுதியாக இருக்க வேண்டும் என்பதையும், நாம் அங்கே விசுவாசத்தை இந்த நாட்களில் அங்கே புதுப்பிக்குமாறு தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதையும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. பாருங்கள் இந்த நாட்களே பாருங்கள், அப்ப இந்த இடத்திலே பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே பேசுகிறார் அவர்களோடு பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், இஸ்மவேலுக்கும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனையும் ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பருக பெருக பண்ணுவேன். அவனும் 12 பிரபுக்கள் பெறுவான். அவர்களை இந்த நாட்களே பெரிய ஜாதியாக்குவேன். வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பிறப்போற ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். மறுமையான கத்துடைய பிள்ளைகளை அப்ப தேவன் அங்கே அந்த உடன்படிக்கை இந்த நாட்களே மறுபடியுமா இந்த நாட்கள் என்ன சொல்லுகிறார் அங்கே இந்த நாட்களே ஈசாக்கோடு ஈசாக்கு மூலமா ஈசாக்கோடு நான் உடன்படிக்கை செய்வேன் சொல்லி அப்ப ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை தேவன் அந்த ஈசாக்கோ வைத்து ஈசாக்கு மூலமாய்த்தான் அந்த உடன்படிக்கை செய்கிறார். அப்ப ஈசாக்கு என்று சொல்லப்படுகிற காரியம் எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே ஒரு அடையாளமாக அந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் ஏனென்றால் அந்த மோரியா மலை எதை குறிக்கிறது கல்வாரியை குறிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த மோரியா மலையிலே ஈசாக்கை கொண்டு வந்த நாட்களை பலியிடுகிற காரியம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கல்வாரியிலே கொண்டு வந்து சிலுவையிலே அடித்து பலியிட்டார்கள். அதான் அந்த அந்த அடையாளத்துக்காக அந்த நாட்களை அப்ப பாருங்கள் அங்கே நிழல் நிஜமாக அந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை அங்கு நிழலாக ஈசாக்கு அந்த இடத்துல வைக்கப்பட்டார். ஆனால் அங்கே பலியிடப்பட்டது என்ன ஒரு சாதாரண ஒரு மிருகம் ஒரு ஆடு ஆட்டுக்குட்டி தான் அந்த இடத்துல ஆட்டுக்கடா தான் அந்த இடத்துல பலியிடப்பட்டது. அதைத்தான் நான் சொல்லியிருந்தேன் கடந்த முறை அருமையான கத்துடைய பிள்ளைகளை அந்த ஆட்டுக்குட்டியுடைய அந்த அடையாளத்துடைய நிலைப்பாடு என்ன ஒன்று சொன்னால் புதிய பாட்டில வருகிற இந்த உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி இந்த நாட்களை கத்தரை இந்த நாட்களை நாங்கள் குறிப்பிடுகிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை அப்படியானால் பாருங்கள் அந்த நிழலை இங்கே புதிய ஏற்பாட்டிலே நிஜமாக இந்த நாட்களிலே மாற்றப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை அப்ப தேவன் இந்த காரியங்களை பாருங்கள் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே தேவன் இந்த நாட்களை ஆபிரகாமோடு பேசி இந்த காரியத்தை முடித்து விட்டு இந்த நாட்களை போகிற வழியிலே பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த 18 அதிகாரத்திலே பார்க்கிற வழியிலே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது அங்கே பின்பு கத்தர் அங்கே மம்ரோயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமாகி அவன் பகலிலே உஷ்ணவலையிலே கூடாரத்திலே வாசல் அங்கே உட்கார்ந்திருந்தான். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ 3 புருஷர்கள் அவனுக்கு எதிரே நிற்கிறார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடாரத்திலே இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அங்கே எதிர்கொண்டு ஓடி தரைமட்டும் குனிந்து ஆண்டவரே உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததினால் 20 அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டுமா? உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயத்தை இந்த நாட்களை திடப்படுத்திக் கொண்டு அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியிலே போங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை இப்ப பாருங்கள் இந்த இடத்திலே என்னொரு சம்பவம் என்று சொல்லி சொன்னால் இந்த 3 தூதர்கள் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது 3 விருந்தினர். இந்த 3 தூதர்கள் சொல்லப்படுகிற ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால் திருத்துவ தேவனுடைய தன்மையை இந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள் இந்த நாட்களை ஏனென்றால் அந்த இடத்துல 2 தூதர் வந்திருக்கலாம் தானே அல்லது 1 தூதர் அந்த நாட்களே வந்திருக்கலாம் தானே. நீங்க பாருங்க அநேக இடங்கள்ல பாருங்கள் 1 தூதர் தான் வந்து இந்த நாட்களே சங்கார தூதர்னு சொல்லி காரியங்களை செய்வார். ஆனா இந்த இடத்திலே பாருங்கள் 3 தூதர் சொன்னால் திருத்துவ தேவனுடைய தன்மை அந்த இடத்துல வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தாவியானவரும் சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இப்ப பாருங்கள் இந்த நாட்களே அந்த 3 பேரிலே ஒருவன் தேவன் மனுஷ ரூபத்திலேயே வெளிப்பட்ட அந்த நாட்களே தேவனாகவும் மற்ற இருவரும் மனுஷ ரூபத்திலே வந்த தேவதூதர்களாகவும் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்கள் ஆபிரகாம் அவர்களை தேவன் என்றும் தேவ தூதர்கள் என்றும் முதலே அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற மேடம் கத்துடையவில்லை. ஆபிரகாமுக்கு ஒரு டவுட் உண்டு. ஆபிரகாம் சொல்லுகிற அந்த நாட்களை என்னவென்று சொல்லி சொன்னால் அங்கே ஒருவர் தேவன் என்றும் மற்றது தேவனுடைய தூதர்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அவருக்குள்ளே ஒரு டவுட்டான காரியத்தில் இந்த நாட்கள் என்ன செய்யற சந்தேகமான காரியத்தில் இந்த நாட்களே ஆபிரகாம் அந்த இடத்திலே செயற்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆனால் பாருங்கள் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள் அங்கே அவர்கள் அதற்கு பின்பாக பாருங்கள் அங்கே அவர்கள் இந்த நாட்கள் அங்கே ஆபிரகாமோடு இருந்து அங்கே ஆபிரகாம் கொடுத்த ஆகாரங்கள் எல்லாவற்றையும் உண்டு இந்த நாட்கள் பாருங்கள் எல்லாவற்றையும் காரியங்கள் எல்லாம் முடித்து விட்டு இந்த நாட்கள் சொல்லுகிறார். 10 வசனத்திலே அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால் அங்கே எப்படி என்று சொன்னால் உன்னுடைய 9 வசனத்திலே மனைவியார் சாராள் அங்கே என்று கேட்கிற வழியிலே அவர் சொல்லுகிறார் அங்கே அவள் கூடாரத்திலே இருக்கிறான் சொல்லுகிற வழியிலே அவர் சொல்லுகிறார்கள் ஒரு அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்தின் திட்டத்தில் நிச்சயமாக நான் உன்னிடத்திலே திரும்பி வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராள் ஒரு குமாரனு இருப்பாள் என்றாள். சாராள் அவளுக்கு பின்புறமாக கூடாரவாசல் இதை கேட்டுக்கொண்டிருந்து ஆபிரகாம் சாராலும் வயது சென்று முடிந்தவர்களாக இருந்தபடினால் இஸ்ரவேலுக்குள்ள வழிபாடுகள் இந்த நாட்களை நின்று போயிருந்தபடினால் ஆகியால் சாராள் உள்ளத்திலே நகைத்தாள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்த்தோம். ஆபிரகாமும் நகைத்தான் சாராலும் நகைக்கிறார்கள். விசுவாசத்தினுடைய தந்தை விசுவாசத்தினுடைய தாயார் விசுவாச குடும்பங்கள் இருவருக்கும் இந்த நாட்களை பாருங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் அந்த அவருடைய விசுவாசம் நழுவி விட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்க பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தோட தான் காரியத்தை செய்கிறோம். இன்றைக்கு பாருங்கள் எங்களுக்கு பேர் என்ன, விசுவாசிய விசுவாசிகளுடைய அர்த்தம் என்ன, விசுவாசிக்க வேண்டும், கத்திரவர் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை விசுவாசிக்க வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, யோகுவாக்கு எடுத்து பாருங்கள், யோகுடைய வாழ்க்கையிலே வேதாகமோ இல்லை இந்த நாட்களே, அல்ல இந்த நாட்களே ஏதோ புத்தக சுருளோ ஒரு காரியம் இந்த நாட்களே இல்லை, ஆனாலும் கத்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை யோகு இந்த நாட்களே அங்கே உணர்ந்து கொண்டார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இந்த ஆபிரகாமும் சாராளும் இங்கே ஆபிரகாம் நகைக்கிறார் முதலாவது அதிகாரத்திலே, இரண்டாவது அதிகாரத்திலே சாராளும் நகைக்கிறார்கள். என்னவென்றால் அவர்கள் இருவருக்கும் அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் விசுவாசம் மங்கி போய்விட்டது, விசுவாசம் நழுவி போய்விட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். வருமையான கத்துடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நீங்க ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். வயசு முக்கியம் இல்லையே, ஆண்டவரோடு நாங்கள் இடைப்படுவதற்கு, ஆண்டவரோடு நாங்கள் இங்கே செயல்படுவதற்கு வயசு முக்கியம் இல்லை. ஆண்டவரோடு செயல்படுகிறதற்கு நம்முடைய இருதயம் தான் இந்த நாட்கள் இருக்க வேண்டும், மனதிலே உள்ள உறுதி தான் இந்த நாட்களே நமக்குள்ளே இந்த நாட்களை இருக்க வேண்டும். வருமையான கத்தோடு விளைகளே, இன்றைக்கு பாருங்கள் இந்த நாட்களே சாமுவேல் தீர்க்கதரிசி அவருடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள், சிறு வயதிலே கொண்டு போய் அங்கே ஏரியோடு சேர்க்கப்பட்ட வேளையிலே பாருங்கள் ஒரு உறுதியான திட்டத்தோடு அந்த இடத்துல இந்த நாட்களை இருந்து இந்த நாட்களை பாருங்கள் கத்தோடைய சித்தத்தை செய்து முடித்தார். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய திட்டத்தை செய்து முடிக்க வேண்டுமா இருந்தால் நமக்கு இந்த நாட்களே வயசு முக்கியம் இல்லை, தேவன் நம்மை இந்த நாட்களே நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குமா இருந்தால் நாங்கள் அந்த காரியத்தை இந்த நாட்களே செய்து முடிக்கலாம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்க, இவங்க என்னத்தை கவனிக்கிறாங்க, விசுவாசத்தின் தந்தை இவங்க சொல்றா எனக்கு 100 வயசு, இவருக்கு 99 வயசு, இது எப்படி ஆகும்? அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப இந்த காலகட்டத்திலே தான் பாருங்கள் அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். இருந்த இடம் இங்க எப்படிப்பட்ட தேசம் என்று சொல்லி சொன்னால் விக்கிரகங்களை வைத்து ஆராதிக்கிற இடமாக அந்த நாட்களே ஈரான், அதாவது ஈரான் ஒரு பகுதி இந்த நாட்களை அருமையான கத்துடைய பிள்ளைகளை அப்படியாக அந்த இடத்திலே இருந்து நின்னை நான் அங்கிருந்து அழைத்து நான் எதற்காக என்று சொல்லி சொன்னால் ஒரு ஜாதிகளுக்கு, அதாவது ஒரு ஜனங்களுக்கு ஒரு தகப்பனாகவும் இந்த நாட்களே நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அழைத்தான். ஆனா நீ ஒன்றுமே இல்லாத தனி மனுஷனா இந்த நாட்களே இருந்தா இந்த நாட்களே உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன், அதற்காகத்தான் உன்னுடைய பெயர்கள் எல்லாம் மாற்றப்பட்டு உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உன்னிடத்திலிருந்து விளக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நானே இந்த நாட்களை அவர்களை விளக்கி விளக்கி விளக்கி விளக்கி இந்த நாட்களே எல்லாவற்றையும் ஒரு சீராக இந்த நாட்களை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களே அந்த இடத்திலே அங்கே ஆபிரகாம் சொல்லுகிறார். ஆனால் ஆபிரகாமும் சாராளும் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அந்த விசுவாசம் தளர்த்தப்பட்டவர்களா இந்த நாட்களை நிற்கிறார்கள். அந்த கத்துடைய இந்த சந்தர்ப்பம் ஒரு முக்கியமான காரியம். 99 வயசு இஞ்சாலே பார்க்கிற வேலையிலே பாருங்கள், இனி சாராளுக்கும் அதே காரியம் இந்த நாட்களை பார்க்கல, வயசு போய்விட்டது, அதில் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. உடனே என்ன செய்கிறார்கள், இது நடக்குமா நடக்காத ஆண்டுகிற வேலையிலே ஆண்டவர் பேசுகிறார் இந்த நாட்கள் எப்படி என்று சொன்னால் கத்திரால் ஆகாத காரியம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க யாரா இருக்கலாம், இந்த நாட்களே உங்களுக்கு 90 வயசா இருக்கலாம், 85 வயசா இருக்கலாம், அல்லது 75 வயசா இருக்கலாம், வயசு முக்கியம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை தானேயா முக்கியம், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை விசுவாசியுங்கள், அப்பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார், உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு குடும்பத்துக்குள்ளே இந்த நாட்களை அற்புதத்தை செய்வார். ஏன்னா கர்த்தர் அப்படியாக வேதம் சொல்லுகிறது கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இந்த நாட்கள் இல்லையாமன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வல்லமை உண்டு என்பதை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அங்கே இந்த நாட்களை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களை பார்க்க வேளையிலே தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே எப்படியாக எல்லாம் கூடும் என்று சொல்லி சொன்னால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் இந்த நாட்களே அவர் எதையும் இந்த நாட்களே செய்து முடிக்க அவராலே ஆகும் என்பதைத்தான் நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அருமையான அன்புள்ளே இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களே முதலாவது நாங்கள் அறிந்து கொள்வதில்லை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இன்றைக்கு நமக்கு விளங்குற இல்லையா. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சேர்த்துக்கு போறோம், அதே போலே ஜெபம் பண்றோம் ஐயா, ஆனா இவ்வளவு காரியத்தை செய்கிறோம், ஆனா அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஐயா நீங்கள் ஒரு நாள் இந்த நாட்கள் நினைக்க கூடாது. ஏதோ கல்லையோ மண்ணையோ அந்த நாட்களே மரத்தையோ நாங்கள் ஆராதிக்க இல்லை, ஒரு ஜீவன் உள்ள தேவன், அவர் உயிருள்ள தேவன், உயிரோடு இருக்கிற நீங்கள் எப்பொழுது நாட்களை ஜெபிக்க உட்காரீர்களோ அந்த இடத்திலே தேவன் உங்கள் அருகிலே இந்த நாட்களை வந்திருக்கிறார் என்பதை அங்கே இந்த நாட்களை வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பாருங்கள், மத்தேயு 19:26 சொல்லுகிறது, இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாதுதான் ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அருமையான கர்த்தருடைய இங்க ஆபிரகாம் ஆதிகாமத்தில் சொல்லப்படுகிறது, ஆதிகாமம் 18 இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது 14 எப்படி சொன்னால், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்படியானால் யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமோடு இந்த நாட்களை உலாவி வருகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஆபிரகாமை நண்பர் என்று சொல்லி சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய ஊழியர்களே, லாசருவை பார்த்து நாட்களை பாருங்க, லாசருவோடு ஆண்டவர் லாசருடைய குடும்பத்துக்குள்ள இந்த நாட்களை உலாவி வருகிறார். சொல்லுகிறார் வந்து நீர் சிநேகிக்கிற லாசர் மறித்து போறான் என்று சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறோம் சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்கிறார், அப்படியே அமைதி பின்பாக ஆண்டவர் நாட்களை சொல்லுகிறார், பின்பு வந்த புருஷர்கள் எழுந்து அவ்விடத்தை விட்டு சோதோம் குமாராவுக்கு போனார்கள், ஆபிரகாம் அவர்களோடு கூட போய் வழி அனுப்பினார். பாருங்கள், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் அதாவது பெரிய பலத்த ஜாதியாவதனாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ சொல்லி ஆண்டவர் நாட்களை சொல்லுகிறதை பார்க்கும் பாருங்கள். ஏனென்றால் வாக்கு தத்தத்தை நான் ஆபிரகாமுக்கு நிறைவேற்ற போறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்பதான் ஆண்டவருடைய காரியம். அவன் என்னுடைய பிளானை ஆபிரகாமுக்குள்ள போட்டுட்டேன், என்னுடைய பிளானை இந்த நாட்களை ஆபிரகாம் மூலமாய் ஆபிரகாமுக்குள்ளே நான் நிறைவேற்ற போகிறேன். அப்படியானால் இந்த நாட்களை என்ன செய்யறேன்னு சொன்னால், அப்படியானால் நான் போகிற காரியத்தை நான் என்னுடைய ரகசியங்களை ஆபிரகாமுக்கு இந்த நாட்களை நான் மறைப்பேனோ என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் அங்க தனக்கு புள்ள பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை இந்த நாட்களை காத்து நடவுங்கள் என்று கட்டளை விடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். அப்ப பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் தன் அதாவது நீதியையும் நியாயத்தையும் அங்கே இந்த நாட்களை அவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் அறிவிப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டு பாருங்க. ஆபிரகாம் ஒரு சொற்ப நேரத்துக்கு முன்பாக என்ன செய்யற, நகைக்கிற விசுவாசத்துல தளர்ந்துட்டார். ஆனால் ஆண்டவர் சொல்லுற அந்த நாட்கள் இங்க வாப்பா நான் உண்மையில விசுவாசம் வச்சுக்கிறேன். இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை நேசிக்கிறோமோ நேசிக்கா விட்டோமோ அது வேற காரியம், ஆனால் கர்த்தர் நம்ம நேசிக்கிறார் என்பதை அறிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் ஐயா, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடினால்தான் யோவான் 3:14 சொல்லப்பட்டபடி தேவன் தன்னுடைய ஒரே போரான குமாரனை இந்த பூமியிலே தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அன்பு எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் ஒவ்வொரு மனுஷனையும் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் என்று சொல்லி நான் இந்த இடத்திலே பேசவில்லை, இந்த பூமியிலே இருக்கிற சகல பாசக்காரர்களை அவர்கள் என்ன மதமா இருந்தாலும் சரி, என்ன காரியங்களா இருந்த இந்துவா இருந்தாலும் சரி, புத்திஸ்டா இருந்தாலும் சரி, அதாவது அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே முஸ்லீமா இருந்தாலும் சரி, அல்லது தேவனே இல்லை என்று சொல்லி இருக்கிற மனுஷனா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் இந்த நாட்களிலே நேசிக்கிறார் ஐயா. இதைத்தான் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ரட்சிக்கப்படுகிறது ரட்சிக்கப்படாது இரண்டாவது பகுதி. அருமையான கர்த்தருடைய, ஆனாலும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிற வேளையிலே நாங்கள் அவரை நேசிப்போமா இருந்தால் அவர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்திலே நம்மை கொண்டு போய் இந்த நாட்களில் சேர்க்கிறவராய் இந்த நாட்களில் இருப்பார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதே வேளையிலே இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை நேசிக்கிற வேளையிலே அவர் நேசிக்கிற அந்த அன்பை நாங்கள் மறுதளித்து இந்த நாட்களை அதை ரிஜெக்ட் பண்ணி இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம், வழிவிட்டு இந்த நாட்களை விலகி போகிற வேளையிலே நம்முடைய மரணத்துக்கு பின்பாக நாங்கள் போக வேண்டிய இடமோ ஒரு பயங்கரமான இடமாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதை அங்கே நாட்களில் காணக்கூடியதாக இருக்கிற கத்துடைய பிள்ளைகள் இன்றைக்கு பாருங்கள், கடவுளே இல்லை என்று சொல்லுகிற மனுஷனுக்குள்ளேதான் பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொன்னால், அவனுக்குள்ளேதான் அகங்காரங்களும் வீம்புகளும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல இந்த நாட்களே ஜனங்களை கொல்ல வேண்டும், ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் இந்த நாட்களே கடவுளுடைய பெயரையே சொல்லி இந்த நாட்களே அதன் மூலமா இந்த நாட்களை சில காரியங்களை இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இது பிசாசுடைய தந்திரங்களாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளுத்ததெல்லாம் பால் அல்ல என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப வெளுத்ததெல்லாம் பால் அல்ல, வெளிச்சம் எல்லாம் ஒளி அல்ல. அருமையான அன்பு பிள்ளைகள், அதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். அப்படி என்று சொல்லிச்சுன்னா இன்றைக்கு எல்லாம் வெள்ளையா இருக்குன்னு சொல்லி போட்டு பால் என்று நினைக்க கூடாது. அப்ப அதைத்தான் இன்றைக்கு பார்க்கிற வழியிலே எல்லாரும் இந்த நாட்களை நல்லாய் வந்து காரியங்களை செய்கிறார்கள், ஆண்டவரை பற்றி பேசுகிறார்கள். அதனாலே இவர்கள் பரிசுத்தவான்கள், இவர்கள் ஆண்டோடைய பிள்ளைகள் சொல்லி நாட்கள் கணக்கு போட்டோமா இருந்தால் அது நம்முடைய தப்பாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள், அந்த இடத்திலே ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு, நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை அங்கே காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவுக்கு இந்த நாட்களே, அதாவது நாட்களே எப்படின்னு சொன்னால் கூக்குரல் பெரிதா இருப்பதனால் அவர்களின் பாவம் மிகவும் கொடிதா இருக்கிறபடினால் நாங்கள் அங்கே இறங்கி போய் என்னிடத்திலே வந்து எட்டின அந்த கூக்குரலின்படியே அவர்கள் இந்த நாட்களே செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவோம் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இதற்கு பின்பாக ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஆபிரகாமை அழைத்து அழைத்ததன் நோக்கம் அவன் ஒரு ஆவிக்குரிய தலைவனாக இருந்து தன் வீட்டிலே தன் பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வழிகளை கற்பிப்பான் என்பதை, கர்த்தருடைய பாதையை சரியாகவும் நீதியாகவும் காரியத்தை செய்து பிள்ளைகளை கர்த்தருக்குடைய வழியிலே இந்த நாட்களே நடக்க பழகும் பொறுப்பாக தகப்பனாக இந்த நாட்களே அவனை நியமிப்பதே தேவன் ஆபிரகாமை அழைத்ததின் நோக்கம் என்ன என்பதை அங்கே இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள் பெற்றோர்கள் இந்த நாட்களே என்ன செய்ய வேண்டும், இந்த காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளை தேவனுக்கு நேராக தேவனுடைய வழியிலே இந்த நாட்களே பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் இந்த நாட்களே வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே வேதத்திலே இன்றைக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே உபாகம புத்தகத்துக்கு, இந்த நாட்களே திருப்பிக் கொள்ளுங்கள் உபாகம புத்தகத்திலே 6வது அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். வேதம் சொல்லுகிறது 7வது வசனம், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் இந்த நாட்களே போதித்து, நீ உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கும் அறிவார் கர்த்தருடைய. அப்படியானால் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய வழிகளை போதிக்க வேண்டும், கர்த்தருடைய காரியங்களை இந்த நாட்களை காண்பிக்க வேண்டும். படுக்கிற வேளையிலும் எழுந்திருக்கிற வேளையிலும் ஆண்டவரை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களை சொல்ல வேண்டும் என்பதை அங்கே வேதத்திலே இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அறிவான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அதற்கு பின்பாகத்தான் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே அந்த சோதோம் குமாராவுடைய பாவம் பெரிதா இருக்கிறபடியினால் ஆண்டவர் கொடிதாக இருக்கிறபடியினால் ஆண்டவர் அந்த சோதோம் குமாராவை அழிக்கும்படியாக அந்த நாட்களை போகிறார். அப்ப அந்த அழிக்கும்படியாக அந்த நாட்களை போகிற வழியிலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அதற்கு முன்பாக தேவன் என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால், இங்கே ஆபிரகாமுக்கு அந்த காரியத்தை சொல்லுகிற வேளையிலே ஆபிரகாம் என்ன செய்கிறான் சொன்னால், அந்த சோதோம் குமாராவுக்காக வேண்டுதல் செய்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் நீங்க சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், என்னென்ன காரியம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே ஒரு தேவனுடைய மனுஷனட்டே ஒரு காரியத்தை நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் அவன் என்ன செய்வான் சொல்லி சொன்னால் அதற்காக ஜெபம் பண்ணுவான். ஐயா, அதற்காக ஜெபம் பண்ணுகிற மனுஷன் தான் உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷனாக அந்த நாட்களில் இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். சிலர் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், சில காரியங்களை சொல்லுற வழியில் கேலி பண்ணுவார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளை, ரொம்ப கவனமாயிருங்கள். ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், ஒரு காரியத்தை பார்க்கிற வழியிலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த ஆபிரகாமுக்கு அந்த காரியத்தை சொன்ன வழியிலே ஆபிரகாம் திறப்பின் வாசலில் நிற்கிற மனுஷனாக நின்று அங்கே ஒரு ஆத்மாவுக்காக இந்த நாட்கள் என்ன செய்கிறான், விண்ணப்பப்படுகிறான். ஆண்டவரை விட இல்லை, ஆண்டவர் போய்கொண்டே இருக்கிறார். ஆனா ஆண்டவருடைய கடைசியா வந்து பாருங்கள், நீதிமானை குறித்து அவன் அப்படியே குறைச்சு கொண்டு வந்த நாட்கள்லே அப்படி ஆண்டவரிடத்தில் அந்த விண்ணப்பத்தை வைக்கிறதை பார்க்கிறோம். அதனாலதான் பாருங்கள் லூர்த்துவும் அவனுடைய குடும்பம் அந்த இடத்திலே காப்பாற்றப்பட்டிருக்கிறதை எங்க காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லது இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே லூர்த்துவும் அவனுடைய குடும்பம் அந்த நாட்களை தப்பியே இருக்க முடியாது. அங்கு ஆபிரகாமுடைய ஜெபத்தின் மூலமாய் தான் அவனுடைய அண்ணனுடைய மகனாகிய லோத்துமாவுடைய குடும்பம் அந்த இடத்திலே தப்பி போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்படியாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள், இந்த வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அப்பொழுது அந்த புருஷர்கள் அவிடம் விட்டு சோதோமுக்குள்ளே அங்கே சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டே இருந்தான். பாருங்கள், இதான் ஐயா திறப்பின் வாசலில் நிக்கிற பருந்து பேசுகிற ஜெபம் என்று சொல்லி நான் சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் விட்டு போகவில்லை, அப்படியே நிக்கிறான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள், அப்பொழுது ஆபிரகாம் சமீபத்திலே சேர்ந்து துன்மார்களோடு நீதிமான்களையும் அழிப்பீரோ என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிற வழியிலே அங்கே பாருங்கள், ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே ஆண்டவரிடத்திலே இப்படியாக இந்த நாட்களை விண்ணப்பம் பண்ணிக்கொண்டு இந்த நாட்களை போகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த சோதம் குமாரோட காரியத்தை குறித்து பார்க்க வழியிலே தேவன் பாவத்தை கண்டு இந்த நாட்களே காணாதவர் போல் இருப்பவர் அல்ல, அவர் இந்த நாட்களே ஒவ்வொரு தீமையையும் அதாவது ஒவ்வொரு தீமையையும் அநீதியையும் இந்த நாட்களே ஒழுக்க கேட்டையும் வேசித்தனத்தையும் இந்த நாட்களே பார்க்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, சங்கீத புத்தகத்திலே நாங்கள் 34 அதிகாரத்திலே எடுத்துக்கொள்வோமா இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னொரு கூட சங்கீதம் 34 பார்க்கிற வேளையிலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள், சங்கீதம் 34 இங்கே வேதம் சொல்லுகிறது 17 வசனத்தை வாசிப்போமா இருந்தால் கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள், நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா இக்கட்டு எல்லா உபத்திரவங்களுக்கும் நீக்கலாக்கி விடுகிறார் என்று சொல்லி நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப நீதிமானுடைய நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் புண்ணியாளியை சுகமாக்கும் என்ற விதமாக தேவன் அந்த இடத்துல நீதிமானுடைய சொல்லுக்கும் நீதிமானுடைய வார்த்தைக்கும் இந்த நாட்களை தேவன் காத்திருக்கிறார். அப்படியானால் நாங்கள் எப்பொழுதும் நீதிமான்களாக இந்த நாட்களை இருக்கவன் ஆண்டவரை சொந்தராக இருந்து ஏற்றிக்கொண்டதற்கு பின்பாக ஒரு நீதி செய்கிறவர்களாய் நீதிமானாக இல்லாதபடி இந்த நாட்களே அதற்கு பின்பாகவும் வட்டிக்கு காசு கொடுத்து வட்டிக்கு காரியங்களை செய்து நாட்களே தேவனுக்கு விரோதமான பாவங்களை இந்த நாட்களை செய்து கொண்டிருக்குமா இருப்போமா இருந்தால் நாங்கள் செய்கிற ஜெபத்துக்கு தேவன் ஒருபோதும் இந்த நாட்களே பதில் தரார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், அப்ப பாருங்கள் இந்த சரியான நேரத்திலே பாருங்கள், பாவத்திலே இருந்து இந்த நாட்களே ஒருவன் மனம் திரும்பாவிட்டால் தேவன் அதை இந்த நாட்களே கண்டித்து நியாயம் தீர்ப்பார். அதாவது பொல்லாப்பு இந்த நாட்களே தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை தேவன் இந்த நாட்களில் இயல்பாக இந்த நாட்களில் இயல்பான தன்மையாகும் என்பதை அங்கே பார்க்க தேவனுடைய தன்மையாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் என அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்கள் 22 வசனத்திலே அந்த இடத்திலே பாருங்கள் வேதம் சொல்லுங்கள், ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் சொல்லி அங்கே பார்க்கும். எதற்காக? அந்த ஜெப விண்ணப்பத்தை ஏறெடுக்கும்படியாகவும் அதே வேளையில் இந்த நாட்களில் அந்த ஜனங்களுக்காக பருந்து பேசுகிற ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாகவும் இந்த நாட்களே ஆபிரகாம் அந்த இடத்திலே நிற்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், லோத்து அவனது உறவினர்கள் ஆகியோர் இந்த நாட்களை மீது அக்கறை ஆபிரகாமுக்கு அங்கே ஆபிரகாம் தேவன் அந்த நகரங்களை அழிக்க கூடாது என்று வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப தேவன் ஆபிரகாமின் வேண்டுதலை கேட்டார். ஆபிரகாம் இந்த நாட்களை எதிர்பார்த்தபடி அது இல்லை இல்லை, அங்கே தேவனுடைய அக்கிரமக்காரர்களோடு பரிசுத்தவான்களையும் வாரிக்கொள்ளவில்லை என்பதை அங்கே குறிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அவன் நீதிமானை அங்கே காப்பாற்றினான் என்பதையும் அக்கிரமக்காரர்களை அழித்து விட்டார். இந்த உலகிலே இந்த நாட்களே வரப்போகும் கர்த்தருடைய உக்கிரக கோபம் எங்கும் இந்த நாட்களிலே அந்நாளிலே இந்த நாட்களே வெளிப்படும் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்க என்னோடு கூட 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே 5 நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5 2 வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால், இரவிலே திருடன் வருகிறது போல கர்த்தருடைய நாள் வரும் என்றும் நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கணும். அப்படியானால் ஆண்டவருடைய வருகை எந்த நேரத்திலும் வரும் என்பதை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கணும். இதே விதமாகத்தான் ஆபிரகாம் அந்த இடத்திலே நிற்கிற வேளையிலேதான் 3 புருஷர்கள் சோதோமை அழிக்கும்படியாக அந்த இடத்திலே வருகிறார்கள். அருமையான கத்தோடு ஏன் பாருங்க, வந்த 3 பேரும் ஏன் ஆபிரகாம் கிட்ட வருவன்? அருமையான கத்தோடு அப்படியே நேரம் போய் அழித்துட்டு போயிருக்கலாமே, ஆனா அந்த நாட்களிலே ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமான மனுஷனா இருந்தார். அருமையான கத்தோடு ஏனென்றால் ஆபிரகாமை அழைத்தது மனுஷன் அல்ல, முதலாவது நான் கவனிக்க வேண்டும், ஆபிரகாமை அழைத்தது தேவன். அப்ப தேவன் அழைத்திருப்பாரா இருந்தால் அவர் அந்த இடத்திலே அடிக்கடி வந்து சந்திச்சுட்டு தான் இந்த நாட்களே போவார். அருமையான கர்த்தருடைய, அதே மாதிரி இன்றைக்கு தேவன் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார், இதை நாங்க பார்க்க வேண்டும். அந்த ரட்சிப்பு இந்த நாட்களே பாருங்கள் எல்லாருக்கும் இல்லையா, அந்த உலகத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவ கொடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற வழியிலே ஏன் ஒரு சிலர் தான் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துகிறார்கள், எல்லாரும் செய்யவில்லையே. அவன் போய் இந்த நாட்களை என்ன செய்யறான், அங்கே இந்த நாட்களை பார்க்கவில்லை. மாலை என்றோட பார்க்கிறான், இந்த நாட்களை சினிமாவுக்கு போறான், அந்த காரியம் செய்யறான், இந்த காரியம் செய்யறான், குடிக்கிறான், வெறுக்கிறான், பாவம் செய்யறான், இப்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஏன்னு சொன்னால் இந்த ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிற அழைப்பு ஒரு சிலர், ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. ஆனால் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களா இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இரவிலே திருடன் வருகிறது விதமாக கத்தளை நாள் வரும் என்று நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அறிமான அன்பு பிள்ளைகளை, அப்ப இங்க சொல்லப்படுகிற காரியம், அப்ப தேவன் நீதிமான்களை இந்த நாட்களை காப்பாற்றுவதற்காக வாக்கு தத்தம் இந்த நாட்களை செய்துள்ளார்னு சொல்லி இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் இந்த ரெண்டு தெசலோனிக்கையின் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேலை, என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரெண்டு தெசலோனிக்கையின் புஸ்தகத்திலே நான் எடுக்கிறேன், ரெண்டு தெசலோனிக்கையின் புத்தகத்தில் பாருங்கள், இரண்டாவது அதிகாரத்திலே இரண்டாவது வசனம் சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலே இருந்து வந்ததா இந்த நாட்களை தோன்றுகிற ஒரு நிறுவத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது, ஏனென்று சொல்லி சொன்னால் நாங்கள் அதாவது கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் இந்த நாட்களிலே கலங்காம, ஏன்னா இந்த கடைசி காலத்திலே மோசம் போக்குற காரியங்கள் நடக்கிறது. ஏனென்றால் பாருங்க, அருமையான கத்துடைய பிள்ளைகள், நான் வாசித்த அந்த சொன்ன வசனத்தை நான் வாசிக்கின்றேன், எவ்விதமாகிலும் அதாவது ஒருவனாகிலும் உங்களை மோசம் போகாத படிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பாருங்கள், விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு, அதைத்தான் நான் ஏற்கனவே துவக்கத்திலே சொல்லியிருந்தேன், விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் இந்த நாட்களிலே வராது. அப்படியானால் இந்த அந்திகிரிசுடைய காரியங்கள் சரியாக வந்து இந்த நாட்கள் அங்கே நிறைவேறுகிற காலத்திலே தான் இந்த நாட்கள் ஆண்டவருடைய வருகை வரும் என்பதை இந்த வார்த்தை இந்த நாட்கள் சரியாக சீராக இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமே என அன்பு பிள்ளைகளை பாருங்கள். லூக்கா 21 அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்க கத்தடை வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, நாங்கள் ஒன்றொண்டு வார்த்தைகளை இந்த நாட்களை வாசிப்போம், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 21 அதிகாரத்திலே இங்கே சொல்லப்படுகிற காரியம், 21 அதிகாரத்திலே வாசிப்போம், இந்த நாட்களை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆகையால் இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நாங்கள் அங்கே இனி சம்பவிக்க போற ஒரு காரியம், இந்த பூமியிலே பூமியிலே வரப்போற அழிவுகள், பூமியிலே இப்படியாக நடக்க போற காரியங்கள், அது மட்டுமல்ல இந்த காரியம் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, அருமையான கத்திர பிள்ளைகளே, இப்ப அந்த பூமியில வருகிற அழிவு அந்த காரியங்களுக்கு இந்த நாட்களை நாங்கள் ஒரு விசை தப்பி இருந்தால், ஜனங்கள் தப்பி இருந்தால், தப்பினதுக்கு பின்பாக அங்க என்ன நடக்கும் சொல்லி சொன்னால் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிக்கிறதற்கு நாங்கள் பாத்திரவான்களா இருக்க வேண்டும் ஐயா. அப்ப தகுதி உள்ளவர்களா இருக்கணும். இப்ப ஒரு பாருங்கள், ஒரு தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜாவுக்கு முன்னாலே போய் ஒரு மனுஷன் நிக்கிறோம் சொன்னால் அவன் ஊத்த வஸ்திரத்தோட ஊத்த உடுப்போட போய் நின்று அந்த இடத்துல வந்து அரண்மனைகளை விடுவாங்களா, அவளுக்கு போய் ராஜா சந்திக்க போறோம்னு சொன்னா விட மாட்டாங்க, பிச்சைக்காரன விடுவானா, விட மாட்டான் அருமையான கத்தோட பிள்ளைகளை. அப்படியானால் அந்த தகுதி இந்த வார்த்தையில சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் நம்முடைய ரட்சிப்பு அங்கே இருக்க வேண்டும், ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்க வேண்டும் அருமையான கத்தோட பிள்ளைகளே. இதுதான் பாத்திரம், ஜெபத்திலே நிறைந்திருக்க வேண்டும் அருமையான கத்தோட பாருங்கள். வேதம் சொல்லுகிறது அங்கே பாத்திரவான்கள் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்ப நாங்கள் வாட்ச் அண்ட் ப்ரே, அப்ப நாங்கள் ஜெபம் பண்ணி இந்த நாட்கள் விழித்திருக்கிற வேளையிலேயே அந்த ஜெபத்தின் வஸ்திரம் அருமையான கத்தோடு அபிஷேக வஸ்திரம் இந்த நாட்களே நமக்கு நமக்கு மேலே இந்த நாட்களே இருக்கிறபடினால் நாங்கள் அங்கே அந்த இடத்திலே அவருக்கு முன்பாக நிக்க பாத்திரவான்களாக இந்த நாட்களே நாங்கள் எண்ணப்படுகிறதை இந்த கத்தோடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்ப அதைத்தான் சொல்லப்படுகிறேன். வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 10 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கத்தோடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படி இப்படியா சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தல் 3 அதிகாரத்திலே 10 பொறுமையை குறித்து இந்த நாட்களே சொல்லிய வசனத்தை காத்துக்கொண்டபடியினால் பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படிக்கு பூச்சக்கரம் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு அருமையான ரொம்ப கவனமாக கேளுங்க இந்த வார்த்தை, இந்த வார்த்தை ரொம்ப வலுவா பாருங்க. பூச்சக்கரம் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். யாரையா காப்பாற்ற போற? ஒரு மனுஷன் அல்ல, காப்பாற்றுகிறவர் சர்வ வல்லமுடைய தேவன். இந்த ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் தான், ஆபிரகாமை அழைத்த தேவன் தான், நமக்கு ரட்சிப்பை தந்த தேவன் தான், தன்னுடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி நீக்கி சுத்திகரித்த தேவன் தான். அதே தேவன் தான் இந்த நாட்கள் என்ன செய்யறார், நம்மை காப்போவிப்பாராம். அப்படியானால் பாருங்கள், நெருக்கங்கள் துன்பங்கள் இந்த நாட்களை வருகிற வேளையிலே அங்கு என்ன நடக்கும், தேவன் நம்மை காப்பாற்றுவார் என்பதை பார்க்கிறோம். சங்கீதம் 91 சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு பாதுகாப்பின் சங்கீதம், உன்னதமானவருடைய மரபில் இருக்கிற நாங்கள் சர்வவல்லவருடைய நிழல் தங்குவோம், நாங்கள் தேவனை நோக்கி நீங்கள் எங்கள் அடைக்கலம் எங்கள் கோட்டை நாங்கள் நம்பி இருக்கிறோம் சொல்லுவோம். அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளைக்கும் தப்பு விப்பார், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் இந்த நாட்களை தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருப்பார். எங்கள் பக்கத்தில் 1000 பேரும் எங்கள் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் இந்த நாட்களே அது நம்மை ஒன்றும் அணுகாது என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுவார்கள் சிங்கத்தின் மேல் நடந்து அங்கே பாருங்கள் சர்ப்பங்களை மிதித்து இந்த நாட்கள் நடக்கிற பலத்தை இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை தருவார். எப்படி என்று சொல்லி சொன்னால், சிங்கம் எதை குறிக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதிகாரங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, பிசாசுடைய அதிகாரம் பிசாசுடைய தந்திரங்கள் எல்லாவற்றையும் நாட்களை தாண்டி சர்ப்பங்கள் எதை குறிக்கிறது என்றால் தந்திரமான பேச்சுக்கள் தந்திரமான காரியங்கள். பாம்பு சர்ப்பம் சர்ப்பத்தை பார்க்கிற வழியிலே அங்கே அதற்கு வெளிப்பாடு என்ன சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால் அது தந்திரமான ஒரு பிராணி என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். தந்திரமா பாருங்கள், ஏவாளோடு தந்திரமா பேசினது அருமையான அன்பு பிள்ளைகள். அதே விதமாகத்தான் பாருங்கள், அப்படியான காரியங்கள் எல்லாவற்றையும் விதித்து இந்த நாட்களே நடப்பதற்கு தேவர் இந்த நாட்களை நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து இந்த நாட்களை நடத்துவார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகள். அதனால அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே இந்த கடைசி காலத்திலே பார்க்கிற வழியிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் இந்த நாட்களிலே இந்த சமீபமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அதனாலே பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறபடி இன்னைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இங்கே ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் ஆபிரகாமை ஆபிரகாமோடு இந்த லோத்துடைய சம்பவத்தில் சோதகுமாரோட அழிவை குறித்து பார்க்கிற வழியிலே அது எப்படி சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே இந்த உலகத்தினுடைய முடிவு அதாவது கடைசி அழிவுக்குள்ளே இந்த நாட்களை வருகிற வழியிலே சபை எப்படியாக எடுத்துக் கொள்ளப்படும், அப்படியாக அந்த நாட்களில் பாருங்கள் சோதகுமாராக இருந்து லோர்த்தும் அவருடைய குடும்பம் இந்த நாட்களில் பிரிக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டார்களோ அதே விதமாக தேவன் அந்த இந்த கடைசி காலத்திலே பாருங்கள் இந்த பூமியில நடக்க போற பிரச்சனைகள் பூமியில நடக்க போற அழிவுகள் முன்பாக நம்மையும் இந்த நாட்களை தேவன் அங்கே கூட இருந்து நம்மையும் இந்த நாட்களை பிரித்து எடுப்பார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த பிரித்தெடுக்கப்படுதலுக்குள்ளே நாங்கள் அங்கே அந்த இடத்துக்குள்ளே நாங்கள் வர வேண்டுமா இருந்தால் வேதம் சொல்லுகிறபடி நாங்கள் அதாவது விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை தாங்கி சொல்லப்படுகிறது அருமையான கத்தோடு. ஜெபத்தினாலே தான் இந்த நாட்களில் நாங்கள் அந்த உலகத்திலிருந்து உலக காரியங்களில் இருந்து உலக செயல்பாடுகளில் இருந்து இந்த நாட்களில் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட முடியுமே ஒழிய மற்றும்படி இந்த நாட்களில் வேற காரியங்கள் இல்லை அருமையான கத்தோடு பிள்ளைகளை. வேதத்தை நன்றாக வாசிக்க வேண்டும், அதாவது ஜெபம் பண்ண வேண்டும், ஆவியிலே இந்த நாட்களை நிறைந்திருக்க வேண்டும் அருமையான கத்தோடு பிள்ளைகளை. வீணான காரியங்களை விட்டுவிட்டு கத்தரோடு நாங்கள் இசைந்து இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த வழியில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் சொல்லப்படும். ஏனோக்குடைய காரியத்தை குறித்து நாட்களை அதுக்கு புறாக சொல்லப்படவில்லை. ஆனால் யூதா புஸ்தகத்தில் இந்த நாட்களை ஏனோக்குடைய காரியத்தை குறித்து நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. ஆனால் பாருங்கள், இன்றைக்கு அதே விதமாகத்தான் ஆண்டவுடைய காரியம் எப்படியாக ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த வழியில் எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அதே விதமாக ஆண்டவருடைய அந்த வருகையிலே பாருங்கள் இந்த நாட்களிலே யார் அவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை இந்த நாட்களிலே அவர் வந்து இந்த நாட்களிலே எடுத்து செல்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு அருமையான அன்புள்ளே. சில இந்த நாட்களை பாருங்கள், இந்த முதல் சொன்ன பிரகாரம் இன்றைக்கு ஜனங்களுக்கு இந்த விசுவாசம் அற்று போன நிமித்தம் அவர்கள் இந்த நாட்களில் ஆண்டோட அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியத்தை ஒரு சில கிறிஸ்தவர்கள் கூட இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், நம்புறதில்லை. என்னோடு கூட இந்த நாட்களை எதிரியோ பேர் இந்த நாட்களை வாதாடி இருக்கிறார்கள். வார்த்தையின் அடிப்படையில் இந்த நாட்களை காண்பிக்கிற வேளையிலே இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், ஒரு மர்மனையும் சொல்ல முடியாத நிலப்பாட்டில் இந்த நாட்களை இருக்கிறத எங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை இந்த நாட்களில் சமீபமாயிருக்கிறபடினால் அவருடைய வருகைக்கு நாங்கள் இங்கே ஆயத்தப்பட வேண்டும். இதைத்தான் இன்றைய பாருங்கள், நாம் புதிய ஏற்பாட்டில் இருந்தல்ல பழைய ஏற்பாடுல ஆதிகாமத்திலே ஆண்டவர் இந்த நாட்கள் இந்த வருகைக்குரிய காரியத்தை குறித்து லோத்துவையும் அதாவது சோதகுமாராவையும் ஆபிரகாமையும் வைத்து இந்த நாட்களில் அந்த இடத்திலே செயல்பாட்டை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன காரியம், நீ ஜெபம் பண்ணப்பா, இதான் அந்த மரமுகமான சொல்லப்பட்ட காரியம். என்னன்னு சொல்லி சொன்னால், ஆபிரகாமும் சொல்ற சோதகுமாரை அழிக்க போறோம், அழிக்க போறோம் என்னதுக்கான சொல்லி போட்டு போறான், சும்மா நீ நான் அழிக்க போறேன் நான் அப்படி செய்யணும்னு சொல்லி நான் அங்க சொல்லுவில்லையே ஆண்டவர் அழிக்க போறேன் அது அப்படின்னா நீ ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணுகிற வேலையிலே அங்கே ஒரு நீதிமானாவது நான் காப்பாற்றிடணும். இப்ப பாருங்கள் இந்த பேரம்பை நீதிமானுடைய காரியம் அந்த இடத்துல வருகிறது, பேரம் பேசுகிறார். அப்ப பாருங்கள் அந்த அழிக்க போற அப்படியானாலும் இந்த பூமியை அழிக்க போற ஆண்டவர் இன்றைக்கு, அதனாலதான் இன்றைக்கு நம்மிடத்தை சொல்லுகிற நீங்க ஜெபம் பண்ணுங்கப்பா, ஜெபம் பண்ணுற வழியில இருக்கிற ஒரு நீதிமானையாவது இந்த நாட்களை நான் இந்த நாட்களை அந்த அழிவிலிருந்து விலக்கி காக்கக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும் என்பதான் ஆண்டோடைய காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதா கத்திர பிள்ளைகளை. அப்படியானால் பாருங்கள் இங்கே ஆபிரகாமு கொடுத்த அந்த பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், அதே விதமாக தேவன் இன்றைக்கும் நம்மிடத்திலே அந்த பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களை தந்திருக்கிறார். ஜனங்களுக்காக ஜெபிக்கும்படியாக, ஜனங்களை இந்த நாட்களை தேவடைய ராட்சியத்துக்களை இந்த நாட்களை சேர்க்கும்படியாக அருமையான கத்திர பிள்ளைகளை இன்னைக்கு போய் இந்த நாட்களே துண்டு பிரசாரம் கொடுத்து இந்த நாட்களை சுவிசேஷம் அறிவிக்கிறது அல்ல இந்த நாட்களை அருமையான கத்திர பிள்ளைகளே, அது செய்யத்தான் வேண்டும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. துண்டு பிரசாரம் கொடுக்க வேண்டும், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், சபைகளில் இந்த நாட்களை காரியங்கள் செயல்பட வேண்டும். ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள் அதற்கு முக்கியமான காரியம் பாருங்கள், ஒரே ஒரு காரியம் விசேஷித்த காரியம், உங்களுடைய முழங்கால்கள் அதாவது நீங்களுடைய வீட்டிலே அறைகளுக்குள்ளே இந்த நாட்களே முடங்கி தேவனுக்கு முன்னாலே நிற்குமா இருந்தால் தேவன் இந்த நாட்களிலே தேசத்தை அசைப்பார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த அந்த நாட்களில் ஒரு தேவனுடைய ஊழியர் கத்தனுடைய பிள்ளைகளை முல்லரோ ரிச்சர்ட் முல்லரோ ரிச்சர்ட் உம்ராயனோ இந்த நாட்களே அவருடைய பேரை நான் மறந்து விட்டேன், அவர் இந்த நாட்களே எப்பொழுது முட்டி போட்டு தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களில் இருக்கிறாரோ அந்த வழியில பாருங்கள் தேவ தூதர்கள் வந்து இறங்குவார்களாம். அவருடைய அந்த இடத்துல வந்து அவர் ஜெபம் பண்ற இடத்துல இருந்து கவனிச்சு அந்த ஜெபத்தை அவர் சொல்லுவாராம் தேவ தூதர் இடத்துல போய் இந்த நாட்களை இந்த ஜெபங்களை கொண்டு போய் இந்த நாட்களை என்னென்ன இடங்களே நீங்கள் அங்கே அவர்களுக்கு இந்த அறிவியங்கள் சொல்லுகிற வழியிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் வந்து அறிவித்து விட்டு வந்து சொல்லுவார்களாம், நாங்கள் அதை அவர்களுக்குள்ளே அறிவித்து விட்டோம் என்று சொல்லி அருமையான கத்தோடைய பிள்ளைகளை பாருங்கள் எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம். ஒரு ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய முழங்கால்கள் எப்பொழுது முடங்குகிறதோ அப்பொழுது தேவனுடைய சித்தம் அந்த இடத்திலே வெளிப்படும். அது மட்டுமல்ல அந்த முழங்கால்கள் முடங்குகிற வேளையிலே தான் அங்கே தேவன் என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவன் இருக்கிற அந்த பட்டணத்திலே ஒரு அழிவை வராதபடி அவனை இந்த நாட்களை அப்புறப்படுத்தி விட்டு இந்த நாட்களை தேவன் என்ன செய்வார் அழிப்பார் சொல்லி பார்க்கும். பாருங்கள் இந்த சோதகுமார் அழிக்கிறதுக்கு முன்பாக தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது அங்கே அதாவது லோத்துக்கு எப்படி இருந்தது கத்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்த போலவும் இந்த நாட்கள் இருந்தான் அந்த விதத்துல சொல்லப்படுகிறது. அப்ப முதல்ல எப்படி சூழ்நிலை இருந்தார் அப்ப பாருங்க அவர் எப்படி சொன்னால் கத்தருடைய தோட்டம் என்று சொல்லிச்சுன்னா இதை குறிக்கிறது ஏதோன் தோட்டம், இரண்டாவது நாங்கள் எகிப்தை சொல்லப்படுகிறது உலகத்தை குறிக்கிறது அருமையான கத்தருடைய விக்கிரக ஆராதனை. அது இப்படியாக இருக்கிற வழியில பாருங்கள் இவர்கள் அந்த இடத்துல போயிட்டார்கள். ஆனா இன்றைக்கு ஆபிரகாம் இன்றைக்கு பறந்து பேசுகிற ஜெபத்தை எடுக்கிற வழியிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் லோத்துவையும் அவருடைய குடும்பத்தையும் மட்டும்தான் இந்த நாட்களை வெளியாரே கொண்டு வருகிறார் பாருங்கள். ஆனால் கொண்டு வந்து இந்த நாட்களை விடுகிற வழியிலே மனைவியார் இடையிலே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தேவனுடைய சத்தத்துக்கு செவிகூடாதபடி திரும்பி பார்த்து நீத்த உப்புத்தோனா போய்விட்டார்கள். ஆனால் லோத்தும் அவருடைய ரெண்டு பிள்ளைகளும் இந்த நாட்களை தப்பி இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் ஓடி போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்தர்கள் ஆபிரகாமுடைய ஜெபத்தின் மூலமாய்த்தான் கத்தர் அந்த காரியத்தை இந்த நாட்களை செய்தார். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியான இன்றைக்கு நம்முடைய குடும்பம் நம்முடைய உறவினர்கள் அதாவது நாட்கள் இந்த பூமியில் இருக்கிற அயல் வீட்டுக்காரர்கள் யாராவது இந்த நாட்களே தேவனுடைய வருகையில இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை எடுத்துக் கொள்ளப்பட வேண்டுமா இருந்தால் நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நாங்கள் இருக்கிற கிராமத்திலே அந்த கிராமத்தை சூழ்ந்திருக்கிற அந்த பட்டணங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்காக இந்த நாட்களை ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ரட்சிப்பு நம்முடைய கையில இல்லையா, ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் ரட்சிக்க முடியாது, ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் விடுவிக்க முடியாது. வேதம் சொல்வது குமாரன் விடுதலாக்கினால் மெய்யாகவே விடுதலாகும் சொல்லி, அப்படியானால் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தெய்வ குமாரனாய கத்தரவரே விடுதலாக்க முடியுமே ஒழிய இந்த நாட்களே அருமையான கத்தருடைய பிள்ளைகளே அங்கே ஒரு தனி மனுஷன் ஒருதனுக்கு ரட்சிப்பையோ அல்லது இந்த நாட்களே அவனுடைய ஆத்மாவில் விடுதலையோ கொடுக்க முடியாது. அவன் இந்த நாட்களை செய்ய வேண்டிய காரியம் கத்தரை அவனுக்கு காண்பிக்கலாம். ஆனால் கத்தர் வேதம் சொல்வது ஏசாய் 59 அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது அவருடைய கரங்கள் ரட்சிக்கப்படாதபடி குன்றி போகவில்லை, காதுகள் கேட்கக்கூடாதபடி மந்தமாகவில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த நாட்களிலே ரட்சிக்கிறவர் அவர் என்பதை அந்த வார்த்தை இந்த நாட்களை உறுதிப்படுத்துகிறது நிமித்தம் நாங்கள் ஜனங்களுக்காக இந்த நாட்களிலே இருக்கிற இடங்களிலே நாங்கள் முழங்கால் படியிட்டு சுவிக்கிற வழியிலே அயல் வீடுகள் உறவினர்கள் சுற்றத்தார்கள் இந்த தேசங்கள் எந்தெந்த தூரத்தில் இருந்தாலும் அவர்களுடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீ

0: இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
1: செய்தியில
0: சொல்லுங்க, அதிகாரத்துல வாய்ச்சு பாருங்க
1: ஐயா,
0: அது பிறகு நகைக்கிறார் ஐயா. அந்த இடத்துல பாருங்கள், பாருங்க ஐயா, ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கி பேசின நாட்களை பாருங்க. அந்த உடன்படிக்கை முதல் சொல்லுகிற வேளையிலே அந்த இடத்துல அவன் இதன்றார் ஐயா. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு ஐயா.
1: ஆமே, ஆமே. சிஸ்டர் டோலி, ஓகே. சிஸ்டர் டோலியா?
2: இல்லையா, அது பிரதர் பாலன் நினைக்கிறேன்.
3: பேசலாம் ஐயா, பேசலாம். சிஸ்டர் டோலி தான்.
2: அம்மா தான் நிக்கிறான். ஓ,
4: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
2: இணைந்து வேத பாடத்தோடு வழி நடத்தினார். அன்றைய நாளை விருத்த செய்தனம், பழைய கால பழைய ஏற்பாட்டு விருத்த செய்தனம், புதிய ஏற்பாட்டு விருத்த செய்தனம் கூட வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் போப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர்
4: பாஸ்டர்,
2: எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேலிருந்து சுத்தாவியானவர் அவரு கூட அன்றைய நாள் எடுத்து வரப்போறது வசதிக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். அவருடைய குடும்ப காரியங்கள், மினிஸ்டர் காரியங்கள், ஊழிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்திர தாமே கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக வாழ்த்திக் கொண்டு இந்த வேளையிலும் வரவேற்போம். பேசுவோம் பாஸ்டர். ஆமேன் நினைந்திருக்கிறோம். உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
5: இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்ன அந்த வாக்குக்காக நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் எல்லாவற்றையும் பூரணமா ஒரே பலியினா என்றென்றைக்கும் எங்களை பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை மேற்கொள்ளட்டும், உயிர்ப்பிக்கட்டும், நடத்தட்டும், பிரகாசிக்க பண்ணட்டும். இயேசுவின் இணையச்ச நாமத்தினால்.
2: நாங்கள் ஒரு பட்டிமன்றத்தை கூட கடந்து சென்றோம். பட்டிமன்ற தலைப்பு இதுதான், ஒளி இருளை மூடுகின்றதா, இருள் எங்கே போகின்றது. அந்த பட்டிமன்றம் ஒன்று நடத்தினோம். உங்களுடைய கருத்து எப்படி என்று சொல்லுங்க பாப்போம் பாஸ்டர்.
5: என்னுடைய கருத்து, ஒளிய இருள் மேற்கொள்ள முடியாது.
2: ஒளிய இருள் மேற்கொள்ள முடியாது, அவ்வளவுதான்.
5: தேவன் எங்களோடு இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். நாங்கள் அவர் எங்களுக்குள் இருக்கிறபடினால் நாங்களும் உலகுக்கு ஒளியாக இருக்கிறோம். இருள், இருளுக்கு எந்த வல்லமையும் இல்லை ஒளியை மேற்கொள்வதற்கு.
2: மகேந்திரன் ஐயா கேட்டதா? மகேந்திரன் ஐயா, ஓகே. எங்களுடன் மகேந்திரன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருந்து இணைந்திருக்கிறார். சுவிஸ்வரின் வானர் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்களை தந்தார்கள், நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். அதையும் கேளுங்கள். கத்திர தாமே வழி நடத்துவாராக. இந்த வழியில் உங்களிடம் பிடிக்கிறோம் பாச, வழி நடத்துங்க.
5: அன்பின் பிதாவே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. இப்பொழுதே உம்முடைய வார்த்தை நம்மை மேற்கொள்ளுவதாக, உம்மை அறிகிற அறிவினால் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும், பூமி முழுவதும் உம்மை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்ற வார்த்தை நிறைவேறுவதாக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் வாசிப்போம், எடுப்போம். சங்கீதம் 37 அதிகாரம் 3 வசனத்தில் இருந்து 5 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். ஆமேன். இது சரியான முக்கியமான காரியம், கவனியுங்கள். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்

மேய்ந்துகோள், உண்மையை அல்ல சத்தியத்தை மேய்ந்துகோள். உண்மையைத்தான் நாங்கள் அநேகர் என்னவா நினைக்கிறோம், சத்தியமாக நினைக்கிறோம். அப்படி அல்ல, வேதம் தெளிவாக இவ ரெண்டையும் வேறு பிரிக்கிறது. சத்தியம் இயேசு கிறிஸ்துவினால் வந்தது, உருவாக்கப்பட்டது. ஆனால் உண்மையோ இந்த உலகத்தினால் உருவாக்கப்படுகிறது. ஆகவே சத்தியம் நேற்று மன்றும் என்றும் மாறாது, ஆனால் உண்மை எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும். சமருக்கு ஒரு வெதர் இருக்கும், விண்டருக்கு இன்னொரு வெதர் இருக்கும். ஆனால் இவைகள் எல்லாம் உண்மைகள், ஆனால் இவைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு காலத்தில் இலங்கையில் யுத்தம், இப்பொழுது இல்லை. இப்படியாக உண்மைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் சத்தியமாகிய தேவன் அவர் சொன்ன வார்த்தை மாறவே மாறாது, அதுதான் சத்தியம். ஆகவே சத்தியத்தை மேய்ந்துகொள். வேதம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டது நோக்கமே அதில் உள்ள சத்தியங்களை. வேதத்திலே உண்மையும் இருக்கிறது, சத்தியமும் இருக்கிறது. ஆனால் அதில் உள்ள சத்தியங்களை நாங்கள் அறியும்படி, அந்த சத்தியம் என்ன? இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்தவைகள் என்ன? எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் என்பதை அறிய அறிய அறிய அவற்றை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். நான் அடிக்கடி சொல்லுகிற வசனம், அறியாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி அறியாமல் ஏதாவதை நாங்கள் கிட்டாக பெற்றுக்கொண்டால் கூட அதை எப்படி ஆபரேட் பண்ணுவது, எப்படி செயல்படுத்துவது என்று அறியாதபடியினால் அதை இழந்து விடுவோம். அதனால் வரவேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மாட்டோம். ஆகவே சத்தியத்தை மேய்ந்து கொள். அப்ப குடியிருக்கும் பொழுது, நாம இந்த தேசத்திலே குடியிருக்கும் பொழுது, முதலாவது தேவனை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் தானாய் வந்து மேற்கொள்ளும். இயேசு முடித்ததெல்லாம் எங்களை வந்து மேற்கொள்ளும். அவரை அறிகிற அறிவிலே நாங்கள் பெருகும் பொழுது. ஆமென். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அப்ப மிக முக்கியம் பிரியமானவர்களை, கவனியுங்கள். கர்த்தரிடத்தில் நான் ஏன் மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும்? தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்று நான் நினைக்கும் பொழுது நிச்சயமா என்னால் மன மகிழ்ச்சியா இருக்க முடியும். எந்த தீங்கும் நம்மை அணுக முடியாது, எந்த நோயும் வர முடியாது. என் பக்கத்தில் 1000ம் என் வலது புறத்தில் 10,000 விழுந்தாலும் அது என்கிட்ட வர முடியாது. தேவன் என்னுடைய பாதுகாப்பாய் இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் 17:28 அவருக்குள்ளே ஜீவிக்கிறோம், அவருக்குள்ளே உலாவுகிறோம், அவருக்குள்ளே வாழுகிறோம். அப்ப இப்பேற்பட்ட சிந்தை உடையவர்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது எதுவும் தொட முடியாது. என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அவருடைய கண்மணியத்தோட எந்த சத்ருவாலும் முடியாது. ஆமென். ஆகவே நான் யார்? கிறிஸ்துவுக்கு நான் யார்? அவர் என்ன எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்து விட்டார் என்பதை அறிய அறிய எப்பொழுதுமே நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிருப்பேன். எனக்கு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, வர வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் செய்து முடித்தார், ஒரே பலியினால் எல்லாவற்றையும் நிறைவாக்கினார் என்று நான் அறிக்கையிட விசுவாசித்து அறிக்கையிட அறிக்கையிட எல்லாமே மாறும். ஏனென்றால் என்னுடைய சிந்தையின்படி, என்னுடைய நினைவின்படிதான் என்னுடைய வாழ்க்கை. நீதிமொழிகளிலே சொன்னது போல என்னுடைய நினைவு என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. எவ்வளவுக்கு அதிகமாய் இவை எல்லாம் செய்து முடிக்கப்பட்டாயிற்று. தேவன் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து விட்டார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே நன்மை ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபையும் மாத்திரமே என்னை தொடரும் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியா இருக்க முடியும். மாத்திரமல்ல, கர்த்தரோடு நான் மகிழ்ச்சியா இருக்கிறபடினால் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்ற மைண்ட் செட்டிலே நான் இருக்கிறபடினால் நான் மற்றவர்களோடும் கூட ஒரு சமாதானமான சந்தோஷமான உறவை தான் நான் ஏற்படுத்தி கொள்ளுவேன். ஏனென்றால் எனக்குள்ளே சந்தோஷம் இருக்கிறபடினால் அந்த சந்தோஷம் புறப்பட்டு மற்றவர்களையும்
மேற்கொள்ளும். ஏனென்றால் எனக்குள் இருக்கிறதைத்தான் நான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். நான் கவலையிலே, கண்ணீரிலே, வேதனையிலே, துன்பத்திலே இருப்பேனானால் என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய அங்கலாய்ப்புகள் எல்லாமே கவலைக்குரியதாகவும் வேதனைக்குரியதாகவும் கண்ணீர் வடிக்கிறதாகவும் தான் இருக்கும். என்னுடைய வார்த்தையிலேயே யாரை, என்னுடைய வார்த்தையிலேயே நான் யார் என்பதை அல்லது என்ன நிலையில் நான் இருக்கிறேன் என்பதை எல்லாராலும் பார்க்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் எவ்வளவுக்கு நான் கர்த்தருக்குள் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கிறேனோ, ஏனென்றால் அவர் யாவற்றையும் செய்து முடித்தார். அவர் என்னுடைய இரட்சகர், அவர் என்னுடைய மீட்பர். ஆகவே அவருக்குள் நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன் என்று நான் செயல்படும் பொழுது நிச்சயமாய் தேவனுடைய மகிமை என்னிடத்திலிருந்து புறப்பட்டு செல்லும். தேவனுடைய சமாதானம் என்னிடத்திலிருந்து நிச்சயமாய் புறப்பட்டு சென்று மற்றவர்களையும் மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப யாரால் சந்தோஷமாய் இருக்க முடியும்? கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்று நம்புகிறவர்களில் தான் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஆமென். ஆபக்கூக் 3:14 இருந்து நான் வாசிக்கிறேன். அத்தி மரம் துளிர்கொடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அச்சு போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலாச்சு போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏன் நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன் என்பதை இவர் தெளிவாக சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் என்னை ரட்சிக்கிற தேவன், என்னை மீட்கிற தேவன். ஆகவே இவைகள், இந்த இருள், உலகத்திலே இருக்கிற இருள் என்னை மேற்கொள்ள முடியாது, என்னை தொட முடியாது என்பதை தெளிவாக சொல்லுகிறார். ஆனால் கவனியுங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் இவர் சொல்லுகிற பிரச்சனைகளை பாருங்கள். அத்தி மரம் துளி போடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அச்சு போனாலும், வயல்கள் தானியத்தை உழவிக்காமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதல் அச்சு போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், அப்ப இவர் சொல்றதை பார்த்தா எதுவுமே இல்லை. அப்படி எதுவும் இல்லாமல் போனாலும், எந்த சாத்தியமும் இல்லாமல் போனாலும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்பதற்கு எந்த ஒரு அறிகுறியும் இந்த பூமியிலே என்னால் பார்க்க முடியாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. ஏன் களி கூறுகிறார்? என்னை ரட்சிக்கிறவர், என்னை மீட்கிறவர், ஆமென், என்னை விடுதலை ஆக்குறவர், என்னை ரீஸ்டோர் பண்ணுகிறவர், நான் இழந்ததை நூறத்தனையா எனக்கு திருப்பி கொடுக்கிறவர் என்று அவரை நான் நினைக்கும் பொழுது, அதை நான் தியானிக்கும் பொழுது, அதை நான் விசுவாசிக்கும் பொழுது நான் எப்படி இருக்கிறேன் என்று சொன்னால் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே இருந்துதான் மன மகிழ்ச்சி வருகிறது. தேவன் செய்து முடித்தார் என்று நான் நினைக்க நினைக்க நினைக்க எனக்குள்ளே மகிழ்ச்சி வருகிறதா இருக்கிறது. தேசத்தினுடைய அழிவுகளை பார்த்து, தேசத்திலே நடக்க போகிற காரியங்கள் அல்லது நடந்து கொண்டு இருக்கிற காரியங்களை பார்த்து நானும் அழுவேன் என்று சொன்னால் கர்த்தர் ஆல் எதுவும் செய்ய முடியாது என்று நான் நினைக்கிறேன் என்ற அர்த்தம். எந்த சூழ்நிலையிலும் தேவனால் எல்லாவற்றையும், லாசரு போல நாறி போகிற சூழ்நிலையிலும் தேவன் மறுபடியும் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க முடியும். அவர் ரட்சிக்கிற தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன், அவர் மீட்கிற தேவன் என்று நாங்கள் நினைக்கும் பொழுது நிச்சயமாய் எங்களால் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஆமேன். மாத்திரமல்ல, நீங்கள் எஸ்ஆயா 60 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளில் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. எஸ்ஆயம் 60:1, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆமேன். ஆனால் நாங்கள்
துக்கத்தில் இருந்தால் எழும்பி பிரகாசிக்க முடியாது. ஏனென்றால் துக்கம் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது எதுவும் நடக்கவில்லை என்றுதான் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் கவனிங்கள், எழுந்து பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை, சாதாரண மகிமை அல்ல, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதிக்கும் அல்ல உதித்தது. ஒளி ஏற்கனவே வந்து விட்டது. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளி வந்து விட்டது. அன்றைக்கே கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல் உதிக்க ஆரம்பித்து விட்டது. இதோ காரருள் பூமியையும், இதோ சாரி இருள் பூமியையும் காரிலுள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கவனிங்கள், ஆனாலும் என்று சொன்னாலே பழைய ஸ்டேட்மெண்டை ஆண்டவர் கேன்சல் பண்ணுகிறார் என்று அர்த்தம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி இருக்கிறேன், நான் நாளைக்கு உங்களுடைய வீட்டுக்கு வருவேன் என்று சொல்லிவிட்டு நான் இப்படி வருவேன் என்று உங்களுக்கு சொன்னேன், ஆனாலும் என்று சொன்னாலே அந்த ஸ்டேட்மெண்டை, அந்த வார்த்தையை, அந்த நடக்க போகிற அந்த செயலை நான் கேன்சல் பண்ண போகிறேன் என்பதாக அர்த்தம். அப்ப அதற்கு பிறகு ஆனாலும் என்று சொன்ன பிறகு என்ன சொல்ல போகிறேனோ அதுதான் என்ன செய்யும், இனிமேல் வந்து மேற்கொள்ளும் என்று அர்த்தம். ஆனாலும் உன்மேல் கர்த்தருதிப்பார். ஹல்லேலூயா. அப்ப இருள் என்னை மேற்கொள்ள முடியாது, இருள் எனக்கு கிட்ட வர முடியவே முடியாது. ஆனாலும் உன்மேல் கர்த்தருதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமேன். சாதாரண மகிமை இல்லை பிரியமானவர்களே, அவருடைய மகிமை. ஆமேன். இந்த உலகத்தில் இருக்கிற சூரியனை பார்க்கிலும் பிரகாசிக்கிற மேன்மையான அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமேன். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு, கவனியுங்கள், உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். ஆமேன். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். இப்பேற்பட்ட கண்ணுடையவர்களாய், இப்பேற்பட்ட சிந்தையுடையவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும், நடப்பதற்கு முன்பதாகவே மனக்கண்களிலே பார்க்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஆமேன். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும். அப்ப சாதாரண மனுஷர் மாத்திரம் அல்ல, மேன்மையான மகிமையான ஸ்தலங்களிலே உட்கார்ந்திருக்கிறவர்கள், பதவிகளிலே உட்கார்ந்திருக்கிறவர்களும் கடந்து வருவார்கள். ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு மகிமையிலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அப்ப மனக்கண்ணிலே நான் பார்க்க வேண்டும், இவைகள் எல்லாம் என்னை நோக்கி வருகிறது. ஏனென்றால் தேவன் ஏற்கனவே சொல்லிவிட்டார், இந்த வார்த்தையை மாற்ற யாராலும் முடியாது. ஆமேன். உதிக்கிறவன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள், சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லோரும் வேகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்தில் இருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். ஹல்லேலூயா. இதற்கு பிறகு நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் பெரிதான ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறார். எங்களால் நம்பவே முடியாத அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமேன். ஆனால் இவைகளை நாங்கள் படிக்கிறோம், ஆனால் எவ்வளவு தூரம் நம்புகிறோம் என்பதுதான் முக்கியம். வாசிப்பது அது மாத்திரமல்ல, அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதை அப்படியே நம்ப வேண்டும். இந்த வார்த்தைகள் எனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று, எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆகவே இவைகள் நிச்சயமாய் வந்து என்னை மேற்கொள்ள வேண்டும். ஆமேன். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய சித்தத்தை நான் செய்யும்படிக்கு இவைகள் எல்லாமே அளவில்லாமல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஜனங்கள் ஓடி வருவார்கள். கவனியுங்கள், யோவான் ஸ்நானனுடைய
பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் எல்லாரும் மூடி வந்து விழுந்தார்கள். ஞானஸ்தானம் கொடும், ஞானஸ்தானம் கொடும் என்று சொல்லி விழுந்தார்கள். அற்புதங்கள் நடக்கவில்லை, அதிசயங்கள் எதுவுமே ஜோவாஸ்தானம் மூலமா நடக்கவில்லை. ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இருதயத்திலே குத்துண்டவர்களாய், எங்களுக்கு ரட்சிப்பு தேவை, நாங்கள் பாவிகளாய் இருக்கிறோம், எங்களுக்கு மீட்பு தேவை, பாவ மன்னிப்பு தேவை என்று சொல்லி பாவ மன்னிப்புக்கான ஞானஸ்தானத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளும்படிக்கு திரளாய் வந்து என்ன செய்தார்கள், குவிந்தார்கள், வந்து விழுந்தார்கள் கடற்கரையில். புரியுதுங்களா? அப்ப எந்த குறைவும் இல்லை, ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள். ரட்சிப்பு திரளாய் மேற்கொள்ளும், நிச்சயமாய் மேற்கொள்ளும். அதற்கு தேவையான சகலவற்றையும் தேவன் செய்து முடித்து விட்டார். ஆமென் என்று நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் இவைகள் தானாய் வந்து மேற்கொள்ளும். மறுபடியும் சங்கீதம் 37:3 இருந்து நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. இது மிக முக்கியம், உன் வழியை. நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வழியை வைத்திருக்கிறோம், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெறுவதற்கு, அல்லது நாங்கள் எங்களுடைய மேன்மைகள் மகிமைகளை அடைவதற்கு நாங்கள் சில வழிகளை வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த வழிகள் தேவனுடைய வழிகளாய் இருக்க முடியாது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து என்று சொன்னால், என்னுடைய வழியின்படி, என்னுடைய சிந்தையின்படி, என்னுடைய தீர்மானத்தின்படி, என்னுடைய திட்டங்களின்படி நடக்காமல் அவருடைய தீர்மானங்கள், அவருடைய திட்டங்கள் என்னை மேற்கொள்ளும்படிக்கு என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அப்படியாய் நம்முடைய நினைவுகளும் தீர்மானங்களும் திட்டங்களும் அவருடைய தீர்மானங்களுக்கும் திட்டங்களுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. ஆமென். ஆகவேதான் நம்முடைய தீர்மானங்கள் திட்டங்களை விட்டுவிட்டு அவருடைய தீர்மானங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருக்க வேண்டும். எங்களுடைய தீர்மானங்கள் திட்டங்களை என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற பிரயாசப்படக்கூடாது. அவர் மேல் நம்பிக்கையாயிரு என்று சொன்ன உன் வழிகளை கவனிங்கள், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. நம்முடைய வழிகளை என்ன செய், கர்த்தரிடத்துல கொடுத்துட்டு அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவருடைய வழிகளின் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் என்னுடைய வழிகளை பார்க்கிலும், என்னுடைய தீர்மானங்கள் திட்டங்களை பார்க்கிலும், மேன்மையான மகிமையான தீர்மானங்களையும் திட்டங்களையும் வைத்து என்னை அழைத்திருக்கிறார் என்று அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். ஆமேன். நம்முடைய தீர்மானங்கள் திட்டங்கள் அல்ல, அவரே என்ன செய்கிறவர், காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். அதற்கு தேவையான யாவற்றையும் செய்து முடித்தவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கவனியுங்கள், இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்லுகிறார், கவனியுங்கள், யோவான் 4:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்ய அவருடைய கிரியையை என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய பூஜனமாயிருக்கு. அல்லேலூயா. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையின்படி கிரியையை முடிப்பதே என்னுடைய பூஜனமாய் இருக்கிறது. ஆமென். அப்ப இப்பேற்பட்ட நிலைக்கு நாங்களும் வர வேண்டும். தேவ சித்தம் நிறைவேற்றுவதே நம்முடைய போஜனமாய், நம்முடைய விஷனாய், நம்முடைய குறிக்கோளாய் இருக்க வேண்டும். ஆமேன். இன்னொரு வசனம் நான் வாசிக்கிறேன், யோவான் 5:30 நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல். இயேசு சொல்லுகிறார், கவனி, அவருக்கு சித்தமானதை
அவர் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியினால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. பிரியமானவர்கள், இப்படி ஒரு ஒப்பு கொடுத்தலோடு நாங்கள் ஜெபம் பண்ணினால் என் தீர்ப்பு அந்த இடத்திலே விடுதலை உண்டாயிருப்பதாக என்று நாங்கள் தீர்த்தால் அந்த தீர்ப்பு அப்பொழுதே அந்த செக்கனை மேற்கொள்ளும். சுகம் உண்டாயிருப்பதாக என்று நாங்கள் அறிக்கையிட்டால் அந்த நிமிஷமே அவைகள் மேற்கொள்ளும். ஏனென்றால் எங்களுடைய சுய கிரியையை செய்யாமல், சுய இஷ்டத்தை செய்யாமல், சுய விருப்பத்தை செய்யாமல் பிதாவின் சித்தம் செய்கிறபடினால் அண்ட சராசரங்களும் எங்களுக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் கட்டளை இடுகிறவர்கள், அப்படியே நடந்தே ஆக வேண்டும். ஆமென். பிலிப்பியர் 2 5 வசனத்தில் இருந்து 8 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பயந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே கீழ்ப்படுத்தினார். ஆமேன். அப்ப இப்படியாய் அவர் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார் என்பதை நாங்கள் இயேசு நடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சீஷர்கள் என்று சொன்னாலே என்ன அர்த்தம் என்றால் அவர்களுடைய லீடரை, தலைவரை அப்படியே பின்பற்றுவதுதான் சீஷத்துவம். அப்ப இயேசு எப்படியாய் பிதாவின் சித்தம் மாத்திரம் செயல்படுத்தி தன்னுடைய சுய சித்தம் அல்ல, சுய திட்டம் அல்ல, பிதாவின் சித்தம் மாத்திரம் செயல்படுத்தி தன்னுடைய சுய வருமானம் அல்ல, பிதாவின் சித்தம் செய்வதே அவருடைய நோக்கமாய் இருந்தது. அவர் சொல்லுகிறார், பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய ஆகாரம், நான் ஜீவிப்பதே பிதாவின் சித்தம் செய்வதற்காகவே. பிலிப்பியர் 3:7 இப்படியா சொல்லுகிறார், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். பிரியமானவர்களே, யூகேல இருக்கிற நிறைய திட்டங்களை நான் இப்பொழுதும், எனக்கு நிறைய இந்தியாவிலே நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள், இப்பொழுதும் அந்த திட்டத்தை எடுத்துக்கொண்டு நான் இந்தியாவுக்கு போனால் மில்லியன் கணக்கில் என்னால் சம்பாதிக்க முடியும். ஆனால் அது அல்ல என்னுடைய நோக்கம். சத்தியத்தை அறிவிக்கும்படிக்கு, தேவ ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்கின்ற என்னுடைய அழைப்பிலே நான் என்னவா இருக்கிறேன், என்னுடைய அழைப்பை நான் நிச்சயத்திருக்கிறேன். ஆகவே இரவு பகலாய் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது, அதை மறுபடியும் பேசுவது, வேத ஆராய்ச்சி செய்வது, அதிகமாய் ஜெபிப்பது, இதற்காகவே என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் இது என்னுடைய ஊழியம் என்பதை, இதுதான் என்னுடைய அழைப்பு என்பதை நான் தெளிவாக அறிந்திருக்கிறேன். இதை விட மற்ற எதுவுமே எனக்கு லாபத்தை காண்பித்து என் பக்கம் வா, என் பக்கம் வா, நான் உன்னை பெரியவனாக்குவேன் என்று என்னை இழுக்க முடியாது. ஏனென்றால் இதுதான் என்னுடைய ஊழியம், இதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டேன். அல்லேலூயா. ஆகவே அதை அறிந்து நாங்கள் செயல்படுவோமானால் நாங்கள் செய்கிற ஜபம் மிகவும் வல்லமை உள்ளதாயிருக்கும். என்னத்தை சொல்லி ஜபிக்கிறோமோ அது இம்மீடியட்டாய் மேற்கொள்ளுகிறதாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 6:13 இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் உங்களை மரித்தோலிருந்து புழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆமேன். பிரியமானவர்களை, உண்மையை சொன்னால் நம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் நமக்கு சொந்தமானவர்களே அல்ல.
நாங்கள் ஒப்பு கொடுக்கிறதுக்கு நாங்கள் எங்களுக்கு சொந்தமா இருந்தால் நாங்கள் எடுத்து கொடுக்கலாம். நாங்கள் உண்மையை சொல்ல போனால் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19-20 வசனம் இப்படியா சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நாங்கள் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையினால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. இதற்காகத்தான் நானும் நீங்களும் இணைசெய்யப்பட்டிருக்கிறோம், பிடிக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிரயம் செலுத்தி நம்மை பெற்றுக் கொண்டார் எங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு அல்ல, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கே நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம், ஒப்பு கொடுத்தலோடு ஜெபம் பண்ணும். இனி நான் அல்ல, நீரே எனக்கு ஜீவிக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கலாத்தியர் 2:20 அப்படியே சொல்லுகிறது, ஆகவே முழுமையாக ஒப்பு கொடுப்போம், எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, அவருடைய சித்தம் பூர்ணமாய் நிறைவரும்படி ஒரு ஒப்பு கொடுத்தலோடு நாங்கள் அனுதினமும் எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்போம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மா வாங்கப்பட்டிருக்கிறோம், சிலுவையிலே உம்மோடு கூட அறையப்பட்டிருக்கிறோம். இனி நாங்கள் அல்ல, நீரே நமக்குள் பிழைத்திருக்கிற ஜீவித்திருக்கிற உமக்காகவே நாங்கள் இந்த தேசத்திலே பிழைக்கிறோம். உம்முடைய சித்தம் செய்வதே எங்களுடைய நோக்கமா எங்களுடைய சித்தமாய் இருக்கிறது இருப்பதாக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சித்தம் மேற்கொள்ளட்டும். நீர் என்னத்துக்காக இவர்களை அழைத்தீரோ அந்த அழைப்பு மேற்கொள்ளட்டும். தெளிவாய் திட்டமாய் பேசும், ஆகவே அவர்கள் தெளிவாய் திட்டமாய் அவருடைய அழைப்பை அறிந்து செயல்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த வேளையிலே கட்டுக்களிலே, வேதனைகளிலே, துன்பங்களிலே, கவலைகளிலே, அல்லது கண்ணீர்களிலே, போராட்டங்களிலே, சுவையினங்களிலே யாராவது இருந்தால் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே விடுதலை உண்டாயிருப்பதால், சத்ருவின் கிரிகைகள் நிர்மூலமாக்கப்படுவதால் பரிபூரணம் உண்டாயிருக்கும், உயிர்த்தெழப்படட்டும், ரீஸ்டோ பண்ணப்படட்டும், எல்லம்பி பிரகாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென்.

0: மன்னிக்க வேண்டும். பிதாவின் சித்தப்படி இயேசு கிறிஸ்து வழிநடத்தினார், அதே போல எங்களையும் அப்படியாக அழைக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்திரிக்கரத்திலே ஒப்புக்கிறோம் உங்களை, எங்கள் குடும்பத்தாரையும். இடைவெளியிலே வாரத்தின் முதல் நாளை பிரசங்கப்படத்தில் நிற்கின்ற பொழுதும் கத்துடைய ஆசீர்வதிக்கும் கறந்தானே உடனே கூட இந்த வழிநடத்துவாராக. சுத்தாவியானவர் தாமே எல்லாவற்றையும் வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்துடைய கரத்திலே ஒப்புக்கிறோம் உங்களை, உங்கள் சபை குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு.
1: கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும்

0: ஆமீன் ஆமீன். இன்று 10ஆம் தேதி 6ஆம் மாதம் 10ஆம் தேதி ஜூன் 10ஆம் தேதி ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நேரம் காலை 7:30 இப்பொழுது முதல் 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். அந்த வேளையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கஸ்பல் radio.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தர் கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக்கொண்டு நாங்கள் இன்றைய நாளுக்கான வசனம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் வேணும், அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஆமேன். 1 யோவான் 5:3 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். மன்னிக்க வேண்டும், 1 யோவான் 3:3 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே அந்த வசனங்களுக்கு கூடாக வழி நடத்துவாராக. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 7:8, ஏசாயா 34, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் யாக்கோபு 5வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. அதே வேளையிலே பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகிற அதிகாரங்கள் அவற்றை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். கர்த்தர் வழி நடத்துகிறார். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சத்திய வேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்துவார். துதிகளோடு, ஜபங்களோடு, பாடல்களோடு, சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு வழி நடத்த அதிகால வேளையிலே இணைந்திருக்கிற டோலி அவர்களையும், காலை வேளையிலே இணைந்திருக்கிற சௌரன் குணா அவர்களையும் வரவேற்று கொண்டு இந்த வேளையிலும் பசன ஹோமி லோகனிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ்லோடமா புதிய நாளிலும் புதிய காலை வேளையிலே இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் தங்குவதாக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. God bless you. Amen.
1: Amen. Hallelujah. மன்னிப்புத்தாரும் ஐயா என் மனவாளரே, எனக்குள் வாரும் ஐயா என் எஜமானரே. மன்னிப்புத்தாரும் ஐயா என் மனவாளரே, எனக்குள் வாரும் ஐயா என் எஜமானரே. மனவாளரே, மனவாளரே, எஜமானரே என் இயேசுராஜனே. மனவாளரே, மனவாளரே, எஜமானரே என் இயேசுராஜனே. மன்னிப்பு தாருமையா என் மனவாளரே, எனக்குள் வாருமையா என் எஜமானரே. பாவ வாழ்வை வெறுக்கிறேன் ஐயா, உன் பாதம் காண துடிக்கிறேன் ஐயா. பாவ வாழ்வை வெறுக்கிறேன் ஐயா, உன் பாதம் காண துடிக்கிறேன் ஐயா. என் பரிசுத்தரே, என்னை படைத்தவரே, பாவம் போக்கும் பலியானிரே. உந்தன் பாதம் சரணம் ஐயா, நான் உந்தன் பாதம் சரணம் ஐயா. மணவாளரே, மணவாளரே, எஜமானரே என் இயேசுராஜனே. மணவாளரே, மணவாளரே, எஜமானரே என் இயேசுராஜனே. மன்னிப்பு தாருமையா என் மணவாளரே, எனக்குள் வாருமையா என் எஜமானரே. எந்த மனதில் ஆறுதல் இல்லை, என்னை அழைத்தவரே ஆற்றிடும் ஐயா. எந்த மனதில் ஆறுதல் இல்லை, என்னை அழைத்தவரே ஆற்றிடும் ஐயா. என் ஆறுதலே என் ஆண்டவரே, யாரிடத்தில் போவேனையா, உம்மிடத்தில் சொல்வேனையா. மணவாளரே மணவாளரே, எஜமானரே என் இயேசுராஜனே. மணவாளரே மணவாளரே, எஜமானரே என் இயேசுராஜனே. ஹாலேலூயா தகப்பனே. அப்பா, இந்த வேளையில் நம்முடைய பாதங்களில் நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, தெரிந்தும் தெரியாத ஒவ்வொரு ஆண்டவரே பாவங்களை மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மறைவான குற்றங்களுக்கு எங்களை நீங்கராக்கும், துணிகரமான பாவங்கள் எங்களை ஆண்டு கொள்ளாதபடி எங்கள் ஆவியானவரே எங்களை வழி நடத்தும் ஐயா ராஜா தகப்பனே. ஆவியானவரே, இந்த வேளையில் உம்முடைய இரக்கமும் கிருபையும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தில் ஐசுனுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளிலும் அமர்ந்து ஆண்டவரே தேவனே அவர்களை வழி நடத்தும்படி கேட்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளு. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளு. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கு

முகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளு. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹாலேலூயா. ஆண்டவரே மக்கு சோத்திரம் ஐயா. ராஜா தகப்பனே அப்பா பிதாவே துதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா, மை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நல்லவரே துதிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அதிசயங்களை காண செய்கிற தேவனே, அற்புதங்களை காண செய்கிற தேவனே, மக்கு சோத்திரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழப்பார்ந்து தருவேன்னு சொன்ன தேவனே அப்பா, தேவனே மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. அவர்கள் அவிசுவாசியாமல் போனாலும் என்ன ஆண்டவரே தேவனே அப்பா பிதாவே மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தேவனே அப்பா, நீர் நூற்றுக்கு நூறு உண்மை உள்ள தேவன். நீர் சத்திய பிறரப்பா ராஜா. நீர் சொல்கிறதை செய்கிற தேவன் ஐயா ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம், உடைய இழைப்பாறுதல்லே பிரவேசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம், உடைய இழைப்பாறுதல்லே நாங்கள் பிரவேசிக்கிறோம் ஐயா. ஆண்டவராகிய தகப்பனே உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஐயா. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டுடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டுடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டுடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய்.

சீனே, முன்பு உரம் செங்கடல், ஹலிலூயா, வா வான்னு சொல்லி அலைகளை பிடித்து கொண்டு ஆண்டவரே அவர்களை விழுங்கி விடுவோம்னு சொல்லி கொண்டிருந்த வேளையிலே, ஹலிலூயா, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய கோலை நீட்டுன்னு சொல்லி, ஹலிலூயா, ஆண்டவராகிய தேவன் இப்பொழுதும் நமக்கு அற்புதங்கள் செய்கிற தேவன், ஹலிலூயா. அங்கே எலியாவுடைய காலத்திலே பாருங்கள், ஒரு விதவை வீட்டிலே அங்கே அவளிடத்தில் ஒன்றுமே இல்லை, ஹலிலூயா, அவளிடத்தில் என்ன இருக்கிறதுன்னு சொல்லுகின்ற வேளையிலே ஒரு பிடி மாவும் ஒரு கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கிறது, ஹலிலூயா, அதிலே முதலாவது அடைய செய்து என கொண்டு வான்னு சொல்லி அங்கே தேவ மனுஷன் சொல்லுகிறார், ஹலிலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கூட நமக்கு எது உகந்தது, எது முக்கியமானது, எது பிரயோஜனம் உள்ளது, அதை நாங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம், ஹலிலூயா. ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிற தேவன், ஹலிலூயா. ஆண்டவரே, இந்த வேளையில் உடைய கரத்தில் எங்கள் பிள்ளைகளை ஒப்புவிக்கிறோம், எங்கள் திருச்சப மக்களை ஒப்புவிக்கிறோம் ஐயா, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புவிக்கிறோம் ஐயா, உம்முடைய சித்தம் பெரமண்டலங்களை செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையில செய்யப்படும்படி கேட்கிறோம் தகப்பனே, ஐயா தகப்பன், எங்களுடைய விருப்பம் அல்ல ராஜா, உம்முடைய விருப்பம் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நடைபெற வேண்டுமா செவிக்கிறோம் கர்த்தாவே, சூத்திரம் ஐயா. வழி பிறக்கு அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே, வழி திறக்கும் அதி

அடையாளம் கண்டுடுவாய். ஹாலேலூய தகப்பனே, அப்பாவிதாவே உம்மை சோத்தரிக்கிறோம் ஐயா, ராஜா சோத்தரிக்கிறோம் ஐயா. ஓர பக்கரது ஆண்டவரே, எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை காண செய்கிற தேவனையா ராஜா. அப்பா, வேதத்திலே இருக்கிற ஒவ்வொரு அற்புதங்களும் அடையாளங்களும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடைபெறும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராய கர்த்தாவே, வாழ்வ பிள்ளைகளுக்காக செவிக்கிறோம் கர்த்தாவே. வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுடைய வாழ்க்கைய ஆண்டவரே தேவனுடைய கரத்திலே கொடுக்கிறோம் தகவல். அப்பாவிதாவே, நீர் ஒருவரே ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை தாக்க படுத்ததப்பா, அவருடைய காலங்கள் கரத்துல அல்லவோ இருக்கிறதப்பா ராஜா. தகப்பனே முக்க சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. என் ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம். ஹாலேலூயா. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பிறந்து எந்த

மேலே நன்றாய் என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்த குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே.

ஹாலேலூயா தகப்பனே. அப்பா பிதாவே, நமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே, உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக சூத்திரம் ஐயா ராஜா. இரக்கத்தின் பிதாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறதையா, எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறதையா, அதிசயங்களை செய்கிறது ஆண்டவரே. உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக சூத்திரம் ஐயா, சூத்திரம் தகப்பனே. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமுள்ள அதிகாரம் உள்ள நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கூட ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்க்க போறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹலேலூயா. கொலோசியருக்கு எழுதின ஹலேலூயா முதலாம் அதிகாரத்திலே அருமையான வார்த்தைகள். கொலோசியர் முதலாம் அதிகாரத்திலே பாருங்கள், 6வது வசனம். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து

பலன் தருகிறது போல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே பூமியில இருந்த வேளையில 12 சீசர்களை அவர் ஏற்படுத்தினார். அதுக்கு பிற்பாடு 70, அதுக்கு பிற்பாடு 500, இப்படி போறது. ஆனா அந்த 12 சீசர்களும் பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு சென்றதுக்கு பின்பாடு உலகம் முழுவதும் அந்த சீசர்கள் அங்கே பரவி சென்றார்கள். ஹல்லேலூயா. பரவி சென்ற இடங்களில் எல்லாம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே அது பலன் தருகிறதாய் இருக்கிறது. அது அதே போல இங்கே அடுத்த வசனம் போடப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபிய சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. அப்படின்னா பாருங்கள், சுவிசேஷம் என்பது நற்செய்தி, தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை அன்றாடம் அன்றாடம் அவருடைய கிருபையினால் நாங்கள் அறிந்து கொள்ளுகின்ற வேளையிலே அது நமக்கு பலன் தருகிறதா இருக்கிறது சொல்லி வேதம் சொல்லுகிறது. இங்கே பாருங்கள், 1 பேதுரு 1 அதிகாரத்திலே கூட, 1 பேதுரு 1 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அதே காரியம், 1 பேதுரு 2 அதிகாரத்திலே கூட பாருங்கள், அங்கே நம்முடைய தேவனின் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுள். ஹல்லேலூயா. உலகம் பாருங்கள், இன்றைக்கு போர் யுத்தங்கள், ஹல்லேலூயா, சமாதானத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை முடிந்தான் சமாதானம் வந்துடும், அந்த பிரச்சனை முடிந்தான் சமாதானம் வந்துடும். இந்த இலங்கையிலே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக யுத்தம் முடிந்தது. ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலே பாருங்கள், எவ்வளவு பெரிய யுத்தங்கள் நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாதபடி இந்த தேசங்களில் இருக்கிறோம். நாங்கள் சிந்தித்து கூட பார்க்க முடியாத எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கொலைகள், எத்தனையோ காரியங்கள் நம்முடைய தேசத்திலே இப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தேவனையும் நம்முடைய கர்த்தராய் இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுள். மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையிலே மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து அவள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள். நாங்களும் பாருங்கள், அநேக காரியங்களை குறித்து நாங்கள் அந்தந்த நேரங்களிலே யோசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறார், சீயோனோ அங்கே தேவன் தன்னை மறந்து விட்டார் என்று சொல்லி அவள் யோசிக்கிறாள். ஹல்லேலூயா சொல்லுகிறாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் ஒருவரையும் மறக்கிற தேவன் அல்ல. உன் உள்ளங்கை என்னுடைய உள்ளங்கையில் அல்லவோ உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மாதிரிகள் எனக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கிறதுன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் வேதத்தை மறந்தால் ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளை மறந்துடுவார், எங்களையும் மறந்துடுவார். ஹல்லேலூயா. வேதம் நம்முடைய நாவிலும் நம்முடைய இருதயத்திலும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அந்த வேதத்திலே தேவனை அறிகின்ற அறிவு இருக்கிறது. தேவனை எங்கே தேடலாம் என்ற வேதத்திலே நாங்கள் தேடலாம். ஹல்லேலூயா. மாம்ச பிரகாரம் எத்தனையோ ஜனங்கள் தங்களுடைய மாம்ச கண்களினால் கண்டிருக்கிறார்கள், எத்தனையோ தேவ ஊழியர்கள். ஆனா நாங்கள் தேவ வார்த்தையிலே தேவனை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அங்கே ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய சீசர் தூமாவுக்கு ஆண்டவரே சொல்லுகிறார், கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவன். ஹல்லேலூயா. என்னுடைய கண்களிலே நான் என்னுடைய மாம்ச கண்களிலே இயேசுவை காணவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையிலே அவரை காண்கிறேன். ஹல்லேலூயா. யாரோ ஒருவர் பாடினார், காக்க சிறையிலே ஏதோ கரிய முகந்த என்று சொல்லி ஒரு கண்டன ஐயான்னு சொல்லி ஒரு பங்கிருக்கு. அப்படி அல்ல. ஹல்லேலூயா. அது வர்ணிப்பு. இது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர்னால் தேவ மேனசர்கள் மூலம் எழுதப்பட்டு கொடுத்திருக்கிற வார்த்தை. ஆனபடினால் இந்த வார்த்தையை படிக்கத்தான் நமக்கு சமாதானம் வரும், ஆறுதல் வரும். ஹல்லேலூயா. வேதனையா இருக்கிற நேரத்துல, எப்படி தாகமா இருக்கிற நேரத்திலே தண்ணீர் குடித்தல் அந்த தாகம் அடங்குகிறதோ, அதே போல வேத வசனத்தை நாங்கள் படிக்கின்ற வழியிலே நமக்கு அவரை அறிகின்ற அறிவு வரும். அவர் நம்மை கைவிட மாட்டார், அவர் நம்மை விட்டு விலகிட மாட்டார். அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் செய்திருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையும் விசுவாசம் வரும். தேவனையும் நம்முடைய கர்த்தராய் இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள். ஹல்லேலூயா. பெருக்கம் என்றால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, பெருக்கம் என்றால் மல்டிபிள், அதாவது கூட்டல் அல்ல, இது பெருக்கல். ஹல்லேலூயா. 4 4 8 தான், ஆனா நன்னாங்கு 16. ஹல்லேலூயா. 5 5 10 தான், ஆனா 5 25. அப்படி ஒரு பெருக்கம், அப்படி ஒரு வாழ்வு. ஹல்லேலூயா. நம்முடைய தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் நம்மை அழைத்தவரே

0: அறிகிற அறிவினால் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது. ஒன்று நேற்றைய நாளிலே கூட ஒரு தேவ மனுஷனுடைய சாட்சியை கேட்டுக்கொண்டிருந்தேன். அதாவது இந்த மாதத்திலே நடந்த ஒரு சாட்சி, முதலாம் தேதி அவர் தன்னுடைய ஊழியம் செய்கிறவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டுமா, அப்பொழுது அவர்கள் அந்த வேலைக்கு இருந்தவர்கள் கேட்டார்களாம், இந்த மண்டே முதலாம் தேதி வருகிறபடியா அடுத்த மண்டே அதை போடலாமான்னு சொல்லி யோசிக்கின்ற வேளையிலே அப்பொழுது ஆண்டவர் அவரோடு பேசினாராம், ஹலிலூயா, முதலாம் தேதி தான் நான் தான் சம்பளம் கொடுக்கறது, அடுத்த கிழமை என்றாலும் நான் தான் சம்பளம் கொடுக்குறது, ஆனபடினால் என்னத்தான் நீ அண்டிக்கொள்ள வேணும்னு சொல்லி சொல்லுகின்ற வழியிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் வாய் திறந்து சொன்னாராம், இல்லை இல்லை அதுக்குரிய காரியங்களை செய்யுங்கள், அதை கொடுக்கலாம்னு சொல்லி. அதே போல அற்புத விதமாக அந்த முதலாம் தேதி எங்கேயோ இருந்த ரெண்டு ஜனங்கள் அந்த வந்து அந்த தேவைகளை சந்தித்தார்கள்னு சொல்லி ஒரு உயிர் உள்ள சாட்சியை கொடுத்தார். ஹலிலூயா. ஆனபடி அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அவரே அறிகின்ற அறிவு, தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் நம்மை அழைத்தவரே, அவர் தான் நம்மை அழைத்திருக்கிறார். அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரலினது மன்றி. ஹலிலூயா. அப்ப அறிய அறிய அறிய நமக்குள்ளே அந்த வல்லமை பெருகும். நாங்கள் வேண்டிக் கொள்றதுக்கு நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமை. ஹலிலூயா. அனுப்படின்னா இந்த நாட்களிலே வேதத்தை நன்றாக படிப்போம், ஆண்டவரை அண்டிக் கொள்ளுவோம், ஹலிலூயா, அவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்போம். மரியாளுவ தன்னை விட்டு இடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மர்த்தாளுக்கா சொன்னார், நீ அறிய அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், மரியாளுவ தன்னை விட்டு இடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹலிலூயா. நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறது. ஹலிலூயா. கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹலிலூயா. ஆண்டவரிடத்தில் வந்தவர்கள் ஒருவரையும் ஆண்டவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகள், ஜெபங்கள், பாடல்களோடு வழிநடத்தி சாட்சிகளோடும் வழிநடத்தி அவங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்வோம். போக்கிலும் இடத்திலும் வேலை காரியங்கள், பிஸ்னஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் நாளைய நாளிலே இதேவேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி. Pastor Goma, God bless you. Amen.
0: Amen. Bless you. Bless you. Yeah, bless you.
1: Amen. Amen. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நவோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து அபிஷேக ஆராதனையோடு வார்த்தைகளோடு துதிகளோடு ஜெபங்களோடு சாட்சிகளோடு வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் போய்ப்போம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 10ஆம் தேதி 6ஆம் மாதம், 10ஆம் தேதி ஜூன் மாதம், 10ஆம் தேதி ஆனி மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:02 இப்பொழுது முதல் 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையிலே சேவை செய்திகள், துதிகள், பாடல்கள், ஜெபங்களோடு இணைந்திருப்போம். அந்த வகையிலே நீங்களும் இணையுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சங்கமம் சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே 24 மணித்தியாலமும் கேட்கக்கூடியதாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக தேவ ஊழிய சுசேஷர் எட்வின் வானர் தருகிற வாக்கு தத்துவத்தை கேட்போம். அருமையான வார்த்தைகள் இசாயா 46:13, என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாக இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை, நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். ஆமேன். அருமையான வார்த்தை கூடாக வாக்கு தத்தங்களை அனுப்பி தந்திருக்கிறார். நாங்கள் அவற்றை உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள். ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு நியாயாதிபதிகள் 7:8, ஏசாயா 34 பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் யாக்கோபா 5வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இணைந்திருக்கிறோம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் தாசனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். இரவு வேளையிலே எங்களுடன் சௌதி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌதி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு சௌதி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை ஜெபங்களை தொகுத்து வழங்குவார். அவருடைய கரத்திலே போய்க்கிறோம். வார்த்தைகளுக்கூடாக செல்கின்ற பொழுதும் ஜெபங்களுக்கூடாக சாட்சிகளுக்கூடாக செல்கின்ற பொழுதும் கர்த்தர்தாமே அவற்றை கேட்டு அதற்கு பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு வாஞ்சியோடு இணைந்து ஜெபிக்க வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
2: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவந்தாமே உங்களுடைய அமரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீயண்ணா குடும்பத்தின் சந்ததியை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் வழி நடத்துவாராக. என்னாலே நாங்கள் புற ஜாதிகள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ சில 10வது அதிகாரத்திலே அங்கு சுவிசேஷம் யூதர்களுக்கு மட்டுமல்ல யூதர் அல்லாத புறஜாதியினருக்கும் உரியது என வேதம் அங்கு அறிவுறுத்துகிறது. ஏனென்றால் தேவனுடைய இணைப்பு சரியானதா இருக்கும். பேதுருவையும் ஹெர்லியுவையும் எடுத்துக்கொண்டால் இருவரும் தேவன் சரியான இணைப்பை ஏற்படுத்தி ரட்சிப்பின் கதவை திறந்து சிறப்பாக்கினார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பாருங்கள், பேதுருவின் தரிசனத்தை பாருங்கள். அவன் ஒரு ஞான சிருஷ்டியை உண்டானது அவனுக்குள்ளே. அங்கு ஜொப்பா பட்டணத்திலே பேதுரு ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது அவனுக்கு ஒரு தரிசனம் காட்சி தோன்றினது. அப்பொழுது வானம் திறக்கப்பட்டு நான்கு மூலைகளிலும் கட்டப்பட்ட ஒரு பெரிய விரிப்பு போன்ற கூடு பூமிக்கு இறங்கி வருகிறதை அங்கு பேதுரு கண்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அந்த விரிப்பான கூட்டுக்குள்ளே இருந்தவை என்னென்று சொல்லி கண்டால் அப்போ 10:12 சொல்லப்படுகிறது. அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாக கண்டான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பாருங்கள், இதற்கு பிறகு அவர் தேவ கட்டளையை பெறுகிறார். அப்போ 10:13 அல்லாமலும் பேதுரு எழுந்திருந்து அடித்து புசி என்ற ஒரு சத்தம் யூதர்களின் பாரம்பரிய அந்த உணவு முறைப்படி விலக்கப்பட்டது அல்லது தீட்டு என்று கருதப்பட்ட உணவை உண்ண பேதுரு அங்கு மறுக்கிறான். அவன் சந்தேகப்படுகிறான். அப்படியான நிலைமையிலே தான் தேவனுடைய குரல் அங்கே ஒலிக்கிறது. தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டென்று எண்ணாதே என்று 3 முறை கூறினதை அங்கு வேதம் சுட்டி காட்டுகிறது. பாருங்கள், இந்த புறஜாதியான ஹெர்லியுவின் தரிசனம் என்னென்றால் இவன் செஸ்ரியா பட்டணத்திலே இருந்தவன், ரோம படையிலே இருந்தவன், 100 அதிபதி. இவன் ஒரு புறஜாதி, ஆனாலும் தேவனுக்கு பயந்து இருளிகளுக்கு தர்மம் செய்தவன், இடைவிடாமல் ஜெபிக்கும் ஒரு ஜெபவீரன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஒரு நாள் அவனுக்கு தேவதூதர் தோன்றி, உன் ஜெபங்கள் உன் தர்மங்கள் தேவனுக்கு முன்பாக நினைப்பூட்டுதலாய் அவருடைய சன்னதியில் வந்தெட்டி இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. யோப்பா பட்டணத்திலே அவர் இருக்கிறதையும் அந்த தோல் பதனிடுகிற சீமோன் வீட்டிலே தங்கி இருக்கிறதையும் அவருடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறதையும் அந்த அடையாளமாய் சொல்லுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அங்கு அப்போ சில 10:23 கேள்வியு அனுப்பின ஆக்கள் பேதுருவை சந்திக்க பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தலின் படி பேதுரு அங்கு செசிலியா பட்டணத்துக்கு போகிறார். இவர் பேதுரு ஜோப்பா பட்டணத்திலே இருந்தவர். ஏன் ஜோப்பா பட்டணத்துக்கு வந்தார் என்றால் தவித்தால் அல்லது தெக்கால் என்று சொல்லப்படுகிற அவரை அந்த பட்டணத்துக்கு வந்து குணமாக்கினார். அதுக்கு பிறகு அந்த இடத்திலே இருந்து இந்த செசிலியா பட்டணத்துக்கு வருகிறார். அங்கு ஹெல்லியோ பேதுருவை வணங்க முயன்ற போது பேதுரு அவனை தடுத்து, நானும் ஒரு மனுஷன்தான் என்று கூறி தேவனுக்கு முன்பாக அனைவரும் நாங்கள் சமன் என்று சொல்லி வெளிப்படுத்துறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், தரிசனத்தின் புறஜாதியாரை அங்கு தரிசனம் கொண்டு அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆதி சிறிச்சபையிலே எல்லா நாட்டினரில் இருந்தும் எருசலேமுக்கு வந்திருந்தாலும் எல்லாரும் ஜூதர்களாய் இருந்தார்கள், அந்தஸ்து பெற்றவர்களாய் இருந்தார்கள். இங்கு கொல்லிய வீட்டிலே அங்கு வீட்டில் இருந்தவர்கள் கூடியிருந்த மக்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலையும் மற்றும் மீட்பின் செய்தியும் அங்கு பிரசங்கிக்கப்பட்ட போது தேவன் பட்சவாதம் இல்லாமல் அவர்களுக்கு அந்த ரட்சிப்பை அவர்களுக்கு கட்டளையிடுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பேதுரு என்ற பல்லோக திறவுகோல் அங்கு ஹெல்லிய வீட்டிலே புறஜாதி வீட்டிலே திறக்கப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்க, அந்த இணைப்புகள் எல்லாம் தேவ தூதர்களின் இணைப்புகள் கூட சரியானதாய் நேர்த்தியானதாய் இருந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இதுவரை காலம் இருந்த யூதர்களுக்கு மட்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற எண்ணம் தகக்கப்பட்டு ரோம அதிகாரியான கொர்னேலியுவின் வீட்டிலே பேதுரு சென்றார் என்று சொல்லி நாங்கள் அவர்கள் செல்ல மாட்டார்கள், அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து அவர்கள் அந்த தரிசனம் தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி அந்த சுவிசேஷம் பதிந்து பறந்து விரிகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், சுத்தாவியானவர் அந்த இடத்திலே பொழியப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்க இந்த புறஜாதியின் மேல் அந்த பரிசுத்தாவியானவர் பொழிகிறதை வேதமங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. பேதுரு அங்கு பேசியதை கேட்டு ஹெல்லியும் அவன் வீட்டாரும் பரிசுத்தாவி ஆனவர் இறங்கினார். அவர்கள் அந்நிய பாஷையை பேசுவதை கண்டு பேதுருடன் வந்த ஜூத விசுவாசிகள் ஆச்சரியப்பட்டார்கள். அங்கு பேதுரு அவனுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், தேவனுக்கு முன்பாக ஜூதர் புறஜாதி என்ற பாகுபாடே இல்லை. அவருக்கு மனிதன் மனிதனை இன அடிப்படையில் அல்லது தீட்டானவர்கள் அல்ல. தேவனுடைய நோக்கம் இறை அன்பை அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு தேவ ராஜ்யத்து தகுதி உள்ளவர்களால் நிறுத்துறதுதான் எங்கள் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அதற்காகத்தான் நாங்கள் இதுவரை பாடுபடுகிறோம், இதுவரை நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லுகிறோம். இந்த இயேசு கிறிஸ்து எல்லா மக்களுக்காக உலகத்தில் இருக்கிற சகல மக்களுக்காகவும் அவர் மரித்து உயிர்த்து சதா காலங்களில் ஜீவிக்கிற ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்க ஜபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. இந்திய நாக்கு பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்திய நாக்களில் உலகம் எங்கும் தேவனுடைய ரட்சிப்பின் கதவு திறக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு இருதயங்களிலும் சிந்தைகளிலும் திறக்கப்பட வேண்டும். அதுக்கு தேவனுடைய இணைப்பு, தேவ தூதர்களுடைய இணைப்பு அங்கு அதிகம் அதிகமா இந்த நாட்கள்ல இறங்க வேண்டும். இந்த கடைசி நாட்கள் கொஞ்ச நாட்கள், இந்த நாட்கள்ல யார் யார் எல்லாம் தேவன் ரட்சிக்க விருப்பப்படுகிறாரோ, யார் யார் எல்லாம் தொட விருப்பப்படுகிறாரோ அவர்கள் மத்தியில தேவனுடைய கரிசனை இறங்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உயர்த்துகிறோம், ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் தாமதிக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறபடி வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்ற விருப்பமுள்ள இயேசுவே, இந்த உலகத்துல ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்ப நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தூதர்களுக்கு ஊடாக, ஊழியக்காரர்கள் ஊடாக, அந்தந்த நேரத்தில் அந்த இடங்களில ஒவ்வொருவரையும் அனுப்பி ஒரு எழுப்புதலை காண, நீ பட்சபாதம் இல்லாத தேவன், இந்த உலகத்துல வாழுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் நீர்தான் உண்மையான தேவனாக இருக்கிறீர். ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஒவ்வொருவரும் இந்த காலத்துல உம்மிடத்துல ஓடி வருவார்களாக. ஆண்டவரே, நீர் எல்லா ஆத்துமாக்களும் உம்முடையது, ஆவி உம்முடையது. ஆண்டவரே, இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு போகும் பொழுது உம்முடைய ஆத்துமா தேவனிடத்துல வந்து சேர, எல்லா ஆத்துமாக்களும் தேவனிடத்துல வந்து சேர கிருபை செய்வீராக, ஒரு இரக்கத்தை காண்பிப்பீராக, உம்முடைய கிருபையை கொடுப்பீராக, உற்சாகமான பரிசுத்த ஆவியை, நிலவரமான ஆவியை ஒவ்வொருவர் மேலும் பொழிந்த அருள்வீராக. கடந்த காலத்தில ஊழிய காரர்களை அதிகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு நாமம் என்பதை அப்போ சில 4:12 படி ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. மதங்கள் ரட்சிப்பை தர முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவிகளாய் எங்களுக்காக பரலோகத்துக்கும் பூமிக்கும் உள்ள தடுப்பு சுவராகிய அந்த தடுப்பு சுவரை, அக்கிரமங்கள் பாவங்கள் சாபங்கள் என்று அந்த தடுப்பு சுவரை நீர் நீக்கி நீதே உம்முடைய சிலுவை மரணத்தினாலே, அந்த சிலுவையின் இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி விட்டீரே. அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்து உம்முடைய மகனாக மகளாக, அந்த ஒன்றான மித்தவனுடைய மகனாக மகளாக எங்களை அழைத்தீரே. அதே போல ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் இயேசுவே. இந்த நேரத்துல நீர் இறங்கி அவர்கள் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக, இந்த இணைப்பில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை நீர் நிரப்பும்படியாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. நாங்கள் உம்முடையவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, அறியாமையில் வாழுகிற காலங்களை எங்களுக்கு மன்னித்தது போல ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் விசேடமாக மன்னித்து, ஒவ்வொரு நாடுகளிலேயும் இந்த சுவிசேஷம் போகின்ற ஒவ்வொரு நாடுகளிலேயும் அவர்கள் மனம் திரும்ப, அனுபாவங்கள் பொல்லாதது, சாபம் பொல்லாதது, இந்த உலகத்திலேயும் கஷ்டத்தோடு துன்பத்தோடு இந்த பாவங்கள் சாபங்கள் வாழ வைக்கிறது. ஆண்டவரே, யோசேப்பு வாழ்ந்தது போல தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு ஒவ்வொரு மக்களும் வாழ, உம்முடைய வார்த்தையின் படி வாழ, இந்த வார்த்தையை அனுப்பி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மனம் திரும்புதலுக்குரிய வார்த்தை, ஆண்டவரே, அவர்கள் இயேசு எனக்காக அந்த சிலுவையில மரித்தார், 3 உயிர்த்தெழுந்தார், மீண்டும் திரும்ப வருகிறார், இயேசு கிறிஸ்து இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மக்களும் சொல்லி, ஏனென்றால் அவர்தான் எங்களை உருவாக்கிற தேவன், அந்த ஒன்றான மெய்த்தேவன். அவர் தம்முடைய குமாரனாக மனு குலத்தின் அதாமவாளின் சந்ததியாகிய எங்கள் பாவங்களுக்காக இயேசு சிலுவையில மரித்தார், எங்களுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு சிலுவையில நொறுக்கப்பட்டார், எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை இயேசு அந்த சிலுவையில ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால நாங்கள் சுகம் அடைகிறோம். ஒவ்வொரு மக்களும் சுகத்தை, ஆசீர்வாதத்தை, அந்த பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்று, அந்த ஒன்றான தேவனுடைய ஆவியை பெற்று, ஆண்டவரே, ஒவ்வொருவரும் நன்மையான ஈவுகளையும் பரிபூரணமான வரங்களையும் பெற்றுக் கொள்வார்களாக. மத வழிபாடுகளில் இருந்து, பாவ காரியங்களில் இருந்து முற்றாக மனம் திரும்பி உம்மிடத்தில் வருவார்களாக. நீர் எல்லாரையும் அழைக்கிற தேவன். மாதிரியாக அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று நீர் பிரசங்கித்தீரே. இப்படியாக அப்போஸ்தலர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் 2026 இந்த கடைசி காலத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த காலத்துல ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவர்லையும் உம்முடைய கிருபையை காட்டும்படியாக, இரக்கத்தை காட்டும்படியாக, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றி அவர்கள் ஒவ்வொருவரையும் உள்ளுத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதித்து நற்கிரிகைகளை செய்கிற மக்களாக, மலைமேலுள்ள பட்டணமாக ஒவ்வொரு தேசங்களிலேயும் மாற்றுவீராக. ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியம் 5 இன்னும் அதிகமாக முடியாத ஒவ்வொரு தேசங்களுக்கும் அனுப்பி ஒவ்வொருவரையும் ரட்சிப்புகளை வழி நடத்துவீராக. ஜனசிஷனுக்காக ஜெபிக்கிறேன். கொடுத்த ஞானத்திற்காக இன்னும் அதிகமான ஞானம், புத்தி, அறிவை கொடுத்து இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை 5 மக்களும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. அவருடைய கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக, அவர்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்துவதாக. இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும், ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆண்டவரை பலப்படுத்துவீராக, சீர்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக, பலப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. கொஞ்ச காலம் உடைய வருகை வரைக்கும் உள்ள காலத்தில் ஒவ்வொருவரும் நாங்கள் ஊழியங்களை செய்து உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் ஊழியம் செய்து உடைய ராஜ்யத்தில் வந்து சேர கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
2: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் சபையோடும் மக்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
3: ஆமேன். God bless you sister, God bless you everybody.
2: ஆமேன், ஆமேன். நான் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். டோலி சிஸ்டர்
4: பிரைஸ் லார்ட். சிஸ்டர் பிரைஸ் லார்ட்.
2: மக்களுக்கு விசுவாசிகளுக்கு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்களிலே அவர்கள் நிலைத்து நிற்கக்கூடியவர்களாய் இந்த நாட்களிலே அவர்களை பலப்படுத்தும்படி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அந்த கால நேரம் ஜபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்கள் எங்களை உங்களோட பழைய பிடத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆவியிலும் உண்மையிலும் உண்மையுள்ள தகப்பனே, உங்களால செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லையா ஆண்டவரே. அப்பா எங்கள் சுயம் சாம்பலாய் மாறி போர்வதற்கு ஆண்டவரே எங்களுக்குரியவர்களாக நாங்கள் ஜீவிக்க அமைக்க ஆண்டவரே கத்தாவே வரப்போற மக்களுக்கு ஆண்டவரே ஸ்ரீலங்கா உலகம் அங்கும் உள்ள அப்பா மக்களுக்கு ஆண்டவரே ஒரு தேவ பயத்தை அன்பையும் கொடுக்கும்படியா ஜபிக்கிற. அவர்கள் ஒரு புதிதான பரிசுத்தமான ஆவியை கொடுத்து புதிதான அன்பில வழி நடத்தும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. உங்களால மட்டும்தான் இதை செய்ய, பலத்தினாலும் இல்ல பராக்கிரமத்தினாலும் இல்ல, உங்களுடைய பரிசுத்தமான ஆவி மூலமாக நீங்க கொடுக்கப்பட்ட தரிசனத்தங்கள் நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரராக ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க ஐயா. அப்பா நீங்க பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அந்த பரிசுத்தத்துக்கு தகுதியற்றவர்களாக இருந்த எங்களை அப்பா உங்களுடைய அன்பினால அனைத்தங்களை தூக்கி எடுத்து உங்களுடைய அன்புக்கு நன்றி செலுத்துற. அதன்படியானவரே அப்பா உங்களை விட்டு தூரம் போனவர்களும் ஆண்டவர்கள் உங்களை அறிந்தும் அறியாமல் இருக்கிற மக்கள் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற அவங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அவங்களோட உங்களுடைய அன்பின் மூலமாக அன்னைக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. எப்படிப்பட்ட எந்த விதமான தடைகள் இருந்தாலும் யாவற்றையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் அப்பா. அப்பா நீங்க வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. அப்பா பொண்ணு பொண்ணை குறித்து பொருளையும் கொடுத்து எண்ணாமைக்கு ஆண்டவரே உங்களுக்குள்ள ஆண்டவரே அந்த பரிசுத்தமான ஆவியை அப்பா நாங்க எப்படி பெற்றுக்கொண்டோம், எப்படி அந்த அழைப்பை நாங்கள் நீங்க எங்களை அழைத்தீர்கள் என்ற வாக்கு தத்தத்தின் படியாண்டவரே யாவருக்கும் அப்பா நீங்க உங்களுடைய அன்பை கொடுத்து உங்களை அனுப்பி ஆசீர்வதித்து அவர்களை உங்களை இன்னும் அதிகமாக ஒரு உங்களை தரிசனத்தை புதுப்பித்து உங்களுக்குள்ள வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. வாக்கு தத்தம் பண்ணினவரே நீங்க ஒருபோதும் கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. அப்பா நாங்க ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு எல்லாருக்களையும் ஒரு பிலிவசுக்களையும் அப்பா விசுவாசம் உள்ளவர்கள் விசுவாசம் இல்லாதவர்களுக்களையும் நீங்க விசுவாசத்தையும் அன்பையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆழ்கடலில் நாங்கள் அழையும் பொழுது ஆண்டவரே உங்களோட அன்பான நேசர் அன்பான நேசங்கள் மேல் அன்பு வைத்த அந்த பரிசுத்தமான அன்புக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. அப்பா வாட் எ ஃப்ரெண்ட் வி ஹேவிங் ஜீசஸ் என்று சொல்லி பாடுறோம் ஆண்டவரே. ஆனாலும் அதன்படி ஆண்டவரே உங்களுக்குள்ள எங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒரு புதிதான நடப்பதற்கு யாவருக்கும் உங்களுடைய பரிசுத்தமான அன்பை அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய சித்தத்தின்படி மட்டுமே நாம் யாவரும் அப்பா உலகம் அங்கும் உங்களுடைய ஆவியை அப்பா அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களுடைய பரிசுத்தமான ஆவியையும் உங்களுடைய அன்பையும் அறிந்து கொள்ளத்தக்கதாக யாவருக்குள்ள ஒரு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அன்பையும் கொடுத்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். யாவரும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய சித்தத்தின் நடத்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டதாம் எனக்கு சோதர நன்றி சொல்லி சிஸ்டர் கத்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யற காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
4: God bless you sister.
2: ஆமேன். ஐரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பேசுவோம்.
5: பேசலாம் சிஸ்டர்,
2: பேசலாம். நீங்கள் எங்கள் இலங்கை தேசத்துக்கு அவர்கள் இன வேற்றுமை அங்கே இல்லாதபடி தேவன் தாமே அவங்கள் சகோதரர்கள் என்ற அந்த அன்புக்குள்ளே அவர்கள் இருக்கக்கூடியதாய் மனித நேயத்துக்குள்ளே வாழக்கூடியதாய் எங்கள் இலங்கை தேசம் முழுவதே தேவன் ஆளுக செய்யும்படி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: ஹலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளை கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே அப்பா கூடி ஜெபிக்க ஆராதிக்க துதிக்க தேவன் கொடுத்த அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இலங்கை தேசத்துல இருக்கிறதால கர்த்தாவே தேசத்தையும் ஜனங்களையும் அது கரத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசத்துல இருக்கிற ஜனங்களுக்கு தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவருக்கு ஒருவருக்கு தாவே அப்பா அன்பு செலுத்த தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா உம்முடைய அன்பை வெளிக்காட்ட தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமிக்கு தாவே இந்த கடைசி நாட்களிலே கத்தாவே அன்பு தனிந்து போய் கொண்டு இருக்கிறது கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே அப்பா பெற்றோருடைய பிள்ளைகளுடைய கணவன் மனைவியுடைய கத்தாவே அப்பா அன்பு இல்லாதபடிக்கு கத்தாவே அநேக பிரச்சனைகள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான காரியங்களில் எல்லாம் குடும்பங்களிலிருந்து எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா குடும்பத்திலே நல்ல தெய்வ சமாதானத்தை தேவன் நீங்க ஏற்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இலங்கை ஜனங்களிடையே கத்தாவே அப்பா இன மத பேதமின்றி கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒற்றுமை அன்பு சமாதானம் நீடித்து இருக்க தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே அப்பா இதுக்கு எதிராய் வருகிற எல்லா கிரியையிலையும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகாரிகளிடையே கத்தாவே அப்பா ஒற்றுமை அன்பு நிலவ தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா அரசியல்வாதிகள் ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க தொடும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே கத்தாவே அப்பா ஒரு எழுப்புதலை தேவன் உருவாக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அநேக பிள்ளைகள் அப்பா அந்த நாட்களிலே ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய மாறாத அன்பை உணர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அன்பில்லாத இந்த வாழ்க்கை கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் எத்தனையோ பாவங்களை செய்ய தூண்டுகிறது கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொள்ளை கொள்ளை கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் துஷ்பிரயோகம் அப்படியான காரியங்கள் எல்லாம் அந்த அன்பு இல்லாத நிமித்தம் நடக்கிறது கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகள் இடத்திலும் உம்முடைய தேவ அன்பு கிடைக்க தேவன் கிருபையை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களும் மனம் திரும்ப தேவன் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க தேவன் நீ உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. இப்படி ஆனவர்களுக்கு கத்தாவே அப்பாரட்சி படையாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிள்ளைகளுக்கும் உம்முடைய தேவ வசனம் கடந்து சென்று கத்தாவே அப்பா அவர்களை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர கிருபை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பை உணர்ந்து கொண்டு உள்ள தேவன் நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தன்னை தான் நேசிப்பது போல் பிறரை நேசின்னு சொல்லி இருக்கிறீங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இத்தனை குடும்பக்காரர்களா இருந்தாலும் அவர்களை நாங்கள் நேசிக்கத்தக்கதான அந்த கிருபையை தேவன் எங்களுக்கு கொடுத்தது போல எல்லாருக்கும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அன்பு உண்டு நிலையானது ஆண்டவரே. அந்த அன்பை உணர்ந்து கொள்ள தேவன் கிருபையை கொடுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய அன்பின் அபிஷேகத்தால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். உடைய மகத்துவம் உள்ள அன்புக்காய் ஸ்தோத்திரம். உடைய மாறாத அந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாறாத இந்த அன்பை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தாவே உம்முடைய அன்பை ருசி பார்க்க தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இலங்கை தேசத்தையும் ஜனங்களையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவே எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதுல ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய என்னென்ன தேவைகளோடு காத்திருக்கிறாங்களோ அந்த தேவைகள் அனைத்தையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க. இணைப்பானது கத்தாவே அநேக தேசங்களுக்கு கடந்து செல்ல அநேகர் இந்த இணைப்பினூடாக ரட்சிப்பை கண்டு கொள்ள முடிய வார்த்தையை தியானிக்க ஆராதிக்க கர்த்தாவின் நினைப்பை நீர் தேவன் பயன்படுத்துகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பாஸ்தோத்திரம் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பாஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா இதில் ஜெபித்த பிள்ளைகள், இனி வந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகள், வழி நடத்துற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தேவன். நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன்.
6: ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
5: ஆமேன். ஆமேன். உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பாரா.
6: ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்திலே பாரப்படவும் நற்கிரியலை செய்ய கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
7: கத்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரா இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு வந்தளிக்கிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறவரே, ஆதி காலங்களுக்கும் அனாதி காலங்களுக்கும் அப்பாற்பட்டவராயிருக்கிறவரே, நாட்களின் தொடக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவருமாயிருக்கிறவரே, உம்முடைய விலையுறப்பெற்ற ரத்தத்தினாலே சம்பாதித்த ஒவ்வொரு மக்களுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த எங்களை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்து அவருடைய ரத்தத்தினாலே எங்களை விலக்கிரியமாய் பெற்றுக் கொண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே உம்மை நம்ப உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. கல்வாரி சிலுவையில ஆண்டவரே நீர்பட்ட பாடுகள், நீர்பட்ட அவமானங்கள், நீர்பட்ட நிந்தனைகள், நீர்பட்ட வேதனைகள் எல்லாவும் எங்களுக்காக என்பதை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு கிருபை தரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. வேதத்தின் மகத்துவங்களை ஆண்டவரே எழுதி தந்திருக்கிறீங்க, அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை எங்களுக்கு தந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்துல நிக்க கிருபை தரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, விசுவாசி பதறான் என்று சொன்ன உடைய வசனத்தின்படி, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொன்ன உடைய வசனத்தின்படி ஒவ்வொருவரும் கர்த்தாவே உம்மை விசுவாசிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எந்த சூழ்நிலையிலும் நீர் இருக்கிறீர் என்பதை வேத வசனங்களூடாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பாடுகள் மத்தியில் போனவர்களோடு கூட நீர் இருந்தீர் என்றும் அன்றுக்குரிய தகப்பனை அறிந்திருக்கிறோம் ஐயா. முடிவிலே கர்த்தாவே நீர் விளங்க பண்ணினீர் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ அந்த வேத வசனங்களை எல்லாம் வாசிக்கிற பொழுது ஒவ்வொருவருடைய இருதயம் தைரியம் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரும் கர்த்தாவே உம்முடைய வசனத்தை விசுவாசித்து தைரியமாக கர்த்தாவே உமக்கண்டு நிக்க கிருபை தரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சுத்தி முதலாவது நீ குணப்படு, பின்பு சகோதரர்களை ஸ்திரப்படுத்த வசனத்தின்படி ஒவ்வொருவரும் உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து குணப்பட்டு வைராக்கியத்தோடு நின்று ஆண்டவரே தகப்பனே தேவ மனுஷர்களாய் நிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அன்னைக்கு ஏனியா கார்மேல் பர்வதத்துல கர்த்தாவே அவ்வளவு சடங்களுக்கு முன்பாக ஒரு வார்த்தை சொன்ன பொழுது நீர் பதில் கொடுத்தீர் ஆண்டவரே. கேட்டரலும் கேட்டரலும் சொன்ன பொழுது வானத்தில இருந்து அக்கினியை இறக்கி ஆண்டவரே நீர் பதில் கொடுக்கிற தேவன் என்பதை ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதமல் இருக்கிறீர் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. வேத வசனங்களை தைரியமாக வாசிக்கவும், வேத வசனங்களை ஆண்டவரே விசுவாசிக்கவும் தியானிக்கவும், ஆண்டவரே அவருடைய மகத்துவங்களையும் வல்லமைகளையும் அறிந்து கொண்டு வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே வேத வசனத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்துல நிலைத்து நின்று ஜெப வாழ்க்கையை கூட்டிக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காத படிக்க, எந்த சூழ்நிலையிலும் கலங்கப்படாத படிக்க கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எங்கே ரெண்டு மூன்று பேர் கூடியிருக்கிறீர்களோ அங்கே இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய ஜீவ வார்த்தைகளை நாம் எங்களோடு கூட இருக்கிறது என்பதை விசுவாசித்து தைரியமா இருக்க என் கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவரே தகப்பன வைராக்கியமான வார்த்தைகள் வெளிப்படுத்தும் என்று செவிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்தம் உள்ள எண்ணங்கள் காணப்படுத்தும் என்று செவிக்கிறோம். ஐயா தேவனுக்கு பிரியமானவர்களாய் நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். பழையனவைகள் ஒளிந்து போன எல்லாம் புதிதாயின என்று சொன்னபடி ஆண்டவரே தகப்பனை ஒரு மறுமலர்ச்சி காணப்படுத்தும் என நாங்கள் செவிக்கிறோம். ஐயா ஆண்டவரே தகப்பனே அவர்களுக்குள்ள விழுந்த வசனம் ஒவ்வொன்றும் கத்தாவே 100% பலன் கொடுக்க உதவி செய்வீராக. சத்திய வித்தாக அவர்கள் நிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஐயா உம்முடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற சத்தம் சந்தோஷம் உமக்கு உண்டாகத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொருவரும் கத்தாவை வைராக்கியமாக எண்ணம் தைரியமாக வேத வசனங்களை வாசித்து தியானித்து ஆண்டவரே தகப்பனே எந்த காலத்திலும் கிடைக்காத நல்ல கிருபைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எத்தனையோ சத்தியங்களை வேத வசன ஆண்டவரே இந்த தொழில்நுட்பங்கள் மூலம் அறியக்கூடிய காலத்துல நாங்க வாழுகிறோம். கத்தாவை வேத வசனத்தோடு ஒத்து பார்த்து நன்மை தீமைகளை அறிந்து கத்தாவை சத்தியத்தில் நடக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஐயா விழுந்து கிடக்கிற இடத்திலிருந்து ஆண்டவரே தேவனை பார்க்காமல் எழும்பி தேவன் அண்டையில ஓடி அந்து ஆண்டவரே தகப்பனே சரண்டராகி ஆண்டவரே உம்மிடத்துல ஆண்டவரே ஒப்புரவாக ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஐயா விலையேறப்பட்ட உம்முடைய ஆட்டுக்குட்டி அவருடைய ரத்தம் இதோ எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறது என்பதை அறிந்து கத்தாவே இரக்கத்தை புறவும் ஆண்டவரே ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபி அடையவும் தைரியமாக கிருபாசனத்தண்டைக்கு வர சொன்னீரே ஆண்டவரே. இதோ கத்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்தோடும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய ரத்தத்தோடும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் ஒவ்வொருவரும் உம்மண்டையில தைரியமாய் வர உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கருத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்துவீராக காத்துக் கொள்வீராக தைரியப்படுத்துவீராக ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே சங்கமம் ஊடகத்துக்காக நான் செவிக்கிறேன். ஐயா அந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிற தேவ ஊழியங்கள் ஒவ்வொன்றுக்குமாய் உம்மை சோதரிக்கிறோம். எண்ணம் ஆண்டவரை கடந்து செல்வதாக எண்ணம் அநேகரை தட்டி எழுப்பதாக ஆண்டவரை எண்ணம் அநேகர் மனம் திரும்பி குணப்படுவார்களாக செவிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல லட்சுமி அண்ணா குடும்பத்துக்காக செவிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே அந்த குடும்பத்தோடு எண்ணம் கூட இருந்து வழி நடத்துவீராக செவிக்கிறேன் ஆண்டவரே. எண்ணம் ஆண்டவரே உம்முடைய ஊழியங்களை தொடர்ந்து செய்ய உதவி செய்ய முடியாத செவிக்கிறோம். தேவைகள் ஆண்டவரே இதயத்தின் வேண்டுதல்கள் சந்திக்கப்படட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறோம். ஐயா ஆண்டவரே ஜெனத்துக்காகவும் அவர்கள் குடும்பத்துக்காகவும் நான் செவிக்கிறேன் ஆண்டவரே. இதோ அவர்கள் மீது உம்முடைய ஆளுகை எண்ணம் தொடர்ந்து காணப்படுவதாக அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்துக்காயுமை சோதரிக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காயுமை சோதரிக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்திருக்கிற தேவ வழிபாடுகள் வாஞ்சைகளுக்காயுமை சோதரிக்கிறோம். அவர்கள் அர்ப்பணித்திருக்கிற தேவ அர்ப்பணிப்புகளுக்காயுமை சோதரிக்கிறோம். எண்ணம் தொடர்ந்து பயன்படுத்துவீராக ஆளுகை செய்வீராக செவிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமில்ல கத்தாவு எங்களோடு கூட இணைந்து உங்களுடைய பாதத்துல சகோதரர்களாக சகோதரிகளாக தேவ குடும்பங்களாக தேவ தாசர்களாக ஊழியர்களாக கூடியிருக்க ஒவ்வொருவருக்காக உண்மை சோதரிக்கிறோம். ஐயா எண்ணம் கத்தாவை தைரியப்படுத்துகிறாக. இந்த நான் ஒருவரே தேவன் என்று சொல்லுகிறவரே. உலகத்தில் உள்ள எல்லாரும் கத்தாவை நீர் ஒருவரே தேவன் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை உங்களை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீங்கள். நீங்க ஒருவரே தேவன், வேறொருவரும் இல்லை என்று சொன்ன வசனத்தின்படி நீர் ஒருவரே தேவன் என்பதை எல்லாரும் அறிந்து கத்தாவே எண்ணம் தைரியமாக உம்மண்டையில கிட்டி சேர குடும்பம் குடும்பமாய் கிட்டி சேர உதவி செய்கிறார்கள் செவிக்கிறோம். எதிர்த்து நிற்கிற வல்லமைகள் போராடுகிற வல்லமைகள் சத்துருவின் தந்திரங்கள் யாமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் விட்டு விலகி போவதாக செவிக்கிறேன். ஐயா கர்த்தருடைய ஆவியானவர் தம்மை ஒவ்வொருவரையும் ஆளுக செய்வீராக. ஆண்டவரே நாங்கள் மறுபடியுமாய் கூடி உம்முடைய சமூகத்துல உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட இருந்தங்களை ஆசிர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையுடன் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
2: ஆமென். ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு சூத்திரன் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
7: ஆமேனக்கா. தேங்க்யூ. அப்படி உங்களை ஒருவருடன் கூட இருந்து கத்தர் வழி நடத்துவாரா? தேங்க்யூ எவ்ரிபடி.
2: நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர் சிஸ்டர்.
8: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட். நீங்கள்
6: தேவ ஊழிய ஊழியக்காரர்களை பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்தலின்படி அந்த ஊழியங்கள் விரிவடைய தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் அங்கு தடைகள் அகற்றப்பட ஊழியங்கள் விரிவாக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
8: ஹாலேலூயா, ஸ்தோத்திரம்ப்பா, துதிக்கிறோம் ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொரு நாளும் உமது கிருபையால எங்களை திருப்தி ஆக்கி வந்து கொண்டிருக்கிற உமது தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. நீர் ஒருபோதும் மாறாதவர், மறவாதவர், உறங்காதவராய் இருந்து கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்த எல்லா தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த சுகபலை ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்தி கர்த்தாவே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை நீர் வரும் வரை நாங்கள் கரை திரையற்றதாய் அதனை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் நீர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிறாப்பா. இந்த வேலையில கூட சகோதரி கொடுத்ததான இந்த ஜப குறிப்புக்காய் உமது பாதப்படியிலே வருகிறோம் தகப்பனே. இந்த நாளிலே கூட ராஜா ஊழியர்கள் மத்தியிலே அப்பா ஒரு நல்ல விசுவாசம் இல்லை, தேவனுடைய சித்தம் அறிந்து செய்யாதவர்களாயிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் தாமே அப்படியாக தேவ ஊழியர்களையும் ஊழியக்காரிகளையும் ஒவ்வொருத்தரையும் நீர் எடுத்து பயன்படுத்தும்படியா சித்தத்தை அறிந்து செய்யும்படியா ஜெபிக்கிறப்பா. நிர்விசாரங்கள் எல்லாம் மாறட்டு ராஜா அப்பா. அவர்களுடைய ஊழிய பாதையிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களை பாதுகாத்து வழி நடத்தணும். அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதான எல்லா தடைகளையும் நிர்விசாரங்கள் ஆண்டவரே கணனித்திர ஆவிகள் போன்ற எல்லாவற்றிலிருந்து தேவரீர் அவர்களை நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. முதுவு தேவனுடைய ஊழியம் உத்தமமானது பரிசுத்தமானது என்று அறிந்து கொண்டு அவர்கள் நித்தமும் தங்களை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு எந்த ஒரு விதத்திலையும் அவர்கள் நீதியும் நேர்மையுமாய் தேவனுக்கு ஊழியங்களை செய்ய உதவி செய்யுங்க. எல்லா விதமான ஊழியங்களையும் எல்லா விதமான ஊழியக்காரர்களையும் மிஷினரிகள் மார்களையும் டிராக் ஊழியர்கள் என்ற அநேக ஊழியர்கள் இந்த நாளிலே தங்கள் ஊழியங்களை தேவனுக்கு ஏற்ற ஊழியங்களை செய்யும்படியாய் அவர்களுக்கு நீர் விசேஷித்த ஞானத்தினால் என்னை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோப்பா. அவர்கள் மத்தியிலே எந்த பலவீனங்களும் இல்லாதபடிக்கு கர்த்தர் அவர்களுக்கு நல்ல பலனை கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன் நீர் அப்பா. பரிசுத்தாவியானவரே அவர்களுக்கு இருக்கிற குறைகளை எல்லாம் நீக்கி குறைவான் நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் விலகி போகும் என்ற வார்த்தையின்படி அவர்களுடைய குறைகள் எல்லாம் கர்த்தராகிய தேவரீர் நீர் விலக்கி போட்டு அவர்களை இன்னும் அதிகமாய் ஊழிய பாதையிலே விசுவாசத்தோடு ஓட அவர்களுக்கு நல்ல பலனை நீங்க கட்டளிடுங்க. மான்கால்கள் போன்ற கால்களை கொடுங்கப்பா. புறஜாதியார்கள் இவர்களை பார்த்து ஆண்டவரே ஏளனம் செய்யாத படிக்கு தேவனுடைய நாமத்தை தூஷிக்காத படிக்கிருக்க இவர்களை அப்பா நீர் தாமே பொறுப்பெடுத்து பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாப்பா. அப்படியாக தடைகள் யாவற்றையும் அப்பேற்பட்ட ஊழியர்களுக்கு வருகிற எல்லா தடைகளையும் விலக்கி போடுங்க ராஜா. ஆம் ஏசப்பா, தடைகளை விலக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார் என்ற வார்த்தையின்படி எல்லா விதமான தடைகளையும் கர்த்தர் நீர் அகற்றி போட்டு கர்த்தாவே ஊழிய பாதைகளை இன்னும் அதிகமா விஸ்தாரமாக்கி விரிவாக்கி அநேக ஆத்துமாக்களை அவர்கள் அப்பா கொள்ளை பொருளாய் மீட்டு கொள்ள கர்த்தராகி தேவன் நீங்க உதவி செய்யுங்க ராஜா. கர்த்தர் நீர் நல்லவரும் வல்லவரும் மகா பெரியவருமாயிருந்து அப்ப இந்த காரியங்களில் எல்லாவற்றிலும் நீங்க பொறுப்பிடுங்கப்பா. ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. கடைசி நாட்களிலே அப்படியாக நீர் ஊழியக்கார் மேலையும் ஊழியக்காரிகள் மேலையும் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி அவர்கள் பாதையெல்லாம் நீர் செவ்வாய்படுத்தி ஆசிர்வதித்து வழி நடத்தி பிறகு செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வ ஊழியக்காரர்களின் ஊழியக்காரிகளின் குடும்பங்களை கூட ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பாதுகாத்து வேலையடிங்க. அவர்களுடைய போக்கு வரவு எல்லாவற்றையும் தேவன் ஆசிர்வதித்து குடும்பத்தின் தேவைகள் யாவற்றையும் சந்தித்து இன்னுமாய் அவர்களை அப்பா அதிகமான ஞானத்தினாலே அதிகமாக ஆத்துமாக்களை அப்பா சேர்க்கிற பரலோகத்துக்கு நேரே சேர்க்கிறவர்களாக இருக்க நல்ல உமக்கு பிரியமான ஊழியத்தை செய்ய கர்த்தராகி தேவன் நீ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே அவர்களை பரிசுத்த ஆவியானவர் தாமே வழிநடத்தி தடைகள் யாவற்றையும் அகற்றி போட்டப்பா. அவர்கள் ஊழியங்களை விரிவாக்கி கர்த்தர் அவர்களை இன்னும் மென்மேலுமா அதிகமாய் ஆசிர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து அவர்களை நீர் பயன்படுத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எதற்காக அழைக்கப்பட்டோம் என்ற எண்ணத்தை அவர்கள் உணர்ந்து அப்பா உண்மையும் உத்தமமாய் அப்பா பரிசுத்தமாய் ஊழியங்களை செய்ய ஆண்டவராகிய தேவன் நீர் தாமே கிருபை செய்வீராக. அப்படியே தேவன் செய்து பரிசுத்தாவினாலே நடத்தி தடைகள் யாவற்றை அகற்றி போட்டு அவர்களை இன்னும் விரிவாக்கி நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா ஒரு விசை கூட அப்படின்னு செய்யத்துக்காய் நன்றி. விசேஷமா இந்த நாள்ல கூட ஏசப்பா சங்கமம் ஊடகத்தை முத கரத்திலேயே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், அப்படியே கூட சொந்த பந்தங்கள், எல்லா மருமக்கள் யாவரையுமாய் தேவரே நீ பேர் பேராய் சொல்லி ஆசிர்வதிங்க ராஜா. இவர்கள் மத்தியிலே கூட இருக்கிறதான தெய்வ ஊழியர்கள், ஊழியக்காரிகளை எல்லாம் இன்னுமா எடுத்து அதிகமாக பயன்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கூட கர்த்தர் நீர் ஆசிர்வதித்து இன்னும் பெருக செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த ஜபத்தை ஜப கூட்டத்தை நடத்துகிறதான ஜானட் மகளையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவரையும் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதித்து ஊழிய பாதையிலே அவர்களை இன்னும் அதிகமாய் ஆசிர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். அவர்களை இன்னுமாய் ஆசிர்வதித்து ஜப ஆவி விண்ணப்பத்தினால் வேண்டுதலின் ஆவினாலே நிரப்பி அப்போ அநேகருக்கு ஆசிர்வாதமாக எடுத்து பயன்படுத்துங்க. இனி ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிற யாவரையுமாய் தேவரீர் அப்படியே ஆசிர்வதித்து வழிநடத்துங்க. இறுதியாக ஜெபிக்க வருகிற ஏமி புஷ்பராஜ் சகோதரியை மது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே மகளை கூட மகள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் தேவன் நீர் ஆசிர்வதித்து உயர்த்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஜபங்கள் எல்லாம் கேட்டு ஆசிர்வதிக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
2: அமேன், அமேன். அங்கள் ஜபங்களை கேட்டதோ அவனுக்கு ஸ்தோத்திரன். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எல்லா ஆசீர்வாதத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
8: பிரதரே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சிஸ்டர் பக்கத்துல ஒரு டெத் ஆயிருக்குதுங்க, அந்த டெத்ல அவரு கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு.
2: ஓகே ஓகே ஓகே ஓகே. நாங்க சிஸ்லி அம்மாவை வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட். சிஸ்லி அம்மா, நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் இந்த யுத்த நாடுகளுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
9: அப்பா பிதாவே உமக்கு சூத்திரம் பாப்பா. இன்றைய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. இலக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சூத்திரம் அப்பா. அன்பான தகப்பனே, எல்லா நாடுகளையும் முதுகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே இஸ்ரேல் தேசத்தை ஆசீர்வதிக்கும் தகப்பனே. ஒரு சமாதானத்தை கொடுத்த தகப்பனே அப்பா. அபிதாவே ஆவியானவரே நீட்டுக்கும் போர் போர் போர் என்று அழிந்து போகிறார்களே அப்பா. அப்பாவி பிள்ளைகள் எல்லாம் அநியாயமாக இறந்து போகிறார்களே தகப்பனே. ஆவியானவரே நீ நினைத்தால் போதும் அப்பா, இந்த தேசம் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்க. நீர் ஒரு வல்லவரப்பா, நீர் படைத்த தேசம் அப்பா. ஆவியானவரே நீ காண்கிற தெய்வம் அப்பா. அப்பா இந்த அப்பாவி பிள்ளைகளை நீ பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா பிதாவே இந்த இஸ்ரேல் தேசத்திலே நடக்கிற அப்பா அழிவுகளை நீ பார்க்கிற தெய்வம் அப்பா. அப்பா பிதாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. அப்பா இந்த அழிவுகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளும் அப்பா. அப்பா உமது கரங்களால் மூடிக்கொள்ளும் அப்பா. அப்பா நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே, எல்லாம் மாற்றமா காணும் தகப்பனே. இயேசுவே உம்மாலாகும் எல்லாம் ஆகும் தகப்பனே. ஆவியானவரே எல்லா தேசத்தையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா விசேஷமா இஸ்ரேல் தேசத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அப்பா உமது கரங்களால் அவரை பற்றி கொள்ளும் தகப்பனே. அப்பா இந்த சண்டைகள் எல்லாவற்றையும் நிறுத்தும் தகப்பனே, நிறுத்தும் தகப்பனே. உம்மால் கூடும் தகப்பனே. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை அப்பா. அப்பா சனம் படும் கஷ்ட துன்பத்தை நீர் அறிகிற தெய்வம் அப்பா. அப்பா இந்த இளம் பிள்ளைகள் எல்லாவற்றையும் பலி கொடுத்து நிற்கிறார்களே தகப்பனே. அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. உமது கரங்களால் அவர்களை மூடிக்கொள்ளும் தகப்பனே. அப்பா ஒரு சமாதானத்தையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்த கப்பனே. இந்த வயது போனவர்களில் ஒரு தவிக்கும் தவிப்புகள் இல்லாமல் காண்கிற தெய்வம் அப்பா. அப்பா தகப்பனே ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் மக்களை ஆசிர்வதியும் தகப்பனே. ஒவ்வொரு நாடாக ஜபிக்கிறேன் தகப்பனே. எல்லா நாடுகளையும் முதுகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இந்த நாட்டிலும் ஒரு சண்டை சமாதானம் இல்லத்தை கொடுந்தகப்பனே. சண்டை இல்லாமல் ஒரு சமாதானத்தை கொடுந்தகப்பனே. ஒரு ஒற்றுமையை கொடுந்தகப்பனே. அப்பா உமது நாமத்தை உச்சரித்து எந்த இடம் சென்றாலும் உமது நாமத்தை உச்சரிக்க செய்யும் தகப்பனே. அப்பா இயேசு ஒருவர் தான் இருக்கிறார் என்று உமது நாமத்தை உச்சரிக்க செய்யும் தகப்பனே. அப்போது சமாதானம் உண்டாகும் தகப்பனே. அப்பா தகப்பனே நிலை மாறி நிற்கிறார்களே தகப்பனே. இப்போ என்ன நடக்கும் என்று தெரியாத நிலையில் நிற்கிறார்களே தகப்பனே. அவர்களை பாதுகாத்து ஆசிர்வதியின் தகப்பனே. அன்பான தகப்பனே இந்த இலங்கை தேசத்தையும் ஆசிர்வதியின் தகப்பனே. இந்த ராஜாக்களையும் மந்திரிமார்களையும் ஆசிர்வதியின் தகப்பனே. அப்பா ஒரு சமாதானத்தையும் அங்க உண்டு பண்ணும் தகப்பனே. அப்பா அந்த தமிழ் மக்கள் அநியாயமாக இறந்து போறார்களே தகப்பனே. நாளுக்கு நாள் ஒவ்வொரு உயிரையும் எடுத்துக் கொள்ளுகிறார்களே தகப்பனே. அப்பா விதாவே இந்த போத பஸ்து குடிவகைகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. மக்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒவ்வொன்றும் உமக்கு சேர்ந்து நீர் ஒரு நல்ல ஒரு பதிலை கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. அப்பா விதாவே நாட்டில் உள்ள சனங்கள் எல்லோரும் எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள் தகப்பனே. அப்பா வருத்த துன்பம் என்று எவ்வளவு எவ்வளவு பிரச்சனையில் அந்தரப்படுகிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே நீர் பார்த்து கொள்கிறது அப்பா. பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் உண்மையான தெய்வம் அப்பா. உண்மை வணங்குகிறோம் நமஸ்கரிக்கிறோம் உண்மை ஆராதிக்கின்றோம் உண்மை மகிமைப்படுத்துவோம் ராஜா ராஜா. அவ இந்த அடிவழியிலிருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே கனாசி லேசியண்ணா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவரை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே அநாசிச்சர் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேடுவியோ அவரை பெற்றுக் கொடுக்குமாறு உண்மை இறந்து மன்ற அடி கேட்கிறேன் தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
2: ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றியம்மா. உங்களுக்கு ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஏழைகள் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் ஒடுக்கப்பட்டிருக்கிறவர்கள் நெருக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஒடுக்கப்பட்ட பெண்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
10: அன்பான பரலோக பிதாவே அப்பா சோதரம் ஆண்டவரே சோதரம் தந்தையப்பா இந்த நேரத்துக்காக நன்றி தந்தையப்பா. இரண்டு நாளாக எனக்கு வர முடியல என் தந்தை நீங்கள் அறிகிற தேவாதி தேவனப்பா. பிதாவே அப்பா தகப்பனே விழும்போதும் அப்பா தூக்கி நிறுத்துறேன் தகப்பனப்பா. மனிதர்கள் அம்மை அப்பா தேடாம விட்டாலும் மனிதர்கள் உம்முடைய அப்பா பார்க்காம விட்டாலும் என் தந்தை நீங்களப்பா 24 மணி நேரம் அப்பா மோடி இருக்கிற தந்தைக்கு அப்பா கோடான கோடி நன்றி அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேனப்பா. பிதாவே அப்பா இந்த தேசங்களிலே அப்பா வாழுகின்ற தகப்பனே ஒட்டுக்கப்பட்ட அப்பா தகப்பனே யா எல்லாராலையும் எல்லா மனிதராலும் அப்பா கைவிடப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பெண்களையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறனப்பா. தந்தையப்பா விதவைகள் பெண்கள் அப்பா ஆண்டவரே அப்பா பெண்களுக்கு நடமாடக்கூடிய முடியாத நிலைமையினால இருக்கிறார்கள் என் தந்தையப்பா. எல்லாம் மாறணும் அப்பா தகப்பனே. இந்த ஒடுக்கப்பட்ட நிலையில இருக்கிறவர்கள் எல்லாரும் அப்பா உங்கள் பாதத்துக்கு வரணும் அப்பா. என் தந்தை ஒருவரால் எங்களுக்கு விடுதலை தர முடியும். என் இயேசப்பா ஒருவராலேயே நாங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம் என்று சொல்லி அப்பாவின் பாதத்துக்கு வர கிருப செய்யுங்க அப்பா. மரியாதை போலே அப்பா அப்பாவின் பாதத்துல இருக்கிறவர்களாக அப்பா ஒவ்வொருத்தரையும் அப்பா எந்தெந்த பெண்களப்பா ஒதுக்கப்பட்டு எங்கெங்க இருக்கிறார்களோ துன்புறுத்தப்பட்டு இருக்கிறார்களோ அப்பா தனிமையாக இருக்கிறார்களோ அத்தனை பேரும் அப்பாவின் பாதத்திலே வந்திருக்க இயேசப்பா ஒருவர் தான் நமக்கு விடுதலை தருவார். அப்பாவால மாத்திரம்தான் நாம இந்த பூமியிலே நடமாடலாம் என்று ஒவ்வொருத்தரும் அப்பாவின் பாதத்துக்கு வர அப்பா, அப்பாவின் பாத்திர ஒப்பு கொடுத்து செவிக்கிறேன் அப்பா. நீங்கள் பொறுப்பெடுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. பிதாவே அப்பா, அந்த தேசம் முழுவதிலும் அப்பா தகப்பனே, குடும்பங்களுக்குள்ளாக அப்பா தகப்பனே, ஒருவரை அப்பா ஆரம்பத்திலே அப்பா சந்தோஷமாக அன்போடு இருக்கிறார்கள் அப்பா, இடையிலே தந்தை அப்பா சந்தேகம் அப்பா எந்த ஒரு குடும்பத்தையும் சமாதானம் இல்லாமல் ஆக்கி விடுமே அப்பா. அதை அப்பா புரிந்து கொண்டப்பா, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ கிருப செய்யுங்கப்பா. தந்தையே அப்பா, என்றைக்குமே அப்பா ஒருவரை நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கை போக அப்பா தகப்பனே, அந்த நம்பிக்கையோடு இருக்க வாழ கிருப செய்யுங்க என் தந்தையப்பா. நம்பகத்தன்மையான வார்த்தைகளாலே அப்பா இன்றைக்கு ஒவ்வொரு உயிர்களும் அப்பா போய்கொண்டிருக்கிறதே என் தந்தையப்பா. ஒவ்வொருத்தரை நீங்கள் பொறுப்படுத்து காத்து வழி நடத்துங்க அப்பா. தேசம் முழுவதையும் அப்பாவின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே
11: ஆமே. நம்பிக்கை தேவனுக்கு ஸ்தோத்திரம். கூடும் கூட இருந்து வழி நடத்தி ஆமே. நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
12: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
11: தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யற மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். துன்மார்க்கத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
12: அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவே, தேவனே இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன். தேவனே, நீங்கள் உருவாக்கின இந்த மக்களை பொறுப்படுங்க என் தேவனே. இந்த மக்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா, புதிய ஆவியை கொடுங்க என் தேவனே. கடைசி நாட்களிலே தேவனே மாம்சமான

0: கிரிகள் பிசாசின் கிரிகள் உலக கிரிகள் விட்டு வெளியேறுவதாக செய்யுங்கப்பா பிதாவே, உம்முடைய ஆவியை ஊற்றி விடுதலை செய்யுங்கப்பா, சத்திய வார்த்தை அனுப்பி விடுதலை செய்யுங்க இந்த மக்களை. தேவனே இந்த கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக உம்முடைய அபிஷேகத்தினால். தேவனே துன்மார்க்கமாய் நடக்கிற இந்த மக்களை முற்றச்சியுங்கப்பா பிதாவே, சகல சத்ருடைய சகல கிரியலும் தேவனே விளைவிட்டு வெளியேறுவதாக. தேவனே மாம்ச கிரியல் தேவனே பிசாசின் கிரியல் தேவனே இந்த மக்களை விட்டு வெளியேறுவதாக. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சோசனம் அப்பா. தேவனே கிருப செய்யுங்க ஆவியானவரே, சத்திய வார்த்தை மூலம் இந்த மக்களை விடுதலை செய்யுங்கப்பா பிதாவே. நொறுங்கின்ற இதயங்களை காயம் கட்டுங்கப்பா, கட்டுண்ட மக்களை கட்டவள் தருங்க, சிறைப்பட்ட மக்களை விடுதலை செய்யுங்கப்பா. என்னென்ன காரியத்திலே சிறைப்பட்டிருக்கிறாளோ அடிமைப்பட்டிருக்கிறாளோ என் தேவனே அப்பா, இந்த மக்களை மூட்டு ரட்சியுங்களப்பா பிதாவே. துன்மார்க்க துன்மார்க்கத்திலே மடிவதும்முடைய சித்தம் அல்லப்பா பிதாவே. துன்மார்க்கருக்கு சத்திய வார்த்தை அறிவியுங்கள் சொன்னீங்க ராஜா தேவனே. அப்படியாக தேவனே தேசத்துள்ள மக்களுக்கு, துன்மார்க்கமாய் வாழ்கிற மக்களுக்கு தேவனே உம்முடைய வார்த்தையை அறிவிக்க தேவனே உம்முடைய பிள்ளைகளை அனுப்புங்கேசு ராஜாவே. தேவனே புறப்பட்டு போய் உம்முடைய சத்திய வார்த்தையை தேவனே அனைவருக்கும் அறிவிக்க தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவே. அன்பின் தேவனே உம்முடைய அன்பின் ஆவிய தேவனே இந்த மக்கள் மீது ஊற்றுங்கப்பா, கல்வாரி அன்பை ஊற்றுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே, உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா அளவில்லாமல் தேவனே. துன்மார்க்கமாய் வாழ்கிற மக்கள் மீது தேவனே தேவனே கிருப செய்யுங்கப்பா, கிருப செய்யுங்க ஆவியானவரே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நீங்கள் அப்படியாக தேவனே இவளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுக்க போவதுக்காய் நன்றி, புதிய ஆவிய கொடுக்க போவதுக்காய் நன்றி அப்பா, புதிய காரியங்களை தேவனே இந்த மக்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய போவதுக்காய் நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி என் தேவனே சோசம் ஐயா. மீட்டுக் கொள்ளுங்கப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்களப்பா அனைவரையும். பட்சபாதம் இல்லாத தேவனே, ஒருவராது பாதாளம் செல்வது உம்முடைய சித்தம் அல்லப்பா பிதாவே. அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் பொறுமையோடப்பா காத்து கொண்டிருப்பதற்காய் நன்றி ராஜாவே. தேவனே கிருப செய்யுங்கப்பா, உம்முடைய கிருபையின் ஆவிய தேவனே இவள் மீது ஊற்றுங்க, உம்முடைய அன்பின் ஆவி இவள் மீது ஊற்றுங்கப்பா பிதாவே. பிரகாசம் உள்ள மனக்கண்களை தேவ ஆவியானவரே இவளை கொடுங்கப்பா பிதாவே. சுவிசேஷத்தின் ஒளி தேவனே இவளை பிரகாசிக்க தேவனே, சுவிசேஷம் இவளுக்கு அறிவிக்கப்பட கிருப செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. அப்படியாக தேவனே நீங்கள் செய்ய போற்காய் நன்றி ராஜாவே. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு மேலாக தேவனே நீங்கள் கிரிய செய்கிற தேவனப்பா, அதற்காய் நன்றி. பால் கொடுக்கிற தேவனே நன்றி ராஜாவே. பொறுப்படுங்க, வழி நடத்துங்கப்பா ஒவ்வொரு மக்களையும் இந்த தேவனே. உமது கரத்திலே இந்த வேண்டுகோளை வைக்கிறேனப்பா. இதேபோல் தேவனே இந்த சங்கம ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா, லேசு பிரதரை ஆசீர்வதியுங்க, செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. பிள்ளைகள் மீது, பிற பிள்ளைகள் மருமக்கள் மீது தேவனே உம்முடைய ஆவி அளவில்லாமல் ஊற்றுங்க. அவர்களை செய்யும் ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதியுங்க. இந்த குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா பிதாவே. ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா இயேசு ராஜாவே. என் தேவனே ஒவ்வொரு தேவைகளையும் சந்தியுங்கப்பா என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. பரிசுத்த ஆவியானவரே ஜனசிஸ்ட புறப்படுங்கப்பா, கணவனை புறப்படுங்க, பிள்ளைகளை புறப்படுங்களப்பா பிதாவே. செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்க என் தேவனே பிதாவே. கிருப உள்ள கரம்புகள் மீது அமர்ந்திருப்பதாக ஒவ்வொரு தேவைகளையும் சந்தியுங்கப்பா பிதாவே. தடைகளை நீக்கி போடுங்கப்பா என் தேவனே. அதே போல இதில் இணைந்து கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பரிசுத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. சகல நோய்கள் வியாதிகள் தேவனே உடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்கள் ஐயா இயேசு ராஜாவே. ஓ நன்றி, நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்கப்பா, சுகத்தை கொடுங்க, பெல்லை கொடுங்க, ஆறுதலை கொடுங்கப்பா. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியை ஆசீர்வாத்தை அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா என் தேவனே. தீப புஸ்தகத்திலே ஒரு நாமங்களே எழுதுங்கப்பா. ரட்சிக்கப்படாமல் இருக்கிற தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு மனிதரையும் நீங்க ரட்சியுங்களப்பா பிதா. உம்முடைய வார்த்தை அனுப்பி தேவனே கூட்டு ரட்சித்துக் கொள்ளுங்க ஒவ்வொருவரையும். நன்றி என் தேவனே சோஸ்ரம் அப்பா, நன்றி ராஜா. எல்லா வேண்டுகோள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் ஜாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். உங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். அப்படியே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் அப்பா.
1: நாங்கள் கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ்

0: பிரைஸ்ல ஒரு ஜனட்.
1: நீங்கள் இந்த ஐரோப்பா, நோர்வே, கனடா, இப்படி இங்கிலாந்து இப்படிப்பட்ட நாடுகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு ரட்சிப்பு வர வேணும், தேவ பயம் இறங்க வேணும், கீழ்ப்படி இறங்க வேணும் என்று சொல்லி என்னோட அந்நிய அக்கினி அதிகமாயி கொண்டு போகிறபடியா, நாடு தீட்டுப்படுகிறபடியால் அசுத்தங்களுக்கு அந்த நாடுகள் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. எப்படியோ இருந்த நாடு எப்படியோ சீரழிந்து போகிறது. அதுக்காக நீங்க நடத்துங்க.
0: ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம், ராஜாதி ராஜாவை போற்றுகிறோம், வணங்குகிறோம் அப்பா, கர்த்தாவை உயர்த்துகிறோம், எங்கள் இஸ்ரவேலின் ராஜாவை அப்பா, தகப்பனே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தகப்பனை ஆண்டவரே அப்பா, நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம் அப்பா, கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே ஆண்டவரே, குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற எங்கள் கர்த்தாதி கர்த்தாவாகவும் ராஜாதி ராஜாவாகவும் தேவாதி தேவனாகவும் ஆண்டவரே உலாவி அப்பா பூமியின் மேலே ஆண்டவரே கரிசனையாகவும் அன்பாகவும் ஆதரவாகவும் தாழ்மையாகவும் உம்முடைய கண்களை கண்ணோக்கி பார்க்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவனப்பா, கரடு முரடானவைகளை நேர்த்தியாக்குகிற தேவனப்பா, நீ சிருஷ்டித்த பூமி, ஜலம் ஆண்டவரே, காற்று, கடல் எல்லாமே உம்மால் சிருஷ்டிக்கப்பட்டதப்பா. நீர் பார்த்து பார்த்து ஆசீர்வதித்து சிருஷ்டித்தவர் அப்பா. ஆனால் இன்றைக்கோ இதுகள் எல்லாமே அலங்கோலமாகவும் கோணலானவைகளாகவும் கரடு முரடானவைகளாகவும் ஆண்டவரே இரத்தம் தீக்கிற நாடுகளாகவும் யுத்தத்தை ஆயத்தப்படுத்துகிற எத்தனிக்கிற நாடுகளாகவும் மனுஷராகவும் பிசாசாகவும் எழுந்து நின்று விக்கிரகங்களாகவும் எழுந்து நின்று போராடுகிறதை என் தெய்வமே நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீங்களப்பா. பரம இயேசுவே, பரலோக பிதாவே, கண்மலையாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே, நித்திய பிதாவே, நீர் வெளிச்சத்தை காண ஆண்டவரே கொடுக்க வாஞ்சியாயிருக்கிற எங்கள் அற்புத தெய்வமே, இன்றைக்கு இந்த நாடுகள் ஆண்டவரே அப்பா மிகவும் தீட்டுப்பட்டதாகவும் விக்கிரக தோப்புகளினாலும் பால்கால்களின் ஆராதனைகளினாலும் ஆண்டவரே அப்பா இயேசுவே கல்லுகளினாலும் மரத்தினாலும் கட்டிடங்களினாலும் ஆண்டவரே அப்பா கருங்கல்லுகளாலும் கட்டி ஆண்டவரே மிகவும் ஆரவாரமாக பட்டணங்களையும் தேசத்தையும் மக்களையும் குடும்பங்களையும் வாலிப பிள்ளைகளையும் கட்டி வைத்திருக்கிற இந்த காரியங்களை என் தெய்வமே நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீங்களப்பா. நாங்களும் புறஜாதியாராக இருந்து எங்களை தேர்ந்தெடுத்தீங்களப்பா, எங்களை தேடி வந்தீங்களப்பா, எங்களை ரட்சித்து கொண்டீங்களப்பா, உம்முடைய நாமத்தை தரிக்கவும் கூப்பிடவும் எங்களை வைத்தீங்களப்பா, உள்ளம் கையிலே வரைந்தீங்களப்பா. நாங்களும் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யக்கூடாது, இருளிலே வாழக்கூடாது, குருடராக வாழக்கூடாது என்று சொல்லி என் தெய்வமே நீர் எங்களை அப்பா தேர்ந்தெடுத்து ராஜா உமக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறீரே, உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீரே அப்பா. நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி ஆண்டவரே குடும்பங்களிலே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேர்ந்தெடுத்து அழைத்தீரே ராஜா அப்பா. கர்த்தாவே இவ்வளவு ஆபத்துக்கள், துன்பங்கள், வேதனைகள், நோய்களில் இருந்து விடுதலையாக்கி ராஜா இன்றைக்கும் நாங்கள் காலூன்றி நிற்கத்தக்கதாகவும் வெளிச்சத்தை காணவும் ஆண்டவரே அப்பா உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளரவும் உம்முடைய பிள்ளைகளாக எங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீரே ராஜா, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அதே போல ஆண்டவரே அப்பா இந்த ஆண்டவரே ஐரோப்பாவிலே வாழுகிற எங்கள் தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், ஆண்டவரே முஸ்லிம் மக்கள் எந்தெந்த நாடுகளிலே இருந்து இந்த நாட்டிற்கு வந்து எப்படிப்பட்ட ஆண்டவரே கோயில்களையும் கத்தாவே தோப்புகளையும் செய்து ஆண்டவரே அப்பா மிகவும் மிகவும் தீட்டுப்படுத்தி சாபத்துக்கு ஈடான காரியங்களை வழிபட்டு ஆண்டவரே அப்பா இன்னும் ஆண்டவரே பிசாசும் ஆண்டவரே ஆராதனைகளும் ஆண்டவரே அப்பா விரதங்கள் என்றும் ஆண்டவரே பூசைகள் என்றும் ஆண்டவரே அதிகரித்து கர்த்தாவே உம்முடைய நாமம் கர்த்தாவே வெளியாலே போகிறதப்பா. இதனாலே தேசங்கள் தீட்டுப்படுகிறதப்பா, ஜனங்களுக்குள்ளே பாவங்கள், சாபங்கள், ஆண்டவரே விக்கிரகங்கள், விபச்சாரங்கள், களவுகள், பொய்கள், ஆண்டவரே ஓரினை சேர்க்கைகள் எல்லாம் அதிகரித்து ஆண்டவரே அப்பா ஆண்டவரே வழிகிறதப்பா. இயேசுவை எங்க பார்த்தாலும் ஆண்டவரே விக்கிரக ஆராதனைகளும் ஆண்டவரே பூசைகளும் தேர்களும் தீர்த்தங்களும் கும்பாபிஷேகங்களும் என்று சொல்லி ஆண்டவரே வாய் கூசாமலுக்கு ஆண்டவரே சொல்லி ஆண்டவரே வழிபடுகிறங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் ஒரு விசை மன்னித்து இவர்களுடைய இருதய குருட்டாட்டங்கள் ஆண்டவரே கண்களிலே இருளை ஆண்டவரே அப்பா அன்றைக்கு பவுலின் ஆண்டவரே கண்களில் இருந்த செதிலை ஆண்டவரே நீங்க ஆண்டவரே விடுவித்தீங்களப்பா தூக்கி எடுத்தீங்களப்பா ஆண்டவரே அப்பா அதே போல ராஜா இவர்களுக்குள்ளே இருக்கிறதான இந்த செதில்கள் இந்த கட்டுகள் இந்த இருளுகள் ஆண்டவரே மூடி மறைக்கப்படுகிறது ராஜா ஆண்டவரே சொந்தமென்றும் பந்தமென்றும் சிநேகிதமென்றும் ஆண்டவரே என்னென்னவோ தேவைகளுக்காக போகிறார்கள் அப்பா தகப்பனே ராஜாவே குளிர் நாடுகளிலே ஆண்டவரே ஆடைகள் இல்லாமலுக்கு நின்று கர்த்தாவே விக்கிரகத்துக்கு முன்னாக நின்று தூபம் காட்டுகிற இந்த ஜனங்களை ஏசப்பா ஒரு விசை நீங்க மன்னித்து ஆண்டவரே கர்த்தாவே பழைய ஏற்பாடுகளிலே பழைய நாட்களிலே ஆண்டவரே ஒரு எலியாவை ஒரு எலிசாவை ஆண்டவரே ஒரு தாவீதை கர்த்தாவே நீங்கள் ஏற்படுத்தி நீங்களே அப்பா ஆண்டவரே அப்படியாக இன்றைக்கும் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு பட்டணங்களிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் என் தெய்வமே நீர் கர்த்தாவே முன்னோர்களைப் போல ஆண்டவரே தீர்க்க தரிசிகளை எழுப்ப வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா இல்லை எங்கும் தேசம் எங்கும் பட்டணங்கள் எங்கும் கிராமங்கள் எங்கும் உம்முடைய சுவிசேஷம் ஆண்டவரே பலவி பெருகட்டும் ஆண்டவரே பரவுவதற்கு ஆண்டவரே ஜனங்கள் இடம் கொடுக்க ஆண்டவரே நீங்கள் பாதைகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகள் அப்பா நீ சிருஷ்டித்த சந்ததி அப்பா இவர்கள் அழிந்து நரகம் போய்விடாதபடி இவர்களுடைய ஆத்துமாக்களுக்காக நாங்கள் பரிந்து பேசுகிறோம் அப்பா ஆண்டவரே அது தூர தேசமா இருக்கட்டும் நாங்கள் வாழு தேசங்களாக இருக்கட்டும் ஆண்டவரே ஸ்கண்டினேவியாவாக இருக்கட்டும் ஐரோப்பாவா இருக்கட்டும் அமெரிக்காவா இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் மிடில் ஈஸ்ட் நாடுகளாக இருக்கட்டும் தகப்பனே இஸ்ரவேல் தேசமாக இருக்கட்டும் அப்பா எந்த தேசங்களிலும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் உண்டு ராஜா உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட சபைகள் உண்டு கர்த்தாவே இந்த சபைகளிலே உம்முடைய வல்லமையை ஊற்ற வேண்டுமாக செபிக்கிறோம் அப்பா உம்முடைய முக ஸ்தம்பத்தை இறக்க வேண்டுமாக செபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே அன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே இது என்னவாக இருக்கும் என்று சொல்லி எப்படியாக இருக்கும் என்று சொல்லி பார்க்க வந்தார்களே அப்பா அப்படியாக இந்த சபைகளுக்குள்ளே செல்லத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தாவே நோயாளிகள் கட்டுண்டவர்கள் விடுதலையாக்கப்பட ஆண்டவரே விதவைகள் கர்த்தாவே தீக்கற்றவர்கள் ஆண்டவரே நறுங்குண்டவர்கள் நொறுங்குண்டவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே அப்பா நீங்கள் கூட்டி சேர்க்க வல்லவராக இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி அப்பா அன்றைக்கு நோவாவை நோவாவின் குடும்பங்களையும் ஆண்டவரே மிருகங்களுக்கும் ஒரு கிருபை கொடுத்தீங்களே அப்பா அப்படியாக இவர்களுக்கும் ஆண்டவரே கொடுத்து அந்த சபைகளுக்குள்ளே கூடாரத்துக்குள்ளே ஜெப வீடுகளுக்குள்ளே சென்று ஆண்டவரே தங்களை விடுவித்து பத்தாவே பரிசுத்த வாழ்க்கை வாழவும் நரகத்துக்கு போய்விடாதபடி அசுசி காரியங்கள் அற்றுவெறுப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் அழித்து ஆண்டவரே அப்பா ஆண்டவரே வெளிச்சத்தை காண இவர்களுடைய கண்கள் இருதயங்கள் திறக்கப்பட ஆவி ஆத்துமா சரீரத்திலே விடுதலை வெளிச்சம் பெற ஆண்டவரே நீங்க உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் அப்பா இப்படிப்பட்ட காரியங்களை கொடுத்து ஆண்டவரே கட்டி வைத்திருக்கிற சத்துரு யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையின்படி ஆண்டவரே அழிந்து நாசமாய் போகும்படியாக செபிக்கிறோம் அப்பா தகப்பனே அப்பா இந்த பிள்ளைகள் உமக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தாழ்த்தி தங்களையும் தங்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே சந்ததி சந்தானங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே இவர்களுடைய இருதயங்கள் ஆண்டவரே எண்ணங்கள் சிந்தனைகள் பார்வைகள் நடக்கைகள் இருக்கைகள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு முன்பாக கீழ்ப்படிய பண்ணும்படியா ஆட்சேபிக்கிறோம் அப்பா உம்மாலே அல்லாமல் உம்முடைய நாமத்தை விட வேறே நாமம் இல்லை மேலான நாமம் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே அறிக்கை செய்து ராஜா இவர்களுக்காக பரிந்து பேசுகிறோம் அப்பா சபைகளை ஆசீர்வதிங்கப்பா சபைகளில் இருக்கிற பிள்ளைகள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வல்லமையா எழும்பி உம்முடைய காரியங்களை நடத்த உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே கர்த்தர்தாமே எங்களுக்கு இறங்கி எங்களை விடுதலை ஆக்கின தெய்வமே அந்த சத்திய ஆவியானவர் தேற்றரவாளன் எல்ரோஜியாக வந்தவர் ஆளாண்டவரே ஷாலோமாக வந்த தெய்வம் யெகோவாக வந்த தெய்வம் இந்த மக்கள் மத்தியிலும் உம்மை காண ஆண்டவரே கர்த்தாவே வெளிப்படுத்த நீர் சித்தமாக இருக்கிறீர் தகப்பனே. ஆனால் இவர்களோ உம்மை விட்டு தூரம் போய் ஆண்டவரே உமக்கு முதுகை காட்டுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே முதுகை காட்டாதபடி ஆண்டவரே முகத்தை காட்டி ஆவியாத்துமா சரீரத்தை அர்ப்பணித்து தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவரே உமக்கு முன்பாக நின்று வெளிச்சத்தை கண்டு இவர்கள் 30, 60, 100 பலகி பெருக ஊழியங்களை செய்ய இவர்களுக்காக மன்றாடி வேண்டி நிற்கிறோம் ஐயா. தகப்பனே நீர் ஒருவரே கூட இருந்து வழிநடத்தி இந்த நாடுகளையும் ஐரோப்பா தேசங்களையும் கண்டங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். உங்கள் ஜெபங்களை ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இதுவாய் நடத்துவாராக.
0: ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். சொல்லுகிறேன் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீரப்பா, அதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே எங்கள் சுபங்களை கேட்டீர், விண்ணப்பத்துக்கு சுவிசாய்த்து எங்களை அங்கீகரித்து கர்த்தாவே. ஆண்டவரே தேசத்துக்கும் மக்களுக்கும் உம்முடைய ரட்சிப்பை கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்தாவியின் வழி நடத்தலை கர்த்தாவே நீர் கொடுத்து நடத்தும்படி சுபிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் எல்லாரும் உண்மை அறிகிற அறிவு உண்டாக பாதாளம் வெறுமையாக பரலோகம் ஆண்டவரே நிரப்பப்பட கர்த்தாவே, உம்முடைய கிருபையின் கரம் நடத்தும்படிக்கு கர்த்தாவே முடிவரை செல்லும்படிக்கு நாங்கள் உங்களுடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். சங்கம வானொலியிலே சுயனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காயும் ஸ்தோத்திருக்கிறோம் கர்த்தாவே. வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்கள் வீடுகள் அவருடைய தேவைகள் வாஞ்சைகள் சந்திக்கப்பட கர்த்தாவே ஆண்டவரே, அவைக்குரிய ஜீவியத்திலும் வளர்ச்சியிலும் ஆண்டவரே சுத்தாவியானவரின் வழி நடத்தல் உண்டாக உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏமி ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளையோட ஜபங்கள் விண்ணப்பங்கள் சோத்திரங்கள் எல்லாம் அங்கீகரிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஊழியன் செய்யற அத்தனை பேரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். சிஸ்டர் ஏமி உங்களுடைய மைக் ஆஃப்ல இருக்கு, ஆன் பண்ணுங்கள். ஆமீன். இதுவரை நேரமும் அதிகால வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இவற்றெல்லாம் தொகுத்து வழங்கிய ஊழிய சகோதரி ஜெனட் அவர்களையும், அதே வேளையிலே அதிகால வேளையிலே இணைந்த சகோதரி டாலி, காலை வேளையிலே இணைந்த பாஸ்டர் அண்டன் ராசனயம் சகோதரன் குணா அவர்களும், அதே வேளையிலே மாலை வேளையிலே சகோதரி சிஸ்லியாமா லண்டன் யூகேலிருந்தும், சகோதரி கலா சீலன் அவர்கள் நோர்வேலிருந்தும், சகோதரன் டொனால்ட் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி தயா அவர்கள் இலங்கை மண்ணிலிருந்தும் இணைந்தார்கள். அதே வேளையிலே சகோதரி சகோதரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்தும் இரவு நேரத்தில் இணைந்தார்கள். மிகுதியாக இணைந்த சகோதரி டோலி அவர்கள் அதிகால வேளையில் இணைந்தார் அல்பர்டா கனடாவிலிருந்து. எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சகோதரி ஏமி உங்களுடைய மைக் ஆஃபில் இருக்குமா? ப்ரைஸ் லார்ட். கேட்குதா? நான் பேசுறது கேட்குதா? நீங்கள் மைக்கை ஆன் பண்ணுங்கள். ஆமே. இந்த வேளையிலும் இணைந்து ஜபித்த வாஞ்சியோடு இணைந்து உங்களுடைய நேரத்தை கொடுத்து கர்த்தர் தந்த அந்த ரட்சிப்பை அவர்களுக்கு கர்த்தர் தந்த ரட்சிப்பை அவருக்கு திரும்பமாக கொடுக்கத்தக்கதாக, மற்றவர்கள் அவர்கள் கர்த்தர் தந்த அதிகாரத்தின் மூலம் மற்றவர்களுக்கு ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள் கர்த்தர். தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி சுபாஷினி அவர்கள் இலங்கையில் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள், அவரை வரவேற்க இருக்கிறோம். அதுக்கு முன்னதாக சகோதரி ஏமி புஷ்பராஜ் அவர்கள் மைக்கு ஓன் பண்ணி வந்து நிறைவு ஜபங்களை எடுத்து வருவார்னு விசுவாசிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்பு வைப்போம். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்து வழி நடத்துவாராக. நிறைவு ஜபங்களை கூடாக வழி நடத்த இணைகின்ற அவரை ஜூமு கூடாக இணைகிறார், கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்பு வைப்போம். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 10ஆம் தேதி 6ஆம் மாதம், 10ஆம் தேதி ஜூன் மாதம், 10ஆம் தேதி ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் 9:14. இணைந்து ஜபித்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்பு வைப்போம். இன்றைய நாளுக்கான வசனம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமாயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறான். ஆமேன். ஒன்று யோவான் 3:3 கூறப்பட்ட அந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துவோம், பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தம்மை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கூடாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே போய்ப்போம். நாங்கள் இந்த வேளையிலும்
3: சுபாசினி
2: அவர்களை வரவேற்போம். அவருக்கு மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். ப்ரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சுபாசினி. வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.

மறந்திட மாட்டான், என்னை மறந்திட மாட்டான்.

Alleluia, alleluia, alleluia, alleluia.

சோதனை வந்த போதெல்லாம் தப்பிச்செல்ல வழி காட்டினார், தப்பிச்செல்ல

0: ஆமென். கிருபொல்ல நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, மீண்டுமாக இந்த இணைப்பிலே நாங்கள் இணைந்து இந்த ஜெபங்களை விண்ணப்பங்களை ஏறெடுக்க நீங்கள் எங்களுக்கு தந்த தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தடைகளை நீங்கள் நீக்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இணைந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீரே எங்களை வழி நடத்தும்படியாக உங்கள் மகிமையின் கரத்துக்குள் சகலதையும் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. பாடல் பாடினதுக்காக நன்றி. கெட்டதாமே உங்களோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு இதுவாய் செய்து முடிப்பாராக. நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நான் முதலாவது ஜெபிக்கிறேன். கெட்டதாமே எங்கள் இலங்கை தேசத்தை முற்று முழுக்க ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, கத்தாவே, ஆண்டவரே, எங்கள் இரங்க தேசத்தை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வானமண்டலங்கள் தரமாக்கங்கள் கடல் பிராந்திங்கள் தேசத்தின் குடிகள் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், பாலிமேன்றுகள் எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் உமக்கு நேராய் நேர்த்தியாய் ஆண்டவரே உமக்கு பிரியமானதாய் எடுக்கக்கூடியதாய் என் தேவனே, பரிசுத்தாவியானவரே, நீர் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே, ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லாருக்கும் வெயிலையும் மழையையும் பெய்ய பண்ற தேவன் அப்படியா, எல்லாருக்குள்ளும் உம்முடைய தேவ ராட்சியின் ரட்சிப்பை காணக்கூடியதாய் கர்த்தாவே கிருப செய்யும் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே இனவாதங்கள் மதவாதங்கள் எழும்பாதபடி கர்த்தாவே எழும்ப நினைக்கிற பொல்லாத சத்துருவின் கிரியலும் மனுஷனுக்குள்ளே கிரியை செய்ய நினைக்கிற சத்துருவின் கிரியலே நீர் கட்டிந்து போடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உமாலாகாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே. உம்முடைய வலது கரத்தை நீட்டி ஆண்டவரே எங்கள் தேசத்தை, எங்கள் மக்களையும், எங்கள் ஜனங்களையும் ஆண்டவரே நீர் ரட்சிக்க வல்ல ஐயா, உமை ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்ப்பிணிய கற்பத்திலே இருக்கிற பிள்ளைகள் கூட பரிசுத்தம் அடையட்டும் இந்த நாட்கள்ல. சிறு பிள்ளைகளை உடைய ரத்தத்தினா மூடி கர்த்தாவே, இந்த மூளை காய்ச்சல் என்று சொல்லிக் கொண்டு கர்த்தாவே கிரிய செய்கிற ஆவிகள் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினா அந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறும்னு சொல்லுகிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளை உடைய ரத்தம் மூடுகிறோம் கர்த்தாவே. எந்த இன்ஃபெக்ஷன்களும் வராதபடி காத்துக்கொள்ளும் ஐயா. இந்த வாலிப ஜோதிகளுக்காய் நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, மனம் போன போக்கிலே போய் ஆண்டவரே தேவனை ஆண்டவரே காண முடியாம நிற்கிறார்களே கர்த்தாவே. ஆண்டவரே, தகப்பனே, போத வஸ்திலே விழுந்து தவிக்கிறார்களே கர்த்தாவே. அதுக்குள்ள இருந்து வெளியிலே வர முடியாமல் தவிக்கிறார்களே கர்த்தாவே. என் தேவனே, இந்த வாலிப உலகத்தை நீர் கண்ணோக்கி பாரும், மனம் திரும்ப செய்யும், ரட்சிப்பை கட்டளை இடுவீராக கர்த்தாவே. உணர்வுள்ள பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராக. பட்டிக்கிற காரியத்திலே ஆண்டவரே தங்கள் காலத்திலே தங்கள் கனிகளை கொடுக்கக்கூடியவர்களா இந்த வாலிப உலகத்தை நீர் மாற்றும் ஐயா. துன்மா காவிகளை அவர்களை விட்டு நீக்கிவிடும் ஆண்டவரே. இளம் குடும்பங்கள் சமாதானமற்று இருக்கிற குடும்பங்கள் கர்த்தாவே, வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே, பிள்ளைகள் நிமித்தம் பெற்றார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள், பெற்றாரின் நிமித்தம் பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே தவிக்கிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, முதியோருக்காய் நீர் மனதிற்கும் ஐயா, முது வயதிலும் அவர்கள் ஆறுதல் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்க, ஒவ்வொரு முதியோருக்காய் நீ நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. இவைகள் எல்லாம் சரிசமமாக்கப்பட கர்த்தாவே, உம்முடைய வல்லமை அவர்களுக்குள்ள இறங்க கர்த்தாவே, நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுபாவே, என்னை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் பொறுப்பேற்று வழி நடத்தும், எங்கள் ஜெபங்களை கேட்டு நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். எங்கள் தேவனுடைய வலது கரத்திலே அங்கு அவர் வாயிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டியம் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய முகத்திலே வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன் இருக்குது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய வசனத்தை வைத்து எங்கள் திருச்சபை மக்கள் எல்லாரும் எதிர்த்து போராட, சத்துருவை எதிர்த்து போராட, தீமையை எதிர்த்து போராட கர்த்தர் உதவி செய்ய வேணும். அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை கொடுக்க வேணும் என்று சுபா ஜபத்திலே வழி நடத்துங்க.
0: திருவோள நல்ல தகப்பனே, ஆமாண்டவரே, இப்போதும் கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளாகி ஒவ்வொருத்தருக்காக உங்களுடைய பாதத்திலே வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே, உம்மை சார்ந்த பிள்ளைகளை, ஒவ்வொரு ஊழியர்களை, ஒவ்வொரு விசுவாசிகளை உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்நாட்கள்லேயே சத்துருபானவன் ஆண்டவரே யாரை விழுங்கலாமோன்று கெச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்தாலும் என் ஆண்டவரே, என் தகப்பனே, சகலதிலும் ஜெயம் எடுத்து எங்கள் ஜெய கிறிஸ்துவாய், ஜூத ராஜ சிங்கமாய் நீங்கள் இருக்கிறபடினால் உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே கத்தாவே, சத்துருவின் சகல தந்திரங்களையும் ஆண்டவரே எதிர்த்து நிற்கக்கூடிய திராணியை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தேவனே இயேசப்பா, உம்முடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டவர்களாக ஆண்டவரே, அப்பா சத்துருவின் சகல விதமான அக்னி ஆஸ்திரங்களையும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு கர்த்தாவே, நீர் உம்முடைய வல்லமையை கொடுத்தருளும்படியாக உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பான தகப்பனே இயேசப்பா, இந்நாட்களிலே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துருவானவனால் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாய்க்காதே போகும்படியாய் கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களை உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள சிறியவர்கள் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், முதியவர்கள் ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தகப்பனே, உம் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை ஆண்டவரே நீர் முற்று முழுக்க பொருட்படுத்த பாதுகாத்து கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அக்கினி மயமான ஆண்டவரே, தூத சேனைகள் உம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தகப்பனை கத்தாவே, நீர் எங்களை சுற்றிலும் ஆண்டவரே நீர் அக்கினி மதிலாயிருக்கிற தேவன் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது ஆண்டவரே. ஆம் தகப்பனை கத்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உமக்குள்ளே பலன் கொண்டு வாழ நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான் என்ற வார்த்தையின்படி கத்தாவே, உம்முடைய நாமத்துக்குள்ளே வந்து ஆண்டவரே அதற்குள்ளே தங்கி இருக்கிற அந்த ஞானத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடும் ஆண்டவரே. உம்மை விட்டு விலகாமல் எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்புக்குள் இருக்கத்தக்கதாக ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, காலை தோறும் ஆண்டவரே, இரவு தோறும் உம்மை தேடவும் உம்மை தியானிக்கவும் ஆண்டவரே, ஜெபத்திலே உம்முடைய பாதத்திலே தரித்திருக்கவும் ஆண்டவரே நீர் கிருபை செய்து வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளும் கர்த்தாவே அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டு கர்த்தாவே, என் ஆண்டவரே உமக்குள்ளே பலன் கொள்ள நீங்க கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. அந்த பலத்தினால் ஆண்டவரே சத்துருவின் சகல தந்திரங்களையும் எதிர்த்து நின்று ஜெயம் பெற நீர் வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பொறுப்படுங்கள், ஆளுகை செய்யுங்கள். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் உம்முடைய ரத்த கோட்டைக்குள் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கிறேன் நல்ல பிதா. ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நான் இலங்கை தேசத்திலே சுவிசேஷர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஏனென்றால் அவர்களுடைய நாவு கூர்மையான பட்டயமாய் இந்த நாட்களிலே வர வேண்டும். ஏனென்றால் அப்பொழுது தான் தேவனுடைய ரட்சிப்பு எல்லா காதுகளுக்கும் அங்கு சென்றடையும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே நான் அதுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அப்பா பிதாவே, ஆண்டவரே, ஒவ்வொரு சுவிசேஷர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையை எடுத்து ஆண்டவரே பிரயோசனப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நாவிலே கூர்மையான பட்டயமாய் உம்முடைய வார்த்தை இருக்கட்டும் ஐயா. வார்த்தையின் வல்லமை ஆண்டவரே அவர்கள் நாவிலே வைத்து கர்த்தாவே, ஆண்டவரே உம்முடைய கரத்தின் நினைவினாலே அவர்களை மறைத்து கர்த்தாவே துல்லக்கமான அம்பாக்கி ஆண்டவரே கர்த்தாவே நீர் அவர்களை அந்த துணியினால், அம்பார துணியினால் மூடி வைத்து இந்த சுவிசேஷர்களுக்குரிய வல்லமை கர்த்தாவே, அவர்களுக்குரிய வரங்களை இந்த நாட்களிலே கட்டவிழ்த்து விட்டும் ஐயா. எப்படி சொல்ல வேண்டும் என்ற ஞானத்தோடு, அறிவோடு, புத்தியோடு செயல்படவும் அவர்களுக்கு விரோதமாய் எந்த சக்திகளும் எழும்பாதபடி, மனுஷனுடைய திட்டங்கள், மனுஷனுடைய அதிகாரங்கள் எழும்ப முட்டையாதபடி உம்முடைய வல்லமையை வைத்து கத்தாவே இந்த சுவிசேஷங்கள் மத்தியிலே அக்கினி வேலி, ஆயுத வேலி போட்டு கத்தாவே நீங்க நடத்த வேணுமா செபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே கொஞ்ச காலத்துல கத்தாவே இந்த சுவிசேஷம் எங்கள் தேசத்திலே ஆண்டவரே நிழலிட வேணுமா செபிக்கிறோம். எல்லாருக்குள்ளும் நிழலிட வேணுமா செபிக்கிறோம். உம்மை துதிக்கிற நாவுகள் எழும்பட்டும் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய அக்கினியான வார்த்தைகள் எழும்பட்டும் ஆண்டவரே. அப்படியாய் நீர் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீர் உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற, ஒவ்வொரு உள்ளாந்திரியங்களையும் கண் காண்கிற தேவன் நீர் அப்பா. உம்முடைய 7 கண்கள் பூமியை நோக்கிறது, எங்கள் இலங்கை தேசத்து மக்களை நோக்கட்டும் ஆண்டவரே. அவர்களை காண்டவரே, உம்முடைய கண்கள் காணட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பு ஆண்டவரே அவர்களுக்குள்ளே வெளிப்படட்டும் ஆண்டவரே. அந்த நாட்களை நாளிகையை நாங்கள் காண நினைக்கிறோம் கர்த்தாவே. ஆனாலும் தேவனே, கிருபை பெறுகிற இடத்துல கர்த்தாவே, ஆண்டவரே பாவம் பெறுகிற இடத்துல கிருபை பெருகும்படி சொன்னீங்களே. துன்மாக்கமாய் இருக்கிற இந்த இடத்தில எல்லாம் துன்மாக்கங்களை அகற்றி ஆண்டவரே நன்மை வைக்கக்கூடிய நல்ல மனிதர்களை நீர் கொண்டு வரும்படிக்கு கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய வார்த்தை எல்லாருக்குள்ளும் பரப்பப்பட அந்த தேவனுடைய வார்த்தை அங்கு அக்கினியை போலவும் கண்மலையே நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி சுபா நீங்கள் தேவனுடைய வார்த்தை எல்லாருக்குள்ளும் கிரிய நடப்பிக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று ஜெபத்திலே வழி நடத்து.
0: ஆமா ஆண்டவரே, அன்பின் தகப்பனே, இயேசப்பா பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, வார்த்தையாய் வந்து எங்கள் தேவனே கர்த்தாவே அப்பா, உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது கர்த்தாவே ஆண்டவரே. அந்த வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே கிரகித்து கொள்ளவும் தங்களுடைய காதுகளில் கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல கர்த்தாவே, அந்த வார்த்தைகளை தங்களுடைய இருதயத்திலே பதித்து கர்த்தாவே ஆண்டவரே அந்த வார்த்தையின் வல்லமையை ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. நாள்தோறும் ஒவ்வொருத்தரையும் வழி நடத்துகிறது உம்முடைய வார்த்தையாய் இருக்கிறது கர்த்தாவே அப்பா. அதிகாலையிலே எழுந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை தேடி வாஞ்சித்து கர்த்தாவே வருகிற ஒவ்வொருவரை நீர் காண்கிறது ஆண்டவரே. அன்பின் தகப்பனை கர்த்தாவே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமல்ல கர்த்தாவே ஆண்டவரே, உம்மை அறியாத ஜனங்களும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறார்கள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை உச்சரிக்கிறார்கள் ஆண்டவரே. அதை நீர் அறிகிற தேவனா இருக்கிறீர் கர்த்தாவே. அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே கிரிகை செய்யட்டும் ஆண்டவரே, உம்மீது ஒரு விசுவாசத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே அப்பா. என் தகப்பனே, ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே போகிற இடங்களில் எல்லாம் அந்த வார்த்தை அவர்களுடைய கண்களிலே பதிகிறது மட்டுமல்ல, அவருடைய இருதயத்துக்குள் சென்றடைய நீங்க கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே அப்பா. இந்த உம்முடைய வார்த்தையின் வல்லமை இந்நாட்களிலே வெளிப்படட்டும் கர்த்தாவே ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஆற்றுகிறது உம்முடைய வார்த்தை, உம்முடைய பிள்ளைகளை தேற்றுகிறது உம்முடைய வார்த்தை, உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறது உம்முடைய வார்த்தை, உம்முடைய பிள்ளைகளை சோர்வில் இருந்து விடுதலையாக்குகிறது உம்முடைய வார்த்தை, உம்முடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே விடுவிக்கிறது உம்முடைய வார்த்தை. அதை ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே அப்பா. உம்முடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், அந்த வார்த்தையின் வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே கர்த்தாவே பிள்ளையாக போதிக்கிற கர்த்தாவே, இந்த போதகம் பண்ணுகிற ஆண்டவரே ஒவ்வொருவருடைய செயல்களும் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே ஐயா. அந்த வார்த்தைகளை பிழையாக ஒருவரும் கேட்டு விடாதபடிக்கு கர்த்தாவே, என் ஆண்டவரே என் நேசரே, நீர் சொன்ன வார்த்தைகளை கர்த்தாவே அப்படியே விசுவாசிக்க என் தகப்பனே நீங்க உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. என் தேவனே அப்பா, விசுவாசம் கேள்வியினால் வருமென்ற பிரகாரம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க கேட்க பார்க்க பார்க்க விசுவாசம் வளரும் கர்த்தாவே. அதை வளரட்டும், ஒவ்வொருடைய இருதயங்களிலும் வளரட்டும் ஆண்டவரே. நீர் அற்புதம் செய்யுங்கள் உம்முடைய வல்லமையின் கரத்துக்குள் தந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்,
1: ஆமென், ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்திலே இருக்கிற துன்மாக்கத்துக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். இந்த நாட்களிலே கொலைகள், நிதானமற்ற தன்மைகள், அங்கு நீதியற்ற தன்மைகள், இதற்காக எல்லாம் நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன் அப்பா. பிதாவே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் தேசத்திலே அப்பா துன்மாக்கங்கள் பெருகி இருக்கிறது கர்த்தாவே, பாவங்கள் பெருகி இருக்கிறது, வியாதிகள் பெருகி இருக்கிறது கர்த்தாவே. என் தேவனே எங்கள் ஜனங்களுக்காய் நீர் மனத்துருக்கும் கர்த்தாவே. ஆண்டவரே தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நீக்க ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்தீர் ஆண்டவரே. நாங்கள் இருவருமாய் உம்முடைய சமூகத்திலே எங்கள் தேசத்துக்காக நிற்கிறோம் கர்த்தா. கர்த்தாவே, ஆண்டவரே, தேசத்தின் அழிவில் இருந்து ஆண்டவரே எங்கள் தேசத்தை மக்களையும் ஜனங்களையும் காக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இனவாதம் மதவாதம் அன்று இருக்காதபடி கர்த்தாவே, மனுஷர்கள் என்று இருக்க கர்த்தாவே கிருப செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். மாலே உருவாக்கப்பட்டவர்கள் என்று எல்லாரும் நினைத்து கொள்ள உதற்குதர் கனம் கொடுத்து வாழ கர்த்தாவே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. பிரியாசப்படுகிறவர் ஆண்டவரே, பிரியாசப்பட்டு பயிரிடுகிறவன் கர்த்தாவே ஆண்டவரே, ஒன்றும் இல்லாத போகாதபடி பலனிலே அவன் முந்திக் கொள்ளக்கூடியதாய் பங்கடையக்கூடியதாய் ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஒருதன் ஆண்டவரே உழைக்க ஆண்டவரே அடுத்தவன் அடித்து கொண்டு போகிறானே கர்த்தாவே ஆண்டவரே. அந்த அப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே தேசங்களிலே நடக்காதபடி, மக்களுக்குள்ளே நடக்காதபடி, பெண்கள் பகுதிகள் ஆண்டவரே ஒடுக்குற பகுதிகள் ஆண்டவரே, அடிமைப்படுத்துகிற பகுதிகள் பெண்கள் பகுதிகளுக்காய் நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. என்னுடைய நாட்களில் விபச்சாரங்கள் வேசி தினங்கள் என்று சொல்லி ஆண்டவரே இருக்கிற காரியங்களை நீர் அறிவீர் கர்த்தாவே. என்ற தேவனே, இந்த மக்களை ஆண்டவரே, இந்த பெண்களை எல்லாம் நீங்கள் விடுதலையாக்கவும் விடுவிக்கவும் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. எந்தெந்த மனுஷன் கர்த்தாவே எதெதுனால பிடிக்கப்பட்டு ஆண்டவரே மற்றவர்களை அடிமைப்படுத்துகிறானோ கர்த்தாவே, அந்த அசுத்த ஆவிகள், அந்தகார ஆவிகள், பொல்லாத ஆவிகள் மனுஷனை சுற்றி நிற்காதபடி துரத்தி விடுங்க கர்த்தாவே. அன்றைக்கு ஆண்டவரே நீர் அந்த பன்றிகளுக்குள்ளே அந்த அசுத்தங்களை அனுப்பிவிட்டீர் ஆண்டவரே. அப்பா நீர் அப்படியே எங்கள் தேசத்திலே இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் கர்த்தாவே, அந்தகார கிரிகளை, நாசா மோசங்களை, பொல்லாத ஆவிகளின் கிரிகளை அகற்றிவிடும், துரத்திவிடும் கர்த்தாவே. அப்பா உம்முடைய ரட்சிப்பு முடிசூட்டப்படுகிற ரட்சிப்பா எங்கள் தேசத்திலே இருக்க உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சுபா, நீங்கள் இந்த நாட்களிலே சத்திய வசனத்தை அங்கு நிதானமாய் பகுத்து பூரிக்கக்கூடிய ஒரு கிருபையை அங்கு உத்தமமாய் தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படி அவர்கள் ஜாக்கிரதையாய் போதிக்க இருந்தால் இன்றைக்கு வேற்றுமையான உபதேசம், பல வகையான விதமான உபதேசங்களினால் மக்கள் சீர்குலைந்து போகிறார்கள். ஆகவே இந்த வெக்கப்படாத ஊழியக்காரனாய் ஊழியக்காரிகளாய் இருந்து அங்கு வசனத்தை நிதானித்து பகுத்து போதிக்கக்கூடிய கிருபைகளை அவர்களுக்குள்ளே வைக்க வேண்டும் என்று சொல்லி, பிழையானதை செய்யாதபடி சரியானதை கற்றுக்கொள்ள கர்த்தர் சுத்தாவியானவர் அவளுக்கு உதவி செய்யணும் என்று ஜபத்திலே வழி நடத்துங்க.
0: ஆமாண்டவரே, எங்கள் அன்பான தகப்பனே, கிருபை உள்ள நல்ல தேவனே, அப்பா இப்போதும் கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே பேசுகிற ஒவ்வொருத்தருக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. அன்பான தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஊழியர்களும் போதிக்கிறார்கள் கர்த்தாவே, சுவிசேஷம் சொல்லுகிற சாதாரண ஜனங்களும் ஆண்டவரே பேசுகிறார்கள் ஆண்டவரே. அப்பா நீங்க பொறுப்படுங்கள் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளதா ஆண்டவரே. அந்த வல்லமை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு பேசினால்தான் அந்த வார்த்தை வல்லமையாக போகும் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள்ளே இருந்தால் கர்த்தாவே அவர் சகல சத்தியங்களை அவர்களுக்கு போதித்து உணர்த்துவார் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது ஆண்டவரே. அன்பின் தகப்பனே இயேசப்பா ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் உம்முடைய வார்த்தைகளை பேசும் பொழுது கர்த்தாவே என்னிடத்தில் அபிஷேகம் இருக்கிறதா, என்னிடத்தில் பரிசுத்தாவியானவர் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து கர்த்தாவே அவருடைய வல்லமையோடு அவருடைய அபிஷேகத்தோடு இந்த வார்த்தைகளை பேச உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களிடத்தில் ஒற்று நாளும் பிழையான உபதேசங்கள் வராது கர்த்தாவே. பரிசுத்தாவியானவரும் அதை போதிக்க அனுமதிக்க மாட்டார் கர்த்தாவே. இந்த அகப்பனே, இந்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஆண்டவரே இல்லாமல் அவரை ஆண்டவரே இழந்து விட்டு கர்த்தாவே நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சத்தியத்தை சொல்லுகிறோம் என்று சொல்லி கர்த்தாவே பிழையான காரியங்களை பேசி பிழையான காரியங்களுக்குள்ளே ஜனங்களை நடத்துகிற ஒவ்வொருத்தருக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. அப்பா தாங்கள் நிற்கிறோம் என்று நினைத்து ஆண்டவரே வழிவு போய் இருக்கிறதை அறியாமல் இருக்கிற ஒவ்வொருவரை நீங்க புறப்படுங்கள் கர்த்தாவே. இப்படிப்பட்டவர்களுக்காக உங்களுடைய இரக்கத்தை கொடுத்து கர்த்தாவே, அவர்கள் திரும்ப தங்களுடைய ஸ்தானத்திலே எழுந்து நிற்க நீங்க உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. தகப்பனே பொறுப்படுங்கள் கர்த்தாவே. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல நீர் இறங்குற தேவன் என்று உங்களுடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தாவே. இப்படிப்பட்டவர்களை நீங்க பொறுப்படுங்கள் கர்த்தாவே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, அப்பா ஆண்டவரே நீர் இல்லாமல் உங்களுடைய அபிஷேகம் இல்லாமல் வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கொடுத்து கர்த்தாவே, பிள்ளையானதை மட்டுமே உணர்வில்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறவர்களை நீங்க பொறுப்படுங்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பொறுப்படுத்து கர்த்தாவே. இன்னொரு ஆண்டவரே மனிதர் ஊடாக அவர்கள் உணர்வடைய செய்யுங்கள் கர்த்தாவே. ஆண்டவரே நீங்க அவர்களை எப்படியாவது உணர்த்துங்கள் கர்த்தாவே. அப்பா இந்த கட்டுக்கதைகளை போதித்து கர்த்தாவே, அவிசுவாசமான காரியங்களை போதித்து ஜனங்களை திசை திருப்ப எத்தனைக்கிற எல்லா வஞ்சிக்கிற ஆவிகளுடைய தந்திரங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. எல்லா செயல்களும் ஆண்டவரே செயலற்று போகட்டும் ஆண்டவரே. அசுத்தாவின் கிரிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் செயலற்று போகட்டும் ஆண்டவரே. அற்புதரே பொறுப்படுங்கள் கர்த்தாவே. ஒவ்வொருதரும் ஆண்டவரே சத்தியத்தை பேசவும் சத்தியத்திலே நிலைத்திருக்கவும் என்ன ஆண்டவரே. நீரே ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாக உங்கள் வல்லமுள்ள கரத்துக்குள் தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்குகிறேன் நல்ல பிதாவே. ஆமீன்.
1: ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம். நான் ஏழைகள் விதவைகள் திக்கேற்ற பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஏனென்றால் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் அவர்தான். ஆகவே தரித்திரமாய் இன்றைக்கு ஏழைகளாய் விதவைகளாய் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே எங்கள் இலங்கை தேசத்திலே ஏழைகளாய் விதவைகளாய் திக்கற்ற பிள்ளைகளாய் தரித்திரராய் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் செபிக்கிறேன். அப்படிப்பட்டவர்களுக்காக நீர் வந்தீரப்பா. அவர்கள் உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டு அவர்கள் பூசிக்கப்பட ஆண்டவரே கர்த்தாவே காக்க குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் இவர்களுக்கும் எல்லாவற்றிலும் குறைவின்றி நிறைவாய் காண்டவரை காண கர்த்தாவே, அவர்களுடைய தூக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மானானது நீரோடிய வாஞ்சித்து கதறது போல ஆண்டவரே அவர்கள் எல்லாரும் உமை நோக்கி வாஞ்சித்து கதறக்கூடியவர்களாய் அவர்களை மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உமை அறியாமல் கர்த்தாவே தரித்திரத்திலும் ஆண்டவரே வியாதியிலும் வேதனையிலும் தவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க கண் நோக்கி பாருங்க கர்த்தாவே. ஆண்டவரே உடைய ஏழு கண்கள் பார்க்கிறது அல்லவா கர்த்தாவே, அவர்களை பூசித்து அவர்களை ஆண்டவரே வழி நடத்தும் ஐயா. உங்களுடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சம் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே கர்த்தாவே உண்மை அறியாத ஜனங்கள் மத்தியில உம்முடைய வார்த்தை ஆண்டவரே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாய் ஆண்டவரே வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நடத்தும்படி உம்முடைய பரிசுத்த வெளிச்சத்திலே ஆண்டவரே ஒவ்வொருவரும் நடக்கக்கூடியதாய் நீர் கிருப செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எங்கள் தேசத்தில் விக்கிற ஆதனைகள் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் பெருகி நிற்கிறது கர்த்தாவே. என் தேவனே இதிலிருந்து மக்களை விடுதலையாக்கும் விட்டுவியும் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மாலே ஆகாதது ஒன்றுமில்லை கர்த்தாவே. ஆண்டவரே நீர் உண்டு கர்த்தாவே அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தாவே நீங்கள் அதிகம் அதிகமாய் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன். நாங்கள் சுபா நீங்கள் சங்கம வானொலிக்காய் தேசிய மனைவி பிள்ளைகளுக்காய் அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காய் நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள் கர்த்ததாமே. கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும். வல்கி பெருக வேண்டும். சனி ஞாயிறு எல்லாம் அங்கு அபிஷேக ஆராதனைகள் உபவாச ஆராதனைகள் நடைபெறுகிறது. அதிலே அநேகர் பங்கு கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
0: ஆமாண்டவரே, கிருபவுள்ள நல்ல தகப்பனே அருமை பிதாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே இந்த சங்கமம் வாடல் நிலையத்தை உங்களுடைய திருத்தரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த ஊழியங்களை நீர் இதுவரை தாங்கி நடத்தி கொண்டு வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, அப்பா இந்த ஊழியத்தை நடத்துகிற சகோதரனை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவரோடும் அவருடைய குடும்பத்தோடும் நீர் கூட இருந்து தொடர்ந்தும் வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அவருடைய மனைவியை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், பேர பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. பொருட்படும் சகோதரனோடும் கூட இருந்து நீங்க தொடர்ந்து வழி நடத்துங்கள் ஆண்டவரே. இன்னும் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டிய பலத்தை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து வழி நடத்துங்கள் அப்பா. உங்களுடைய கிருபை கூட இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே. இவர்களுடைய வானொலி நிலையத்திலே பணிபுரிகிற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் பரிசுத்தரே. நீர் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த ஊழியங்களுக்காக ஆண்டவரே அவர்கள் செயல்படுகிற நேரங்களில் எல்லாம் உம்முடைய பாதுகாப்பு அவர்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய ஆண்டவரே வார்த்தையை கொடுக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, வேதம் வாசிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், பாடுகிறவர்கள், ஜெபங்களை நடத்துகிறவர்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு விதத்திலும் இந்த இணைப்பிலே இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களிடையும் அவர்களுடைய குடும்பங்களோடும் நீர் கூட இருந்து வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நல்ல ஞானத்தை, வேதத்தின் ஞானத்தினாலும் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினாலும் நிறைத்து நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அப்பா இந்த ஊழியத்தின் தேவைகளையும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் அற்புதமாய் சந்தித்து வழி நடத்துங்கள் ஆண்டவரே. குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நிறைவானது வரும் பொழுது குறைவானது அகன்றுவோம் என்ற விதமாக கர்த்தாவே ஆண்டவரே, நிறைவான கர்த்தர் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே குறைவில்லை ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்தும் இந்த ஊழியங்களை ஆசீர்வதியுங்கள் கர்த்தாவே. இந்த ஊழியத்திலே செயல்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கள், பொறுப்படுங்கள் கர்த்தாவே. அதே போல கர்த்தாவே அந்த சனி ஞாயிறு நாட்களிலே நடக்கிற கர்த்தாவே, அந்த அபிஷேக ஆராதனைகளோடு நீர் கூட இருந்த கர்த்தாவே, அந்த ஆராதனைகளிலும் என் ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படவும் அநேக தொடப்படவும் கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் உம்முடைய வல்லமையான அபிஷேகத்தினால் நிறைத்தருளும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த ஆராதனைகளை நடத்துகிறவர்கள், அதில் பங்கு கொள்ளுகிறவர்கள், நடக்கிற இடங்கள், எல்லைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துக்குள் தருகிறேன். அப்பா பொருட்படுத்தி வழி நடத்துங்கள் ஆண்டவரே. உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் ஏசப்பா. அதே போல கத்தாவே டிம்லாக்கா குடும்பத்தை உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். அவவோடும் கணவனோடும் பிள்ளைகள் இருவரோடும் கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அப்பா அவருடைய குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றையும் அற்புதமாய் சந்தித்து கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து கொடுத்து நடத்துங்கள் கத்தாவே ஆண்டவரே. பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் அவர்களுக்கு நல்ல ஆண்டவரே எதிர்காலங்களை நீங்கள் கட்டளை இடுவீங்கள் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்தும் வழி நடத்துங்கள் இந்த வேலைக்காகவும் இந்த ஊழியங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்குகிறேன் என் நல்ல பிதாவே.
1: ஆமென் ஆமென். நாங்கள் நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். நீங்கள் ஒரு பல்லவிய பாடி முடித்துக் கொள்ளுங்கள். அன்பான பிதாவே, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுபாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுபா குடும்பத்தை பொறுப்பேறும் கத்தாவே ஆண்டவரே. நான் கணவனுடைய பிசினஸ் காரியங்கள்லேயே உம்முடைய கரம் கூட இருந்து கத்தாவே நல்ல காரியங்கள், நன்மையான காரியங்கள் நடவர உதவி செய்யும். சுபாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளையுடைய எல்லா காரியத்திலும் நீர் கூட இருந்து பலவீனங்களில் பலனை கொடுத்து கத்தாவே பிள்ளைய நீர் ஆண்டவரை உயர்த்தி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைக்கு நல்ல ஜெபாவி துதியாவி ஆண்டவரே பாடல் வல்லமைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறீரப்பா. அதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் கத்தாவே. பிள்ளையோட பிறந்த நாளை ஆசீர்வதித்தவரே, ஒவ்வொரு ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்தவரே, உமக்கு ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறோம் கத்தாவே ஆண்டவரே. பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், வருங்காலங்கள், தொழில்துறைகள் எல்லாவற்றிலும் பிள்ளை ஆசீர்வதி இங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானங்கள், அறிவுகள், புத்தியால் கொடுத்து கத்தாவே எல்லாவற்றிலும் வழி நடத்துங்க. ஆவியானவரே நீர் பொறுப்பேறும் தாய் சகோதரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். சகலதே நீர் வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்.
0: என்னை என்னை மேகின்றா தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றா, தண்ணீரண்டை கூட்டிச் சென்று

0: ஆமென்.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. இன்னும் ஒரு நாளில் சந்திக்கும் வரை கர்த்தர் ரோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
2: ஆமீன் ஆமீன். சகோதரி சுபாசினிக்கு திரும்பமாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறுகிறோம். கர்த்தர் தாமே புதிய வருடத்திலும் புதிய ஆசீர்வாதங்களோடு வழிநடத்துவாராக. தேவைகளை சந்தித்து மனதின் வாஞ்சைகளை கர்த்தர் வழி நிறைவேற்றி கொடுப்பாராக. பிள்ளைகளின் காரியங்கள், கணவனுடைய காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழிநடத்துவாராக. கர்த்தர் கரத்திலே உங்கள் ஊழியங்களையும் கூட ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் வழிநடத்துகிறார். ஆமேன் ஆமேன். இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய சகோதரன் பாஸ்டர் மதி பாலன் அவர்கள் எங்களுடைய ஆலயத்திலே தேவ செய்தி கொடுக்கிறார். அங்கு இந்த புறப்பட்டிருப்பார் என விசுவாசிக்கிறோம். நான் அவரை சனிக்கிழமை எங்களுடைய அபிஷேக ஆராதனைக்கு அழைத்திருக்கிறேன். அவர் வந்து சேர்ந்திருப்பார் என விசுவாசிக்கிறோம். அவர்களுக்கு நேர மாற்றங்களாக இருக்கும். வந்து சேர்ந்து விட்டார் என விசுவாசிக்கிறோம். நேர மாற்றங்கள் எங்களுக்கு காலையாக இருப்பதனால, உங்களுக்கு மாலையாக இருப்பதனால நித்திரை நேரம் நினைக்கிறேன். கர்த்தர் தாமே வழி நடத்துகிறார். அதே போல் எங்களுடன் சகோதரி ஜெனட் அவர்கள் காலை வேளையில் 7:30 மணி முதல் இதுவரை நேரம் இணைந்து ஜெபங்களுக்கு கூடாக வழி நடத்துகிறார். அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் நாளை அடுத்த வாரத்திலே மன்னிக்க கொண்டு நாளை காலை வேளையிலே திரும்பவும் சந்திக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை எல்லோரையும் ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துகிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்.
2: சகோதரி ஜெனட், உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய மகனுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது?
1: ஆரணா மகனா?
2: ஆமாம்,
1: மகன் இருக்கிறார். இன்னும் அவருக்கு இன்னும் கொடுக்கல. மகள் இப்ப பச்சலர் எழுதி கொண்டிருக்கிறார். அவருக்காக ஜெபம் பண்ணுங்க.
2: அவர் கர்த்தர் இரண்டு காரியத்தை வெளிப்படுத்தினார். நான் உங்களுக்கு ஒரு காரியம் தான் சொன்னேன். அவர் அந்த ப்ரொமோஷனிலும் அடுத்தது டிரான்ஸ்ஃபர். அவருக்கு உங்களோட வீட்டு கிட்டவாக டிரான்ஸ்ஃபரும் கொடுப்பதாக கூறியிருந்தார். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவார் நிச்சயமாக.
1: அது
2: இரண்டு காரியங்கள், டிரான்ஸ்ஃபரும் அதோடைய சேர்ந்து வரப்போகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்குவதாக. அடுத்ததாக உங்களுடைய புக் என்ன மாதிரியம்மா?
1: நான் சொல்லியிருக்கிறேன்.
2: அனுப்பி ரிப்ளை பண்ணியிருந்தவாவா? எல்லாம் நீங்க அனுப்பிட்டீங்களா? ஆமீன் ஆமீன். அவர் அவைகள் எங்களுடைய குரூப்பில் இருக்கிறார். ரொம்ப நாங்கள் செய்கிற ரிவைவல் ப்ரேயருக்கு தானே, இலங்கை ரிவைவல், கனடா ரிவைவல், அதில் அவர்கள் அந்த குரூப்பிலும் இருக்கிறார்கள். அதற்கான காரியங்களை நீங்கள் கம்யூனிகேஷனை வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் வழிநடத்துவாராக. கர்த்தர் கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இந்த வழிநடத்துவாராக. சௌரி சுபாசினி அவர்கள் இணைந்தார்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே இருவரையும் ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள் அடுத்த வாரத்திலே மன்னிக்க வேண்டும். அடுத்த வாரத்திலே சுபாசினியோடும் அதே வேளையிலே சுபாசினி அவர்கள் நீங்கள் சனி ஞாயிறிலே காலை வேளையிலே இதே வேளையிலே எங்களுடைய அபிஷேக ஆராதனை இருக்கிறது. இணைய முடியுமானால் இணையுங்கள். ஜூம் கூட இணைய முடியும். அதே வேளையிலே நீங்கள் இணைந்து வர்ஷிப் செய்ய முடியும். உங்களுக்கு கேளுமென்றால் சொல்லுங்கள். அதாவது 5:30 ஆரம்பமாகிறது. 5:30 மணி முதல் 6:30 வரை ஜபம் ஆராதனை நடைபெறும். அதனை தொடர்ந்து சேவை செய்யக்கூடாக ஊழியர்கள் கலந்து கொள்வார்கள். உங்களுக்கு நீங்களும் அண்ணா இணையுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே திரும்பமாக உங்களை உபயோகிக்கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். சகோதரி ஜெனட் அவர்களை நாளை காலை வழியில் சந்திப்போம். ஆமீன். காட் பிளஸ் யூ. ஆமீன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் நாங்கள் காலையிலே 7:30 மணிக்கு சகோதரி பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் அபிஷேக ஆராதனையுடன் ஆரம்பித்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதிக்கிறார்கள். ஊழியர்கள் நாவிலிருந்து புறப்படுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். அதை நிறைவேற்றி தருவார். அந்த வகையிலே புறப்பட்டு சென்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். ஒரு ஊழியர் ஒரு புதிய பாடல் ஒன்றை அனுப்பி தந்திருக்கிறார். அந்த பாடலை கேட்போமா? அதனைத் தொடர்ந்து சகோதரன் பாலன் அவர்கள் இணைவார்கள். பாடலோடும் ஜெபத்தோடும் இணைவார்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அவரையும் இந்த பாடலை முதலில் கேட்போமா? ஆமீன்.

விண்ணுலகில் இருந்து மண்ணுலகிற்கு வந்த இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் LCGBN சார்பாக உங்களை வாழ்த்துகின்றோம். இந்த வாழ்வதர்ம வார்த்தைகள் அடங்கிய பாடல்கள் விசேஷமாக கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கும் கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்றும் இப்பாடல்கள் வெறுமெனவே உங்கள் இல்லங்களில் கேட்டு மாழ்வதற்காக அல்ல, மாறாக உங்கள் உள்ளங்களிலும் பாடி தேவனை துதிக்க இவ்வாழ்வதர்ம வார்த்தைகள் உங்கள் வாழ்வை மாற்றட்டும். நாம் இப்போது ஜெபிப்போம். வழக்கத்துக்குரிய எங்கள் நல்ல பிதாவே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஜீவபாதைக்கு வழிகாட்டுகின்ற உம்முடைய வாழ்வுதரும வார்த்தைகளாகிய இப்பாடல்கள் கேட்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் உம்முடைய வார்த்தையின்படி மாற்றி அருளும். எங்களுக்காக அல்ல கத்தாவி, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாக இப்பாடலை கேட்கும் எல்லோர் மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக. உம்முடைய வருகைக்காக காத்திருக்கும் நாங்கள் முடிவு பரியந்தவர் நிலை நின்று உமது ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் வேண்டி நிற்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: Recording in progress.
1: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 10ஆம் தேதி 6ஆம் மாதம் 10ஆம் தேதி ஜூன் மாதம் 10ஆம் தேதி ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே எங்களுடன் தேவ ஊழியர் சௌரன் பாலன் சிவா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மாலையாக இருப்பானே, மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். ஜபங்களோடு பாடல்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் அப்படி போம், வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ்.
2: காட் பிளஸ் டூ பிரதர். கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசு ராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே அன்பு சகோதரர் சங்கமம் மாணவனுடைய அன்பு சகோதரர் குடும்பத்தையும் இவருடைய உடஞ்சேன அன்பான சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உலகள ரீதியில் சங்கமம் மானிய சுயம் அடைக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் பண்ண எடுத்துக்கொண்டு தகப்பனே, ராஜா உங்களது பிள்ளைகள் ராஜா எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் யேசப்பாவுடைய பிரசன்னம் பாதுகாப்பு தயவு இருக்கும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளிலும் பாதுகாப்பாக வழிநடத்துக் கொண்டிருப்பதற்காகவும் ஜெயசராஜனுக்கு மீண்டும் முறை கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு தகப்பனே, இதுவரை தகப்பனே உலக இறுதியில் மறித்த அத்தனை ஆத்மாக்களுக்கும் நித்திய இழைப்பாளர் கொடுக்க வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா. உடவே இருந்து அவர்களை அவருடைய தேவையை சாந்திங்க குடும்ப தேவையை சாந்திக்க வேண்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே. மறித்த அத்தனை ஆத்மாக்களுக்கும் நித்திய இழைப்பாளரை கொடுத்து எனக்கு ஆத்மா சாந்தியை கொடுங்க ராஜா, ஆத்மாவு சாந்தியை கொடுங்க. அந்த குடும்பங்களை ஆட்சி தீட்டி அரவணைங்க ராஜா, அரவணைங்க. ஆறுதல் படுத்துங்க ராஜா, ஆறுதல் படுத்துங்க. தேவைகளை சந்திங்க. அதுக்காக நன்றி தகப்பனே, சோத்திரன் ராஜா. மற்றும் தகப்பனே, உலக ரீதியில் நிரந்தர சமாதானத்தை கொண்டவனு ஜெபிக்கிறேன் ராஜா. இந்த நாடுகள் போர் நடக்கும் ராஜா, அந்த நாடுகளின் அதிபர்களோடும் இராணுவ தளபதிகளோடும் நீங்கள் பேசுங்க ராஜா, நீங்கள் பேசுங்க. நிரந்தர சமாதானத்தை கொண்டவனு ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீங்கள் அப்படியே கொண்ட பொறுமைக்காக கோடி நன்றி ராஜா. தொடர்ந்து கூடவே ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன், உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும்

உங்க விருப்பப்படி எம்மை மாற்றுமே, உங்க விருப்பப்படி எம்மை மாற்றுமே. என் பெலவீன காலங்களில் உம்பலத்தாலே பாதுகாக்கிறீர், உம்பல என் பெலவீன காலங்களில் உம்பலத்தாலே பாதுகாக்கிறீர். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன், உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். என்னை அறிந்த மனிதன் மறந்து போகலாம்.

0: உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. ஆமீன். எம்மை அறிந்த மனிதன் மறந்து போகலாம், உங்க கிருபை எம்மேல் என்றும் இருக்குமே. உங்க கிருபை எம்மேல் என்றும் இருக்குமே. உங்க கிருபை எம்மேல் என்றும் இருக்குமே. உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். என் அக்கிரமங்களை நீர் சிலுவையில் சுமந்தீர், அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டீர். என் அக்கிரமங்களை நீர் சிலுவையில் சுமந்தீர், அபிஷேகத்தால் மூழ்க நனைத்திட்டீர். உம்மை அபிஷேகத்தால் தினம் மூழ்க நனைத்திட்டீர். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாகும். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாகும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன், உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன். தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன் என்றும் உம்மை விட்டு விலகாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். ஆமீன் பிரதர்.
1: ஆமீன் ஆமீன். அருமையான பாடலுக்கூடாக வழிநடத்தினீர்கள். கத்தர்தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஒரு குலைந்த பாத்திரம் நான் ஒருவனும் விரும்பாதவன். தேவ அழகின் பாத்திரம் நான். அடுத்த என்ன வரியா?
0: உம்மை விட்டு விலகாதவன்.
1: ஆமீன். உம்மை விட்டு விலகாதவன்.
0: ஆமீன்.
1: ஆமீன்.
0: என்றும் என்றும் என்றென்றும் விலகாதவன்.
1: என்றென்றும் விலகாதவன்.
0: ஆமீன். ஆமீன். எல்லோரையும் விட்டு, எல்லோரையும் விட்டு. அதான் எங்கட அப்பா இயேசப்பா.
1: ஆமீன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரன் பாலன் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து இனிய பாடலோடும் ஜெபங்களோடும் வழி நடத்தினார். உருக்குலைந்த பாத்திரம் நான் ஒருவனும் விரும்பாதவன். தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு என்றென்றும் விலகாதவன். ஆமீன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்தில் இந்த பாடலையும் உபயோகிக்கிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் ஐயா. காட் பிளெஸ்.
0: ஆமீன். பிரதர், கர்த்தராமே உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் உடைஞ்சிற குடும்பங்கள் மற்ற உள்ளவர ரீதி எல்லா குடும்பங்களுக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் அணு தினமும் அனைத்து உறவுகளும் கிடைக்கும்னு சொல்லி அவர் நாமத்தில் எடுத்துக்கொண்டு. God bless you all, brother.
1: ஆமீன் ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம்.
2: Recording stopped.
1: அதற்கு கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அருமையான பாடல் ஒரு சகோதரன் அனுப்பி தந்திருக்கிறார். அருமையான பாடல். எனக்கு அவர் சிடியில் அனுப்பியிருந்தார். இப்போ யூடியூப்பில் அனுப்பி தந்திருக்கிறார். கேட்குறேன்னா கேளுங்கள், அதனை தொடர்ந்து நீங்கள் விலகிக் கொள்ளலாம். ஆமீன்.

0: பிரதர், அது கேக்குதா உங்களுக்கு? கேக்க இல்லையா?
1: கேக்குது. இப்ப நகரி தான் சாப்பாட்டா போயிட்டு இப்ப திருப்பி கேக்குது.
0: கேக்குதா? நான் நிப்பாட்டி இருக்கிறேன். இப்ப
1: ஆரம்பத்துல நல்ல கிளியரா வந்துச்சு வாய்ஸ்.

0: ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
1: நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ராஜாவுமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீ தந்திருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை நீர் மன்னித்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்புடைய நீர் எங்களுக்கு தந்திருக்கிற விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய தூய ஆவியானவரின் பலனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, வருடத்தின் கடைசி நாட்களிலே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தேவையான கிருபைகளை தாரும். இந்த ஆண்டை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனை அற்புதமாய், ஆச்சரியமாய், கிருபையாய், இரக்கமாய் எங்களை வழிநடத்தி வந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் திருமணத்திற்காக ஆயத்தப்படுகிற குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர்தாமே ஆயத்த பணிகளை ஆசீர்வதித்து தாரும், தேவையான பண சகாயத்தை தாரும். வேளாண் செலவுகளுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். திருமணத்திற்காக திட்டமிட்டிருந்தாலும் எதிர்பாராத தடைகளினாலே சோர்ந்து போயிருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர்தாமே அப்படிப்பட்ட குடும்பங்களிலே தடைகளை மாற்றி போட்டு எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் அந்தந்த காலகட்டத்திலே கர்த்தர் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களிலேயும் தன்னந்தனியாக வாழ்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இளைஞர்கள் உண்டு, நடுவயதிலே இருப்பவர்கள் உண்டு, வயதிலிருப்பவர்கள் உண்டு. ராஜா, தனியாய் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபை, உம்முடைய பாதுகாவல் போதுமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். யாராவது மரண பயத்தோடு இருப்பார்கள் என்றால் கர்த்தர்தாமே அவர்களை மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். நீங்கள் அவர்களுக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கும் கணவன் மனைவி உறவிலே கசப்போடு வாழ்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒரே வீட்டிற்குள்ளே இருக்கிறார்கள், பேசி எத்தனையோ நாட்கள் ஆகிறது ஐயா. பிள்ளைகள் முன்னாலே மனஸ்தாபத்தோடு வாழ்கிறார்கள். கர்த்தர்தாமே அப்படிப்பட்ட குடும்பங்களிலே உம்முடைய மன்னிப்பை கட்டளையிட வேண்டும் என்று கேட்கிறோம். பகையை அகற்றி உம்முடைய அன்பினாலே அவர்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒருவருக்கொருவர் தங்களை மீண்டுமாய் அர்ப்பணித்துக் கொண்டு ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை தொடர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களிலேயும் இந்த நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்டு தங்கள் வாழ்க்கைக்கு சொந்தமாக்கிக் கொண்டு இன்னும் அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, குறிப்பாய் உங்களுடைய வாஞ்சா உள்ள நேயர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் எடுக்கிற முயற்சிகளிலே அநேகர் ரட்சிக்கப்பட, பாவத்திலிருந்து விடுதலை பெற, உண்மையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, அன்றுவரே வேலை செய்ய வாய்ப்பு இருந்தாலும் வேலை செய்ய மனமற்றவர்களாக இருக்கிற குடும்ப தலைவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற சோம்பலின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கிறோம். ஆண்டவரே, தங்கள் கடமைகளை கண்ணும் கருத்துமாய் செய்கிறவர்களாய் அவர்களை மாற்றும். சரியான நேரத்திற்கு அலுவலகத்திற்கு செல்கிறவர்களாகவும், சரியான நேரத்திற்கு வீட்டிற்கு வருகிறவர்களாகவும், தங்கள் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் அல்லாத நேரத்திலே செய்து கொடுக்க கர்த்தர் அவர்களுக்கு நல்ல மன பக்குவத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் தேர்வுக்காக ஆயத்தப்படுகிற 10வது வகுப்பு 12வது வகுப்பு மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அரசு தேர்வுக்காக இப்பொழுதே ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை தாரும், ஞாபக சக்தியை தாரும், பாடங்களை புரிந்து படிக்க உதவி செய்தலும், எந்த கேள்வியை எப்படி கேட்டாலும் அதற்கேற்ற விடையளிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக அடிக்கடி சுகவீனப்படுகிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் சுகவீனத்திற்கான காரணத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அந்த சுகவீனம் மீண்டும் வராதபடி ஒரு பரிபூர்ணமான சுகத்தை இன்றே கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுடைய சரீரத்திலே வியாதி இருப்பதை உணர்ந்து தங்கள் கரங்களை வைத்து என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா, நீரே இறங்கி அவருடைய சரீரத்தின் பலவீனங்களை அகற்றி பூரணமான சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு உடைய சமூகத்திலே கேட்கும் பொழுது நீர் எங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அவருடைய விசுவாசத்திற்கேற்ற பலனை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்திற்காக பல வருடங்களை உம்முடைய முகத்தை பார்த்து நிற்கிற ஒவ்வொருவரும் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்த தடை இருந்தாலும் அதை மாற்றி உம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நேரே அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கலை கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த சுதந்திரத்திற்காக காத்து நிற்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கி கரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களை கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா, நீர் அற்புதத்தை செய்யும், விடுதலையை தாரும், ஆசீர்வாதத்தை கட்டளிட்டும். இதனால ஜபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உங்களை பெற்றுக் கொள்ள போகிற ஆசீர்வாதங்களுக்காக விசுவாசத்தோடு நன்றி செலுத்தக்கூடிய தைரியத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திலையும் இந்த மாதத்திலையும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிற ஒவ்வொருவரோடும் நாங்கள் நினைவோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாட்களையும் காலங்களையும் என் வாழ்க்கையிலே கூட்டிக் கொடுக்கிறீர். எந்த நோக்கத்திற்காக அதை கூட்டிக் கொடுக்கிறீரோ அதை நிறைவேற்றுகிறவர்களாய் எங்களை காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
2: கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 2:12-13 வசனங்களை சிந்தித்தோம். இன்று தொடர்ந்து நாம் 14 வசனத்தை சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நிறைவு செய்யும் பொழுது பாவ சோதனைக்கான காரணம் என்ன என்பதை குறித்து இன்று நாம் சிந்திக்கப் போவதாக கூறினேன் இல்லையா? வாசிக்கிறேன் யாக்கோபு 2:14. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நாம் இங்கே சரீரத்தின் பாவத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பொல்லாங்கானதை செய்யும் போது யார் அதற்கு காரணமானவர்? நீங்கள் தீமையான சோதனைக்கு இணங்கி போகும் பொழுது அதற்கு யார் பொறுப்பானவர்? தேவன் அதற்கு காரணமானவர் அல்ல, பிசாசும் காரணம் அல்ல, நீங்களே அதற்கு பொறுப்பாளி. ஒரு மனிதன் மதுரை பட்டணத்திற்கு சென்றிருந்த போது வழி தவறி விட்டான். அவனுக்கு பேருந்து நிலையத்திற்கு போவதற்கோ தான் தேடி வந்த விலாசத்திற்கு நேராக செல்லவோ தெரியவில்லை. உடனே அங்கே விளையாடிக் கொண்டிருந்த சில வாலிபர்களிடத்திலே நான் எங்கே இருக்கிறேன் என்று அந்த மனிதன் கேட்டான். அந்த வாலிபர்கள் ஒரு நிமிடம் குழம்பி போனார்கள். பின்னர் வாலிபன் ஒருவன் விரலை அவருக்கு நேராக நீட்டி, நீங்கள் இங்கேதான் இருக்கிறீர்கள் என்று கூறினான். அருமையானவர்களே, நீங்களும் நான் இதை செய்யும்படி என்னை சோதித்தது யார் என்று கேட்பீர்களானால் தேவன் உங்களை பார்த்து நீங்கள்தான் காரணம், உங்கள் சரீரத்திற்குள்ளாகவே பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லுவார். இங்கே அவனவன் என்று வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனித இனத்தின் ஒரு தனிப்பட்ட தன்மையை குறித்து இங்கே தேவன் குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட சித்தம் தன்மை போன்றவை இருக்கிறது. எப்படி நம் ஒவ்வொருவருக்கும் கைரேகை முதற்கொண்டு வேறுபட்டதாக காணப்படுகிறதோ அதே போல நம்முடைய குணத்திலும் நீதியான செயல்பாடுகளிலேயும் வேறுபாடு இருக்கிறது. நமக்கென்று ஒரு தனி மனப்போக்கும் மாறுபட்ட செயல்பாடுகளும் உடையவர்கள். நமக்குள்ளே ஒவ்வொன்றிலும் சிறிய சிறிய வேறுபாடுகள் இருப்பதை நீங்கள் பார்த்திருக்க முடியும். இரு நண்பர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒருவர், ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார். அப்பொழுது மற்றவர், இல்லை, நான் இதை ஒத்துக்கொள்ள மாட்டேன், எல்லாரும் ஒரே தன்மையுடையவர்கள்தான் என்று கூறினார். அப்பொழுது முதலிலே பேசியவர், அப்படியானால் நான் உன்னிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறேன், நீ காப்பியை வலது கையால் கலக்குவாயா இடது கையால் கலக்குவாயா என்றார். உடனே மற்றவர், வலது கையால் தான் கலக்குவேன் என்று கூறினார். அதற்கு கேள்வி கேட்டவர், அங்கேதான் உனது வேறுபட்ட தன்மை இருக்கிறது, அநேகர் காப்பியை கரண்டியை வைத்துதான் கலக்குவார்கள் என்று கூறினார். அருமையானவர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் வேறுபட்ட தன்மைகள் இருக்கின்றன. ஒருவர் குடிக்கும்படி சோதிக்கப்படலாம், ஒருவர் பெரும் தேனியினாலே சோதிக்கப்படலாம், இன்னும் சிலர் பாலுணர்வு சோதனையிலே காணப்படலாம். பிரச்சனையானது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள் இருக்கிறது. வெளியே உள்ள காரியம் அல்லது தலையீடு மட்டுமே நம்மை பாவம் செய்ய தூண்ட முடியாது. பிரச்சனை நமக்குள்ளேயே இருக்கிறது. நமக்குள் இருக்கிற பழைய சுபாவத்திலே அது இருக்கிறது. ஒரு சிறுவன் தன்னுடைய வீட்டிலே இருந்த சமையல் அறையிலே அவனுடைய அம்மா வைத்திருந்த பண்டத்தை எடுக்க முயற்சித்த போது அந்த பண்டம் வைத்திருந்த பாத்திரம் கீழே விழுந்து சத்தம் எழும்பியது. அப்பொழுது அவனுடைய தாயார், டே, அங்கே என்ன உருட்டுகிறாய் என்று கேட்டாள். அதற்கு சிறுவன், நான் சோதனையோடு போராடி கொண்டிருக்கிறேன் என்று கூறினானாம். அவன் சோதனையோடு போராடிய இடம் தவறானது. ஏனென்றால் வீட்டிலே அநேக பெரியவர்கள் இருந்தும் அவர்கள் அந்த சமையல் அறைக்கு சென்று இவ்வாறு போராடவில்லையே. அநேக பொருட்கள் தன்னில் தானே தீமை உள்ளதல்ல. இந்த சிறுவன் பண்டத்தை சாப்பிட முயன்ற பொருளிலே தீமை இல்லை, ஆனால் அவன் அதை பெற முயன்ற முறையும் வேளையும் தவறானது. அதை அவனுடைய தாயார் எடுத்துக் கொடுக்கும் வேளையிலே அது அவனுக்கு நலமானது. அதே போல ஆல்கஹால் மருந்தாக பயன்படும் பொழுது நல்லது, ஆனால் அதை தவறாக பயன்படுத்தும் பொழுது ஒரு மனிதன் குடிகாரனாகி விடுகிறான். பால் உணர்வு நல்லதுதான், அது திருமணத்தின் அடிப்படையிலே இருக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, ஆனால் அது தவறான வழியிலே பயன்படுத்தப்படும் பொழுது பாவமாகி விடுகிறது. பல பிரச்சனைகள் அதை தொடர்ந்து ஏற்படுகிறது. எய்ட்ஸ் போன்ற நோய்களும் சமுதாய பிரச்சனைகளும் ஏற்படுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பாவத்தினாலே குற்ற மனசாட்சி ஏற்படுகிறது, ஆனால் இதை நீக்குவதற்கு மன இயல் மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சில காரணங்களை காட்டி அதை போக்க முயற்சிக்கிறார்கள். ஆகவே ஒரு தேவனை விசுவாசிக்கும் மன இயல் மருத்துவர் ஊழியர் ஒருவரிடத்திலே இவ்வாறு கூறினாராம், நீங்கள் உங்களுடைய போதனையிலே குற்ற மனசாட்சியை வலியுறுத்தி சொல்லுங்கள். உங்களுடைய வலது கையை போன்று இதுவும் உங்கள் உடலிலே ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது. அதிலிருந்து நீங்கள் மருத்துவத்தால் விடுதலை பெற இயலாது என்பதை உணர்த்தி பேசுங்கள் என்று சொன்னார். அதேவேளையிலே தேவ பக்தியற்ற மன இயல் வல்லுநர்கள் தவறான வழியிலே இந்த குற்ற மனசாட்சியை பாதிக்கப்பட்டவர்களிடத்திலிருந்து அகற்றிவிட முயற்சி செய்கிறார்கள். ஒரு மனதிலே பாதிக்கப்பட்ட ஒருவர் மருத்துவரிடத்திலே வந்தார். உடனே மருத்துவர், உங்கள் பின்னணி என்ன? உங்களுடைய தாயார் உங்களை நேசிக்கிறார்களா? நீங்கள் உங்கள் தாயின் வயிற்றிலே இருக்கும் பொழுது ஏதும் வித்தியாசமாக நடைபெற்றதா என்று கேட்டார். உடனே அவர், நான் வயிற்றில் இருந்த போது எனது தாயார் புயல் மலைக்குள் மாட்டிக்கொண்டார்கள் என்று சொன்னார். உடனே அந்த மனையில் மருத்துவர், அங்கேதான் பிரச்சனை இருக்கிறது, ஆகவேதான் பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னார். இவ்வாறு மனையில் மருத்துவர்கள் அந்த பிரச்சனையை மற்றவர்கள் மீது திருப்புவதன் மூலமாக நோயாளிக்கு விடுதலை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நாம் இவ்வாறு மற்றவர்களை குறை சொல்வதாலே பிரச்சனை தீர்ந்து விடாது. மாறாக உங்கள் பிரச்சனைகளை பாவங்களை சுமந்து தீர்த்த இயேசுவின் மீது உங்கள் பாவங்களை, உங்கள் குற்ற மனசாட்சியை வைத்து விட்டீர்கள் என்றால் அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து குற்ற மனசாட்சியை நீக்கிவிடுவார். நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான், ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் ஒரு குற்றவாளி என்று அவரிடத்திலே உங்கள் பாவத்தை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை குணமாக்குவார். அவரால் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும். நீதிமொழியின் புத்தகம் 23 அதிகாரம் 7 வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். உங்கள் உள்ளத்திற்குள்ளாக இருந்து வரும் பதிலின் அடிப்படையிலேயே நீங்கள் பாவத்திற்கு இணங்கி போவதும் இருக்கிறது. உங்கள் உள்ளம் அதை மறுத்துவிட்டால் நீங்கள் அந்த பாவத்தை செய்ய மாட்டீர்கள். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இதை உங்களுடைய இச்சை என்று சொல்கிறார். இச்சை என்பது கட்டுக்கு அடங்காத ஆசை, அதிகப்படியான விருப்பம். இது உங்களை பாவத்திற்குள்ளே இழுத்து சென்று விடுகிறது. இயேசு கிறிஸ்து யோவான் 12 அதிகாரம் 32 வசனத்திலே எல்லாரையும் என்னிடத்திலே இழுத்துக் கொள்ளுவேன் என்று சொல்கிறார். ஆனால் பரியாசக்காரன், அவர் என்னை இழுத்துக் கொள்ள முடியாது என்கிறான். அருமையானவர்களே, அவர் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டார். அன்பின் கயிறுகளால் தான் தேவன் நம்மை கட்டி இழுப்பார் என்று ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர் உங்களை கிருபையினாலும் அன்பினாலும் வென்று கவர்ந்து இழுக்க விரும்புகிறார். ஆனால் இன்றைய நாட்களிலே பார்க்கும் பொழுது தீமையே கவர்ந்தெழுக்கும் கவர்ச்சியுடையதாயிருக்கிறது. அதுவே பலரை வெற்றி கொள்ளுகிறது. மோசே அநித்தியமான பாவ சந்தோஷத்தினாலே முதலிலே பிடிக்கப்பட்டிருந்ததை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். மனிதன் பாவம் செய்யும்படி தூண்டப்படுகிறான். அவனுக்கு தூண்டில் போடப்படுகிறது. அவன் அதை உணராமல் அதற்கு இணங்கி பிடிபட்டால் வெகு சீக்கிரத்திலே அவன் பாவச் சேற்றிலே மகிழ்ச்சியோடு உழல்கிறவனாக மாறிவிடுவான். சரி, யாக்கோபு 3:15 வசனத்தை பார்ப்போம். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆத்மாவின் விருப்பம் கற்பம் தரித்து அது பாவத்தை பெற்றெடுக்கிறது, பின்னர் பாவம் பூரணமானவுடன் மரணத்தை கொண்டு வருகிறது. இந்த வசனத்திலே யாக்கோபு அப்போஸ்தலன் பொருள் பொதிந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இச்சையானது கற்பம் தரித்து என்று சொல்லுகிறார். கற்பம் தரிப்பது என்பது இரண்டினுடைய ஐக்கியத்தினாலே ஏற்படக்கூடியதாகும். நமக்குள் இருக்கும் பழைய சுபாவத்தின் ஆசையும்
3: விருப்பிலிருந்தே அழைக்க வேண்டியவர்கள்
2: வெளியில் அது பாவமாகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்று சொன்னார். ஏனென்றால் இந்த கோபம் முதலிலே இருதயத்திலே ஆரம்பித்து பின்னர் செயலாகிவிடுகிறது. அதே போல ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபசாரம் செய்தாயிற்று என்றும் அவர் கூறுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் இதுவும் இருதயத்திலிருந்தே ஆரம்பமாகிறது. எப்பொழுதும் அங்கேயே பாவம் ஆரம்பமாகிறது. இங்கே நமக்கு உடனே ஒரு கேள்வி எழும்புவது இயற்கைதான், சோதனை பாவமா? இல்லை என்பானவர்களே, சோதிக்கப்படுவது பாவம் இல்லை. அது கற்பம் தரித்து, அதாவது இருதயத்தின் சிந்தனையானது செயல் வடிவத்தை பெறும்பொழுது அந்த சோதனையானது பாவமாகிறது. மார்ட்டின் லூத்தர் இதை வித்தியாசமாக விளக்குகிறார். கவனியுங்கள், பறவைகள் உங்கள் தலைக்கு மேலாக பறந்து போவதை உங்களால் தடுக்க முடியாது. ஆனால் அவைகள் உங்கள் தலையிலே கூடு கட்டாதபடிக்கு உங்களால் தடுக்க முடியும் என்று சொல்கிறார். பாவம் என்பது உள்ளாகவும் வெளியாகவும் செயலிலே பூர்த்தியாவதாய் இருக்கிறது. நமக்கு வரக்கூடிய ஒரு சோதனை வெறும் சோதனையாக இருக்கும் பொழுது அது நமக்கு உள்ளாக இருக்கும் பொழுதும் பாவம் அல்ல. ஏனென்றால் நம்ம எல்லாருக்கும் தீமையான சுபாவமே உள்ளது. இதிலிருந்து தப்ப முயற்சிப்பது தவறான முயற்சி. நம்ம எல்லாருமே தீமை செய்யும்படி சோதிக்கப்படுகிறோம். ஒவ்வொருவருக்கும் மாம்சத்திலே பலவீனம் இருக்கிறது. ஒருவர் ஒருவேளை பெரும் தீனிக்காரராக இருக்கலாம், மற்றவர் கோள் சொல்கிறவராக இருக்கலாம். இவை இரண்டுமே மாம்சத்தின் பாவமே. இரண்டுமே உள்ளத்திலிருந்துதான் வருகிறது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே இவ்வாறு சொல்ல முடியும், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் என்று இங்கே பார்க்கிறோம். குறை பிரசவம் என்பது இங்கே கிடையாது. இச்சையானது நிச்சயமாக ஒன்றை பிறப்பிக்கும். உள்ளத்தில் இருக்கிற தீமையான எண்ணம் வெளியிலிருந்து வருகிற சோதனையோடு இணையும் பொழுது அந்த பிறப்பு நிகழும். பிறப்பு என்ற செய்கை நிகழும் பொழுது அது பாவத்தின் பிறப்பாய் இருக்கிறது. நாம் இன்று பாவத்தை நியாயப்படுத்துகிறோம். நம்முடைய தீமையான சுபாவத்தை, கோள் சொல்வதை, ரகசியமான பாவங்களை, ஏன் முழுமையான சீர்கேட்டை கூட நாம் விளக்கம் கொடுத்து அது சரி என்று நிரூபிக்க விரும்புகிறோம் இல்லையா? இப்படிப்பட்ட பலரை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்திருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இடம்பெற்றிருக்கலாம். ஆனால் வேதாகமும் இவற்றை எல்லாமே பாவம் என்றுதான் அழைக்கிறது. பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்குமாம். வேதத்திலே மூன்று விதமான மரணங்களை குறித்து நாம் வாசித்து பார்க்கிறோம். முதலாவதாக சரீர பிரகாரமான மரணம். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் உறுதியாக வரக்கூடிய ஒன்று. அடுத்ததாக ஆவிக்குரிய மரணம். இது தொலைந்து போன மனிதனுடைய நிலை. எபேசியர் 2:1 பார்க்கிறோம் இல்லையா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நாம் மரித்தவர்களாய் இருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதியாக நித்திய மரணம். இது அவிசுவாசியின் மரணம். இது நித்தியமாக நரகத்திலே வேதனைப்படுகின்ற ஒரு காரியம். இங்கே மரணம் என்பது பிரிவினை என்பதை முக்கியமாக அர்த்தப்படுத்துகிறது. ஆகவே ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே பாவம் பிறந்து விட்டதானால், அது செயலுக்கு வந்து விட்டதானால், அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியமானது முறிந்து போகிறது. அங்கே பிரிவினை உண்டாகிவிடுகிறது. 1 John 3:6 நாம் என்ன பார்க்கிறோம்? நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாய் இருப்போம். அருமையானவர்களே, நீங்கள் தொடர்ந்து பாவத்திலே நிலைத்திருந்து கொண்டிருந்து அவரோடு ஐக்கியம் கொள்வது என்பது இயலாத காரியம். இன்றைய நாட்களிலே விபசாரம் என்பது பெருகிவிட்ட ஒரு பாவமாய் காணப்படுகிறது. மனிதர்கள் ஒவ்வொருவரும் இந்த சோதனையினாலே சந்திக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். இன்றைய நாகரிகமான உடை அலங்காரமும் மற்றும் இந்த விஷயத்தை எளிதாக எடுத்துக் கொள்கிற பண்பும் இந்த பாவம் அதிகமாக பெருக காரணமாயிருக்கிறது. விபச்சாரமும் மதுவுமே உலக வரலாற்றிலே சிறந்து விளங்கின தேசங்களை வீழ்ச்சியுற செய்திருக்கின்றன என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ரோம சாம்ராஜ்யம் வெளியில் உள்ள எதிரியின் தாக்குதலினாலே வீழ்ச்சி அடையவில்லை. அதற்குள்ளாக பாவம் காணப்பட்டபடினாலே தான், உள்ளான காரியங்களினாலேயே அந்த ராஜ்யம் விழுந்தது. அருமையானவர்களே, பாவத்தினாலே நாம் எதையும் சாதித்து விட முடியாது. ஒரு மனிதர் தேவனுடைய ஊழியரிடத்திலே தனது திருமண காரியமாக பேசினார். தான் ஒரு பெண்ணை விரும்புவதாக அவர் சொன்னபடியால் அந்த ஊழியர் அவரிடத்திலே, அவளிடம் உங்கள் திருமண காரியத்தை முறைப்படி தெரிவித்து விட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர், இல்லை, அவள் திருமணமானவள் என்று சொன்னாராம். உடனே அந்த ஊழியர் அவரிடத்திலே, நீங்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்யும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள், இது தேவனுக்கு பிரியமற்றது என்று கூறினார். அதை கேட்ட இளைஞர் ஊழியரிடத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா, நான் உங்களிடத்திலே ஒன்று கேட்க விரும்புகிறேன். அவள் முறைப்படி விவாகரத்து பெற்று வந்துவிட்டால் நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் இல்லையா? அதில் தவறு இல்லையே என்று கேட்டார். அதற்கு ஊழியர், அது தவறுதான். நீங்கள் சோதனைக்குட்பட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளையாகிய நீங்கள் இப்படிப்பட்ட பாவத்தை செய்வதன் மூலம் அவளை அடைய நினைப்பது தவறு. பாவத்தினாலே ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று கூறிய ஊழியர் தொடர்ந்து, இவ்வாறாக தவறான முறையிலே திருமண வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்த பலருடைய பாடுகளையும் மகிழ்ச்சியற்ற நிலைமையையும் எடுத்துக்காட்டி அந்த வாலிபனை எச்சரித்து அனுப்பினாராம். இந்த அநேகர் பாவத்தினாலே காரியங்களை பெற்றுவிட முடியும் என்று நினைக்கிறார்கள். இச்சை கற்பம் தரித்தவுடன் அது பாவத்தை பெற்றெடுக்கும். ஒரு சிறிய குழந்தை போன்ற இச்சை உலகத்திலே பாவத்தை கொண்டு வந்து விடுகிறது. பின்னர் இந்த பாவம் மரணத்தை கொடுத்து விடுகிறது. நாம் எதையுமே சிறிய பாவம் என்று எண்ணிவிட முடியாது. பிரியமானவர்களே, பாவமானது தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே பிரிவினையை கொண்டு வந்து விடுகிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாயிருப்பீர்கள் என்றால் இதை உணர்ந்திருப்பீர்கள். இந்த பாவத்திற்காக தேவன் உங்களை நியாயம் தீர்க்கிறவராயிருக்கிறார். இல்லாவிட்டால் உங்களை நீங்களே தண்டித்துக் கொள்வீர்கள். நாம் சற்று முன்னர் சிந்தித்த வாலிபன் அவ்வாறு ஊழியருடைய ஆலோசனையை பெற்றவுடன் தனது வீட்டிற்கு திரும்பினான். அவன் ஒரு பயபக்தியுள்ள மனிதன். அவன் சோதனையின் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருந்தபடியினாலே தான் இவ்விதமாக சிந்திக்க தள்ளப்பட்டான். இந்த வாலிபன் ஊழியரின் ஆலோசனையை பெற்ற சில வாரங்களுக்கு பின்னர் அந்த ஊழியரை திரும்பவும் காண வந்தான். ஐயா, நாங்கள் ஒரு முடிவிற்குள்ளே வந்துவிட்டோம் என்றான். எதுவும் தவறான முடிவை எடுத்து விட்டார்களோ என்று அச்சம் கொண்டவராக ஊழியர் அவனை பார்த்தார். அந்த வாலிபன் தொடர்ந்து என்ன சொன்னான் தெரியுமா? தேர்ந்து விட முடியாது என்பதை உணர்ந்து கொண்டோம். நாங்கள் அந்த எண்ணத்தையே விட்டுவிட்டோம். நாங்கள் இருவரும் ஒரு நாளிலே பரலோகிலே ஒன்றாக இருக்க தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்றே இப்பொழுது ஜெபிக்கிறேன் என்று கூறினாராம். பின்னர் அந்த வாலிபன் தான் வேலை பார்த்த இடத்திலே வேறொரு இடத்திற்கு மாறுதல் வாங்கிக் கொண்டு மற்றொரு பட்டணத்திற்கு சென்று விட்டான். அருமையான சகோதரனே, சகோதரியே, சோதனை வேளையிலே தேவனிடத்திலே வந்து அவருடைய ஆலோசனைக்காக காத்திருக்கும் பொழுது நாம் செல்ல வேண்டிய சரியான பாதையை அவரே நமக்கு காண்பிக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். மாம்சத்தில் அவசர முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும். அவரே ஏற்ற வேளையிலே அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான வழியை நமக்கு உண்டாக்குவார். இன்று அநேக சோதனைகள் நமக்கு காணப்படுகின்றன. அநேக தேவ பிள்ளைகளும் இவ்வாறு சொல்ல கேட்டிருக்கலாம், ஓ, சாத்தான் என்னை சோதித்து விட்டான் என்று சொல்லுவார்கள். அருமையானவர்களே, உங்களுடைய தீமையான சுபாவத்தோடு சோதனை இணைந்து விடாத வரை அதனாலே கற்பம் தரிக்க இயலாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சோதனை வரும்பொழுது உங்களுடைய உள்ளான பழைய மனிதனுடைய சுபாவம் அதோடு இணைந்து விட நீங்கள் இடமளித்து விட்டால் அது பாவத்தை பிறப்பித்துவிடும். அந்த பாவம் இறுதியிலே மரணத்தை பெற்றெடுத்துவிடும். நீங்கள் தேவனுடைய பிள்ளையானால் தேவனோடு உள்ள உங்கள் ஐக்கியத்தை அது முறித்துவிடும். அதுதான் மரணம். அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் பழைய மனிதனை வேத வசனத்தினாலே பரிசுத்த ஆவியால் எப்பொழுதும் வென்று கீழ்ப்படுத்தி வைக்க வேண்டும். அதற்கு உங்கள் ஆவிக்குரிய உள்ளான மனிதனிலே பலப்பட வேண்டியது அவசியம். இந்த உள்ளான மனிதன் எவ்வாறு பலப்படுவான்? வேதம் வாசித்து அவ்வப்பொழுது கர்த்தர் கூறும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜபிக்கும் பொழுதுதான் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைவான், பலனடைவான். அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் உள்ளான மனிதனுக்கு நன்கு ஆகாரம் கொடுத்து வளர்க்கிறீர்களா என்பதை குறித்து ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். அவ்வாறு நாம் ஜாக்கிரதையாக இல்லை என்றால் நமது பழக்க வழக்கங்களினாலே, நாம் வாசிக்கும் காரியங்களினாலே, நாம் பார்க்கும் காரியங்களினாலே நம்மை அறியாமலேயே உள்ளான மனிதனிலே தவறான ஆகாரம் கொடுத்து பாவத்திற்கு நேராய் வழிநடத்தப்பட்டு விடுவோம். ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோதனையிலே வெற்றி பெறுவதை குறித்த ஆலோசனை தேவையென்றால் எங்களுக்கு நீங்கள் கடிதம் எழுதலாம். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, யாக்கோபு அப்போஸ்தலன் மூலமாக எங்களுக்கு வரக்கூடிய சோதனையை குறித்து ஒருமுறை கூட எங்களை எச்சரித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு வரும் பாவ சோதனைகளினாலே நாங்கள் மற்றவர்களை குறை சொல்லாதபடி, எங்களுடைய சுய இச்சையினாலேயே நாங்கள் பாவத்திலே விழுந்து போகிறோம் என்பதை எங்களுக்கு உணர்த்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் யாராவது பாவ சோதனைகளினாலே சோதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், ஆண்டவரே, அவர்கள் உம்மை கிட்டி சேர்ந்து அந்த பாவத்திற்கு வேண்டாம் இல்லை என்று சொல்லக்கூடிய தைரியத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய வசனங்களினாலும் உம்முடைய வல்லமையினாலும் தங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்திக் கொள்ள உதவி செய்திருக்கும் வேத வாசிப்பு நேரங்களையும் ஜப நேரங்களையும் இழந்து போகாதபடி காத்துக்கொள்ளும் ஐயா. நல்ல கிறிஸ்தவ ஐக்கியத்தை தாரும். ஒருவருடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை குறித்து ஒருவர் கருத்துள்ளவர்களாய் இருக்கக்கூடிய நல்ல திருச்சபை ஐக்கியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக தனித்து சில கிராமங்களிலே சில குடும்பங்களிலே விடப்பட்டிருக்கிற விசுவாச சகோதர சகோதரிகளுக்காக இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் பாவ சோதனைகளை ஜெயிக்க நேரே அவர்களுக்கு நல்ல ஆலோசகராய் இருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, அவர்கள் கற்றுக்கொள்ளுகிற பாடங்களை மனதின் ஆழத்திலே வைத்து பிசாசானவனுடைய சோதனையை உடனடியாக இனம் கண்டுகொண்டு பழைய மனிதனுக்கு ஆண்டவரே அவர்கள் இடம் கூடாதபடி உம்மிலே பலப்பட நேரே கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் வசிக்கும் இடத்திலேயே ஒருவருடைய சாட்சி வாழ்க்கை குறித்து ஒருவர் கேள்வி கேட்கக்கூடிய நல்ல கிறிஸ்தவ ஐக்கியங்களை அவர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இணைந்து ஜெபிக்கிற அப்படிப்பட்ட விசுவாச குடும்பங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து நீரே அவர்களுக்கு உம்முடைய பலத்தையும் வல்லமையும் தாரும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்களோடு பேசும், எங்களை வழி நடத்தும், எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
0: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி வேத ஆராய்ச்சி TWR. Recording in progress.

புதைந்த எம்மை மீட்க விண்ணுலகில் இருந்து மண்ணுலகுக்கு வந்த இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் எல்சிஜிபிஎன் சார்பாக உங்களை வாழ்த்துகின்றோம். இந்த வாழ்வுதரும் வார்த்தைகள் அடங்கிய பாடல்கள் விசேஷமாக கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கும் கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்றும் இப்பாடல்கள் வெறுமெனவே உங்கள் இல்லங்களில் கேட்டு வாழ்வதற்காக அல்ல, மாறாக உங்கள் உள்ளங்களிலும் பாடி தேவனை துதிக்க இவ்வாழ்வுதரும் வார்த்தைகள் உங்கள் வாழ்வை மாற்றட்டும். நாம் இப்போது ஜெபிப்போம். வணக்கத்துக்குரிய எங்கள் நல்ல பிதாவே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஜீவ பாதைக்கு வழிகாட்டுகின்ற உம்முடைய வாழ்வுதரும் வார்த்தைகளாகிய இப்பாடல்கள் கேட்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் உம்முடைய வார்த்தையின்படி மாற்றி அருளும். எங்களுக்காக அல்ல கர்த்தாவே, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாக இப்பாடலை கேட்கும் எல்லோர் மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக. உம்முடைய வருகைக்காக காத்திருக்கும் நாங்கள் முடிவு பரியந்தமும் நிலை நின்று எமது ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டுமென்று இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் வேண்டி நிற்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: ਪਿਛਲੋ ਪਾਸਾ ਪਿਛਲੋ ਪਾਸਾ ਹੁਣ ਮਾਈਕ ਆਨ ਬਣਗਾ ਬਸ
1: ਰਿਕਾਰਡਿੰਗ ਇਨ ਪ੍ਰੋਗਰੈਸ
0: அருமையானுடைய எங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள், பெனியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கோயில் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கத்தோடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வித்து வழிநடத்துவாராக. கத்தோடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் ஒப்படைத்து கொண்டு இந்த வேளையிலும் நாங்கள் வார்த்தைகளுக்கு கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம், வழி நடத்துவார். அவர் பரிசுத்தாவியானவர் தாமே, அவர் கூட கொண்டு வர போகிற வார்த்தைகளுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பாஸ்டர் ஆமீன் நினைந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர். வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ்.
2: வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரம் படைத்த நசுனாகி இயேசுவே, இயேசுவை உயர்த்தி அவருடைய நாமத்தின் வல்லமை நிரப்பப்பட்ட ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமம் வாழ்த்தப்படுவதாக, இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. பசுத்த ஆவி விசுவாசிகளை வல்லமையினாலும் பலத்தினாலும் நிரப்புகிறார். தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் விசுவாச வாழ்க்கைக்கும் பசுத்த வாழ்க்கைக்கும் சபை அனைத்து சபையினுடைய விசுவாசிகளினுடைய வாழ்க்கைக்கும் நம்மை சத்தியத்தில் வழிநடத்த ஒரே ஒரு ஆவி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவர் பசுத்த ஆவினுடைய வல்லமையினாலும் பலத்தினாலும் நம்மை நிரப்புகிறார். பசுத்த ஆவினுடைய வல்லமையினால அவர் நிரப்புகிறார். ஒரு விசுவாச வாழ்க்கை என்பது பசுத்த ஆவினுடைய வல்லமை தேவை. அந்த பசுத்த ஆவி நம்மை வழிநடத்துகிறார். பசுத்த ஆவின் வல்லமை இல்லாதபடி நாம் பசுத்த வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஒரு மனிதன் சாட்சியாய் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி பசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, அப்போ பசுத்த ஆவி வரும்போது நாம் பலனடைகிறோம். அந்த பசுத்தாவி நமக்கு துணையாய் நிற்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை ஆதரிக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். அப்போ ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு பசுத்த ஆவி நமக்கு தேவைப்படுகிறார். விசுவாச வாழ்க்கையில் முன்னேற பசுத்த ஆவி நமக்கு தேவைப்படுகிறார். இந்த பசுத்த ஆவி நம்மை சகல சத்தியத்திலும் வழிநடத்துகிறார். அந்த பசுத்த ஆவினுடைய வழிநடத்தல் இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்பது உண்மை. பசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இவர் யார் என்றால் பிதாவினுடைய வாக்கு தத்தம் அருளப்பட்டவர். பிதாவினுடைய வாக்கு தத்துவம் என கருமையானவிலே இந்த பசுத்தாவி வந்தால்தான் நீ சாட்சியாக இருக்க முடியும். பசுத்தாவி உன்னோடு பசுத்தாவியோடு வாழ்ந்தால்தான் நீ பசுத்தமாய் இருக்க முடியும். பசுத்தாவி உன்னோடு கூட இருந்தால்தான் உன்னை பலப்படுத்துவார். பசுத்தாவி கூட இருந்தால்தான் உன்னை வல்லமையினால் நிரப்புவார். இந்த உலகத்தையும் உலகத்தை ஆளுகிற பிசாசையும் பிசாசின் அந்தகார சக்தியும் இருளின் அதிகாரத்தையும் எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு விசுவாசிக்கும் பசுத்த ஆவினுடைய உதவி தேவை, பசுத்த ஆவினுடைய பலன் தேவை, பசுத்த ஆவினுடைய வல்லமை தேவை. நம்மிடத்தில் பசுத்த ஆவி வந்த பிறகு அவர் நம்முடைய பலவீனங்களை நீக்குகிறார், பலனை கொடுக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாக. வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:49 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரில் இருங்கள் என்றார். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்போ இந்த பூமியில் இருக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வாக்கு தத்துவத்தை நமக்கு கொடுத்தார். இந்த வாக்கு தத்துவம் நமக்கு இயேசுவின் மூலமாக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தை பற்றி கொண்டவர்களாய் அவருடைய வழியில் நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உன்னதத்திலிருந்து வரும் பலனால தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள். அப்போ அவர்கள் காத்திருந்தார்கள் அந்த வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு, பசுத்த ஆவினுடைய வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு. அவர்கள் காத்திருந்தார்கள் பசுத்த ஆவினுடைய பலனை பெற்றுக் கொள்வதற்கு. அவர்கள் காத்திருந்தார்கள் பசுத்த ஆவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு. அவர்கள் காத்திருந்ததற்கு காரணம் கிறிஸ்து சொன்ன அந்த கத்தளைக்கு கீழ்ப்படினார்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட பசுத்த ஆவினுடைய வல்லமை நமக்கு தேவை என்றால், பசுத்த ஆவினுடைய உதவி நமக்கு தேவை என்றால், நம்முடைய வாழ்க்கையில நாம் கத்தருக்கு காத்திருக்க வேண்டும், அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வரவில்லை, ஒன்று கொண்டு போவதும் கிடையாது. ஆனால் பசுத்தாவி கொடுக்கிற வல்லமையினாலே நீ வாழ்கிற வாழ்க்கையை பசுத்தமாய் வாழும்போது ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற இந்த விலையேற பெற்ற இரத்தத்தின் வல்லமை வெளியேற பெற்ற பசுத்த ஆவியின் வல்லமை இது நம்மை ஆட்கொள்ளும் பொழுது அவர் நம்மை காப்பாற்றுகிறார், ஆதரிக்கிறார், போதிக்கிறார், குணமாக்குகிறார். ஆகவே உன்னதத்தில் இருந்து வருகின்ற அந்த பசுத்தாவி நம்மை பலத்தினாலே நிரப்புகிறார். அதுவரையிலும் காத்திருங்கள் என்று சொன்ன கர்த்தர், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது போல நாமும் கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்களுடைய அவருடைய ஆவினாலே உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படுவோம். அப்போ உன்னதத்தில் வருகிறவர் பலனால நம்மை தரிக்கிறார், பலனால நிரப்புகிறார். அதற்காக நாம் காத்திருக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும். அப்போ உள்ளான மனிதன் பலனடைய வேண்டும். உள்ளான மனிதன் பலனடைந்தால் ஒழிய அந்த உள்ளான மனிதன் தான் அந்த ஆத்துமா. அந்த ஆத்துமா கரையில்லாதபடி தேவ சமூகத்தில் காணும்படி, கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமா இருக்கும்படி, தேவ சன்னதியில் காணும் பண்ணும்படி ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று பவுல் எழுதியிருக்கிற வசனத்தின், பேதுரு எழுதியிருக்கிற வசனத்தின்படி நாம் கரையற்றவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். பாவம் இல்லாதவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். குற்றமற்றவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். ஆண்டவருக்கு விரோதம் உள்ள சாட்சி வாழ்கிற வாழ்க்கையாய் இருக்கக்கூடாது. உத்தமம் பசுத்தமும் வாழ்கிற சாட்சியாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், தீவன் உள்ள தேவன். கர்த்தருடைய ஆவி வல்லமுள்ள ஆவி, மாறாத ஆவி, ஜீவிக்கிற ஆவி, ஜீவனுள்ள ஆவி. அந்த ஆவியினுடைய வழிநடத்தில் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிற ஆவி. சத்தியத்தினாலும் பசுத்தாவினுடைய வல்லமையினாலும் அவருடைய வார்த்தை என்னும் வல்லமையினாலே நம்மை நிரப்புகிறார். உள்ளான மனிதன் கேள்வி என்னவென்றால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனை நிரப்பப்படும் பொழுது உண்மையாகவே உன்னுடைய ஆவி, உன்னுடைய உள்ளான மனிதன் பலப்படுகிறதா, வல்லமையினால் நிரப்பப்படுகிறதா? யோசியுங்கள், சிந்தியுங்கள். கர்த்தர் கிருபை தருவார். 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும். அப்போ அந்த பயம் என்பது பிசாசு நம்மோடு கூட இருக்கும்போது, பிசாசினுடைய காரியத்தில் நாம் கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்கும் போது, இயேசு அல்லாத ஜீவியம், சத்தியத்தில் வாழாத ஜீவியம், இயேசுவை அறியாத ஒரு ஜீவியம், அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஜீவியம், இப்படி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை விட்டு தூரமாய் வாழ்ந்தோம், ஆண்டவரை விட்டு பிரிந்து வாழ்ந்தோம். ஆண்டவருடைய சத்தியத்திற்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்காமல் வாழ்ந்தோம். இந்த உலகத்திற்கு ஒத்து போகிறவர்களாய் வாழ்ந்தோம். இந்த உலகத்திற்கு காம்ப்ரமைஸ் பண்ணினவர்களாய் வாழ்ந்தோம். இந்த உலகத்தினுடைய பாவங்களை பின்தொடரும், அந்த பாவங்கள் நம்மை தொடரும். இந்த உலகத்தினுடைய பாவங்கள் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தது, குற்றங்கள் அடிமைப்படுத்தி கொண்டிருந்தது. ஆவி ஆத்துமா சரையிறம் கரைப்பட்டிருந்தது. சுத்திகப்பட, பசுத்தமாக்கப்பட நம்முடைய வாழ்க்கையில் அந்த அசுத்தாவி எப்போது நம்முடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தானோ அப்போது கூடவே நமக்கு எல்லோருக்கும் பயம் இருந்தது. இந்த பயம் ஒவ்வொரு மனிதனையும் ஆட்கொண்டது. ஆனால் பசுத்தாவி வரும் பொழுது அவர் நமக்கு பயப்படுகிற ஆவியை கொடாமல் பெலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பெலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் வல்லமுள்ள நாமம், மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம், ஜீவனுள்ள நாமம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன கருமையானவிலே, நாம் பசுத்தாவினுடைய பலனை பெற்று அன்பு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இந்த ஆவி தெளிந்த புத்தி உள்ள ஆவியாய் இருக்க கர்த்தர் கிருபை தருகிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எனக்கு அருமையானவிலே, நம்முடைய வாழ்க்கையிலே தெளிந்த புத்தி அடைய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவி தேவை. கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே வாழ வேண்டும் என்றால், வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். குமாரனை அனுப்பி நம்மை நேசிக்க அவர் இந்த உலகத்தில் குமாரனை அனுப்பினார். அந்த குமாரன் மூலமாக பிதாவினுடைய அன்பை ருசித்து பார்க்க கிருபை தந்தார். இந்த அன்பில் வளர வேண்டும். அவருடைய அன்பு மாறாத அன்பு, அவருடைய அன்பு நீங்காத அன்பு, விலையேறப்பட்ட அன்பு, ஒவ்வொரு மனிதனுக்கும் கிருபையாய் அருளப்பட்ட அன்பு. இந்த அன்புக்குள் வளரவும் வாழவும் கர்த்தர் கிருபை தருவாராக. ஆகவே தெளிந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய ஆவிக்கு காத்திருக்கிறோமா? காத்திருந்த பிறகு அவருடைய வல்லமையை பெற்ற பிறகு உள்ளான மனிதனில் பலனடைகிறோமா? கேள்விக்குறிகள். தெளிந்த புத்தி உள்ள ஆவி உனக்குள்ளே இருக்கிறதா? அந்த ஆவிக்கு முதலிடம் கொடுக்கிறாயா? அந்த ஆவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார், நம்மை ஆளுகை செய்ய வரப்போகிறார். ஆகவே இந்த பரிசுத்த ஆவி இந்த மூன்று பாயிண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். நடைமுறையில் இருக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அடுத்ததாக பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை. இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். நமக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்தார், நமக்காக வந்தார். யார் அதை மறக்க முடியாது? நமக்காக வந்தார், நமக்காக வாழ்ந்தார். இதுதான் மிக முக்கியமான நம்முடைய வாழ்க்கையில சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். நமக்காக இந்த உலகத்தில் வந்தார், நம்மை ஆளுகை செய்ய இந்த உலகத்தில் வந்தார். அவருடைய நாமம் உனக்கு எனக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்ட நாம் அடிக்கடி சொல்லுகிறது ஒன்று, வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷருக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேற நாமம் கொடுக்கவில்லை. இந்த ஒரே ஒரு நாமத்தின் மூலமாய்த்தான் ரட்சிப்பு. ஒரே ஒரு இயேசுவின் நாமத்தின் மூலமாய்த்தான் மீட்பு. இந்த இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறவன் அவருடைய பிள்ளையாய் மாறுகிறான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கிறவன் மனமாறுகிறான். இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறவன் பாவ அடிமைதனத்திலிருந்து விடுதலை பெறுகிறான். இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறவன் அதை பின்பற்றுகிறவன் தன் வாழ்க்கையில் எந்த சோதனைகள் வந்தாலும் மேற்கொள்ளுவதற்கு இயேசுவையே நம்பி வாழ்கிற வாழ்க்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கை கடந்து செல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர். அவருடைய நாமத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, அப்போ இந்த பூமியில், இந்த உலகத்தில் எத்தனை பூமிகள் படைக்கப்பட்டிருக்கிறதோ, எத்தனை ஜனங்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்களோ, அத்தனை பேர்களுக்கும் நாமங்களுக்கும் மேலான நாமம், உயர்த்தப்பட்ட நாமம் இயேசுவின் நாமத்தில். இங்க தான் அதிகமான ரகசியம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழுடைய முழங்கால் யாவும் முழங்கும் படிக்கும். இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழுடையோர் முழங்கால் யாவும் முழங்கும்படி. அப்போ வானோர் என்றால் வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறதோ, எத்தனை கிரகங்கள் இருக்கிறதோ, அவைகள் எத்தனை உயிர்கள் வாழ்கிறதோ, அந்த வானோர், அந்த வானத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவளுடைய முழங்கால் யாவும் முழங்கப்பட வேண்டும். பூதலத்தோ இந்த பூமியின் கடைசி பரியந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த பூலோகத்தில் இருக்கிற யாவரும், மிருகமோ பறவைகளோ மனிதர்களோ ஆண் பெண் இவர்களோ அல்லது யாராய் இருந்தாலும் முழங்கால் யாவும் முழங்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, பூமியின் கீழோடைய, பூமியின் கீழே இருக்கிறவர்கள், நமக்கு அறிந்ததோ அறியாததோ இவைகளை சிந்தித்து பார்க்கும் போது பூமியின் கீழே யார் இருக்கிறார்கள்? அருமையானவளே, அது ஆண்டவருக்குத்தான் தெரியும். பூமியின் கீழோ இருக்கிறவர்கள் யாவருடைய முழங்கால்களும் முழங்கப்பட வேண்டும். எதையும் ஆண்டவர் இட்டு கொடுக்கவில்லை, எல்லாம் முழங்கால்கள் முழங்கப்பட வேண்டும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு. அப்போ எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிட வேண்டும். இதுதான் வேத வசனத்தினுடைய ரகசியம். வேதம் நமக்கு போதிக்கிறது எல்லா நாவுகளும், அது பறவை நாவுகளோ மிருகங்களின் நாவுகளோ, சின்ன பூச்சிலிருந்து பெரிய பூச்சி வரையிலும், காட்டில் வாழுகிற எந்தெந்த மிருகங்களினுடைய நாவோ, பூமிக்கு மேலே இருக்கிற மனிதர்களுடைய நாவோ, எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிட வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை, அந்த வல்லமை பெற்றவர்களாய். இதுதான் முழங்கால் படியிட வேண்டும், நாவுகள் யாவும் அறிக்கையிட வேண்டும். கிறிஸ்து என்னும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்திருக்கின்ற இந்த முக்கியமான பகுதி என்னவென்றால், நாவு அறிக்கையிட வேண்டும். முழங்கால் முழங்கப்பட வேண்டும். இந்த இயேசுவின் நாமம் எவ்வளவு பெரிய உயர்த்தப்பட்ட நாமம் என்பதை இந்த பிலிப்பியர் 2:9, 10:11, 11 விதமாக சொல்லுகிறது. இந்த நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த நாமத்தினாலே சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த நாமத்தை விசுவாசித்தவர்கள், இந்த நாமத்தை நேசித்தவர்கள் ஜெபத்திலும் வேத வசனத்திலும் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 3:6 ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. அந்த அற்புதம் எவ்விதமாக நடைபெறுகிறது என்றால், ஒரு முடவன் தேவனுடைய ஆலயத்தினுடைய வாசலில் உட்கார்ந்து பிச்சை எடுப்பது வழக்கம். தினந்தோறும் பிச்சை தேவனுடைய ஆலயத்தின் அருகே வந்து பிச்சை எடுப்பது வழக்கம். இந்த இடத்துல ஒரு ஜெப கூடுகையில் இவன் அங்க வந்து உட்கார்ந்திருந்தான். எல்லா விசுவாசிகளும் பிரசங்கம் பண்ண போகிற, புதியதாய் வரப்போகிற பேதுரு யோவானும் இவர்களுக்கு முன்னதாக முன்சாட்சியாய் அவன் அங்கு அமர்ந்திருந்ததை பார்க்க. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் மாறாத நாம், அவருடைய நாமம் வல்லமுள்ள நாம், அவர் போதுமான நாமத்தை உடையவர். அவருடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட கிருபை தருகிறார். இவர்கள் வரும் பொழுது அவன் பிச்சை எடுக்கிறான். என்னை உற்றுப்பார் என்று சொல்லும் போது உற்று பார்த்தான். ஏதாயிலும் கொடுப்பார்களா என்று எதிர்பார்த்தான். அவள் சொல்லுகின்ற வார்த்தை வேத வசனத்தில் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 3:6, அப்போது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்த நடை என்று சொல்லி அவனுடைய கையை பிடித்து தூக்கி விடுகிறார். அவன் குதித்தான், எழுந்தான், குதித்தான், தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் பெற்ற அற்புதம் என்னவென்றால், தாயின் வயிற்றிலிருந்து முடவனாய் பிறந்தவன். இங்கு
1: இயேசுவின் நாமத்தினால் இந்த உலகத்தில் இருக்கிற நீ எதிர்பார்க்கிற பணமும், நீ எதிர்பார்க்கிற பொருளோ, எதிர்பார்க்கிற பொண்ணோ, எதிர்பார்க்கிற வெள்ளியோ, இவைகள் ஒன்றோ என்னிடத்தில் இல்லை. என்னிடத்தில் ஒன்று விலையேற பெற்றது ஒன்று, என்னிடத்தில் உயர்த்தப்பட்டது ஒன்று, என்னிடத்தில் மகிமை நிறைந்த ஒன்று, என்னிடத்தில் வல்லமை உள்ள ஒரு ஒன்று உண்டு. அதுதான் நெசுனாகிய இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தை அவன் விசுவாசிப்பதற்காகவே அந்த இடத்தில் கடந்து
2: நாமத்தின் மூலமாக அற்புதங்கள் நடக்கப்பட வேண்டும் என்று கர்த்தரும் விரும்பினார், சீஷர்களும் விரும்பினார்கள். முடவனுக்கு தெரியாது, பிச்சை எடுத்தால் போதும், என் வாழ்க்கைக்கு பணம் கொடுத்தால் போதும். அவன் வேற எதையும் சிந்திக்கவில்லை. நான் சுகமடைய வேண்டும், நான் நடக்க வேண்டும், சொந்த காலில் நிற்க வேண்டும், சொந்த கையில் நான் வேலை செய்து சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், என்னை காப்பாற்ற வேண்டும். வேலா இருந்த போதிலும் அவன் பிச்சை எடுப்பது தன் வாழ்க்கைக்காக. ஆனால் அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார் என்றால் அவனுடைய நினைவுகள் வேற. அவனுடைய நினைவுகள் என்ன? வருகிற புதியவர்கள் எனக்கு பிச்சை கொடுத்தால் போதும் என்ற மனதோடு இருந்தான். ஆண்டவருடைய சித்தம் என்ன? அவன் இந்த இடத்தில் இருக்கக்கூடாது, உள்ளே வர வேண்டும், உள்ளே வந்து என்னை ஆராதிக்க வேண்டும், உள்ளே வந்து என்னை தொழுது கொள்ள வேண்டும், உள்ளே வந்து என்னை பின்பற்ற வேண்டும். எங்கே உள்ளே வர வேண்டும்? தேவனுடைய ஆலயத்துக்குள் வர வேண்டும். ஆமாம் பிரியமானவிலே, கர்த்தர் எத்தனையோ அற்புதங்களை நமக்கு செய்திருக்கிறார், குடும்பத்தில் செய்திருக்கிறார், பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறார், வேலை மீது செய்திருக்கிறார், பணத்தில் செய்திருக்கிறார், உற்றார் உறவினோடு நீ சேர்ந்து வாழும்போது அங்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார், அவருடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் ஆலயத்திற்கு வெளியே இருக்கிறோமா இல்லது ஆலயத்துக்குள் இருக்கிறோம்? ஆலயத்திற்குள் வெளியே இருந்தால் ஆவி ஆத்மா சரீரம் முடவனை போல முடங்கி இருக்கும். ஆனால் எழுந்து குதித்து கிறிஸ்துவை பற்றி கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசித்தது போல நானும் என் வீட்டாரும் ஆண்டவரே சேவிப்போம் என்று ஓய்வு நாளுக்கு கனத்தை கொடுத்து ஓய்வு நாளில் அவருடைய வார்த்தை எடுத்து அவருடைய வார்த்தையினால பலப்படுத்துகிற ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதுதான் தேவை நம்முடைய வாழ்க்கைக்கு. நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து என்னும் கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகி இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். பசுத்த ஆவி விசுவாசிகளை வல்லமையினாலும் பலத்தினாலும் நிரப்புகிறார் என்ற தலைப்பிலும், இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் வல்லமை என்ற தலைப்பிலும், ஆண்டவரே இவைகளை உங்கள் மத்திய உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில பேசுவதற்கு கிருபை கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்க போகிறவர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அளவிதாதபடி ஆசீர்வாதம் பெற கிருபைத்தார். உம்முடைய சுவிசேஷத்தின் வல்லமை, வார்த்தையின் வல்லமை, அக்னியின் வல்லமை, பசுத்தாவினுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதால் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்தாவினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ரிஸ்லோடையா.

0: Praise Lord, Pastor.
1: Praise Lord, brother. முடிச்சிட்டங்க.
0: ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய கரத்திலே உபயோகிப்போம். கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாவுகள் யாவும் முடங்கும், முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் கர்த்தரே தேவன் என்று அறிவிக்கும். ஆமீன். கர்த்தருடைய கரத்திலே உபயோகிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் இணைவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நன்றிகளை வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். அருமையானவர்களை இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அண்டனிசிலே மன்னிக்க வேண்டும். பாஸ்டர் போலூயிஸ் கரன் அவர்கள் பெனியல் திருச்சபை சார்பாக இணைந்தார். கர்த்தர் தாமே அவருடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் அவரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். சபையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் திரும்பமாக அடுத்த வாரத்திலே திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுவோம், வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். நேரடி ஒலிபரப்பு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். ஊழியர் சுவிசேஷ ரெட் விண்வானர் அவர்கள் இணைவார். பிரிசலோட்டையா. ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ப்ளீஸ் லோட் ஐயா,
2: ப்ளீஸ் லோட் ஐயா, சொல்லுங்க ஐயா.
0: ஜூமில் ஜாயின் பண்ணுங்க ஐயா.
2: ஆ, டக்கன்னு ஜாயின் பண்ணுறோம். ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம்.
0: ஓகே,
2: ஓகே, தேங்க்.
0: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போலூயிஸ் கரன் அவர்கள் இணைந்தார். பெரியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவேல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சுசேஷரேப்பின் மாணவர்கள் இணைகிறார் வேத பாடத்தோடு. அவரையும் வரவேற்போம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். என்ற ஊழியரை வரவேற்போம். அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். ஆமீன். ஊழியர் இணைகிறார். கர்த்தர் தாமே அவர் கூட வழி நடத்துவாராக. ஆமீன். டொரண்டோ நேரம் 11:45. இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் இணைகிறார். இணைந்திருக்கிற தேவ ஊழியரை வரவேற்போம். அவருடைய கரத்தில் ஒப்புவிப்போம்.
3: Recording in progress.
0: Praise Lord, ஐயா.
2: Praise Lord, ஐயா. Praise Lord.
0: ஆமீன். இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். வேத பாடத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக.
2: அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாள் ஆண்டவரே, நீர் தாமே இந்த நாட்களில் அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உங்களுடைய கருத்துக்களை சகலவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஆமேன், ஆமேன். நன்றி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சங்கம் இணையதளத்தின் ஊடாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் நாங்கள் நேற்றைய நாட்களிலே நாங்கள் சில காரியங்களை இந்த நாட்களில் வேதத்திலிருந்து பார்த்தோம். அதாவது பேதுருனுடைய பிரசங்கத்தின் மூலமாய் அங்கே ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அந்த அபிஷேகத்தின் மூலமாய் புறஜாதிகளுக்குள்ளே தேவனுடைய மகிமை விளங்கினது என்பதை கொடுத்து இந்த நாட்களை தொடர்ந்து 5 பகுதிகளை இந்த நாட்களை நாங்கள் நேற்றைய கடந்த கிழமையில இந்த நாட்களை பார்த்தோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானவருடைய தன்மை என்ன? பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே ஒரு மனுஷனுக்குள்ளே கிரியைகள் நடப்பிக்கிறவர்களிலே என்னென்ன காரியத்தை செய்வார் என்பதை குறித்து இந்த நாட்களே வேதத்திலிருந்து சற்று இந்த நாட்களே ஆராய்ந்து பார்ப்போம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2:4 வசனத்தை வாசிப்போமா இருந்தால், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே ஒவ்வொரு பாசையிலே இந்த நாட்களிலே பேச தொடங்கினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். வானத்தின் கீழே கீழிருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் அங்கு என்ன செய்தார்களாம், கூடி வந்து தங்கள் தங்கள் பாசையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்கும்படி கேட்டபடியினால் கலக்கம் அடைந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. எல்லாரும் ஒருமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கல்லேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாசைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோம், இது எப்படி என்று சொல்லி இந்த நாட்கள்லேயே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்போ பாருங்கள், பர்த்தியரும் மேதரும் எலாமித்தரும் மொசபத்தேனியாவும் யூதேயா கப்பதோகியா பொந்து ஆசியா பிரகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தருடைய சீரேனே பட்டணத்திலே சுற்றியிருக்கிற லிபியாவில் இந்த திசைகளிலே குடியிருக்கிற இங்கே சஞ்சரிக்கிற ரோமர் யூதர்கள் யூதர் மார்க்கத்தார் அவர்களும் கிரேக்கரும் அரமியரும் நாங்கள் நம்முடைய பாசையிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை பேச கேட்டோம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகள், இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், இந்த பரிசுத்த ஆவியானவருடைய தன்மை என்ன, அதாவது அவருடைய அபிஷேகத்தினுடைய தன்மை, அதாவது த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அதாவது அதனுடைய அனாயிண்டிங் எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறது, அதை என்ன செய்யும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் வேதத்திலிருந்து இந்த நாட்களை பார்க்க போகிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இந்த இடத்திலே நாங்கள் இந்த அப்போஸ்தலர் 2:4 இந்த நாட்களிலே பார்த்த வேளையிலே அவர்கள் அங்கே வேதம் சொல்லுகிறது தங்களுக்கு தங்களுக்கு தந்தரலின பாசையின்படி பேசினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அதை கேட்ட பக்தி உள்ள யூதர்கள் அந்த இடத்திலே வந்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த சத்தம் உண்டான இடத்திலே இருந்து பாருங்கள், திரளான ஜனங்கள் கூடி வந்து எல்லாரும் பிரமித்தார்கள் சொல்லி பார்க்கணும். அதுக்கு அந்த இடத்திலே பாருங்கள், முதலாவது பாருங்கள், எத்தனை பேர் அந்த இடத்துல இருந்தா எவ்வளவு பாசக்காரர் இருந்தார் சொன்னால், அதாவது பார்த்தரும் மேதியர் 2, எலோமித்தியர் 3, மொசபத்தோனியர் 4, யூதேயர் 5, கப்பதோனியர் 6, பொந்து 7, ஆசியா 8, பிரிகியா 9, பம்பிலியா 10, எகிப்து 11, சீரியோனோ 12, லிபியா 13. பாருங்கள், இந்த நாட்களே அங்கே சஞ்சரிக்கிற ரோமாவுடியரும் 14, யூத மார்க்கத்தார் இந்த நாட்களே 15, கிரேக்க தேசர்கள் அராமியர் 16-17 பேர் பாருங்கள், இந்த நாட்களே 17 பாசைக்காரர்கள் இந்த அந்த இடத்திலே சம்பவித்தார்கள், காரியத்தை இந்த நாட்களை உணர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பரிசுத்தாவினுடைய வல்லமை இந்த நாட்களில் வருகிற வேளையிலே ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு அசைவு உண்டாகிறது மட்டுமல்ல, அது அந்த இடத்திலே அவர்கள் கூடி இருந்து செயல்படுகிற வேளையிலே அந்த இடத்திலே இருக்கிற வேறு பாசைக்காரர்களையும் அசைக்கும் என்பதுதான் இன்றைக்கு சொல்லக்கூடிய காரியமா இருக்காரு கத்தோலிக்கிறவர். யோவேல் 2:28 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே அங்கே நடந்து கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்திலும் இன்னும் ஒரு அசைவை இந்த நாட்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இந்த வானத்தையும் பூமியும் நான், அதாவது இன்னும் ஒரு தரம் அசைய பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆவியானுடைய அபிஷேகத்தினால் இந்த நாட்களில் அங்கே அசைய போகிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற கத்துடைய பிள்ளைகளே, இந்த பூமி அழிவதற்கு முன்பாக ஒரு பெரியொரு அறுவடையை, பெரியொரு ஆவியானவருடைய அபிஷேகத்தை இந்த உலகம் இந்த நாட்களில் சந்திக்க போகிறது. எப்படி பெந்தகோஸ்தினாலே 120 இந்த நாட்களில் அங்கே தியானித்துக் கொண்டிருந்தார்களோ ஒருமித்து இருந்தார்களோ, அதே விதமாக இன்றைக்கும் இந்த பாருங்கள், இந்த நாட்களோட ஜனக்கூட்ட ஜனங்களை இந்த நாட்களை தேவன் எழுப்பி தேசங்களிலே பட்டணங்களிலே நகரங்களிலே தீவுகளிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளை அசவை உண்டு பண்ணுவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்ப நாங்கள் நினைக்கிறோம் பரிசுத்தாவேன் சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு சாதாரண காரியம் உண்டு, அப்படி அல்ல. வேதமே தெளிவாக சொல்லுகிறது, நாங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் எது பேசினாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாய் நாங்கள் பேசுகிற வழியிலே இம்மையிலும் மறுமையிலும் அந்த காரியம் மன்னிக்கப்படாதாம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுதான் அந்த தன்மை. இங்கே பாருங்கள், இந்த நாட்கள் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியார் தங்களுக்கு தந்தரளின வரத்தின்படியே ஒவ்வொரு பாசைகளிலே பேச தொடங்கினார்கள். அப்ப அந்நிய பாசைகளிலே பேசுதல் அல்லது இந்த நாட்களிலே குளோசெலியா என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அதாவது கிரேக்க மொழியில சொல்லப்படுகிறது, அதாவது குளோஸ்லியா என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது லாலோ என்பதிலே இருந்து இந்த நாட்களை வந்த அந்த வார்த்தையாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், என்பது பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானம் பெற்றதற்கு ஒரு அடையாளம் என்று புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்தவர்கள் நினைத்தார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய தன்மை எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், அது நாங்கள் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டது என்பதற்கு ஒரு ஷடோவாக இந்த இடத்திலே இருக்கிறதை அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத் தருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். எப்படி என்று சொல்லி சொன்னால், அப்போஸ்தலர் 2:4 இந்த நாட்களை வாசித்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 10 இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். 10:45 இருந்து நாங்கள் வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், இந்த வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவர்கள் பற்பல பாசைகளை பேசுகிறதை தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட இருந்து வந்த விருத்ததேசனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்தாவினுடைய வரம் புறஜாதிகள் மேல் பொழிந்திருப்பதை குறித்து இந்த நாட்களே பிரமித்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது மட்டுமல்ல, அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகலும் தண்ணீரை விலக்கலாகாது என்று சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்தாராம், கர்த்தருடைய நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுத்தாராம் சொல்லி இங்கே பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்படி ஆனால் இந்த ஆவியானவருடைய அபிஷேகம் எப்படியாக பொழிகிறது என்று சொல்லி சொன்னா, இன்றைக்கு மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிற வார்த்தையின்படி பார்க்கிற வேளையிலே, ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே வருகிற வேளையிலே அங்கே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்கள் ஞானஸ்நானம் எடுத்தத நீதியை நிறைவேற்றினதற்கு பின்பாக அங்கே சொல்லப்படுகிற சாட்சி என்ன என்று சொல்லி சொன்னால், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று சர்வ வல்லமுள்ள பிதாவானவர் தன் குமாரனை குறித்து இந்த நாட்களை சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இது ஒரு உண்மையான சாட்சியாக அந்த நாட்கள் இருக்கிறது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம், இந்த ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களுக்கு தடையாயிருந்த காரியம் தேவனுடைய நீதி நிறைவேற்றப்படாமல் இந்த நாட்களில் இருந்ததை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அதனாலதான் பேதுரு சொல்லுகிறார், இவர்கள் கட்டாயம் ஞானஸ்தானம் எடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த ஞானஸ்தானத்தை பாருங்கள் ஏன்னு சொன்னால், ஒரு குறைவாக அந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இன்னைக்கு முதலாவதாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், ஞானஸ்நானம் என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக திருச்சபைகளிலே அநேகருக்கு இந்த நாட்கள் இந்த காரியங்கள் விளங்கிக் கொள்வதில்லை. ஏனென்றால் சிலர் நினைக்கிறார்கள், ஏதோ தண்ணீரில் போய் இந்த நாட்களை அப்படியே முங்கி எழும்பினோன்னு இந்த நாட்களை அது காணும், ஏதோ நாங்கள் கழுவப்பட்டு போட்டோம் என்று சொல்லி இந்த நாட்களை நினைக்கிறோம், அல்லது இந்த நாட்களில் ஏதோ சடங்காச்சாரத்துக்காக அப்படியாக செய்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ரோமருடைய ஆட்சி காலத்திலே பாருங்கள் அருமை பிள்ளைகளே, இந்த ரோமன் கேத்தலிக் என்று சொல்லப்படுகிற அந்த, அதாவது அவர்கள் மூலமா இந்த காரியங்கள் அங்கே வெளிப்பட்டதை பார்க்கிறோம். அந்த காலங்களிலே அவர்கள் உருவாக்கினது பாருங்கள். ஆனால் இன்றைய பாருங்கள், அந்த காலகட்டத்திலே தான் அவர்கள் இந்த நாட்களில் என்ன செய்தார்கள், தெளிப்பு ஞானஸ்தானம் என்று சொல்லி காரியத்தை கொண்டு வந்தார். தெளிப்பு ஞானஸ்தானம் என்றால், ஒரு பிறந்த குழந்தை, அருமையான அன்பு பிள்ளைகளே, கிட்டத்தட்ட 2 மாசமோ 3 மாசமோ அந்த மாச கணக்கிலே பார்க்கிறவர்களே, அந்த பிள்ளைக்கு என்ன செய்வார்கள் சொன்னால், பெற்றோர்கள் கொண்டு போய் இந்த நாட்களிலே அவர்களுக்கு ஒரு, அதாவது தொட்டம்மா தொட்டையான்னு சொல்லுவார்கள் தமிழ்ல சொல்லுகிற காரியம், இன்னொரு பெற்றோரை இந்த நாட்களில் அவர்களுக்கு அங்கே அவர்களை இந்த நாட்கள் என்ன செய்வார், அவருடைய கரத்திலே கொடுத்து அங்கே ஆலயத்தில் சுவாமி என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், அந்த சாம்பிராணியை காட்டி இந்த நாட்களிலே தண்ணீர்ல கையில் உள்ள தண்ணீரை தெளித்து இந்த நாட்களில் என்ன செய்வார், அப்படியே ஞானஸ்தானம் கொடுத்து விட்டாச்சுன்னு சொல்லி இந்த நாட்கள் அது அவர்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கு. மறுமையான கத்துடைய பிள்ளைகளே, அது அல்ல, என் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தெளிப்பு ஞானத்தை குறித்து சொல்லவும் இல்லை, தெளிப்பு ஞானத்தை எடுத்ததும் அந்த இடத்திலே இல்லை. முழுக்கு ஞானஸ்தான் நாளைக்கு நமக்கு முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் தெளிப்பு ஞானஸ்தினான் ஞானஸ்தானத்தின் மூலமாய் நம்முடைய அக்கிரமங்களோ நம்முடைய பாவங்களோ நம்முடைய காரியங்களோ மன்னிக்கப்படாது என்பதை நீங்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள காரியத்தை பார்க்கிற வேலையில அவங்க நினைச்சாங்க, நான் என்ன பாவத்தை செய்தாலும், இன்றைக்கு யாரு தாவிதா இருக்கலாம் சாலமோனா இருக்கலாம், உடனே என்ன செய்கிறார்கள், கொம்பும் விரிவுளம்பும் உள்ள காளை எருதுகளை கொண்டு வந்து இந்த நாட்களில் செய்கிறார்கள், அந்த இடத்திலே தேவனுடைய சமூகத்திலே பயிரிடுகிறார்கள்.

அதாவது அந்த காளை எப்படியாக இருக்க வேண்டும், மற்ற பெண் மாடுகளோடு சேரக்கூடாதபடி அதுகளை தடையாக அந்த நாட்களை வைத்து இந்த நாட்களை தனியாக வளர்த்து அந்த காளை இந்த நாட்களை எப்படியாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் மூர்க்கம் கொண்டதாக இந்த நாட்களை இருக்கும் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறார் மனக்கத்துடைய பிள்ளைகள். அந்த காளை அந்த அதாவது அவுட்டு விட்டு அந்த காளை அப்படியே இருக்கிற ஜனக்கூட்டத்தை அழிக்கிற அளவுக்கு இந்த நாட்களை அப்படியே அந்த முரட்டாட்டமாக இந்த நாட்களை இருக்கும். அந்த காளைகளைத்தான் இந்த நாட்களை என்ன செய்வார்கள் சொன்னால் கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களை பலியிடுவார்கள். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை இருந்து சொல்லப்படுது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட அந்த காளைகளை கொண்டு வந்து பலியிடுற வேளையிலே அது தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி இந்த நாட்களில் அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் அதிலே திருப்தி அடைவார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நறுங்குண்ட அதாவது பலிகளை தேவன் அங்கே ஏற்றுக்கொள்வதில்லை. இதுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காளையினுடைய அடிப்படையிலே பார்க்கிற வேளையிலே அவர் அங்கே நமக்காக அடிக்கப்பட்டார். ஆனால் அவர் வேதம் சொல்றது அவரை பழுதற்றவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது, மாசு இல்லாதவர் என்று சொல்லி சொல்லுவார். ஏன் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவருடைய சரீரத்திலே எந்த விதமான காரியங்களும் இல்லை. அது மட்டுமல்ல, நீங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அங்கே பலியிடப்படுகிற வேளையில நீங்க ரொம்ப கவனியுங்கள், சிலுவை மரணத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுக்கிறார். சிலுவை மரணத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்ததற்கு பின்பாக ஒரு சம்பவம் நடக்கிறது என்னவென்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் தான் ஆண்டவரை போட்டு அங்கே பலியாக இந்த நாட்களில் அந்த போர் சேவகர்கள் இந்த வாரணாலயம் அடித்து இந்த நாட்களில் எல்லா காரியத்தையும் செய்கிறார்கள். ஆனால் பாருங்கள் ஒரு சம்பவம் பாருங்கள் என்னவென்றால், கடைசியாக வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அந்த சிலுவையிலே மரித்தவர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்பாக அவர்களுடைய மூட்டு எலும்புகள் உடைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் அந்த ஜீவன் போவாதான், அந்த ஜீவன் போகாமல் இழுத்து கொண்டே இருக்கும். அப்படியானால் அந்த மூட்டு கால் மூட்டு எலும்புகள் கை மூட்டு எலும்புகளை உடைத்து விட்டார்கள் சொல்லி சொன்னால் உடனே என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால் அவருடைய அந்த உயிர் இந்த நாட்களில் அப்படியே போகுவதற்கு இலகுவாக இந்த நாட்களில் இருக்குமா என்று சொல்லி பார்ப்போம். ஆனா அதே விதமாகத்தான் இன்றைக்கு பாருங்கள், அந்த போர்ச்சுவர்கள் ஆண்டவர் மறித்து விட்டாரோ என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே பார்க்கிற வேளையிலே அவர்கள் அந்த மூட்டுக்களை உடைக்கும்படியாக இந்த நாட்களில் அந்த இடத்துல வந்தார்கள். ஆனால் அங்கே பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் மரித்து விட்டார். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு சந்தேகம், இவர் மரிக்கவில்லை என்றதற்காகத்தான் கடைசியாக என்ன செய்தார்கள் சொன்னால் விழாவிலே அந்த ஈட்டியாலே குற்றினார்கள். அப்பொழுது என்ன வந்தது, ரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று சொல்லி. ரத்தமும் தண்ணீரும் என்று சொல்லப்படுகிற காரியம் எதை குறிக்கிறோம் சொல்லி சொன்னால் ஒரு மனுஷன் மரித்து விட்டார் என்பதைத்தான் அந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என்னடா தண்ணி பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய கைகளிலே ஒரு கத்தியாலே வெட்டுப்பட்டது என்றால் அல்லது கால்களிலே அல்லது அவய சரீரத்திலே எந்த இடத்திலையும் விட்டுப்பட்டால் பாருங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த ரத்தம் பாய்ந்து என்ன செய்யும் என்று சொன்னால் அதற்கு பின்பாக ஒரு தண்ணீர் போல வந்து இந்த நாட்களில் அங்கே என்ன செய்யும் என்று சொன்னால் அப்படியே அந்த இடத்துல நிற்கும். அதற்கு பின்பாக அந்த ரத்த ஓட்டம் இந்த நாட்களை வேலை செய்யாது, ரத்தம் வராது, அது பைபிரின் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அப்படி வகையான ஒரு திரவம் இந்த நாட்களை என்ன செய்யும் என்று சொன்னால் ரத்தத்தை நிறுத்துவதற்காக இந்த நாட்களை நம்முடைய சரீரத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்படியாக அந்த நாட்களை ஆண்டவரை இந்த நாட்களை அங்கே குத்தின வழியில விழாவிலே தண்ணீரும் இரத்தமும் இந்த நாட்களை விழாவில் இருந்து வந்தது. ஆனால் வேதம் தெளிவாக சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது அவருடைய எலும்புகள் ஒன்றும் உடைக்கப்படவில்லை. சங்கீதக்காரன் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார், அவருடைய எலும்புகள் ஒன்றும் இந்த நாட்களை என்ன செய்யப்படவில்லை, உடைக்கப்படவில்லை என்ற பிரகாரம் அந்த ஆண்டவருடைய சிலுவை மரணத்திலே அவருடைய எலும்புகளோ இந்த நாட்களில் உடைக்கப்படவில்லை. அருமையான கத்துடைய, ஏனென்றால் அவர் நம்முடைய பாவங்களுக்காக என்ன செய்தார்னு சொன்னால் அங்கே முள்முடியை ஏந்தினார். இரண்டாவதாக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவருடைய முதுகிலே அந்த நாட்களில் உழுத நிலத்தை போல் அவர்கள் அங்கே பாருங்கள் மிலாகு என்று சொல்லப்படுற அதாவது ஈய குண்டுகள் வைத்த அந்த சவுக்கினால இந்த நாட்களை அடித்தார்களாம். சவுக்குல பாருங்கள் அந்த நுனியிலே எப்படி இருக்குமன்னா அந்த நாட்களில் ரோமனுடைய போர்ச்சுவர்ல சவுக்கிலே நுனியிலே ஈய குண்டுகள் இருக்கும். அந்த ஈய குண்டுகளுக்குள்ளே பாருங்கள் முன்னாக தூண்டில் மாதிரி சின்ன சின்ன கொலுக்கிகள் இந்த நாட்களை வச்சிருப்பார்கள். அப்படின்னு சொன்னா அடிக்கிட்டு அப்படி இழுக்கைக்குள்ளே ஒரு ஒரு தொகை சகை சதையை என்ன செய்யும்டா புடுங்கிக் கொண்டே அப்படியே வரும். அப்படி அருமான கத்துடைய பிள்ளைகளை, பொல்லாத வேதனையான காரியம் அருமான அன்பு பிள்ளைகளை. அப்ப அந்த சூழ்நிலையிலே பாருங்கள் இந்த நாட்களை என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால் அப்படியாக ஜனங்களை மறிக்கும்படியாக காரியத்தை செய்வார்கள். ஆனால் இங்கே ஆண்டோட எலும்பு உடைக்கப்படவில்லை. அதனாலதான் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால் ஆண்டவருடைய சரீரம் எப்படியாக பலியிடப்பட்டதுன்னு சொன்னால் பிதாவுக்கு அங்கே இந்த நாட்கள் உகந்ததாக அந்த நாட்கள் அந்த இடத்திலே பலியிடப்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களுக்காக ஆண்டவர் மறிக்கிற வேளையிலே பிதா உகந்து கொள்ளும்படியாக ஏற்றுக்கொள்ளும்படியாக அந்த நாட்கள் என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அந்த சரீரம் ரத்தம் சிந்தி இந்த நாட்களிலே போகிறதை அங்கே காண்கிறோம். மரிமான கத்தோட பிள்ளைகளே, அவரை குறித்து சொல்லப்படுகிறது அவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இதைத்தான் இந்த காளை எருதுகளை குறித்து நான் சொல்லியிருந்தேன். பழுதற்ற காளை எருதுகளை கொண்டு வந்து இந்த நாட்களை என்ன செய்வார்கள், அப்படியாக பலிவிடுவார். ஒரு முறை ஒரு காரியத்தை இந்த நாட்களை சொல்லுகிறேன். அந்தமான் என்று சொல்லப்படுகிற அந்த தீவிலே ஒரு ஊழியம் இந்த நாட்களை நடந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 1977-78 ஆம் ஆண்டு

அநேகர் இந்த நாட்களில் அந்த இடத்திலே போய் அந்த அந்த தீவுக்குள்ளே இந்த நாட்களை போய் காரியத்தை செய்தார்கள். ஆனால் இப்பொழுது பெரிய தடைகளை இந்த நாட்களை போட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களை பார்க்கிறவர்கள் அதிலே கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட எக்கச்சக்கமான தீவுகள் இருக்கிறது. அந்த அப்ப ஜனங்கள் இந்தியா தேசத்தில் இருந்து குறிப்பாக அந்த ஒரு குறிப்பிட்ட தீவுகளுக்குள்ளே அங்கே முன்னாக இருக்கிற தீவுகளுக்குள்ளே போய் அவர்களுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுறது மட்டுமல்ல, அரிசி பொறிகளை இந்த நாட்களை அரிசியை பொறித்து இந்த நாட்களை பொறிகளாக மூட்டை மூட்டையாக கொண்டு போய் கொடுத்து அவர்களை இந்த நாட்களிலே தங்களோடு பழகி கொண்டார். அதுக்கு பின்பாக ஒரு மனுஷனை பிடித்து இந்த நாட்களிலே அவனுக்கு பாசைகளை படிப்பித்து அவன் மூலமா இந்த நாட்களை அந்த இடத்துக்களை சென்று சுவிசேஷங்களை அறிவித்து ஆஸ்பத்திரிகளை கட்டிவித்து இப்படியாக காரியங்களை செய்து இந்த நாட்களை அந்த தீவை இந்த நாட்களை முன்னேற்றி கொண்டு வந்தார்கள். ஆனா இன்றைக்கும் அந்த பழங்குடி மக்கள் இன்னும் ஒரு தீவில இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவரோடும் இந்த நாட்களிலே சேராதவர்கள். அந்த இடத்திலே இருக்கிற கொடுமையான அந்த இடம், அந்த தீவு பயங்கரமான கத்துடைய பிள்ளைகளே பெண்ணாம்பரிய நுழம்புகள் இந்த நாட்களில் இருக்குது. அனோபிளஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு வகையான நுழம்பு, பெரிய நுழம்பு. அந்த நுழம்பு கடித்தால் ஆள் சரி, அவ்வளவுதான் அந்த காரியம். அப்படியாக அந்த நுழம்புகள் இருக்கிற இடங்கள்ல தான் காட்டு, அதாவது விஷ செந்துக்கள் வாழுகிற இடங்கள்ல தான் அந்த தீவில தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கூட அந்த தீவைக்கு போகிறவளே அந்த இடத்தால கப்பல்கள் போனால் அவர்கள் கூட என்ன செய்வார், ஈட்டியால் எறிவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் அருகில் இருந்த ஒரு சில தீவுகள் இந்த நாட்களை ஆண்டவரை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்களில் 74, 75, 78 அந்த காலகட்டத்திலே இந்த நாட்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஆனாலும் எனக்கு தெரியும் ஒரு சகோதரர் இந்த நாட்களில் என்ன செய்தாருன்னு சொன்னால், அந்த நாட்களிலே தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக அவர் பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர் அந்த ஊழியத்தை விட்டுவிட்டு இந்த நாட்களே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக இந்த தீவுகளுக்கு அந்த நாட்களை கடந்து சென்றார்கள். ஆனால் சென்ற வழியிலே பாருங்கள், அவர் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே இந்த நாட்களில் அந்த காட்டுவாசி மக்களிடத்திலே போய் பிடிபட்டு கொண்டார். பிடிபட்டு கொண்டதன் நிமித்தம் அந்த அதிபதி என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், அவருடைய காரியம் அவர் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், அவரை கொண்டு வந்த நாட்களில் அங்கே தன்னுடைய எஜமானத்திலே காண்பிக்கிற வேளையிலே அவர் இவரை அங்கே பலியிடும்படியாக, தங்களுடைய தேவதைக்கு பலியிடும்படியாக அந்த நாட்களை என்ன செய்தார்கள், எல்லாம் ஆயத்தப்படுத்தி ஆகிவிட்டது. உடனே அவருடைய தலையெல்லாம் மொட்டையடித்து காரியங்கள்லாம் செய்த நாட்களே பெரியொரு அந்த பெரிய பாத்திரத்துல தண்ணியை வைத்து அவித்து இந்த நாட்களை குலைகளை எல்லாம் போட்டு அவரை கழுவி சுத்திகரித்து இப்படியான காரியத்தை கொண்டு வந்து அந்த பழிபுடத்தை இந்த ஓல்டர்களை கொண்டு வந்து இந்த நாட்களை வைத்தார்கள். வைத்துவிட்டு அந்த சகோதரனை இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் கையினாலே தடவி அந்த எஜம் அதாவது அந்த தலைவர் வந்து இந்த நாட்களை என்ன செய்வார்னு சொன்னால், அப்படி ஒரு இலியால வந்து இந்த நாட்களை தடவி தடவி கையால் தடவி பார்ப்பார். பார்க்கிற வேளையிலே அவருடைய காலில் இந்த நாட்களில் ஒரு காயம் இருந்த நிமித்தம் அவள் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், இந்த பலி எங்களுடைய தேவனுக்கு இந்த நாட்களில் எப்படி இல்லை, உகந்ததல்ல, எங்களோட தேவன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்லி இந்த நாட்களை என்ன செய்தார்கள், அவரை கசையடியாக அடித்து அவரை இந்த நாட்களிலே அப்படியே அனுப்பி விட்டார்கள். வழியால் அவர் தப்பி வந்து இந்தியா தேசத்தில் வந்து ஊழியத்தை செய்தார். அருமையான கத்துடைய பிள்ளைகளை நான் ஏன் சொல்லுகிறேன் சொல்லி சொன்னால், பாருங்கள், அந்த விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களா இருந்தாலும் அவர்கள் அந்த வேத அடிப்படையின் படிதான் இன்றைக்கு இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த காரியங்கள் தெரியவில்லை. அருமையான கத்துடைய பிள்ளை அவர்களுக்கு அந்த காரியங்களை அவர்களுக்கு விளக்கி சொல்வதற்கு ஒருவரும் இல்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆனால் பாருங்கள், இன்றைக்கு அந்த இடங்களில் சுவிசேஷம் சொல்லப்பட்டு அந்த இடங்களில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த நாட்களை கட்டளையிட்டார். அநேகர் போய் இந்த நாட்களில் அந்த காரியத்தை செய்தார்கள். ஆனால் இப்பொழுது இந்த நாட்களில் இந்திய அரசாங்கம் இந்த நாட்களில் அந்த காரியங்களை இந்த நாட்களில் கொஞ்சம் நிறுத்தி வைத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்குது. ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட தீவுகளுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி இந்த நாட்களை ஜனங்களுக்கு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இதே விதமாகத்தான் பாருங்கள், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பழுதற்றவராய் இருந்தபடியினால் பிதாவுக்கு அங்கே இந்த நாட்களே சுகந்த வாசனையாக அந்த நாட்களிலே அந்த பலிகளை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதே போலத்தான் பாருங்கள், அந்த அவர்களுடைய தேவனுக்கு அங்கே இந்த சகோதரருடைய காலில் இருந்த காயத்தின் நிமித்தம் அந்த தழும்பொழி நிமித்தம் பலியிட முடியாது என்று சொல்லி சொன்னால், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எவ்வளவு கவனமாக நம்முடைய பலியை இந்த நாட்களே பார்ப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் என்ன செய்தார்கள், எருதுகளை காளைகளை இந்த நாட்களிலே பலியிட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் பார்க்கிற பலி எது, நம்முடைய உதடுகளிலே இருந்து வருகிற உதட்டின் பலிகளைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே அங்கே எதிர்பார்க்கிறார் என்பதைத்தான் பார்க்கிறோம். ஆண்டவராகிய ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி நீங்கள் துதித்து பாருங்கள். பவுலும் சீலாவுக்கு அன்றைக்கு நடந்த காரியம் இன்றைக்கு நமக்கு நடக்கும் ஐயா. கட்டுக்கள் அவளும் நுகங்கள் உடையும், விடுதலையை காணுவீர்கள், சங்கிலிகள் எல்லாம் தொறிக்கப்படும். அப்படியாக பாருங்கள், பவுலும் சீலாவும் துதித்தார்கள். அங்கே சிறைச்சாலை கதவுகள் அதிர்ந்தது என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதே விதமாக இன்றைக்கு அவரை துதித்து ஆராதனை இந்த நாட்களை நாங்கள் செய்வோமா இருந்தால், நம்மை சூழ்ந்திருக்கிற நம்முடைய கட்டுக்கள் நம்முடைய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களை என்ன செய்யும் என்றால் அறுக்கப்படுகிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மட்டுமல்ல, விடுதலையை இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்,
என்னுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சுந்தரத்தராக ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக அந்த நாட்களே நான் மெல்ல மெல்லமாக அந்த நாட்களே வந்து நான் தேவனுடைய சமூகத்திலே முதலாவது நாட்கள் அழைக்கப்பட்டு செய்த காரியம் துதி. ஐம போஷிப்பர் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த நாட்களே, அந்த நாட்களிலே பாருங்கள் கிட்டாரை அடித்து இந்த நாட்களை பாருங்கள், இப்படியாக இந்த நாட்களை தம்புரனை அடித்து இந்த நாட்களை கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே பாருங்கள், இந்த நாட்களே அப்படியே தேவனுடைய ஆராதனையிலே வேஷி பண்ணி கொண்டே இருப்போம். உவாச கூட்டங்கள் இந்த நாட்களை வேஷி பண்ணுகிற ஊழியிலே அநேக அற்புதங்கள் அநேக காரியங்களை கத்தர் செய்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நாங்கள் அங்கே போய் அவர்களை தொட்டு கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அவர்களை அலக்கழிக்கிற அசுத்தாவெல்லாம் அங்கே ஓடுகிறதை காணக்கூடியதாக இருக்கு. அப்படியாக அநேக இடங்களுக்கு கத்தர் இந்த நாட்களை கொண்டு போய் தன்னுடைய நாமத்தை மையப்படுத்த முடியாது. ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் விரும்புகிற முதலாவது காரியம் துதி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை பிரசாவப்படுத்தும் வேதம் சொல்லுகிறது. யாத்திரா புஸ்தகத்தில் எடுத்து பாருங்கள், என்னை பிரசாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன். எந்த ஸ்தானம், அதாவது எந்த இடமா இருக்கலாம், நீ எங்கிருந்து துதிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படியாக துதிக்கிறீர்கள் என்பதுதான் இன்றைக்கு முக்கியமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குளிக்கிற வழியில துதிக்கலாம், வாகனங்கள் ஓடுகிற வழியில துதிக்கலாம், இந்த நாட்களை படுத்திருக்கிற வழியில துதிக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக அந்த துதியை செலுத்துகிற வழியிலே எங்களுடைய, அதாவது மகாராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு ராஜா அந்த நாட்களிலே அந்த துதியை முகந்து கொண்டு என்ன செய்வார்னு சொன்னால், நம்முடைய கட்டுக்களை அவிழ்ப்பார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களை பாருங்க, விசுவாசிகளை, ஐயா பிரச்சனை ஐயா, என்னோட குடும்பத்துல பிரச்சனை ஐயா, என்னோட பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை ஐயா, என்ன மனைவிக்குள்ள பிரச்சனை ஐயா, உறவினரால பிரச்சனை ஐயான்னு சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்வார்கள், ஒரே வாயால் இந்த நாட்களே, அதாவது இந்த நாட்களை ஓரம் பேசிக்கொண்டே இந்த நாட்களை இருப்பார்கள், புறம் கூறிக்கொண்டே இந்த நாட்களை இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, புறம் கூறுவதை விட்டு விட்டு உதடுகளை திறந்து துதியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். இன்னும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், கர்த்தரை துதிப்பதே இன்பமானது என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சங்கீத புத்தகத்தில் எடுத்து பாருங்கள் இந்த நாட்களில், அப்ப பாருங்கள் இந்த நாட்களில், கர்த்தரை நான் துதிப்பேன், எக்காலத்திலும் துதிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வாழ்க்கையிலே வந்த உயர்வுக்கு முக்கியமான காரியம் என்ன என்று சொல்லி பார்ப்போமா இருந்தால், அவர் செய்த தான தர்மங்கள் அல்ல, இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அங்கு தாவீது செய்த தான தர்மங்களோ காரியங்களோ அல்ல, கர்த்தரை சிறு வயது முதல் கொண்டு துதிக்க ஆரம்பித்தார். காடுகளில் இருக்கிற வேளையிலே பாருங்கள், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற வேளையிலே சங்கீதங்களை எழுதுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்படியாக சொன்னால், அவரை துதித்து சங்கீதம் 23 பாருங்கள், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார், என் ஆத்மாவை தேடித்தம் நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையில என்னை நடத்துகிறார், நான் மரணிகளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரின் கூட இருக்கிறீர் என்று சொல்லி, உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி இந்த நாட்கள் சங்கீதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அப்படியான சங்கீதங்களை அவர் எழுதுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சங்கீதங்களை இந்த நாட்களிலே, அந்த சங்கீதத்தின் மூலமா இந்த நாட்களிலே தேவன் தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வை கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தாவீதுக்கு எதிராக எழும்பின சத்துருக்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த இடத்துல நிர்மூலமாக்கினார். அது மட்டுமல்ல, கர்த்தர் எப்படியாக யுத்தம் செய்ய வேண்டும் என்பதை தாவீதுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலதான் இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துடைய கொடி யாருடைய கொடி, தாவீதினுடைய கொடியா அடையாளமாக அந்த நாட்களை வைத்திருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் தாவீதை குறித்து தான் அங்கே சொல்லப்படுகிறது, இவன் என்னுடைய இருதயத்துக்கு உகந்தவன், அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லி இந்த நாட்களை காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் தாவீதை போல் இந்த நாட்களை நாங்கள் மாறுவோமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான காரியங்கள், உபத்திரவங்கள் வருந்தான் ஐயா, ஆனால் நெருக்கங்கள் வருந்தான், அந்த நெருக்கங்கள் எல்லாம் அப்படியே சாம்பலாய் போய்கொண்டிருக்கிறதை நம்மளோட கண்ணால காணுவோம். ஏன்டா, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து கொண்டே இருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிற வேளையிலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வேதத்திலே பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிறது, அங்கே அவர்கள் பாருங்கள் இந்த நாட்களை அவர்களுக்கு அங்கே பேதுரு சொல்லுகிறார், அங்கே அவர்கள் இவர்கள் ஞானஸ்தானம் பொறாத இருக்கும்படிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு அங்கே என்ன செய்தாராம், ஞானஸ்தானம் கொடுத்தாராம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப பவுலடிகள், அதாவது பேதுரு இந்த நாட்களே அவர்களுக்கு இந்த நாட்களை ஞானஸ்தானம் இந்த நாட்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்போஸ்தலர் 19 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், 6 வசனம் சொல்லுகிறது எப்படி என்றால், அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார், அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷையை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இதுலதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் முக்கியமான காரியம். இன்றைக்கு பாருங்கள், ஆவியானவருடைய அபிஷேகம் என்று சொல்லி சொன்னால், அந்த வரங்கள் என்று சொல்லி சொன்னால், அநேக காரியங்கள் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. அந்நிய பாஷை பேசுகிறது மட்டுமல்ல,
குணமாக்குற வரங்கள் இருக்கிறது, வியாக்கியான வரங்கள் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இந்த அந்நிய பாஷை பேசுகிறது கூட ஒரு வரமாக இந்த நாட்களை கருதப்படுகிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களை சில வேளையில சில பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், சிலர் சில பேசுகிற வார்த்தைகளை பார்க்கிற வேளையிலே அந்த சபையில உள்ள முழு பேரும் ஒரே மாதிரியாக பேசுவார். அது எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த காரியத்தை நாங்கள் சற்று கவனமாக பார்க்க வேண்டும். தேவனுடைய அபிஷேகத்தினால் தேவனுடைய ஆவியானவர் நம்மை நிரப்பி இந்த நாட்களில் பேசுகிறது வேற விஷயம். ஆனால் சிலர் என்ன செய்வார்னு சொன்னால், இன்றைக்கு அந்த போதகர் இந்த நாட்கள் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், நீ இப்படி செய் அப்படி செய்யன்னு சொல்லி தலையில கையை வச்சு இந்த நாட்களை அப்படி சொல்லி இப்படி சொல்லுன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லி காரியங்களை கட்டாயப்படுத்துறது, அது அப்படி அல்ல. ஆவியானவர் அபிஷேகத்தை இந்த நாட்களில் நாங்கள் தேடி இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு திட்டவட்டமாக தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்களேன், அப்ப அந்நிய பாஷைகளிலே இந்த நாட்களிலே உண்மை பேசுதல், அதாவது அந்நிய பாஷைகளிலே பேசுதல் ஆவியிலே இந்த நாட்களே, பார்க்கிற வழியிலே ஒரு வெளிப்பாடும், அந்நிய பாஷைகளிலே பேசுகிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாறான ஒரு அசாதாரணமான ஆவியின் வெளிப்பாடுமாக இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இது ஆவியினாலே இந்த நாட்களே துண்டப்படும் பேச்சாகவும், அது மட்டுமல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதன்படி விசுவாசிகள் தாங்கள் இதுவரை கற்றிடாத அறியாதமான ஒரு மொழியை இந்த நாட்களிலே பேசுகிறதையும் அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது இரண்டாம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலே அங்கே பார்க்கிற வேளையிலும், 1 கொரிந்தியர் 14:15 பாருங்கள், 1 கொரிந்தியர் புத்தகத்தை நாங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் எப்படியாக சொல்கிறது, 1 கொரிந்தியர் 14:14-15 வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, என்னத்தினாலி நான் அந்நிய பாசையினாலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதா இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கு. இன்றைக்கு வந்து நாங்கள் பேசுகிறது, அருமையான கத்துடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமா இருங்கள், அந்நிய பாசையிலே எப்படியாக பேச வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. இப்ப பாருங்க சொல்லப்படுகிறது எப்படின்னு சொன்னால், அந்தபடியே பாருங்கள், இந்த 13வது வசனத்தில் வாசிக்கின்றேன், அந்நிய பாசையினாலே பேசுகிறவன் அதன் அர்த்தத்தை சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவான். அப்ப அந்த அந்நிய பாசையிலே எதை பேசுகிறோமோ அதை இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களில் அர்த்தத்தை இந்த நாட்களில் ஒருவன் இந்த நாட்களில் அதற்கு விண்ணப்பம் அந்த அர்த்தத்துக்கு காரியத்துக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் இப்படி இருக்க செய்ய வேண்டும் என்பதை நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும் போது கல்லாதவன் அங்கே என்ன செய்வான்னு சொன்னால், உன் தோத்திரத்துக்கு ஆமேன் என்று அங்கே எப்படி சொல்லுவான், நீ பேசுகிறது இன்னதென்று அவனே அறியான் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. பாருங்கள், இப்ப ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த நாட்களிலே வித்தியாசம், அந்நிய பாஷை பேசுகிறது வித்தியாசம். அருமையான கத்துடைய, இப்ப சாதாரணமாய் நாங்கள் ஒரு வேஷி பண்ணைகளை ஒரு வார்த்தைகளை அந்த இடத்திலே ஒரு அபிஷேகத்தினாலே பேசுகிற வார்த்தை, அது தேவனோடு நாங்கள் பேசுகிற காரியம். அருமையான கத்து விண்ணப்பம் பண்ணுகிற ஆவியானவர், அதாவது ஏக்கத்தோடும் நம்முடைய இருதயம் இந்த நாட்களை தாகத்தோடும் இந்த நாட்களை பாருங்கள் அங்கு என்ன செய்கிறது, விண்ணப்பம் பண்ணுகிற காரியமா இருக்கிறது. ஆனால் அந்நிய பாசை என்று சொல்லி இந்த நாட்களை பேசுகிற வேளையிலே அந்த பாசைக்கு ஒரு வியாக்கியானம் போடும். இப்ப பாருங்கள், இந்த அந்நிய பாசையை குறித்து இந்த நாட்களை வேதத்தில் சொல்லப்படுகிறது, இன்னைக்கு ஜனங்கள் காரியங்களை குறித்து அறிந்து கொள்ளவில்லை. இவர்கள் அந்த இடத்திலே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அநேக பாசைக்காரர்கள் அந்த முதன் முதல் வாசித்த வசனத்தில் சொல்லப்படுகிறது அந்த இடத்துல நின்றார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய பாசையிலே இவர்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவர் அந்த இடத்துல இன்டர்பிரிட்டிங் செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த பேசுகிற வார்த்தை அந்த புரஜாதிகளாய் இருக்கிற மக்களுடைய பாசையை இந்த நாட்களை இவர்கள் பேசுகிறார்கள். ஆனா இவர்கள் அந்த பாசையை உண்மையிலே பேச மாட்டார்கள். ஆனால் ஆவியானவர் அங்க என்ன செய்கிறான்னு சொன்னால், இவர்கள் சொல்ல வேண்டிய காரியத்தை அவர்களுடைய மொழியிலே அவர்களுக்கு விளங்க பண்ணுகிறது தான் அந்த அந்நிய பாசையினுடைய விளக்கம், அந்நிய பாசையுடைய காரியமானு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த காரியத்தை குறித்து இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு அறிந்து கொள்ளவில்லை. அதனாலே இந்த நாட்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், எதையோ பேசுகிறோம் எதையோ செய்கிறோம் என்று சொல்லி எங்கேயோ காரியத்தை இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். எடுத்துக்கும் இந்த நாட்களை வந்து இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், நாங்கள் துதிக்கிறதை இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், அதை இந்த நாட்களை கொண்டு வந்த நாட்களை அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் பாருங்களா, அந்நிய பாசை என்று சொல்லுகிற வேளையிலே அந்த பாசை பேசுகிற வேளையிலே இன்னும் ஒருதர் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அந்த காரியத்திற்கு விளக்கத்தை கொண்டு வர வேண்டும். அந்த விளக்கத்தை கொண்டு வருகிற வேளையிலே தெளிவாக அந்த காரியம் பாருங்களா, இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே சூழ்நிலை எப்படியாக இருக்கிறோம் சொன்னால், புறஜாதி மக்கள் இருக்கிறார்கள்,
அப்ப ஆண்டவர் ஆவியானவர் பேசுகிறார் எப்படின்னு சொன்னால், அவர்களுடைய மொழியிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களே அந்த இடத்திலே பேசுகிற மொழியிலே அவர் சொல்கிறார், இவர்கள் கலிலேயராகிய மக்கள் எப்படியாக நம்முடைய பாசைகளை பேசுகிறார்கள் என்ற கேள்வி இந்த நாட்களே அவர்களுக்கு விரும்புகிறதை பார்க்கும். ஏனென்றால் இவர்கள் பேசுகிற பாசை அவர்களுக்கு விளங்கிவிட்டது. அதைத்தான் நீங்க பவுலடிகள் சொல்லுகிறார், இப்பொழுது நாங்கள் முதல் வாசித்த பகுதியில் இந்த நாட்களே அப்போ சிலர் குறிந்த 14-15 இந்த நாட்களே நாங்கள் பேசுகிற காரியத்துக்கு அங்கே வியாக்கியானம் விளக்கம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அங்கே அவர்கள் இந்த நாட்களே எப்படி நம்மை நம்புவார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப நாங்கள் இன்றைக்கு ஆவியானுடைய அபிஷேகத்திலே பேசுகிற காரியம், முதலாவது இன்றைக்கு ஒரு டிவியில ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அட்லீஸ்ட் அல்லது ரேடியோல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குன்னு சொன்னால் அதுல வந்து இந்த நாட்களை நாங்கள் அப்படியாக பேசிவிட்டு இந்த நாட்களை போகிற வேளையிலே என்ன நடக்கும், ஒருவருக்கும் விளங்காது. அருமையான கத்துடன் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அப்ப அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இன்றைக்கு நாங்கள் பேசுகிற காரியம், இப்ப அபிஷேகத்துக்காக நாங்கள் இந்த நாட்களை பேசுகிற காரியம் நாங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலே ஆண்டவரோடு இருக்கிற வேளையிலே அந்த அபிஷேகத்துக்குரிய அந்நிய பாசை இந்த நாட்களை நாங்கள் பேசுகிற வேளையிலே அது நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற நினைவுகள் எண்ணங்களை, இருதயத்தினுடைய தேவைகளை, இந்த நாட்களை ஜெபங்களை, அதாவது ஆண்டவருடைய சமூகத்திலே பெருமூச்சோடு விண்ணப்பம் எடுக்கிறதாக இந்த நாட்களை முடிகிறதை எங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப இது ஒரு வகையான காரியம், ரொம்ப கவனமா இருங்க. நாங்கள் வந்து ஒரு சில பேர் வந்து பாக்குற வழியில ஜெபிங் அப்பான்னு சொல்லி மெக்க கொடுத்து விட்டா உடனே அந்நிய பாசையில பேசுவாங்க. ஆனா அந்த புதுசா இப்ப வந்திருக்கிறவனுக்கு விளங்காது. சண்டே சர்வீஸ்ல போய் இந்த நாட்களை நாங்கள் அந்நிய பாசையில பேசணும்னு சொல்லி சொன்னால் இந்த நாட்கள்லயே அங்கே மேடையில் இருந்து பேசணும் என்றால் வந்திருக்கிறவனுக்கு விளங்காத அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஒரு பெரிய ஒரு மீட்டிங்ல நடக்கிற வழியில அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வந்துச்சுன்னா விளங்காத அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு தான் அது தெரியும், இது தெரியும்னு சொல்லி நாங்கள் இந்த நாட்களை சில காரியங்களை செய்கிற வேளையிலே அது இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களை என்ன செய்கிறதுனா கேள்விக்குரிய காரியமாக இந்த நாட்களை கொண்டு வருகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு சகோதரன் சகோதரியே, அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், அப்போ இது இப்போது இந்த நாட்களே நடைமுறையில் உள்ள மனிதர்களால் இந்த நாட்களை பேசப்படும் ஒரு மொழியாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதா இருக்கிறன்னு சொல்லி இங்கே அப்போஸ்தலர்களே இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கணும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:6 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியில் நாங்கள் பார்த்த முதலாவது காரியம் இந்த நாட்களை அப்போஸ்தலர் 2:6 இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாசையிலே அவர்கள் பேசுகிறதை அவர் அவர்கள் கேட்டபடினாலே கலக்கம் அடைந்தார்கள். அதுக்குள்ள பாருங்க, ஒரு குரூப் 10 பேர் இருக்கணும், 10 பேர் இருந்து இந்த நாட்களே ஒவ்வொரு வித்தியாசமான பாசையை பேசுகிறார்கள். அப்ப அந்த காரியத்துல பாக்குற வழியிலே ஆனால் இந்த 10 பேர் பேசின காரியத்தை 10 ஜாதிகள் அந்த இடத்துல நின்றார்கள். அவர் சொல்லுகிறார்கள், எங்கட பாசையில பேசுறாங்கள ஐயா, எங்கட பாசையில இந்த நாட்களை இந்த காரியத்தை குறித்து பேசுறாங்கன்னு சொல்லி வந்து அதுதான் இந்த உண்மையான ஒரு அந்நிய பாசையாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஆனால் அப்படி சூழ்நிலை இந்த நாட்களை குறிப்பிட்ட ஆக்கள் இருப்பார்கள் இருந்தால் இந்த அவர்கள் பேசுகிற வார்த்தைக்கு ஒரு இன்டர்பிரிட்டிங் இந்த நாட்களை தேவையா இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஒரு விளக்கம். அப்ப பாருங்கள், அப்ப இதை பாருங்கள், இப்ப இதை பார்க்கிற வேளையிலே எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிறவர்கள் இவர்கள் கலிலேயர் அல்லவா என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே அவர்கள் சொல்லு. அது போட்டு அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாசைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, அது இது எப்படி என்று சொல்லி இந்த நாட்களில் ஒரு கேள்வி எழும்புகிறதை பார்க்கும். ஏனென்றால் ஆவியானவர் விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் அருமையான கத்துடன். அப்ப நாங்கள் தனிப்பட்ட யுகத்திலே ஜோம் பண்ணுகிற வேளையிலே நாங்கள் பேசுகிற அந்த வார்த்தை இந்த நாட்களே அது நம்முடைய இருதயத்தினுடைய ஏக்கம், நம்முடைய வேண்டுதல்கள் தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களே ஒரு ஏக்கத்தோடும் பாரத்தோடும் இந்த நாட்களை என்ன செய்கிறோம், அழுது விண்ணப்பம் பண்ணுகிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த காரியத்தை கொண்டு வந்த நாட்களை நாங்கள் ஒரு குமனான இடத்திலே ஒரு டிவி ஃபங்க்ஷன்லயோ அல்லது நாட்களே ஒரு வேறு எது பப்ளிக்கா இருக்கிற இடங்களில் பேசணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு விளக்கம் வராது அருமையான கத்து. ஏன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு விளக்கி சொல்லுவதற்கு முடியாத காரியமா இருக்கிறது அருமையான. அவர் ரொம்ப கவனமாக இந்த நாட்களை இருக்க வேண்டும் அருமையான அன்பு பிள்ளைகளை. அப்ப இங்க சொல்லப்படுகிறது, அல்லது உலகத்திலே இந்த நாட்களை அறியப்படாத மொழியாகவும் இருக்கலாம். பாருங்கள், கொரிந்தியர் 13 பாருங்கள், இது அதாவது ஆனந்த பரவசம் உணர்ச்சியாக இந்த நாட்களை பேசப்படும் பேச்சு அல்ல, சில மொழிபெயர்ப்பாளர்கள் அதை குறித்து இந்த நாட்களை சொல்லுகிறார். ஆனாலும் வேதம் எங்கும் இந்த நாட்களை அங்கே பார்க்கிற வேளையிலே அதாவது பரவச பேச்சாக குறிப்பிடப்படவில்லை என்பதை குறித்து இந்த நாட்களை பார்க்கணும். 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள், 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 13 நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள். 13 11 இந்த நாட்களே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்வது பாருங்கள், நான் குழந்தையாய் இருக்கும் போது குழந்தையைப் போலே பேசினேன், குழந்தையைப் போலே சிந்தித்தேன், குழந்தையைப் போலே யோசித்தேன், நான்
புருஷனான போது குழந்தை கேட்டது அங்கே என்ன செய்கிறதாம் நாட்களிலே ஏற்றவைகள் ஒளிந்து விட்டன. இப்படியே கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அங்கே அதாவது அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம் பவுலடிகள் சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், குழந்தையா இருக்கும் போது குழந்தையான காரியத்தை பேசினேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அப்ப பாருங்கள், அங்கே குழந்தைக்குரிய காரியத்தை பேசினேன், குழந்தைக்குரிய காரியத்தை சிந்தித்தேன், ஆனால் இந்த நாட்களிலே புருஷனான போது குழந்தை கேட்டவைகள் ஒளிந்து விட்டன என்று சொல்லி. அப்ப பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி வருகிற வழியிலே எல்லாம் இந்த நாட்களே சற்று இந்த நாட்களே மாறிக்கொள்ளும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி வருகிற வழியிலே ஒருவர் வந்து ஜபிக்க வாங்கய்யான்னு சொல்லி அழைக்கிற வழியிலே அங்கே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், முதலாவது சிந்திக்க வேண்டும், என்ன காரியத்துக்காக ஜெபிக்க சொல்ற. இன்றைக்கு வந்து சில பேரை கொண்டு வந்து விட்டா சபையில ஜெபிக்க சொல்லி, ஐயா இந்த நாள்ல இந்த ஜனங்களுக்காக ஜெபிங்க சொல்லி சொன்னால் இந்த நாட்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க ஜப்பான் கிப்பான் அமெரிக்கா எல்லாம் போய் வருவாங்க. அருமையான கத்திர பிள்ளைகளே, 5 நிமிஷத்துல ஜெபிக்க விட்டா. இன்றைக்கு ஒரு முறை அருமையான கத்திர பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஊழியத்தை இந்த நாட்கள் செய்கிற நாட்கள்லே அநேகர் இந்த நாட்களில் நாங்கள் போயிட்டு அந்த ஊழியங்களை செய்து விட்டு அந்த எல்லாம் முடித்து சில டயர்டா வந்து இந்த நாட்களை இருந்து அவர்கள் காரியத்தை செய்கிற வழியிலே ஒரு சகோதரர் இந்த நாட்களை என்ன செய்தோம், இந்த நாட்களே அந்த ஆகாரத்துக்காண்டி ஜொபிங்கன்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லியிருந்தார். ஒரு போதகர், அருமையான கதைகளோடு வந்த போதகர், அவள் அந்த இடத்துல சொன்ன வழியிலே இவர் இந்த நாட்களை ஜபம் துவங்கினார். இவர் துவங்கினவர் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், அந்த ஜபத்திலே இவர் சிறிலங்கா சிங்கப்பூர் இப்படியான காரியங்கள எல்லா இடங்களுக்கும் இந்த நாட்களை போய் இந்த காரியங்களை செய்தார். ஆனால் சொல்லப்பட்ட காரியம் என்ன, ஆகாரத்துக்கான ஜெபிங்கன்னு சொன்னா சோட்டன் சுய சுயிப்பா ஜெபிக்க வேண்டும். எப்படி என்று சொல்லி சொன்னால், கத்தாவே இந்த ஆகாரத்தை இன்றைய நாள் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆகாரம் பாருங்க, ஆகாரம் இல்லாதபடி எத்தனையோ பேர் இந்த நாட்களிலே அங்கு ஆகாரம் இல்லாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் இன்றைக்கு நீர் எங்களுக்கு இந்த ஆகாரத்தை தந்து நீர் ஆசி வைத்த தேவரி இந்த நாட்களிலே ஏழைகளுக்கும் அந்த ஆகாரத்தை இப்படியாக அந்த நாட்களை கொடுத்தரலும் என்று சோட்டா சுயித்தா 2 வசனத்திலே சொல்லி இந்த நாட்களை முடித்து ஆசீர்வதியும் ஐயான்னு சொல்லி போட்டு சாப்பிடுறதை விட்டுவிட்டு அவர் இந்த நாட்களிலே தொடர்ந்து 2 நிமிஷத்திலே முடிக்க வேண்டிய ஜெபத்து 5 நிமிஷம்னு சொல்லி கொண்டிருக்கிற வழியிலே கடைசியா வந்த போது இருந்தாக்கள் என்ன செய்யற, அவர் வந்து நீங்க எல்லாரும் வாங்க மற்றாக்களை சாப்பிடுங்கன்னு சொல்லி ஆக்கள் எல்லாம் சாப்பிட துவங்கி ஆச்சு. அருமையா, இவர் கண்ணை திறந்து பாக்குறாரு, சாப்பாடு அரவாசி வேலைக்கு மேல போயிட்டு தருமே எனக்கு கத்துட பிள்ளைகளே. நான் ஏன் சொல்லுகிறேன்னு சொல்லி சொன்னால், வளர்ந்தால் வளர்ந்தவர்கள் ஞானமாய் இருக்கவன். இப்ப அறிவரையிலே நேசரி கிளாஸ்ல படிக்கிற காரியத்திலே கொண்டு வந்து 10ஆம் வகுப்பு படிக்கிற வேலையில இந்த நாட்கள் என்ன செய்யணும், அந்த காரியத்தை நாங்கள் நினைக்கூடாது. நேசரி காரிய நேசரியிலே என்ன செய்தோம், எப்படி அப்ப சிறு பிள்ளைகளா இருந்த நாட்களை இருந்தோம், ஆனால் சிறு பிள்ளை கூடிய காரியத்தை விளையாட்டு டோபி சாப்பிடுறது, இனிப்பு சாமான சாப்பிடுறது, காரியங்களை செய்யறது, கார்கள் குட்டி கார்களை வச்சு உருட்டுறது, இதுதான் காரியங்கள் அறிமான கத்தோட சிறு பிள்ளைகளுக்குரிய காரியம். ஆனால் 40-50 வயசு வந்த பிறகு டோபி சாப்பிட்டு கொண்டு இந்த நாட்கள் சின்ன காரவணி உருட்டி கொண்டிருந்தா அந்த நாட்களை என்ன செய்வார்கள், ஓ இவருக்கு ஏதோ சம்திங் ரோங், இவருக்கு தலையில ஏதோ பிரச்சனை போல நடக்குன்னு சொல்லி இந்த நாட்களே வேறு இடத்துக்கு அனுப்புவார்கள். அருமையான அப்ப ரொம்ப கவனமாக இருந்த ஆவிக்குரிய மனுஷன், வளர்ந்த ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குரிய காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும், ஆவிக்குரிய படி இந்த நாட்களை நடக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த அந்நிய பாசிகளுடைய காரியத்திலே குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற கத்தோட பிள்ளைகள். இப்ப இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இங்கே இந்த ஆனந்த பரவச உணர்ச்சியினாலே பேசப்படும் பேச்சல்ல, சில மொழிபெயர்ப்பாளர்கள் அப்படி இந்த நாட்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனாலும் வேதாகம் எங்கும் இந்த நாட்களே பரவச பேச்சு என்று இந்த நாட்களே குறிப்பிடப்படவில்லை. இரண்டாவதாக அந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்நிய பாசை பேசுதல் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுதலும் முதல் இந்த நாட்களில் வெளிப்படையான அடையாளங்கள் என்னவென்றால், அந்நிய பாசைகளிலே பேசுதல் என்பது விசுவாசியும் அங்கே ஆவியும் பரிசுத்த ஆவியும் இணைந்து வெளிப்படுத்தும் துதி அல்லது தீர்க்க தரிசன வரங்கள் ஆகும் என்பதை தான் குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப அந்நிய பாசைகளிலே பேசுவதை பரிசுத்த ஆவியிலே இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ஞானஸ்தானம் பெறுவதோ இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே ஆரம்பத்திலே இந்த நாட்களிலே இணைத்து இந்த நாட்களிலே பேசி இருக்கிறார் என்பதைத்தான் அப்போதுல 2 நாளிலே இந்த நாட்களிலே நாங்கள் வாசித்த மருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இதன் மூலமாய் பெந்தேகோஸ் நாளிலே அங்கே கூடியிருந்த 120 பேர் 120 விசுவாசிகள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதன் பின்னர் திருச்சபைகளில் உள்ள விசுவாசிகளும் தாங்கள் அந்த பரிசுத்த ஆவியிலே இந்த நாட்களில் ஞானஸ்தானம் பெற்றுள்ளதை உறுதிப்படுத்தும்படிக்கு அடையாளமாக இந்த நாட்களிலே இதை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10:45-46 இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப அப்போஸ்தலர் 10:45 நாங்கள் பார்த்தோம் இந்த நாட்களே, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே
45 46 பார்க்கிற வேளையிலே அந்த வசனம் ஆரம்பத்தில் நான் அந்த வசனத்தை சொல்லி இருந்தேன். நான் மறுபடியும் அந்த நாட்களில் அந்த வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்க வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவர்கள் பற்பல பாசைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவும் கூட இருந்த வந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகளும் கேட்கும் போது பரிசுத்தாவின் பரம புறஜாதிகள் மேல் பொழிந்துள்ளதை குறித்து பிரமித்தார்கள் சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, இவ்விதமாக இந்த அனுபவத்தை அதை இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ளும் நேரம் இடம் இவற்றை வைத்து இந்த நாட்களை அறிந்து கொள்ளப்படும். திருச்சபையினுடைய வரலாறுகளிலே பார்க்கிற வேளையிலே முழுவதும் அந்நிய பாசை பேசுதல் பரிசுத்தாவியனுடைய நிறவை இந்த நாட்களை அடையாளங்கள் என்பது அங்கே மறுக்கப்பட்ட போதெல்லாம் அல்லது இந்த நாட்களிலே மறக்கப்பட்ட போதெல்லாம் பெந்தேகோஸ்தே பற்றிய இந்த நாட்களில் சத்தியம் அனுபவம் இந்த நாட்களிலே அங்கே குலைக்கப்பட்டு விட்டது அல்லது இந்த நாட்களிலே முழுவதும் இந்த நாட்களிலே புறக்கணிக்கப்பட்டு விட்டது என்று இந்த நாட்களிலே காண்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்று சொல்லி சொன்னால் இன்னைக்கு பார்க்கிற வழியிலே பெந்தேகோஸ்து நாளிலே பெந்தேகோஸ்து நாட்களிலே தான் இந்த சம்பவம் இந்த நாட்களே நடந்தது. ஆனா இன்றைக்கு இந்த நாட்களே எல்லாரும் இந்த நாட்களே தங்களுக்கு இயன்றபடி காரியங்களை இந்த நாட்களை செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னா வேதம் அடிப்படையில சொல்லப்படுகிறது ஆவியானவருடைய அபிஷேகம் மனுஷனுக்கு இந்த நாட்களை முக்கியம். இன்றைக்கு சிலரை பாருங்கள், இந்த நாட்களை 25 வருஷம் 30 வருஷம் இந்த நாட்களே ஆலயத்துக்கு போவாங்க வருவாங்க. இந்த நாட்கள் அவங்கள்ட்ட போய் இந்த நாட்களை கேட்டு பாருங்க, ஆவியானோட அபிஷேகத்தை பெற்றீங்களான்னு கேட்டா அந்த நாட்களே அதை என்னையா ஆண்டு கேட்பாங்க. அவங்களுக்கு அந்த அனுபவம் இல்லையா ஐயா? அந்த அனுபவம் அவனுக்குள்ள இருக்குமா இருந்தா தான் இந்த நாட்களே என்ன காரியம் நடக்கணும்னு சொல்லி சொன்னா அந்த ஆவியானோட அபிஷேகத்தை இந்த நாட்களே அவன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதை ரொம்ப கவனமாக அந்த நாட்களே நாங்கள் பார்க்க வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே இப்படியாக பார்க்கிற வேளையில தான் இன்றைக்கு என்ன காரியம் நடக்கணும்னு சொல்லி சொன்னால் சத்தியம் அனுபவம் இந்த நாட்களே அங்கே குலைக்கப்பட்டு விட்டது அல்லது முழுவதும் புறக்கணிக்கப்பட்டு விட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்நிய பாசை என்று சொல்லுகிற காரியம் இந்த நாட்களே அநேக காரியங்கள் இந்த நாட்களே இருக்கிறது. என்ன காரியம் சொன்னால் ஒரு பகுதி அந்த அபிஷேகத்தினால் நாங்கள் தேவனோடு நாங்கள் பேசுகிற காரியம். ரொம்ப கவனமாக கேளுங்க. முதலாவது நாங்கள் அந்த அந்நிய பாசை பேசுகிற வழியில ஆவியானுடைய அபிஷேகத்தினால் நிறைந்து நம்முடைய குறைகளை நம்முடைய காரியங்களை அந்த இருதயத்திலே போடப்படுகிற ஒரு பேர்டன், அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால் ஒரு தாகம், அதாவது அந்த நாட்களே எப்படி என்று பார்க்கிற வேளையிலே அந்த காரியத்தின் நிமித்தம் அந்த இருதயத்தில் உள்ள பாரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அந்நிய பாசை மூலமாய் தேவனுடைய பாதத்திலே இந்த நாட்களிலே கொண்டு போய் வைக்கிறோம். 1 பேதுரு 5 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் என்று சொல்லி சொல்லப்பட்ட பிரகாரம் தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களே கொண்டு போய் வைக்கிறோம். இது ஒரு பகுதியில இருக்கு. பரிமக்கத்தொடர்புள்ள இரண்டாவது பகுதி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இப்ப நாங்கள் இந்த நாட்களை அபிஷேகத்தினால் நிறைந்து பேசுகிற வார்த்தையும் இந்த நாட்களை எப்படியாக வித்தியாசமா இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தைக்கு நாங்கள் எந்த விதமான விளக்கமும் சொல்ல முடியாது. அபிஷேகத்தினால் வருகிற காரியம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப அபிஷேகத்தினால் நிறைந்து வருகிற காரியம் வேஷி பண்ணி போட்டு இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அந்த வேஷி முடிவு நேரத்தில் ஒரு அபிஷேகத்தினால் 2 வார்த்தைகள் 3 வார்த்தைகளை பேசுவோம். அப்ப அதனுடைய காரியம் என்னவென்றால் அபிஷேகத்தினால் நாங்கள் நிறைந்திருக்கிறோம். அந்த அபிஷேகம் இந்த நாட்களே சபை இப்ப சபையில் என்று வேஷி பண்ணுகிற வழியிலே சபை மக்களுக்குள்ளே டிரான்ஸ்பர் பண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வேர்ஷிப்பர் வந்து இந்த நாட்களை பாருங்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவர் அந்த புல்பிட்ல இருந்து ஆராதிச்சார்னு சொன்னார். கிட்டாரை வைத்து ஆராதித்தார்னு சொல்லி சொன்னால் திடீரென்று பார்க்கிற வழியில பாருங்கள் அந்த சபைக்குள்ள பாருங்கள் சில இடங்களை பார்க்கிற சில ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி வாலிபரா இருந்தாலும் ஜோதிகளா இருந்தாலும் சரி அவர்கள் இந்த நாட்களே கத்தி குளறி இந்த நாட்களே விழுந்து இந்த நாட்களே அப்படியே இருப்பார்கள். சில பேர் சொல்லுவார்கள் அப்ப அந்த இடத்துல பாருங்க என்ன காரணம் அந்த அபிஷேகம் டிரான்ஸ்பர் பண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த அபிஷேகம் என்ன செய்து அவர்களுக்குள்ளே அங்கே கொண்டு செல்லப்படும் சபைக்குள்ள பாய்ந்து செல்லுறது மட்டுமல்ல அவர்களுடைய கட்டுக்கள் நுகங்களை உடைக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவர்கள் தள்ளுறவளே அவர் சொல்லுவார்கள் நாட்களே என் தலையிலே அக்னி வந்து இறங்குற மாதிரி இருக்கிறது அல்லது சொல்லுவார்கள் என் தலையிலே வந்து ஆரோ குளிர்ந்த தண்ணீரை ஊற்றுற மாதிரி இந்த நாட்கள் இருக்கிறது அல்ல இந்த நாட்களே நான் ஏதாவது ஒரு இடத்திற்கு அதாவது அறியப்படாத ஒரு இடத்துக்கு இந்த நாட்களே நான் அங்கே போய் வந்தேன் அந்த இடத்திலே பார்க்கிறவளே ஒரு அமைதியாக இருந்ததுன்னு சொல்லி இந்த நாட்களே ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவார்கள். அதை எப்படி என்று சொல்லி சொன்னால் தேவன் அந்த அபிஷேகத்தினால் நிறைத்து அவர்களை அங்கே என்ன செய்கிறான் கொண்டு போய் சில இடங்களை இந்த நாட்களிலே ஆவியானவர் காண்பிக்கிறதை அவருடைய ஆத்மாக்களை கொண்டு போய் காண்பிக்கிறதை இங்க காணக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு வகையான காரியம். இது அபிஷேகத்தினால் நிறைந்த நாட்களை துதிக்கிறது பாருங்கள். அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த அபிஷேகத்தினால் நிறைந்த நாட்களை நாங்கள் தினமும் துதித்துக் கொண்டு வருவோமா இருந்தால் நாங்கள் சாதாரணமாய் யாரோடு பேசுகிற வேளையிலும் அங்கே என்ன நடக்கும் சொன்னால் அவர்களுக்குள்ளே ஒரு காரியம் நடக்கும் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமா இருங்கள். அப்ப அபிஷேகத்தினால் நாங்கள் நிறைந்து எதை பேசுகிறோமோ, அபிஷேகத்தினால் நிறைந்த இந்த நாட்களை, இந்த காரியத்தை இந்த நாட்களை சொல்லுகிறோமோ, அவர்களுக்குள்ளே அந்த காரியம் அங்கு நிறைவேறுகிறதா இருக்கும். அருமையான கர்த்தர், சில பேர் அபிஷேகத்தினால் நிறைந்து கர்த்தர் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறான்னு சொல்லுகிறவர்கள் இல்லை. என்ன காரியம் வருகிறது? அதிலே தீர்க்க தரிசனம் புறப்பட்டு வருகிறது. இன்னைக்கு அந்த சகோதரியுடைய காரியத்தையும் சகோதரருடைய காரியத்தையும் இவர் அறிஞ்சிருக்க மாட்டார். இவர் வெளிநாட்டிலேருந்து வேறு இடத்துலேருந்து போய் இந்த சபையில ஊழியம் செய்கிறார். அந்த இடத்துல அவர் பேசுகிற காரியம் என்னவென்றால், இந்த இடத்துல இப்படியான சகோதரி கர்த்தர் இந்த நாட்கள் இப்படி ஒரு காரியத்தை செய்கிறார் சொல்லி சொன்னால், அதே காரியம் அந்த சகோதரி இந்த நாட்களை வந்து அழுவாங்க. கடைசியாக எனக்கு இப்படியான காரியம் இருந்தது, என்னோட ஆண்டவர் பேச வேணும்னு நான் அன்றைக்கு வந்தேன். இந்த நாட்கள் ஆண்டவர் என்னோடு பேசுறேன். இது அபிஷேகத்தினால் தேவன் அங்கே நிரப்பி அந்த காரியங்களை துறக்கிற காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் நுகங்களை உடைக்க, அபிஷேகம் கட்டுக்களை அவிழ்க்கும், அபிஷேகம் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே ஒரு விடுதலை கொடுக்கும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். பாருங்கள் எப்படியாக சொல்லி சொன்னால், இதைத்தான் இந்த பெந்தகோஸ் நாள் 120 நாள் சொல்லப்படுறது. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் இந்த நாட்களை இருக்கிறார். இப்ப ஆராதிக்கிற வேளையிலே சில சபையில பாருங்க, கண்ணை திறந்து பார்க்க மாட்டாங்க, ஆராதிப்பாங்க. அது எதை குறிக்கிறது? ஒருமனத்தை குறிக்கிறது. கண்ணை திறந்து பிராகு பார்த்தோன் இருக்கிறவன் தான் இந்த நாட்கள் என்ன செய்யறான், இந்த நாட்களே ஆவியானோட அபிஷேகம் இல்லை, அவன் மாமிசத்தில் நிற்கிறான்னு தெரியும். அவன் என்ன செய்வான்னு சுற்றி முட்டு பார்த்துட்டு இருப்பான். இவங்க என்ன சட்டை ஓட்டுருக்காங்க, அவங்க என்ன சாரி கட்டுறாங்க, இவர் என்ன மணிக்குடு அடி இருக்கிறார், எத்தனை கோணில் சங்கிலி ஓட்டுருக்கான்னு பார்த்து கொண்டே இருப்பாங்க. இதான் நடக்கிற சில காரியங்கள். அதனாலதான் அன்றைக்கு அவர்கள் என்ன செய்யறார்கள், அங்கே இந்த நாட்களை சும்மா ஒரு பொழுதுபோக்காக ஆலயத்துக்கு வருகிற மாதிரி இருப்பார். ஆனால் பார்க்கிற வழியில் சொல்லுவார்கள், இந்த நாட்களை கோட்டு சூட்டு போட்டு வருவார்கள், ஒரு பெரியவர் போல் இந்த நாட்களை இங்கே காட்சியளிப்பார்களே ஒழிய, ஆனால் இந்த நாட்களே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் எள்ளளவும் இல்லை. அருமையான கத்தொழிவர்களே, ஏனென்றால் அன்றைக்கு வேதவசனத்தை பேசுவார்கள், நல்லது இல்லை என்று இல்லை. ஏனென்று சொல்லி இந்த பிசாசு கூட ஆண்டவரிடத்துல வந்து சங்கீதம் 91 பேசினது. தூதர் அதாவது எழுதியிருக்கிறதே என்று சொல்லி சொன்னால், இந்த நாட்கள் என்ன சொல்லி சொன்னால், நம்முடைய பாதங்கள் கழுவாதபடி தாங்கிக் கொள்வார்கள் குதியும் என்று சொல்லி. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அவர் ரொம்ப கவனமாக அந்த நாட்களை இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால், முதலாவது மனுஷனுக்கு தேவை அபிஷேகம். அபிஷேகம் வந்தால்தான் அந்த நாட்களை என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும். அதே போலே வேதத்தை அறிந்து கொள்ளும்படியாக வேதத்தினுடைய ஆழங்களுக்குள்ளே கத்தருடைய ஆவியானவர் கூட்டி செல்லுவார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க முடியாத இருக்கு. இந்த வேத வார்த்தையினுடைய டீப், அதாவது அந்த டீப்புக்குள்ள அந்த நாட்களே போகும். வருமான கத்துடைய பிள்ளைகளை, வேதத்தை சும்மா அந்த நாட்களை திறந்து வச்சிட்டு சங்கீதம் 92 எடுத்தோ, அல்லது அந்த நாட்களை சங்கீதம் 121 எடுத்தோ, 23 எடுத்தோ, அந்த நாட்களை என்ன செய்யறேன் வாய்ச்சி போட்டு இந்த நாட்களை ஓகே எல்லாம் சரின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு இல்ல. வார்த்தைகளை, வேத வார்த்தைகளை இந்த நாட்களே பிரிச்சு பிரிச்சு ஒரு வார்த்தைகளை வாசிக்கிற வேளையிலே அங்கே அபிஷேகத்தோடு நாங்கள் வாசிப்போமா இருந்தால் அந்த வார்த்தையினுடைய விளக்கங்களை தருவார். தந்த படிக்கிறார், வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படியாக என்னுடைய கண்களை திறந்தள்ளும். உண்மையிலே அருமையான கத்துரை பிள்ளைகளே, நாங்களும் கேட்க வேண்டும், நம்முடைய கண்களை இந்த நாட்களிலே தேவன் திறந்தரல வேணும். நம்முடைய தேவனாய கர்த்தர் இந்த நாட்களை நம்முடைய கண்களை திறந்தருளுவாரா இருந்தால், இன்றைக்கு நாங்கள் இந்த அபிஷேகத்தினால் நிறைந்த நாட்களிலே வேதத்தை வாசிப்போமா இருந்தால், அபிஷேகத்தினால் இந்த நாட்களை நிறைந்த நாட்களிலே ஜெபம் பண்ணுவோமா இருந்தால், இந்த நாட்களிலே அற்புதங்கள் நடக்கும் ஐயா, அதிசயங்கள் நடக்கும் ஐயா, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், எலியாவுடைய நாட்களை எடுத்து பாருங்கள், எலிசாவுடைய நாட்களை எடுத்து பாருங்கள். அந்த இடத்திலே பாருங்கள், எலிசாவுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் மலையை நிறுத்துகிறார், மலையை வர பண்ணுகிறார். பாருங்கள், இரண்டாவதாக யோசுவாவை எடுத்து பாருங்கள். யோசுவாவை அங்கே சூரியனையும் சந்திரனையும் தரித்து நில் என்று சொல்லி சொல்லுகிறதற்கு அங்கே பாருங்கள் அதிகாரத்தை கொடுக்கும்படியாக தேவன் அந்த சாதாரண மனுஷனுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட இந்த உலகம் உண்டானதிலிருந்து முடிகிற வரைக்கும் அருமையான கத்தோட பிள்ளைகளை ஒரு நாள் மிஸ் பண்ணுதுன்னு சொல்லி கணக்கெடுத்து கொண்டு வராங்க. அந்த காரியம் எங்கே இருக்கணும் சொல்லி இன்று வரைக்கும் அவங்க வேதத்தை தான் வச்சு பிடிச்சாங்களே ஒழிய மறுபடி பிடிக்கலாம் போயிட்டு அருமையான கத்தோட. ஏனென்றால் அருமையான கத்தோட பிள்ளை ஒரு நாள் அங்கே பாருங்கள் எந்த விதமான அசைவு இல்லாதபடி சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றதை அங்கே இந்த நாட்களில் அவர்களுக்கு பெரிய ஒரு அதிசயம், ஒரு பெரிய ஒரு திகைப்புமாக இன்றைக்கு கூட அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளைகளை, அப்ப ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரோடு இந்த நாட்களை நாங்கள் ஆண்டவருடைய அபிஷேகத்தோடு இன்றைக்கு நாங்கள் நடப்புமா இருந்தால், அன்று பார்த்த எலியாவை இன்றைக்கு எலியாவின் ஆவியை நமக்குள்ளே இன்றைக்கு காணக்கூடியதா இருக்கும், யோசுவாவினுடைய ஆவியை நமக்குள்ளே காணக்கூடியதா இருக்கும். அருமையான கத்தோட பிள்ளைகளை, அருமையான கத்தோட பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவரோடு நடக்கிறதற்கு நாங்கள் தைரியப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய செய்கைகளை இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அவர் செய்த அற்புதங்களை அனுதினம் இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாட்களை ஆராதித்து அங்கே ஜெபம் பண்ணி அபிஷேகத்தினால் இந்த நாட்களை நாங்கள் நிறைந்து செயல்படுவோமா இருந்தால், கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களே
கிரியை செய்யறது மட்டுமல்ல, அதை கேட்கிறவருடைய செவிகளையும் இருதயத்தையும் இந்த நாட்களிலே திறக்கும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதற்கு முக்கியமான ஆதாரம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே தேவனுடைய அபிஷேகம் வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்நிய பாஷையிலே பேசுங்கள், தேவனோடு பேசுங்கள், தேவனிடத்திலே இருந்து ரகசியங்களை பெற்று அங்கே இந்த நாட்களை சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, ஆண்டவரே, கர்த்தாவே, இன்றைய நாளிலும் நாங்கள் பார்த்த முதலாவது பகுதி அந்நிய பாஷையினுடைய அர்த்தங்கள், அந்நிய பாஷை பேசுவது எப்படி என்பதை குறித்த நாட்களை பார்க்கும்படியாக நீங்கள் தந்தது கிருபைகளுக்காக உங்களுக்கு சோதரம் ஐயா. அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே, உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி. பிரசுரோடையா ஐயா, பிரசுரோட்

0: Praise the Lord, Aya. Praise the Lord, Aya. Praise the Lord, Aya. Praise the Lord, Aya. Praise the Lord.
1: Praise the Lord, Aya. Praise the Lord, Aya.
0: Praise the Lord. And Thalapan, Aya, Pali, Hala.
1: இல்லையா இன்றைக்கு ஐயா இன்றைக்கு தலைப்பு ஐயா அந்நிய பாஷை பேசு அந்நிய பாஷை பேசுதல் அதனுடைய அர்த்தம் ஐயா பாட் பண்ண ஐயா
0: ஓகே ஓகே நிச்சயமாக தேவையான காரியம் தான் நன்றிகளை வாழ்த்துக்களை
1: நன்றி நான் சொல்லி ரிபீட் பண்ணிரேன் கேட்டு பாருங்க நாளைக்கு விஜய
0: நான் சொல்லி கலைச்சு போனேன் ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நன்றிகளை வாழ்த்துக்களை கூறுகிறோம் கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம் ஐயா காட் பிளஸ் யூ ஆமென்
1: நன்றி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்
0: அருமையானவர்களே இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேஷர் எட்வின் வானர் அவர்கள் ஜெபம் தேசத்தில் இணைந்து கர்த்தரை வார்த்தையில் எடுத்து விதித்தார் கர்த்தர் தாமே அவருடன் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக ஆமேன் ஆமேன் நாங்கள் அடுத்து ஒரு சில பாடல்களோடு இணைந்து அடுத்து நிகழ்ச்சி கூட கடந்ததில் இருக்கிறோம் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம் வாழ்வு தரும்
2: வார்த்தைகள்
0: பாடல்களை எடுத்து வருகிறார்கள் கேட்போம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆமீன்

0: ஆமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. God bless you. ஆமேன்.
1: அலைவரைக்கா ஸ்தோத்திரம். கிருபை அப்பா, கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லையப்பா. நான் நிற்பதும் நிமூலமாக இருப்பதும் கூட கிருபை மட்டுமாய் காத்த கிருபை, வழி நடத்தின கிருபை அப்பா, தயவு அப்பா, இரக்கம் அப்பா, காருணியப்பா அப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம். பல ஓட்டில் வீட்டில் போவதே சிறாவீங்கள் கேராபீங்கள் பிரசுத்தவாங்கள் சுதர்மத்தில் வாழ்க்கை வாசம் செய்வதை காணக்கூடாத ஒளி, சேரக்கூடாத ஒளி. அகப்பனே, மகிமையின் தேவனே, மகத்துவத்தின் தேவனே, உங்களை துதிக்கிறோம். நீங்க தேவனப்பா, நீங்க தேவன். அந்த சராசரங்களை ஆளுகிற தேவன, அந்த சகலத்தை நடத்துகிற தேவன் ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பெரியவர் பெரியவர் பெரியவர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். துதி வேலைக்காக வந்து ஜப வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுறோம் சுவாமி. எல்லாம் கூட கிருபையப்பா, எங்களை மட்டுமாய் நடத்தின கிருபை. நாங்கள் எங்களை தரை மட்டும் தாழ்த்துறோம் சுவாமி. கூட பாதபடியில் ஆண்டவரே வந்து ஒரு மனமாய் நிற்கிறோம் சுவாமி. அவங்களை கேட்கிறவரே, விண்ணப்பங்களை கேட்கிறவரே, பதில் தருகிறவரே, நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம். எங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தி ஐயா, கூட பிள்ளையா இந்த நேரத்திலும் உங்களுக்கு முன்பாக நிக்க வைத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா வேண்டு கூப்பிடத்தக்க சுயாரத்தை எங்களுக்கு தந்தவரே, சௌதியற்ற எங்களுக்கு அப்பா நீங்க தந்த கிருபைகள் அதிகமான கிருபைகள் அதிகமாக நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லப்பா. அந்த காலநிலைக்கா சூழ்நிலைகளுக்கா உங்களுக்கு வந்திருக்கிறோம் ஐயா. கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வருமானு சொன்னது, கொடிய காலங்களில் நடக்கிற ஒவ்வொரு காலத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் சுவாமி. மண்ணை போல இறக்கங்கள் உங்களிடத்தில் உண்டு சுவாமி. தகப்பனே, ஜெபத்தை கேட்கிறவரே எங்களிடத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த காலங்களில் நடக்கிற அக்கிரமங்கள் அநியாயங்கள் பாட்டங்கள் குறைகள் எல்லாவற்றையும் காண்கிறீங்க. பூமியின் கடையாந்திரம் எல்லாம் பார்க்கறீங்க சுவாமி. ஒருவர் தான் உங்களுக்கு முன்பாக மறைந்திருக்க முடியாது சுவாமி. தகப்பனே நன்றி நன்றி நன்றி. ஒருவரும் கெட்டு போவது சுத்தமல்ல என்று சொல்லி ஆண்டவர் அவ்வளவாந்திருக்கிற தேவன் சுவாமி. ஆண்டவரே, பூமியின் கடையாந்திரம் எல்லாம் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. மன்னிங்கப்பா, ஜனங்கள் மனம் திரும்ப வேணும். இவருடைய போராத்தமாக்கள் எல்லாம் வேணும் சுவாமி. ஐயா நீங்க காத்தானப்பா, அந்த வந்து விளவாய் பாடுபட்டு ஐயா ரத்தம் செஞ்சு ஜனங்களுக்கு ஆஜீவனை கொடுத்தவரே நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம். சாப்பனே, இந்த ஜனங்கள் மனம் திரும்பட்டும் அப்பா. இந்த ரட்சணிய காலத்தில், இந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவரே, சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே உணர்வுள்ளவர்களாக சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படிந்து வார்த்தைகளை கை கழுவுறாள், கற்பனைகளை கை கழுவுறாள், தங்களை தாழ்த்துகளாய் மாறட்டும் ஐயா. வரைக்கு முன்பாக இவர்கள் தங்களை ஆண்டவரை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரை ஆயத்த படுத்த கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. இந்த போராத்து காக்களை மீட்டுக் கொள்வதே நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம். கிருபையப்பா, யுத்தங்களப்பா, யுத்தங்களின் கொடுமை ஆண்டவரே, கண்ணீர் சிந்து விழப்பு ஆண்டவரே, எத்தனை வாழ்வாதாரங்களை தலைகிற மக்கள் அப்பா, அவங்க வீணர்களாய் தலைக்கிற மக்கள் அப்பா, அப்பா இவர்களுக்காக வேண்டிக் கொள்றோம். ஜபிக்கத்தான் முடியும். உங்களது இயக்கங்களும் மன்னிப்பலும் கிருபைகளும் உண்டென்று ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு ஜபிக்க முடியும் சுவாமி. அப்பா இறங்கு இருக்கத்தர் நீங்க அப்பா, இவர்களுக்கு வாழ்வழிக்கிறகத்தர் நீங்க அப்பா, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இவர்களுக்காக வந்து இவர்கள் தங்களுடைய வல்லாத வழிகளை விட்டு மணந்திருந்து தங்களை தாழ்த்தி ஆண்டவரே எங்களுக்கு சேர்வார்களா, வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்களா. தகப்பனே நன்றி சொல்லுறோம். இது அதுக்கு அலப்படுகிற தயவு செய்யுங்கப்பா, கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே கண்ணீர் வச்சிடுங்க.

இருக்கிறாங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா. எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ தகப்பனே, நீங்க காண்கிற தேவன் ஐயா, கிருபையா கிருபையா என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். சகப்பனே நன்றி சொல்லு. வியாதியப்பா, வியாதியின் கொடுமை ஆண்டவரே, வியாதியின் கஷ்டம் அதிகமான வியாதியப்பா, ஜனங்கள் எல்லப்படுகிற சுவாமி ஐயா, பாவத்துக்கு வியாதிக்கு காரணமாக இருக்கிற சாபங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்க சிலுவையில சுமந்து சீத்த தேவனாண்டவர், அதே தேவனாண்டவரே என்று மாறாதவராயிருக்கிறீங்க. மாறாதவர்க்கு இவர்கள் கண்டுகொள்ளட்டும். வியாதியஸ்தர்கள் எல்லாம் அவங்களிடமாய் திரும்பி சுவத்தை பெற்றுக் கொள்ளட்டும். தங்களை தாழ்த்தட்டும் சுவாமி. பரிகாரிய கத்தன் நீங்க என்று சொல்லி ஆண்டவரே தங்களுடைய சுவத்துக்காக வியாதியின் விடுதலைக்காக வேண்டுகிறோம். மக்களாய் மனம் திரும்ப பாவத்தை விடட்டும், தங்களுடைய பொல்லாத வழிகளை வெட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதியஸ்தர்களை சொல்லுங்க சுவாமி. அண்ணாக்களின் தகப்ப எங்களுடமாய் வந்து வியாதியஸ்தர் ஒவ்வொருவரும் வெறுமையாய் போனதில்லை ஆண்டவர். அப்படியான தேவனான அதே இவர்கள் உணர்ந்தவர்களாய் நீங்க இருக்கிறீங்க என்று சொல்லி ஆண்டவரே எங்களிடத்தில் வரட்டும் சுவாமி. தங்களை தாழ்த்தட்டும் சுவாமி. தங்களுடைய காரியங்கள் பொல்லாத காரியங்கள் எல்லாம் விட்டு மறந்துடும் மட்டும் சுவாமி. வியாதியஸ்தர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. இறக்கம் செய்யுங்கப்பா. உதவியாற்றி இருக்கிற வியாதியஸ்தர் ஒவ்வொருவரையும் தாங்குங்கப்பா. தாங்குற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா. எந்த வியாதியா இருந்தாலும், கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே, மரண தருவாயில் இருந்தாலும் அது இறக்கம் செய்யுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளுவோம் தகப்பனே. வியாதியஸ்தர் ஒவ்வொருவரையும் குணப்படுத்துங்கப்பா. கூப்பிடுற ஒவ்வொருவருக்கும் வியாதியை குணப்படுத்துங்கப்பா. வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம். முதியோர்கள் அப்பா, வியாதி படுக்கையில் அல்ல படுத்து கிடக்கிற முதியோர், அனாதர வயசு என்னென்ன வச்சு கிடக்கிற முதியோர், வைத்தியசாலை எல்லாம் வழங்கி நிரம்புற முதியோர், தகப்பனே தாங்குங்கப்பா. முடியாத நிலை கிடைக்கிற ஒவ்வொருவரையும் தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா. இறக்கம் செய்யுங்கப்பா. முதியோர்களுக்கு வேண்டிய ஆறுதலை ஆண்டவரே, சமாதானத்தை கட்டளிடுங்க சுவாமி. சுகத்தை கட்டளிடுங்க. தாங்குகிற மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. முதியோர்களுக்காக எங்கெல்லாம் அனாதரவா இருக்கிறாங்க அந்த இடத்தில் அவர்களை சந்திக்கும்படியாக வந்து கொள்ளணும். எல்லா அப்பா உங்களோட கிருபை நாத்தானப்பா முடியும். கவியற்றங்களுக்கு உங்களோட கிருபை கிருபை கிருபை. இந்த கிருபையின் காலம் ஆண்டவர், ரட்சணிய காலம் ஆண்டவர், மனந்திரும் பட்டு மாண்டவர், மனந்திரும் பட்டு மாண்டவர். இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பா. நன்றி சொல்லுவோம் அப்பா. தேசத்தை ஆண்டவர்கள் தலைவர்கள் ஆண்டவர் நீதி நியாயம் அவருடைய ஆளுகையில் வரட்டு சுவாமி. தேசம் அங்கு நீதிகள் புரட்டப்பட்டு அநீதிகள் நிறைந்த தேசங்களாய் வாழுகிற மக்கள் ஆண்டவரே, அல்லப்படுகிறாள் அப்பா. நீதிக்காக தவிக்கிற மக்கள் ஆண்டவரே அப்பா, இவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஆளுகையிலே ஆண்டவரே அப்பா, உங்களுடைய நீதி இவர்கள் மேல் இறங்குவதாக, உங்களோட கிருபை இவர்களை தாங்குவதாக. அப்பனே தலைவர் ஒவ்வொருவரையும் நீங்க காண்கிற தேவன் சுவாமி. ஆளுகையெல்லாம் நீங்க கொடுத்து தேசங்களை எல்லாம் பார்த்து ஜனங்களை கொடியமாக்கி ஆளுகளுக்கு ஆளுகையை கொடுத்த தேவன் நீங்க. எல்லா அதிகாரங்களின் நன்மைக்காக நீங்க கொடுத்த தேவன் சுவாமி. எல்லா நன்மைக்கு எதுவாகவே இவர்கள் ஆளுகை செய்யட்டும், இவர்கள் சர்ச்சிக்கப்படட்டும் சுவாமி. மனந்திரும்பட்டும் வேதம் ஆண்டவரே, இவர்களுடைய ஆளுகையில் முதன்மையாக இருக்கட்டும் ஆண்டவரே. அதில் சொல்லப்பட்ட ஆளுகையின் வார்த்தைகள் கை கொண்டு ஆண்டவரே படிந்து தேச மக்களை ஆளுகிறவளாய் நல்ல சாட்சி செய்கிறவளாய் ஒவ்வொரு தலைவர்களையும் நடத்துங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அதிகாரங்கத்துக்கு ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. எல்லாம் தகப்பனே இந்த காலங்களுடைய ஆத்மாவை தகப்பனே தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறவளாய் மாறட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆன கிருவி அப்பா. இப்படியாக தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ள, தேசத்துல நீங்கள் ராணுவ வீரர்களுக்காக தேசத்தை காக்க வைத்த ஆண்டவரே ஊழியர்கள், இவர்களெல்லாம் ஆண்டவர் இந்த நிலையில் இருந்தாலும் தேசத்தை காத்துக் கொள்ளுகிற
ஆண்டவரே உணர்வை கொடுங்க சுவாமி. உண்மையோடு நிற்கிறவளாய் நிக்கட்டு சுவாமி. ஆயத்தம் உள்ளவர்களாய் நிக்கட்டு சுவாமி. தரான வீரர் ஒவ்வொருக்காம ஒரு குடும்பத்துக்காக நிக்கொள்ளுற சுவாமி. எங்கிருந்தாலும் ஆண்டவரே தகப்பனை பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதி. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றிக்கிறவே. தேசங்கள் எல்லாம் போராட்டம் பஞ்சம் அப்பா, வேலை இல்லையப்பா, வறட்சி அப்பா, ஜனங்களுடைய கூக்குரல் அப்பா, தகப்பனை இவருடைய கூக்குரல்கள். ஆண்டவரே தங்களை தாழ்த்தி எங்களுடைய முகத்தை தேடி இவர்கள் உங்களை தேடுவார்களான சிரமத்தை கொடுக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. இவர்கள் அப்படியான நிலையிலே தங்களுடைய சிரமத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்பா, ஜபத்தை எல்லாம் கேட்கிற தேவனே, வறட்சியில் எல்லாம் நீடிக்கிற தேவனே, செழிப்பை உண்டாக்குற தேவன் நீங்க ஆண்டவர். ஜனங்கள் கீழ்ப்படியட்டும் ஆண்டவர், கீழ்ப்படித்தால் ஆசீர்வாதம் ஆண்டவர், கீழ்ப்படித்தால் ஆசீர்வாதம் ஆண்டவரே. இவர்கள் தங்களை தாழ்த்தி உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த நாட்களில் ஆண்டவரே உங்களோட சத்தியத்தை அறிந்தவர்களாய், கேட்கிறவளாய், அதன்படி நடக்கிறவளாய், கற்பனைகளை கை கொள்வளாய், ஒவ்வொரு மாறட்டும் சுவாமி. பெற்று ஆண்டவரே தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள இவர்களுக்காக வண்டிக்கு ஒரு நேர உணவு இல்லாமல் தவிக்கிற மக்கள் ஆண்டவர், ஹோடி மக்களா இறக்கம் செய்யுங்கப்பா. அங்கெல்லாம் நிலையில் இருக்கிறாள் சுவாமி, உங்களுடைய இறக்கத்தின் கண்கள், உங்களுடைய தயவின் கண்கள் ஆண்டவரே அவர்களை நோக்கிப்பார். பசியின் கொடுமை ஆண்டவர், பசியினால் எல்லப்படுகிற குழந்தைகள் ஆண்டவர முதியவர்கள் ஐயா, நீங்க பசியின் தாக்கத்தை அறிந்த தேவன் சுவாமி. மனுஷனாய் பூமியில வந்த போது வந்தவரே பசியின் கொடுமையை நீங்க அறிந்த தேவன், எல்லா உணர்வுகளை கூட போன தேவன் சுவாமி, வனாந்திரத்துல போஷித்த தேவன் சுவாமி. உங்களிடமாயிருந்த ஜனங்களை நீங்க பசியினால் அனுப்பிவிடாது போஷித்தனர். அதே தேவன் மாறாதவரே, அன்றைய நாட்களிலும் கத்தாவை காக்கைக்கு கூட உணவளிக்கிற தேவன் நீங்க, இவன் உள்ளவர் எல்லோருக்கும் உணவளிக்கிற தேவன் நீங்க, சிமங்கில முதலாய் சமத்துல இருக்கிற முதலாய் உணவளிக்கிறது சேவை இருக்கிறீங்கப்பா. இந்த பசினால் இந்த பசி பட்டினியால் இருக்கிற காரியங்கள் எல்லாம் மன்னித்தாண்டவரே, மன்னித்து எல்லா நீக்கி சாபங்கள் எல்லாம் நீக்க ஒரு இறக்கம் செய்யுங்கப்பா. இறக்கம் செய்ய இவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஆசீர்வதிங்கப்பா. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுவோம், இவர்களுடைய நன்மைக்காக வேண்டி கொள்ளும். கிருபையப்பா, கிருபை, கிருபையப்பா, கிருபைக்காக சகப்பனே, சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். சபைகள் எல்லாம் இந்த நாட்கள் அப்பா, சபைகள் எல்லாம் ஆசீர்வாதம் சபையலாம், மனவாற்றை சபையலாம், அருத்த சுங்களாம் தங்களை ஆயத்தப்படுத்தும் சுவாமி. நீங்க கொடுத்த விலை அதிகமாண்டவரே தகப்பனே. என் சபைகளில் ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாய் உங்களோட வருகைக்கு ஆயத்தம் உள்ளவராய், அந்தவரை மனம் திரும்புகிறவளாய், தங்களை தாழ்த்துகிறவளாய், சபைகளில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், ஒருமனம் அன்பும் உள்ளவர்களாய் ஆண்டவரே சபைகளில் ஆசீர்வதிக்க, சபைகளில் இருக்கிற போதர்மார் ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஜனங்களுக்கு வேண்டிய ஆயத்தப்படுத்துகிற வார்த்தைகளை கொடுக்கத்தக்கதாய், நல்ல மேய்ப்பர்களால் மந்தைகளை மேய்க்கிறவளாய் ஒவ்வொருவரையும் நடத்து, சுகத்தை கொடுங்கப்பா, பலத்தை கொடு. விசேஷமாக இந்த நாட்கள் அவருடைய குடும்பங்கள் அவர்கள் எல்லாம் சாட்சி உள்ளவர்களாக இருக்கட்டும், சாட்சி உள்ள பார்க்கிற ஜன ஆண்டவரே இவருடைய சாட்சியை கண்டு மனம் திரும்புகிறவர்களாக இருக்கட்டும், மனம் திரும்புகிறவர்களாக இருக்கட்டும். இவர்களுக்காக வேண்டி விழுந்து போன உள்ளே கத்தாவை போய் கொண்டிருக்கிறவர் விசுவாசிகள் ஆண்டவரே எச்சிப்பை விட்டு போகிற விசுவாசிகள் அவர்களுக்காக வேண்டி திருப்பி கொண்டு வாங்க மட்டும் ஆண்டார். இருதயத்திலே ஆண்டவர் பெரிய பாரத்தை போடுங்க சுவாமி. தப்பனே தங்களுடைய ரட்சிப்பின் மகிமை ஆண்டவரே மறுதறித்து உதாசீனப்படுத்தாதபடி ஆண்டவர் இவர்கள் திரும்பமா எங்களை வாழவர்கள் மன்னிப்பை பெற்று திரும்பட்டு சுவாமி. தள்ளி விடுகிற தேவன் அல்ல ஆண்டவர், எத்தனை முறை விழுந்தாலும் தைக்கி விடுகிற தேவன் நீங்க, ஒருவர் மாத்திரமா, ஒருவர் மாத்திரப்பனே இவர்கள் திரும்பட்டு விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவர் குடும்பங்கள் எல்லாம் திரும்பட்டும் சகப்பனே. பிசாசின் கிரிகைகள் எல்லாம் முறித்து அவர்களை விடுதலையாக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்றோம் தகப்பனே. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லு, நன்றி சொல்லு.
அடையாளம் பெற்ற சுவாமி ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா, தாங்குங்கப்பா. பிறருக்காக வந்து சகப்பனே இந்த வேலையிலும் ஆண்டவர் ராஜ்யத்தில் செய்து சகல தியானங்களுக்கு அறிக்கப்படவே என்னோட சித்தம் ஆண்டவரே. ஒரு வசான கட்டு போவது உங்களோட சித்தம் அல்லவர் அப்பா. அப்படியான தேவை அந்த காலத்தை நீங்க தந்திருக்கிறீங்க. இந்த காலங்களில் அப்படியான உங்களோட சுவிசேஷம் அறிக்கப்படுற வசதிகளை இருந்தவரே காலங்களை தந்திருக்கிறீங்க. இதை பிரயோஜனப்படுத்தக்கூடிய மக்களை எழுப்பிட்டாங்க சுவாமி. செய்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்பட்டு ஊழியத்தை செய்கிறவர் தகப்பனே நன்மையோடும் உற்சாகத்தோடும் இந்த ஊழியத்தை செய்கிறவங்களா இருக்கு. டெலிவிஷன் ஊழியம், ரேடியோ ஊழியம், இன்னும் ஆண்டவரை மீடியாக்கள், இன்னும் ஆண்டவரை எத்தனையோ விதமான காரியங்களுக்கு ஈடுபட்டது ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் தாங்க எங்கெல்லாம் நிற்கிறாரோ எந்த நிலையிலெல்லாம் நிற்கிறாரோ தாங்குங்கப்பா. கடைசி நாட்கள் அப்பா, நாட்களவு போய்கொண்டிருக்கிறதப்பா, உங்களோட மருகையோ நிறைய கொண்டிருக்கப்பா. காலத்தை வீணாக்கி ஆண்டவர் இந்த ரட்சணிய காலத்தை இந்த கிருபையின் காலத்தை சாதிசனப்படுத்தாதவர் இன்றைக்கே இப்பொழுதே ரட்சப்பின் நாள் என்று சொல்லி ஒவ்வொருவரும் உணர்ந்தவராய் மனந்திரும் பட்டு ஆண்டவர் ஹெமனை நாளைக்கு நாளைக்கு என்று சொல்லி தலை போட்டு பாடுபடுகிட்டு தாவே இந்த ஜனங்கள் மனந்திரும் பட்டு ஊழியக்காரர்கள் ஊழியத்தை செய்கிறவள உற்சாகத்தோடும் உண்மையோடு நிற்கிறவள எங்கெங்க நிலையிலெல்லாம் நிற்கிறாரோ தாங்கி பலப்படுத்துங்கப்பா. தாங்கி பல ஜனங்களே ஆண்டவரே ஜனங்களை திருப்பி கொண்டு வர வழிகளில் ஆண்டவரே இவர்கள் ஊழியத்தை செய்கிறவளாய் வார்த்தைகளை கொடுக்கிறவளாய் நிற்கட்டும் சுவாமி. கடமைக்காக அல்ல ஆண்டவரே, கடமைக்காக அல்ல, உண்மையோடும் ஆண்டவரே நல்ல ஸ்தானாதிபதிகளாக ஆண்டவரே அந்த ஜனங்களுக்கு உழிஞ்சவர்களாய் இருக்கட்டும் சுவாமி. சகோதரே இன்னும் ஆண்டவரே அடைக்கப்பட்ட பட்டணம் கிராமங்கள் இரண்ட தேசங்கள் தேவையப்பா, அழிப்பித்தாங்கப்பா, ஜனங்களை எழுப்பித்தாங்கப்பா. ஊழியத்துக்கு ஆண்டவரே தேவை ஆண்டவரே. ஐயா நீங்கள் சிசைகளுக்கு அந்த நாட்கள் சொன்னீங்க சுவாமி அறுவடை மிக ஆட்களோ குறை. அதே போல ஆண்டவரே இந்த நாட்களிலும் அப்படியான காலம் அந்த அறுவடை மிகுதியா இருக்குது சுவாமி. ஆக்களோ குறைவா இருக்கிறார். ஆக்களை எழுப்பிட்டாங்க பாலும்பட்டம் எழும்பட்டம் ஊழியத்துக்கு ஜனங்கள் எழும்பட்டம். ஜனங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிற மக்கள் எழும்பட்டம். ஒவ்வொருவரும் ஊழியக்காரராய் மாட்ட வேலை தலங்களிலோ காண்கிற இடங்களிலோ உங்களுடைய வார்த்தையை செல்றவளாய் மாறட்டும் சுவாமி. எங்கும் ஆண்டவர் எங்களுடைய வார்த்தை சொல்லுகிற மக்களாய் அவருடைய நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஐயா அடைக்கப்பட்ட பட்டணம் இரண்ட பட்டணங்கள் நினைக்கிற ஊழிய ஆண்டவரே மிஷனர்களுக்காக ஒரு ஆட்டங்களப்பா கண்ணீரப்பா நிற்கிறார்கள் ஆண்டவரே. தாங்குகிற வெள்ளத்தை கொடுங்கப்பா. அப்பா அவருடைய வேதனைகள் துன்பங்கள் கண்ணீரில் எல்லாம் வெலப்படுத்தி ஆண்டவரே அந்த ஊழியத்தை செய்ய அவர்களை தாங்கி வெலப்படுத்துங்கப்பா. அவர்களுக்காக அவருடைய குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி கழுவும், அந்த இடத்தில் இருக்கிற தேவைகளுக்காக வேண்டி கழுவுற சுவாமி.

0: நாங்கப்பா அதை படுத்துங்கப்பா, தேவைகளை சந்திக்கப்பா, அந்த இடத்தில் இருக்கிற மக்களையும் ஆண்டவர் தாங்கி பலப்படுத்தி வச்சிக்கப்பட்டு அவருடைய குடும்பங்களை ஆசீர்வாதம் பெற்று இந்த நாட்களில் ஆண்டவர் அவர்களையும் சந்திங்கப்பா, சந்திங்கப்பா. அப்பா அவங்களோட வார்த்தை ஒவ்வொரு ஜீவன் உள்ள வார்த்தைகளாக 30, 60, 100 பயன்படக்கூடியதாக இடங்களில் எல்லாம் விதிக்கப்படுத்தும் சாமி. இதைக்கு கேட்டு மக்கள் பிரயோசனப்படுத்தும் ஒரு வார்த்தை தான், ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் வீணாய் போகாதபடி நல்ல நிலத்தில் உள்ள முத்துக்களாக ஒரு வார்த்தையை மாற்றி கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சாமி. இவர்களுக்காக வேண்டிக்
1: கொள்வர்களுக்காக
0: சாப்பனே நன்றி. அவருடைய தேவைகள் எல்லாம் சிந்தித்து ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலங்களில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அன்பு துணைந்து போன காலம் ஆண்டவர், அன்பாத மக்கள் ஆண்டவர், கொடுமைகளும் ஆண்டவர் எதிர்க்கமற்ற செயல்களும், பெற்றோரும் கண்ணீரும், குடும்பங்களின் கண்ணீரும், பிரிவு நிலைகளும், அப்பா அன்பப்பா ஒருவரை ஒருவர் கடித்து பச்சித்து பொறாமையும் ஆண்டவரே, சண்டையும் ஆண்டவரே, சீக்கிரம் மக்களா இந்த நாட்களில் பெருகிக்கொண்டிருக்கிறாரப்பா. உங்களுடைய அன்பு வேணும் சுவாமி. இந்த கடைசி நாட்களில் உங்களை அன்பு வேணும் சுவாமி. நிரப்புங்கப்பா அன்பில்லாதவனை அறியானு சொன்ன பிரகாரம் நீங்க இல்லாவிட்டால் அந்தவரே அன்பவர்களுக்கு தெரியாது சுவாமி. நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, நிரப்புங்க. காசின் வாரியாக ஒரு விஷயங்கள் அன்பினால் உங்களை வரவேற்க வன்பாங்க. வரைவு அன்பினால் அறியப்பட்ட அந்த குடும்பங்கள் ஆண்டவர், குடும்பங்கள் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும், பிரிந்திருக்கிற பெற்றோர் உறவுகள் ஒன்று சேரட்டும். அப்பா நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவர் இந்த நாட்களில் இருக்கிற வாலிபர்களுக்காக வேண்டி பாவமும் அக்கிரமும் போதேடும் ஆண்டவரே. சின்ன வயதிலே ஆண்டவரே அநியாயம் அக்கிரமத்தில் நிறைந்த வாலிப பிள்ளைகளா இருக்கிறார். நிரப்புங்கப்பா, நீங்க நிரப்புங்கப்பா. தேவை அன்பினால் இந்த வாழை பிள்ளைகளை நிரப்பி பொல்லாந்தனின் கையில் இருந்து பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்கப்பா, மீட்டுக் கொள்ளுங்கப்பா, மீட்டுக் கொள்ளுப்பா. சாப்பனே நீங்க சொல்லி இருக்கிறீங்க சாப்பனே. அப்பா பொல்லாந்தன் கையில் இருந்து உங்களை பிள்ளைகளை ரட்சிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. ரட்சிங்க சுவாமி, ரட்சிங்க சுவாமி, ரட்சிங்க சுவாமி. தகப்பனே இந்த பிள்ளைகளுக்காக வந்து கொள்ளுறோம். இந்த வாழைய பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க, உள்ளாட்சியத்தின் பிள்ளைகளாக மீட்டுக் கொள்ளுங்க, பெற்றோருக்கு நல்ல சுதந்திரமாக மீட்டுக் கொள்ளுங்க. தகப்பனே நான் சொல்றோம், அந்த வாழைபடி கொண்டு வாங்க சுவாமி. அவருடைய வாழ்க்கை முக்கியமாண்டவரே, முக்கியமாண்டவரே. எங்களை பிள்ளைகளை போல எங்களை பேர பிள்ளைகளை போலவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா இந்த இடத்தில் விழுந்தார்களோ, இந்த இடத்தில் கிடக்கிறார்களோ தூக்கி விடுங்க சுவாமி. அவருடைய கரங்கள் இருக்கிற டெலிபோன்கள், வீடுகள் இருக்கிற டெலிவிஷன்கள், வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரை இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க சுவாமி. கொடுங்க நல்லதை காணக்கூடியதாக அவருடைய கண்களை திறந்து கொடுங்க சுவாமி. கீழ்படுகிறதை கொடுங்க சுவாமி. ஆதிவனதினால் சுத்தம் செய்வான் உங்களோட வசனத்தை காத்து கொள்வதால உங்களோட வசனம் இவர்களை காத்து கொள்ளட்டும் சுவாமி, இவர்களை காத்து கொள்ளட்டும் சுவாமி. நன்றி ஆண்டவர். இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த காலத்தில் வாழ்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அன்பினால் நிரப்புங்கப்பா. கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்பட்டு ஆண்டவர் ஞானங்கள் எல்லாரும் வந்தவரை சந்தோஷமாய் வாழ்ற காலத்தை ஆண்டவரே நீங்க தாங்க சுவாமி. நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. நன்றி ஆண்டவர், நன்றி. அப்பா கடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம். தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்வோம். தேசத்தில் இருக்கிற விக்கிரக ஆராதனைகள், பாவங்கள், போதைகள், விபச்சாரங்கள், கலியாட்டுகள் எல்லாம் தேசத்தை விட்டு நீங்க பிடிச்சிருக்க தேசம் உங்களுடைய சுவாமி. தேசம் ஒரு கிறிஸ்தவ நாடு ஆண்டவர், ஊழியினர்களால் ஆண்டவர், கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இந்த தேசம் கட்டப்பட்ட தேசம் ஆண்டவர். மன்னிங்கப்பா ஒரு விஷயம் ஆண்டவர், தேசத்தின் எல்லா சுசிகளையும் மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. தேசத்தை திருப்பி கொண்டு வாங்கப்பா. ஆதி நிலையில் இருந்த போல தேசம் உங்களுடைய வார்த்தையை கொண்டு போற தேசமாக ஊழியர்களும் ஆண்டவரே மிஷனரிகள் இந்த தேசத்திலே எழும்பத்தக்கதாய் தகப்பனே. தேசத்தை ஆசீர்வதிங்க. எங்களுடைய உறவுகள் இருக்கிறாள் சுவாமி, எத்தனையோ லட்சம் உறவுகள் இருக்கிறாள் சுவாமி. தகப்பனே அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் முரட்டாட்டங்கள், അവരുടെ കീഴ്പടിയാളിയെല്ലാം നീ തങ്ങളെ താഴ്ത്തി ആണ്ടവരെ ജീവനുള്ള ദേവനെ ആരാധിപ്പവരുടെ ജീവൻ ആണ്ടവരെ ഇവരുടെ അത്തമ്മ തകപ്പനെ എപ്പടി എന്നതെ ഉണർന്നു കൊള്ളുവാറുകളാ ഉണർന്നുള്ള ഞങ്ങളുടെ മക്കൾക്കാ വേണ്ടിക്കൊള്ളു ഞങ്ങളുടെ മക്കളുടെ രക്ഷിപ്പുക്കാ വേണ്ടിക്കൊള്ളു ഇപ്പം എല്ലാ ദേശങ്ങളിൽ ഇരിക്കാറുള്ള സ്വാമി ഞങ്ങളുടെ ഉറവുകളെല്ലാം രക്ഷിക്കപ്പെടും ഞങ്ങളുടെ മക്കളെല്ലാം രക്ഷിക്കപ്പെട്ടു ദേശത്തുള്ള എല്ലാ മക്കളും ഉണ്ട് ഒരുമനമായി ഒരേ ദേവനെ ആരാധിക്കലുകളായി മാറട്ടെ എല്ലാ ദേശത്തിലിരിക്കുന്ന മക്കളും ആശീർവദിക്കും തലവുകളെ നടത്തുമ്പ ആളുകയാണ്ടവരെ ദേവനക്ക് പയന്തവർകളായി നേരിക്ക് വാത്തേക്ക് കീഴ്പിടികളായി ആളുകൾ ചെയ്യട്ടെ കടാ ദേശത്ത് കാണേണ്ടി ചൊല്ലും ഞങ്ങളുടെ ഇലങ്ക ദേശത്ത് കാണി പാം ഞങ്ങളുടെ ദേശത്ത് കാണും വേണ്ടും പാതപടി ജവിക്കണം സ്വാമി ദേശം വാൾവടിയ വേണം സ്വാമി ദേശം വാൾവടിയാണ് ഇരുള അന്ധകാരം ദേശത്തെ വിട്ട് നീങ്ക എല്ലാവിധ പില്ലേശൂനിയങ്ങളും ദേശത്തെ വിട്ട് നീങ്ക വിശ്വാസിൻഗിരികളെല്ലാം നീങ്ക വിഗ്രഹങ്ങളെല്ലാം നിർമ്മലമാകണം ഞങ്ങളുടെ ജനങ്ങളിൽ കണ്ടവരെ അറിവിക്കണങ്കിൽ തിരക്കപ്പെടണം അറിയാത കാലങ്ങൾ മാറി അറിവുള്ള കാലങ്ങൾ ജനങ്ങൾ മാറി വേണം സ്വാമി ജനങ്ങൾ രക്ഷിക്കപ്പെടട്ടെ ഞങ്ങളുടെ ദേശം ആശീർവദിക്കപ്പെടാൻ നീങ്ക താനപ്പാ ഹിറവയസയ വേണം ഹിറവയസയ വേണം ദേശത്തേക്ക് നന്മയെ താങ്ങപ്പ നന്മയെ താങ്ങപ്പ നന്ദി സുൽറോം നന്ദി സുൽറോം അറിവിങ്കപ്പ അതിനധികം കാലത്തിൽ നിങ്ങൾ എത്തിയാച്ചിയുടെ ദേവൻ സ്വാമി ഒരു കാലത്തെ ഐയാ നിങ്ങൾ വെച്ചിരിക്കീങ്ക ഞങ്ങളുടെ ജനങ്ങളെയെല്ലാം നിങ്ങൾ വെച്ചിരിക്കീങ്ക സ്വാമി അത് കുറുകിയ പാതിരെയെല്ലാം വെച്ചിരിക്കീങ്ക നന്ദി സ്വലോ ദേശത്ത് ജനാധിപതി അവരോട് ഇരിക്കുന്ന മന്ത്രി സഭയെ പാതത്തിക്കൊള്ളും എപ്പടിയാകും ദേശങ്ങൾക്ക് ആ വേണ്ടി കൊള്ളും സ്വാമി ഇരണ്ട ദേശങ്ങളെല്ലാം ഭരിച്ചത്തേക്കാണ് എന്റെ ദേശത്തിൻ മക്കളെല്ലാം വാഴ്വരയും വേണം സ്വാമി മണഞ്ഞിരുമ്പ വേണം സ്വാമി എന്നും കൊഞ്ചക്കാലം എന്നും കൊഞ്ച അപ്പാ അങ്ങോട് വരവിക്കുമ്പോണ്ടാകും ജനങ്ങളെല്ലാം അങ്ങോട് വരവേക്കപ്പെടത്തക്കതാ താങ്കൾ ഇത്താത്തി മണം തിരുമ്പ വേണം സ്വാമി മണം തിരുമ്പ വേണം സരളക്കാ വേണ്ടിക്കൊള്ളോ ദേശങ്ങളെല്ലാം ഇരുളും ആധിക്യമെല്ലാം നീങ്കി അന്ധകാരമെല്ലാം നീങ്കി ജനങ്ങൾ വിളിച്ചെത്തിക്കാന്ന് വേണം സ്വാമി ദേശങ്ങൾക്കാ വേണ്ടിക്കും എല്ലാ ദേശങ്ങൾക്കാ വേണ്ടിക്കും ദേശങ്ങൾക്കാ വേണ്ടിക്കും ദേശ മക്കൾക്കാ വേണ്ടിക്കൊള്ളും അയ്യാ കോടി മക്കൾ വളരങ്ങളിൽ വ്യത്യസം ആണ്ടവരെ അവരുടെ മുരട്ടാറ്റങ്ങൾ കീഴ്പടിയാമ വിഗ്രഹാരാമന് അവരുടെ കാര്യങ്ങൾ വണ്ടി മാറ്റിപ്പോടും സ്വാമി മാറ്റിപ്പോടും കീഴ്പടിയേറിയെങ്കിലും സ്വാമി എല്ലാവറ്റക്കും ആണ്ടവരെ തങ്ങൾ ഇത്താഴ്ത്തേറിയും വേണം സ്വാമി അപ്പോ അന്ന് ദേശത്തിലിരിക്കുന്ന എല്ലാവിധ പിശാചിൻഗിരികളെ എല്ലാവിധ ഇരുളിനാദി കേളങ്ങളെ എന്നേശുനാമത്തിനാദി നീങ്ങുംപടിയായി വണ്ടിക്കൊള്ളുന്നു സ്വാമി ഉങ്ങളുടെ നാമം മഹിമയുള്ള നാമം ഉങ്ങളുടെ നാമം മഹിമയുള്ള നാമം സന്നദ്ധ ചെയ്ത നാമമാണ്ട് പിശാചിൻ ക്രിയകളെല്ലാം ദേശത്തെ വിട്ട് നീങ്ങുംപടി വണ്ടിക്കൊള്ളുന്നു ഉങ്ങളുടെ വ്രതം ജയമാപ്പ നിർദ്ദേശത്തെ മൂടുംപടിയായി വണ്ടിക്കൊള്ളു പിശാചിൻ ക്രിയകളെല്ലാം അന്ധകാരങ്ങളെല്ലാം ദേശത്തെ വിട്ട് നീങ്ങി ദേശത്തുകൾ വെളിച്ചത്തെ വിടുതലയും ജനങ്ങൾക്ക് ഒരു മീട്ടും താങ്കപ്പ അണ്ടവരെ ഉള്ളിക്കാരെടുക്കാൻ വേണ്ടി കൊള്ളുറം അവരുടെ ജനങ്ങൾക്ക് പാതിലുണ്ട് സ്വാമി ഹാത്തിക്കൊള്ളും ഇപ്പിയാണ്ടവരെ ഉപജീവങ്ങൾക്കും പതിലായി നിങ്ങൾ വെച്ചിരിക്കുന്ന അതിനും കാലത്ത് നേത്തിയാഴ്ച ദേവൻ സ്വാമി നീങ്ങ നീതിയും ദേവൻ സ്വാമി ഉണ്മയും ദേവൻ സ്വാമി അന്ന അതിൻപടി സ്വന്നത ചെയ്യുന്ന ദേവൻ സ്വാമി ഒന്നും മാറുവതില്ല പിസഹുവതില്ലേ തകപ്പനേ ഇന്ന കാലത്തെ നിങ്ങൾ ആദിനത്തിൽ വൈത്തിരിക്കുന്നെങ്കിൽ സ്വാമി ഉണ്ട് സ്വാമി ദേശങ്ങൾക്ക് വിടുതലയുണ്ട് മേട്ടുണ്ട് റക്ഷിപ്പുണ്ട് തകപ്പനേ ഇങ്ങോട്ട് വരുകയും മിക സമീപമായിരിക്കുന്നു സ്വാമി നന്ദി സൊള്ളൂർ നന്ദി സൊള്ളൂർ നന്ദി സൊള്ളൂർ നന്ദി എവിടെയാ വേണ്ടി കൊള്ളൂർ ദേശങ്ങൾക്കാവും അവർ കാര്യങ്ങൾക്ക് വേണ്ടിക്കൊള്ളും അപ്പാ ശിവദേശം ആണ്ടവരെ തിരുമ്പമായ യുദ്ധത്തിൽ പോയിക്കൊണ്ടിരിക്കുന്ന സ്വാമി തകപ്പനെ ദേശത്തുക്കാ വേണ്ടിക്കൊള്ളും സമാധാനത്തുക്കാ വേണ്ടിക്കൊള്ളും ആണാളും തകപ്പനെ നിങ്ങളുടെ വാർത്തയുംപടി ദേശത്തിൽ ഒവ്വൊണ്ടയും നടത്തിക്കൊണ്ട് വരിക സ്വാമി അതുക്കാ നന്ദി ഇമ്മറ്റുമായി ദേശത്തോടിരുന്ന് സ്വാമി அப்ரஹாமின் உடம்படிக்கையை காத்து கொண்ட சிவனே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். தேசத்தில் இருக்கிற தலைவர்கள், ஜனங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உங்களிடத்தில் வேண்டி சொல்லுகிறோம். எங்கெல்லாம் ஜூத மக்கள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் நீங்கள் தான் சமாதான கர்த்தர் என்று சொல்லி தங்களுடைய தேசத்துல வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். கிருபியப்பா, கிருபியப்பா, சங்கமன்றியப்பா, வேண்டிக் கொள்ளுறோம். நடத்துங்கப்பா, அந்த தடைகளெல்லாம் நீக்கி போடுங்கப்பா. எந்த வழியால் இந்த தடை வந்தாலும் உங்களுடைய ரத்தம் ஜெயம் என சொல்லுறோம் சுவாமி. தகப்பனே, எங்களுடைய நாமம் மிக மகிமைப்படுவதா என்று சொல்லுறோம் சுவாமி. நிலப்படுத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, தாங்குகிற புள்ளிகளை சுகப்படுத்துங்கப்பா, தேவைகளை சந்திங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. நன்றி சொல்லுறோம். அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கணும் அப்பா. அவங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக அகப்பனே, உங்களே நம்பி இருக்கிறபடினா பூரண சமாதத்தோடு எங்களை காத்து கொள்ளுங்க சுவாமி. எங்களால் சுமக்க முடியாது சுவாமி. எந்த அகப்பனே எங்களுக்கு விலன் இல்லை சுவாமி. உங்களால் எல்லாம் ஆகுமாண்ட பிள்ளைகளை தாங்கி சொல்லுங்கப்பா. நடத்தி செல்ல வழிகளை எல்லாம் பிள்ளைகள் மேல ஆசீர்வாதமாய் வைங்கப்பா. அவர்களுக்கு அவன் குடும்பங்கள் எல்லாம் அந்த நாட்களில் சாட்சியுள்ள குடும்பங்களா, நீதி உள்ள குடும்பங்களா, ஆண்டவரே எங்களுக்கு ஆராதனை செய்யற குடும்பங்களா. ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா, ஒவ்வொருவரையும் மாற்று. எல்லாரும் நானுமோ என் வீட்டாருமோ கத்திரியே சேமிப்போம் என்ற வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கிட்டாங்கப்பா. கருவியப்பா, எல்லா கணம் உதவியுமே நீங்க தானே. ஏசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுறோம் நல்ல பிதா. ஆமே, ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவருக்கும் தங்குவதாக. இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அதே போல உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து பல்கி பெருக பண்ணுவாராக. எல்லா காரியங்களிலும் கத்திரிய கரம் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாளைய நாள் இதே வேளையில் சந்திப்போம்மா. அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா, காட் பிளஸ். ஆமே,
0: ஆமேன். உங்களையும் கத்திர ஆசீர்வதித்து நடத்து பாதுகாப்பாராக. நன்றி, நன்றி, ஆமேன்,
2: ஆமேன். அருமையானவர்களை இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ்ஸாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கூடாக வழிநடத்தினார்கள். கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரன் அம்மா அவர்களை அழைக்க இருக்கிறோம். ஜபங்களுக்கூடாக கடந்து செல்ல கத்திர உதவி செய்வாராக. கத்திரை கருத்திலே ஒப்புவிப்போம். கத்திரதாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர மதிய நேர ஒலிபரப்பு. பிரைஸ் தி லார்ட் அம்மா.
3: பிரைஸ் தி லார்ட்.
2: ஆமேன்.
3: பிரைஸ் தி லார்ட்.
2: இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்திரை கருத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கத்திர தந்த புதிய நாளுக்கு பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க அதே வேளையிலே ஜபங்களுக்கூடாக வழி நடத்த கத்திர உதவி செய்வாராக. உங்களோட கருத்திலே ஒப்புவிக்கிறோம்மா. வழி நடத்துங்க. God bless you. Amen.
3: God bless you. Amen. அன்பு கிருவேம் ரக்கம் நிறைந்த தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவி கத்தாவே, உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாதி ராஜனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தேவாதி தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அன்றசராசரங்கள் எல்லாம் ஆளுகிறங்கள் அருள் பெரும் சோதியை உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆர் ஆறுதலின் தேவனே, அரவணைக்கின் தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆர் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று வாக்கு தந்து நீங்கள் உங்களை பிள்ளைகள் ஒவ்வொரு தரம் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா. நீங்க தான் எங்களோட சுதந்திரமா இருக்கிறீர்கள், எங்கிற பாத்திரத்தின் பங்கா இருக்கிறீங்கள், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம் எங்கள் பிள்ளனாகிய கத்தாவே, நாங்கள் உங்களையே நேசிக்கிறோம், உங்களையே மகமப்படுத்துகிறோம், எங்கள் அரணும் கோட்டையுமான கண்மலையுமான எங்கள் தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம் தாயமுள்ளவனுக்கு தாயவுள்ளவராக, முத்தமனுக்கு உத்தரமாக, புனிதனுக்கு புனிதராக, மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடுகிறவராக தோன்றுகிற எங்கள் கத்தரையே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் உத்தமமான வழியை எங்களுக்கு வாழ வழியை வகுத்து தந்தவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம். உங்களோட பலத்தினால் எங்களை இடகட்டி பாதங்கள் இடராதபடி தூக்கி சுமந்து எங்களுக்கு மான்களுடைய கால்களை போல் கால்களை தந்து நடக்கத்தக்க பலனை தந்து கால் தள்ளாடபடி காத்து கொண்டு வாருங்கள் கத்தாவே. உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பிதா குமரன் பரிசுத்தாவியான திரிதேகவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட சாயலாக எல்லா மனுஷரையும் ஒருபட்சம் இல்லாமல் படைத்த ஒருபட்சம் இல்லாத தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து குமரனாக பிறந்த இயேசு ரட்சகா, உங்களை ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் என்ற உரிமையை தந்ததுக்காக, அப்பான்று கூப்பிட தந்த உரிமைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, அன்பின் தேவனே எங்களோடு கடைசி மட்டும் கூடி இருக்கத்தக்கதா, எங்களுக்குள் வாசம் பண்ற, எங்களை வலப்பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து பாவத்தை செய்யாதபடி உணர்த்தி உணர்த்தி வழிநடத்தி கொண்டு வர பரிசுத்த ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். திரியேக தேவனே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். உங்களுக்கு கொடுக்கிற துதியை கிணத்தை மகிமையை உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள், உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த உலக பொண்ணுக்கோ பொருளுக்கோ வெள்ளிக்கோ அந்தஸ்துக்கோ கொடுக்காதபடி உங்களை நாமத்தை உயர்த்தி மாமப்படுத்துறவர்களாக இருக்கத்தக்கதாக, ஆண்டவரே எங்களில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக, இங்கே ஐக்கியப்பட்டாலும் யாரோடு பேசினாலும் உங்களோட பிள்ளைகள் என்றதை எங்களில் கண்டுகொள்ளத்தக்கதாக, சேரக்கூடாத ஒளியில் வாசம் என்ற எங்கள் மெய்யான ஒளியே உங்களோட ஒளியங்களில் வீசத்தக்கதாக, அப்பா உங்களோட கிருபையை ஊட்டி உங்களோட பிள்ளைகள் ஆகிய ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் உங்களோட ரட்சிப்பின் பெற்ற பாத்திரத்தை பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இடகட்டி வழி நடத்துங்க ராஜா, இடகட்டி வழி நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். உலக ஆச பாசத்துக்கு பாவங்களுக்குள் சரிந்து போகாத வெளப்பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து போகாதபடி உங்களை நோக்கி வெற்றி நட போடுறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் இடகட்டி வழி நடத்த வேணும் வழி நடத்த வல்லல் வழி நடத்தி கொண்டு வாரவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இந்த கால தொடங்கி இந்த சங்கம மொழியாலேயே நீங்கள் தொடங்கி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. தடதாமதமின்றி ஆண்டவரே தரகள் இல்லாதபடி தினவர் காலமாக நடத்தின தேவன் இன்னும் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் வளர்வதற்காக உங்களுடைய நாமம் மாமப்பட வேண்டும் என்றும், இதை நீங்கள் நடத்தி முடிப்பீங்க, நீங்கள் தொடக்கின ஊழியை நீங்கள் நடத்துவீங்க, நடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இதில் இணைந்திருந்து உங்களை நாங்கள் துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களை விண்ணப்பங்கள் வேண்டதில் ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த பெரிய அழைப்புக்காக, இந்த ஆசீர்வாதத்துக்காக, இந்த உரிமைக்காக உங்களை நன்றி சொல்லுகிறோம். இது ஆண்டவரே இணைந்து ஒவ்வொரு கேட்கப்படும் ஒருவரும் இந்த உரிமையை போட்டெடுத்து விடாதபடி நடக்கத்தக்கதாக நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு ஆத்மாவையும் பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்தி கொள்ளுங்க ராஜா, வழிநடத்தி கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம். இந்த வார்த்தைகளை வாசிக்க வேணும் என்ற மனப்பாரத்தை கொடுத்து இந்த வார்த்தைகளை 365 நாளும் பிரித்து பிரித்து படிக்கத்தக்கதாக நீங்கள் ஏவுதலுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா எத்தனையோ பேருக்கு இந்த வார்த்தைகளை வாசிக்க முடியாத செலவினம் இருப்பவருக்கு இதில் இணைந்திருந்து இந்த வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக உணரத்தக்கதாக இந்த வார்த்தைகள் அவர்களோடு பேசிக்கொண்டு வரதுக்காக பேசுகிற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தையாக எங்கள் தேவனே உங்களை துதிக்கிறோம். எங்களுக்கு இந்த வார்த்தைகளை வாசிக்க எங்களை கையில் ஏந்த விசுவாசிக்க உணர எங்களுக்கு உணர்த்தி கொண்டு வர இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் அன்பின் தேவனே தொடர்ந்து செய்தி கூடாகவோ பாடல் கூடாகவோ ஜபத்து கூடாகவோ ஆக்கியப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இப்படிப்பட்ட வசதியை வழியை கொடுத்ததுக்காக அவர்களும் நன்றி உள்ளவர்களாக இருந்து மாமப்படுத்த கிடைத்தது என்று அந்த ஒரே உண்ணத்தோடு உணர்வோடு ஐக்கியப்படத்தக்கதாக அவர்களை நீங்க ஆயத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி வளர்ந்து கொண்டு வர கிருபைக்காக அவருடைய குடும்பங்களை அவர்களை ஆசீர்வாதத்தை பராமரித்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பின் தேவனே எல்லா அவங்களோட பிள்ளைகளாகி உங்களை ஒவ்வொருவரும் திரும்பவும் தொடர் ஜபத்திலேயோ பாடல்லையோ உங்களை செய்தியை கொடுக்க ஆண்டுரைக்கப்பட இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொரு ஆத்மாவையும் ஊழியக்காரரையும் பொறுப்படுங்கிற ராஜா ஆசீர்வதிங்கோ. அவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி அப்பா பரிசுத்தாவியானவரை இடகட்டி நீங்கள் அவர்களுக்களால் வெளிப்பட வேணும், வெளிப்பட்டு கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அவர்களும் நன்றி உள்ளவர்களாக தங்களை தாழ்த்தி உடன் அமைத்து உயர்த்தி மகமப்படுத்தத்தக்கதாக எங்களுக்கு இப்படி சந்தர்ப்பம் கிடைத்தது என்று சாட்சியாக இருக்கத்தக்கதாக, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நச்சரியம் மற்றவர்களுக்கும் பெறப்பிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் பாவித்து கொண்டு வாருங்கள். பாவிக்க வல்லவர் உங்கள் ஒற்றுவரால் தான் பாவிக்க முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, விசேஷமாக உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கடக்கிற மனத்தோலும் ஆண்டவர் வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள் போலும் இருக்கத்தக்கதாக, கடக்கிற மண்ணலுக்கு எப்படி அலை வந்து அடித்தாலும் கரையாதபடி இருக்கிறது போல் அந்த நட்சத்திரங்களும் ஐயா ஒளி மங்காதபடி மின்னிக்கொண்டே இருக்கத்தக்கதாக நீங்க சிருஷ்டித்ததுக்காக, அப்படி உங்களோட பிள்ளைகளை நீங்க ஒரு உங்களோட சாயலாக சிருஷ்டித்த ஒவ்வொருதரும் நாங்கள் ஒவ்வொருதரும் அப்படி இருக்கத்தக்கதாக இந்த உலகத்தில் எந்த பாடு எந்த போராட்டங்கள் வந்தாலும் அசைக்கப்படாதபடி இருக்கத்தக்கதாக, கரையாதபடியும் ஒளி மங்காதபடியும் இருக்கத்தக்கதாக நீங்க கிருபை செய்து வழி நடத்துவோம். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எங்களுக்கு நல்ல மேப்பராக இருக்கிறவரே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. எங்களை புல்லுள்ளடங்களுமே தமர்ந்த தண்ணியில் அண்டையில் வழி நடத்த வல்லவரே உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எனவே அன்பின் தேவனே, இத்தனை வருஷ காலமாக இந்த சங்கமம் என்ற பேரையே தடதாமதமின்றி உங்களோட பிள்ளைகளுக்களால் நீங்கள் இதை நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. அவளுடைய மனதில் இருந்த வாஞ்சியை நீங்கள் இந்த சங்கம் ஒலியலைகளால் நிறைவேற்றி கொண்டு வரதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். நான் அறிந்த உயிருள்ள தேவனை நான் என்னை ஏற்றுக்கொண்டது பரிசுத்த தேவனை இந்த உலகம் ஆண்டவர்களை அறியாதவர்கள் அறிய வேணும், ஏற்றுக்கொள்ள வேணும். சகோதரங்கள் குடும்பங்கள் அயலர் அன்பானவர்கள் அறிய வேணும் என்ற மெனப்பார வாஞ்சியனே அவற்றை பாப்பா மனதில் போட்டு அதை இந்த சங்கமம் ஒலியலைக்குள்ளால் நீங்கள் நிறைவேற்றி கொண்டு வரதுக்காக சங்கமம் என்ற பேரையே நீங்கள் வெளிப்படுத்தி இத்தனை வருஷ காலமாக நடத்தத்தக்க வல்லமை ஞானம் அறிவு நேரம் சோகலம் எல்லாம் கொடுத்து வாழ் நடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். சகோதரனுக்கு சகோதரியும் கைகோத்தவனம் இது நடத்தத்தக்கதாக அவர்களுக்குள் நீங்கள் இந்த அன்பை ஊட்டினதுக்காக நன்றி. இந்த அன்புக்கு பாத்திராக ஆண்டவரே நித்திய நித்தியமாக வாழத்தக்கதாக நல்ல சோழ தைரியம் கொடுத்து உங்களுக்குள் உண்மையென்றால் மேமாக இந்த சங்கம வழியலே மட்டும் நடத்தினர் போல் உங்களுடைய கிருபினர் எந்த சித்தத்தின்படி நடத்துவீங்க நடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு இந்த சங்கமம் ஒலியலையில் இணைந்து உங்களை மாமப்படுத்த கிடைக்கிறதே என்று அவர்களும் நன்றி உள்ளவர்களாக இருந்து தொடர்பு கொள்வோர் ஒவ்வொருவரும் ஆண்டவர் சவர சவரில் இருக்கும் தாழ்மையும் உண்மையும் கண்டு அன்பையும் புன்சிரிப்பையும் கண்டு என்னும் உங்களை நெருங்கி வாழத்தக்கதாக தொட்டு தொட்டு அவர்களையும் படித்து சுகம் கொடுத்து வல்லமையாக வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவநதியே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ஐயா, மகளுக்காக நன்றி ராஜாவும் அவருக்கு நீங்கள் கொடுத்த ஞான மறுவுக்களால் அவ உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக உங்களை ராஜ்யத்துக்கு அவவும் வளர்றதுக்கு உதவியுள்ளவாக அவவே நீங்கள் வழி நடத்தி கொண்டு வர கிருபைக்கு உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கொண்டு கொடுத்த மகனுக்காக மருமகளுக்காக பேரப்பிள்ளைகளுக்காக நன்றி. குடும்பமாக அவர்களும் உங்களை ஆராதிக்கிறவர்களாக உங்களுக்குள் காலூன்றி தள்ளாடாதபடி இருக்கத்தக்கதாக ஆண்டவர் நல்ல சனி கொடுக்கிற ஒலிவமரக்கன்றுகளாக பலன் கொடுக்கிற ஒலிவமரக்கன்றுகளாக கனி கொடுக்கிற திராட்சை செடிகளாக வளரத்தக்கதாக நீங்கள் வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதிங்க ஐயா, அவங்களுடைய நீதி விளக்கிறதுனால் அவர்களை வழிநடத்தி ஆசீர்வதிங்கோ. அந்த வருங்கால சந்ததியை ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா இந்த விதத்திலும் பல பக்கமும் இட பக்கமும் சாய்ந்து உங்களுக்கு பிரியமில்லாத நடக்காதபடி நீங்கள் அவர்களை உங்களோட கோலாலையும் தடியாலையும் வல்நடத்தி கொண்டு வர கிருபைக்காக, உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக, உங்களுக்குள் காலின்றி வளர்ற பிள்ளைகளாக அவர்களை நீங்க வல்நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி ராஜா. குடும்பமாக அவர்கள் உங்களை ஆராதிக்கத்தக்கதாக, உங்களுக்கு கொடுக்கிற நேரத்தை கொடுத்து ஆராதிக்கத்தக்கதாக நீங்க வல்நடத்தி கொண்டு வர ஆசீர்வதித்து கொண்டு வரவரே. உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி தேவனே. பொல்லாத காலம் ஐயா, எந்த விதத்திலும் பிரியவில்லாத காலடி எடுத்து வைக்காதபடி கடைவாளம் போட்டு கட்டி ஆண்டவர் பிசாசின் தன்னுகந்தர்களுக்கு அடிமையாகி போய் விடாதபடி அவர்கள் படிக்கும் பாடசாலையிலோ வைக்கப்படும் இடத்திலோ மகன் வேலை செய்யும் வேலை ஸ்தலத்தில், மருமகள் வேலை செய்யும் வேலை ஸ்தலமோ, ஒரு வாகனம் இருக்கு வாசம் பண்ண கூடாரம், ஒவ்வொன்றையும் உட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்துக்கொள்ளுங்கோ, காத்து கொண்டு வாரது இவரே. உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை ஆராதிப்பு கொடுத்த சபைக்காக நன்றி சொல்கிறோம். அந்த சபையில் அவர்கள் காலூன்று நின்று ஆண்டேறி நடக்கத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. என்ன சகோதரனையும் சகோதரியும் ஆசீர்வதிங்க ராஜா. அவர்களுக்கும் ஆண்டவரே அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனம், அவர்கள் வேலை ஸ்தலங்கள் ஒவ்வொன்றையும் ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க. சங்கமம் ஒளியல் அண்டத்து ஸ்டூடியோவையும் ரத்தத்தால் முத்திரை போட்டு காத்துக்கொள்ளுங்க ராஜா. என்ன அன்பித்தேவனே, உங்களுக்கு என்று ஒரு சங்கமம் ஒளியலையையும் மட்டுமல்ல, இன்னும் உங்களுக்கு என்று என்னென்ன செய்ய வேணும், என்னென்ன விதமாக கூட என்பாய் அயலார் மத்தியில், இனசன மத்திய இலக்கியப்படும் மத்தியில், சபை மத்தியில் வெளிப்படுத்த வேணும் என்று நீங்கள் சித்தம் கொண்டால் அவங்களோட ஆண்டவர் உங்களுக்கு சித்தமானபடி கிருபை நிறைந்த சித்தத்தை அதையும் நீங்கள் அவளுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். அவளுடைய கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்தித்து கொள்ளுங்க ராஜா. எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதித்து இந்த சங்கம மூலியிலே நடத்துவதற்கும் என்னென்ன தேவைகள், என்னென்ன ஆண்டு தொடர்புகள் வேணும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களோ உங்களோட சித்தத்தின்படி அதற்கும் வேண்டிய வழி வசதிகளை திறந்து கொடுத்து தடை காரணமின்றி இதை நடத்தி கொண்டு வர நடத்தத்தக்கதாக கிருபை செய்யுங்க ராஜா. கிருபை செய்ய உங்களால் முடியும் மட்டும் செய்தவனே, கிருபை செய்ய வல்லவரே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன ஆண்டு இருந்த நச்சரியை கேட்டு என்ன அநேக பிறகு அந்த தொடர்கொண்டு உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக நீங்கள் வழிகளை திறந்து கொண்டு வர கிருபைக்காக இரவோகங்கள் ஒன்று இல்லாதபடி உலகத்தில் எந்தெந்த பாகத்தில் இருந்தாலும் இணைந்து உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக நீங்கள் வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அப்பா, இது நீங்க தொடக்கின ஊழியம், நீங்க உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று தொடக்கின ஊழியத்தை நீங்க நடத்தி நொறுப்பீங்கள், நடத்த வல்லவர். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பெந்தவரே, இந்த நாட்களில் ஐயா விசேஷமாக உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு காரியங்கள் இயற்கை அழிவுகளை பார்த்து நாங்கள் ஆண்டு கண்ணால் காண விட்டாலும் காதுகளால் கேட்டு நாங்கள் படும் வேதனை உங்களுக்கு தெரியும் ஐயா. இதுக்குள்ளும் ஆண்டவரே எங்கள் நாங்கள் இந்த கண்ட தேசத்தில் பாதுகாப்போடு வாழத்தக்கதாக நீங்கள் எங்களுக்கு தந்திருந்த பாதுகாப்புக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை எங்களை சொந்த சொந்த பாஷையில் ஆராதிக்கத்தக்க சுதந்திரத்தை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். உங்களோட பிள்ளைகளாகி உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகள் இந்த சுதந்திரத்தை போட்டடித்து விடாதபடி ராஜா, ஒவ்வொருத்தரும் உங்களுடைய மகிமைப்படுத்தத்தக்கதாக உங்களுக்கு கொடுக்குற ஆராதனையை மகிமையை துதியை கொடுத்து உங்களை உயர்த்திறவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களை பிள்ளைகள் ஒவ்வொருதரையும் இடகட்டி வழிநடத்துங்க. உங்களோட ஊழிய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் ஒவ்வொருதரையும் இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. எந்தெந்த பாஷையில் அவர்கள் செய்தாலும் ஆண்டவரே அதில் வேறுபாடு இல்லை, ஒரே தேவையான தேவனை, உயிருள்ள தேவனை தான் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆராதிக்கிறோம் என்ற உணர்வோடு அடக்கத்தக்கதாக உணர்த்தி ஆண்டவரே உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்ற நோக்கத்தோடு ஆராதனை செய்ய இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஊழியக்காரையும், ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளையும், ஒவ்வொரு உங்களை நேசிக்கும் பிள்ளைகளையும் ஆண்டவரே வழிநடத்தி கொண்டு வாரீங்க. வழிநடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம். அன்பிந்தவனே, இந்த கனடா தேசத்தில் இருக்கும் இந்த தமிழ் சபை 60 சபைக்கு மேலாக சபையையும் பொறுப்படுங்க ராஜா. அந்த ஊழியக்காரர் பொறுப்படுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் உங்களோட அழைப்பை போட்டெடுத்து விடாதபடி ஐக்கியப்பட்டு இன்னும் என்னென்ன விதத்தில் ஆண்டவரே இந்த சபைகளை சபை மக்களை உங்களுக்குள் என்னும் காலூன்றி நிற்கத்தக்கதாக அசைக்கப்படாதபடி அங்கேயும் இங்கேயும் ஓடி தெரியாதபடி நிலைத்து ஒரு சபையில் இருக்கத்தக்கதாக வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவர் நீங்கள் ஞானத்தை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை அறியாமல் என்னும் சிருஷ்டிப்புகளை வணங்கொண்டிருக்கும் மக்கள் மத்தியில் ராஜா சிருஷ்டிகர்த்தரே உங்களை வெளிப்படுத்த வேணும். இந்த சிருஷ்டிப்புகளை வணங்கொண்டிருக்கும் மக்கள் உங்களை கண்டுகொள்ள வேணும் என்று அந்த ஒரே நோக்கத்தோடு எல்லா விதத்திலும் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக அவர்களின் பாவனை எல்லாம் உங்களுக்கு பிரியமுள்ளதாக இருக்கத்தக்கதாக நீங்க தானையாக உணர்த்தி இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு மூலமா உங்களை நாமத்தை தூசிக்காதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரரையும் உங்களால் ஐயா வழிநடத்த முடியும். வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் உங்களை சுதந்திரமாக ஆராதிக்க முடியாமல் ஒழித்தும் மறைவிலும் இருந்து அண்டர் கிரவுண்டிலும் அப்பா இப்படி இருந்து உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகளுக்காக உங்களை அண்டையில் வருகிறோம். எந்தெந்த தேசத்தில் அப்படி உங்களை ஆராதிக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும் ஐயா. அப்போ அவங்கள வெளியரங்கமாக ஆராதிக்க முடியாமல் ஆண்டவரே எத்தனையோ விதமான கஷ்டங்களை அனுபவிக்கும் அந்த நைகிரியா தேசம் ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படியான தேசங்கள் ஒவ்வொன்றையும் ஈரான் ஈராக் தேசம் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உங்களோட பிள்ளைகளை ஒவ்வொரு தேசத்தில் வாழும் உங்களோட பிள்ளைகளுக்காக உங்களை வருகிறோம் ஆண்டவரே. இவர்கள் உங்களை சுதந்திரமாக ஆராதிக்கத்தக்க சுதந்திரத்தை கொடுத்து உங்களால் ஐயா தான் விடுதலை கொடுக்க முடியும், விடுதலை கொடுக்க முடியும். அதுக்காக உங்கள்கிட்ட வருகிறோம் ஐயா, வருகிறோம். அப்பா அந்த பிள்ளைகள் அந்த விதத்திலும் சோர்ந்த போகாதபடி என்னும் நல்ல வல்லமையை கொடுத்து உங்களை உற்சாகத்தோடு ஆராய்ந்து சாட்சியாக இருக்கத்தக்கதாக அவர்களையும் அவருடைய சந்ததிகளையும் ஆசீர்வத்து பெருமகரத்தினால் தாங்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கோ. பாதுகாக்க வல்லவரே உறங்காமல் தூங்காமல் விழுத்த வண்ணம் ஆண்டு வேதனுடைய வலது பேசத்தில் இருந்து பருந்து பேசிக் கொண்டிருக்கிறவரே அப்பா, நீங்க தான் அப்படிப்பட்ட கஷ்டங்கள் கூட பிள்ளைகளுக்கு வராமல் காத்துக்கொள்ள முடியும், காக்க முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, நாங்கள் பிறந்து வளர்ந்த இலங்கை தீவுக்காக உங்களை வருகிறோம் ராஜா. அந்த தேசத்தை நீங்க பொறுப்படுத்து அந்த தேசத்தை உங்களோட பிள்ளைகள், உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஆண்டவரே நிலத்திலிருந்து ஊழியத்தை செய்யத்தக்கதாக தடசாமங்களை இன்றி நெருக்க வேறம் இன்று செய்யத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம். அன்பு அப்பா அந்த தேசத்தில், அப்பா அந்த தேசத்தை அரசாலும் அந்த அனுராவ பொறுப்படுங்க ராஜா. என்னமன் அறியாமையினாலும் அன்மன் சிறத்தான் அந்த மனைங்க கொண்டு இருக்கிறார். நீங்க தான் அவற்ற கண்ணை திறந்து அற்புதமாக உங்களை அறிந்து கொள்ள ஒரு அற்புதத்தை உங்களால் செய்ய முடியும். ஒரு ஆத்மா மனம் மாறுவதோ சந்தோஷம் பரலோகத்திலேயே சந்தோஷம் ஐயா. ஆண்டையரே உங்களால் முடியும் விசுவாசத்தோடு அந்த அனுராவை உங்களை கிடத்தி தடுகிறோம். எல்லாவற்றுக்கு மேலாக அந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஐயா எல்லா ஆண்டவரையும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகளுக்கு எந்த தடையும் பிரிக்காதபடி என்னும் விக்கிரகங்களை நாட்டிக்கொண்டிராதபடி கண்ணை துறவுங்க ராஜா. கண்ணை துறந்து உங்களோட அன்பை உங்களை நேசிக்கும் பிள்ளைகளில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ளத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும் ஐயா, உங்களால் முடியும். ஆண்டவரே இதுக்கு தடையாக இருக்கும் எல்லா விதமான அபிசாசன் தந்திரங்கள் அதிகாரங்களையும் இயேசுவையும் கூட வெல்ல முடியும் நாமத்தினால் ஒளிந்து போகணுமாய் கேட்கிறோம் ராஜ. நாமத்தினால் இதை கேட்டாலும் செய்வேன் என்று வாக்கு தந்த தேவனே, நாங்கள் ஒற்றுமனப்பட்ட ஆவியோடு இந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்தி கேட்கிறோம். அந்த தேசத்தில் ஒரு வெளிச்சத்தை நீங்கள் கொடுக்க போறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை ஊழியத்தை செய்யும் அந்த மட்டக்கிடப்பு ஊழியக்காரனுக்காக நன்றி, நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் அந்த சபையை நீங்கள் ஆசீர்வதித்து காத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி. கல்லால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நீங்கள் வாசம் அந்த தேவன் அல்ல என்றாலும் அந்த திரும்பி அந்த ஆலயத்தை கட்டத்தக்க வசதி இல்லாமல் கொடுத்து அந்த ஆலயத்தை நிரம்பி வழியத்தக்கதாக ஆத்மாக்களே நீங்கள் கொடுத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. என்னும் அந்த ஊழியக்காரனை உங்களோட அபிஷேகத்தினால் நிறைத்து ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா நாங்கள் ஆண்டவரே கணவன் விட்டுட்டு போன ஒளியத்தை உதவியாக ராஜேந்திர அம்மா செய்யத்தக்கதாக நீங்க அவருக்கு கொடுத்த வல்லமைக்காக அபிஷேகத்துக்காக தாழ்மைக்காக உண்மைக்காக நான் சொல்லுகிறோம். என்னும் கூட பெருமகரத்தினார் அவர் தாங்கி நடத்தி ஆண்டு வரை இந்த பாஷ வித்தியாசம் இல்லாமல் வந்து மக்கள் அவங்களை ஆராதித்து உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் செய்தவங்க வர பெரிய எழுப்புதலுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். மகனே ஆசீர்வதிங்க ஐயா. ஆண்டு வரை எங்கெங்கெல்லாம் புதிய சபைகளை தொடங்கி இருக்கிறார்களோ எங்கெல்லாம் எழுப்புதலை கூட்டங்களை வைக்க வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களோ அதில் வைக்கத்தக்க வசதிகள் பாதுகாப்பு வழிநடத்தல் ஞானம் ஒவ்வொன்றையும் நீங்க கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக வழிநடத்தி கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களும் ஆண்டு வரே பொம்பல் பல்கலை இருந்தாலும் நல்ல வல்லமையும் துரதை கொடுத்து உங்களுக்குள் உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்ற எண்ணத்தோடு அதை நடத்தத்தக்கதாக ஆண்டு மட்டும் வல்லநடத்தினை இன்னும் உங்களை பல் நடத்துவீங்கள். அங்கு போய் அதுக்கு அதை அனுபவிக்கும் பிள்ளைகள் மனம் மாறிவிடாதபடி உங்களை நேசித்து உங்களுக்குள் நன்றி உள்ளவர்களாயிருந்து உங்களுக்குள் வளரத்தக்கதாக நீங்க கிருபை செய்து கொண்டு வர்றதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்னும் அந்த மூத்த மகளுக்கு கொடுத்த பெருமானின் ஆசீர்வதிங்கோ அவர்கள் வந்து அவர்களை ஒரே மாம்சமாக நினைத்து ராஜா அவரும் உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு அவரும் வேலையாளாக அவரையும் வேலையாளாக உங்களால் பாவிக்க முடியும். நல்லதை செய்த தேவன் நன்மை மூலன் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஆண்டு வரை சபைகள் இருக்கிறது சின்ன சின்ன சபைகளையும் நீங்க தாங்கி வழிநடத்துங்க ஐயா. சாம கூடாக பிலிப்பு கூடாக இன்னும் ஆண்டு வரை திருலோகநாதனுக்குமாக ஆண்டு விடுவதற்குடாக நடத்தும் மூலியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்கோ ராஜா ஆசீர்வதிங்கோ. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டு உங்கள வசதி இருந்து வாங்கி போயிருக்கும் அந்த ரிபேக்காவையும் ஆண்டு விரே சாந்தனையும் அந்த பிள்ளையும் பொறுப்படுங்க அவருடைய ஊழியங்களையும் ஆசீர்வதித்து என்னும் தாழ்மையோடும் உண்மையோடும் அவர் நீங்கள் அழைத்த அழைப்புக்கு உங்களுக்கு பிரியமாக நடக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. மனதுருக்கம் சாபனத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். 28 வருஷ காலமாக நீங்கள் அதை நடத்தி கொண்டதை கிருபைக்காக நன்றி. மனதுருக்கம் என்ற பெயரை கொடுத்து அந்த மனதுருக்கத்தை அங்கு போய் வைக்கப்படும் அநாத பிள்ளைகள் விதவைகள் வாலிப பிள்ளைகள் ஃபர்தரும் உங்களோட மனதொரு கண்டுகொள்ளத்தக்கதாக அதை ருசிக்கத்தக்கதாக நீங்கள் அதுக்குளால் செய்து கொண்டு வர பெரிய ஆசீர்வாதத்துக்காக நான் சொல்கிறோம். என்னும் அதை பொருட்படுத்தி நடத்துவதற்கும் ஒரு ஆத்மாவை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்காக நான் சொல்கிறோம் ராஜா. நான் சொல்கிறோம் அன்பின் தேவனே வாச ஜோஷா என்ற மகனுக்காக அவருக்கு கொடுத்த அழைப்புக்காக நன்றி. அவருக்கு கொடுத்தது உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு ஞானம் அறிவுக்காக நன்றி. எங்கெல்லாம் சின்ன சின்ன சபைகளை நாட்டி வைத்திருக்கிறது எங்க நாட்டி நீங்களும்
4: 514-819-8
3: இன்னும் உங்களை அறியாத ஆத்மாக்கள் வந்து அனுதினமும் சேர்ந்து உங்களை
4: 494 நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821 சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள்
3: வெற்றியோடு அந்த ஆங்கில பாடசாலைகளையும் ஆலயங்களையும் நடத்தத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி நீங்க வழிநடத்துறீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா சோத்திரிக்கும் அற்புதமான ஒளிபரப்பிடம் அந்த ஒளிபரப்புக்காக நன்றி. அந்த தடை இல்லாதபடி உங்களோட பாடல்களையும் செய்திகளையும் ஒளிபரப்பப்படத்தக்கதாக நீங்க திறந்து கொடுத்த பத்தலுக்காக நன்றி. இந்த தடை இல்லாதபடி காத்து கொண்டு வாரதேவனை உங்களை துதிக்கிறோம் ஐயா சோத்திரிக்கும். அந்த தேசத்தில் ராஜா நாங்க பிறந்து கோயில் தேசத்தை நீங்கள் உங்களுக்கு ஆதாயப்படுத்தி உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக மூலம் முடுக்கெல்லாம் உங்களோட வசனங்கள் பெறத்தக்கதாக பெறவி அந்த விக்கிரத்தோ போல ஒன்றை முட்டை தள்ளி நீங்கள் வல்லமையோடு நடத்த முடியும். நடத்தி கொண்டு வாரியோ சந்ததி சந்ததியாக தொட்டு தொட்டு குணமாக்கி கொண்டு வாரீங்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா சோதரிக்கிறோம். அன்பின் தேவனே உலக தலைவர்கள் எல்லாருக்காக உங்களை வருகிறோம் ராஜா. அதிகாரிகளுக்காக எபிங்கள்னு சொன்ன தேவனே விசேஷமாக அமெரிக்கா தேச அதிகாரிக்கும் ஞானத்தை கொடுங்க ராஜா. அவருடைய அதிகாரத்தை அவர் போட்டு அடித்து விடாதபடி கர்த்தர் ஞானத்தை கொடுத்து அந்த தேசத்தை ஆளத்தக்கதாக மற்ற தேசங்களோடு சமாதானமாக இருந்து ஆண்டு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய முடியும். கிருபை செய்ய வல்லவரையும் உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கனடா தேசத்து அதிகாரியும் பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படுங்கோ. இந்த கனடா தேசத்தில் கொடுக்குற உரிமைகளோ ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் நன்றி சொல்லி நடக்கத்தக்கதாக இந்த தேசத்தில் சுதந்திரமாக உங்களை ஆராதிக்க கொடுத்த அந்த ஆராதிக்க கொடுத்த அந்ததுக்கு இந்த தடையும் பெறாதபடி அவர் ஆண்டவரும் கூட வார்த்தையை உச்சரிக்கத்தக்க தடைகளை வழியை கொடுக்கிறவராக இருக்கத்தக்கதாக எப்படி பெறமண்டல சுபத்தை சொல்லி ஆண்டவரே தொடங்கினார்களோ, பாலிமென்று தொடங்கினார்களோ, என்ன எங்கு தொடங்கி பாடசாலைகளில் வந்து உச்சரிக்கப்பட்ட போல் தொடர்ந்து உச்சரிக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே அவர் வழி நடத்துறவராக அவ்வரையும் பெருசுத்தாவியானவரே இடகட்டி வழி நடத்துங்கோ ராஜா, இடகட்டி வழி நடத்துங்கோ. அன்பின் விசேஷமாக பிரபு மந்திக்காக உங்கள் அண்டில் வருகிறோம் ஆண்டவரே. உங்களை நேசிக்கிற மகனையா, அவர்த பலவீனத்திலும் இருந்து நீங்க தூக்கி எடுத்து அவருக்கு பலனை கொடுத்து மட்டும் கொடுத்த சுகத்துக்காக நாங்கள் நன்றி சொல்றோம். உங்கள் மேல அவர் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி ஆண்டவர். அந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆழத்தக்க ஞானம் அறிவு ஒன்றையும் கொடுத்து மற்ற தேசங்கள் அயல் தேசங்களோடு ஐக்கியமாக இருக்கத்தக்கதாக போராட்டங்களை நிறைய

0: மற்ற ஆண்டவரே இந்த நாட்களில் எல்லாம் கிரேஜுவேட் பண்ணி கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உடல் வருவோம். அவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவரங்களுக்குள் ஆண்டவரே நேரத்தை வீணாக்காதபடி படுத்து பட்டம் பெறத்தக்கதாக செய்ததுவனே, இந்த கிராஜுவேஷனிலேயும் அவர்கள் அதை பெறத்தக்கதாக செய்தவே உங்களை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு இனி வாழ வழியை நீங்க வகுத்து கொடுங்க ராஜா. எந்த சோர்வினாவையும் அவர்களை அடிமையாக்காதபடி ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க தான் அவர்களை பிரியாசங்களை ஆசீர்வதித்து அவர்கள் சாட்சியாக எங்கு இருந்தாலும் இருக்கத்தக்கதாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், இனசன மத்தியில் இருக்கும் பிள்ளைகள், சபை மத்தியில் இருக்கும் பிள்ளைகள், வாழ பிள்ளைகளை நீங்க பொருட்படுத்து வாழாக்காமல் தலையாக்கி உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வதிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னமா ஆண்டவரே வாழ்வ சந்ததி ஆண்டவரே சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக உலகத்து கொத்த வேஷம் போட்டு உங்களை உங்களை தூசி உடனாமத்தை தூசிக்காதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ. காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சோதீனமாய் பிளவீனமாயிருக்கு ஒவ்வொருவருக்காக வருகிறோம். வயசென்றவர்களுக்காக வருகிறோம் ராஜா. உலகத்திலேயே வயசென்றவர்களும் பெண்களும் தான் கூட இருக்கிறார்கள் என்றதை எங்கட கண்களால் பார்க்கத்தக்கதாக எங்களுக்கு இந்த வயது சென்றவர்களை இந்த தேசத்தில் ஆதரிக்கத்தக்க வழி வசதியில நீங்க கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டு வீர வாழ வழியை நீங்க வகுத்து கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். வைத்திய வசதியை இலவசமாக கொடுக்கறதுக்காக ஆண்டு வீரங்குட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நன்றி உள்ளவர்களாய் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் இருக்கத்துக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி உங்களால் வழி நடத்த முடியும் ஐயா. உங்களால் வழி நடத்த முடியும் இந்த தேசங்களை பாழாக்காதபடி இந்த தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று உங்களால் உணர்த்தி ஆண்டவரையை வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாரத்தகுவினையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளும் பிரயாணம் பண்ணும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உங்களை வருகிறோம். பாடசாலைக்கு போய் பிள்ளைகளுக்காக ஆண்டு யூனிவர்சிட்டிக்கு போகும் பிள்ளைகள், கடமையை செய்யும் போகும் பிள்ளைகள், எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை அன்பை என்னென்ன விதமாக வெளிப்படுத்தலாம் என்று பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவளோட போக்கையும் பெறத்தையும் ஆசீர்வதி சுபத்திரமாக போய் சேர வேண்டிய இடங்களுக்கு கூட்டிக்கொண்டு போய் சேர்த்து என்னென்னத்துக்காக நீங்க அவர்களை அழைத்தீங்களோ அதை செய்து முடிக்கத்தக்க பல ஞானம் பாதுகாப்பை கொடுத்து திரும்பவும் அவர்களை ஆண்டவரே அவர்களை இருப்பிடங்களுக்கு உங்களால் கூட்டிக்கொண்டு போய் சேர்க்க முடியும். சேர்க்க வல்லது உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய அன்பை விசேஷமாக உங்களுடைய அன்பை இவன் உள்ள தேவனை வெளிப்படுத்த வேண்டும் என்று பிரயாணம் பண்ணும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆத்மா உங்களோட வார்த்தையை காவிக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவர் உங்களோட அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று என்னென்ன விதமாக அவர்கள் என்னென்ன விதமாக நீங்கள் அவர்களை பாவிக்க சித்தம் கொண்டீங்களோ அவர்களை நீங்க பாவித்து எந்த விதமான பொல்லாங்கன் கண்ணிக்கும் அவர்களை அடிமையாக்கி விடாதபடி அடிமையாக்காதபடி சுகவத்திரமாக திரும்பவும் அவர்களுடைய இருப்பிடங்களுக்கு குடும்பத்துக்கு சமைத்து மத்தியில் கொண்டு சேர்க்க உங்களால் முடியும். சேர்க்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். என்னும் திரும்பம் அப்பா இந்த சங்கமம் மீதியான சங்கமம் ஒளியலைக்காக உங்களை வருகிறோம். எதை ஆண்டவர் வெற்றியோடு உங்களோட பிள்ளைகளுக்கு கூட ஆறாறு களைப்பை கொடுத்தீங்களோ ஆறாறு அவர்கள் வந்து நேரத்துக்கு அந்த நேரத்தை தவறி விடாதபடி ஆண்டவர் வந்து உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக நீங்க கொடுத்த ஞானம் அறிவு உங்களுடைய அன்புக்குள்ளால் அவர்கள் உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக உங்களை கிருபியூட்டி ஒவ்வொரு ஆத்மாவையும் அவர்களையும் ஊழியம் செய்யும் ஊழியக்காரரையும் அவருடைய சபைகளையும் அவர்களையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாகும் ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே கேட்பதற்கு நிலப்பக்க மேலாக வல்ல தேவனே இந்த சங்கமம் ஒலியலிய சிறப்பாக வெற்றியோடு செய்யவரே உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கன மகிமை செலுத்தி இயேசுவனும் உயிருள்ள வல்லமுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வத்திற்கு கத்திரதாமே உங்களுடைய நெங்கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக கத்திரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். நாளை நாளை நாங்கள் திரும்பமாக சந்திப்போம். அதுவரை தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே உங்களை ஒப்பு
2: தொடர்பு கொள்ளலாம் என்பதை நீர்கள்
1: ஆமேன்.
0: ஆமீன்,
1: ஆமீன். அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரன் அம்மா அவர்கள் இணைந்து ஜபங்களை கூட வழிநடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம்.

நினைந்து ஜெபித்த உங்களையும் அதே வேளையிலே மறுவலை பேசுகின்ற பொழுதும் ஜெபிக்க போகிற ஒருவரையும் கத்தர்தாமே ஆசிர்வத்து வழி நடத்துவார் என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர்ந்து விடைபெற்று கொண்டு நாளை நாளே சந்திப்போம். ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் ஒளிச்ச நேரம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தடை கருத்தில் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் மீதியான நிகழ்ச்சிகளுக்கு கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தடை கருத்தில் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். ஆமேன். நன்றிகளை வாழ்த்துக்களையும் கூறிவிட விடுகிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராம். காட் பிளஸ் யூ. ஆமேன். அருமையானவர்களை நாங்கள் இணைப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம்.

இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் சங்கமம் .ca@gmail.com

com அல்லது இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் @gmail.com. வெப்சைட் www.sangamam.com.

சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

கிருபையினால்தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். தகுதி இல்லாத நம்மிடத்திலும் அவர் காட்டுகிற பேர் அன்புதான் கிருபை. அவர் தமது கிருபையை நம்மை விட்டு தள்ளாத தேவன். கண்ணீரின் பாதையிலே நாம் நடந்து வந்த அந்த நாட்களிலே நம்மை தாங்கின அதே கிருபை

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி,
1: 10 அதிகாரத்திலே 45 வசனத்திலே இருந்து நாங்கள் வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், இந்த வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா? இருந்தால் வேதம் சொல்லுறது பாருங்கள், அவர்கள் பற்பல பாசைகளை பேசுகிறதை தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட இருந்து வந்த விருத்ததேசனம் இல்லாத விருத்ததேசனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்தாவினோட வரம் புறஜாதிகள் மேல் பொழிந்திருப்பதை குறித்து இந்த நாட்களே பிரமித்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞான ஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகலும் தண்ணீரை விலக்கலாகாது என்று சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்தாராம்? கர்த்தருடைய நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுத்தாராம் சொல்லி இன்றைக்கு பார்க்கும் அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்படி ஆனால் இந்த ஆவியானவருடைய அபிஷேகம் எப்படியாக பொழிகிறது என்று சொல்லி சொன்னா, இன்றைக்கு மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிற வார்த்தையின்படி பார்க்கிற வேளையிலே, ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே வருகிற வேளையிலே அங்கே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும். அருமையான பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்கள், ஞானஸ்நானம் எடுத்து அதை நீதியை நிறைவேற்றினதற்கு பின்பாக அங்கே சொல்லப்படுகிற சாட்சி என்ன என்று சொல்லி சொன்னால், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று சர்வ வல்லமுள்ள பிதாவானவர் தன் குமாரனை குறித்து இந்த நாட்களை சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இது ஒரு உண்மையான சாட்சியாக அந்த நாட்கள் இருக்கிறது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம், இந்த ஆவியில நிரப்பப்பட்டவர்களுக்கு தடையாயிருந்த காரியம் தேவனுடைய நீதி நிறைவேற்றப்படாமல் இந்த நாட்களில் இருந்ததை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அதனாலதான் பேதுரு சொல்லுகிறார், இவர்கள் கட்டாயம் ஞானஸ்தானம் எடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த ஞானஸ்தானத்தை பாருங்கள். ஏனென்னு சொன்னால் ஒரு குறைவாக அந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இன்றைக்கு முதலாவதாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், ஞானஸ்தானம் என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே அநேகருக்கு இந்த நாட்கள் இந்த காரியங்கள் விளங்கிக் கொள்வதில்லை. ஏனென்றா சிலர் நினைக்கிறார்கள், ஏதோ தண்ணீரில் போய் இந்த நாட்கள் அப்படியே முங்கி எழும்பினோன்னு இந்த நாட்கள் அது காணும், ஏதோ நாங்கள் கழுவப்பட்டு போயிட்டோம்னு சொல்லி இந்த நாட்களை நினைக்கிறோம், அல்லது இந்த நாட்கள் ஏதோ சடங்காச்சாரத்துக்காக அப்படியாக செய்கிறோம்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ரோமருடைய ஆட்சி காலத்திலே பாருங்கள் அருமை பிள்ளைகளே, இந்த ரோமன் கத்தலிக் என்று சொல்லப்படுகிற அந்த, அதாவது அவர்கள் மூலமா இந்த காரியங்கள் அங்கே வெளிப்பட்டதை பார்க்கிறோம். அந்த காலங்களிலே அவர்கள் உருவாக்கினது பாருங்கள். ஆனா இன்றைய பாருங்கள், அந்த காலகட்டத்திலே தான் அவர்கள் இந்த நாட்கள் என்ன செய்தார்கள், தெளிப்பு ஞானஸ்தானம் என்று சொல்லி காரியத்தை கொண்டு வந்தார். தெளிப்பு ஞானஸ்தானம் என்றால் ஒரு பிறந்த குழந்தை, அருமையான அன்பு பிள்ளைகளே, கிட்டத்தட்ட 2 மாசமோ 3 மாசமோ அந்த மாச கணக்கிலே பார்க்கிற வழியில் அந்த பிள்ளைக்கு என்ன செய்வார்கள் சொன்னால், பெற்றோர்கள் கொண்டு போய் இந்த நாட்களிலே அவர்களுக்கு ஒரு, அதாவது தொட்டம்மா தொட்டையான்னு சொல்லுவார்கள் தமிழ்ல சொல்லுகிற காரியம், இன்னொரு பெற்றோரை இந்த நாட்களிலே அவளுக்கு அங்கே அவர்களை இந்த நாட்கள் என்ன செய்வார், அவருடைய கரத்திலே கொடுத்து அங்கே ஆலயத்தில் சுவாமி என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், அந்த சாம்பிராணியை காட்டி இந்த நாட்களே தண்ணீர்ல கையோட தண்ணீரை தெளி இந்த நாட்களே என்ன செய்வார், அப்படியே ஞானஸ்தானம் கொடுத்து விட்டாச்சுன்னு சொல்லி இந்த நாட்கள் அது அவர்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கு. மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது அல்ல, என்ன ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தெளிப்பு ஞானத்தை குறித்து சொல்லவும் இல்லை, தெளிப்பு ஞானத்தை எடுத்ததும் அந்த இடத்திலே இல்லை. முழுக்கு ஞானஸ்தான் நாளைக்கு நமக்கு முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் தெளிப்பு ஞானஸ்தினான் ஞானஸ்தானத்தின் மூலமாய் நம்முடைய அக்கிரமங்களோ நம்முடைய பாவங்களோ நம்முடைய காரியங்களோ மன்னிக்கப்படாது என்பதை நீங்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு பழைய பாட்டு காலத்தில் உள்ள காரியத்தை பார்க்கிற வேளையிலே அவங்க நினைச்சாங்க, நான் என்ன பாவத்தை செய்தாலும், இன்றைக்கு யாரு தாவிதா இருக்கலாம் சாலமோனா இருக்கலாம்,
0: நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம்
1: கொம்பும் பிரிவு அந்த இடத்திலே தேவனுடைய சமூகத்திலே பயிரிடுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் அந்த நாட்களிலே பாருங்கள், பழைய ஏற்பாடுல கிட்டத்தட்ட, அதாவது சாலமோன் அப்படிப்பட்ட அந்த ராஜாக்களுடைய காலங்களில் பாருங்கள், அவர்கள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், பலி இடுவதற்கு என்று இந்த நாட்களிலே ஒரு வகையான இந்த நாட்களிலே இந்த காளைகளை இந்த நாட்களிலே அதற்காக பயன்படுத்தி வருவார். எப்படி என்று சொன்னால், அதற்கு அதாவது இளம் வயதிலிருந்து அந்த காளை கண்டுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து, அதாவது அந்த அந்த காளை எப்படியாக இருக்க வேண்டும், மற்ற பெண் மாடுகளோடு சேரக்கூடாதபடி அதுகளை தடையாக இந்த நாட்களை வைத்து இந்த நாட்களை தனியாக வளர்த்து அந்த காளை இந்த நாட்களை எப்படியாக இருக்கும்னு சொல்லி சொன்னால், மூர்க்கம் கொண்டதாக இந்த நாட்களை இருக்கும் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறீர்கள்.
0: ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: பிரியம் என்று சொல்லி இந்த நாட்களில் அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் அதிலே திருப்தி அடைவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நறுங்குண்ட அதாவது பலிகளை தேவன் அங்கே ஏற்றுக்கொள்வதில்லை. இதுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காளையினுடைய அடிப்படையிலே பார்க்கிற வேளையிலே அவர் அங்கே நமக்காக அடிக்கப்பட்டார். ஆனால் அவர் வேதம் சொல்லுறது அவரை பழுதற்றவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது, மாசில்லாதவர் என்று சொல்லி சொல்லப்படும். ஏன் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவருடைய சரீரத்திலே எந்த விதமான காரியங்களும் இல்லை. அது மட்டுமல்ல, நீங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அங்கே பலியிடப்படுகிற வேளையில நீங்க ரொம்ப கவனியுங்கள், சிலுவை மரணத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கிறார். சிலுவை மரணத்துக்குள்ளே ஒப்புக்கூடிய பிள்ளைகளே, இவர்கள் தான் ஆண்டவரை போட்டு அங்கே பலியாக இந்த நாட்களில் அந்த போர்ச்சவர்கள் இந்த மாறுநாளையும் அடித்து இந்த நாட்களில் எல்லா காரியத்தையும் செய்கிறார்கள். ஆனால் பாருங்கள், ஒரு சம்பவம் பாருங்கள் என்னவென்றால், கடைசியாக வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அந்த சிலுவையிலே மரித்தவர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்பாக அவர்களுடைய மூட்டு எலும்புகள் உடைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் ஜீவன் போகாதாம், அந்த ஜீவன் போகாம இழுத்துக்கொண்டே இருக்கும். அப்படியானால் அந்த மூட்டு கால் மூட்டு எலும்புகள் கை மூட்டு எலும்புகளை உடைத்து விட்டார்கள் சொல்லி சொன்னால் உடனே என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால் அவருடைய அந்த உயிர் இந்த நாட்களை அப்படியே போகுவதற்கு இலகுவாக இந்த நாட்களை இருக்குமா என்று சொல்லி பார்ப்போம். ஆனா அதே விதமாகத்தான் இன்றைக்கு பாருங்கள், அந்த போர்ச்சுவர்கள் ஆண்டவர் மறித்து விட்டாரோ என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே பார்க்கிற வேளையிலே அவர்கள் அந்த மூட்டுகளை உடைக்கும்படியாக
0: வரும். வானொலி சங்கம்
1: ஆனாலும் அவர்களுக்கு ஒரு சந்தேகம், மறிக்கவில்லை என்றதற்காகத்தான் கடைசியாக என்ன செய்தார் சொன்னால் விழாவிலே அந்த ஈட்டியாலே குட்டினார்கள். அப்பொழுது என்ன வந்தது? ரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று சொல்லி, ரத்தமும் தண்ணீரும் என்று சொல்லப்படுகிற காரியம் எதை குறிக்கிறோம் சொல்லி சொன்னால் ஒரு மனுஷன் மறித்து விட்டார் என்பதைத்தான் அந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என்ன தண்ணி பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய கைகளிலே ஒரு கத்தியாலே வெட்டுப்பட்டது என்றால் அல்லது கால்களிலே அல்லது அவய சரீரத்திலே எந்த இடத்திலையும் விட்டுப்பட்டால் பாருங்கள், அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த ரத்தம் பாய்ந்து என்ன செய்யும் சொன்னால் அதற்கு பின்பாக ஒரு தண்ணீர் போல வந்து இந்த நாட்கள் அங்கே என்ன செய்யும் சொன்னால்
0: ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
1: அப்படியே அந்த இடத்துல நிக்கும், ரத்தம் வராது. அது பைபிளின் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்படி வகையான ஒரு திரவம் இந்த நாட்களை என்ன செய்யும் சொன்னால் ரத்தத்தை நிறுத்துவதற்காக இந்த நாட்களை நம்முடைய சரீரத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியாக அந்த நாட்களை ஆண்டவரே இந்த நாட்களை அங்கே குத்தின வேளையில விழாவிலே தண்ணீரும் ரத்தமும் இந்த நாட்களை விழாவில் இருந்து வந்தது. ஆனால் வேதம் தெளிவாக சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது அவருடைய எலும்புகள் ஒன்றும் உடைக்கப்படவில்லை.
0: வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடியம்
1: சங்கீதக்காரன் தெளிவான கர்த்தருடைய, ஏனென்றால் அவர் நம்முடைய பாவங்களுக்காக என்ன செய்தார் சொன்னால் அங்கே முள்முடியை ஏந்தினார். இரண்டாவதாக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவருடைய முதுகிலே அந்த நாட்களில் உழுத நிலத்தை போல் அவர்கள் அங்கே பாருங்கள் மிலாகு என்று சொல்லப்படுகிற அதாவது ஈய குண்டுகள் வைத்த அந்த சவுக்கினால இந்த நாட்களை அடித்தார்.
0: மண்ணில் இருந்து ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: அப்படியே வரும். அப்படி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பொல்லாத வேதனையான காரியம், அருமையான அன்பு பிள்ளைகளை. அப்ப அந்த சூழ்நிலையிலே பாருங்கள், இந்த நாட்களை என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், அப்படியாக ஜனங்களை மறிக்கும்படியாக காரியத்தை செய்வார்கள். ஆனால் இங்கே ஆண்டோட எலும்பு உடைக்கப்படவில்லை. அதனாலதான் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆண்டவருடைய சரீரம் எப்படியாக பலியிடப்பட்டதுன்னு சொன்னால், பிதாவுக்கு அங்கே இந்த நாட்கள் உகந்ததா. அந்த நாட்களில் அந்த இடத்திலே சொல்லி சொன்னால் அந்த சரீரம் ரத்தம் சிந்தி இந்த நாட்களிலே போகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். இதைத்தான் இந்த காலை இறுதிகளை குறித்து நான் சொல்லியிருந்தேன். பழுதற்ற காலை இறுதிகளை கொண்டு வந்து இந்த நாட்களை என்ன செய்வார்கள், அப்படியாக பலிவிடுவார். ஒருமுறை ஒரு காரியத்தை இந்த நாட்களை சொல்லுகிறேன். அந்தமான் என்று சொல்லப்படுகிற இப்பொழுது பெரிய தடைகளை இந்த நாட்களை போட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களை பார்க்கிற வழி அதிலே கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட எக்கச்சக்கமான தீவுகள் இருக்கிறது. அந்த அப்ப ஜனங்கள் இந்தியா தேசத்தில் இருந்து குறிப்பாக அந்த ஒரு குறிப்பிட்ட தீவுகளுக்குள்ளே, அங்கே முன்னாக இருக்கிற தீவுகளுக்குள்ளே போய் அவர்களுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுறது மட்டுமல்ல, அரிசி பொறிகளை இந்த நாட்கள் அரிசியை.
1: இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரம்.
0: பொறித்து இந்த நாட்களை பொறியார். அதுக்கு பின்பாக ஒரு மனுஷனை பிடித்து இந்த நாட்களே அவனுக்கு பாசைகளை படிப்பித்து அவன் மூலமா இந்த நாட்களே அந்த இடத்துக்களை சென்று சுவிசேஷங்களை அறிவித்து ஆஸ்பத்திரிகளை கட்டி வைத்து இப்படியாக காரியங்களை செய்து இந்த நாட்கள் அந்த தீவை இந்த நாட்களை முன்னேற்றி கொண்டு வந்தார்கள். ஆனா இன்றைக்கும் அந்த பழங்குடி மக்கள் இன்னும் ஒரு தீவில இந்த நாட்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவரோடும் இந்த நாட்களே சேராதவர்கள். அந்த இடத்திலே இருக்கிற கொடுமையான அந்த இடம், அந்த தீவு பயங்கரமான கத்துடைய பிள்ளைகளே பெண்ணாம்பரிய நுழம்புகள் இந்த நாட்களில் இருக்குது. அனோபிளஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு வகையான நுழம்பு, பெரிய நுழம்பு. அந்த நுழம்பு கடித்தால் ஆள் சரி, அவ்வளவுதான் அந்த காரியம். அப்படியாக அந்த நுழம்புகள் இருக்கிற இடங்கள்ல தான் காட்டு, அதாவது விஷ செந்துக்கள் வாழுகிற இடங்கள்ல தான், அந்த தீவில தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கூட அந்த தீவைக்கு போகிறவளே அந்த இடத்தால கப்பல்கள் போனால் அவர்கள் கூட என்ன செய்வார், ஈட்டியால் எறிவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் அருகில இருந்த ஒரு சில தீவுகள் இந்த நாட்களை ஆண்டவரை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த
1: கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம்
0: 74-75 பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர் அந்த ஊழியரை விட்டுவிட்டு இந்த நாட்களை கர்த்தருடைய ஊழியரை செய்யும்படியாக இந்த தீவுகளுக்கு அந்த நாட்களை கடந்து சென்றார்கள். ஆனால் சென்ற வழியிலே பாருங்கள், அவர் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே இந்த நாட்களை அந்த காட்டுவாசி மக்களிடத்திலே போய் பிடிபட்டு கொண்டார். பிடிபட்டு கொண்டது நிமித்தம் அந்த அதிபதி என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால், அவர்களுடைய காரியம் அவர் என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால், அவரை கொண்டு வந்த நாட்களில் அங்கே தன்னுடைய எஜமானத்திலே காண்பிக்கிற வேளையிலே அவர் இவரை அங்கே பலியிடும்படியாக, தங்களுடைய தேவதைக்கு பலியிடும்படியாக அந்த நாட்களை என்ன செய்தார்கள், எல்லாம் ஆயத்தப்படுத்தி ஆகிவிட்டது. உடனே அவருடைய தலையெல்லாம் மொட்டை அடித்து காரியங்கள்லாம் செய்த நாட்களே பெரியொரு அந்த பெரிய பாத்திரத்துல தண்ணியை வைத்து அவித்து இந்த நாட்களை குலைகளை எல்லாம் போட்டு அவரை கழுவி சுத்திகரித்து இப்படியான காரியத்தை கொண்டு வந்து அந்த பழிபுடத்தை இந்த ஓல்டர்களை கொண்டு வந்து இந்த நாட்களை வைத்தார்கள். வைத்துவிட்டு அந்த சகோதரனை இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் கையினாலே தடவி அந்த எஜம், அதாவது தலைவர் வந்து இந்த நாட்களை என்ன செய்வார்னு சொன்னால், அப்படி ஒரு இலியால வந்து இந்த நாட்களை தடவி தடவி கையால் தடவி பார்ப்பார். பார்க்கிற வேளையிலே அவருடைய காலில் இந்த நாட்களில் ஒரு காயம் இருந்த நிமித்தம் அவள் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், இந்த பலி எங்களுடைய தேவனுக்கு இந்த நாட்களில் எப்படி இல்லை, உகந்ததல்ல, எங்களுடைய தேவன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்லி இந்த நாட்களை என்ன செய்தார்கள், அவரை கசியடியால் அழித்தார்கள். நான் ஏன் சொல்லுகிறேன் சொல்லி சொன்னால், பாருங்கள் அந்த விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களா இருந்தாலும் அவர்கள் அடிப்படையின் படித்தான் இன்றைக்கு இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த காரியங்கள் தெரியவில்லை. அருமையான கத்துடைய அவளுக்கு அந்த காரியங்களை அவர்களுக்கு விளக்கி சொல்வதற்கு ஒருவர் இல்லை. அருமையான குறிப்பிட்ட காலத்தில் இப்பொழுது இந்த நாட்கள் இந்திய அரசாங்கம் இந்த நாட்கள் அந்த காரியங்களை இந்த நாட்களை கொஞ்சம் நிறுத்தி வைத்திருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்குது. ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட தீவுகளுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி இந்த நாட்களை ஜனங்களுக்கு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இதே விதமாகத்தான் பாருங்கள், என் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து பழுதற்றவராய் இருந்தவரினால் பிதாவுக்கு அங்கே சுகந்த வாசனை, அதே போல தான் அங்கே இந்த சகோதரருடைய காலில் இருந்த காயத்தின் நிமித்தம், அந்த தழும்பொழி நிமித்தம் பணியிட முடியாது என்று சொல்லி சொன்னால், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எவ்வளவு கவனமாக நம்முடைய பணியை இந்த நாட்களே பார்ப்பார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? எருதுகளை காளைகளை இந்த நாட்களே பலியிட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஸ்தோத்திர பலியிடுகிறார்கள்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: அதிபதிகள் 7 அதிகாரம். அப்பொழுது கிதியோனாகிய யெருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக்கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள், என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 21,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாயிருந்தார்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன், உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வரக்கடவன், உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராதிருக்க கடவன் என்றார். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன், மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். மற்ற இஸ்ரவேலர் எல்லாரையும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை மாத்திரம் வைத்துக் கொண்டான். மீதியானியரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கில் இருந்தது. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன், போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையினிடத்துக்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள், பின்பு சேனையிடத்துக்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்களின் இடமட்டும் போனார்கள். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலைப் போல திரளாயிருந்தது. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருந்த ஒரு வாட்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்துக்கு உருண்டு வந்தது, அது கூடாரம் மட்டும் வந்தபோது அது விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தார் என்றான். கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியர்த்தியையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள், இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும், நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். மூன்று படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடிப்போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெத்சித்தா மட்டும் தாபோத்திற்கு சமீபமான ஆபேல் மெகோலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. அப்பொழுது நப்தலி மனுஷரும் ஆசேர் மனுஷரும் மனாசேயின் சகல மனுஷருமாகிய இஸ்ரவேலர் கூடி வந்து மீதியானியரை பின்தொடர்ந்து போனார்கள். கிதியோன் எப்ராயும் மலைகள் எங்கும் ஆட்களை அனுப்பி மீதியானியருக்கு விரோதமாயிறங்கி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து அவர்களுக்கு முந்தி துறைகளை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லச் சொன்னான். அப்படியே எப்ராயின் மனுஷர் எல்லாரும் கூடி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துறைகளை கட்டிக்கொண்டு மீதியானியரின் இரண்டு அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து ஓரேபை ஓரேப் எனப்பட்ட கண்மலையிலும் சேபை சேப் எனப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு மீதியானியரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த நியாயாதிபதிகள் 8 அதிகாரம். அப்பொழுது எப்ராயிம் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனுடைய பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு அவன், நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம், அபியேஸ்ரியரின் திராட்சப்பழத்தின் முழு அறுப்பை பார்க்கிலும் எப்ராயிமரின் மீதியான அறுப்பு அதிகமல்லவா? தேவன் உங்கள் கையிலே மீதியானியரின் அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் ஒப்புக் கொடுத்தாரே, நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான். இந்த வார்த்தையை அவன் சொன்னபோது அவன் மேலிருந்த அவர்களுடைய கோபம் ஆறிற்று. கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடு இருந்த 300 பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் சத்ருவை பின்தொடர்ந்தார்கள். அவன் சுக்கோத்தின் மனுஷரை நோக்கி, என்னோடு இருக்கிற ஜனத்திற்கு சில அப்பங்களை கொடுங்கள், அவர்கள் விடாய்த்திருக்கிறார்கள், நான் மீதியானியரின் ராஜாக்களாகிய சேபாவையும் சல்முனாவையும் பின்தொடர்கிறேன் என்றான். அதற்கு சுக்கோத்தின் பிரபுக்கள், உன் சேனைக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை உன் வசமாயிற்றோ என்றார்கள். அப்பொழுது கிதியோன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சேபாவையும் சல்முனாவையும் என் கையில் ஒப்புக் கொடுக்கும் போது உங்கள் மாம்சத்தை வனாந்தரத்தின் முள்ளுகளாலும் நெரிஞ்சில்களாலும் கிழித்து விடுவேன் என்று சொல்லி அவ்விடம் விட்டு பெனுவேலுக்கு போய் அவ்வூராரிடத்தில் அந்தபடியே கேட்டான். சுக்கோத்தின் மனுஷர் பிரதியுத்தரமாக சொன்னபடியே பெனுவேலின் மனுஷரும் அவனுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அவன் பெனுவேலின் மனுஷரை பார்த்து, நான் சமாதானத்தோட திரும்பி வரும்போது இந்த கோபுரத்தை இடித்து போடுவேன் என்றான். சேபாவும் சல்முனாவும் அவர்களோட கூட அவர்களுடைய சேனைகளும் ஏறக்குறைய 10,000 பேர் கர்கோரில் இருந்தார்கள். பட்டயம் உருவத்தக்க 120,000 பேர் விழுந்தபடியால் கிழக்கத்தியாரின் சகல சேனையிலும் இவர்கள் மாத்திரம் மீந்திருந்தார்கள். கிதியோன் கூடாரங்களிலே குடியிருக்கிறவர்கள் வழியாய் நோபாகுக்கும் யொகிபேயாவுக்கும் கிழக்கே போய் அந்த சேனை பயமில்லை என்றிருந்தபோது அதை முறிய அடித்தான். சேபாவும் சல்முனாவும் ஓடிப்போனார்கள். அவனோ அவர்களை தொடர்ந்து சேபா சல்முனா என்னும் மீதியானியரின் 2 ராஜாக்களையும் பிடித்து சேனை முழுவதையும் கலங்கடித்தான். யோவாசின் குமாரனாகிய கிதியோன் யுத்தம் பண்ணி சூரியன் உதிக்கும் முன்னே திரும்பி வந்தபோது சுக்கோத்தின் மனுஷரில் ஒரு வாலிபனை பிடித்து அவனிடத்தில் விசாரித்தான். அவன் சுக்கோத்தின் பிரபுக்களும் அதன் மூப்பருமாகிய 77 மனுஷரின் பெயரை அவனுக்கு எழுதி கொடுத்தான். அவன் சுக்கோத்து ஊராரிடத்தில் வந்து, இதோ விடாய்த்திருக்கிற உன் மனுஷருக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை உன் கைவசமாயிற்றோ என்று நீங்கள் என்னை நிந்தித்து சொன்ன சேபாவும் சல்முனாவும் இங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி பட்டணத்தின் மூப்பரை பிடித்து வனாந்தரத்தின் முள்ளுகளையும் நெருஞ்சில்களையும் கொண்டு வந்து அவைகளால் சுக்கோத்தின் மனுஷருக்கு புத்தி வர பண்ணி பெனுவேலின் கோபுரத்தை இடித்து அவ்வூர் மனுஷரையும் கொன்று போட்டான். பின்பு அவன் சேபாவையும் சல்முனாவையும் நோக்கி, நீங்கள் தாபோரிலே கொன்று போட்ட அந்த மனுஷர் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் எப்படிப்பட்டவரோ அவர்களும் அப்படிப்பட்டவர்களே, ஒவ்வொருவனும் பார்வைக்கு ராஜகுமாரனை போலிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன், அவர்கள் என் சகோதரரும் என் தாயின் பிள்ளைகளுமாயிருந்தார்கள், அவர்களை உயிரோடே வைத்திருந்தீர்களானால் உங்களை கொல்லாதிருப்பேன் என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி தன் மூத்த குமாரனாகிய எத்தேரை நோக்கி, நீ எழுந்து இவர்களை வெட்டி போடு என்றான். அந்த வாலிபன் இளைஞனானபடியால் பயந்து தன் பட்டயத்தை உருவாதிருந்தான். அப்பொழுது சேபாவும் சல்முனாவும், நீரே எழுந்து எங்கள் மேல் விழும், மனுஷன் எப்படியோ அப்படியே அவன் பலனும் இருக்கும் என்றார்கள். கிதியோன் எழுந்து சேபாவையும் சல்முனாவையும் கொன்று போட்டு அவர்கள் ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த சாந்து காரைகளை எடுத்துக்கொண்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கிவிட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆளக்கடவீர்கள் என்றார்கள். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆளமாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான். பின்பு கிதியோன் அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் இஸ்மவேலராய் இருந்தபடியினால் அவர்களிடத்திலே பொன் கடுக்கன்கள் இருந்தது. இஸ்ரவேலர் சந்தோஷமாய் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு வஸ்திரத்தை விரித்து அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை அதிலே போட்டார்கள். பிற சிந்தாக்குகளும் ஆரங்களும் மீதியானியரின் ராஜாக்கள் போர்த்துக் கொண்டிருந்த இரத்தாம்பரங்களும் அவர்களுடைய ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த சரப்பணிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கன்களின் நிறை 1700 பொன் சேக்கலின் நிறையாயிருந்தது. அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஒப்புராவிலே வைத்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாயிற்று. இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. யோவாசின் குமாரனாகிய யெருபாகால் போய் தன் வீட்டிலே வாசமாயிருந்தான். கிதியோனுக்கு அநேகம் ஸ்திரீகள் இருந்தார்கள். அவனுடைய கற்ப பிறப்பான குமாரர் 70 பேர். சீகேமில் இருந்த அவனுடைய மறுமனையாட்டியும் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு அபிமெலேக்கு என்று பெயரிட்டான். பின்பு யோவாசின் குமாரனாகிய கிதியோன் நல்ல விருத்தாப்பியத்திலே மறித்து ஒப்ராவிலே தன் தகப்பனாகிய யோவாஸ் என்னும் அபியேசிரியனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். கிதியோன் மறித்த பின் இஸ்ரவேல் புத்திரரும் திரும்பவும் பாகால்களை பின்பற்றி சோரம் போய் பாகால் பேரீத்தை தங்களுக்கு தேவனாக வைத்துக் கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா சத்துருக்களின் கையினின்றும் தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாகிய கர்த்தரை நினையாமலும் கிதியோன் என்னும் எருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கு தக்க தயவை அவன் வீட்டார்.
1: ஏசாயா 34 அதிகாரம். ஜாதிகளே, கேட்கிறதற்கு கிட்டிவாருங்கள், ஜனங்களே கவனியுங்கள், பூமியும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதில் உற்பத்தியான யாவும் கேட்க கடவுது. சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தருடைய கடுங்கோபம், அவைகளுடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமும் மூழுகிறது. அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர்களிலே கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள். அவர்களுடைய பிரேதங்கள் நாற்றம் எடுக்கும், அவர்களுடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போகும். வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து, வானங்கள் புஸ்தக சுருளை போல் சுருட்டப்பட்டு, அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும் அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விழும். வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது. இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும். போசராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஏதோம் தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு. கர்த்தருடைய பட்டயம் இரத்தத்தால் திருப்தியாகி நிணத்தினால் பூரிக்கின்றது. ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தினாலும் ஆட்டுக்கடாக்களுடைய குண்டி காய்களின் கொழுப்பினாலும் திருப்தியாகும். அவைகளோட காண்டாமிருகங்களும் ரிஷபங்களோட காளைகளும் வந்து மடியும். அவர்கள் தேசம் இரத்த வெறி கொண்டு அவர்கள் மண் நிணத்தினால் கொளுத்துப்போம். அது கர்த்தர் பழிவாங்கும் நாள். சியோனுடைய வழக்கின் நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். அதன் ஆறுகள் பிசினாகவும் அதன் மண் கந்தகமாகவும் மாறி அதன் நிலம் எரிகிற கீழாய்ப்போம். இரவும் பகலும் அது அவியாது. அதன் புகை எந்தெந்தைக்கும் எழும்பும். தலைமுறை தலைமுறையாக அது பாழாயிருக்கும். சதா காலம் சதா காலமாக அதை ஒருவரும் கடந்து போவதில்லை. நாரையும் முள்ளம்பன்றியும் அதை சுதந்தரிக்கும். ஆந்தையும் காக்கையும் அதிலே குடியிருக்கும். அதன் மேல் வெட்ட வெளியின் நூலையும் வெறுமையின் தூக்கையும் பிடிப்பார். ராஜபாரம் பண்ண அதன் மேல் மக்களை அழைத்தால் அங்கே அவர்களில் ஒருவரும் இறார்கள். அதன் பிரபுக்கள் அனைவரும் இல்லாமற் போவார்கள். அதன் அரமனைகளில் முச்செடிகளும் அதன் கோட்டைகளில் காஞ்சொடிகளும் முட்பூண்டுகளும் முளைக்கும். அது வலு சர்ப்பங்களின் தாபரமும் கோட்டான்களின் மாளிகையுமாயிருக்கும். அங்கே காட்டு மிருகங்களும் ஓரிகளும் ஒன்றை ஒன்று சந்தித்து காட்டாட்டை காட்டாடு கூப்பிடும். அங்கே சாக்குருவிகளும் தங்கி இளைப்பாறும் இடத்தை கண்டடையும். அங்கே வல்லூரும் கூடுகட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறித்து அவைகளை தன் நிழலிலே கூட்டிக் கொள்ளும். அங்கே கூலிகளும் ஜோடு ஜோடாக சேரும். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அவரே அவைகளுக்கு சீட்டு போட்டார். அவருடைய கையே அதை அவைகளுக்கு அளவு நூலால் பகிர்ந்து கொடுத்தது. அவைகள் எந்தைக்கும் அதை சுதந்தரித்து தலைமுறை தலை. யாக்கோபு 5 அதிகாரம். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்னியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாளிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழந்தீர்கள். கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ

0: இருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும் போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பி போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று.
1: மங்குமுள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 7 வசனம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்க நினைக்கின்ற சூழ்நிலைகளை கர்த்தர் முறியடித்து உங்களுக்கு வெற்றியை தரும்படி ஆசீர்வதிக்கின்ற ஒரு நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் சத்ருவினுடைய போராட்டங்கள் மிதம் மிஞ்சி ஜலப்பிரவாகங்கள் போல் மேலெழும்பி உங்களை மூழ்கடிக்கும்படி காணப்படலாம். அவற்றை கண்டு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போக பண்ணுகிற கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். உங்களுக்காய் அவர் தம் சத்தத்தை தொனிக்க பண்ணி யோர்தானை போன்ற சூழ்நிலைகளை, சவால்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, வியாதியின் கூறுகளை கர்த்தர் பின்னிட்டு திரும்பும்படி செய்து உங்களை ரட்சித்து காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். கர்த்தரின் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தரின் சத்தம் தன் ஜனத்தை காத்ததை குறித்து தியானிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே இஸ்ரவேலருக்கு விரோதமாய் பெலிஸ்தர் மிஸ்பா என்கிற இடத்திலே எதிர்த்து நிற்கிறார்கள். அதை அறிந்த இஸ்ரவேலர்கள் பயப்பட்டு தீர்க்கதரிசியாம் சாமுவேலிடம் முறையிடுகிறார்கள். அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலரை நோக்கி, உங்களில் அவிவிசுவாசங்களை எடுத்து போட்டு உங்கள் இருதயத்தை நேராக்கி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் என்று கூற, இஸ்ரவேல் ஜனங்களும் தங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பிக்க கர்த்தர் அவர்களின் விண்ணப்பங்களை கேட்டு மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல்

0: முழங்கப் பண்ணி அவர்களை கலங்கடித்து இஸ்ரவேலருக்கு முன்பாக விழப்பண்ணி முறியடித்து பெரிய ஜெயத்தை பெற்று தந்தார் என்று வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பலரும் பல வகைகளில் சோதனைக்காரனால் சோதிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு விசுவாசத்தை இழந்து போயும் சூழ்நிலைகளுடன் போராடி மேற்கொள்ள முடியாதபடிக்கும் வேறு வழிகளை இஸ்ரவேலர்கள் தேடி போனதை போல உங்களில் சிலர் நம்பிக்கை, சமாதானம், மகிழ்ச்சி, சுகத்திற்கான தீர்வை தேடி எங்கேயும் கிடைக்காமல் மனம் நிலையற்று கண்ணீரோடும் பயத்தோடும் கலங்கிய இருதயத்தோடும் காணப்படுகின்ற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உங்களுக்காய் உங்களின் சூழ்நிலைகளுக்கு எதிராய் மகா பெரிய சத்தத்தை தொனிக்க பண்ணி நீங்கள் கடக்க முடியாத சூழ்நிலைகளை முறியடிப்பேன் என்கிறார். கர்த்தரின் சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறதாயும் பெண்மானை ஈனும்படி செய்கிறதாயும் காற்றின் கடலின் சீற்றத்தை ஓய பண்ணுகிறதாயும் இருக்கிறபடியினால் இன்றைக்கு உங்களின் பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிரந்தரமான விடுதலை உண்டு. எவைகளெல்லாம் இதுவரையில் உங்களை ஆளுகை செய்ததோ அவைகளின் துறைத்தனங்களை அதிகாரங்களை இன்றைக்கு கர்த்தர் முறித்து போடுகின்றார், விடுவிக்கின்றார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, சூழ்நிலைகளை கண்டு கலங்காமலும் பயப்படாமலும் முழு இருதயத்தோடு கர்த்தரையும் அவரின் வார்த்தைகளையும் விசுவாசியுங்கள். கர்த்தரின் சமூகத்தில் காத்திருங்கள், அவரே காரியத்தை வாய்க்கச் செய்வார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றிடுவார், ஆசீர்வதிப்பார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமேன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5. பிரியமானவர்களே, நீங்கள் முகம் கொடுக்கும் எந்த போராட்டமும் தற்காலிகமானதே. 2000 வருடங்களின் முன்னரே இயேசு சிலுவையில் உங்களுக்காக ஜெயம் கொண்டார். என்ன கஷ்டம் வந்தாலும் மனம் உடையாதீர்கள், தேவன் அமைதியாக செயல்படுகிறார். நீங்கள் தனியாக இல்லை, அவர் உங்களுடன் இருக்கிறார். உங்களை தாங்குகிறார், தப்புவிப்பார், வழி நடத்துகிறார் என்பதை மறவாதீர்கள். வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் வரலாம், ஆயினும் இந்த யுத்தம் உங்களுக்குரியதல்ல. இன்று தேவனை துதித்து பாருங்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடுக்கும் எரிகோ மதில்கள் தகர்க்கப்படும். யோசபாத் போல துதியினால் எல்லா யுத்தத்திலும் போராட்டங்களிலும் ஜெயம் பெறுவீர்கள். பிரியமானவர்களே, இந்த நாளை தேவனுடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். உங்கள் மனதில் சமாதானத்தையும் உங்கள் வாழ்க்கையில் வழிநடத்தலையும் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
2: உங்க அன்பை உணர்ந்து கர்த்தர் மீண்டும் என்னை அழைக்கிறாரே. சங்கீதம் 65:65. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து சிவன் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடிக்க நாலு ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 65:3 வாசிக்கலாமா? அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். ஆமேன். அல்லேலூயா. தாவீது சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இது ஒரு நல்ல அருமையான ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இதுல அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. அது என்னங்க அக்கிரம விஷயங்கள் அப்படின்னா? அக்கிரமம்னாலே அப்படின்னு சொல்றோம், பாவம் மீறுதல், அக்கிரமம், பாவம் அக்கிரமம் மீறுதல் அப்படின்னு பாக்குறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாவம்னா தெரியாம பண்றது, அக்கிரமம்னா பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறது, மீறுதல் அப்படின்னா பண்ணுவோம் ஆனா மன்னிப்பு கூட கேட்க மாட்டோம். அந்த மாதிரியான விஷயம். இப்ப அக்கிரமம்னா தெரியுது இது பாவம் தான் தெரியுது, இது செய்யக்கூடாதுன்னு தெரியுது, ஆனா வாண்டடா செஞ்சிடறோம். நாம கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி ஒரு அன்கண்ட்ரோலா ஒரு விஷயத்த செய்யறது தான் அக்கிரமம் இல்லையா? அந்த விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டதுங்கிற, அது என்மேல் வல்லமை கொண்டதுன்னு சொன்னா கூட இல்லை, மிஞ்சி வல்லமை கொண்டது அப்படின்னா என் மேல அது என்ன பண்ணுது, என்ன அழுத்துது, அது என்ன பயங்கரமா அந்த அக்கிரமம் செய்யத்தக்கதான அளவிற்கு என்ன கொண்டு போகுது அப்படின்னு சொல்றாரு. இது உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் உரிய காரியம் இல்ல. நல்லா பாவம் செய்யாம வாழணும்னு தான் நினைக்கிறாங்க வாலிப பிள்ளைகள், ஆனா விழுந்து போயிடுறாங்கல்ல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் தூக்கி எடுப்பேன், உன்னை கழுவேன், மீண்டும் உன்னுடைய சன்னிதானத்துல என்னுடைய ஸ்தானத்துல உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன். எல்லாத்தையும் அவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார். தேவரீரோ என் மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். பாருங்களா, அக்கிரமத்துக்கு அவர் என்ன சொல்றாருங்க, மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். ஆமா, இப்ப நான் தெரியாம செஞ்சிட்டேன், ஆனா நான் அதுக்கு என்ன செய்யறேன், ஏதோ ஒரு தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வந்துடுறேன். ஆனா எங்கள் மீறுதல்களை அமைன், தப்புன்னு தெரியும், தெரிஞ்சே செஞ்சிட்டோம், அதுக்கு நான் மன்னிப்பு கூட கேட்கல, ஆனா நீங்க அதை நிவர்த்தி ஆக்குறீங்கப்பா. எங்க நிவர்த்தி ஆக்கினாரு, கல்வாரி சிலுவையில நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில நிவர்த்தி ஆக்கினார். ஆமேன். எங்களது பாவங்களால் அவர் தண்டிக்கப்பட்டு எங்களோட மீறுதலால் அவர் வாதிக்கப்பட்டார். வேதத்துல இசையாவில் எழுதப்பட்டிருக்குல்ல, அப்ப எங்களுடைய மீறுதலால் என்னுடைய மீறுதலால் அவர் வாதிக்கப்பட்டார். தேவ பிள்ளைகளே, அது நிவர்த்தி என்பது சரி செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இனி அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கிடையாதுன்னு அர்த்தம். அதை தாவீது அழகா உணர்ந்து சொல்றார், எங்கள் மீறுதல் எல்லாம் நீங்க நிவர்த்தி பண்ணிட்டீங்கப்பா. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் சொல்லும் பொழுது சிலுவை மரணம் இல்லை, ரத்தம் இல்லை, ஜெயம் இல்லை. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு வணக்கம் சிலுவை மரணம் ரத்தம் ஜெயம் எல்லாம் இருக்கிறது. அதனால இதுவரை எப்படி இருந்தீங்களோ தெரியாது, ஆனா இன்றைக்கு ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி வந்துருங்க. கர்த்தர் உங்களை அழைத்து அணைத்து அவர் சமூகத்தின் பிள்ளையாய் மாற்றி உங்க ஸ்தானத்தை திரும்ப உங்களுக்கு தருவதற்கு அவர் போதுமானவர். அதனால பயப்படாதீங்க, திரும்ப வாங்க, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, நல்ல பரிசுத்த ஆவியானவர், எங்களோடு நீங்க பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திர ஆண்டவரே. பிள்ளைகள் என்ன மனநிலையோடு இதை கேட்டு கொண்டிருந்தாலும் மனம் திரும்ப உதவி செய்யுங்கப்பா. ஒரு விசையாய் உங்க அன்பை உணர்ந்து கர்த்தர் மீண்டும் என்னை அழைக்கிறாரே என்கிற அன்பை உணர்ந்து தேவன் அன்றை ஓடி வர கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. இதை கேட்கிறேன், கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.
3: இன்றைய வார்த்தை இன்றைய நாளிலும் 9ஆம் தேதி ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை 2026 கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:12 இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களில் வாக்குறுதியை இந்த நாட்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை குறித்து இந்த நாட்களிலே ஒரு சில காரியங்களை இந்த நாட்களை வைத்திருக்கிறார். அதனாலேதான் தேவன் ஆண்டவர் இந்த நாட்களை நம்மை குறித்து பேசுகிற வேளையிலே நம்ம குறித்து சொல்லுகிறார், நம்பிக்கை உடைய சிறைகளே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். யாரை நம்பி இருக்கிறோம், யாரை விசுவாசிக்கிறோம் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்திலே நம்மோடு பேசுகிறார். எப்படி என்றால், நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை இந்த நாட்களில் தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை நாங்கள் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆனால் ஆண்டவரை இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களிலே நாங்கள் அவரை காணவில்லை, முகமுகமாய் அவரை காணவில்லை. ஆனாலும் இந்த நாட்களிலே நம்முடைய ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற நன்மையான ஈவுகளுக்காகவும் நன்மையான காரியங்களுக்காகவும் அவரை நினைத்து அவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த நாட்களை மகிமைப்படுத்தி அவரை இந்த நாட்களிலே தேடுகிறோம், துதிக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாகத்தான் இன்றைக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற அன்பு பிள்ளைகளே, அவளை குறித்து தான் இந்த நாட்களே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களே வேதம் எப்படியாக சொல்லுகிறது என்றால், அப்படிப்பட்ட சிறைகளே இந்த நாட்களே அரணுக்கு திரும்புங்கள், மறுபடியுமாய் நீங்கள் அரண் என்று சொல்லப்படுகிற இருந்த இடத்திற்கு, ஆதியிலே கொண்டிருந்த அன்புக்குள்ளே இந்த நாட்களை திரும்புங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன். அந்த நன்மை இந்த நாட்களே நாட்கள் எடுக்காது. இன்றைக்கே இப்பொழுது நீங்கள் மனம் திரும்பி இந்த நாட்களே மறுபடியுமா எந்த இடத்திலே விழுந்தீர்கள், எப்படியாக ஆதி காலத்திலே ஆண்டவரோடு ஐக்கியம் வைத்தீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் திரும்பி வருகிற வேளையிலே கர்த்தர் இந்த நாட்களே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இரட்டிப்பான நன்மையை தரும்படியாக வாஞ்சிக்கிறார் என்பதுதான். இது கர்த்தருடைய வார்த்தையாக இந்த நாட்களே இருக்கிறதை பார்க்கிறோம். அரும பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை வேதம் சொல்லுகிறது, அது ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தையாம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை விடவும், எந்த பட்டயத்தை விடவும் இந்த நாட்களே கருக்கான வார்த்தையாக பட்டயமாக இந்த நாட்களே இருக்கிறதாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாளிலும் இந்த வார்த்தைகளை, இந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? உலகத்திலே பாருங்கள், இன்றைக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து மனுஷனுடைய இருதயம் இந்த நாட்களில் சோய்ந்து போய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். வேதமே தெளிவாக சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே உங்களுடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஒவ்வொரு காரியத்தை குறித்து, அதாவது குடும்பத்திலே எப்படியாக அந்த குடும்பத்தை நடத்துவோம், எப்படியாக அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுப்போம், எப்படியாக நாளைய நாள் காரியத்தை சந்திப்போம் என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவர்களும் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அங்கே சோர்ந்து போய் இருதயம் சோர்ந்தவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளை, ஏனென்றால் இது கடைசி காலமாக இருக்கிறபடினால், ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய இருதயத்திலே இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், ஆனால் முதலாவது நீங்கள் மறுபடியுமாய் மனம் திரும்பி என்னண்டையிலே வந்தால்தான் இந்த நாட்களிலே இப்படியான காரியத்தை நான் செய்வேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு உறுதிமொழியை கூறுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்றதற்கு முன்பான வசனத்தை வாசித்து பாருங்கள். தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்ட உன்னுடையவர்களை நான் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே அங்கே விடுதலை பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற தேவனாய் இந்த நாட்களை இருக்கிறார். நம்முடைய தேவனாய் கர்த்தர் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் நம்மை விடுதலை ஆக்கும்படியாக மறுபடியுமா இந்த நாட்களிலே நம்மிடத்திலே ஒரு காரியத்தை வைக்கிறார். மறுபடியுமா நாங்கள் நம்பிக்கையுடைய சிறையிருப்புகளாய் இருக்கிற நாங்கள் மறுபடியுமா அரணுக்கு திரும்புகிற வேளையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இரட்டிப்பான நன்மையை தந்து ஆசீர்வதிப்பார் என்று இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, எந்த இடத்திலே விழுந்தோம், எந்த இடத்திலே ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்தோம் என்பதை குறித்து நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிற வேளையிலே தேவன் உங்களுக்கு தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் மறுபடியும் தந்து இந்த நாட்களை தேவன் உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற பிரகாரம் இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசியுங்கள். தேவனிடத்திலே அங்கே மனம் திரும்பி நீங்கள் வருகிற வழியிலே கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனவும் துதியும் போலும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

0: ആമീൻ ആമീൻ ആമീൻ. ഇന്ന് 9-ാം തീയതി, 6-ാം മാസം, 9-ാം തീയതി, ജൂൺ മാസം, 9-ാം തീയതി, ആനി മാസം, 2026-ാം ആണ്ട്, செவ்வாய்க்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:27. இப்பொழுது முதல் 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக, வேத வாசிப்புகளுக்கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரி கரத்தில் இந்த நாளையும் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமீன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை எந்தெந்த நாடுகளும் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். புதிய நாளை கத்தர் ஆசீர்வதித்து தருவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். இன்று நாளுக்கான வசனம், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும் என்று மத்தேயு 6:34 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். கத்தர் தாமே அந்த வசனத்துக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாளைய நாளுக்காக கவலைப்படாதீர்கள், அந்தந்த நாளுக்கு அதனதன் காரியங்களை கத்திரங்களுக்காக ஆயத்தம் பண்ணி தந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே கத்திரக்கு நன்றி செலுத்துவோம். கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 6, ஏசாயா 33 பழைய ஏற்பாட்டிலிருந்தும், புதிய ஏற்பாட்டிலிருந்து யாக்கோபு 3:4. இவற்றை நாங்கள் நேற்றைய நாளை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கத்திருந்தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை கூடாக வழி நடத்த எங்களுடன் தேவ ஊழியர் வாசனஹோமி லோகன் அவர்கள் சத்தி வேத திருச்சபையில் இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்கள் சௌரி டோலி அவர்கள் காலை வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்தும் இணைந்திருக்கிறார். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகனிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லோட்டம்மா,
1: பிரைஸ் லோட் ஐயா, பிரைஸ் லோட்.
0: ஆமென். நெஞ்சிற்கு உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க. God bless you. Amen.
1: Amen. Hallelujah. தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர், என் ஆண்டவராயிருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்காகவும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னேன். அந்நிய தேவனை நாடி, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பரிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கழிகுந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹலேலூய. தகப்பனே, ஆண்டவரே, மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே, துதிக்கிறோம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். என் தகப்பனாகிய தேவனே ராஜா, ஆண்டவராய் கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. 6 இக்கட்டுகளுக்கு விளக்கினவரே, 7வதிலும் பொல்லாப்பு தொடராதுன்னு சொன்னவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஆராதனை செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். ஹலிலூயா. ஆறு இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார். ஏழாவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. ஹலிலூயா. என் ஆண்டவராகிய தேவனே, உமக்கு சோத்திரம் ஐயா. ராஜா ஆண்டவரே, ஏற்கனவே எத்தனையோ இக்கட்டுகளுக்கு எங்களை விளக்கினீர். ரட்சணிய பாடல்கள் எங்களை சூழ்ந்து கொள்ள வைத்தீரப்பா ராஜா. ஆண்டவரே, இக்கட்டில் மனுஷர்களுடைய உதவி விருதா அப்பா ராஜா. உண்மையே உறுதியா பற்றி கொண்டிருக்கிற மனதுடையவர்களை நீ பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிற தேவன். ஆண்டவரே, பூமியிலே சமாதானமும் மனுஷர்கள் மத்தியிலே பிரியமும் உண்டாவதாக, உலகம் முழுவதும் சமாதானம் உண்டாவதாக. தகப்பனே, இயற்கை அழிவுகள், ஆண்டவரே போர்கள், யுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஐயா நீர் சிருஷ்டித்த இந்த பூமியை விட்டு அகன்று போகும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தகப்பெரியமுக்கு சூத்திரம். நாங்கள் இருக்கின்ற பூமியிலே சமாதானம், சமாதானம், சமாதானம் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை இருதயத்தில் ஆண்டவரே ஒலிக்கின்ற சத்தத்தை நீர் கேட்கிறதற்காக சூத்திரம். நன்றியப்பா ஆண்டவரே, முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. தேவனே, நம்ம துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. நம்முடைய கரத்திலே ஐயா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமீன், ஆமீன். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. எந்த கோர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எந்த கோர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே செய்யா, ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்

0: இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. ஆண்டவரே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். மது கோலும் மது தடியும் எங்களை தேற்றுகிறதப்பா. தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள். ஹாலேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. என் ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ஐயா. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா. ஹாலேலூயா. என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், பிதாவினிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் என்று சொன்ன தேவனே, அப்பா பிதாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ஐயா. ஹாலேலூயா. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா. ராஜா அப்பா, இக்கட்டுகளுக்கு விளக்கினவரே, ஏழாவதிலும் பொல்லாப்பு தொடராதுன்னு சொன்னவரே, பஞ்சகாலத்தில் ஆண்டவரே எங்களை மரணத்துக்கும் ஆண்டவரே யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி காக்கிறவரே முக்கு சூத்திரம் ஐயா. அப்பா பிதாவே, துதிக்கிறோமே, துதிக்கிறோம் ஐயா. நாவின் சவுக்கு மறைக்கப்படுவீர், பாழாக்குதல் வரும்போது பயப்படாமல் இருப்பீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே, நீரே எங்கள் பங்கு, நீரே எங்கள் பங்கு என்று ஆண்டவரே உம்மிடத்தில் எங்கள் இருதயம் இடத்துல சொல்லிட்டு ஐயா ராஜா, ஆண்டவராய் கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம். அப்பா, இந்த பாடலை எழுதினால் யோசேப்பை நினைவு கூறுகிறோம் ஐயா. தகப்பனாய தேவனே, அந்த தேவன் மனுஷனை ஆசீர்வதியும், அந்த தேவன் மனுஷனுடைய ஊழியங்களை ஆசீர்வதியும் அப்பா ராஜா. இன்னும் அநேக பாடல்களை எழுத ஆண்டவரே நாவியானவரை கிருப செய்யும் ஐயா. தகப்பனே முக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா. உலகம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய வேலைகளை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே, அவர்கள் என்னென்ன ஊழியங்கள் செய்தாலும் உமக்காக பாடுகின்ற பாடுகளை நீ காண்கின்ற தேவனேப்பா ராஜா. அப்பா ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவரே எடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. அப்பா பிதாவே முக்கு சூத்திரம் ஐயா. யாக்கோபு சிறுத்து போனானே, ஹல்லேலூயா. அவனை தூக்கி விடும் அது சொல்லுகின்ற வேளையிலே, ஹல்லேலூயா, அப்படி ஆவது இல்லையா நீங்க சொன்னீங்களே ஐயா ராஜா. ஆண்டவரே ஏழை ஊழியக்காரர்களப்பா, சிறையில் அகப்பட்டிருக்கிற ஊழியக்காரர்களப்பா ஆண்டவரே, சரித்திரங்களிலும் கஷ்டங்களிலும் ஆண்டவரே, ஆத்துமாக்களினாலும் சோர்ந்து போயிருக்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் திடப்படுத்தி தைரியப்படுத்தி ஆண்டவரே பெலப்படுத்தி அவர்களுடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவரே அப்பா அவர்களை வழிநடத்தும்படி உடைய பாதத்தில மன்றாடுகிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆண்டவரேயுமே நாங்கள் ஆராதிக்கிறோம். அதிசயங்களை காண செய்கிறவரேயுமே ஆராதிக்கிறோம். அற்புதங்களை காண செய்கிறவரேயுமே ஆராதிக்கிறோம். விடுதலை தருகிறவரேயுமே நாங்கள் ஆராதிக்கிறோம். விண்ணப்பங்களை கேட்கிறவரேயுமே ஆராதிக்கிறோம். வழிகளை திறக்கிறவரேயுமே துதிக்கிறோம். ஆண்டவரே வாசல்களை திறக்கிறவரேயுமே துதிக்கிறோம். அற்புதமானவரேயுமே துதிக்கிறோம். ஆறுதல் தருகிறவரேயுமே துதிக்கிறோம். எல்லா உபத்திரவங்களிலும் ஆறுதல் செய்கிறவர் நீங்க தானையா. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஓ ஹாலேலூயா. ஆண்டவரே ஆவியானவரே உமக்கு சோத்திரம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு ஐயா ராஜா. ஹாலேலூயா ராஜா. ஆண்டவரே தேவனே உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று ஆண்டவரே கேட்டீரப்பா ராஜா. ஆண்டவரே உங்களுடைய ஊழியக்காரன் சொன்னாரப்பா ராஜா. தேவரீராத அறிவீரப்பா. உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையும் ஆண்டவரே. அப்பா தேவரீராதை அறிவீரையா ராஜா. உலர்ந்து போன எலும்புகள் மேல், உலர்ந்து போன வாழ்க்கை மேல், உலர்ந்து போன பிள்ளைகள் மேல், உலர்ந்து போன சமூகத்தின் மேல், உலர்ந்து போன நம்முடைய தேசத்தின் மேல் ஆண்டவரே. நீதி நியாயம் இல்லாத நம்முடைய தேசத்தின் மேல் ஆண்டவரே நாவியானவரே அசவாடும். ஆண்டவரே பூமி குழப்பமாயிருந்ததப்பா, இருளாயிருந்ததப்பா, என் ஆவியானவரே அந்த இடத்துல அசவாடினீரப்பா. என் தகப்பனாகிய ஆவியானவரே ஆண்டவரே அப்பா அபிராவே ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா. தகப்பனே நாவியானவரே ஆண்டவரே முத்து சோத்திரம் ஐயா சோத்திரம் ஐயா. என் ஆவியானவரே அசவாடும். உலர்ந்து போன வாழ்க்கையிலே அசவாடும் ஐயா. உலர்ந்து போன குடும்பங்களிலே அசவாடும் ஐயா. உலர்ந்து போன பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அசவாடும் ஐயா. நம்முடைய தேசத்திலே அசவாடும் ஆண்டவரே. நாவியானவரே ஆவியானவரே வாரும். ஆவியானவரே வாரும். ஆவியானவரே அசவாடும் ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். செங்கடலிலே வழி திறந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். யோர்தானிலே ஆண்டவரே தேவனே தண்ணீரே கூறிய குவியலாய் குவித்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். எரிக்கோ கோட்டையை தகர்த்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஓ ஹாலேலூயா ராஜா. கர்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றியவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அற்புதமானவரே ஆண்டவரே. தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தினவரே உம்மை துதிக்கிறோம். மனடிய பிள்ளத்தாட்சியாக மாற்றி மகளை செய்தவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நிந்தைகள் அவமானம் நிறைந்த வாழ்க்கையை மாற்றினவரே உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம். மகாதேவனே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே உலர்ந்து போன வாழ்க்கை, காய்ந்து போன வாழ்க்கை, முடிந்து போன வாழ்க்கைகள் ஆண்டவரே செப்பனிடப்படுகிறதப்பா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்திரப்படுகிறார்களப்பா ராஜா. ஆண்டவரே பலவான் கையில் இருக்கிற அம்புகளாய் மாறுகிறார்களப்பா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா சோத்திரம் ஐயா. விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாய் என் தேவனே துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். அற்புதமானவரே அற்புதமானவரே. ஆறுதல் தருகிறவரே ஆண்டவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அற்புதமே சோத்திரம். ஆறுதலே சோத்திரம். நாங்கள் நம்பி இருக்கிறவரே சோத்திரம். எங்களை விடுவிக்கிறவரே சோத்திரம். எங்கள் தலையை உயர்த்துகிறவரே சோத்திரம். தடைகளை நீக்குகிறவரே சோத்திரம். ஹாலேலூயா ராஜாவுக்கு சோத்திரம். ராஜாதி ராஜனே உமக்கு சோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம். மகாதேவனே சோத்திரம். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய ராஜாவே உமக்கு சோத்திரம். வாழ்வு தருகிறவரே உமக்கு சோத்திரம். வாசலை திறக்கிறவரே உமக்கு சோத்திரம். அற்புதமானவரே சோத்திரம். ஆண்டவரே ஜீவனை தந்தவரே உமக்கு சோத்திரம். ஹாலேலூயா. மறுபடி புறக்க வைத்தவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு விளக்கினவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மை அறிகின்ற அறிவு எங்களுக்கு தந்தருளினவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். வார்த்தையிலே வாசமாயிருக்கிறவரே உமை நாங்கள் ஆராதிக்கிறோம். அற்புதமானவரே, அற்புதமானவரே, அற்புதமானவரே. ஓ ஹாலேலூயா, அவருடைய நாமம் அதிசயம். ஹாலேலூயா, அதிசயமாய் பிறந்தவரே, அதிசயமாய் வந்தவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா தகப்பனே, துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா தகப்பனே, ஹாலேலூயா. சோர்ந்து போகும் நேரத்தில் உன் பெலனை தருகின்றேன். சத்துவம் இல்லா வேளையில்லாதை பெருக செய்கின்றீர். சோர்ந்து போகும் நேரத்தில் பெலனை தருகின்றீர். சத்துவம் இல்லா வேளையில்லாதை பெருக செய்கின்றீர். பிளனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். பிளனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னைக்கு ஆப்பவரே, காகத்தாலே கதரும் போது என்னைக்கு கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. ஹாலேலூயா ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே நாங்களும் ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஐயா. நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், பாவத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, யாக்கோவின் தேவனுங்கள் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பெலன். கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நாங்கள் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நாங்கள் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன். அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன். அவர் கரத்தின் வலிமை இன்று பார்க்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மோடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர். நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, பசும்புல் வெளியில் என்னை மேய்க்கின்றீர். அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கிறீர். சத்துருவின் கண்கள் காண எண்ணையால் என் தலையை அபிஷேகம் செய்கிறீர். நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, காலை தோறும் புதிய கிருபை தருகிறீர். காலம் எல்லாம் கருத்தா என்னை காக்கின்றீர். வலப்புறம் இடப்புறம் விலகினால் வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர். நீரே என் பிலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஹாலேலூயா ஆண்டவரே, மக்க சோத்திரம் ஐயா. ஹாலேலூயா தகப்பனே, ஆண்டவரே ம துதிக்கிறேன் ஐயா. ஹாலேலூயா. யோவான் 14 அதிகாரத்திலே ஆண்டவர் வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம் ஆயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசம் ஆயிருங்கள். ஹாலேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய சீசர்கள் மத்தியிலே சொல்லப்பட்ட வார்த்தை. ஹாலேலூயா. அங்கே பாருங்கள், நம்முடைய சூழ்நிலையிலே கூட தேவன் சொல்லுகின்ற காரியம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம் ஆயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசம் ஆயிருங்கள். ஹாலேலூயா. அங்கே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவராய் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வழிகளை உண்டு பண்ணுகிற தேவனையா, பாதைகளை ஆண்டவரே சிவப்படுத்துகிற தேவனப்பா. கோணலும் ஆண்டவரே மாறுபாடும் உள்ள ஆண்டவரே சந்ததியை விட்டு எங்களை விலக்கி ஆண்டவரே உம்முடைய பாதையில நடத்துகிறவரே அப்பா. எங்கள் எண்ணங்கள், எங்கள் சிந்தனைகள், எங்கள் வாயின் வார்த்தைகள், நாங்கள் நடக்கின்ற நடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் கரம் பிடித்து நடத்தும்படி கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே, உம்முடைய கிருபை பெரியதப்பா ராஜா. காலதோறும் கிருபைகள் பெரிதாயிருக்கிறபடியால் நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஹாலேலூயா. நீங்களின் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹாலேலூயா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் அப்பா ராஜா, அப்பா இந்த யுத்தங்களை நீர் ஓய பண்ணும்படி கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த யுத்தம் வேண்டாம் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே, தேசத்தின் அதிபதிகளுக்கு தேவ ஞானத்தை கொடும் ஐயா. உமக்கு பயப்படுகின்ற பயத்தை உண்டு பண்ணும். ஹாலேலூயா. நேற்றைய நாளிலே ஒரு வார்த்தையை நான் வாசித்தேன். ஹாலேலூயா. அதாவது பாருங்கள், அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி சொன்னால் அது என்னன்னு சொல்லி சொன்னால், ஹாலேலூயா, அதாவது ஒரு பொருளுக்கு நாங்கள் சரியான மதிப்பு கொடுக்கிறோம். பாருங்கள், பொண்ணுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறோம், தகரத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறோம். அதே போலதான் பாருங்கள், நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் ஒரு மதிப்பை கொடுப்பது. ஹாலேலூயா. அதை உன்னதமானது என்பதை நாங்கள் எல்லா காரியங்களில், ஹாலேலூயா, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பாகங்களிலும் அவருக்கு முதன்மையை கொடுப்பதுதான் அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம், ரிவரண்ட். ஹாலேலூயா. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நம்முடைய வருமானங்களாயிருக்கலாம், ஹாலேலூயா, நம்முடைய நாளாயிருக்கலாம், நம்முடைய நேரங்களாயிருக்கலாம், ஹாலேலூயா, இது எந்த காரியமா இருந்தாலும் கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு நாங்கள் முதலிடம் கொடுப்பது, அதுதான் தேவனுக்கு கொடுக்கின்ற அந்த மதிப்பு. ஆனபடினால் பாருங்கள், இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அந்த அவருடைய நாமம், மதிப்புக்குரிய நாமம், ஹாலேலூயா, அதிகாரம் உள்ள நாமம், வல்லம உள்ள நாமம். ஹாலேலூயா. ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே தேவனே, தகப்பனே அப்பா, இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஆண்டவரே, அமெரிக்கா தேசத்துக்கும் இடையில இருக்கின்ற எல்லா பிணக்குகளும் மாறி ஐயா, தேசம் சமாதானமாய் மாறும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே அப்பா பிதாவே, தகப்பனே, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பாதபடி ஆண்டவரே, ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பாதபடி ஆண்டவரே, தேசத்தின் தேசங்களை உடைய நன்மையினால் முடிசூட்டும்படி கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, யுத்தம் வேண்டாம் ஐயா ராஜா, நீங்க சொல்லி இருக்கிறீங்கள ஐயா, யுத்தத்தில் பிரியப்படுகிறவர்களை ஆண்டவரே சிதறடிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்கள ஐயா. ஆண்டவரே, எங்களுக்கு யுத்தம் வேண்டாம் தகப்பனே. அப்பா பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, தேசங்கள் இந்த யுத்தத்தினால் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நீர் காண்கிற தேவன் ஐயா ராஜா. ஆண்டவரே, இந்த கேஸ் விலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ட்ரோப் பண்ணப்படுவதாக, பொருளாதாரங்களிலே ஆண்டவரே தேவனே, விலைகளிலே மாற்றங்கள், விலை வீழ்ச்சி உண்டாவதாக ராஜா. என் தகப்பனாய் கர்த்தாவே, உமக்கு சோத்திரம். பேங்க் ரேட்டுகள் ஆண்டவரே, இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகள் ஆண்டவரே, மோர்கேஜின் காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் ட்ரோப் பண்ணப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே, அன்றைக்கு ஒரு யோசுவா மூலம் ஆண்டவரே, சூரியனையும் சந்திரனையும் ஆயலோன் மேலும் ஆண்டவரே, கிரியோன் மேலும் ஆண்டவரே நிற்க பண்ணின எங்களுடைய ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே யாராச்சா ஆண்டவரே, அந்த யுத்தம் நிறுத்தப்பட வேணுமா செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, இலங்கை தேசத்தில நடக்கின்ற காரியங்களை நீர் காண்கிறீர், இருளில் இருக்கிறதை நீர் வெளிச்சத்திலே கொண்டு வருகிற தேவன் யாராச்சா. ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை விடுதலை ஆக்கும் அப்பா ராஜா. தகப்பனே ஆண்டவரே தேவனே, மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் ஆண்டவரே தேவனே தகப்பனே விரோதங்கள் போர்கள் செய்யாதபடி ஆண்டவரே அவன் மனுஷன் என்பதை நினைவுபடுத்தும் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. மீண்டுமாய் ஆண்டவரே இந்த தேசங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக நம்முடைய இலங்கை தேசத்திலே, நம்முடைய ஆண்டவரே தேவனே, நம்முடைய தமிழ் பிரதேசங்களிலே இருக்கின்ற ஆண்டவரே காரியங்களை காண்கிறீர் ஐயா. ஆண்டவரே ஒரு காலத்திலே ஐயா நம்முடைய ஆண்டவரே தேவனே தமிழர்கள் ஆண்டவரே படிப்பிலே ஞானத்திலே எவ்வளவு வல்லமுள்ளவர்களா இருந்தார்கள் ஐயா ராஜா. தகப்பனே அப்பா இந்த ட்ரக்ஸை விற்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கரத்துல கொடுக்கிறோம். நாங்கள் அவர்களை காணாவிட்டாலும் கூட அதை முடிவுக்கு கொண்டு வருவோம் ஆட்சேபிக்கிறோம். ஒவ்வொரு ஸ்கூல்களிலும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவராகிய தேவனே. மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. டீச்சர் ஸ்கூல்ல ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா. ஆசிரியர்கள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. மாணவர்கள் ஆண்டவரே ஸ்கூல்ல டீச்சர்ஸ்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க, பேரண்ட்ஸுக்கு கட்டுப்பட்டு நடக்க உதவி செய்யும். அதே போல ராஜா ஆண்டவரே இந்த யூரோப் தேசங்களிலும் ஆண்டவரே இந்த கனடா தேசங்களிலும் இருக்கிற பிள்ளைகள் நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. தன்னிச்சையாக இருக்கின்ற பிள்ளைகள், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் நம்முடைய சமூகத்துல நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆண்டவரே தேவனை ஆராதிக்க ஆண்டவரே தேவன் நிர்ந்துசாரமாய் சோம்பலாய் வீடுகளிலே இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களை விடுவியும் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே உடைய கரத்துல ஐயா ராஜா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் நல்லவரும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனமாயிருக்கிறபடியால் உண்மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. அப்பா மே துதிக்கிறோம், கண்ணீரால் நன்றி சொல்கிறேன். தேவா கணக்கில்லா நன்மை செய்தீரே, கண்ணீரால் நன்றி சொல்கிறேன். தேவா கணக்கில்லா நன்மை செய்கிறீரே. நன்றி நன்றி ஐயா, ஏஸ் ஐயா கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா, ஏஸ் ஐயா கணக்கில்லா நன்மை செய்தீரேன். கண்ணீரால் நன்றி சொல்கிறேன். தேவா கணக்கில்லா நன்மை செய்தீரேன். கண்ணீரால் நன்றி சொல்கிறேன். தேவா கணக்கில்லா நன்மை செய்தீரே. எங்கள் தேசத்து ஜனங்களை ஆண்டவரே பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்டு கொள்ளும் ஆண்டவரே. அப்பா பிதாவே மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே நம்முடைய கரத்திலே ஐயா ராஜா எங்கள் வாலிப பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் வாலிப பிள்ளைகளை பாராச்சா தேவனே. அப்பா பலவான் கையில் இருக்கிற அம்புகளை பாராச்சா தகப்பனே. துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய நோக்கங்களை தெரிந்து கொண்ட ஐயா ஆண்டவரே அந்த நோக்கத்தின்படி வாழ ஆண்டவரே அப்பா நம்முடைய கிருபை கொடுக்கும்படி செபிக்கிறோம். சோம்பல்கள் நிர்விசாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமோஸ் ஏழாம் அதிகாரத்திலே பாருங்கள். ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப தேவன் ஆவியானவர் என்னுடைய ஆவியிலே பேசுகின்ற காரியம், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ ராஜாவினுடைய புல்லறுப்புக்கு பின்பு இரண்டாம் கந்தாயத்து புல் முளைக்க தொடங்குகையில் அவர் வெட்டுக்கிளிகளை உண்டாக்கினார். அவர்கள் தேசத்தின் புல்லை தின்று தீர்த்த போது நான் கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும், யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிறுத்து போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ அக்கினியாலே நியாயம் விசாரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் ஏற்பட்டார். அது மகா அழிவை பட்சித்தது, அதில் ஒரு பங்கை பட்சித்து தீர்ந்தது. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே நிறுத்துமே, யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிறுத்து போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். ஹாலேலூயா. ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை விட உங்களுடைய இருதயம் பெரியதப்பா, எங்களுடைய அன்பை விட உங்களுடைய அன்பு பெரியதப்பா ராஜா. நாங்கள் ஆண்டவரே வெறும் மனுஷர்களப்பா ராஜா. தேவனே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு பார்த்து தருவேன் சொன்ன தெய்வமே. ஆண்டவரே தேசங்களை கண் நோக்கி பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட தேசங்களை கண் நோக்கி பாரும் ஐயா. ஆண்டவரே தேவனே நிறுத்தும் ஆண்டவரே தேவனே. உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே, தேசத்து குடிகள் எல்லாம் ஆண்டவரே அல்லல் படுகிறார்களப்பா, துன்பப்படுகிறார்களப்பா. ஆண்டவரே தேவனே, அவர்கள் மேல் கைகளை வைக்கும் ஆண்டவரே, தேசங்களின் மேல் கைகளை வையும் ஐயா ராஜா. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா. தேவரீர் மனஸ்தாபப்பட்ட அப்படி ஆவதில்லை சொன்னீர் ஐயா. இலங்கை தேசத்தின் மேல் உடைய கரத்தை வையும் ஆண்டவரே. அப்பா விதாவே, நல்ல நாடப்பா ராஜா, நாங்கள் வாழ்ந்த நாடப்பா ராஜா. ஆண்டவரே தேசத்திலே நீதியின் நியாயம் முளைக்க விடுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. துன்மார்க்கரே ஆண்டவரே உடைய கரத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே கொலை வெறி ஆவி உள்ளவர்களை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ரட்சியம் ஐயா, ஒவ்வொருவரையும் விடுதலை பண்ணும். இந்த நாள் நல்ல நாள், கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூர்ந்து மகள கடவோம். கர்த்தாவே ரட்சியம், கர்த்தாவே காரியங்களை வாய்க்க பண்ணும். இயேசுவின் நாமத்தினால் ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். காலை வேளையிலும் ஜபங்களோடு, துதிகளோடு, சாட்சிகளோடு, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கூடாகவும் ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். கேட்க போகின்ற ஒருவரும், மறுவலப்பில் கேட்க போகின்ற ஒவ்வொருவரையும், ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக பார்க்க போகின்ற, கேட்க போகின்ற ஒவ்வொருவரும் இந்த துதிகளிலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாளை காலை வேளையில் இதே வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமானத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், போக்கிலும் வரத்திலும் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து சபை காரியங்களிலும் சபை ஊழியர்களுக்கு சார்பிலும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சார்பிலும் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கிறோம். நன்றி அம்மா. God bless you. Amen. இணைந்து ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார். விசேடமாக பாரத்தோடு இலங்கைக்காகவும் ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறார் கர்த்தர் தாமே. அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தரிலே அவரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் அவரையுடன் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 9ஆம் தேதி, 6ஆம் மாதம், 9ஆம் தேதி ஜூன் மாதம், 9ஆம் தேதி ஆனி மாதம், 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:02, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தற்போது இணைகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இப்பொழுது முதல் 10:00 வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் .com உடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதே போல கிட்டத்தட்ட 76 ரேடியோக்களில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த நாளுக்கான வசனம், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாடுகளுக்கு, அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். ஆமேன். மத்தேயு 6:34 கூறப்பட்ட அந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துவோம். ஆமேன். நாங்கள் பாடுகளுக்கூடாக கடந்து சென்றாலும் அவற்றுக்கூடாக பரிசுத்தாவியானவர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே அந்தந்த நாளுக்கான உண்ண உணவையும் உடுக்க உடையும் இருக்க இழப்பிடத்தையும் தந்து ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிறார். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளையும் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள், நியாயாதிபதிகள் 6, இசாயா 33, பழைய ஏற்பாடுலிருந்தும் புதிய ஏற்பாடுலிருந்தும் யாக்கோபு 3:4 இதை நாங்கள் பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அதோடு வாக்கு தத்தங்கள், நற்சிந்தனைகள், ஜீவமன்னா நற்சிந்தனை, ஜீவ வார்த்தை, இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும், அனுப்பி கொடுங்கள், கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே சகோதரன் குணா அவர்கள் லண்டன் டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே பாஸ்டர் அண்டன் ராசநாயகம் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி சிசிலி அம்மா அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். இணைய போகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கத்திரதாமை ஆசிர்வதிப்பாராக. இணைத்து தங்குதடை என்று இணைத்து ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்ல கத்திர உதவி செய்வாராக. கத்தடை கரத்தில் போகிறோம். வாஞ்சியோடு இணைந்து ஜபிக்க மற்றவர்களுக்காக விசேடமாக ஜபிக்க இணைந்திருக்கிறவங்களை வரவேற்றுக் கொண்டும் இறுதியான இளைய போர்களையும்

வந்ததியன் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து உங்கள் தேவைகள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பாராக. நாளிலே நாங்கள் மத்தேயு 6:26 வசனத்திலே ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதாவது இயற்கைகள் பல ஆவிக்குரிய பாடங்களை நமக்கு கற்று தருகிறது. பறவைகள் மீது கரிசனை உள்ள தேவன் அவரால் உருவாக்கப்பட்ட, அதிலும் அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் அவரை மாதிரியே எங்களை உருவாக்கின தேவன் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாய் நிலைநிறுத்தி எங்களை மறக்காமல் இருக்கிற தேவனாய் இன்று மட்டும் எங்களோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு அன்பான தெய்வத்தை நாங்கள் எந்த இடத்திலும் காண முடியாது. எந்த மனுஷருக்குள்ளும் அவருடைய அன்பு நாங்கள் காண முடியாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் மனுஷனுக்கு ஒரு கனம் இருக்கிறது, ஏனென்றால் தேவனுடைய சாயலங்களிலே இருக்கிறது, தேவனுடைய ரூபம் எங்கள்ல இருக்கிறது, எங்களுடைய குணங்களும் அவருடைய குணங்களை போல அவர் விரும்புறது எதுவோ அதை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் மனுஷனுக்கு மனுஷன் நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்றால் கர்த்தரையும் அந்த இடத்திலே நாங்கள் நினைத்து நாங்கள் மதிப்பு கொடுக்கிறோம். ஏனென்றால் என்னுடைய சாயல் இன்னொருத்தனுக்குள்ளே இருக்கிறது. மனுஷனுக்கு மனுஷன் ஒவ்வொரு சாயலும் ஒவ்வொரு ரூபமும் எங்கள் கர்த்தரை நோக்கி இருக்கிறது நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இதனால் தான் மனுஷன் நேயம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த சட்டங்கள் இந்த திட்டங்களுக்கு உட்பட்டு கீழ்படிந்து பயபக்தியா இருக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த பயபக்தியை நாங்கள் காணும் போது அந்த பயம் எங்களுக்கு ஞானத்தின் ஆரம்பமாயிருக்கிறது. தீமையை விட்டு விலக செய்யறது ஞானம் எங்களுக்கு அதிகமாய் தேவையாய் இருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டவரை நாங்கள் தேடும் போது அந்த ஞானம் எங்களுக்குள்ளே வரும்போது நிச்சயமாகவே கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், தேவன் எங்களுக்கு உணவை தருகிறார். அதிகாலையிலே தாங்கள் பறவைகளை பாருங்கள், அதிகாலையிலே தாங்கள் துதிகளை செலுத்துகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. தேவன் அருளும் ஆகாரத்தை அங்கு தங்கள் கூடுகளிலே சேர்த்தும் வைக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. யோபு 38:41 சொல்லப்படுகிறது, காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரியை சவதரித்து கொடுக்கிறவன் யார் என்று சொல்லி அங்கு யோபுக்கு அங்கு ஆண்டவர் பேசு கேள்விகள் கேட்கும் போது இந்துவும் ஒரு கேள்வியாய் கேட்கப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் காக்க குஞ்சை காண்கிற தேவர் அதிலும் பார்க்க விசேஷித்தமான எங்களை அவர் காணாதிருப்பாரோ? நிச்சயமாகவே அவர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 147:9 அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். லூக்கா 22:24 சொல்லப்படுகிறது, காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளை தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கல நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பாருங்கள். அதிலே பறவை என்று சொல்லப்படுகிறது, இங்கே காகம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், காகம் அங்கு தன்னுடைய கருப்பு நிறமாய் இருந்தாலும் அந்த காகம் செய்யற வேலையினாலே நாங்கள் அறிவறுக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் அப்படி அறிவறுக்கிறவர்களை கூட ஆண்டவர் பூசிக்கிறார். அப்படிப்பட்ட பறவைய கூட பூசிக்கிறார். சுத்தங்களையே கண்ட கண்ட இடங்கள்ல செயல்படுற அந்த காகத்தை கூட பூசிக்கிற தேவன் உங்களையும் என்னையும் பூசிப்பார். பூசிக்கிற தேவனா இருக்கிற அதனாலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 149:8 அவர் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, எங்கள் நாவிலே கர்த்தரை உயர்த்தும் துதி இருக்க வேண்டும், எங்கள் கையிலே தேவனுடைய பட்டியமாகிய வேத வசனம் இருக்க வேண்டும். இந்த வேத வசனம் எங்களுக்குள்ளே இருந்தால்தான் எல்லாம் செயல்படலாம்.

0: பத்து கால் கடற்கர் கூட இருந்து எல்லாவற்றையும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் முதலாவது பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு மனுஷர் எல்லாரும் தேவ சாயலும் ரூபத்திலும் அங்கு நாங்கள் ஜோடிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இந்த மனுஷர் ரூபத்தை தான் இன்றைக்கு சத்துரு சீரழித்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் தேவன் தன்னுடைய சாயலையும் தன்னுடைய ரூபத்தை அங்கு சீரழிக்கிற வேலை தான் இந்த சத்துருவின் வேலை. ஆகவே இந்த எண்ணாக்கல்லே இந்த காரியத்திலே இருந்து அங்கு ஜனங்களை சேதப்படுத்தி கொண்டிருக்கிற காரியம் உண்டு. விபத்து அல்லது வியாதி அல்லது அப்படிப்பட்ட காரியங்கள்ல இன்றைக்கு திருடி கொண்டிருக்கிறான், உலகத்தை காட்டி திருடி கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து மக்கள் விடுவிக்கப்பட விடுதலையாக்கப்பட அவர்களுக்குள்ளே தேவனுடைய ஞானம் அறிவு வெளிப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க பாஸ்டர் ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
1: பெருமையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உண்மையோடு மாவியோடு உம்மை தொழுது கொள்ளுகிறோம். நீர் எங்களை படைத்த தேவன், எங்களை உருவாக்கின தேவன், உம்மை தேவனுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் எங்களை படைத்து எங்களை போஷித்து எங்களை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த எல்லா மக்களும் உம்மிடத்துல வர நீர் படைத்த ஆத்துமாக்கள், எல்லா ஆத்துமாக்களும் ஆவிகளும் உம்முடையதாக இருக்கிறது. ஆண்டவரே, நீர் படைத்த இந்த பறவைகள் மிருகங்கள் அவர்களும் பார்க்க அவர்களுக்கு தேவையான உணவை வழங்குகிற தேவன் நீர். உம்முடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும், அப்படி அவர் அருமை அறியாத ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நீர் உணவு கொடுத்து எல்லா மனிதனுடைய தேவைகளையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறேன். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீர் மழையை பெய்விக்க பண்ணி, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிப்பிக்கிற தேவனாக இருக்கிறேன். நீர் எவ்வளவு நல்லவரப்பா, எவ்வளவு இரக்கமுள்ளவரப்பா. ஆண்டவரே, இந்த மனிதன் இன்றைக்கு உம்மை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறான், மதங்களுக்கூடாக பாவத்துக்கூடாக சாபத்துக்கூடாக. ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்ப கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றி அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை உம்மோடத்துல இழுத்து கொள்வீராக. விசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றான். நீரோ எங்களுக்கு வாழ்வு தரவும் அந்த வாழ்வு பரிபூரணப்படவும் வந்த தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அன்று ஆதாமவால் செய்த பாவத்தின் விளைவாக இன்றைக்கு எங்களுக்கு நன்மையை தெரிந்து கொள்வது, தீமையை தெரிந்து கொள்வது எங்களுடைய தெரிவாக தந்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த நித்திய வெளிச்சம் சங்கமன் ரேடியோவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் உண்மை நோக்கி பார்க்கிறோம், நன்மையை நோக்கி பார்க்கிறோம், ஆசீர்வாதத்தை நோக்கி பார்க்கிறோம், அந்த மெய்யான தேவனை நோக்கி பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை பெற்று உமக்கு பிரியமாக வாழுகிறோம். அன்றுவரை உம்மால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் உம்மிடத்தில மீண்டுமாக வந்து அந்த ஒன்றான மித்தவராகிய உண்மையும் நீரப்பிரவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொண்டு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று உம்முடைய ராஜ்ய பிரஜைகளாக மாறுவார்களாக. நீர் எங்களை எவ்வளவு தூரம் நேசிக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை 70 தடவைக்கு மேலாக எங்களை மன்னித்து எங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறேன், அன்பாக இருக்கிற தேவன், ஒன்றா மெய்த்தேவன், முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சிந்தையோடு நாங்கள் அந்த ஒன்றான மெய்த்தேவனை அன்பு கூறுவது, பிறரை நேசிப்பது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொன்னீரே, அதே போல நாங்கள் நடந்து எங்களில் ஒவ்வொருவர்களையும் உம்மை காணக்கிற வசையும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களில் நக்கிரிகைகளை செய்ய எங்களை இன்னும் அதிகமாக பயன்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம். இயேசு எங்களில் இருக்கிறார் என்பதை மறும் மக்கள் கண்டு அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள நீர் எங்களை இந்த உலகத்தில ஒளியாக மலைமேலுள்ள பட்டணமாக வைத்திருக்கிறீர். நாங்கள் உம்முடைய கட்டளைகளுக்கு பயந்து கீழ்ப்படிந்து உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ எங்களை அழைத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமை, ஒரு மத வழிபாடுள்ள மனிதனாக இருந்த ஆபிரகாமை அழைத்து நீர் அவனை கானான் தேசத்துக்கு அழைத்து சென்று இந்த மத வழிபாடுள்ள மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் நீர் அழைத்து அந்த நித்திய நித்தியமாக வாழுகிற அந்த நிஜமான கானான் தேசத்துக்கு ஒவ்வொருவரையும் அழைத்து செல்லும்படியாக ஜெபிக்கிறேன். அறியாமல் வாழ்கிறார்கள், பாவத்தில வாழுகிறார்கள், சாபத்தில வாழுகிறார்கள், நிம்மதியற்று வாழுகிறார்கள், யுத்த தேசங்களில வாழுகிறார்கள். அந்த ஒரே ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒரு பெரிய மன மாற்றத்தை கொண்டு வந்து, ஒரு எழுப்புதலை கொண்டு வந்து, இயேசுதான், இயேசு ஒருவரே ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் என்பதை ஒவ்வொரு மக்களும் உணர்ந்து கொள்வார்களாக, அறிந்து கொள்வார்களாக. இனி ஒரு சந்ததி இருக்க முடியாது என்ற உணர்வோடு அவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறவர்களாக, ஆயத்தப்படுத்துகிறவர்களாக, ஆயத்தப்பட்டவர்களாக ஜபத்தோடு துதியோடு இருக்க எங்களுடைய நேரங்களை பிசாசு திருடி விடாதபடி எங்களுடைய நேரங்களை உம்மடத்துல ஸ்பெண்ட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறேன். சிறப்பாக இலங்கை தேசத்துக்காக ஜபிக்கிறேன். அந்த தேசத்தை இயேசுவின் பூமியாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன். இயேசு இருக்கும் பொழுது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், சமாதானமாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும், நற்குணசாலிகளாக இருக்கும். தீமையை செய்கிற பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த தேசம், இந்த ரக்ஸுகள், குடிப்பழக்கங்கள், அரசியல் விரோதங்கள் அகன்று சமாதானமான தேசமாக, எந்த சூழ்நிலையிலேயும் இயேசுவை தேடுகிற தேசமாக இலங்கை தேசத்தை மாற்றுவீராக. உண்மை அறிகிற அறிவை கொடுப்பீராக. ஒவ்வொரு மக்களும் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் பரலோகத்து போற வாசல் இயேசு என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. இந்தியாவில் ஜென்சங்கமன் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீ ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அன்றுவரே அவர்கள் அனுப்புற ரேடியோ கூட செல்கிற வார்த்தைகள் அந்த கண்டங்களில் ஒரு மக்களுக்கும் உண்மை அறிந்து கொள்ள நீர் உதவி செய்வீராக. உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, ஒரு மனம் திரும்புதலை ஏற்றுக்கொள்ள, அவருடைய அவருடைய இருதயத்தை, கடினமான இருதயத்தை சதியான இருதயமாக, அன்புள்ள ஆவியை கொண்டு ஒவ்வொருவரையும் உள்ளத்துக் கொள்வீராக. சிசருக்காக ஜபிக்கிறேன். அந்த மகளோடு, கணவரோடு, மகன் மகளோடு கூட இருந்து இன்னும் ஞானத்தை கொடுத்து நீர் இந்த ஊழியம் உங்களுடைய வருகை வரைக்கும் நித்தி வரைக்கும் நீர் உதவி செய்து உம்முடைய ஆலோசனையை கொடுத்து வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து அந்த குடும்பத்தோடு கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்துவீராக. இந்த இடத்துல இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும், கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காகவும், இந்த காலத்தில உம்மை நாங்கள் அறிந்து கொண்டு உம்முடைய நற்கிரிகைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்து நாங்கள் சொல்லுகிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக எங்களை மாதிரியாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களில் குறைவு இருக்கிறது தான், ஆனாலும் அந்த குறைவை நீர் எங்களுடைய ஒவ்வொரு நற்கிரிகைகளின் குறைவையும் நிறைவாக மாற்றி உம்முடைய ராஜ்யத்துக்கு பல மக்கள் ரட்சிக்கப்பட கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மக்களையும் என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
0: அமேன், அமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் எல்லா பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து சகலதிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன். God bless you sister, God bless you everybody.
0: ஆமேன், ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பேசலோட் சிஸ்டர். டோலி சிஸ்டர் பேசலோட்
2: பேசலாட் பேசலாட்
0: பேசலாம். நீங்க பூமியின் எல்லைகள் எல்லாம் இருக்கிற மக்கள், ஜனங்கள் தேவனுக்கு பயப்படும்படி கத்ததாமே கீழ்ப்படிந்து நடக்க, கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஏற்றுக்கொண்டு நடக்க கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தணும்.
2: ஆமென் ஆமென் ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கால நேரம் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு மக்களுக்கும் தேசங்களுக்கும் ஜெபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. வாக்கு தத்தம் செய்தவரே, இன்றும் உங்களோட வாக்கு மாறாத வண்ணமாக உங்களோட வார்த்தையில எங்கள் மூலமாக வெளிப்படுத்துற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவரே ஒத்தாசை உங்களிடத்துல இருந்து மட்டுமே வரக்கூடியதா இருக்கு அப்படியா? நன்றி செலுத்துறேன் அப்பா. தேசத்துல ஆண்டவரே உங்களோட அன்பையும் உங்களோட கிருபையும் அப்பா மக்களுக்கு கொடுத்த ஆண்டவரே, அவர்கள் உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜபிக்கிற இந்த தேசத்துல ஆண்டவரே, உங்களுக்கு உங்களோட ஞானத்தை அறிந்து உங்களோட அன்பில நிலைத்திருப்பதற்கு ஆண்டவரே ஒரு பெரிதான வெளிப்படுத்தலை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வாக்கு தத்தம் செய்தவரே அப்பா, உங்களோட வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே மலைகள் விலகி போனாலும் குன்றுகள் இல்லாம போனாலும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நீங்க நடத்த வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. நாங்க உங்களை நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுக்கு நீங்க அற்புதம் செய்யற தகப்பனா இருக்கிறீர்கள் ஆண்டவரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கொரு சேனையிலின் கத்தர் உன் நடுவில் இருக்கிறார், நீங்க பெரியவர் நல்லவர் என்று கூறி அப்பா அநேகருக்கு ஆண்டவரே வெளிச்சமா இருப்பதற்கு ஒவ்வொரு மக்களுக்கும் பெரிதான ஒரு கிருபையை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக நீங்க எங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிற அப்படியா? நன்றி அப்பா, நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போனவர்கள் மத்தியில் ஆண்டவரே பெரிதான கிருபையை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய ஆதி அம்பை வெற்று விலகாத வண்ணமாக ஒவ்வொருவர்களையும் ஆண்டவரே அந்த அன்பையும் கிருபையும் அபிஷேகத்தையும் கொடுத்து நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். சிங்கக்குட்டியால் பட்டினி கிடைக்கும் ஆண்டவரை தேடுவதற்கோ ஒரு குறையும் இல்லாமைக்கு நடத்துற தகப்பனே, நீங்க வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரே அநேகருக்காண்டவரே, உங்களோட வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே உங்களோட வெளிப்படுத்தலை வெளிப்படுத்தி வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். எல்லா தேசத்திலும் உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி ஆண்டவரே உலகம் எங்கும் உங்களோட பரிசுத்தமான ஆவி அவர்களுக்கு கற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்கள் அறிந்து உங்களோட ஞானத்தை உங்களோட அன்பையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இந்த கால நேரம் வந்து இருக்கிற ஒவ்வொருதரையும் ஆசீர்வைங்க, இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு புதிதான நாளாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். பிரதர்லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா செய்யற ஒவ்வொரு ஊழியத்திலே ஆண்டவரே நீங்க கூட இருந்து அவங்களுக்கு ஒரு புதிதான பலனை புதிதான கிருபையினால முடிசூட்டும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி சிஸ்டர் ஜெனட்டுக்கான நன்றி அப்பா, பாஸ்டர் நவமி லோகனுக்கான நன்றி அப்பா. இவர்களை நீங்க பேர் சொல்லி அழைத்து எங்கள் மத்தியில் வைத்து ஆண்டவரே இன்னும் அதிகமாக நாங்க உங்களிடம் அன்பு கூறுவதற்கு தந்த இந்த பெரிதான கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவர்களை ஆண்டவரே புதிதான வெளிப்படுத்துதல் மூலமாக இன்னும் அதிகமாக உங்களது நாமத்தை தொழுந்து கொள்வதற்கு ஆண்டவரே அவங்களுக்கு புதிதான பலனின் தைரியத்தையும் கொடுத்து உலகம் எங்கும் உங்களை அறியக்கூடிய தக்கதாக உலகம் எங்கும் உங்களை வெளிப்படுத்தலை வெளிப்படுத்தி உங்களை ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் உங்களை கருத்துல ஒப்பு கொடுக்கிற உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவருக்கும் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென் ஆமென் ஆமென்.
3: எங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி டோலி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். நன்றி
3: ஆமேன் ஆமேன். நாங்கள் குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் யுத்த தேசங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இதன் மத்தியிலே தேவன் தாமே அவர்களை காத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தேவன் அவர்களை கண்ணோக்கி பார்க்க வேண்டும். இந்த யுத்தத்திலே ஒரு வெறுப்பு வர வேண்டும். யுத்தங்கள்னால் அழிந்து போகாதபடி காக்கப்பட நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும்.
4: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரா இருக்கிற தேவனுடைய உத்தாசத்திலும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். ஆண்டவரா நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறவரே உமை சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லைன்னு சொல்லி பட்சபாதம் இல்லாதவரா இருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே உங்களுடைய தேசமாகிய இஷ்டவர் தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே தொடர்ந்து இந்த தேசத்தை பாதுகாக்கிறீங்க ஆண்டவரே. தேவன் மகிமைப்படுகிறார். எத்தனையோ ஆபத்துகள் ஆண்டவரே ஒன்றின் பின் ஒன்றாக வந்தாலும் ஆண்டவரே அந்த தேசத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இப்பொழுதும் அந்த தேசத்தை பாதுகாப்பீராக. அந்த தேசத்துல கத்தாவே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆண்டவரே சுகபலம் அடைய ஆரோக்கியம் அடைய கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். அந்த தேசத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்ருவின் திட்டங்களும் ஆண்டவரே சத்ருவினால் எழுப்பப்பட்டவர்களும் இதோ ஆண்டவரே மனம் திரும்பவும் அந்த தேசத்துக்கு விரோதமாய் அவர்கள் செய்ய நினைத்தவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தங்களை மாத்தி கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இஸ்ரவேல் தேசத்தின் மீது உங்களுடைய பாதுகாப்பு தொடர்ந்து காணப்படட்டும். அங்கிருக்கிற மக்கள் ஆண்டவரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவான தேவனை அறிந்து கொள்ள அவர்களுக்கு கிருபைகளை தொடர்ந்து கொடுத்து அவர்களுடைய மனக்கண்களை திறக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல சுத்தி இருக்கிற தேசங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். யுத்தத்தினால ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேசங்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே அவர்களை பாதுகாக்கும்படியாக தொடர்ந்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள் தாய் தகப்பனை இழந்திருக்கிறாங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் அண்டு இழந்த வேதனைகளோடும் கண்ணீர்களோடும் காயங்களோடும் கத்தாவே இருக்கிற அந்த மக்களையும் தேவன் தாமே ஆறுதல் படுத்தி ஆண்டவரே அவர்களுக்குள்ளேயும் சமாதானம் காணப்படவும் அவர்களுடைய வாழ்வியர்கள் வாழ்வாதாரங்கள் மீண்டும் கட்டி எழுப்பப்படவும் ஆண்டவர் தாமே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த தேசங்களில கத்தாவை இணைந்து மீட்பு பணிகளில ஆண்டவரே செயல்படுகிறவர்கள் மீட்புக்காக நிற்கிறவர்கள் யாவரும் பாதுகாக்கப்படவும் அவர்களுடைய கண்களில எண்ணம் தயவுகளும் ஒத்தாசைகளும் கிடந்து கிடைக்கப்பட்டு மக்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்படவும் மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவும் தேவன் தாமே கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த தேசங்களில யுத்தங்களை ஆண்டவரே அமலுக்கு கொண்டு வரவும் அந்த நாட்கள் குறைக்கப்படவும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். உம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து கூப்பிடுகிறார்கள். நீங்க அந்த நாட்களை குறைத்து கொண்டு வருகிறதற்காக உண்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்து தேவன் ஒவ்வொரு தேசங்களையும் பாதுகாப்பீராக. இந்த தேசங்கள் எல்லாம் ஆண்டவரே மனம் திரும்பி கர்த்தரை அறிந்து கொள்ளட்டும். யுத்தங்களை கைவிட்டு கர்த்தாவே இந்த தேசங்களில இருக்கிற மக்களுடைய வாழ்வுகள கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அந்த தேசத்தின் தேவைகளுக்காக அவர்கள் ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த சங்கம ஊடகத்துக்காக செவிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவத்தாமே இந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காக சோதரிக்கிறோம். தொடர்ந்து பயணிக்க கிருபை செய்வீராக செவிக்கிறோம். அநேகரை தட்டி எழுப்பி எண்ணம் ஆண்டவரே ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் ஒவ்வொரு ஆண்டவரே ஒவ்வொரு வேலைகளிலும் உம்முடைய கரம் ஓங்கி ஆண்டவரே பலப்படட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம். அநேகர் எழும்பி ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை சொல்லி ஜனங்களை ஆண்டவரே தட்டி எழுப்பி உமக்கு முன்பாக நிற்பதற்கு எண்ணம் தகுதிப்படுத்த உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். இதோ லெஸ்லி அண்ணனுக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் செவிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர்தாமே அவர்களை தொடர்ந்து பாதுகாத்து எல்லா தீமைகளுக்கும் விளக்கி ஆண்டவரே அவர்களுடைய இதயத்தின் வாஞ்சைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்ற வேளையில ஏற்ற நேரத்துல செய்து முடிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஏனெட் சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் செவிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே அவங்களோட கூட இருந்து ஆண்டவரே நீங்க நடத்துகிற நல்ல திருவைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை தொடர்ந்து பாதுகாப்பீராக. அவர்களுக்கு கொடுத்த ஊழியத்தை அவங்க எண்ணம் செய்வதற்கு எண்ணம் பலத்தையும் கிருபைகளையும் தந்து அவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். எங்களோடு கூட இணைப்பில் இணைந்து கொண்ட தேவ தாசர்கள் தேவ ஊழியர்கள் ஆண்டவரே தேவ குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காகவும் செவிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களையும் தொடர்ந்து பாதுகாத்து ஆண்டவரே நாங்களும் கர்த்தாவே ஒருவரை ஒருவர் கர்த்தாவே கனம் பண்ணி இதோ உம்முடைய ஊழியத்துல விருப்பத்தோடு தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யும்.
5: முடியாத நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாப்பீராக, ஆயத்தப்படுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பங்களுக்குடன் தேவ சுக பல ஆரோக்கியம் சமாதானம் காணப்பட்டு ஆண்டவரே சந்தோஷமாய் நாங்கள் உம்மோடு கூட தொடர்ந்து நடக்க உதவி செய்ய முடியாத செவிக்கிறோம். எதிர்த்து நிற்கிற வல்லமைகள், போராடுகிற வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்துல நிராகரிக்கப்பட்டு ஒவ்வொரு வீடுகளையும் விட்டு வெளியேறட்டும்படி செவிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் சேர்ந்து உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயமும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். எங்கள் ஆண்டவரும் ரட்சகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குடைய வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
3: ஆமென் ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள், கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்
5: ஆமென் அக்கா. தேங்க்யூ தேங்க்யூ. அப்படி ஒவ்வொருவரோடும் கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவாராக.
3: ஆமென் ஆமென். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலி அம்மா
6: பிரைஸ் தி லார்ட்.
3: நீங்கள் எங்கள் தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் தேசத்திலே ஒரு மாறுதல் வர வேணும், மாற்றம் வர வேணும். எங்கள் தேசம் அங்கு தீட்டுப்பட்டு கொண்டு போகிறது. அதனால் தேசம் அழிக்கப்படாதபடி தேவன் காக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள இயேசுவே, சுவாமி உமக்கு இன்றைய தந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவையே உம்மை நோக்கி கூப்பிடுவோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஆவியானவரே, இந்த ஸ்ரீலங்கா தேசத்தை ஆசீர்வதிக்கும் தகப்பனே, அப்பா தகப்பனே, உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே, அன்பான தகப்பனே, உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே, இந்த ஸ்ரீலங்கா தேசத்தை ஆசீர்வதியும் தகப்பனே, அப்பா தகப்பனே, அங்கே இருக்கிற ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியின் தகப்பனே, அப்பா அங்கே இருக்கிற மக்களை ஆசீர்வதியின் தகப்பனே, அன்பான தகப்பனே, இந்த குடி போதைகள் எல்லாம் நாசமாய் போக பண்ணும் தகப்பனே, அப்பா விதாவே, அந்த போது பத்துக்களாலே எல்லா பிள்ளைகளும் அநியாயமாக அழிந்து போறார்கள் தகப்பனே, அப்பா நாளுக்கு நாள் இறந்து போறார்களே தகப்பனே, ஆவியானவரே இலங்கை தேசத்தை ஆசீர்வதியும் அப்பா, உமது பரிசுத்த ஆவியவர்கள் மேலே அக்னியாய் போடும் தகப்பனே, ஆவியானவரே இந்த ராஜாக்கள் மந்திரிமார்கள் மேலே ஒரு இரக்கம் காண்பியும் தகப்பனே, அப்பா நீதியோடு நடக்க உதவி செய்திருந்த தகப்பனே, அப்பாவி தமிழ் மக்கள் எல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே, ஆவியானவரே ஒரு நல்ல நீதியை நியாயத்தையும் வழங்க வழி செய்யும் தகப்பனே, ஆவியானவரே வார வாரம் ஒவ்வொரு அரசாங்கம் அவர்கள் ஏமாந்து போய் நிற்கிறார்கள் தகப்பனே, அப்பா இது பேர் நல்ல மன்று எல்லோரும் ஜெபிச்சு கொண்டே இருக்கிறார்கள் தகப்பனே, அப்பா விதாவே ஒரு நல்ல பதிலை அளிக்கிறதுக்கு நீர் வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே, அப்பா பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே, பரிசுத்தாவி அவர்கள் மேல் பொழிந்தள்ளும் தகப்பனே, இலங்க தேசத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே, அப்பா நீர் ஆசீர்வதித்து அங்கே ஒரு நல்ல ஒரு நீதியை நியாயத்தையும் வழங்க வல்லவராக இருக்கிறீர் தகப்பனே, நீர் நினைத்தால் போதும் தகப்பனே, நீ ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் ஆகும் தகப்பனே, அப்பா பரிசுத்த இரத்தத்தாலே இலங்க தேசத்தை மூடி மறைத்துக் கொள்ளும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம மக்களை ஆசீர்வதியின் தகப்பனே, பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
3: ஆமென் ஆமென். உங்கள் ஜெபங்களுக்கு எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடும் கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்
6: ஆமென் ஆமென்
3: ஆமென். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்கள் இந்த நாட்கள்ல இந்த பாடுகள் அனுபவிக்கிறவர்கள், உபத்திரவப்படுகிறவர்கள், இந்த கிறிஸ்தவ திருச்சபைகள்ல கூட அநேகர் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிலரை காரிருள் மூடிக்கொண்டிருக்கிறது, சில பேர் போத வஸ்தினால் விழுந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவர்களை கத்ததாமே தாங்கி அவர்களை ரட்சித்துக் கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
7: பிதாவே தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படுத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா, நீங்க சொல்ல ஆகும் கட்டிடம் நிற்கும் என் தேவனே. தேவனே உம்முடைய ஒரே போரான குமாரனை அனுப்பி அப்பா, பரிசுத்த ரத்தம் சிந்தி கட்டின ஒவ்வொரு சபைகளையும் பொறுப்படுப்பா, சபை மக்களை பொறுப்படுங்க, ஊழியக்காரனை பொறுப்படுங்கப்பா, தேசத்தில் உள்ள மக்களை பொறுப்படுங்களே ராஜா, கட்டுண்ட மக்களை கட்ட உழுத்துறங்களப்பா, சிறைப்பட்டுக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க தேவனே, நெருங்கின்ற இருதயத்தோடு இருப்பொழுது காயங்கட்டுங்களப்பா பிதாவே, சோர்ந்து போயிருக்கிற மக்களுக்கு பலம் கொடுங்க பரிசுத்த ஆவியானவரே, தேவனே எல்லா அடிமத்தின ஆவிகளும் தேவனே இந்த மக்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கும் சொன்ன தேவனே, சத்திய வார்த்தை மூலம் அப்பா இந்த மக்களை நீங்கள் விடுதலை செய்யுங்கப்பா பிதாவே, உங்களை அறிகின்ற அறிவினால் தேவனே அவளை நிரப்புங்கப்பா பிதாவே, உம்முடைய வேத அறிவில்லாமல் தேவனே சங்காரமாக இந்த மக்களை நீங்கள் பார்க்கிறீங்களப்பா பிதாவே, தேவனே கடைசி நாட்கள்லே உம்முடைய வார்த்தைக்கு பஞ்சம் உண்டாம் என்று சொன்னீங்க தேவனே பிதாவே, தேவனே இந்த மக்களை அப்பா பிதாவே மூட்டுரட்சிங்க உம்முடைய வார்த்தை அனுப்பி, உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி தேவனே ஒவ்வொரு மக்களையும் விடுதலை செய்யுங்கப்பா பிதாவே, எல்லா அடிமத்தின ஆவிகள் தேவனே உள்ள விட்டு வெளியேறுவதாக, போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற அடிமத்தின ஆவிகள் என்னென்ன காரியத்திலே பாவத்திலே அடிமைப்பட்டிருந்தாலும் எல்லா அடிமத்தின ஆவிகள் தேவனே இந்த மக்களை விட்டு வெளியேறுவதாக, எல்லா மாம்ச கிரிகள் பிசாசின் கிரிகள் உலக கிரிகள் உள்ள விட்டு வெளியேறுவதாக, தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றி ஆவியாருடைய சிந்தையினாலே இவளை நிரப்புங்கப்பா, ஆவியாருடைய சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று சொன்ன தேவனே அப்பா நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்க இயேசு ராஜாவே இந்த மக்களுக்கு அப்பா, ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே, இந்த நாட்கள்லே தேசங்களிலே சமாதானம் இல்லாம இருக்கிறத நீங்கள் பாக்குறீங்களப்பா என் தேவனே, உம்மை நோக்கி பார்த்தவர் ஒரு நாளும் பட்கப்பட்டு போவதில்லை என் தேவனே, நீங்கள் விட்டு போன சமாதானத்தை ஒவ்வொரு தேசங்களுக்கும் ஒவ்வொரு தேசத்து மக்களுக்கும் தேசத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு கொடுங்கப்பா, சபையோருக்கு கொடுங்க இயேசு ராஜாவே, சபைகளிலே ஒரு மனத்தின் ஆவிய கட்டளைங்களப்பா, ஐக்கியத்தின் ஆவிய கட்டளைங்க, அன்பின் ஆவியினாலே நிரப்புங்கப்பா சபைகளே என் தேவனே, எல்லா பிரிவினையின் ஆவிகள் வஞ்சிக்கிற ஆவிகள் பொய்யின் ஆவிகள் தந்திரத்தின் ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் அடைந்து சேர்ந்து போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, தேவனே கிருபை செய்யுங்களப்பா பிதாவே, தேவனே சபைகள் மூலமாக தேவனே தேசங்களை மீட்டுக் கொள்ள தேவனே உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கனியினால் உம்முடைய வரங்களினால் உம்முடைய வல்லமையினால் உம்முடைய அபிஷேகத்தினால் தேவனே உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா பிதாவே, தேசங்களை அசைக்கிற பிள்ளைகளாக நிரப்புங்கப்பா பிதாவே, தேசங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே கட்டப்பட கிருபை செய்யுங்கப்பா, கர்த்தர் தேசத்தை கட்டாவிட்டால் கர்த்தருடைய முயற்சி எல்லாம் வீணன் சொன்ன தேவனே அப்பா பிதாவே, குடும்பங்களை உம்முடைய வார்த்தையிலே கட்டுங்க, தேசங்களை உம்முடைய வார்த்தையிலே கட்டுங்கப்பா பிதாவே, மனிதன் போடுகிற தேவனே எல்லா பாபேல் கோபுரங்கள் எல்லாம் எல்லா திட்டங்களும் இழிந்து விழுவதாக என் இயேசு ராஜா, உம்முடைய நாம ஒன்றே இந்த பூமியிலே மகிமைப்படுவதாக, ஓ நன்றி தேவனே, நன்றி அப்பா பிதாவே, முழங்கால் யாவும் தேவனே உம்முடைய நாமத்துக்கு முன்பாக முடங்க செய்யுங்க, நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் அறிக்கை பண்ண செய்யுங்கப்பா, வானத்திலும் பூமியிலும் தேசமங்கிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யுங்க தேவனே பிதாவே, மனக்கண்களை திறந்துள்ளங்கள் ஆவியானவரே, உம்முடைய சுவிசுவாசம் வார்த்தை மூலமப்பா மக்களுடைய மனக்கண்களை திறந்துள்ளங்கள் ஐயா இயேசு ராஜாவே, புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்க சொன்னீங்க என் தேவனே, உம்முடைய இந்த வார்த்தைக்கு தேவனே கீழ்ப்படிந்த தேவனே பிதாவே, புறப்பட்டு போய் உம்முடைய வார்த்தையை தேசமங்கம் அறிவிக்கப்பட தேவனே, தேச தலைவர் அதிகாரிகள் தேசத்து மக்களுக்கு அறிவிக்கப்பட தேவனே கிருபை செய்யுங்களப்பா, அப்போது முடிவு வரும் சொன்னீங்களப்பா பிதாவே, ஒருவராது பாதாளம் செல்லாதபடி தேவனே உடைய சுவிசேஷத்தின் மூலமாய் இந்த மக்களை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்களப்பா பிதா, ரட்சித்துக் கொள்ளுங்கள் ஆவியானவரே, ஓ நன்றி ராஜாவே, ஓ நன்றி அப்பா, ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா, ஒரு மக்களுக்கும் புதிய ஆவிய கொடுங்கள் ஐயா என் தேவனே, கடைசி நாட்கள்லே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் சொன்ன தேவனே, உம்முடைய ஆவியை அள்ளவில்லாமல் ஊற்றுங்கப்பா பிதாவி, கற்பத்தின் கனிகள் மீது, பாலகர் மீது, குமாரர் குமார்த்திகள் மீது, வாலிப பிள்ளைகள் மீது ஊற்றுங்கப்பா பிதாவி, முதியோர்கள் மீது ஊற்றுங்க ஆவியானவன், தேசத்தில் உள்ள அதிகாரிகள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்க என் தேவனே, ஊழியக்கார ஊழியக்காரிகள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா, அரச குடும்பங்களில் உள்ள மக்கள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்க, மாம்சமான யாவர் மேலும் என் தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றி தேவனே இந்த தேசமத்து மக்களை மீட்டு ரட்சியுங்கப்பா, விடுதலை செய்யுங்கப்பா என் தேவனே, ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்கப்பா,
8: ஓ நன்றி. ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா, இந்த தேசங்களுக்கும் மக்களுக்கும் தேச தலைவர்களுக்கும், நீங்கள் இதற்காக யுத்தம் செய்யுங்க அப்பா, நீங்கள் இதற்காக தேசங்களுக்காக வழக்காடுங்க, நீதி செய்யுங்க அப்பா தேசங்களுக்காக. ஓ நன்றி அப்பா, நன்றி என் தேவனே சுவாசம் ஐயா, நீங்கள் அப்படியாக இந்த கடைசி நாட்களிலே செய்ய போற்க நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய கிருபையின் காலத்திலே, உம்முடைய கிருபையினாலே இந்த தேசங்களை நீங்கள் பாதுகாத்து, இந்த மக்களை பாதுகாத்து வருவதற்காய் நன்றி இயேசுவே. உம்முடைய கிருபையின் ஆவிய இதவனே ஒவ்வொரு மக்கள் மீதும் ஊற்றுங்க அப்பா, ஒவ்வொரு தேச தலைவன் மீது ஊற்றுங்க. அவருடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்க. உம்முடைய கிருபையின் ஆவியை ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகள் மீது ஊற்றுங்க. உம்முடைய அன்பின் ஆவியை ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகள் மீது ஊற்றுங்க அப்பா பிதாவே. தேச தலைவர்ப்பா பிதாவே, உம்முடைய நீதியின்படி, உம்முடைய வார்த்தையின்படி தேசங்களை தேவனே வழி நடத்த உம்முடைய ஞானத்தை கொடுங்களப்பா பிதாவே. தேவனே யுத்த ஆயுதங்களை பார்க்கலும் ஞானமே நலம் என்று சொன்னீங்க இயேசு ராஜாவே. உம்முடைய பரத்தில் உள்ள ஞானத்தினாலே ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகளை நிரப்புங்க அப்பா. எங்கு தேவனே பிதாவே அவர் கூடுகிறார்களோ அங்கே அவர்களை உம்முடைய ஞானத்தினாலே நிரப்புங்க அப்பா பிதாவே. உம்முடைய மகிமையினால் அவளை மூடிக்கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி அப்பா. எல்லா சுத்த கிரிகளும் சுட்டரிப்பினாவினாலே சுட்டறியுங்க. எல்லா மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் எல்லாம் சுட்டரிப்பினாவினாலே சுட்டரிக்கப்படுவதாக, சகலம் புதிதாய் மாறுவதாக தேவனே பிதாவே. தேசங்களிலே சகல காரியங்களும் புதிதாய் மாறுவதாக. உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவல்ல, உன்னுடைய வழி என்னுடைய வழியில் சொன்ன தேவனே, இந்த மக்கள் போடுகிற எல்லா திட்டங்களையும் நீங்கள் அப்பா பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி அனைவற்றையும் மாற்றி அமையுங்க அப்பா பிதாவே. உம்முடைய சித்தம் மாத்திரமே பூமி எங்கும் நிறைவேறுவதாக. நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. இந்த ஜபத்தை கேட்டு நீங்கள் பதில் கொடுப்பதற்காக நன்றி. கர்த்தா இயேசு கிறிஸ்துவே, நீங்கள் பிதாவின் வலது பாரசத்திலிருந்து ஓ தேவனே இந்த காரியங்களுக்காக பரிந்து பேசுவதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் வாக்கு கிடங்காத பெருமூச்சோடு இதற்காக வேண்டுதல் செய்வதற்காக நன்றி ஆவியானவரே. ஓ நன்றி என் தேவனே சுவாசமாப்பா. எங்கே இருவரோ மூவரோ உம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஒருபலப்பட்டு கூடி இருக்கிறாளோ அங்கே அவள் மத்தியிலே நான் இருக்கின்ற வாக்கள் தன் தேவனே அப்பா, அங்கள் ஜபங்களை கேட்டு நீங்கள் பதில் கொடுப்பதற்காய் நன்றி ராஜா. ஓ தேசங்களை ரட்சிக்க போவதற்காய் நன்றி அப்பா பிதாவே. யுத்தங்களை ஓயப்பட போவதற்காய் நன்றி ராஜாவே. நன்றி என் தேவனே. திடையும் கொள்ளையும் அள்ளிக்கையும் வர்ற ஆவியல் வான மண்டலங்கள் விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே. அந்தகார லோகாதிபதியுடைய சகல கிரிகளும் சேர்ந்து போவதாக. ஓ நன்றி அப்பா. எல்லா இருளின் ஆவிகளும் தேசங்களை விட்டு வெளியேறுவதாக. ஓ நன்றி அப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. இந்த உனையே பொறுப்படுங்கள் அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே அப்பா. இந்த ஊழியத்தை ஆசீர்வதியுங்க அப்பா. லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்க அப்பா. இந்த சங்க ஊழியத்தை ஆசீர்வதியுங்க. இதிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்க அப்பா பிதாவே. அவருடைய தேவைகளை சந்தியுங்க அப்பா பிதாவே. ஜனசிஸ் புறப்படும் அப்பா. கணவன் பிள்ளைகளை புறப்படும் என்றவனே உடைய கிருப உள்ள கருமிகள் மீது அமர்ந்திருப்பதாக. எதற்காக அழைத்தீங்களோ அந்த அழைப்பின்படியோட பரிசுத்தாவியானவரே பலம் கொடுக்கலப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் என்று சொன்ன தேவனே அப்பா, உம்முடைய பலத்தினாலே என்றப்பங்க, அன்பினாலே என்றப்பங்க, தெளிந்த புத்தியினாலே ஒவ்வொருவரையும் என்றப்பங்க ஆவியானவரே. யார் யார் நோய்கள், வியாதிகள், வேதனைகள் கண்ணீரோடு இருக்காளோ தேவனே, அந்த வீட்டில் உம்முடைய பரிசுத்தத்தை பூசுகிறேன். அந்த வீடுகளுக்குள்ளே அதை சமாதானம், தேவனுடைய சுகம், ரட்சிப்பு, ஆசீர்வாதம் உண்டாவதாக என் தேவனே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய சமாதானமும், உம்முடைய சுகமும், உம்முடைய ரட்சிப்பும், ஆசீர்வாதமும் உண்டாவதாக என் தேவனே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. எல்லா வேண்டுகோள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் ஜாவையும் கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
3: ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
8: ஆமீன், ஆமீன். அப்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
3: ஆமீன், ஆமீன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர் சிஸ்டர்.
9: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் லார்ட். நீங்கள் இந்த நாட்களிலே வியாதிகள் அதிகமாய் பெருகி இருக்கிறது. இந்த வியாதி பெருக்கத்திலே இருந்து விடுதலை அடையக்கூடியதாய், ரட்சிப்பு அவர்களுக்குள்ளே பெருகக்கூடியதாய், இந்த வியாதியினால் அநேகர் அதிக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வேதனையில் இருந்து அவர்களை விடுதலையாக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
9: ஹல்லேலூயா. ஸ்தோத்ரப்பா, துதிக்கிறோம் ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து நீர் வழி நடத்துற உமது அன்பிற்காய் ஸ்தோத்திரம். கரம் பிடித்து வழி நடத்தி ஆலோசனை சொல்லி மட்டுமா அன்றுவரேப்பா நீர் வழி நடத்தின எல்லா தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி அப்பா. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒரே நாங்கள் நீர் வரும் வரை கரை திரையற்றதாய் பாதுகாத்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு துணை புரியும்படியாய் உதவி செய்யும்படியாய் உமது கரத்திலே நாங்கள் வருகிறோம் ராஜா. இப்போது கூட கர்த்தாவே நாங்கள் கொடுக்கப்பட்டதான அது ஜெப குறிப்புக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தர். நீர் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு தேவர் நீர் வாமென்று வாமேன் என்று வருகிற நாட்களிலே பதில் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலே கொள்ளை நோய்களினாலே ஆண்டவரே அநேக விதமான நோய்களினாலே பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனையோடு இருக்கிற காரியத்தை ஒரு கரத்திலே நாங்கள் வைக்கிறோம் தகப்பனே. அநேக வியாதிகளுக்கு இன்னும் மருந்து கூட கண்டுபிடிக்க முடியல. அவர்கள் டாக்டர்களுக்கு கூட நீ நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. நோயாளிகளை நேர்த்தியா ஞானமாய் நடத்த கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. அநேக நோயாளிகள் ஆண்டவரே இந்த நாளிலே வேதனை பட்டு கொண்டு இருக்கிற வேலையில கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. வியாதிகளை உன்னிடத்திலிருந்து நான் விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி கர்த்தர் எல்லா வியாதிகளையும் ஆண்டவரே மக்களில் இருந்து விடுதலையாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை நீங்க கட்டளிடுங்க. வியாதியர்களின் கர்த்தாவே அவர்களுக்கு காரியங்களில் அப்பா தேவன் நீர் விடுதலை தந்து விடுதலை நாயகன் நீர் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்ற வார்த்தையின்படி எல்லா விதமான நோயிலிருந்து பிள்ளைகளை விடுதலையாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை அனுப்பி வியாதிகளை நான் சுகமாக்குவேன் என்ற வார்த்தையின்படி அப்பா ஒவ்வொரு வியாதியஸ்தர்களின் அப்பா அவர்களின் சுகத்தை அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாய் மது கரத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக கூட ஆண்டவரே இந்த வியாதிஸ்தர்கள் எல்லாம் வியாதியிலிருந்து விடுதலையாகி ரட்சிக்கப்பட்ட அப்பா நீர் தாமே அவர்களுக்கு நல்ல விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். விடுதலை வாங்கி அவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்வீராக அப்பா. ஒவ்வொரு ஆண்டவரே இந்த வியாதியிலே அநேகர் ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே மருந்து மாத்திரை வாங்க கூட வழி இல்லாதபடிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக வழி இல்லாதபடிக்கு இருக்கிற அந்த சூழ்நிலையிலே ஆண்டவராகிய தேவன் நீரே நல்ல மருத்துவராயிருந்து பரிகாரியாயிருந்த ஆண்டவரே இவர்களுக்கு துணை புரியும்படியாய் ஜெபிக்கிறப்பா. மத வசனங்களை அனுப்புங்க, மத வசனங்களை அனுப்பி அந்த நோய்களில் இருந்து எல்லாவர்களுக்கு விடுதலை தரும்படியா இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கிறப்பா. உமக்கு சோத்திரம். நோயாளிகளை பராமரிக்க அவர்கள் குடும்பங்களிலும் மற்றவர்கள் மத்தியிலும் தேவன் தாமே நீர் பேசுங்க, நல்ல உள்ளங்களை எழுப்புங்க ஆண்டவரே. நோயினாலே பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய உதவியின் கரங்களை நீர் கொடுக்கும்படியாய் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒத்தாசைகளை பரலோகத்திலிருந்து அனுப்பி தாங்க அவர்களுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் மற்றவர்கள் மூலியமாய் கவர்மெண்ட் மூலியமாய் கூட கிடைக்க தேவன் நீங்க உதவி செய்யுங்கப்பா. நோயிலிருந்து விடுதலை ஆக்கியப்பா. அவர்களுக்கு வியாதி ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் அவன் மூப்பரை வரவழைத்து அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும் பொழுது அவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து அந்த நோயிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுப்பேன் என்ற வார்த்தையின் படி கர்த்தாவே அவர்களுக்கு ஒரு நல்ல மன மாற்றத்தை கொடுத்து பாவத்திலிருந்து மனம் திரும்பி நோயிலிருந்து விடுதலையாக முடியாது கூட இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக எல்லா விதமான நோய்கள் கொள்ளை நோய்களில் இருந்து ஆண்டவரே மக்களை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. இனி தீங்கை காண மாட்டாய் என்ற வார்த்தையின்படி எந்த தீங்கும் எந்த நோயும் பிள்ளைகளை யாருமே தாங்காதபடிக்கு தாக்காதபடிக்கு கர்த்தர் தாமே விடுதலை நாயகன். நீர் நல்ல ஒரு விடுதலை கொடுத்து அவர்களுக்கு நீர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக அவர்கள் விடுதலையான பிறகு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படியே இந்த வேலையிலே கர்த்தர் எல்லா நோயாளிகளுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியே நீர் செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு இசை கூட சங்கமம் ஊடகத்தை முத கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் லெஸ்லி ஐயா அவர்களையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் சொந்த பந்தங்கள் எல்லோரையுமா நீங்க ஆசிர்வதிங்க. அவர்கள் மத்தியிலே ஆனா நோய்வாய்ப்பட்டிருந்தா கூட அவர்கள் நோய்கள் எல்லாம் நீங்க சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறோம். இன்னத்திலே இணைந்து அப்பா பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவரே எந்த ஒரு பாதையும் தீண்டாத படிக்கு தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம். அப்படியே கூட ஏசப்பா இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிற மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகன் மகளையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. வாதை உன் கூட அறத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின்படி தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதித்து உள்ள பாதையிலே நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய் சோத்திரம். இனி ஜெபிக்க வருகிறதான யாவரையும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. அப்படியே கூட ஏசப்பா ஏமி புஷ்பராஜ் சகோதரியை கூட ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இதே கன மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரன். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் பெற பிள்ளையோடும் கூட இருந்து சகலத்திலும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். நீங்கள் எங்கள் எல்லா தேசங்களும் யூரோப்பா, கனடா, இந்தியா, இலங்கை எல்லா தேசங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுடைய வீடுகளிலே எந்த குறைவும் இல்லாதபடி கத்தர் எல்லாருக்கூடையும் ஒரு நிறைவை கட்டளையிட வேணும். ஆவிக்குரிய ஈவிய வளர்ச்சி பெருக்கத்துல கூட அவர்களுக்கு நிறைவை கட்டளையிட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
10: ஸ்தோத்ரான் மத்தியில் வாசமா இருக்கிறீங்க நல்ல தகப்பினே. தர்மியான ஜப வேலைக்காய் மக்க நன்றிகள் எடுக்கிறங்க தாவை. கர்த்தர் நீர் நல்லவரும் வல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தயவுக்கும் கோடான கோடி ஸ்தோத்திரம் பா. அப்பா அந்த சங்கமம் ஊடகத்தில் ஆண்டுகிற அன்றைய அநேக தேசங்களில் இருந்து ஒன்றாய் சேர்ந்து ஒரே குடும்பமாய் ஆண்டவரை இந்த ஜபத்தை ஏறெடுக்க கர்த்தர் நீர் உதவி செய்த தயவுக்கும் கோடான கோடி ஸ்தோத்திரம் பா. நாளிலும் ஆண்டவரே இலங்கை தேசத்திலிருந்து ஆண்டவரே ஜெர்மனி தேசம் ஆண்டவரே நார்வே ஆண்டவரே கனடா இன்னும் ஆண்டவரே அப்பா பிரிட்டன் இப்படி ஆண்டவரே பல நாடுகளில் இருந்து ஆண்டவரே அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் தாமே இந்த ஊடகத்தை நீர் ஆண்டவரே தந்து ஆண்டவரே இதன் மூலமாய் முழுவோடு கூட உறவாட கர்த்தர் உதவி செய்த தயவுக்கு உமக்கு கொடாத கொடி ஸ்தோத்திரம்பா. கர்த்தர் தாமே ஆண்டவரே எல்லா தேசங்களிலும் இருக்கிறதான விசுவாசிகளையும் ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களுக்குள் ஆக நாங்கள் கொண்டு வருகிறோம் கர்த்தா.

0: யாரெல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை எதிர்பார்க்காத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தயவு பாராட்டி அப்பா நீரே வழியும் சத்தியம் ஜீவனும் என்று எண்ணியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீராண்டவரை கைவிடாமல் காத்து வழிநடத்துகிற தயவுக்கும் உக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. அந்தந்த வீட்டிலும் ஆண்டவரை ஒவ்வொரு வாழ்கிறதான அந்த வீடுகளிலே ஆண்டவரை எந்த அந்தகார சக்திகள் ஈடு ஆண்டவரை வராதபடிக்கும் போராட்டங்கள் வராதபடிக்கும் கர்த்தர் தாமே ஆண்டவரை எல்லாவற்றிலும் துணையாயிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதலும் தேர்தலும் சந்தி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அது உற்சாகத்தோடு ஆண்டவரே அவர்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். மகன் மகிழ்ந்து ஆண்டவரை வாழவும் ஆண்டவரே அவரை சமாதான சந்தோஷத்தோடு இருக்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே உண்மையோடு கூட ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே ஜெபத்தோடு ஒரு வாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒரு நாள் அந்த பிள்ளைகளை கைவிடாதபடிக்கு ஆண்டவரே நீ காத்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். இவர்கள் வீட்டில் இருந்து எந்த தேவையா இருந்தாலும் எல்லாம் சந்தித்தாண்டவரே அப்பா இவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் இவர்கள் கையிட்டு செய்யற வேலைகள் ஒவ்வொன்றிலும் தேவனாக கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நிறைவை தந்து வழிநடத்தும்படி ஆயிச்சு.
1: In Jesus Christ, Gospel for All Nations. வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம்
2: சாமுவேல் வளர்ந்து பாருங்கள் தாவீதை அபிஷேகம் பண்ணினதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது கோலியாத்தை வென்று நடந்த யுத்தத்தில் தாவீது ராஜா வெற்றி சிறந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள் தேவனுக்கு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நன்றியோடு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை தோத்திரத்தோடு நன்றியோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களை உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். எங்களுக்கு ஜபித்து முடித்த பின்பு உங்களுடைய இதயத்துல ஒரு தேவனுடைய சமாதானம் வரும். உங்களுடைய ஜபம் கேட்கப்பட்டது உணர்வு ஒன்றை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள் நாங்கள் நன்றாக பரிசுத்தமாக நாங்கள் ஆயத்தப்படுத்தி ஜப நிலையில இருந்து ஜபிக்கும் பொழுது அங்கு எங்களுக்கு தேவ சமாதானம் எங்களுக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது. ஒன்று தெசலோனிக்கேயர் 5:16 எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில ஜெபிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். பாருங்கள் எங்களுடைய பரலோகத்தில இருந்து பரிசுத்த ஆவியானவர் வந்தங்களை நிரப்பும் பொழுது நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். எப்பொழுதும் நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணி கொள்ள வேண்டும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அடுத்த வசனத்திலேயும் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். நாங்கள் தேவன் எங்களை கைவிட்டு விட்டார் என்று நீங்கள் நினைக்க கூடாது. பாருங்கள் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், இன்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறார். பாருங்கள் யோசேப்பினுடைய வாழ்வை பார்க்கும் பொழுது அவனுடைய குடும்பத்தில அவருடைய சகோதரர்களால் துன்புறுத்தப்பட்டார். அப்பொழுது கூட இயேசு கூட இருந்தார். யோசேப்போடு அவனை பிடித்து ஜெயிலில போடும் பொழுது கூட இயேசு அவனோடு கூட இருந்தார். அவனை உயர்த்தேவன் அவனோடு கூட இருந்த அவனை உயர்த்தி அதிகாரியாக மாற்றி பாருங்கள் அந்த தேசத்தில் உள்ள பஞ்சத்தை அவன் மூலமாக அந்த தேசம் அந்த பஞ்ச காலத்தில தேவனுடைய ஆலோசனையின்படி அவன் அந்த விளைச்சலை சேமித்து வைத்து அந்த வறுமையான காலத்தில் அத்தனை மக்களுக்கும் தன்னுடைய சகோதரர்கள் குடும்பத்திற்கும் அவன் உணவு கொடுத்து அந்த தேசத்தை ஆசீர்வதித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக எங்களோடு தேவன் இருக்கும் பொழுது வாருங்கள், தேவன் நாங்கள் அவருடைய பந்தியில உட்கொள்ளும் பொழுது சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்களை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். இவனுள்ள நாளெல்லாம் எங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடர்கிறது. நாங்கள் ஆராதிக்கிற இயேசு மெய்யான இயேசு இரட்சகராக இருக்கிறார். உங்களுடைய தேவன் எங்களை, நாங்கள் மெய்யான தேவனை ஆராதிக்கிறோம், மெய்யான தேவனை துதிக்கிறோம். பாருங்கள், யோவான் 17 அதிகாரம் 3 வசனத்திலேயும், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அற்பிறவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மெய்யான தேவன். பாருங்கள், மதங்களில பலவிதமான கைவேலையினால தெய்வங்களை அவர்கள் வணங்குகிறார்கள். அதுல தேவன் பிரியமில்லாதவராக இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு கைவேலையினால பல பலவிதமான தெய்வங்கள், பாருங்களாம் ஆபிரகாமையும், பாருங்கள் இப்படியான ஒரு மத வழிபாடுள்ள ஒரு ஒரு ஒரு சிலை வணக்கம் உள்ள ஒரு குடும்பத்தில இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்து
1: 905-607
2: அவருடைய தகப்பன் குடும்பம் ஒரு சிலைகளை செய்கிறது, விற்பனை செய்வது, அந்த கோயில்களை பராமரிப்பது, இப்படியாக அந்த சிலை வழிபாடுள்ள தெய்வங்கள் ஆபிரகாமின் காலத்தில் இருந்தது. ஆனால் தேவன் அந்த அந்த மத வழிபாடுள்ள குடும்பத்தில இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்து பாருங்கள் இப்படியாக கானான் தேசத்துக்கு அவருடைய சந்ததியை கானான் தேசத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். பாருங்கள், ஆபிரகாம், ஆபிரகாமின் குமாரன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, ஜீசு, இப்படியாக நாங்கள் கலாத்தியர் 3:18 படி நாங்கள் இயேசுவுக்குள்ளாக ஆபிரகாமின் சகல ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கூடாக எங்களுக்கு வந்து சேருகிறது. மரத்தில் தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவன் என்று எண்ணுகிறபடி இயேசு நமக்காக சாபமாகி சகல ஆசீர்வாதங்களை, ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு மனிதர்களும் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். பாருங்க, இஸ்ரவேலர் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படியாக 12 கோத்திரத்தார். ஆனால் அவர்கள் இயேசுவை இன்னும் அறியவில்லை. ஆனால் தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்கள், அவர்களுடைய இஸ்ரவேலர்தான் மனம் திருப்பங்கள், பரலோர் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று முதல் இயேசு பிரசங்கம் செய்தார். யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் செய்தார். இன்றைக்கு எங்களுடைய தேவன் அன்புள்ளவர்களாக புற ஜாதியார்கள் எல்லாரையும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு பாருங்கள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக நாங்களும் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை விட்டு விட்டார்கள். ஆனாலும் ஆபிரகாமின் சந்ததியில அவர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் அவர்கள் தாங்கள் இயேசுவை இந்த காலத்தில அறியாமை நிமித்தம் அவர்களையும் மன்னித்து இயேசு கிறிஸ்துவை அறிய தேவன் அவர்களை மனம் திரும்ப செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், முஸ்லிம் சந்ததியை நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், எங்களுடைய நாங்கள் கிறிஸ்தவர்களும் போனகை கிறிஸ்டியனும் இஸ்ரவேலரும் ஆபிராம் என்ற பெயரிலிருந்து ஆபிரகாம் என்ற பெயர் மாற்றப்பட்ட பின்புதான் இந்த ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றுக் கொள்கிறான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற சந்ததியில இஸ்ரவேல் சந்ததியும் வருகிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இப்படியாக தாவீது, இயேசு கூடாக கிறிஸ்டியன்ஸ், ஒவ்வொரு போனகையும் கிறிஸ்டியனும் அந்த சந்தை கூடாக நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக வருகிறோம். ஆனால் இந்த முகமதியர் மதத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்களையும் ஆபிரகாமின் நிமித்தம் அந்த சந்ததியையும் தேவன் 12 பன்னிரண்டு பிரபுக்களை உருவாக்கி அந்த சந்ததியையும் எங்களுடைய தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அவர்கள் இன்றைக்கு அந்த தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படி அவர்கள் இன்னும் ஈசாக்கு ஈசாக்கு அந்த சந்ததி கூட அவர்கள் வரவில்லை. ஆனாலும் தேவன் ஆபிரகாமின் நிமித்தம் அந்த சந்ததியையும் தேவன் பன்னிரண்டு கோத்திரங்களாக பன்னிரண்டு அரசர்களாக பன்னிரண்டு பிரின்சஸாக அவர்களையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த காலத்தில் முகமதியர் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு தேவையாக இருக்கிறது. பாருங்கள் அவர்களுடைய புஸ்தகத்தில் இயேசு மீண்டும் வருவார் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள் இயேசு தான் ஜட்ஜாக வரப்போகிறார். பைபிள் தான் ஜட்ஜ்மென்ட் புக்காக இருக்கிறது. அவர்கள் பைபிளை எல்லாரும் படிக்க வேண்டும். நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் பாருங்கள் ஆபிரகாமை பிரித்தெடுத்த தேவனோட மத வழிபாடுகள் எடுத்து கானான் தேசத்துக்கு அந்த நிஜ நிழலான கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். அதே போலதான் இன்றைக்கு நீங்கள் மத வழிபாடு உள்ள உங்கள் குடும்பங்களில் ஒருவர் ரெண்டு பேரை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். அவர்கள் மூலமாக மற்ற குடும்பத்தில் உள்ள இந்த மத வழிபாடுகள் உள்ளவர்களையும் தேவன் அந்த பரம கானான் தேசத்துக்கு அழைத்து செல்ல விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நாங்களுடைய கானான் தேசம் நிஜமான கானான் தேசம். இந்த உலகத்திலே நாங்கள் 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். அதன் பின்பு நித்தியமாக அந்த மெய்யான தேவனோடு இயேசு ராஜாவோடு வாழ்கிற வாழ்வு. இந்த உலகத்துல ஒரு 100 வயது 100 120 வயது தான் ஒரு மனிதனுடைய வாழ்வாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிசாது கட்டப்படும் பொழுது 1000 வருட ஆட்சியில வரங்கள் 1000 வருடம் வாழ முடியும். இந்த உலகத்துல நீங்கள் இந்த பாவ உலகத்தில 100 வருடம் வாழுகிறது நல்லதா, அல்லது இந்த பிசாது கட்டப்பட்டு அந்த 1000 வருட ஆட்சியில பிசாசு கட்டப்பட்டு பிசாசு இல்லாத ஒரு சமாதானமான ஒரு வாழ்வு 1000 வருட வாழ்வு, அந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. இயேசுவை அறிந்து பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகி அந்த 1000 வருட ஆட்சியில வாழ்ந்து அதன் பின்பு நித்தியமாக இயேசுவோடு வாழுகிற வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. அவர் பட்சபாதம் இல்லாத தேவன், எல்லாரையும் அழைக்கிறார் தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி இயேசு வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நேடிய பொறுப்பை உள்ளவராக இருக்கிறார். உங்களை அழைக்கிறார். பாருங்கள் இயேசு உயிர்த்தெழுந்து அந்த இம்மா சீடர்களோடு போகிறார். இம்மா சீடர்களுக்கு அந்த வேத வாக்கியங்களை விளங்கப்படுத்தி கொண்டு போகிறார்.
1: 0583 டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டிய
2: அவருடைய வாக்கியங்களை நீங்கள் அறிய உங்களுடைய இருதயம் மகிழும். அதுதான் சந்தோஷம் வரும். அவர் இப்படியான ஒரு இரக்கம் உள்ள தேவன், ஒரு கம்பேஷன் உள்ள தேவன், எங்களை நேசிக்கிற தேவன் இயேசு எங்களை எப்பொழுது நேசிக்கிறார். ஏனென்றால் அவர் எங்களுடைய தேவனுடைய நாங்கள் படைக்கப்பட்டது தேவனுடைய சாயலாகவும் இயேசுடைய சாயலாகவும் தான் நாங்கள் படைக்கப்பட்ட நாங்கள். பாருங்கள் இயேசு படைக்கும் பொழுது, இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். பரிசுத்தாவியும் அந்த தண்ணீரின் மேல் அசவாடி கொண்டிருந்தது. பாருங்கள் அவர் சொல்லும் பொழுது தேவன் நாங்கள் ஆதியாகமம் 1 26 வசனத்தில லெட் அஸ் மேக் அவர் இமேஜ், இயேசுடைய உருவத்தில தேவனுடைய உருவத்தில தான் மனிதன் படைக்கப்பட்டான். மனிதன் பாவத்துக்கு பின்பாக பாருங்கள் மனிதனை பாதாமவளை படைக்கும் பொழுது தேவன் ஒரு மரணம் இல்லாத சரீரத்தோடு ஒரு குளோரியஸ் லைட்டோடு தான் படைத்தார். அவர்கள் பாவத்தின் பின்பாக இந்த சரீரம் வந்தது. என்றாலும் எங்களுடைய தேவன் இரக்கமுள்ளவராக இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அந்த பாவ வழியாக பழைய பாட்டு காலத்துல பாவம் செய்யும் பொழுது ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும், இப்படி தோட்டத்தை கொண்டிருக்க வேண்டும், ஒரு முடியாத பலிகளாக இருந்தால் இயேசு எங்கள் எல்லாருக்காகவும் சக்கரிஃபைஸ் இந்த லேம்பாக ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக புதிய ஏற்பாடுகளை வாழ்கிற எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் இயேசு வருகை வரைக்கும் பிறக்க போகிற ஒவ்வொருவருக்கும் பாருங்கள் அந்த ஆட்டுக்குட்டியாக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஒன்று தெசலோனிக்கர் 5:18 எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்கள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இருக்கிறவரும் இருந்து அவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய தேவனே உம்மை தோத்தரிக்கிறோம், தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்ய பாரம் பண்ணுகிறீர். பாருங்கள் பழைய பாட்டு காலத்தில் இருந்தவர் இன்றைக்கு இருக்கிறவர் இயேசுதான் வருகிறவர். பாருங்கள் மூன்று நிலைகளில் இருந்தாலும் ஒருவராக ஒருவராக இருக்கிறார். பாருங்கள் எங்களுடைய பெய்யான தேவனும் இயேசுவும் படைக்கும் பொழுது லெட்டஸ்ட் மேக் அவை மீன் இயேசுவும் தேவன் ஒன்றாக இருந்தார்கள். நீங்கள் புரோவெர்ப்ஸிலேயும் 8:23 இருந்து வாசித்த பார்த்தீர்களாக இருந்தால் தேவன் வானத்தை பட்டணிக்கையிலும் தேவனோடு செல்ல பிள்ளையாக நான் இருந்தேன், நான் எணிப்பிக்கப்பட்டேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். பாருங்கள் இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்போஸ்தலர் 10:38 படி இப்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இந்த கடலை சமுத்திரத்தை படைக்கும் பொழுது எல்லைகளை இருக்கும் பொழுது நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன் என்று தேவனும் இயேசுவும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். பாருங்கள் அதை பலர் பலர் அந்த அதை அதை தேவன அதை அறிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள் இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த உலகத்துல இயேசு மனிதனாக இருக்கும் பொழுது கூட அவர் தேவனோடு தொடர்புள்ள ஒவ்வொரு நாளும் ராம்
1: முழுவதும்
2: ஜபிக்கிறவராக இருந்தார், ராம் முழுவதும் ஜபித்தார். பாருங்கள் இன்றைக்கு மறித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து இன்றைக்கு எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். தேவன் எங்களை பார்க்கும் பொழுது
1: 9:7, 8:1, 2, 3
2: இயேசு கிறிஸ்து பிக்கப்பட்ட உடலுக்கூடாக பார்க்கிறார். எங்களை பரிசுத்த பிள்ளைகளாக எங்களை பார்க்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.

ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. அவருக்கு காலையிலும் மாலையிலும் மதியத்திலே எப்பொழுதும் ஆராதனை செய்ய வேண்டும். ஆரா

ங்கம் ஆராதனை அப்பாவுக்கே உமக்கு ஆராதனை துணையாளுவே.

0: அழைக்க வேண்டியவர்கள் 51
1: ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை

ஆட்டுக்குட்டியை அடித்து பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் அடிக்கப்பட்ட அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து எங்களுடைய ஜீவனை தேவனுடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியிருக்கிறார். ஜீவ தண்ணீரான பரிசுத்த ஆவியை தந்து அந்த அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி இருக்கிறார். ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்து காலான் தேசத்துக்கு அழைத்து சென்றவர் மீண்டுமாக இயேசுதான் வருவார். மேசியாவாக எங்களின் ஒரு ஸ்தலத்தை ஆழ்த்த பண்ண பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்கள் இருக்கும்படி உங்களை மீண்டுமாக வந்து அழைத்து செல்கிறார்.

நோக்கி பாருங்கள், நாங்கள் அவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும், அவரை துதிக்க துதிக்க அவர் எங்களுக்கு துதியின் ஆடை தருகிறவராக இருக்கிறார். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதி

துதிக்க துதிக்க எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறவனாக இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் எங்களுக்கு துதிக்க துதிக்க

புலம்பலில்லை இனி அழுகையில்லை என்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். புலம்பலில்லை இனி அழுகையில்லை என்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரம்

0: அறிந்திருக்கும் பொழுது ஆண்டவரே இந்த துதியை நிகழ்ச்சியை ஆராதனையை உமக்கு பிரியமாக ஒவ்வொருவர் மேலும் நீர் ஆராதனையில் பிரியமுள்ளவர் துதியில பிரியமுள்ளவன் ஆண்டவரே உம்முடைய மக்கள் அபிஷேகத்தில பிரியமுள்ளவர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றபடியாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் ஒவ்வொருவர் மேலும் ஒற்றும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ் நம்பியோடு ஸ்தோத்திரத்தோடு உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறோம் நன்றி உள்ள உள்ளத்தோடு உம்முடைய அபிஷேகத்தை எங்களில் நிரம்புவதற்காக நன்றி ஒருவர் விடுபட்டு விடக்கூடாது எல்லாரும் நிரம்பி பரவசப்பட வேண்டும் நோய்கள் அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போவதாக அபிஷேகம் நுகங்களை முறைப்பதாக துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவதாக எதிர்மறையான கருத்துக்களை வாலாக்காமல் தலையாக்குற தேவன் கீழாக்காமல் மேலாக்குற தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று இந்த உலகத்திற்கு அறிக்கையிடுகிறோம் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு கண்டங்களிலே உமக்காக ஊழியம் செய்து இயேசுதான் ரட்சிப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் என்பதை இந்த ஐந்து கண்ட மக்களும் உணர்ந்து கொண்டு உம்மை பின்தொடர்ந்து வர இந்த மதங்கள் பிசாசு கிரிகைகள் இயேசுவின் நாமத்தில கட்டப்பட்டு போவதாக ஆயிரம் ஆட்சியில நிரந்தரமாக பிசாசை கட்டுகிற தேவனாக இருக்கிறீர் நீர் ஆரம்பத்தை முடிவையும் இந்த வேதாகமத்தில எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உம்முடைய ஆரம்பம் நீர்தான் ஆரம்பம் நீர்தான் முடிவாகவும் இருக்கிறீர் நித்திய நித்திய வாழ்வை தருகிற தேவனாக இருக்கிறீர் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி உம்முடைய ராஜ்யத்தில் ஒவ்வொருவரையும் எழுத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் துதி கன மகிமை ஒன்றான மித்துவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகர் மாயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்களுக்கு அப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன்
1: நன்றி பாஸ்டர் அருமையான சொத்து கொடுத்தீர்கள் கர்த்தர் உங்களை முழுங்களை இந்த ஆசிரியப்பாராக செய்து கொடுக்கிறார் அந்த செய்தி இலங்கை இந்தியாவிலே சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு அதாவது தொடர்ந்த இப்படி காலை 8 சனிக்கிழமை காலம் 8 மணி என்று சொன்னால் ஸ்ரீலங்கா இந்தியா மாலை 5 மணிக்கு சிஸ்டர் ஹெச்சி டேவிட் செய்தி தொடர்கிறார்
2: நன்றி ஐயா ஆமே நன்றி நன்றி இயேசுவே நன்றி அப்பா இப்பொழுதும் கத்துறே நாங்கள் ஆராதிக்க வேணும்னு சொல்லி கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரி அப்பா நீங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் பரிசுத்தரே உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா இப்பொழுதும் இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு விதமான செய்திகளையும் கொடுத்து எங்களை நீங்கள் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்க வேணும் என்று சொல்லி ஆண்டவரே
3: 8 1 9 8 4 9
2: எங்களுக்கு கற்று தந்த புதிதான வெளிப்படுத்தி
3: நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8 6 3
2: படுத்துதலுக்கு நன்றி செலுத்துறேன் அபிஷேகத்தினால ஒவ்வொரு
3: 5 0 0 8 2 1
2: நிரப்பி வந்து ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அந்த வல்லமை நிறைந்த வார்த்தையில
3: சங்கமம் என்ற ஸ்கை
2: பகிர்ந்து கொடுத்த கிரிவேலுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா
3: ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை
2: ஏற்படியாக ஆண்டவரே சிஸ்டர் ஜெயரஞ்சன
3: நீர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்
2: பாடல்கள் செய்த துதி துதி ஆராதனை துதி பாடல்கள் தேவ வசனத்தால் யாவற்றையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்து கொடுத்தீர்கள். அதுபடியானவரே அவர்களையும் அவங்கள குடும்பத்தையும் போக்கிலும் வரத்திலையும் அவங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலையும் இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி அப்பா. மறுபடியுமாக ஆண்டவரே அஞ்சனி ரஞ்சினி அவர்கள் சிஸ்டர் ரஞ்சினி கொடுத்த ஜப வேண்டுகளை நீங்க நீங்க நீங்க ஜப வேண்டுதல்களுக்கு பதில் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்க உங்களோட இயேசுவின் நாமத்தின் மூலம் எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொன்னபடி அந்த ஜபங்களுக்கு அப்பா நீங்க பதில் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஊழியர்களுக்கு ஆண்டு ஜபித்து ஊழியக்காரர் இன்னும் அதிகமாக உங்களை இரத்த கோட்டைகளை மறைத்து பற்றி எது தீங்கும் அவர்களை அணுகாத வண்ணமாக அவர்களுக்கு ஜபித்த ஜபத்துல ஆண்டவரே அவர்களையும் ஆண்டவரே நீங்க இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஊழியர்காரர்கள் ஆண்டவரே தேவ பயத்தோட தாழ்மையோட உங்களோட சமூகத்துல வந்து நிற்பதற்கு ஒரு மன தாழ்மையை அவர்களும் கொடுக்கும்படியாக ஜபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவரையும் ஆசீர்வதிக்கிறேன், என்னையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் கிருபை எப்பொழுதும் எங்களுக்கு உள்ளது. பலவீனத்துல பலன் கொடுத்து எங்களுக்கு பலன் கொடுத்து ஆசீர்வதி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி நன்றி அப்பா. சிஸ்டர் அருந்ததிக்கான வருகிற செய்தியால் உற்சாகமாக வந்து நின்று எங்களுக்கு பயந்து கொடுத்த உங்களோட வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. அவங்க இவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நாங்க அதை வானொலி மூலமாக எங்களுக்கு அழைப்பு கொடுத்து தந்த இந்த சங்கமன் நித்திய வெளிச்சத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். இப்படி இதன் மூலமாக எத்தனை ஊழியக்காரர்களை நாங்க சந்தித்து அவர்கள் கொடுக்கிற செய்திகளை அப்பா உங்களோட பகிர்ந்து கொடுப்பதற்கு வந்த சிஸ்டர் அருந்ததி அவர்களே ஆசீர்வதிக்கிற அவரோட தேவையை சந்தித்து ஆண்டவரே அவரோட ஊழியத்திலையும் கூட இருந்து அவர்களை நான் மென்மேலுமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி அப்பா நன்றி. ஆமே பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி அவர்களே அப்பா நான் நன்றி செலுத்துறேன். அவங்க இந்த முதல் தடவை வந்திருந்தாலும் அது எங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதமாக எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த உங்களோட வார்த்தையிற்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்கள் உங்களுக்கு முன்பாக உங்களோட அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்கள் ஒருபோதும் உங்களை விட்டு போகாத வண்ணமாக எப்படி அப்பா இந்த எங்களுக்கு ஒரு புதிதான எழுப்புதலை கொடுத்து எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை பயந்து கொடுத்த பாஸ்டரே அவங்களோட ஊழியத்தையும் அவங்க கூட இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்தித்து யாவரையும் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. நீங்க வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். இன்றும் எங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற அந்த பெரிதான வல்லமைக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. இந்த பெந்தெகோஸ்ட் நாளை போல பெரிதான முழக்கத்தோடு எங்களுக்குள்ள அந்த முழக்கத்தை கொடுத்து எங்களை இன்னும் அதிகமாக ஒவ்வொரு நிமிடம் உயிர்ப்பித்து நடத்தி கொண்டு உங்களோட அபிஷேகத்துக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. ஞானபிரகாசம் காவணி ஜபிக்கிற ஆண்டவரே அவர்கள் செய்யற உங்களோட வாக்குத்தத்தின்படியானவரே பரிசுத்தமா நீங்க பரிசுத்தமா இருப்பது போல எங்களையும் பரிசுத்தமாக்க படியாக கொடுத்த வார்த்தைகளையும் அப்பா நீங்க எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நன்றி செலுத்துறேன். அவங்க கூட இருங்க, அவங்களோட போக்கிலும் வரத்திலும் இருந்து அவங்களை அந்த இடத்த கோட்டைகளை மறைத்து வத்தின் அதிகமான அவங்களோட ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. மறுபடியா ஆண்டவரே அவங்க மறைவில் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் இந்த சங்கமம் வானொலியை எங்களுக்கு திறந்து கொடுத்த இந்த மக்கா பிரதான அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன். முதலாவதாக அப்பா மகேந்திரனையாக்க அவனும் ஜபிக்கிறேன். அவரும் ஆண்டவர் இரவு பகல் பார்க்காம எந்த நிமிடம் யார் தான் வராம இருந்தாலும் உங்களோட சமூகத்துல நின்று உங்களோட வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்து உற்சாகமாக எங்களை ஆசீர்வதிக்கிற அந்த மக்கா பிரதான அன்புக்கும் கிருபைக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. யாவரும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க, அவர்களையும் போக்கிலும் வரத்திலிருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி நன்றி சாமி. வந்தவர்களும் புதுசாக வந்த சிஸ்டரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே மறுபடியாக எங்கள் மத்தியில் வந்து பகிர்ந்து கொடுக்க போற வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி அவர்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே அப்பா, நீங்க நன்றியுள்ள தகப்பனாக இருப்பது போல நாங்களும் ஆண்டவரே உங்களுக்கு உண்மை உள்ள உத்தமம் உள்ள ஊழியக்காரராக யாவரையும் ஆசீர்வதித்து உங்கள் சித்தத்தின்படி நடப்பதற்கு அதிகமாக உங்களுடைய கிருபையும் பெல்லனை அன்பையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஆண்டவரே, உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் நாங்கள் தங்கும் பொழுது நீங்க எங்களுக்கு நிழலாக இருந்து எப்பொழுதும் எங்களுக்கு துணையாக இருந்த ஆண்டவரே, எல்லா விதமான தீமையிலிருந்து எங்கள் காத்துக்கிற கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா பொல்லா, உனக்கு நேரிடாது வாதையுடன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி யாவரையும் உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து யாரையும் ஆசீர்வதித்து இவ்வளவு நேரம் எங்களுக்கு ஒரு புதிதான வல்லமை இருந்த அபிஷேகத்தினால எங்களை அபிஷேகித்து உங்களோட வார்த்தை மூலமாக எங்களை உயிர்ப்பித்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா.
1: நன்றி சிஸ்டர், நன்றி சிஸ்டரோடு. தினத்திலே சனிக்கிழமை சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகள் தொடர்ந்து நேரப்படி காலை 8 மணிக்கும் பிசி நேரப்படி 5 மணிக்கும் இலங்கை இந்தியாவுக்கு மாலை 5 மணிக்கும் நாளை காலை நாளையிலே தேவ சிஸ்டர் டேவிட் இந்தியா செய்து கொடுக்கிறார். அவர் செய்து கொடுக்கும் போது இலங்கை இந்தியாவிலே சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கேட்கலாம். அங்கு தருகிற தயவு செய்து இந்த வாசித்து நாளிலே வந்து கலந்து கொண்டு தேவ ஆசிரியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். முடிஞ்ச சரி, ஆத்மாவை சொல்லுவோம், எல்லோரும் ஆத்மாவை சொல்லுவோமா?
2: என் ஆத்மாவே கத்தரை சோஸ்திரே, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரே, என் ஆத்மாவே கத்தரை சோஸ்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.
4: வரவேற்கிறோம்.
1: அவர் வந்து ஹெச்சி டேவிட் இன்றைக்கு செய்து கொடுக்கிறான், நேரம் மாறி
4: வந்திருக்கிறான்.
1: அவர் அதாவது சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தான் அந்த செய்தி அவர் மாறி வந்திருக்கிறோம். கத்திர
4: ஆசிரியப்பேன். அவர்களுக்கு சனிக்கிழமையாக இருக்கிறது, அந்த வகையிலே சனிக்கிழமை காலையிலே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு ஆரம்பமாகிறது. அந்த வேளையிலே நாளை நாளில் இணையுங்கள். கத்திர உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வாதத்து வழி நடத்துவாராக. இன்றைய நாளில் புதிதாக இணைந்த பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து இந்த நாட்களில் இலங்கையிலே ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்தும் தேவ செய்தி எடுத்து வரக்கூடிய கத்தர் உதவி செய்தார். அதே வேளையிலே பாஸ்டர் ஆண்டன் ராசனயம் அவர்கள் எடுத்து வந்த செய்தி கூடவும் கத்தர் வழி நடத்தினார். அதே வேளையிலே சகோதரி அருந்ததி அவர்கள் அருமையான செய்தி கூடாக வழி நடத்தினார். கத்தருடைய கரத்திலே அந்த வார்த்தைகளையும் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொகுத்து வழங்கிய சகோதரி டோலி, சகோதரர் மகேந்திரையா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இணைந்து ஜபித்த சகோதரி கிரேஸ், சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாளை நாளிலே திரும்பவுமாக காலை வேளையிலே சந்திப்போம். அதே வேளையிலே இந்த சமர் நாட்களிலே எல்லோரும் வெக்கேஷன் என்று போயிருக்கிறார்கள். அப்படியாக எண்ணிய முடியாதவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். கத்தர் பாதுகாப்பாக திரும்பமாக கூட்டி சேர்க்க கத்தர் உதவி செய்வாராக. நாளைய நாளிலே சனிக்கிழமை நடக்கிற உபவாச தேவத்திலே நெய்யுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். கத்தருடைய கருத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புரித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். எங்களுக்கு இரவாக இருப்பதனாலே சுகமான நித்திரையை கத்தர் தருவாராக. அதே வேளையிலே காலை வேளையில் இணைந்திருக்கிறவங்களுக்கும் இந்த நாள் நல்ல நாளாக கத்தர் ஆசீர்வதித்து தருவாராக என்று வாழ்த்திக்கொண்டு இந்த வேளையில் விடைபெறுகிறோம். God bless you all. Amen.
2: Amen. God bless you.
4: Amen.
1: God bless you, Sister. God bless you, Sister Dolly. God bless you, Sister Rajya Alangaramani. God bless you, Sister Redimitten. God bless you, Sister.
5: இருள் சூழ்ந்த ஒரு வெட்டாந்தரை, தண்ணீர் இல்லாத இடம், ஆகாரம் எடுக்க முடியாத, கொண்டு போன ஆகாரங்களும் செலவழிந்து போயிற்று, மிகுந்த பாரம், உன்ன உணவில்லை, உடுக்கிறதுக்கு மாற்றுடை இல்லை, தண்ணீர் இல்லை, பயங்கரம், தூங்கி எழுந்து விட்டான், தேவ தரிசனத்தை பெற்றுக் கொண்டான். நான் யாக்கோப்பை அந்த தேவ தரிசனம் தான் நடத்தியது. யாக்கோப்புடைய வழியிலே தெய்வம் கூட இருந்து நடத்தினார். அதுதான் அவர் அங்கே இருந்து விட்டு மறுபடி வருகிற பொழுது இப்பொழுது தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு சொல்கிறார், நாங்கள் மறுபடி எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள், ஏன் தெரியுமா? எனக்கு ஆபத்து ஏறிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழிகளில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு நான் ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும். ஆபத்தான பாதை, நான் கடந்து வந்த வழி அது கடுமையான வழி. எனக்கு உணவில்லை, மாற்று வஸ்திரம் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை என்று நான் கூப்பிட்ட பொழுது, நான் விண்ணப்பித்த பொழுது என்னோடு ஒருவர் என் வழிகளில் கூட வந்தார், என்னோடு கூட இருந்து என்னை நடத்தி வந்தார். அந்த வழிகளுக்கூடாக நான் கடந்து வருவதற்கு என்னோடு கூட ஒருவர் இருந்தார், அவரை நான் தரிசிக்க அவர் எனக்கு உதவி செய்தார் என்பதாக அழகாக யாக்கோபு சொல்கிறார். ஜோர்தான் என்றால் மரணம் என்று பொருள் கொடுக்கிறது. ஜோர்தான் என்றால் எபிரேய மொழி, அங்கே மொழியிலே எபிரேய பதத்திலே மரணம் என்று அர்த்தமாம். அங்கே பாருங்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த மேய்ப்பர்கள் அது மட்டுமல்ல தூர பயணம் செய்வன் நான் சொன்னேன் ஒரு கோலோடு போவார்கள். இந்த யோர்தான் நதி பயங்கரமான ஒரு நதி. இந்த யோர்தானை கடக்க வேண்டும் என்றால் அந்த நாட்களில் மக்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக் கொண்டு ஒரு சங்கிலி கோர்வையாக நின்று அந்த அடித்துக் கொண்டு போகிற தண்ணியை அக்கறைக்கு போவதற்கு, அதை கடப்பதற்கு, அதை எதிர்ப்பதற்காக ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக் கொண்டு அந்த சங்கிலி கோர்வையாகத்தான் அவர்கள் கடப்பார்களாம். அது அந்த மக்களுடைய அந்த நாள் வழக்கமாயிருந்தது. ஆனால் இவரும் ஒரு தனி மனிதனாயிருக்கிறாரே, எப்படி அந்த தன்னுடைய ஒரு அந்த கால்களினாலும் தனி மனிதனுடைய அந்த பெலத்தினால் எப்படி கடப்பது என்று தெரியாமல் அவர் தவித்துக் கொண்டு தான் கொண்டு போன கோலை அந்த தண்ணீரிலே போட்டு அந்த தண்ணீர் இழுத்து கொண்டு போற விசைக்கு அதை எதிர்த்திசையாய் அந்த கோலின் உதவியோடு அவர் கடந்து போனார் என்று சரித்திரவியலாளர்கள் கூறுகிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த கோலின் உதவியோடு தண்ணீரில் அந்த கோலை போட்டு அந்த கோலின் உதவியோடு அவர் அக்கறைப்பட்டாராம், அடுத்த பக்கத்திற்கு அவர் போய் சேர்ந்தார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, சிலுவை மரணத்தின் மூலமாய் தேவன் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அன்றைக்கு குருசிலே மறித்த தெய்வம் கல்வரி சிலுவையில் தன் உயிரை நீர்த்ததினால், தன் உயிரை நமக்காக கொடுத்ததினால் நமக்கு ஏற்பட வேண்டிய அத்தனை ஆபத்துக்களையும் அந்த பொல்லாத வழிகளிலும் தெய்வம் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்தார், நம்மை தப்புவித்தார் என்று சொல்லி வேதத்தில் அழகாய் நாங்கள் பார்க்கிறோம். எனவே தேவ ஜனங்களே, அன்றைக்கு பயங்கரம் நிறைந்த அந்த இடத்திலே, பொல்லாங்கு நிறைந்த சூழ்நிலையிலே, ஆபத்து நேரிடும் அந்த காலத்தில் ஒரு தனி மனிதனுடைய செபத்தை கேட்ட தெய்வம் அவனுடைய அந்த கடினமான பாதைகளிலும் தெய்வம் கூட கடந்து சென்றார். இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலே தெய்வம் உங்களோடு பேசுகிற விடியம் என்ன? நீங்கள் தனி மனுஷனாய் உங்களுடைய அறையில் அழுது கொண்டிருக்கலாம், நீங்கள் கடந்து போகிற பாதை மிகவும் கடினமான ஒரு வனாந்தரம் போல அனுபவமாய் இருக்கலாம், யாரும் இல்லை, பயங்கரம்தான், மரணம்தான், ஆபத்து தான் எனக்கு நேரிட்டு விடும் என்று சொல்லி நீங்கள் கலங்கிக் கொண்டு இந்த நேரத்தில் தவித்துக் கொண்டு இந்த செய்தியை கேட்டிருக்கலாம். உங்களுக்காக ஒரு நல்ல செய்தி உண்டு. அன்றைக்கு அந்த கோலினால் அந்த மரணம் என்கிற ஜோர்தானை கடந்து யாக்கோபு சென்றது போல, அந்த ஜேக்கப் சென்றது போல, எனக்கும் உங்களுக்கும் குருசிலே கல்வரி சிலுவையிலே அந்த மரத்திலே நம்முடைய சாபங்களை ரோகங்களை ஏற்றுக்கொண்டு கல்வரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தவர் நம்முடைய மரண கட்டத்திலும் மரண ஆபத்திலும் தனிமையின் பாதையிலும் வேதனை சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்தில் நானும் நீங்களும் அந்த சிலுவை நாதரை நோக்கி பார்க்கிற பொழுது, கல்வரி சிலுவையில் தன் உயிரை கொடுத்தவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது, அவருக்காய் நம் இருதயங்களை திறந்து கொடுக்கிற பொழுது நம் உள்ளத்தில் அவர் வருவார். நம்மோடு கூட நம் வாழ்க்கையில் பயணிப்பதற்கு ஒருவர் ஆயத்தமாயிருக்கிறார். உங்களிடத்தில் எந்த பாகுபாடும் வேறுபாடும் வித்தியாசம் மதம் இனம் குலம் ஜாதி எதுவும் பார்க்காத ஒருவர் எந்த சுயநலமும் இல்லாதவர், எதையும் எதிர்பார்க்காமல் கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அந்த தெய்வம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது கவனியுங்கள், அவர் பெத்தேலுக்கு போய் அங்கே அந்த தரிசனத்தை பார்த்து கொண்டு அந்த தரிசனத்தினால் பலனடைந்து தெய்வம் என்னுடைய ஆபத்தில் எல்லாம் என்னோடு கூட வருவார், என்னுடைய குறைவில் என் வாழ்வில் இருந்து வெளிப்படுவார், என் பாதைகள் எத்தனை ஆபத்து நிறைந்ததாய் மரண கண்ணிகள் சூழ்ந்ததாய் இருந்தாலும் என் தெய்வம் என்னோடு வருவார் என்ற அந்த நம்பிக்கையோடு அந்த கல்லின் மேலே அபிஷேக தைலம் போன்று எண்ணெயை ஊற்றிவிட்டு தேவனை தரிசித்து சென்றவர் வாழ்க்கையை கவனியுங்கள். ஜோர்தானை கடந்து அந்த மரண ஆபத்துக்களை தாண்டி பதான் அராம் என்கிற அந்த நுகத்தடி என்கிற இடத்தில் அவர் போய் சேர்ந்தார், சொந்த மாமனிடத்தில் சேர்ந்தார். அங்கே இருந்த தன்னுடைய இனத்தாலும் தன் மாமனுடைய மகளுமாகிய ராகேலின் மேல் அதிகமான ஆசை வைத்தார், தன்னை அவளை மணந்து கொள்வதற்கு விருப்பம் கொண்டார், திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன் மாமனிடத்தில் கேட்டபொழுது அவர் சொன்னார், 7 வருடங்கள் நீ வேலை செய், நான் அவளை உனக்கு கொடுத்து விடுவேன். அவர் எதிர்பார்ப்போடு வேலை செய்தார். நாட்கள் கிழமைகள் ஆகியது, கிழமைகள் மாதங்கள் ஆகினது, மாதங்கள் வருடங்கள் ஆகியது, 7 வருடமும் முடிந்தாயிற்று, திருமணம் ஆயத்தம் செய்யப்பட்டாயிற்று. நம்முடைய கால சூழ்நிலைகள் கலாச்சாரங்கள் போல் அல்ல பெண்களை பார்ப்பது திருமணத்துக்கு. அவர்கள் திருமணம் செய்து முடித்த பிற்பாடுதான் முக்காடு நீக்கப்படும், அதற்கு பின்புதான் தெரியும் யார் பெண்ணென்றே கண்டுகொள்ள முடியும். அப்படித்தான் அந்த கலாச்சாரம், அந்த பழக்க வழக்கமா இருந்தது அந்த நாட்களில். காலையில் எழுந்து பார்க்கிறான், ஆசையோடு வாழ்ந்து சந்தோஷமாய் தன் மனைவியோடு நாட்களை செலவிடலாம் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காலையில் முகத்தை காணும்படி ஆவலாய் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இங்கே தென்பட்டது வெறும் ஏமாற்றம். ராகேலுக்கு பதிலாய் லேயாள் கொடுக்கப்பட்டாள், அவளுடைய மூத்த சகோதரி கொடுக்கப்பட்டாள். அவள் கூச்ச பார்வையான பெண், அவன் விரும்பினது அங்கே கிடைக்கவில்லை, அவனுக்கு தோல்வி பயங்கரமாய் சூழ்ந்து கொண்டது. அந்த நேரத்தில் மனம் உடைந்து தன் மாமனிடத்தில் கேட்ட பொழுது அவன் சொன்னான், இவளை நான் உனக்கு செய்து கொடுக்க வேண்டுமா இருந்தார், நீ இன்னும் 7 வருடம் வேலை செய்தாக வேண்டும். மறுபடியும் 7 வருஷம் வேலை செய்கிறார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் யாக்கோபு மிகுந்த வேதனையோடு சொல்கிறார், எனக்கு 10 முறை சம்பளத்தை மாற்றினார், 10 முறை மாற்றினார். என் வாழ்க்கையிலே பயங்கரமான கடினமான காலங்கள், மிகுந்த காரியங்களை செய்வாரா. அங்கே ஒரு ஆய்வாளர் இப்படி எழுதுகிறார், லாபான் மிகுந்த ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு செல்வந்தமான மனிதன், அந்த சமூகத்தில் மதிக்கப்பட்ட தக்கவரும், உயர்ந்த நிலையில் உள்ளவரும், ஒரு அதிகாரம் உடைய உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு மனிதனாம் லாபான். அந்த லாபான் என்றால் மென்மை என்று பொருள் கொள்ளப்படுகிறது. இப்படி மென்மையான மனிதனாய் மற்றவர்களுக்கு முன்பதாக நன்மை செய்கிறவராய், மிகவும் அன்பு நிறைந்தவராய், எல்லாரோடும் பழகத்தக்க ஒரு நல்ல அதிகாரியாய் இருந்தார் இந்த லாபான். ஜனங்கள் எல்லாரும் யோசித்தார்கள், இவரை போல ஒரு நல்லவன் இல்லை, இந்த லாபான் எவ்வளவு ஒரு அருமையான நல்ல மனுஷன் என்று அவரை கனம் பண்ணுவார்கள். யாக்கோப்பு அங்க போய் தண்ணிய மாட்டிட்டார், அங்கே 10 முறை சம்பளம் மாற்றப்பட்டது, 10 முறை மாற்றப்பட்டது. ஒருக்கா சொல்வார், வரியாடு உனக்கு மற்றதெல்லாம் எனக்கண்டுவார். இப்படி பல தடவை அந்த வரியாடுகள் கூட அங்கே குட்டிகள் போட்ட உடனே சொல்லுவார், இல்லை இல்லை இப்பொழுது இது என்னுடையது மற்றது உன்னுடையது என்றுவார். இப்படி 10 தடவைகள் மாற்றினார். யாரிடத்திலாவது நீதி கேட்கலாம், யாரிடத்திலாவது சொல்லி பேசலாம் என்று சொல்லி ஒருவரிடத்தில், ஒரு குடிமகனிடத்தில் இல்லாவிட்டால் அடுத்த நிலையில் இருக்கிற பேச ஆரம்பிக்கிற பொழுது அவர்கள் சொல்லுவார்களாம், ஓ நீங்கள் லாபானுடைய மருமகன் அல்லவா, நீங்கள் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறீங்க அல்லவா, அவர் ஒரு சிறப்பான மனிதனே, நல்ல உதவி செய்யும் மனம் கொண்டவரே, அவர் மென்மையான ஒருவரே, அவர் நல்லவர் அல்லவா, நீங்கள் எப்படி சுகமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவருக்கு அவர் தன் விஷயத்தை சொல்ல வருவதற்கு முன்பதாகவே இப்படி பேசி விடுவார்களாம். யாரிடத்தில் சொல்வது, யாரிடத்தில் நீதி கேட்பது, யார் எனக்காய் வேலை செய்வது, யார் எனக்காக பரிந்து பேசுவது, என் நிலையை நான் யாரிடத்தில் சொல்வது என்று சொல்லி யாக்கோப்போ அநேக நாட்கள் அழுததுண்டு. ஒரு நாள் தேவன் பேசுகிறார். தேவன் யாக்கோப்பை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். இப்பொழுது இந்த நுகத்தடியோடு, ஏமாற்றத்தோடு, தோல்வியோடு, கடின உழைப்புக்கு பின்பதாக தான் விரும்பினதை அடைந்த மனிதனோடு தேவன் பேசுகிறார். யாக்கோப்பு, எந்த அண்ணாவுக்கு பயந்து நீ ஓடி வந்தாயோ இந்த இடத்திற்கு, அந்த இடத்தை விட்டு உன்னுடைய தேசமாகிய உனக்கு தரிசனமாகிய அந்த இடத்திற்கு நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. அந்த தரிசனமான தேவன் நான் சொல்லுகிறேன், உன்னை வழிநடத்தி கொண்டு வந்த தெய்வம் நான் சொல்லுகிறேன், நீ மறுபடியும் பெத்தேலுக்கு எழுந்து போ. நீ நுகத்தடியோடு பாரம் சுமக்கும் இடத்தில் இருக்க கூடாது. ஏமாற்றி ஏமாற்றி உன்னை அடிமைப்படுத்தின இடத்துக்கு இனி நான் விட்டு வைக்க போறதில்லை. உன்னுடைய நஷ்டத்தை, உன்னுடைய கடின உழைப்பை, நீ பட்ட பிரயாசத்தை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். உனக்குண்டான எல்லா பரிவாரங்களுடனும் நீ எழுந்து புறப்படு, இந்த பெத்தேலை விட்டு போ. உன் நாட்கள் முடிந்தது. உன் சகோதரனுக்கு நீ பயப்பட வேண்டாம். அவன் முகத்துக்கு விலகி ஓடி வருகிற நாட்களில் உனக்கு தெய்வம் ஒரு நாள் தரிசனம் கொடுத்தாரே, அந்த தேவன் நான் சொல்லுகிறேன், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. அப்பொழுதுதான் 35:3 யாக்கோப்பு சொல்கிறார், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். தன் பிள்ளைகளிடத்தில், மனைவிகளிடத்தில் சொல்லுகிறார், எழுந்து போவோம் வாங்க. எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் தேவனின் விண்ணப்பத்தை கேட்டார். என் தேவனின் விண்ணப்பத்துக்கு மறு உத்தரவு அருளி நான் நடந்த வழிகளில் என்னோடு கூட இருந்து என் தேவனினை ஆட்கொண்டபடியினால் அவருக்கு நான் ஒரு பலிபீடத்தை கட்டப்போகிறேன். ஏன் தெரியுமா? அவைகளை எல்லாம் உடைத்து அந்த இடத்தை விட்டு வெளியேறும்படி என்னுடைய நான் வந்த, நான் தரிசித்த அந்த இடத்தில் பலிபீடத்தை கட்டும்படி என்னை அழைக்கிறார். நீங்கள் போவோம் என்று சொல்லி அவன் தன் பிள்ளைகளோடு, மனைவிகளோடும், பரிவாரங்களோடு அவர் புறப்பட்டு போய்க் கொண்டிருக்கிறார். நடந்தது எங்களுக்கு தெரியும். போகிற பொழுது ஏசா கோபத்தோடு

முன்னாடி ஆண்டவரோடு இணைந்திருக்கும் மனிதனுக்கு எந்த பயமும் இல்லை. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் சமாதானம் ஆவார்கள் என்று வேறு எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்தியத்தை உங்களுக்கு தேவ ஆவியானவர் இந்த நாளில் போதிக்கிறார். ஒரு மனுஷன் மேல் உண்டான அபிஷேகம், ஒரு மனுஷன் மேல் உண்டான தரிசனம், ஒரு மேல் உண்டான ஆசீர்வாதம், ஒரு மனிதனோடு கர்த்தர் கூப்பிட்டால் அந்த முறையாலும் எந்த வல்லமையினாலும் எந்த அதிகாரத்தினாலும் எந்த கோபக்காரனாலும் எந்த கூட பிறந்தவனாலும் அழிக்கவோ தொடவோ நெருங்கவோ முடியாது என்பதற்கு யாக்கோபுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாயிருக்கிறது. பல ஆதாரம் வசனங்களை என்னால் பேச முடியும். சுருங்க கிடைத்த நேரத்தில் நான் பேச வேண்டி இருப்பதினால் சுருக்கமாய் இந்த வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இப்படி கடினமான மனிதன் வந்து தன்னுடைய மரண நாளில் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற பொழுது, ஜோசேப்பை ஆசீர்வதிக்கிற பொழுது ஒரு அழகான வார்த்தையை அவர் சொல்லுகிறார். கவனிக்கலாம், நாங்கள் வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 49:26. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்தது. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகிறது. அவைகள் யோசேப்புடைய சிகரங்களின் மேல் தன் சகோதரனாகிய சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேல் வருவதாக அவர் சொல்லுகிறார். யோசேப்புக்கு உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டது. தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பாருங்க. அவர் யோசேப்பை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய தகப்பன் என்றால் நான், உன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபாகிய நான் என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்னுடைய பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டது. அது நித்திய பர்வதமாகிய முடிவு மட்டும் அது எட்டுகின்றது. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேல் உன் சகோதரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேல் வருவதாக என்று சொல்கிறார். என்னுடைய தேவன் என்னை என் பிதாக்கள் என்னுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் யாக்கோபு சொல்லுகிறார், என் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் சிகரத்தை எட்டும் அளவிற்கு உச்சத்தை தொடும் அளவிற்கு என் தெய்வம் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதித்தார். ஒரு மனிதன் மேல் உண்டான அபிஷேகம், ஒரு மனிதன் மேல் உண்டான தரிசனம், ஒரு மனிதன் மேல் உண்டான அழைப்பு, ஒரு மனிதன் மேல் உண்டான ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்? தேவனோடு இருக்கிறவருடைய தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ள இருக்கிறவர்களுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குமாம்? அது நம்முடைய பிதாக்களை பார்க்கிலும் மேற்பட்ட ஆசீர்வாதம், நம்முடைய பிதாக்களை பார்க்கிலும் சிகரத்தை எட்டும் அளவிற்கு மேலான ஆசீர்வாதம். எங்கள் பிதாக்கள் செய்ததை பார்க்கிலும் மேலான காரியங்களை செய்யும் அளவிற்கு எங்கள் தேவனங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். எங்கள் பிதாக்கள் செய்ததை சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். எங்களோட பிதாக்கள் செய்யாததை ஆபிரகாமுடைய நாட்களில் தூர்க்கப்பட்ட துறவுகளை ஈசாக்கு மறுபடி தோண்டி நீரூற்றை கண்டார். வாக்குவாதங்களை கண்டு விலகி விலகி போனாரே ஒழிய வேலியை விட்டு போகவில்லை. இன்றைக்கு வாக்குவாதங்களை கண்டு மனமுடைந்து போய் மனம் சோர்ந்து போய் வேண்டாம் இந்த வாழ்க்கை, வேண்டாம் இந்த ஊழியம், வேண்டாம் இந்த ஜீவியம் என்று வெறுப்போடு இருக்கிறீங்களா? இந்த நாளில் அபிஷேகம் உங்களை தட்டி எழுப்புகிறது, அழைப்பு உங்களை தட்டி எழுப்புகிறது, தரிசனம் உங்களை உற்சாகப்படுத்துகிறது. பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் செயல்படுத்துங்கள். அவர்களுடைய அவர்கள் பிதாக்கள் செய்ததை செய்யுங்கள், அவர்கள் செய்யாததையும் செய்யுங்கள். அடுத்த காரியம் சொல்லுகிறேன், அவர்கள் செய்ததை விட மேலானதை செய்யுங்கள். பிதாக்கள் செய்ததை செய்யுங்கள், பிதாக்கள் செய்யாததையும் செய்யுங்கள். பிதாக்கள் செய்ய முடியாததை செய்ததை பார்க்கிலும் மேலானவைகளை செய்யுங்கள். அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு எங்களுக்கு காட்டி கொடுக்கிறார். நாங்களும் இன்றைக்கு எங்களுடைய முற்பிதாக்கள் எங்களுக்கு முன்பதாய் நடந்தவர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு முன்பதாக வித்தாகியவர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு முன்பதாக வித்திட்டவர்கள் இருக்கிறார்கள். இங்கே சபையிலே பக்தி விருத்தியும் மறுமலர்ச்சியும் ஏற்பட்டது. மார்ட்டின் லூதர் மறுமலர்ச்சியை மறுமலர்ச்சிக்காய் மிகுந்த போராட்டங்களை கொண்டாந்தவர்.

0: மறுமலர்ச்சிக்கு முன்பதாக முன்னோடிகளாய் திகழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். பயங்கரமான வேதனைப்பட்டவர்கள், இந்த மறுமலர்ச்சியை கொண்டு வருவதற்கு முன்னோடிகளாய் இருக்கிறவர்கள், பயங்கரமானவர்கள், பயங்கரமான பாடுகளை பட்டவர்கள், எரிக்க தங்கள் உடல்களை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். பெரிய மைதானத்திலே அவர்களை நடுக்கம்பங்களிலே கட்டிவிட்டு அவர்களை சூழ காரியங்களை போட்டு எரித்து அந்த வெளிச்சத்தில் மகிழ்ந்து கொண்டு உண்டு மகிழ்ந்தார்கள் அமைதிரிகள். இவர்கள் மூலமாய் இந்த மறுமலர்ச்சி ஏற்படக்கூடாது, இவர்களோடு இந்த கதை முடிந்து விட வேண்டும் என்று சொல்லி அப்படியெல்லாம் மரணத்தை சந்தித்த அநேக முன்னோடிகள் இருக்கிறார்கள். மார்ட்டின் லூதர் காலத்தில் பெரிய மறுமலர்ச்சி உண்டானது. இந்த மறுமலர்ச்சிக்கு முன்னோடிகளாய் இருந்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே எனக்கு முன்பதாக, உங்களுக்கு முன்பதாக நடந்த முற்பிதாக்களை பாருங்கள். அந்த முற்பிதாக்களை பார்க்கிலும் அந்த முற்பிதாக்கள் செய்ததை செய்கிறோம், அவர்கள் செய்ய முடியாததை நாங்கள் செய்வோம். அவர்களை பார்க்கிலும் இன்னும் மேலானவைகளை நாம் செய்வோம். ஏனென்றால் தேவ திட்டம் அப்படித்தான் அது தொடர்ந்து செயல்படுகிறது. யாக்கோபு சொல்கிறார், உன் பிதா நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், உன் தகப்பன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? என் பிதாக்களை பார்க்கிலும் சிகரத்தை எட்டும் அளவுக்கு, கொடுமுடியை தொடும் அளவிற்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். வெறும் கோலும் தடியுமாய் நடந்து போனவர், மரண பாதைக்குள் நடந்து சென்றவர், மரண உபாதையில் அகப்பட்டவர், நுகத்தடியில் சிக்கப்பட்டவர், பல வேதனைகளை சந்தித்தவர் இப்ப சொல்றார், ஆண்டவரே என்னை ஆசை, என் மகனே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? என் ஆசீர்வாதம் என் பிதாக்களை பார்க்கிலும் மேலான ஆசீர்வாதம், என் வாழ்வு அவர்களை பார்க்கலும் மேன்மையாய் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, அங்கே யாக்கோப்பின் பிள்ளைகள் பன்னிரண்டு பேரும் பன்னிரண்டு கோத்திரங்கள் ஆனார்கள். அவர்கள் முழு இஷ்டவேலையும் ஆண்டு அவர்கள் மூலமாய் சந்ததி சந்தானங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கடத்தப்பட்டது சரித்திரம் வாய்ந்த உண்மை. இந்த யாக்கோப்பு மூலமாய் இதுதான் கிருபையாய் அவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். அவருடைய பிள்ளைகள் இருந்தான் 12 கோத்திரங்கள் உருவாகின. அந்த கோத்திரத்தில் இருந்துதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உதயமானார். அவர் மூலமாய் முழு உலகத்திற்கும் ரட்சிப்பு வந்தது. அந்த ஆண்டவர் இப்பொழுது யாக்கோப்புடைய வாழ்க்கையில் நடந்த செயலை நமக்கு காட்டி கொடுக்கிறார். எனக்கு எப்பவுமே பிடித்த ஒரு காரியம், வேத வார்த்தைகள் எல்லாம் ஜோடி ஜோடாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே சொல்லி காட்டுகிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1:51. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதன் மனுஷகுமாரனிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அங்கே வானத்தை அளாவத்தக்க ஒரு ஏணி வைக்கப்பட்டதையும் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான தரிசனத்தை யாக்கோப்பு காண்டார். இப்பொழுது ஆண்டவர் இங்கே பேசுகிற பொழுது நாத்தான்வேலுக்கு சொல்லுகிறார், நாத்தான்வேலே நீ உத்தமன், நீ கபடற்றவன் என்று பேசுகிற பொழுது அவன் கேட்டான், ஆண்டவரே நீங்கள் எங்களை என்னை எப்படி கண்டீர்? நீ அத்தி மரத்துக்கு இருக்கிற பொழுது நான் உன்னை கண்டேன். மறைவிடங்களை காண்கிற கடவுள், நம்முடைய உத்தமத்தை கண்டு நாம் சிக்கிக்கொள்ளும் பிரச்சனைகளை நன்றாய் அவதானிக்கிற கடவுள் இப்பொழுது சொல்கிறார், நீங்கள் கடைசி நாட்களில் எப்படி இருப்பீர்கள்? இயேசு போதிக்கிற காரியம் நீங்களும். பின்னும் அவர் நோக்கி சொல்லுகிறார், வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் நீங்கள் காணும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். மெய்யாகவே மெய்யாகவே நான் இதை சொல்லுகிறேன், உங்களுக்கு இது நடக்கும். நீங்கள் தேவ தரிசனங்களை காண்பீர்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவ தரிசனம் இருந்தால் அவனை வழிகொண்டு போகும், அவன் செல்ல வேண்டிய இடத்துக்கு நேராக அவனை வழிநடத்தி கொண்டு போகும். அது மரணம் பெறலாம், மரண அபாயங்கள் சூழலாம், ஆபத்து நேரிடலாம், மனிதர்கள் கைவிடலாம், தனிமையின் பாதையே நம் வாழ்வின் சொந்தமாகி இருக்கலாம், சோகங்களும் கண்ணீர்களும் நம் வாழ்வை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நடுவிலும் தேவ தரிசனம், தேவனை தரிசித்த அந்த மனிதனால் ஒரு நாளும் பின்வாங்க முடியாது. அந்த மனிதன் மூலாய் தேவன் திட்டம் நிறைவேறும். ஒரே ஒரு மனிதன் அன்றைக்கு யூதர்களை துன்பப்படுத்தினவன், தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் கடந்து சென்று அநேகரை கொலை செய்யும்படி, அநேக நம்பிக்கையை கெடுக்கும்படி, பின்வாங்கும்படி போராடின சவுல் என்கிற பவுல் ஒரு நாள் தேவனால் தரிசனம் பெற்றார். பவுலே, நீ முள்ளில் உதைக்கிறது கடினமாமே, நீ முள்ளில் உதைக்கிறாய், இது கடினமானது, நீ செய்கிற வேலை மிகுந்த ஆபத்தானது, நீ யாரை துன்பப்படுத்துகிறாய், என் பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறாய், என் சபையை துன்பப்படுத்துகிறாய், என் சபையை உடைத்து விடுகிறாய், நீ முள்ளிலே உதைக்கிறாய். அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? பவுல் அன்றைக்கு சவுலா இருக்கிற பொழுது கேட்டவள், நீர் யார், நீர் யார் கடவுள், நான் ஒன்றை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், நான் சோபித்துக் கொண்டிருக்க ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, இப்பொழுது என்னோடு பேசுகிற இந்த தெய்வம் யார்? தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று நாம் பொருள் கொள்ளலாம். நம்மளுக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், நான் தான் தெய்வம், நான் தான் உங்களுக்காய், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நீங்கள் பிதாவினிடத்தில் மோட்சத்திடத்தில் பிரவேசிக்க முடியாது, நித்தியத்துக்குள் பிரவேசிக்க முடியாது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். அந்த வழி கூடாக பிரவேசிப்போம், அந்த ஜீவனை வருவோம், நம் வாழ்வை அர்ப்பணம் செய்வோம். இந்த வார்த்தையை பொறுமையாய் இம்மட்டு நேரமும் கேட்ட என் அன்பு நெஞ்சங்களுக்கு கடவுள் தாமே நிறைவான ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தருவாராக. உங்கள் பாதை எவ்வளவு முகம் நிறைந்ததாய், பாரம் நிறைந்ததாய் இருக்கலாம், மரணம் சூழ்ந்ததாய் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் ஒருவர் வர ஆயத்தமாய், உங்களோடு பயணிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே உண்டு, நீங்கள் கடந்து நீர் செல்கிற அந்த வழியில், நீங்கள் சந்திக்கிற அந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு, என்னை படைத்தவரே, என்னை நினைத்தவரே, என்னை நேசிக்கிற தெய்வமே, நீர் ஜீவனை கொடுத்தது உண்மையானால் என் வாழ்வில் வாழும் என்று சொல்லி யாரா இருந்தாலும் கேட்கலாம். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைவரான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. இதோ வருத்தப்பட்டு பாரம் எல்லாம் ஜீவனையும் தருவாராக. தெய்வம் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஒரு கணம் கண்களை மூடி ஜெபத்திற்கு காத்திருப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, சங்கமம் வானொலிக்கு ஊடாக தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீச உள்ளங்களை கரத்தில் நான் தருகிறேன். ஒருவேளை எதேர்ச்சியாய் இந்த சத்தத்தை யாரேனும் கேட்டுவரே, இந்த சத்தியம் மக்களுடைய வாழ்க்கையின் மனதிலே ஆழப்பதிவதாக, ஒரு அற்புதம் செய்வதாக, ஒரு அடையாளத்தை உண்டாக்குங்க. இந்த வார்த்தையை தொடர்ந்தேர்ச்சியாய் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு நேயர்களுக்கும் உங்களுடைய நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இதை நடத்துகிற ஐயாவுக்கு, ஆண்டவரே, அவருடைய குழுவினருக்கும் நன்றி சொல்லுகிறேன். அவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்து இன்னும் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் பாவியும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் சுப்ரதலனன். இன்றைய நாளை யாக்கோப்பு அருமையான விளக்கம். ஆபிரகாம் வாக்குத்தத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஈசாக்கு அதிகாரத்தால் ஆச்சரிக்கப்பட்டவன், யாக்கோப்பு கிருபையினாலே ஆச்சரிக்கப்பட்டவன் என்பதை வேதாம ரீதியில மிக தெளிவாக ஒரு செய்தியை கொடுத்தீர்கள். அதை கேட்கும் பொழுது எங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் தந்து அதுக்கு அது நான் சொல்வேன். அருமையான செய்தி, இந்த செய்தி மறு உயிரிழப்பிலே போகும்போது அனைவர் கேட்டு ஆசிரியத்தை பெற்றுக் கொள்வார்கள். இன்றைய நாளே இந்த துதி ஆறாம் நிகழ்ச்சியிலே நீங்கள் வந்து கலந்து கொண்டு தேவசை கொடுத்து அதற்கு நான் சொல்வேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைது செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமே, ஆமே, ஆமே. இதுவரை இந்நேரமும் செய்து கொடுத்த சுகிருதாலிதன் வந்து பைபிள் கோச் ப்ரொஃபஸர் அராலியில் இருக்க அநேக ஊழியங்கள் செய்து
2: முதல் Amen, amen, amen. Thank you, thank you, thank you, Master. Thank you, dear Lord.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: நியாயாதிபதிகளின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையில ஒப்புக் கொடுத்தேன் என்றார். அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோட யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோட கூட எழுந்து வா, உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோடு கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனோட கூட போனான். யூதா எழுந்து போனபோது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் பேசேக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். பேசேக்கிலே அதோனி பேசேக்கை கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி கானானியரையும் பெரிசியரையும் வெட்டினார்கள். அதோனி பேசேக் ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள். அப்பொழுது அதோனி பேசேக், 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேலின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான். அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவன் செத்து போனான். யூதாவின் புத்திரர் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினிக்கு இரையாக்கி விட்டார்கள். பின்பு யூதாவின் புத்திரர் மலை தேசத்திலேயும் தெற்கேயும் பள்ளத்தாக்குகளிலேயும் குடியிருக்கிற கானானியரோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு போனார்கள். அப்படியே யூதா கோத்திரத்தார் எபிரோனிலே குடியிருக்கிற கானானியருக்கு விரோதமாய் போய் சேசாய், அகிமான், தல்மாய் என்பவர்களை வெட்டி போட்டார்கள். முற்காலத்தில் அந்த எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பெயர். அங்கிருந்து தெபீரின் குடிகளுக்கு விரோதமாக போனார்கள். முற்காலத்தில் தெபீருக்கு கீரியாத் செப்பேர் என்று பெயர். அப்பொழுது காலே கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி, பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில், என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். மோசேயின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோட கூட பேரிச்ச மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆராத்திற்கு தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்திரத்துக்கு வந்து ஜனங்களோட குடியேறினார்கள். யூதா தன் சகோதரனாகிய சிமியோனோடும் கூட போனான். அவர்கள் சேப்பாத்தில் குடியிருக்கிற கானானியரை முறிய அடித்து அதை சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்திற்கு ஒர்மா என்று பெயரிட்டார்கள். யூதா காசாவையும் அதன் எல்லையையும், அஸ்கலோனையும் அதன் எல்லையையும், எக்ரோனையும் அதன் எல்லையையும் பிடித்தான். கர்த்தர் யூதாவோட கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்தக்கூடாமற் போயிற்று. மோசே சொன்னபடியே எபிரோனை காலேபுக்கு கொடுத்தார்கள். அவன் அதிலிருந்து ஏனாக்கின் 3 குமாரரையும் துரத்தி விட்டான். பென்யமின் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசியரையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் எபூசியர் இந்நாள் மட்டும் பென்யமின் புத்திரரோட கூட எருசலேமில் குடியிருக்கிறார்கள். யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாய் போனார்கள். கர்த்தர் அவர்களோட கூட இருந்தார். யோசேப்பின் புத்திரர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள். முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பெயர். அந்த வேவுக்காரர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை கண்டு, பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை எங்களுக்கு காண்பி உனக்கு தயை செய்வோம் என்றார்கள். அப்படியே பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை அவர்களுக்கு காண்பித்தான். அப்பொழுது அவர்கள் வந்து பட்டணத்தில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி அந்த மனுஷனையும் அவன் குடும்பத்தையும் விட்டுவிட்டார்கள். அப்பொழுது அந்த மனுஷன் ஏத்தியரின் தேசத்திற்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பெயரிட்டான். அதுதான் இந்நாள் மட்டும் அதன் பெயர். மனாசே கோத்திரத்தார் பெத்சேயான் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தானாக் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தோரின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், இப்லேயாம் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், மெகிதோவின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்திவிடவில்லை. கானானியர் அந்த தேசத்திலே தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். இஸ்ரவேலர் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள். எப்ராயிம் கோத்திரத்தார் கேசேரிலே குடியிருந்த கானானியரையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் கேசேரில் அவர்கள் நடுவே குடியிருந்தார்கள். செபுலோன் கோத்திரத்தார் கித்ரோனின் குடிகளையும் நாகலோலின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களானார்கள். ஆசேர் கோத்திரத்தார் அக்கோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும் அக்லாப், அக்சீப், எல்பா, ஆப்பிக், ரேகோப் பட்டணங்களின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. ஆசேரியர் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள். அவர்களை அவர்கள் துரத்தி விடவில்லை. நப்தலி கோத்திரத்தார் பெத்ஷிமேசின் குடிகளையும் பெத்தானத்தின் குடிகளையும் துரத்தி விடாமல் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள். பெத்ஷிமேஸ், பெத்தானாத் பட்டணங்களின் குடிகள் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள். எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க ஒட்டாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள். எமோரியர் ஏரேஸ் மலைகளிலும் ஆயலோனிலும் சால்பீமிலும் குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனாலும் யோசேப்பின் குடும்பத்தாரின் கை பலத்தபடியினால் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள். எமோரியரின் எல்லை அக்கராபீமுக்கு போகிற ஏசாயா 30 அதிகாரம். பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு லச்சையாகவும் இருக்கும். அவர்கள் பிரபுக்கள் சோவானிலே போய் அவர்கள் தானாபதிகள் ஆமோஸ் மட்டும் சேருகிறார்கள். ஆனாலும் தங்கள் சகாயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் உதவாமல் வெட்கத்துக்கும் நிந்தைக்குமே உதவும் ஜனத்தினாலே யாவரும் வெட்கப்படுவார்கள். தெற்கே போகிற மிருக ஜீவன்களின் பாரம், துஷ்ட சிங்கமும் கிளச்சிங்கமும் விரியனும் பறக்கிற கொள்ளிவாய் சர்ப்பமும் வருகிறதும் நெருக்கமும் இடுக்கமும் அடைவிக்கிறதுமான தேசத்துக்கு அவர்கள் கழுதை மறிகளுடைய முதுகின் மேல் தங்கள் ஆஸ்திகளையும், ஒட்டகங்களுடைய முதுகின் மேல் தங்கள் பொக்கிஷங்களையும் தங்களுக்கு உதவாத ஜனத்தண்டைக்கு ஏற்றிக் கொண்டு போகிறார்கள். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம். ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். இப்பொழுது நீ போய் இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்தில் வரை. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாயிருக்கிறார்கள். இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும் ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமா எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றும் நீங்கள் வழியை விட்டு பாதை நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்ளுகிறபடியால் இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் விழ பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடுதியாய் இடிய போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். அவர்களை அவர் தப்பவிடாமல் உடையும்படி குயக்கலத்தை நொறுக்குவது போல அவர்களை நொறுக்குவார். அடுப்பிலே நெருப்பு எடுக்கிறதற்கும் குளத்திலே தண்ணீர் மொழுகிறதற்கும் நொறுங்கின துண்டுகளில் ஒரு ஓடாகிலும் அகப்படாதே போம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் அப்படியல்ல குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்கும் ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த அனைவரும் ஓடி போவீர்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டாய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீ போ என்பாய். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். நிலத்தை ஒழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்று கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும். கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். இதோ கர்த்தருடைய நாமம் தூரத்திலிருந்து வரும், அவருடைய கோபம் எரிகிறதும் கணன்று புகைகிறதுமாயிருக்கும். அவருடைய உதடுகள் சினத்தால் நிறைந்து அவருடைய நாவு பட்சிக்கிற அக்கினி போல இருக்கும். நாசம் என்னும் சல்லடையிலே ஜாதிகளை அரிக்கும்படிக்கு அவர் ஊதும் சுவாசம் கழுத்து மட்டும் எட்டுகிற ஆற்று வெள்ளத்தை போலவும் ஜனங்களுடைய வாயிலே போட்டு அலைக்கழிக்கிற கடிவாளத்தை போலவும் இருக்கும். பண்டிகை ஆசரிக்கப்படும் ராத்திரியிலே பாடுகிறது போல பாடுவீர்கள். கர்த்தருடைய பர்வதமாகிய இஸ்ரவேலின் கன்மலை அண்டைக்கு போக நாகசுரத்தோட நடந்து வருகிற போது மகிழுகிறது போல மகிழுவீர்கள். கர்த்தர் மகத்துவமானவர், தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல் மழையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். அப்பொழுது தண்டாயுதத்தினால் அடித்த அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். கர்த்தர் அவன் மேல் சுமத்தும் ஆக்கினை தண்டம் செல்லுமிடமெங்கும் மேளங்களும் வீணைகளும் அதனுடன் போகும். கொடிய யுத்தங்களினால் அவனை எதிர்த்து யுத்தம் செய்வார். தோப்பேத் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டது, ராஜாவுக்கு அது ஆயத்தப்படுத்தப்பட்டது. அதை ஆழமும் விசாலமும் ஆக்கினார். வேகும்படி அக்கினியும் மிகுந்த விறகும் உண்டு. கர்த்தரின் சுவாசம்.
1: எபிரேயர் 13 அதிகாரம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக. வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அந்தியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நான் அதி சீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்கிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு எந்தெந்தைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு

0: தினமும். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் சங்கம்.
1: Recording in progress.

அமேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமானடி கூடாக மாலை நேரே நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபெற பிரியங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இந்த புதிய மாதத்துக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 6 மாதத்தை தந்து கர்த்தர் மீறி எங்களை ஆசீர்வித்து நடத்தி கொண்டிருக்கிற அந்த கிருபைக்காக இந்த வாய்ந்தவரை சோசித்துக் கொண்டு இணைந்திருக்கிற இணைய போற கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேர்களை ஊழியர்களை கர்த்தரை நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளும் தோன் பாருன கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். உங்கள் நேரடி ஒளிபரப்பு யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். இந்த நாளும் தோன் பாருன கிருபை நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி செபிப்போம். செபிப்போம். சோஸ்ரம் ஆண்டவரே, கிருபியாய் தந்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கதாவே, இந்த நாளும் இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பு யாவையும் திருக்கருத்துக்களாய் தருகிறேன். கதாவே, தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் பிரசன்னத்தை ஊற்றி எங்களை ஆளுக செய்யும்படியாய் விட்டு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியில் நீங்க இடர்பட வேண்டுமா செபிக்கிறோம். மாம்ச பலவீனங்களை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். வல்லமையை கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அதே போல இந்த நாளும் கதாவே அவர்களை முன்குறித்து அழைத்து வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நீங்க நிலைநிறுத்தப்புற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கதாவே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நீர் மகிமைப்படுவீரா, நீர் வழி நடத்தி தருவீராக. எல்லா இணைப்புகளையும் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதி தாங்க கத்தாவே. அதே போல கத்தாவே, இந்த நாளிலும் இந்த சங்க வானொலிக்காக நன்றி செலுத்துறோம். காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தை ஆசீர்வதித்து அந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. அந்த ஊழியரும் ஸ்தாபகரும் அல்ல சிபிரதற்காக நன்றி செலுத்துறோம். அவருடைய மனை பிள்ளைகளுக்காக, பிற பிள்ளைகளுக்காக, உறவுகளுக்காக நன்றி செலுத்துறோம். அவருடைய உடன் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துறோம். அதே போல கத்தாவே, நித்திய வெளிச்சத்தின் ஊழியரும் ஐயா மகேந்திர ஐயாக்கா நன்றி செலுத்துறோம். அவருடைய இணைந்து ஊழியர்களை செய்யற எல்லா ஊழியர் தாசர்களுக்காகவும் நன்றி செலுத்தி உங்களுடைய கருத்துக்களை தருகிறேன். அவர்களை குடும்பம் குடும்பம் ஆசீர்வதிங்க, சபை ஊழியர்களை ஆசீர்வதிங்கப்பா. உடைய கிருபையும் கரம் தாங்கி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. கேட்டுக்கோ, எங்களுடைய நேர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. மாலை நேர் இந்த வெளிச்சத்தை கேட்கிற ஒவ்வொரு நேர்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் வெளிச்சம் உதிக்கட்டும், விடுதலையின் வெளிச்சமாய் மாறட்டும், அது நித்திய வெளிச்சமாய் மாறட்டும். ஆசீர்வதி தாங்கப்பா. வெளிச்சத்துல வெளிச்சம் காண வார்த்தையின் வெளிச்சம் நமக்கு வழிபாடுகளை கேட்டுக் கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தடைகளை உடைக்கிறோம். காரியத்தை வாய்க்கப்பட கத்திரத்துல ஜெயத்தை எடுத்துக்கொள்றோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபங்கிற ஜெபத்தை கேளு ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. அமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்தினாலே இணைந்திருக்கிற இணைய போற கேட்டுக்கொண்டுகிற அன்பு நேர்கள் ஊழியர்கள் எல்லாரையும் கர்த்தர் நாமத்தினாலே மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து காரியம் என்ன கேடகத்தில் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று சொல்லி என் சங்கீதக்கார் சொல்கிறார். 5 சங்கீதம் அங்கே 12 வசனம் அப்படி சொல்கிறது. கத்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காமியம் எனும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வி. நீதிமானை கத்தர் ஆசீர்வதித்தார். நிச்சயமாக நீதிமான் அவர் நிச்சயமா நீதிமானுடைய வீட்டில ரட்சிப்பின் கம்பீர சொத்தம் உண்டு. நீதிமான வேரோ கனி கொடுக்கும். நீதியின் பாதையில ஜீவன் என்று சொன்னவர் இன்றைக்கு நீதிமானை ஆசீர்வதித்து காமியம் என்னும் கேடகத்தினால சூழ்ந்து கொள்வார். அப்படியாக சூழ்ந்து கொள்ளும் தேவரிடத்துல சூழ்ந்து கொள்ளும்படியாக நம்மை நாமே விட்டு கொடுப்போமா? கர்த்தர் நல்லவர், பெரியவர். சோஸ்ரம் துதிப்போம். சோஸ்ரம் ஆண்டவரே, நன்றியோடுமை சோசரிக்கிறோம், நன்றியோடு சோசரிக்கிறோம். நீர் பாரு நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி, நன்றி. பரிகாரியே உமக்கு நன்றி அப்பா. அவையோடு உண்மையோடு உண்மை ஆராதிக்க தொழுது கொள்ள உம்மோட பாதத்துல வந்து நிக்கிறோம் அப்பா. ஆராதிக்க உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், உன்னத பரலோக அபிஷேகத்தால் ஆராதிக்க உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா

சுயமே உம்மை ஆராதிப்போம், ஆவியானவரே உம்மை ஆராதிப்போம், அற்புதரே உம்மை ஆராதிப்போம், மடைக்க

0: உம்மை ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஆமே. இந்த நாளில் நாங்கள் ஆராதிக்க கூடியுள்ளோம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நாள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். இந்த நாள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறியத் தருகிறேன். இந்த நாளில் நாங்கள் 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் துதிப்பாட செபங்களுக்கு கூட கடந்து சென்று 7:30 கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என்ற பகுதி கூட நாங்கள் கடந்து செல்வோம். 8 மணிலிருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண போறோம். வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள். முதலாவது தேவ செய்தியாக பிருந்தா அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள். இரண்டாவது வாத்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார் பாஸ்டர் வெங்கட் அவர்கள். மூன்றாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் அண்டன் ராசநாயகம் அவர்கள். முடிவு ஜெபமாக நன்றி ஜெபத்தை ஏறெடுத்து நாங்கள் மறுவொழியிற்போடு இணைவோம். இந்த நாளின் கேத்த நமக்கு பாருட கிருபைக்காக நன்றி செலுத்தி சங்கீதத்தியானது குழாய் கடந்து செல்வோம். இந்த நாளில் சங்கீத பகுதியானது, அதாவது வேத தியான பகுதி என்று சொல்லுவோம். இந்த தியான பகுதியிலே என்னை தொட்ட வார்த்தை இன்றைய நாளில் நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். இந்த வார்த்தையை பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 7 அதிகாரத்திலே அங்கே இந்த வார்த்தை இப்படி இருக்கிறது. 7 அதிகாரம் 31 வசனத்தையும் 32 வசனத்தையும் உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 7:31-32. மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனுமாயிருக்கிறேன் என்று கர்த்த திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய தரிசனத்தை காண, அதை கண்டு நாங்கள் வியக்கப்படும்படியா அந்த தரிசனம் இருக்கிறதா இருந்தால் நிச்சயமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் அவரை கிட்டி சேர வேண்டும். என்ற தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் வெளிப்படுத்துகிறார் நம்முடைய தகப்பன். அது மாத்திரமல்ல, நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? அவருடைய சத்தம் கேட்க வேண்டும். என்னப்பா சித்தம் வைத்திருக்கிற இந்த நாளில என்னை குறிச்சு, என் குடும்பத்தை குறிச்சு, ஊழியத்தை குறிச்சு, என்னுடைய வாழ்க்கை பாதையை குறிச்சு என்ன திட்டம் வச்சுக்கிறது, என்ன சித்தம் வச்சுக்கிறது? அந்த சித்தத்தை கேட்க சத்தம் கேட்க வேண்டும். அந்த சத்தத்துக்கு நாம் செவியை சாய்க்க வேண்டும். அந்த மெல்லிய குரலை அன்ன தினம் நாங்கள் கேட்டு பழக வேண்டும், பயிற்றுவிக்க வேண்டும். அப்பொழுது அப்பா பேசுவார், நாம் பேசுவேன். அப்பா பேசுவார், நான் பேசுவேன். சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். அந்த சாமுவேல் சொன்னது போல விட்டு கொடுத்து அப்பா சமூகத்துல நெருங்குவோமா? நெருங்குவோம். துதிப்பாட ஜபங்களுக்கு அத்தனா ஒன்றே மகிமைப்படுவதாக. நாள் நம்மளோடு துதிக்க முதலாவதாக கிரேசவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கு சௌரிய அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் துதிப்பாடலை ஏறுறது வருவோம். பிரைஸ் தி லார்ட், சிஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ சிஸ்டர், தேங்க் யூ.
0: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், எடுத்து வாருங்கள். உங்களோட நான் ஒரு மனப்படு.
1: ஆமென். நன்றி தகப்பனே, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, உண்மை துதிக்க, உண்மை பாட, உண்மை கீர்த்தனம் பண்ண ஆண்டவரே, இந்த ஜனங்களை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன். என் துதியை சொல்லி வருவார்கள் என்று மக்கண்டு ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்ட தேவன், அந்த தெரிந்த நோக்கத்தை நிறைவேற்றவைத்தான் எங்களை ஆண்டவர் நீர் தெரிந்து கொண்டே முன் குறித்தவர்கள் அழைத்திருக்கிறார். அழைத்தவர்களை நீதிமான்களாக்கி நீதிமான்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிற என் தேவாதி தேவனை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் அதிசயம், இயேசுவின் நாமம் அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம். எங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை, நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாயிருப்பான்னு சொல்லி நீதிமான் கூடாரங்களுக்குள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஆண்டவரே, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமா பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கிற பாதை ஆண்டவரே நெய்யாய் பொழியும். எங்களை பாதை உம்முடைய வழியிலே நடத்துகிற தேவனா இருக்கிறபடியா நமக்கு நன்றி. ஆவியானவர் தாமே சகல சத்தியக்களுக்கும் எங்களை வழி நடத்துகிற சத்திய பரனான தேவ ஆவியானவரே, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே, காருண்யத்தாலே காத்து கொண்ட நிழலே, தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே, காருண்யத்தாலே காத்து கொண்ட நிழலே, முடிவில்லாத இரக்கத்தால் என்னை மூடி கொண்டிர, உந்தன் முடிவில்லாத இரக்கத்தால் என்னை மூடிக்கொண்டிரே, மாறாத கிருபை என்னை

கொடும்பையே ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியகும் கீருபயே. நயம் காட்டும் மனித முன் புயம் கொண்ட பெலத்தால் ஜெயம் தந்து உயர்த்திடும் கீருபயே. நயம் காட்டும் மனித முன் புயம் கொண்ட பெலத்தால் ஜெயம் தந்து உயர்த்திடும் கீருபயே. மாறாத கீருபயே எம்மை மறவாத கீருபயே ஆழத்தில் கை

காத்துக்கொண்ட நிழலே, முடிவில்லாத இரக்கத்தால் என்னை மூடிக்கொண்டிரே. உந்தன் முடிவில்லாத இரக்கத்தால் எம்மை மூடிக்கொண்டிரே. கிருபை ஆண்டவரே, கிருபை சூழ்ந்திருக்கிறது உம்முடைய கிருபையினாலே நாங்கள் நில நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை மாறாதது. நன்றி நன்றி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் நேசன்னிரும். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினேன், உம்மை நோகடித்த போது கிரு

தன்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர், நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னே சர்நிறே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர், நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகா

அதிசயங்கள் செய்கிறவரன் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவரன் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிற

மலே அடக்கினாரதிசயம் புயல் காட்டை தம் ஆணையாலே அடக்கின அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவரன் அருகில் இருக்கிறான். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம் குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம் ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம் ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிற

0: அதிசயம் ஏழையின் மீதும் நேசகரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவரின் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நன்றி ஆண்டவரே. தகப்பனே, அற்புதமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு ஆண்டவரே, சுகம் பெல்லம் ஆரோக்கியம் ஆண்டவரே உமக்குள்ளாக தகப்பனே, வியாதி எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சு ஊட்டி நன்மையால் எங்களை திருப்தியாக்கின தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதி ஏறெடுக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமீன்.
1: அமேன் அமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான பாடல் அழகா பாடி தன்னுடைய நாமத்தை உயர்த்தி துதித்தீர்கள். அப்படியா உயர்த்தி துதித்த உங்களை எங்கள் குடும்பத்தை ஊழியத்தையும் கத்தனரை ஆசீர்வதிப்பாராக. சமாஜம் தொடர்ந்து இணைந்திருங்கள். கத்த நாமத்தை நான் ஒன்றாக அமைப்படுத்துவோம். நன்றி சிஸ்டர்.
0: தேங்க்யூ சிஸ்டர், உங்களையும் ஆசீர்வதிப்பாரா.
1: அமேன் அமேன். இணைப்பை துண்டித்துவிட்டு மீண்டும் இணைப்புகள் வாருங்கள் சிஸ்டர் மேகலா அவர்கள்.
2: வெளிச்சத்துல நீங்க ஒளியாக வந்து எங்களை அப்பா வழி நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நேற்று மீண்டும் மாறாதவரே, இன்றும் எப்பொழுதும் நேற்றும் இன்றும் மாறாமைக்கு எங்களை வழி நடத்துகிற கிருபைகளுக்கு நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா செங்கடலை நீ பிளந்து இந்த ஜனங்களை நீங்கள் தாகம் தீர்த்தீர்கள் ஆண்டவரே. அவர்களுடைய தாகத்தை தீர்த்த தகப்பனே, உங்களுக்கே எல்லா கனமும் மகிமையும் உண்டவதாக அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் ஆண்டவரே உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. நீங்கள் வாக்கு தத்தம் செய்ததின்படி எங்கள் மத்தியில் உங்களோட பரிசுத்தமான வல்லமையை தெரிவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வர்றவர்களுக்கு புதிதான வெள்ளனையும் அபிஷேகத்தையும் அன்பையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தூதர்கள் உண்ணும் உணவால் இந்த ஜனங்களை போஷித்தீரே அப்பா. உண்மை போல இந்த உலகத்துல யாருன்னு இந்த ஜனங்களை நேசித்திடப்பா. நாங்கள் இன்னாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் உங்களை நேசிப்பதற்கு இந்த கடைசி காலத்துல ஒரு புதிதான எழுப்புதலையும் ஜப ஆவியையும் அப்பா உங்களோட அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட சித்தத்தின்படி செய்கிறவர்களுக்கு அப்பா பரலோகத்தில் ஆண்டவளே எங்களுக்கு நீங்க கொடுத்த அந்த பெரிதான சிலாக்கியத்துக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி நன்றி அப்பா. முழங்கால் யாவும் முடங்கட்டும் ஆண்டவரே. கண்கள் யாவும் ஆண்டவரே கண்களை திறக்க வைங்க ஆண்டவரே அப்பா. உங்களுக்கு உங்களை காக்க முடியாத அந்த மன கண்களை திறக்கும்படியாகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாவரையும் இரத்த கொட்டைகளை மறைத்து வைங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிற போல யாவரையும் பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் வறுமையான இருக்கிற பாத்திரங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட அபிஷேகத்தினாலும் நிரப்பி, உங்களோட அன்பினாலும் நிரப்பி, உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா கன மகிமை உங்களுக்கே உரியதென்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன். பாட்டு பாடலாமா சிஸ்டர்? இல்லாட்டிக்கு
1: பாடுங்க சிஸ்டர், பாடுங்க.
2: ஓகே, நன்றி இயேசுவே. அம்மையே நாங்கள் பெருமையான பாத்திரங்களைப்பா. எங்களை நீங்கள் நிரப்புறத்துக்கு எங்களை அழைத்து அந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். கோடி கோடி நன்றி அப்பா. நன்றி அம்மையே.

0: அமேனப்பா, நீங்க எங்களை கண் நோக்கி பார்த்தபடியினால் நாங்கள் ஒரு பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிப்பதற்காண்டவளே, எங்களை புடமிட்டு உங்களுக்கு உகந்த பாத்திரங்களாக இன்னும் அதிகமாக எங்களை வணையும்படியாக ஒவ்வொரு ஊழியக்காரங்க உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி அவரையும் ஆசீர்வித்து மறுபடியும் ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், அருமையான பாடல், அழகாக பாடுவீர்கள். மண்ணான என்னை நீர் வணைந்திருமி என்று விட்டு கொடுத்தீர்கள். மேன் சிஸ்டர், வணைஞ்சிட்டே பெரிய பாத்திரமாக, ஆமேன், அதிகாரத்தோடு ஜபிக்கிற பாத்திரமா வணைந்திருக்கிறார். அழகாக ஊழியர்க்க ஜபித்தீர்கள், துதித்தீர்கள். அப்படி அவயத்தை உங்களை எங்கள் குடும்பத்தின் ஊழியத்தை கத்தனரை வாசிப்பதற்காக சமாதத்தை கூறுகிறோம். தொடர்ந்து வணைந்திருங்கள். நன்றி சிஸ்டர்.
0: அமேன். நன்றி சிஸ்டர். காட் பிளெஸ் யூ சிஸ்டர் சுபா.
1: ஆமென், காட் பிளெஸ் யூ. ஆமே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கம் வாலடி மாலை நேரடி வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். சரியா டோண்டு நேரம் 7:29. நாங்கள் இந்த நாளில் துதி பாட ஜபங்களை முடித்துக் கொண்டு கண்களை ஏறெடுப்பு முத்தாசிரும் பருவத்துக்கு நேராக என்ற பகுதி கூடாக நாங்கள் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் இந்த நேரம் முதல் நாங்கள் கண்களை ஏறெடுப்பு முத்தாசிரும் பருவத்துக்கு நேராக என்ற பகுதி கூடாக கடந்து செல்வோம். கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதி கூடாக உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த சிறப்பின் பாசம் நிற்க ஜபியுங்கள், அணை அலையுங்கள், இணையுங்கள். நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஜபிப்போம். ஒருமனப்பாடு ஒரு அசைவை கொண்டு வரும், ஒரு விடுதலை வெற்றியை தரும். நிச்சயமாக அந்த ஒருமனத்தினுடைய ஊக்கமான ஜபம் நிச்சயமாக ஒரு அசைவை தரும். அந்த மேல்விட்ட அறையில் ஒரு அசை உண்டானது போல உங்கள் வீடுகளிலும் உங்கள் பட்டணத்திலும் உங்கள் தேசத்திலும் ஒரு அசை உண்டாடும். அப்படியாக நாங்கள் ஜபிப்போம். நிச்சயமாக மூளை செய்யாத வேலையை முழங்கால் செய்யும் இப்படியாக செய்யும்படியாக திறப்பின் வாசல் நிற்போம். இரண்டாவது திறப்பின் வாசல் நிற்க எங்களோட சிஸ்டர் ரஞ்சினி ஒரு இணைப்பு இருக்கிறாங்க. இணைப்பிற்கு சௌரிய அழைப்புகள் கொண்டு வந்து திறப்பின் வாசல் கண்களை ஏறெடுப்போம். ரஞ்சினி,
2: Praise the Lord, Sister Subha. God bless you.
1: Praise the Lord, Sister. God bless you. கண்களை ஏறெடுப்போம் முத்தாசிரும் பருவத்துக்கு நேர் என்ற பகுதி கூட உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனால நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது. இன்னைக்கு ஊழியங்கள், ஊழியர்கள், அசபை பிள்ளைகள், சோச பிள்ளைகள், இன்னைக்கு சத்துருவானவன் யாரை விழுங்கலாம் என அவன் வகை தேடிக்கொண்டு, ஆனாலும் தேவன் இந்த நாட்கள் அந்த ஊழியர்களையும் ஊழிய பிள்ளைகளையும் விசுவாச குடும்பங்களையும் விசுவாசத்துல வெல்லப்படவும் சபைகளையும் கட்டி எழுப்பவும் கத்தர் ஒரு அசைவை கொண்டு வரும்படியாக, ஒரு எழுப்பு நாங்கள் காணும்படியாக, கத்தர்கிரியை செய்யும்படியாக சங்கமான ஊழியத்துக்கு ஆச்சபிங்க, ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுச்சபிங்க, தடைகளை உடைக்கும்படியாக கத்தர்கிரியை செய்யும்படியா ஆச்சபிங்க. இன்னும் இந்த ஊழியர்கள் செல்கிற பயணங்களை கத்தர் பாதுகாக்கும்படியாகவும் அவர்களை வழி நடத்த வேண்டுமாயின் ஜெபிங்க. நிச்சயமாக கத்தருடைய கரம் ஒவ்வொரு ஊழியர்களோடும் கூட இருக்கட்டும். சங்கவாள் ஊழியத்தை கத்தர் ஆசீர்வதிக்கணும். இன்னும் அநேக ஊழியர்கள் எழுப்பி தர முடியா ஜெபிங்க. கேட்டுக்கொண்ட நேர்களுக்கு ஜெபிங்க. எல்லாவற்றையும் கூட கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நாங்கள் கூடத்துல ஒருமனப்படுகிறோம் ஜெபிங்க.
2: ஆமேன், ஆமேன். Thank you. Yes, Lord. According to the request, Lord, that has been coming forth, Lord. We come, Lord Jesus, in oneness, Lord, as one body, Lord. Lord, especially Lord, even as Lord Jesus, we bring this request to you, Lord. You have been a silent listener, Lord, but Lord, seated at the right hand of the Father, Lord, you have asked us, Lord Jesus, to bring our request before you, Father, in the name of Jesus. And you would, Lord Jesus, also interceding for us, Lord, at the right hand of the Father, also would bring forth, Lord, such requests, Lord Jesus, into existence in a most powerful way, Lord, as we look up to you, the author and the finisher of our faith. So we thank you, Lord, even as we, Lord, bring forth, Lord, people, oh God, that worship you, praise you, and also, Lord, serve you, Lord, in a manner that you have called them out, Lord, as your people, Lord, oh God, in their ministries, Lord, especially, Lord, in terms of their ministries, the leadership of their ministries as pastors and all the fivefold ministries that you have given to, Lord, the church, Lord, we bring them, Lord, before you, Father, and especially, Lord, even the ministry that is going on right at this very moment, Lord, from Sangamam Radio Gospel, that is going on into 210 and nations, Lord. This is the wonderful and powerful ministry that you have chosen, Lord, in these last days, oh God, to make a difference, Lord, in the communities and in the world, as it were, Lord, for 2,000 people at a time to come and listen, oh God. This is nothing but your favor and the ministry that is going on into the people's lives to make a change in their lives, powerfully transform their lives. So, Lord, we give, Lord, even the teamwork that is going on, oh Father, today, Lord, in this ministry, Lord, I pray in the Velicham, Father. So, Lord, we give, Lord, the teamwork that is going on with Nithya Velicham as well as the ministry that is going forth, Lord. Even as Sister Subha is also bringing, Lord Jesus, her way in which she is hosting, Lord, as a ministry, Lord, that is, Lord, laid upon before you, Lord, at your altars, Lord. And we, Lord, also bring, Lord Jesus, the very leadership of Brother Leslie and Sister Rita, Lord, alongside, Lord, that coming and doing this work as well, Father, without which this is not possible. Lord, all that is going on with the recordings and all the rest that is going to go on, Lord, into YouTube and Facebook, Lord, this is nothing but your work. This is nothing but the leading and guidance of the Holy Spirit, Lord. And also, Lord, for all the contacts to be made, Lord, with Sister Rita, Lord, coordinating the programs and putting it together, Lord, and also Brother Mahendran, Lord, with all the rest of the ones that come in, Lord Jesus, from Nithya Velicham to Vartha in Velicham that took place yesterday, Father, for all of those handmaidens of the Lord and the pastor that he had coordinated as well, Father, to come in and do the work, Lord, as you have called, Lord. In spirit and in truth, Lord, oh God, this is none of us, Lord. This is none of us that we can even accomplish anything, Lord Jesus, that we try to do on our accord, but only through the guidance of your Holy Spirit. Only when you will lift you up, Lord, that you are exalted, magnified, glorified, and bring forth such a way in which you will be, Lord Jesus, bring forth the fruit into the ways in these ministries are going, Lord, that we will see your name be lifted up and you will draw all men unto yourself by which we'll see the harvest, O God. So, Lord, we lay ourselves at thy altar once again, rededicate ourselves once again, surrender our lives once again, Lord, fully yielding ourselves to you, Lord Jesus, for that very purpose of the ministry, Lord. And also, Lord, bring the pastors and all the rest, Lord, of our communities and on the places that we represent, O God, across the nations of the world, O God, even from Canada to rest of the nations, Lord, we bring them all to you, Father, as the universal church, Lord, that you have found, Lord, for the body of Christ to come and work, Lord, through the prophets and pastors and evangelists and all the rest of the ways in which you have called for that very purpose of that very the way, Lord, that pulpit will be used, O God, in spirit and in truth and in holiness and righteousness, that you would come forth, O God, and manifest your glory and power and praise, Lord, in the way only you can, Lord Jesus, do it, Lord, and when you come to do your work, Lord, through your Holy Spirit, Lord, as they open up their lives, Lord, and they come before you, Lord Jesus, surrendering themselves to do that ministry of the work you have called them to, preserve them, keep them, protect them, lead them and guide them each step of the way, oh God. I thank you for that protection that is coming upon the body of Christ. Unless you preserve us, unless you protect us, Lord, covering us under the blood of the living Jesus Christ, even at this very moment, oh God, where will we turn? How will we, Lord, even accomplish the task you have bestowed upon the very body, Lord, coming out of these fivefold ministries, as it were, you have called it to be, Lord. So we thank you, Lord, for that protection. Thank you, Lord, only you can accomplish, Lord, until you come, Lord, to preserve and keep, because you have said that you have sealed us unto the day of redemption. That is to say that you have, Lord, sealed us, Lord, by the power of your Holy Spirit, Lord. Nothing can shake us, nothing can move us, nothing can do anything unless you do it, Lord, through us, the shaking and the movement that you make it happen, Lord, for us to only be drawn closer to you and to get our eyes on you and not on the things of the world, Lord, in the name of Jesus. So we, Lord, entrust every single issue, every single thing that we face, Lord, in the issues of the ministries that they face, Lord, in the churches, in the settings of our media ministry, Lord. And also, Lord, all the evangelists that go on the streets and on the ways they are called, oh God, to come and preach the gospel, oh God. So we thank you, Lord, for every one of the ways in which you have chosen for the gospel to be preached, Lord. There's salvation only through the ways you have called it out to be, through the preaching of the gospel. So we thank you, Father, that when we are faithful to you, you will be faithful to us, Lord, measurably. And Lord Jesus, without measure, Lord, that you would come to us, Lord, and bring forth your grace and mercy and produce what it takes, Lord, only through the anointing power of the Holy Spirit. So we thank you for that. In Jesus' name we pray. Amen and amen.
1: Amen, amen. Nandri, Nandri, sister. Thank you, sister. Amen. Your prayers are to be powerful. Thank you, thank you, thank you, sister. Thank you, your faith. Thank you, God bless you. You and your family, your ministry. Thank you, sister.
2: Thank you. God bless you too, Sister Subha.
1: Amen. Amen. Amen. நாங்கள் இணைந்திருப்பது கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசையுடன் பருவத்துக்கு நீர் என்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். என்னாலும் அடுத்ததாக கண்களை ஏறெடுக்க சிஸ்டர் டாலி அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். பிரைஸ் சிஸ்டர் டாலி. கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசையுடன் பருவத்துக்கு நீர் என்ற பகுதியை நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனால நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது வேண்டுமாக யுத்த சூழ்நிலைகள் யுத்தங்கள் நீங்கள் அறியாத ஒன்றுமில்லை. நிச்சயமாகவே கத்தர்ந்த யுத்தங்களை உயப்பணி இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இஸ்ரேலுக்காக செவ்வீங்க, ஈரானுக்காக செவ்வீங்க, அழிக்க நினைக்கிற அந்த சத்துடைய திட்டங்களை கத்தர் முறியடிக்கணும். அங்கே பாத்தீங்களா, ஈரானில ஜனங்கள் சரியான பஞ்சம், பட்டினியில சிறு பிள்ளைகளுக்கு மருத்துவ வசதிகள் இல்ல, முதியோர்களுக்கு மருத்துவ வசதி இல்ல, உஷாக்குகள் இல்ல, கற்பனை தாய்மார்கள் அப்படியாக சஞ்சலப்படுறார்கள். ஆனால் இராணுவ தளபாடங்களை வாங்கி அடிக்க நினைக்கிற இஸ்ரேல இந்த சத்துருவானவன் அவருடைய திட்டங்களை கத்த முறியடிக்கணும். ஈரானோட கத்தர் இடப்பட வேணும், ஜனங்களை பாதுகாக்கணும், போஷிக்க வேணும். இந்த ஜனங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியா மத்திய கிழக்கு நாடுகளுக்காக அவருடைய யுத்தம் ஓய பண்ண சமாதத்துக்காட்சியும்
3: ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நாங்க கேட்கறதுக்கு முதலாக நீங்க எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீங்க, அதுக்கு நன்றி செலுத்துற. ஆபத்து காலத்திலே கத்தரும் அது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உயர்ந்த அடைக்கலமாவதாக. அப்பா நீங்க பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து எங்களுக்கு அப்பா உமக்கு தாசை அனுப்பி உமக்கு சிவோனில் இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனே, இப்பொழுது மாண்டவரே இந்த நாடுகள்ல எல்லா நாடுகளிலும் மாண்டவரே இருக்கிற இந்த யுத்தங்களையும் போராட்டங்களையும் நீங்க கண்ணோக்கி பாக்குறீர்கள் ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா உங்கள் ரத்த கோட்டைக்குள்ள இருந்த ஆண்டவர் இவர்களை எல்லாரும் காக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த அந்த தேசத்துல ஈரான், ஈராக், எல்லா விதமான தேசத்திலும் ஆண்டவர் இப்போ யுத்தங்கள் நடக்கிற தேசத்தை உங்களோட கருத்துல கொடுக்கிற ஆண்டவரே. நோ வெப்பன் கேன், நோ வெப்பன் கேன் ஃபார்ம் எகேன்ஸ்ட் என்று சொன்னபடி ஆண்டவரே உங்களுக்கு எதிராக வர்ற எந்த ஆயுதமும் வாய்க்கா போகும் அப்பா. உங்களுக்கன்றே அப்பா எங்களுக்கன்றே ரத்தத்தை சிந்தின அந்த ரத்தத்தின் மூலமாக அந்த நாடுகளை, மக்களை, அதிகாரிகள், ராஜாக்கள், அதிபதிகள் யாவருக்கும் ஆண்டவர்களை தள்ளிக்கும்படியா ஜெபிக்கிற அப்பா. இயேசுவின் நாமத்தின் மூலம் எல்லா விதமான அப்பா போராட்டங்களை இருந்து விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதும் கிருபை அப்பா. அநாதி சிநேகங்களை தெரிந்தெடுத்த தகப்பனை, இந்த மக்களுக்கெல்லாம் ஆண்டவரே இந்த நேரம் ஆபத்து காலத்துல நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு பதில் அடிக்கிற தகப்பனை, இப்பொழுது ஆண்டவரே அந்த நாட்டில் ஒரு பெரிதான சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. யுத்தத்தில் உள்ளவர்களுக்கு ஆண்டவரே நீங்க ஜெயம் கொடுக்கிற தேப்பன் ஆண்டவரே அப்பா. எங்கள் ஜெபத்துக்கு ஜெயம் கொடுக்கிறவரே மக்கள் நன்றி ஆண்டவரே. நம்பிக்கை இல்லாத மாந்தர்கள் அழியும் பொழுது ஆண்டவரே அவர்களை மீட்டுக் கொள்வதற்கு உங்களோட ரட்சிப்பை கொடுத்தீங்க. உங்களை மீட்டுக் கொள்வதற்கு உங்களுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டீர்கள் ஆண்டவரே அப்பா. உங்களுடைய கிருபையின் மூலமாக இவரங்களை ரட்சிக்கும் ஜெபிக்கிறாங்க. ஒரு பெரிதான சமாதானத்தில் கட்டளையிட்டு அப்பா உங்களோட வழியில் நடப்பதற்கு ஆண்டவர் புதிதான வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களோட வல்லமையை தெரியப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக பதில் அடிக்கிற தேப்பனே அப்பா. இப்பொழுது உங்கள் ரத்த கோட்டைக்குள்ள அப்பா நாங்கள் நுழைந்து இருக்கும் பொழுது அவர்களை நீங்கள் அப்பா அவர்கள் அறிந்தும் அறியாமல் இருந்தாலும் அந்த தேசத்தில் உள்ள மக்களை ஆண்டவரே எல்லா விதமான தீமையிலிருந்து பாதுகாக்கும்படியால் ஜெபிக்கிறேன். அந்த யுத்தத்தில் இருந்த ஒரு போராட்டத்தில் அந்த அங்கே இருக்கு நடக்கிற எல்லா விதமான போராட்டத்திலும் இருந்து உங்களுக்கு மட்டுமே வெற்றி கொடி பிடித்து அவர்கள் நடப்பதற்கு ஒரு பெரிதான
0: விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க நீங்க உங்களுடைய அபிஷேகத்தை கொடுத்த பிள்ளைகள் ஆண்டவரே அங்க அண்டர் கிரவுண்ட் இருக்க சர்ச்சஸ் யாவற்றையும் பாதுகாக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. நீங்க உயிரில் தாப்பன் இப்பொழுதும் நேற்றும் இன்றும் எங்களுக்குள்ள கிரிகை செய்து கொண்டிருக்கிற அந்த அற்புதங்களுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே அப்பா. அங்க உள்ள மக்களுக்குள்ள அப்பா எல்லாருக்குள்ள ஒரு அவங்களோட முள்ளங்கால் முடங்கத்தக்கதாக ஒரு புதிதான வெளிப்படுத்தல் புதிதான அன்பை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அவங்களுக்கான மரித்திரங்களுக்காக உயிர்த்த தகப்பனே இப்பொழுதும் அவர்கள் கண்களை திறந்து செவிகளை திறந்து அவர்கள் ஆண்டவரே உங்களோட வல்லமே காணக்கூடியதாக ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாத வாதே உன் கூடாரத்தை அணுகாத வண்ணம் அந்த நாட்டில் உள்ள எல்லா விதமான வாதையும் எல்லா விதமான போராட்டங்களும் யுத்தங்களையும் அப்பா உங்களுக்கு மட்டுமே அதை அமைதியாக்க முடியும். உங்களுக்கு மட்டுமே அதில் இந்த விடுதலை கொடுத்த ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. எல்லா விதமான அசுத்தமான ஆவியை அங்கே இருக்கிறவர்களுக்கு இருந்த விடுதலை ஆக்கி ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் இப்பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிதான சமாதானத்தை கட்டளையிடும்படியாக தாழ்த்தி ஜபிக்கிறேன் என் பிதாவே அப்பா. நீங்க உயிருள்ளவர்கள் ஆண்டவரே அப்பா உங்களை நோக்கி பார்க்காதவர்களுக்குள்ள உங்களோட ஜீவனை அனுப்பி நானே ஜீவன் அப்பம் என்று சொன்னபடி அவர்களுக்கு ஒரு ஜீவனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதிசயமானவரே ஆலோசனை கத்தரே வல்லமே உள்ள தேவா அப்பா. அவங்களுக்குள்ளே உங்களுக்கு அந்த ஈவை கொடுத்தது போல அவருக்குள்ள ஒரு தேவ பயத்தையும் அன்பையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் வழி நடத்துவதற்கு உங்களால் மட்டும்தான் முடியும். அதன்படி அந்த சமாதானத்தின் அன்பை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவை அவர்களுடைய பாவங்களை மன்னிங்க கழுவினார் இரத்தத்தினால சுகம் தந்தார் காயத்தால தேற்றினார் வசனத்தினால அப்பா. அவங்களோட வசனத்தை அனுப்பி அவர்களை தேற்றும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் கூட கருத்தில் ஒப்பு கொடுக்கிற உங்களோட சித்தத்தின் நடத்துங்க. உலகம் எங்குமானவரே உங்களோட சமாதானத்தை கட்டளையும்படியாக என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசு சார். உடைய பாரப்பட்ட ஜெபத்துக்காக கர்த்தரை சுவாசிக்கிறேன். ஆமென்றும் ஆமேன் கர்த்தர் ஜெபத்தை கேட்டால் கருத்து நாங்கள் சுவாசிப்போம். அப்படியா ஜெபித்து உங்களின் குடும்பத்தை முடியத்தையும் கர்த்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஜெபிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பிப்போம்பி எல்லா ஆத்துமாக்களும் தன்னுடையது என்று சொன்னதுதான். எல்லாரும் ரட்சிக்கப்படும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவி அடியவனும் என்று உன்னுடைய சித்தமா இருக்கும். அந்த சித்தம் நிறைவேறத்தக்கதான் நாங்கள் ஜெபிப்போம். என்னோட ஒரு ஆண்டவரே, நன்றியப்பா, நன்றியப்பா. இந்த நாளிலும் சத்தாவே எனக்கு தோசரும் பருவத்துக்கு நேராவே என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு தாசை வரும் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளும் ரட்சிப்பு உண்டாகும்படி அவருடைய திருக்கரத்தில் ஒப்புச்சு வீக்கிறான். அப்பா, நம்முடைய ஐந்து காயங்கள் ரத்தத்தை வழிந்ததே கத்த, அந்த காயங்களின் ரத்தம் அப்பா ஒவ்வொரு மண்ணிலும் விழுந்து விடாதபடி ஒவ்வொருதரையும் நினைக்கும்படி ஆயிடுச்சு விக்ரோம் கத்தாவும். அப்பா, எல்லாரும் ரசிக்கப்படும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிறார், அடியோடு மண்டலம் அப்படி சித்தமா இருக்கு. அந்த சித்தம் நிறைவேறத்தக்க கிருபை செய்யுங்க. தண்டுகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. கத்தாவே, எங்கள் உறவுகள், எங்கள் உறவுகள் ஐயா, ஏழுகள் ஐயா, பட்டணத்து ஜனங்கள் ஆண்டவர், இன்னும் கத்தாவை குடும்பம் அங்கத்தவர்கள் எல்லாம் ரசிக்கப்பட கிருபை செய்யுங்க. அப்பா, தேசத்து ஜனங்களுக்காய் செவிக்கிறோம், ஜூத ஜனங்களுக்காய் செவிக்கிறோம், முஸ்லிம் ஜனங்களுக்காய் செவிக்கிறோம். என் தகப்பனே, முக்காடுகளை நீக்குவென்று சொன்ன கர்த்தர், அவருடைய முக்காடுகளை நீக்கி உண்மை தெய்வத்தை நோக்கி பார்க்க நீ கிரிய செய்வீரா, கிருபை அழிப்பீரா. எல்லா அறியாமை தூள்கள், கடின இருதய சிந்தையால் இயேசுவின் நாமத்தினால் அவையா முறித்தறிகிறோம். என் தகப்பனே, கடின இருதயத்தை மாற்றுவீராக. பொய்யான மாயை நம்பாதபடிக்கு, தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்காதபடிக்கு கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. உருட்டாட்ட ஆவியல், செவிட்டின் ஆவியல், பாரம்பரிய கட்டின் ஆவியல், விக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவர். இதனாலும் விடுதலையாக்குங்காண்டு, விடுதலையாக்குங்காண்டு. அப்பா, மதவர்களை பிடித்து சபையில் எட்டிக்கிறதும், சோழியர்கள் அட்டிக்கிறதும், துன்புறுத்துற காரியங்கள் ஆண்டவர், சத்தியாக கத்தாவே நீ காண்கிற தேவன் மனம் திரும்ப அந்த பார்வோன் இருதயத்தையே நீர் மாற்றினது இது மக்களே சாணக்கா இரட்சிப்பு உண்டாட்டும் மனம் திரும்ப உண்டாட்டும் விடுதலை உண்டாட்டும் இயேசுவின் நாமத்து செபிக்கிறனுடைய வருகை சீக்கிரமா இருக்கியப்பா கத்தாவே கண்ணோக்கி பாருமாண்டவர் அப்பா நீங்க ரட்சிப்பை காணணும் ஐயா உங்க வேதத்தை ஏந்தனும் ஆண்டவர் இந்த நாட்கள்ல விளங்கால் ஷாவும் எனக்கும் இடங்கும் என்று சொன்னீரே நாவல் ஷாவும் என் நாமத்தை நாணேடும் என்று சொன்னீர் இந்த வார்த்தை நிறைவேறுவதா அட்டைகளை உடைக்கிறோம் அப்பா என் தகப்பனே அற்புதம் செய்யுங்க ரட்சிப்பு உண்டாமடைய செபிக்கிறோம் கத்தா ரட்சிக்க கூட கைகள் குறுகி போகவில்லையே ஏசப்பா கேட்க கூட செவிகளும் மந்தமாகவில்லையே ஏசப்பா உடைய மகை முகத்தை மறைத்து கத்தாவேகங்கள் தப்பிதங்கள் மன்னிங்க கைகளை குறுகி போய் செய்த கத்தாவே காயங்கள் இரத்தப்படியான காயங்களை மன்னிங்க நிலக்கிரமங்கள் மீறுதல் கீழ்படியாமை துணியரான பாவங்களை மன்னிங்க அப்பா ரத்தத்துக்குள்ள ஒப்பு கடை செபிக்கிறோம் ஞாயிற்றுங்கள் அறிவில் அவனால் சங்கடமாய் போய்விடாது எடுத்துக் கொள்ளப்பட செய்வீரா எல்லா அத்துமாக்களும் முடியாது என்று சொன்னீங்கள அந்த அத்தும பாரத்தோடு தாகமாயிருக்குன்னு சொன்னீங்க அந்த தாகத்தோடு நாங்கள் செபிக்கிறோம் பாரத்தோடு செபிக்கிறோம் அப்பா ரட்சிப்பை காணட்டும் ஏறப்பை தொலைச்சிப்பாண்டு அப்பா எந்த விலை கொடுத்து வாங்க முடியாது கத்த உலகத்தை ஆதாயப்படுத்த ஒன்றுமே இல்லையே சப்பா என் தகப்பதையே விடுதலையாக்குறச்சித்துக்கொள் அப்பா வெளிச்சத்தை காணவர்கள் கண்களை திறந்தாலும் இருதயங்களை திறந்தாலும் சிந்தைகளை திறந்தாலும் கிறிஸ்துவ சிந்தையோட மாற்றித்தார் வல்ல கரத்திரி ஒப்புவிக்கிறோம் லட்சிப்புக்கு தடையாக தடைகளை உடைக்கிறோம் கத்தர் எங்கள் மேய்ப்பினா இருக்கிறபடி வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா கணால் போன ஆற்றினை நீர் அப்படி கரசனையோடு தேடி கண்டுபிடிக்கிறோம் அதே போல இந்த நாட்கள் இந்த ரட்சிப்பை காணாதிருக்கிற ஆடுகளை நீங்க மீண்டும் மந்தையில சேர்க்க வேண்டுமா நடத்த வேண்டுமா நல்ல கருத்து ஒப்பு கொடுத்து இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜெபத்தைக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன் நன்றி நன்றி நன்றி தகப்பனே எங்கள் விண்ணப்ப சத்தத்தை கேட்டீங்க சோஸ்திரம் பல்திரப்ப கிருபைக்காக நன்றி நன்றி அப்பா ஆமேன் கண்களை ஏறெடுப்ப முத்தாசிரியர் பருவத்துக்கு நேராக என்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம் அடுத்து கண்களை ஏறெடுக்க சுரஞ்சினி அழைப்போம் பிரைசோ சுரஞ்சினி
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சுவா
1: பிரைசோ சிஸ்டர் மீண்டுமாக உங்களை அழைக்கின்றேன் இதனால நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது இந்த நாட்கள்ல உங்களுக்கு தெரிந்தவைதான் இந்த நாளும் போக்குவரத்து செல்கிறார்கள் விடுமுறையை கழிக்கிறதுக்காக இவர்களுடைய தேவிய பாதுகாப்பு காய்ச்சல் நீங்க இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் விபத்து அதுவும் விசேஷமா இந்த மோட்டர் சைக்கிள் கிராஷ் தான் அதிகமாக உயிர் சேதம் அதிகமாக வாகனத்தை வேகமா செலுத்தி மோட்டர் சைக்கிள் அதிவேகமா செலுத்தி அங்கே கிலோமீட்டர் ஒரு பக்கம் ஆளொரு பக்கம் அப்படியாக அங்கே அவ்வளவு வேதனையா கிடக்கிற இப்படிப்பட்ட விபத்துகள் போக்குவரத்துகளை கட்டர் பாதுகாக்கும்படியா வீட்டை விட்டு வெளியில போற பிள்ளைகளுக்கு ஒரு தேவிய பாதுகாப்பு உண்டாகும்படியா விடுமுறை கழிக்கிற செல்ற பிள்ளைகளுக்கு ஒரு தேவிய பாதுகாப்பு கட்டர் கொடுக்கும்படியா செபிங்க உங்களோட
2: ஆமென் ஆமென் Yes, Lord, even as the Lord, the year end is going to happen for the schools, Lord Jesus, even as they are going to close down to the universities and the great schools, Lord, Father, even as they are going to close down, Father, we know, Lord, how many are going to travel, Lord, in long distances, even from the university students, Lord, and also, Lord, even as the schools are going to close down end of the month, Lord, yeah, the protection is needed, Lord, oh, Father, especially, Lord, for those that travel and for those, Lord, that are using, Lord Jesus, different types of vehicles, especially the way it has been mentioned, Lord, about the motorcycles and all those that are going to use such vehicles, Lord, the way they, Lord, maneuver through those, Lord, oh God, especially, Lord, even the speeding with their own vehicles, with the cars and all the rest of what they do, Lord, oh God, for conveyance, Lord. We pray, Lord, that you would give them, Lord Jesus, clarity of mind, Lord, and patience, Lord, on the road, Lord, even as they drive and travel, oh God. And Lord, that they do not take your grace and your mercy, Lord, for granted, Lord, because such a responsibility lies upon us, Lord, how we, Lord Jesus, use the way you have given to us such a responsibility, especially, Lord, to use the roadways and the highways, Lord Jesus, to do our driving and be responsible with our driving, Lord. That is how we even, Lord, somewhat, Lord, are responsible for our protection, Lord, how even though you have given us the protection and the covering, Lord, if we can abuse it, Lord, then we become our own, the way in which we pay the consequences for our circumstances that we allow it, Lord. So, Lord, we pray, Lord Jesus, that you would, Lord, give Lord Jesus much clarity of mind and, Lord, the will and the purpose, Lord, to carry on, Lord Jesus, with the way, Lord, that you would give them that protection, Lord, accordingly, Father, with the blood of Jesus Christ, upon every single person, Lord, that goes behind that wheel, Lord, behind, even, Lord, riding those motorcycles, Lord, let Lord Jesus, nothing, Lord, comes to us, Lord, without your protection. Therefore, we thank you, Father, in the name of Jesus, even as you would have signed guardian angels, even on the people that drive and travel and go forth, Lord, back and forth on the highways and on the byways and on the roads and even, Lord Jesus, in the roads that are not well paved and all that into the palm roads and all the rest of the ways, Lord, that people travel, Lord, they will take more attention to those kind of situation, Lord. So we thank you, Lord. We now pray, Lord Jesus, for the school children, Lord, that get out of school, Lord, end of the month, Lord, even at the grade schools, Lord Jesus, especially with the teenagers, Lord, and the high schoolers, Lord, and all the rest, Lord, that they will be more responsible, Father, with their behavior, with their actions, where they go, how they come, how they, Lord Jesus, use their insight, Lord, into the ways, Lord, how their behavioral patterns will be taken care of, Lord. Only by your guidance, Lord, especially coming out of homes, Lord, where they have faith to believe, Lord, and to protect their children under the blood of Jesus Christ, Lord, coming out of Christian homes and all the rest, oh God. Even otherwise, Lord, you give them, Lord Jesus, such mercy and grace, Lord, because they are your creation. They are your the ones you created, oh God. Therefore, Lord, we pray, Lord, we stand in the gap and pray for them, Lord, that you would bring such protection, O God, upon those children, Father, even from the young age, Lord, even the young ones that take their little bikes and start to ride on the roads or however they want to do it in the parks and everywhere, Lord, give them protection, Father. Lord, be with them, Lord. Cover them under your precious blood, Lord. Let the parents also be with them in those kind of situations, Lord. Not to let them go alone, Lord, in certain areas, Lord, where it can be dangerous for them too, Lord. Therefore, Lord, I pray, Lord, to give much guidance, much protection with your wisdom, Lord, upon the parents as well, Father. That you alone, Lord, has given that protection, Lord, that's needed as parents, Lord, for us, Lord, to move around our children and our grandchildren, Lord, with such ways only your wisdom can come to us, Lord, where to go, where not to go, how to be, Lord Jesus, maneuvering through the ways in which you can guide us, Lord, to give them protection over it, Lord, and stand in the gap and pray over them, Lord. Therefore, I bring, Lord Jesus, every single situation that aligns with you, Lord, and with the protection that comes under the blood of Jesus and Jesus alone. So we thank you for that mighty protection that comes from heaven above. And especially, Lord, I have heard, Lord, that these last days before the enemy knows that his time is so short, that there have been, Lord, openings happening from the heavens even under the earth, that these bad spirits have been coming out, Lord, mostly all demonic entities, Lord, that has been opened up and coming out, Lord, into the ways, Lord, that they are now manifesting themselves on the earth, Lord, and that's how too many accidents are also happening. But Lord, you are the God, you are the God of all creation, that Lord, you would, Lord Jesus, with your mighty power against the demonic forces, oh God, is mighty and powerful, oh God, to give that protection. We ask of you, Lord. We stand in the gap, Lord, between the heavens and the earth, Lord, and we eradicate, dissipate, cast out, Lord, every demonic hell and death that comes against your humanity, your children, especially from the body of Christ, Lord. We stand strong and, Lord Jesus, stand in the gap and pray, Lord Jesus, over these the entities that come, Lord, and they will not by any means, Lord, hurt your, especially your children, Lord, and others that are you made and made them after your own image, Lord. So we thank you, thank you, thank you, Jesus. There's a greater to see that is within us than the one that is in the world. And you said, Lord, and we stand against the enemy, Lord, that one can put 1,000 and 10,000 to flight. And even in this very moment, Lord, we are more than one person, Lord. We can have that much of power and strength, Lord, to come against the devices of the evil one, against Lord Jesus, for the protection of our children and grandchildren and into the third and fourth generation, Lord. So we thank you, Father. In Jesus' name we pray. Amen and amen.
1: Amen, amen. Thank you, sister. God bless you and your family ministry. Thank you, sister. Amen.
2: Amen. Thank you.
1: Amen.
2: God bless you.
1: Amen. Amen. ஆங்கிலேயரிடம் போமத்தாசுரம் பருவத்துக்கு நேரான்ற பகுதியாக இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக ஆங்கிலேயரிடத்து நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம். இந்த நாட்களில் விசேஷமாக இந்த பிரிவினைகள் தற்கொலையினால் வன்முறைகள் பெருகிக் கொண்டு போகுது. எங்க பார்த்தாலும் கண்ணால் சுட்டு அங்கே என்ன செய்கிறார்கள், அப்படிப்பட்ட பாவ செயல்களை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட கசப்புகள் வெறுப்புகள் தேசங்களுக்குள்ள ஜனங்களுக்குள்ள இன தோஷங்கள் எல்லாத்தையும் கத்தல் மாற்ற வேண்டும் சொல்லி நான் ஜெபிக்கனோடு ஒருமனப்படுங்க. சோஸ்திரம் ஆண்டவரை தாப்பினை இந்த நாளின் கத்தாவே இந்த சுப குறிப்பம் திருக்கருத்துக்களாய் தருகிறேன். அப்பா அந்த பிரிவினைகள் இந்த வன்முறைகள் இந்த தற்கொலையில் இருந்து கத்தாவே இந்த காலைகள் மாற்றத்தில இருந்து இந்த கொள்ளை நோயில் இருந்து நீங்க பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமா கத்தாவே கத்த நகரத்தை காவாராய் காவலால் விழித்திருப்பது திருதாண்டு வார்த்தை எழுதியிருக்கப்பா. இதனால் இதன் கத்தாவே இந்த வன்முறைகள் செய்யாதபடி ஐயா இந்த கரங்கள் உன்வேதம் ஏந்தட்டும் ஆண்டவர் கண்களை எடுத்து கத்தாவே அப்பாவி உயிர்களை சுட்டு தர்றாங்க. இப்படிப்பட்ட சுபாவங்கள் மாறட்டும். அசப்புகள் வெறுப்புகள் மன்னிக்க முடியாத தண்ணிகள் பள்ளிக்கு பழி வாங்குற எண்ணங்கள் ஆண்டவர் இந்த பகைமை வேற ரத்தத்தால் அள்ளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் விடுதலைய பேசுறோம் ஆண்டவர். ஒவ்வொரு வாலிய பிள்ளைகளை பொறுப்படுங்க விசேஷமா கத்தாவே. ஐயா அது மாத்திரம் இல்ல இந்த பிரிவினைகள் கத்தாவே குடும்பங்களை பிரிக்க நிற்கிற சத்துருடைய திட்டங்களை முறியடித்து செபிக்கிறோம் ஐயா. கண்ணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள சமாஜ சந்தோஷம் உண்டாட்டும் ஆண்டவர். முப்பிரி நூல் சீக்கிரம் வராதென்று சொன்னீங்களே அந்த முப்பிரி நூலாய் வாழத்தக்க கிரிய செய்யுங்க கிருபை அள்ளேங்க ஆண்டவரே. விளையாட்டு வாழ்க்கையாக எண்ணுகிறார்களே கத்தாவே. விளையாடி விட்டு ஆண்டவரே அதை குலைத்து போடுறோமா கலைத்து போறோமா நினைக்கிறார். அப்படிப்பட்ட சுபாவங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவர். தகப்பனே சத்ருவான் விளைக்கிற வேர்களை பிடிங்க நீங்க பௌலக இச்சைகள் அப்பா எல்லாம் சுத்தியறிங்க ஆண்டவர். இதே போல கத்தாவே தக்கனை ஆவியலுக்கா ஜபிக்கும் தக்கனை செய்யற எண்ணங்களை மாற்றி போடுவினா. தவறான ஆலோசனை தவறான வழி நடத்த தவறான செயற்கை முறைகளையா ஆகாத சம்பாஷணை நக்கலொழுக்கத்தை கெடுக்க வேண்டும் வார்த்தைகளுக்கு அப்படிப்பட்ட ஆகாத சம்பாஷணை விடுதலையாக்கி தவணுமா ஜபிக்கும். தவறான முடிகளை எடுத்து தங்களை மாய்த்து கொள்ளாதபடி ஒவ்வொன்றையும் சந்திக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டுமா செபிக்க இயேசுவின் நாமத்தினால். இனிமா இந்த கொள்ளை நோயினது பாதுகாக்க வேண்டுமா பல இந்த தொற்று காய்ச்சல் அந்த வைரஸின் தாக்கத்தில் உதவியாக்குங்க வேலி போடுங்க அப்பா. இந்த தாக்கத்தின் வீரியத்தை இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கோ மாட்டோம். பல்லாப்பு நேரடா விவாதங்கள் கூடாது அண்ணாதபடிக்கு உங்கள் சரீரங்களை குடும்பங்களை வீடுகளை போக்குவரத்துல எல்லாம் பாதுகாக்க வேண்டும் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். அதே போல இந்த காலநிலை தான் செபிக்கிறோம் ஆண்டவர். சீரான காலநிலை தாங்க நெங்கும் வறட்சி நெருங்கும் அதிக வெப்பநிலை தாக்கங்கள் ஆண்டவரே நீரே ஆசீர்வதிக்க முடியாது அப்பா. அந்த காலங்களை சீர்படுத்தும் முடியாது அப்பா. சீரான காலங்களை ஸ்திரப்படுத்தும் முடியாது நல்ல கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கும் காலங்களை சமயங்களை மறைந்த கத்த மீன்கள் அல்லவா நல்ல கரம் நடத்தும் முடியாது எல்லாவற்றையும் திருக்கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கும் இயேசுவி நாமத்தை செபிக்கிறேன் ஜெபதைகளும் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். நன்றி நன்றி நன்றி தகப்பனே. இதுவரை நேரம் கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசுரம் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில அப்பா நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பங்களை தெரியப்படுத்தினோம். எல்லாவற்றுக்கும் நீ ராமன்று மாமீன் என்று பதில போல கிருபைக்கா நன்றி செலுத்துறோம். நாலு மணிந்து செபித்த ரஞ்சன சுசுக்கா டோலி சுசுக்கா அடிமை கொடுத்ததுக்கு தரத்துக்கா ஸ்தோத்தரிக்க நன்றி செலுத்துறாண்டவர் அப்பா. நீ ராமன்று மாமீன் என்று பதில கிருபைக்கா நன்றி அப்பா. உடந்தவர்கள் குடும்பங்களை ஊழியங்களை ஐயா இல்லைங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணி இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி செபிக்கிறேன். மெய்யான வார்த்தையும் வெளிச்சத்தின் பகுதி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. வெளிச்சத்துல வெளிச்சம் காண வார்த்தையானவர் நீர் மகிமைப்படுவீராக கற்றுக்கொடுப்பீராக பிரகாசமான மனக்கண்கள் திறந்து வேதத்துல அதிசயங்களை காணும் படிக்கிற இசை நல்ல கருத்துல ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். நன்றி நன்றி. ஆமே நாங்கள் கண்களை ஏறெடுத்தோம். அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். சரியா 1:00 8:00